எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம்.
2: அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலினா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்ன, யாருமே மரவெட்ட கூடாது நச்சி.
3: Welcome back listeners, you're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

0: வணக்கம். வான் சிறப்பு அதிகாரத்தில் இன்று 4வது குறளை பார்ப்போம். ஏரின் உழார் உழவர் புழல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால். உழவர்கள் எல்லாம் உழவு தொழிலை செய்ய மாட்டார்கள். எப்பொழுது என்று சொன்னால் மழை பொய்த்து போகும் போது என்று முன்குரல்ல சொன்ன கருத்தை மீண்டும் இங்கே சொல்கின்றார். ஏனென்று சொன்னால் மழை நீரினுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இங்கே வள்ளுவர் மீண்டும் மீண்டும் அதை சொல்கின்றார். மழை என்று சொல்லக்கூடிய புழல் என்று சொல்லக்கூடியது, புழல் என்று சொன்னால் இங்கே நீர். அப்போ அந்த மழை என்று சொல்லக்கூடியது வாரி வழங்கக்கூடியது, வாரி வாரி. ஏன்னா மழை பெய்தது என்று சொன்னால் நாம் சொல்கின்றோம் அப்படியே மழை கொட்டுகிறது என்று சொல்கின்றோம். அப்போ மழை பெய்வது என்று சொல்லும்போது நீர் வானத்திலிருந்து அப்படியே சில நேரங்களில் 4 நாள் 5 நாட்கள் மழை பெய்யும் போது நம்ம சொல்கிறோம் வானமே ஓட்டையான மாதிரி மழை நிற்கவே மாட்டேங்குதே என்று சொல்கின்றோம். அப்படி மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. அப்படி வாரி வாரி வழங்கக்கூடியது, போதும் போதும் என்று சொல்ல சொல்ல நீரை வாரி வாரி தரக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த மழை வளம் குன்றினால் அந்த பெய்யாது தன்னுடைய அந்த வளத்தை எல்லாம் தராது நிறுத்திவிட்டது என்று சொன்னால், குறைந்து போய்விட்டது என்று சொன்னால், மழை இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால், ஏரின் உழார் உழவர்கள் எல்லாம் உழவு தொழிலை செய்ய மாட்டார்கள். ஏர் பூட்டி உழவு தொழிலை அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால் மழை பெய்தால்தான் நிலத்தை உழுது அந்த விதையை விதைத்து நாற்று நட்டு களை எடுத்து அந்த பயிரை செழிப்பாக வளர செய்து அறுவடை செய்ய முடியும். நீரே இல்லை என்று சொன்னால் இதையெல்லாம் மனதிலே தான் நினைத்து பார்க்க முடியுமே தவிர செயல்படுத்த முடியாது. நிலம் இருந்தாலும் வித்து இருந்தாலும் இதையெல்லாம் இருந்தால் கூட எவ்வளவுதான் நமக்கு ஆட்கள் இருந்தால் கூட மாடுகள் எல்லாம் இருந்தது என்று சொன்னால் கூட நீர் இல்லை என்று சொன்னால் உழவு தொழிலை செய்ய முடியாது. அப்போ அந்த உழவு தொழில் என்று சொல்வது வானத்தை நோக்கி இருக்கிறது, வானத்தை நம்பி இருக்கிறது. வானத்தில் இருந்து பெய்யக்கூடிய மழையை நம்பி தான் உழவனுடைய வருமானம் இருக்கின்றது. அப்போ மழை என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த வருமானம் எப்பொழுது பொய்க்காமல் வாரி வாரி ஒழுகின்றதோ அப்பொழுதுதான் உழவனால உழவு தொழிலை செய்ய முடியும். அந்த உழவு தொழில் செய்தாதான் நம்ம கொஞ்சம் முன்னால கூட பார்த்தோம் நம்முடைய உணவு தானியங்கள் உற்பத்தி ஆகும். உணவு கிடைத்தால்தான் நம்முடைய உலகம் இயங்க முடியும். அப்போ அந்த கருத்தை தான், சொன்ன கருத்தை தான் இந்த குறளிலும் வள்ளுவர் மீண்டும் வற்புறுத்தி சொல்கின்றார். மழை நமக்கு மிக மிக மிக தேவை. அந்த மழை இல்லை என்று சொன்னால் உலகம் இல்லை, உழவர்கள் உழவு தொழிலை செய்ய முடியாது. உழவர்கள் உழவு தொழிலை செய்யவில்லை என்று சொன்னால் தானிய உற்பத்தி இல்லை, தானிய உற்பத்தி இல்லை என்று சொன்னால் உணவு தட்டுப்பாடு வரும். உணவு தட்டுப்பாடு வந்தால் மக்கள் பசி பட்டினியால் அழிந்து போவார்கள். அதனால மழை இல்லை என்று சொன்னால் உலகம் இயங்க முடியாது என்று இந்த குறளில் சொல்கின்றார். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் என்று சொல்கின்றார். இங்கே கால் என்பது அந்த காலத்திலே, வாரி வளம் குன்றின் வாரி வாரி கொடுக்கக்கூடிய அந்த மழை வளம் குன்றி போய்விட்டது என்று சொன்னார். நன்றி, நாளை பார்ப்போம்.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அது மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமாக இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற முக்கியமான ஒரு காரணம். இங்கே போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கலாம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்கெல்லாம் போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமாக கேட்போமா?
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லி

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகளாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம். மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்போ வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டீங்களே, தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமா ஆச்சு சொல்லுமா? அம்மா என்னமா ஆச்சு?
6: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: விட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: ஆமா ஆமா, அப்பா எப்பவுமே வருவாரு.
3: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான் ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்ட வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
4: அப்படி போடு போடு போடு ஹெல்மெட் போடு தலையில.

0: உயிரணியும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: அடைய வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபிசரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லாரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள். நன்றி.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலம நிகழ்ச்சியை கேளுங்க.

0: வீட்ல இருந்திருந்தா எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல. அம்மா ஆபீஸ்க்கு தான் நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் கேக் கூட்டி கொடுப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க.
1: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் அ ஹாப்பியர் சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: வணக்கம் எம்ஓபி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது கலைகளும் நாமும். நமது தமிழ் மண்ணின் பல்வேறு கலைகளின் சிறப்பை பறைசாற்றுவதற்கான ஒரு முயற்சி. வழங்குவது ஆர்ஜே ஜனனி, ஆர்ஜே நமிதா மற்றும் ஆர்ஜே பிராஷிதா. ஓவர் டு ஆர்ஜே ஜனனி.
1: தேங்க்ஸ் ஆர்ஜே பிராஷிதா. இன்றைய சூழல பார்த்தோம்னா, மேலை நாடுகளின் தாக்கம், அதாவது இன்ஃபுளுன்ஸ், நம்ம வாழ்வியல்ல அதிகமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். மேலை நாடுகளோட கலாச்சாரம் இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட சேர்ந்து பலவிதமான நேர்மறையான மற்றும் எதிர்மறையான, அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு.
2: கண்டிப்பா. ஆனால் துரதிருஷ்டவசமா எதிர்மறையான மாற்றங்கள் தான் நிறைய நிகழ்ந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம், நம் பாரம்பரிய கலைகள் ஒவ்வொரு நாளும் அழிஞ்சிக்கிட்டே போறதுதான்.
0: நமிதா சொல்றது 100% உண்மைதான். இதுக்கு மேலை நாடுகளின் கலாச்சாரத்தோட தாக்கம் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ராப், ஜாஸ், பாப் மாதிரியான இசை தான் மக்கள் விரும்பி கேக்குறாங்க. நம்ம மண்ணோட இசை வகைகளான நாட்டுப்புற பாடல், கர்நாடக சங்கீதம், பக்தி இலக்கிய பாடல்கள் மாதிரியான இசை வகைகள் எல்லாம் இப்போ வரவேற்பே இல்லாம போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து இன்றைய நிதர்சனமான உண்மை.
1: முன்னாடியெல்லாம் திரைப்பட பாடல்களில் கூட நம்ம தமிழ் மண்ணோட இசை ஒரு பெரிய அங்கம் வகிச்சுது. நல்ல இசை மட்டும் இல்லாம கருத்துள்ள வரிகளும் அதுல இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, மேலை நாட்டு இசைக்கும் நம் நாட்டு இசைக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு. அதுதான் இந்த திரை இசையோட நிலை. நம் பாரம்பரிய இசையே இன்று நம் மக்களுக்கு ஒரு வெக்கக்கேடாயிடுச்சு. சரிதானே?
2: ஆமாம் ஜனனி, சரிதான். நம் பாரம்பரியமான இசை இன்னைக்கு பல பேர், முக்கியமா இளைஞர்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல பாரம்பரிய இசை கலைஞர்களுக்கு தேவையான ஊக்கம், அதாவது என்கரேஜ்மெண்டா யாருமே குடுக்கறதில்ல.
1: இதனால இம்மாதிரியான இசை கலைஞர்கள் அவங்களுக்கு தேவையான உதவி இல்லாதால வேற ஒரு வாழ்வாதாரத்தை தேடி போறாங்க. இதுதான் நம்ம பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்குது.
0: ஜனனி, எனக்கு தெரிஞ்சு இப்பவும் நம்ம நாட்டுல அப்பப்ப கேட்க முடியற ஒரே இசை வகை கர்நாடக இசை தான் இல்லையா? டிசம்பர் மாதத்துல கர்நாடக இசைக்குன்னே ஒரு பிரம்மாண்டமான சீசன் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி சொல்றேன்.
1: ஆமா பிராசிதா, சரிதான். ஆனா நம்ம தமிழ் மண்ணுல எவ்வளவு இசை வகைகள் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் இப்ப யாருமே கண்டுக்கிறதே இல்ல. ஏன் சொல்ல போனா, டிசம்பர் மாத மார்கழி இசை உற்சவத்திற்கு அப்புறமே யாருமே கர்நாடக சங்கீதத்தை அவ்வளோவா கொண்டாடுறது இல்ல. அது போக இப்பெல்லாம் கர்நாடக சங்கீதம் கூட ஒரு வணிகம் ஆயிடுச்சு.
2: எக்ஸாக்ட்லி. ஆனா ஜனனி, நம்ம தமிழ்நாட்டுல வேற என்னென்ன மாதிரியான இசை வகைகள் இருக்கு கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா?
1: அதாவது நமிதா, நம்ம பாரம்பரிய இசை வகைகள்லாம் மூணு விதமா பிரிக்கலாம். அவை சங்க காலத்து இல்ல பண்டைய காலத்து இசை, இன்னொன்னு வந்து கர்நாடிக் மியூசிக், அதாவது கர்நாடக இசை, அதாவது சாஸ்திரிய சங்கீதம், மற்றும் நாட்டுப்புற பாடல். இந்த மூணு விதத்துக்கு கீழே இன்னும் பல்வேறு பிரிவுகள் இருக்கு.
0: சங்க காலத்து இசைனா இந்த 8 தொகை 10 பாட்டு மாதிரியான பாடல்கள் தானே?
2: ஆமாம் பிரசிதா.
1: அது மட்டும் இல்ல, சங்க காலத்து இசை வகையில 63 நாயன்மார்களுள் ஒருவரான அப்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் போன்ற சைவ சமயத்தார் புனைந்த பாடல்களும் அடங்கும். அருணகிரிநாதர் ஒரு சங்க கவி முருகப்பெருமான் மேல நிறைய பாடல்கள் இயற்றினார். அந்த பாடல்களோட தொகுப்புக்கு பேர் தான் திருப்புகழ்.
0: நேயர்களே, இப்ப நம்ம ஆர்ஜே ஜனனி கானடா ராகத்துல அமைந்திருக்கிற ஒரு திருப்புகழ பாட போறாங்க.

0: நம்ம நேயர்களுக்காக ரொம்ப அழகா பாடினதுக்கு நன்றி ஜனனி.
1: இப்போ ஜனனி பாடினதை கேட்டோம், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
2: The more aware you are of homeopathy, that is, the more you learn about all the ways in which homeopathy has been examined by independent, neutral researchers who have tested its claims and found them baseless, the less there is to like about it. From ineffective homeopathy, vaccine alternatives and that leave your children and the children around them vulnerable to life-threatening illnesses that have been brought back from the brink of extinction by vaccine denial, to the tragic story of Penelope Dingle, who suffered a horrific and lingering death due to treatable bowel cancer because she followed her husband's homeopathic advice. Being aware of homeopathy is a very good thing. Homeopathy awareness can make the world a healthier and a happier.
1: Welcome back to Kalaigalum Naamum.
0: இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நமிதா, எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப தேவாரம் என்கிற பாடல் தொகுப்பும் சங்ககால இசையின் ஒரு பாகம் தானா?
3: சில பரிகாரம் போன்ற பெரிய காப்பியங்களை நம் தமிழ்நாட்டின் பண்டைய காலத்து இசை பற்றி நிறைய குறிப்பிட்டிருக்காங்க தெரியுமா? நான் முன்னாடியே சொன்ன 8 தொகை 10 பாட்டு போன்ற நூல்கள்லயும் நம் பாரம்பரிய இசை பற்றியும் மக்கள் எந்த வகை இசையில் தன்னை ஈடுபடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு.
0: இன்னைக்கு கூட கர்நாடக இசை கச்சேரிகள் பலவற்றில் திருப்புகழ், திருவம்பாவை, தேவாரம், திருப்பாவை போன்ற பாடல்கள் பாடப்படுகின்றன. ஆனா இந்த பாடல் எல்லாம் சாதாரண மனிதருக்கும் புரியும் வகையில போய் அவங்களுக்கு சேரணுங்கிறது தான் இப்போ நம்மோட முதல் தேவை.
4: கர்நாடக இசைன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வர்றது வந்து நம்ம கர்நாடக இசையுடைய ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது தான். தமிழ்நாட்டில இருந்து முத்து தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்து பிள்ளை போன்ற பலர் கர்நாடக சங்கீதத்துக்கு பெரிய பங்கு அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய பாடல்களும் கர்நாடக இசை உலகில பெரிதும் போற்றப்படுது.
3: முக்கியமா 20ஆம் நூற்றாண்டுல பல கர்நாடக இசையின் வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுகோளாக இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோடீஸ்வர ஐயர் அவர்கள், கோபாலகிருஷ்ண பாரதியார், நீலகண்ட சிவன், பட்டின சுப்பிரமணிய ஐயர் மற்றும் பலர்.
0: சரியா சொன்ன நமிதா, அதாவது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் வாழ்ந்த இவர்களை ஆங்கிலத்தில் போஸ்ட் ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரினிட்டிங்கிற வரையறையில மூணு பேர் இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியுமா?
4: தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல வாழ்ந்த மகான்கள் தானே?
3: ஆமா பிரசிதா. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, மூணு மகான்களும் திருவாரூரை சேர்ந்தவங்க தான்.
0: ஆமா பிராசிதா, இந்த சங்கீத மும்மூர்த்திகளின் காலத்துக்கு அப்புறம் வந்தவங்க தான் போஸ்ட் ட்ரினிட்டிங்கிற வகையறையில உள்ளவங்க.
4: ஆனா இவங்க பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு வலுவிழந்து போயிட்டு இருக்கு, அதாவது சாதாரண மனிதருக்கு போய் சேருவதே இல்ல. இது ஒரு பக்கம் இப்படின்னா, நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் கேக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல நாட்டுப்புற பாடல் கலைஞர்களுக்கு போதுமான மரியாதையும் நிதி சார்ந்த பாதுகாப்பும் கொடுக்கப்படுதில்லன்னு நான் சொல்லுவேன்.
3: இப்ப எல்லாம் இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல் கேட்கணும்னா எங்கோ யாருக்குமே தெரியாத மலை பிரதேசங்களிலோ இல்ல கிராமங்களில் தான் கேட்க முடியும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை.
0: இந்த தலைமுறையில இருக்கிற பல பேருக்கு வில்லு பாட்டு, புறா பாட்டு, நையாண்டி மேளம் போன்ற எந்த ஒரு பாரம்பரிய இசை வகைகள் பற்றியும் தெரிந்திருக்கிற வாய்ப்பே இல்ல. கப்பல் பாட்டு, கனிய நாட்டம் போன்ற பல்வேறு இசை வகைகள் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய இசை கருவிகள் என்னென்னு தெரியுமா?
3: வயலின், மிருதங்கம்.
0: இல்ல நமிதா, அதெல்லாம் இன்னைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிற கருவிகள். உடுக்கை, பம்பை போன்ற இசை கருவிகள் தான் நம்மளோட பாரம்பரியத்தை சேர்ந்தது.
4: ஓ அப்படியா? ஆனா இன்னைக்கு நம்மள பல பேர் இத பத்தி கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டாங்க. ஏன்னா மேலை நாட்டு இசை நம் தமிழ் கலாச்சாரத்தை வேரோட அழிச்சிட்டு இருக்கு. இது பல பேருக்கு, முக்கியமா இளைஞர்களுக்கு முழுசா புரியல, சரிதானே?
3: கண்டிப்பா, தமிழர்களோட உயர்நாடிய அவங்களோட உயர்ந்த கலாச்சாரமும் கலைகளும் தான் நம்ம தனித்துவம். நாம் பேசுற ஆங்கிலத்திலேயோ இல்ல உடுத்தும் நவநாகரீக உடைகளோ இல்ல, நம்மள தனித்து காட்டுறது நம்ம பேசும் மொழியும் நம்மளோட கலை வெளிப்பாடும் நம் உயர்ந்த கலாச்சாரமும் தான்.
0: ஆமா நமிதா, இதுதான் மறுக்கப்பட முடியாத உண்மை. இந்த மாதிரி ஒரு அவல நிலையில் தமிழிசை மட்டும் இல்ல, தமிழ் மண்ணின் நடன வகைகளும் இருக்குன்னு சொல்லலாம். நமிதா, நம் மண்ணின் நடன வகைகள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றியா?
3: இசை மாதிரியே நடனத்திலும் பல வகைகள் இருக்கு. அதுல போக், அதாவது நாட்டுப்புற நடன வகைகள், நம்ம தமிழ் மண்ணோட சிறப்பை உயர்த்தி காட்டுபவை. கர்நாடக சங்கீதம் மாதிரி நடனத்தில பரதநாட்டியம். இந்த நடன வகைகள் பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்க இப்போ நம்ம சென்னையில் உள்ள ஒரு நடன ஆசிரியர் கிட்ட பேச போறோம்.
5: This is Shri Devi Priya.
6: What do you do?
5: I teach classical dance, Bharatanatyam.
6: Yes, how many years?
5: This has been my 13th year.
6: Okay. Do you like folk dance or western dance?
5: I like all forms of dance.
6: Okay. Do you think folk dance will last longer or western dance?
5: Any dance, as far as it is, it sticks to the basic rules, and if the propagators or the followers are genuine enough, I
6: you
5: think
6: like
5: it will.
6: Folk dance, of course, western.
5: I like all forms of dance. Nothing in particular. Any movement that looks graceful and comes from within, I like that.
6: Okay. Do you think it's an exercise? I mean, is dance a form of exercise?
5: Dance is a any dance is a 100% art. So it involves body, mind, and soul. Of course, when you approach it, it basically depends on how you approach it. If people take up dance as a physical activity, yes, it is an exercise.
6: Okay. Will you face health problems when you dance?
5: We don't. But if you are not trained in the right way, with your postures, of course you will. Anything that is not trained properly will lead to health hazards.
6: Thank you.
5: Welcome.
3: இப்போ நம்ம நடன ஆசிரியர் பேசுறத கேட்டோம். Over to RJ Prashita at the studio.
4: Thank you, Namita. இப்ப கலைகளும் நாமுங்கிற நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் மீண்டும் கேட்கலாம்.
7: Feeling held back due to a physical ailment? Are emotions taking a toll on your personal and professional life? Then it's time to switch to a refined way of living. Yes, yoga. Yoga gives you a huge and permanent difference to your life. But how? Yoga provides various benefits like all-round fitness, weight loss, stress relief, inner peace, improved immunity, better relationships, increased energy, better flexibility and posture, and better intuition. Yoga is a light which once lit will never dim. The better you practice, the brighter the flame. Practice yoga for a healthy body, peace of mind, open heart, and sanctity in a hectic world.
3: வெல்கம் பேக் டு கலைகளும் நாமும்.
4: நமிதா, இந்த காலத்து மனிதர்கள் கிளாசிக்கல் என்ற வார்த்தையை ரொம்ப வெறுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அத பத்தி உன்னோட கருத்து என்ன?
3: பெரும்பாலானவங்க அப்படிதான் இருக்காங்க. நவீன வாழ்க்கையின் தேடல்ல தன்னுடைய பாரம்பரிய நடனத்தை விட்டுட்டு மேலை நாடுகளோட நடன வகையான சால்சா, ஹிப்ஹாப், பேலே போன்ற வகைகள் தான் பெரிதும் பாராட்டுறாங்க.
4: இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா, கொலம்பியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல இருந்து மக்கள் நம் நாட்டுக்கு வந்து நம்ம நடன வகைகளை விரும்பி கத்துக்கிட்டு போறாங்க. ஆனா இந்த உயர் கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்களான நாம இதெல்லாம் மறந்து போய்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நாட்டுப்புற நடன வகைகள் என்னெல்லாம்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. கரகாட்டம், கும்மி, கோலாட்டம், புறவி ஆட்டம், ஒயில் கும்மி, கழைக்கூத்து, குறவை கூத்துன்னு பாரம்பரிய நடன வகைகள் எல்லாம் இருக்கு தெரியுமா? இவ்வளவு இருக்கா? ஆனா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, பார்க்க வாய்ப்பே கிடைச்சது இல்ல. ஏன்னா இதுக்கான ஸ்கோப் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு.
3: சரியா சொன்ன பிரசிதா, இப்ப நான் உங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்.
4: எங்க?
3: மயிலாப்பூர்ல இருக்கிற கோயில் குளம் தான். அங்க இப்ப சில பேரு கிட்ட போய் கேப்போம், அவங்களுக்கு நம்ம மண்ணின் நடன வகைகள் பிடிக்குமா இல்ல வெஸ்டர்ன் டான்ஸ் பிடிக்குமான்னு.
4: அவங்க எல்லாம் வெஸ்டர்ன் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க.
3: அப்படி சொல்லிட முடியாது ஜனனி, ஏன்னா நம்ம இப்ப போக போறது மயிலாப்பூர் குளம் பக்கத்துல இருக்கிற ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு.
8: ஹலோ, உங்க பேர் என்ன?
9: ரேஷ்மா.
8: சரி, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேக்க கேள்வி இருக்கு. உங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் பிடிக்குமா வெஸ்டர்ன் டான்ஸ் பிடிக்குமா?
9: கிளாசிக்கல்.
8: ஏன் கிளாசிக்கல் டான்ஸ் பிடிக்கும்?
9: you. It is a form of art. நம்மளோட கல்ச்சரை ரொம்ப அழகா ரொம்ப ஸ்பஷ்டமா காமிக்கிறது கிளாசிக்கல் டான்ஸ்.
1: ஏன் உங்களுக்கு அந்த கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கறது கேட்டாலே பிடிக்கிறது?
9: கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கறதுனாலே அழகு. அந்த டான்ஸுக்கு ஒரு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்குன்னு ஒரு இது நட்ராஜர் அப்படின்னு ஒரு ஒருத்தர் இருக்காரு. ஸோ வி ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் தென் ஸ்டார்ட் வித் தட். அவ்வளோ அழகா ஒவ்வொரு கடவுள் மேல இருக்கிற ஒவ்வொரு லைன்லையும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயங்கிறது இட் இஸ் கிளாசிக்கல்.
1: நீங்க டான்ஸ் கத்துக்கிறீங்களா?
9: இல்ல.
1: கத்துக்கிட்டீங்களா?
9: இல்ல.
1: ஆனா உங்களுக்கு பிடிக்கும்?
9: பிடிக்கும், ஆடுவேன்.
1: ஆனா இப்ப கூட நம்ம சென்னையிலயோ இந்தியால இருக்கிற பீப்புளோ அவங்களுக்கு டான்ஸ் கிளாசிக்கல் அப்படின்னாலே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
9: தெரியுது.
1: அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஒரு கலையாட்டம் தான் அவங்களுக்கு தெரியுது. கிளாசிக் அப்படிங்கறது அவங்களுக்கு மறந்தே போச்சு. அதை பத்தி நீங்க என்ன
9: நினைக்கிறீங்க? அது வந்து இது பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் திஸ் ஜென்ரேஷன் இஸ் கோயிங் ஒன்லி ஃபார் வெஸ்டர்ன் டான்ஸ். ஆல்சோ தேர் இஸ் அ பார்ட் வேர் யூ கோ ஃபார் கிளாசிக்கல். கிளாசிக்கல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். என்கிட்ட கேட்டால் ஐ ஒன்லி என்கரேஜ் கிளாசிக்கல் மோர் தேன் வெஸ்டர்ன். வெஸ்டர்னா நல்லா இருக்கும், பட் வென் கம்பேர் ஒன்லி கிளாசிக்கல்.
1: கிளாசிக்கல் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஆடுறச்சு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஏதாவது வருமா?
9: நெவர்.
1: ஷியோர்?
9: ஷியோர்.
1: வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா? லைக் முட்டி வலியோ அந்த மாதிரி நாங்க நிறைய அடவு ஆடிட்டே இருக்கிறச்சு, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுதா?
9: இஃப் யூ அப்பாயிண்ட் என்ன, நீ வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், நீ ரொம்ப உனக்கு பிடிச்சு நீ கிளாசிக்கல் இறங்குற. இஃப் யூ ஆர் வெரி ஃபுல் ஃப்ளெஷ் இன் தட், யூ நாட் கெட் எனி திங். ஈவன் தோ இட் கம், உன்னால அதை தாண்டி உன்னால டான்ஸ் ஆட முடியும். தட் இஸ் கிளாசிக்கல்.
1: தேங்க்யூ.
4: மகிழ்ச்சியாவும் ஆறுதலாவும் இருக்கு. இந்த மாதிரி இளைஞர்கள் சிலர் தான் இருக்காங்க, இன்னும் பலர் வந்து இந்த மாதிரி நடன வகைகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லனா நாமளே நம்ம மண்ணுடைய கலைகளின் வளர்ச்சியை முடக்கிற மாதிரி ஆயிடும்.
10: நம்ம மக்களே அத பாராட்டி மரியாதையும் கொடுத்தாதான் அதோட மதிப்பு இன்னும் கூடும். அதுதான் நாம நம்ம மண்ணுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. அதுவே நம் கடமை. நம் மண்ணின் இசை, நடனம் மற்றும் நாடகம் நம்ம சொத்துக்கள்.
4: ஆனா இன்னைக்கு நாடக கலையோட வளர்ச்சி ரொம்ப ஸ்லோடவுன் ஆயிடுச்சு. இப்பதான் நம்ம மெதுவா விழிச்சிட்டு இருக்கோம்.
1: அப்பப்ப நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரு நாடகத்தோட விளம்பரம் வந்துகிட்டே இருக்குமே.
4: ஆனா அதுல நம்ம மண்ணுடைய பாரம்பரியம் துளி கூட கிடையாது. ஆங்கிலத்தோட தாக்கமும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப அஃபென்சிவ் நகைச்சுவை அதாவது காமெடி இதோட தாக்கமும் தான் அதிகம். தெருக்கூத்து, பொம்மலாட்டம், குறிஞ்சி போன்றவை தான் நம்ம பாரம்பரிய நாடகம். நமிதா, இந்த வகைகள்ல தெருக்கூத்து ரொம்ப பிரபலம். இதுல இசை, நடனம், நடிப்பு, கவித்துவம் போன்றவை உள்ளடங்கி இருக்கும்.
10: இப்பெல்லாம் இந்த மாதிரி தெருக்கூத்து எங்கேயுமே நடக்குது இல்லையே?
4: நடக்குது. ஆனா ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிற கிராமங்கள்ல தான் நடக்குது. அதுவும் கோயில் திருவிழாக்கள்ல அதிகமா நடக்கும்.
1: தெருக்கூத்தெல்லாம் சில சமயம் ராத்திரி பூராவும் நடக்கும்னு மக்கள் அதையும் பொறுமையா உட்கார்ந்து பாப்பாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன்.
4: ஆமா நமிதா, நம்ம தமிழ் வருடப்பிறப்பு இருக்குல்ல, அப்போ பல கிராமங்கள்ல 21 நாளைக்கு பாரதம்னு வருடா வருடம் ஒரு திருவிழா நடக்கும்.
10: 21 நாளா?
4: ஆமா ஜனனி. இந்த திருவிழாவை 3 விதமா கொண்டாடுவாங்க. ஒண்ணு பிரகாங்கம், அடுத்தது பூஜை, இதுல முக்கியமானது
10: தெருக்கூத்து. அப்படி என்ன நடக்கும்
4: ஜனனி? பாரதம் என்ற பெயர்ல இருந்தே தெரிஞ்சிருக்குமே.
1: அப்ப முழு மகாபாரதமா? இன் 9 நைட்ஸ்?
4: இல்ல நமிதா, மகாபாரதத்துல உள்ள முக்கியமான சம்பவங்கள் அதாவது திரௌபதி கல்யாணம், சுபத்திரை கல்யாணம், அபிமன்யுவின் தோல்வி, கர்ணன் தோல்வி, மிக முக்கியமாக 18 போர்.
10: இங்க பல இடங்கள்ல இசை உள்ளடங்கி இருக்கும். மிருதங்கம், ஹார்மோனிய பெட்டி, முகவீணை எல்லாம் பயன்படுத்தப்படும்ல.
4: உனக்கே தெரிஞ்சிருக்கும் ஜனனி, எப்பவுமே விநாயகர் பாடலோட தான் தெருக்கூத்து ஆரம்பிப்பாங்க.
10: ஆமா.
4: அடுத்து கட்டைக்காரன் வந்து ஒரு ஒரு கதாபாத்திரத்தையும் அறிமுகப்படுத்துவான். அப்புறம் முழு இரவும் கூத்து நடக்கும். இப்போ ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்கலாம்.
7: Between the bloating, the cramping, the cravings and the mood swings, the time of the month is usually not the best week in any woman's life. Premenstrual symptoms have caused diets to derail. As you begin to lose count how many times you have been caught with your hands in the cookie jar, optimizing your energy and relaxing your mood swings can be as simple as adhering to a healthy balanced diet. To prevent and cope with PMS symptoms, here are a few items to be included in your grocery list. Salmon and other fish are good source of omega-3 fatty acids that not only have heart benefits but also provide menstrual relief. These healthy fats are not only found in salmon but also avocados, nuts and olive oil. Next is broccoli. This green vegetable has a high fiber content that can actually ease bloating. Salt can

0: cause bloating and water retention, which can make those problems of PMS worse. Next comes bananas and pumpkin seeds. These seeds can help alleviate water retention and mood swings due to its magnesium content and its ability to regulate serotonin levels. Bananas are known to be rich sources of potassium, but also have a high magnesium content. Pain and sleep is a vicious cycle, as pain interrupts sleep and a lack of sleep makes pain worse. Eating bananas could help combat both. So let's incorporate this in our diet and have a crampless menstrual cycle. God made girls have monthly periods and give birth because he knew guys weren't strong enough to handle it. So be proud to be born a girl.
1: வெல்கம் பேக் டு கலைகளும் நாமும். இப்ப இந்த மாதிரி கலைகள்ல ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா 3 வருஷம் டிப்ளமா கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க.
2: நானும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நேஷனல் தியேட்டர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒண்ணு நடக்கும்ல?
1: ஆமா ஆமா ஜனனி, பாரத் ரங் மகோத்சவ்னு ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும். இது ஆசியாலேயே மிகப்பெரிய நிகழ்ச்சி.
3: ஆமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன்.
1: யா, என்னதான் இருந்தாலும் நாடக கலை மேலுள்ள ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது.
3: அப்படியா பிரசிதா?
2: கண்டிப்பா. அதாவது இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன், இப்ப நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா பார்த்தோம்ல, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்த நாடக கலைய இப்போ வளர்த்துட்டு வராங்க. சோ பொதுமக்களான நாமும் இதுக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாதான் நம்ம பாரம்பரிய கலைகள் மேல வரும்.
1: ஆமா ஜனனி, இனி வரும் தலைமுறை இனர்கள் வந்து நடன கலையாகட்டும், நாடக கலையாகட்டும், இசைக்கலையாகட்டும், இந்த மூணையும் வந்து வளர்ச்சி பாதையில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நேர்களை கேட்டுட்டு, உங்க எல்லாருக்கும் கலைகளும் நாமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். 6512133333. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அபிமான ஆர்ஜே பிரகர்ஷிதா, ஆர்ஜே நமிதா மற்றும் ஆர்ஜே ஜனனி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: தமிழ் வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை
3: கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல, வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படி தான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தில போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பாருவோம். அது வந்து அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், நம்ம வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லி மேலயே கொட்டிட்ட ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழிச்சு விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்ச போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இன்னும் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

0: உலகமே.
1: நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் பிரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.
2: பாருங்க

0: ஹலோ வணக்கம் சென்னை நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு ஒரு புத்தம் புது டாபிக்ல உங்க கூட நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலி எங்க டாபிக் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, கமிட்மெண்ட்ஸ் அப்படின்ற பேர்ல பொறுப்பே இல்லாத ஒரு பொண்ணு கடைசியில லைஃப்ல எப்படி பொறுப்பா மாறினா அப்படின்றத பத்தி தான் சொல்ல போறோம். எப்பவுமே நம்ம கம்யூனிட்டி ரேடியோட வழக்கம் என்னன்னா, எந்த ஒரு மெசேஜ் நாங்க கொடுத்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெசேஜா தான் இருக்கும் அப்படின்றத நம்புறோம். சோ இன்னைக்கு எங்களோட நாடகத்தை கேட்கறதுக்கு நீங்க ரொம்பவே ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சேர்ந்து நாங்களும் ரொம்பவே ஆவலா இருக்கும். வாங்க நேர்கள், நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம்.
1: சௌந்தர்யா சொன்னபடி இன்னைக்கு நாங்க கமிட்மெண்ட்ங்கிற ஒரு டாபிக்ல டிராமா பண்ண வந்திருக்கோம். இந்த கதையில மூணு முக்கிய கதாபாத்திரங்கள், அபிராமி, தீபா, பிரியா. அபிராமிங்கிற ஒரு பொண்ணு, அவ வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாம லைஃப ரொம்ப கேர்ஃப்ரீயா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அவ அப்பா அம்மா சொல்ற எந்த சொன்ன பேச்சையும் கேட்காம அவ இஷ்டத்துக்குன்னு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. அவளோட இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தீபா. தீபா அபிராமி பண்ற எல்லா விஷயத்துக்கும் அவ கூடவே இருந்துட்டு இருக்கா. அவள் சரியா தப்பாங்கறதெல்லாம் பாக்காம அவ பண்ற எல்லா விஷயத்துக்கும் அவ சேர்ந்து அவளோடய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் பிரியா. பிரியா இவங்க ரெண்டு பேருக்கும் நேர் ஆப்போசிட். பிரியா வந்து அவ அப்பா அம்மா சொல்ற எல்லா சொன்ன பேச்சையும் கேட்டுட்டு, அபிராமி பண்ற எல்லா தப்பையும் கேட்டுட்டு அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவான். ஆனா அபிராமிக்கு இதை பிடிக்காது. சரி வாங்க, இப்ப முதல்ல கதைய பாக்கலாம். முதல் சீன், அபிராமி வீட்டுல இப்ப என்ன நடக்குதுன்னு வாங்க கேக்கலாம்.
2: அபி எழுந்துரு அபி, காலைல 10 மணி ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க. நைட் 2 மணி வரைக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் நல்லா தூங்க வேண்டியது. எழுந்துரு அபி.
3: என்னமா காலையிலே? என்னமா
2: காலை எழுந்து எனக்கு வேலை செய்யலாம் கூட பரவாயில்ல, உன் வேலையாச்சும் நீ பாத்துக்கோ அபி. எழுந்துரு அபி.
3: எல்லாம் எனக்கு தெரியுமா, நீ போமா.
2: காலையில நானும் ஆபீஸ் போனும், நீயும் காலேஜ் போனும், பொறுப்பு இல்லாம இருக்காது அபி. எழுந்துரு அபி.
3: ஹலோ
4: ஹலோ அபி, நான் பிரியா பேசுறேன்.
3: சொல்லு பிரியா.
4: அபி காலேஜ்க்கு வரலையா?
3: டைம் இன்னும் ஆகலல பிரியா.
4: அபி 1 hour தான் இருக்கு, சீக்கிரம் வா, இன்னைக்கு வேற அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணனும்.
3: அசைன்மெண்டா? யாருமே என்கிட்ட எதுமே சொல்லவே இல்ல.
4: கிளாஸ்ல இருக்கல அபி.
3: ஐயோ சரி விடு பிரியா, பாத்துக்கலாம், காலேஜ் போய் அசைன்மெண்ட் எழுதிக்கலாம்.
4: சீக்கிரம் வா, நான் முடிச்சிட்டேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் முன்னாடி போறேன், பின்னாடி வா. பை
3: பை பிரியா. ஹலோ
5: ஹலோ
3: ஹலோ தீபா.
5: ஆ சொல்லு அபி.
3: தீபா ஏஞ்சு கொடி.
5: ஏய் 7:30 தானடி ஆகுது.
3: ஏய் லூஸ், 10:30 ஆகுது, ஏஞ்சு நம்ம காலேஜ் போனும்.
5: ஓ காட், 10:30 ஆ, இவ்ளோ சீக்கிரம் போய் என்னடி பண்ண போற?
3: தீபா எனக்கு ஏதோ அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுமா. தீபா முடிச்சிட்டியா?
5: என்னது அசைன்மெண்ட், என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல.
3: எனக்கும் தெரியல தீபா, வா போய் சீக்கிரம் போய் எழுதலாம்.
5: ஏய் வேணாண்டி, 11:45 மேல போலாம்.
3: ஏய் வேணா வேணா தீபா, நம்ம 12:00 காலேஜ் போலாம், பரவாயில்ல, அப்புறம் போய் அசைன்மெண்ட் எழுதி சப்மிட் பண்ணிடலாம்.
5: ஓகே ஓகே, பாய்
3: பாய்.
1: அபிராமி காலேஜுக்கு கிளம்பிட்டா. அவ வீட்டு டைனிங் டேபிள்ல இப்ப என்ன நடக்குதுன்னு வாங்க கேக்கலாம்.
2: என்னங்க நம்ம பொண்ணு இப்படி பண்றா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, யார் பேச்சும் அடிக்க மாட்டா, என்னங்க பண்றது?
6: விடுமா, இப்பதானமா சின்ன பொண்ணு, எல்லாம் போக போக சரியாயிடும்.
3: அம்மா,
6: நம்ம பொண்ணு யூஜி முடிச்சிட்டா, பிஜி படிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா அவ என்ன சொல்லுவாளோ தெரியல.
3: பிஜியா? யூஜி படிக்கிறதுக்கே ரொம்ப தலைவலியா இருக்கு, என்னாலலாம் பிஜிலாம் படிக்கவே முடியாதுப்பா.
6: என்னமா இப்படி சொல்ற?
3: ஐயோ அப்பா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. அம்மா டிஃபன் ரெடி ஆயிடுச்சா?
2: இதுல மட்டும் கரெக்டா இராபி, கட்டி வச்சுட்டேன், எடுத்துட்டு போ.
1: பிரியா காலேஜுக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துடுறா, அவ அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடுறா. அபிராமியும் தீபாவும் ரொம்ப லேட்டா தான் காலேஜுக்கு கிளம்புறாங்க. வாங்க இப்ப காலேஜ்ல என்ன நடக்குதுன்னு கேப்போம்.
0: ஹாப்பி டே கேர்ள்ஸ்.
7: ஹாப்பி டே மேம்.
0: ஓகே கேர்ள்ஸ், ஆன்சர் யுவர் அட்டெண்டன்ஸ். அபிராமி
7: இன்னும் வரல மேம்.
0: இன்னும் வரலையா? தீபா
8: இன்னும் வரல மேம்.
0: உமையால்?
9: எஸ் மேம்.
0: பிரியா?
10: எஸ் மேம்.
0: பிரியதர்ஷினி?
11: பிரசன்ட் மேம்.
0: பிரீத்தி?
12: பிரசன்ட் மேம்.
0: இந்துமதி?
13: பிரசன்ட் மேம்.
1: 45 minutes later.
7: Excuse me ma'am.
0: இன்னிக்கும் லேட்டா?
7: Sorry ma'am, traffic ma'am.
0: எப்ப பாரு ஏதாவது ஒரு excuse சொல்லிட்டே இருக்கீங்க girls, உங்களை திருத்தவே முடியல. நானும் எத்தனை தடவை உங்களுக்கு அட்வைஸ் பண்றது, லேட்டா வராதீங்க, லேட்டா வராதீங்கன்னு.
7: Sorry ma'am.
0: இதோட நீங்க எத்தனை டைம்ஸ் கேக்குறீங்க தெரியுமா? சரி come in, come in. ஓகே கேர்ள்ஸ், உங்களோட எக்ஸாம் பேப்பர் எல்லாம் வந்துருச்சு, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், வந்து வாங்கிக்கோங்க. பிரியா?
14: எஸ் மேம்.
0: வெரி குட் மார்க்.
14: தேங்க் யூ மேம்.
0: ஐஸ்வர்யா?
15: எஸ் மேம்.
0: குட் மார்க்.
15: தேங்க் யூ மேம்.
0: உமையா?
16: எஸ் மேம்.
0: வெரி குட் மார்க்.
16: தேங்க் யூ.
0: தீபா?
17: எஸ் மேம்.
0: உன்னோட மார்க் என்னன்னு தெரியுமா?
17: தெரியாது மேம்.
0: ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கேன். தென் அபிராமி?
18: எஸ் மேம்.
0: உன் மார்க் என்ன?

0: அதான் கேட்டேன்.
1: 50க்கு 15 மார்க் எடுத்துட்டேன் பிரியா.
0: ஏன் அபி இவ்வளவு கம்மியா வாங்கிருக்கேன்?
1: அதெல்லாம் விட பிரியா, அடுத்த டைம் பாத்துக்கலாம்.
0: ஒழுங்கா படி அபி, இப்படிலாம் பண்ணாத.
1: சும்மா அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காத பிரியா.
0: நீ எப்படியோ போ அபி.
1: வா பிரியா, அவளை போய் நம்ம போய் லஞ்ச் சாப்பிடலாம்.
0: ஓகே அபி.
2: ஈவினிங் காலேஜ் முடியுது. அபிராமியோட அப்பா அவளுக்கு கால் பண்றாங்க.
3: ஹலோ அபி.
1: ஹலோ அப்பா.
4: அம்மா, நான் சொன்னேன்லம்மா இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கவா இல்ல நீனே வந்துடுறியாமா?
1: அப்பா, ஃபங்க்ஷன்லாம் நான் வரலப்பா, நீங்களே போயிட்டு வாங்க.
4: என்னம்மா நான் சொன்னேன்ல, நேத்து கூட வரேன்னு சொன்னியம்மா.
1: அப்பா சும்மா இம்சா படுத்தாதப்பா, நீ போயிட்டு வாப்பா.
4: சரி, நானும் அம்மா வரத்துக்கு லேட் ஆகுமா? வீட்டை பூட்டிட்டு பத்திரமா இருந்துக்கோ சரியா?
1: என்ன பாத்துக்க எனக்கு தெரியும்பா, நீ போயிட்டு வாப்பா. ஐ ஜாலி,
3: என்ன அபி இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க?
1: இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்டுல யாருமே இருக்க மாட்டேங்குது இப்பா. அப்பாவும் அம்மாவும் ஃபங்க்ஷன் போறாங்க, நம்மள வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணா என்ன?
3: எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல, நான் வரேன்ப்பா.
1: இரு, நான் பிரியா கிட்ட கேக்குறேன். பிரியா
0: சொல்ல அபி,
1: இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்டுக்கு வரியா? பிரியா
0: வீட்டுல கேட்டு சொல்றேன் அபி.
1: அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் பிரியா, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா.
0: இல்ல அபி, நான் வீட்டுல கேட்டு அம்மா சொன்னாங்கன்னா தான் வருவேன்.
1: சரி, போய் கேட்டுட்டு வா போ.
0: சரி அபி. தீபா.
3: சொல்லு பிரியா.
0: அபி வீட்டு கூப்பிட்டாலே, நீ போறியா?
3: நான் போறேன். நீ
0: நான் வீட்டுல கேட்டு சொல்றேன் தீபா.
3: ஓகே பிரியா.
0: நீ கேட்டியா?
3: இல்ல நான் கேக்கல.
0: கேட்க மாட்டியா?
3: இல்ல நான் கேட்க மாட்டேன், எப்பவுமே கேட்காமதான் வருவேன்.
0: சரி, நான் கேட்டு நான் சொல்றேன்.
3: ஓகே
0: அபி, நான் வீட்டுல கேட்டுட்டேன் அபி, அம்மா போ சொன்னாங்க, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வர சொன்னாங்க, நீ பாத்துக்கோ அபி.
1: அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பிரியா.
2: அபிராமி அவன் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க எல்லாரும் மியூசிக்கை ஹை வால்யூம்ல கேட்டுட்டு இருக்காங்க. இதனால பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க.

அபிராமி இதே மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கா. அதே மாதிரி எக்ஸாம் அன்னைக்கு காலையில அபிராமியும் தீபாவும் ரொம்ப லேட்டா காலேஜுக்கு கிளம்புறாங்க. இதனால ஸ்கூட்டில அவசர அவசரமா காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க.

0: ரெட்சிங்ல வேற போட்டுட்டாங்களே, எக்ஸாம் வேற டைம் ஆகுது, என்னடி அப்படி பண்றது?
1: ஏய் போலீஸ்காரங்களா இல்லடி, நம்ம போலாண்டி வாடி.
0: ஏய் ரெட்சிங்ல வேற போட்டாங்க அபி, போகாத அபி, போகாத அபி. ஐயோ, யாரோ ரெண்டு பசங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, நான் ஐடி கார்டு பார்த்து உங்க அப்பா அம்மா கால் பண்றேன்.
2: அபி தீபாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க அப்பா ஐடி கார்டை பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்க அபி தீபாவை பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க.
0: ஐயோ டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு?
3: தீபான்ற பொண்ணுக்கு வந்து மைனர் இன்ஜுரி தான், அபின்ற பொண்ணுக்கு தான் ரொம்ப காலில் அடிபட்டு இருக்கு, ஃபிராக்சர் ஆயிருக்கு, 3 மாசம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்.
0: என்னங்க
3: பண்றது?
0: அதை பத்தி நீ கவலைப்படாத, எப்படியாவது ஓவர் டைம் பண்ணி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா.
3: எத்தனை நாள் தான் நீங்க மட்டும் ஓவர் டைம் பண்ணுவீங்க? இதுல பொண்ணு பிஜி வேற படிக்க வைக்கணும்னு சொல்றீங்க.
0: என்ன பேசுற நீ? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளுக்கு பண்ணாம வேற யாருக்கு நான் பண்ண போறேன்?
3: நம்ம பொண்ணுக்காக நானும் ஓவர் டைம் பண்றேங்க.
0: இங்க பாரு, எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுறோங்கிறது நம்ம பொண்ணுக்கு தெரியவே கூடாது.
3: சரிங்க,

0: ஹலோ அபி.
1: ஹலோ பிரியா,
0: எப்படி இருக்க அபி?
1: பரவாயில்ல பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க?
0: படிச்சிட்டு இருக்கேன் அபி.
1: என்னாலதான் எக்ஸாம் எழுத முடியல பிரியா, நீயாவது நல்லா எக்ஸாம் எழுது.
0: ஏன் அபி இவ்வளவு டல்லா பேசுற?
1: நேத்து நைட் அம்மா அப்பா பேசுறதை கேட்டுட்டு இருந்தேன் பிரியா, ஒரே மனசு கஷ்டமா இருந்துச்சு.
0: ஏன் அப்படி என்ன பேசினாங்க?
1: எனக்கோசரம் அவங்க ஓவர் டைம் எல்லாம் பண்றாங்க. இவ்வளவு நாள் அவங்களை நான் மதிக்காம இருந்திருக்கேன். ஒரு மாதிரி இப்பதான் நான் ரொம்ப தப்பா ரியலைஸ் பண்றேன்.
0: அவங்க கஷ்டம் இப்பயாச்சும் புரிஞ்சுதே அபி உனக்கு?
1: இனிமேட்டு அவங்க கஷ்டத்தை புரிஞ்சு நான் நடந்துப்பேன் பிரியா.
0: வெரி குட் அபி, இப்போ ரியலைஸ் பண்ணி அதுவே போதும் அபி, எனக்கு ஹாப்பியா இருக்கு. இனிமே ஒழுங்கா படி அபி, அம்மா அப்பா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கோ அபி.
1: ஓகே பிரியா, இனிமேல் நான் நல்லா படிச்சு அவங்க பேரை நல்லா காப்பாத்துவேன்.
0: ஓகே அபி, உடம்ப பாத்துக்கோ, நான் வச்சிடுறேன். பாய்.
1: பாய் பிரியா.
2: அபி அவ அப்பா அம்மா பேசினதை கேட்டுட்டு மனசு மாறி இனிமே நல்ல பொண்ணா வாழணும்னு முடிவெடுத்து அதுக்கப்புறம் நல்ல பொண்ணா வாழ்ந்துட்டு வந்தா.
3: என்ன நேரில் இன்னைக்கு நிகழ்ச்சியை நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்றத நம்புறேன். இன்னைக்கு நாங்க என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, கமிட்மெண்ட்ஸ் அப்படின்ற பேர்ல ஃபேமிலி அண்ட் சொசைட்டி அப்படின்றத நாடக வடிவத்துல நாங்க இன்னைக்கு சொன்னோம். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். கண்டிப்பா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா ரீச் ஆயிருக்கும். இதன் மூலமாவது நிறைய பொறுப்பா இருக்காதவங்க பொறுப்பா இருக்க ட்ரை பண்ணுங்க லைஃப்ல. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் மார்ஜி சௌந்தர்யா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எமோசியன் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: உங்க வீட்டுல ஃபேன், லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டிய சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP Samudaya Vanoli 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: ஓரம்போ ஓரம்போ, ரோட்டுல வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ.

0: நோக்கிடும் ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.

0: தலையான விஷயம், தலையில ஓடிட்டு இருக்க விஷயம், ஹெல்மெட், ஹெட் கியர், கிராஷ் அப், பிரெயின் பக்கெட், எப்படி வேணா சொல்லலாம். அது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, 900 BC அஸ்திரன் சோல்ஜர்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க.
1: ஆமாங்க, மகாபாரதம். ஏன் நம்ம வாஸ்ல கூட இங்கிலீஷ் படத்துல எல்லாம் கூட பாத்திருப்பீங்களே, நம்ம வாஸ்ல எல்லாம் கூட ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, அதாவது தலைக்கவசம் போட்டிருப்பாங்க.
0: அத கூட விடு நிஷா, இப்ப போயிட்டு இருக்கு கிரிக்கெட். கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஹெல்மெட் போடாம யாராவது இறங்கி பாத்திருக்கியா?
1: ஹெல்மெட் போட்டே நிறைய பேருக்கு தலை உடஞ்சிருக்கு, போடாம என்ன ஆக போதோ?
0: July 1st இருந்து மேண்டேட்டரி ஹெல்மெட் ரூல் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 95% ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா நம்ம சென்னையில இருக்கிற டோட்டல் டூ வீலர் ரைடர்ஸ் வந்து 35 lakhs பேர் இருக்காங்க.
1: 35 lakhs பீப்புள் இருக்காங்க, ஆனா யாரும் அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
0: ஆனா இந்த ரூல் போட்டதுல இருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 5% தான் ஃபாலோ பண்ணலன்னு வரைக்கும் வந்திருக்கு.
1: இது நல்ல விஷயம் தான் ஸ்வேதா, நம்ம மக்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுனாலே நல்ல விஷயம் தானே?
0: ஆமா, ஆனா பில்லியன் ரைடர்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க,
1: அது பின்னாடி உட்காந்துருக்கோங்க. ஆமா ஸ்வேதா, நிறைய பேர் குழந்தைங்க எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க எப்படி ஹெல்மெட் போட முடியும் சொல்லு?
0: சில பேர் இத அப்படியே விட்டாலும் சில ஹையர் ஆஃபிஷியல்ஸ்லாம் இதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் எடுத்திருக்காங்க. ஒரு ப்ரைவேட் காலேஜில் கூட நான் கேள்விப்பட்டேன், கொலப்பாக்கம் மண்டலூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அவங்க என்ன பண்ணுறாங்க, 71 பேர் அங்கே டூ வீலர் யூஸ் பண்ணிட்டு 24 பேர் அன்றைக்கி ஹெல்மெட் போட்டுட்டு வரலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் நித்யா சுந்தர் எம் 24 ஹெல்மெட் வாங்கி 2 மணிக்குள்ளே அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க.
1: ஓ, செம்ம கரஸ்பாண்டன்ட்பா. ஏன் நம்ம ஆஃபீஸஸ்ல கூட ஆஃபீஸர்ஸுக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்மெட், அதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணி.
0: கவர்மெண்ட் செக்ரட்டரி தானே, நானும் கேள்விப்பட்டேன்.
1: இப்போ போலீஸஸ்லாம் அது கூட விடு ஸ்வேதா, நம்ம போலீஸ் காவல்துறை கூட ஹெல்மெட் போட்டு
0: ரேலி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் டே தினம் தினம் பார்த்துட்டு தானே இருக்கோம், இப்பெல்லாம் பார்க்குறேன், வரும்போது கூட பார்த்தேன், எல்லாம் ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க.
1: ஏ, நம்ம ஆஜி ஸ்வேதா கூட ஹெல்மெட் தாங்க போட்டு வராங்க.
0: அதை விடுங்க, இப்ப காலேஜ் பசங்க, காலேஜ் போனவுடனே ஃபர்ஸ்ட் இயர் பைக்கை வாங்கி கொடுத்துறாங்களா? பேரண்ட்ஸ் ஹெல்மெட் இனிஷியேட்டிவ் எடுக்கலாம்ல, எல்லாம் பறந்துட்டு இருக்காங்க பைக்ல. ஸ்டால் கூரஸ் ஆடம்பரம், ஹெல்மெட் அத்தியாவசியம், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க.
1: கண்டிப்பா ஸ்வேதா, இப்ப இருக்க பசங்க ஹெல்மெட்டையும் தலையில ஹெட்செட்டையும் மாட்டிட்டு போறாங்களே தவிர ஹெல்மெட்டை மாட்ட மாட்டேங்கிறாங்களே.
0: ஆனா இதுக்கு நிறைய டீமெரிட்ஸ் மெரிட்ஸும் இருக்கு.
1: நம்ம இப்ப நீ கூட சொன்னிய ஸ்வேதா, உன் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு.
0: ஆமா ஆமா, அவளுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குப்பா, ஹெல்மெட் போட்டா ஒழுங்கா மூச்சு விட முடியறது இல்ல.
1: ஆமா, நிறைய பேருக்கு தலைவலி, பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் எல்லாம் திடீர்னு ஃபெயிண்ட் ஆகி ஃபெயிண்ட் ஆகி விழுதே, மூச்சு வராம ஃபெயிண்ட் ஆகி ஃபெயிண்ட் ஆகி விழுதே நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுது.
0: ஹெல்மெட் போடுறதுனால நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸ்ல எடுத்து வைக்கிறாங்க. July 1st இருந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சாச்சு, ஆனா அதுக்கு நடுவுலயே 3 பேர்கிட்ட ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்திருக்காங்க.
1: ஆமாங்க, July 1st வேலைச்சேரியில கூட நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பைக் ஹெல்மெட்டோட சேர்த்து கிராஷ் ஆயிருக்கும். பாக்கலாம்,
0: அவன் ரொம்ப சின்ன பையன் வேற, 20 வயசு தான் ஆகுது. கோயம்புத்தூர்லயும் ஒரு பொண்ணுக்கு இதே நடந்துதாங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி ஹெல்மெட் போட்டிருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆறதை விட ஹெல்மெட் போடாதவங்களுக்கு தான் நிறைய ஆகுது. இது 100 கணக்குல அது சிங்கிள் டிஜிட்ல வருது,
1: அவ்வளவுதான். இப்ப நம்ம மக்கள் கிட்ட போய் சின்ன இன்டர்வியூ எடுக்கலாமா, அவங்க ஹெல்மெட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னு?
0: யா, போலாமே.
1: யா மக்களே, எங்களுக்கு கொஞ்சம் இடைவேளை தேவை, நாங்க மக்கள் கிட்ட கேட்க போறோம், கேட்டுட்டு வந்து சீக்கிரமா உங்களை கம்பேக் பண்றோம். இது உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜே நிஷா
0: அண்ட் ஆர்ஜே ஸ்வேதா ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க.
2: You're listening to MOP 107.8.
3: கண்ண சரியில்லைன்னா கண்ணாடி போட்டுக்கலாம், பல்லு சரியில்லைன்னா பல் செட் மாட்டிக்கலாம், வேகமா போனோம்னா கியரை மூன்ல போட்டுக்கலாம். ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட்டை போட்டுட்டு வாழ்க்கைய ஓட்டு.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது ஆர்ஜே ஸ்வேதா அண்ட் ஆர்ஜே நிஷா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இது உங்க ஓரம் போஷியோ. நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா போய் ரோட்ல இறங்கி அங்க இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் இதே கேட்கலாங்க. ஹெல்மெட் போடுறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, என்ன நன்மைங்கன்னு.
2: ஏன் ஹெல்மெட் அவங்களை மக்களை ஒரு ஒருத்தரையா பிடிச்சி ஏன் ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க, எதுக்கு ஃபைன் போடுறதுனால மட்டும் ஹெல்மெட் போடுறீங்க, ஒரு ஒருத்தரையா நிறுத்தி கேள்வி கேட்க போறேன். ஸ்டே டியூன்.
1: ஹலோ, இது உங்க ஸ்வேதா ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி 107.8. நாங்க இப்போ நுங்கம்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கோம். இப்போ நான் இங்க ஒரு சார் வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் கேக்குறேன். சார், உங்க பேர்?
3: என்னோட நேம் வந்து மோகன்ராஜ்.
1: எங்க வர்க் பண்றீங்க
3: சார்? நான் இங்க ஒருடல வர்க் பண்றேன்.
1: ஓகே. ஹெல்மெட் நீங்க வந்து இப்போதான் போட ஆரம்பிச்சீங்களா இல்ல எப்பவுமே போடுவீங்க?
3: இல்ல, நான் எப்பவுமே ஆல்வேஸ் வேர்.
1: ஹெல்மெட் போடுறது பிளஸ் நினைக்கிறீங்களா இல்ல மைனஸ் நினைக்கிறீங்க?
3: ஹெல்மெட் போடுறது பிளஸ்.
1: கவர்மெண்ட் ரூல் சில பேர் சொல்றாங்க, இல்ல ஹெல்மெட் போடுறதுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்றீங்களா?
3: இல்ல, அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் நம்மளோட சேஃப்டி அது.
1: ஓகே சார், தேங்க் யூ.
3: கண்டிப்பா வந்து டூ வீலர் ஓட்டுறோம், கண்டிப்பா வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, பிகாஸ் வந்து அது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்மளோட சேஃப்டி அது. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டும் வந்து இது வந்து ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்.
1: தேங்க்யூ சார்.
3: தேங்க்யூ ஸோ மச்.
2: நம்ம இங்கே நுங்கம்பாக்கம் சிக்னல் வந்து இருக்கோம், இங்கே ஒரு சார் கிட்ட ஹெல்மெட் பற்றி கேட்க போகிறோம், அவரோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் பேர் சார்?
4: விஜய் அருண்.
2: எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க?
4: மணப்பாத்திரா.
2: மணப்பாத்திரா, குட் சார். நீங்கள் ஹெல்மெட் போட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்?
4: 200 ரூபாய் கட்டாமல் இருக்கணும். ரெண்டாவது, ஹெல்மெட் போட்டால் தான் என்ன கேட்டால் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்னு தோணுது, ஏன்னா சைடில் வருது என்ன வருதுன்றது தெரியாது. மேண்டேட்ரின்னு சொல்கிற ரீசன்காக தான் ஹெல்மெட் வாங்கிட்டு சுத்துறோமே தவிர இன்ட்ரெஸ்டோடலாம் போடலை.
2: ஸோ ஃபைன்ன்றனால தான் ஹெல்மெட் போடுறீங்க?
4: கண்டிப்பாக.
1: ஹலோ, நான் உங்கள் அஜய் ஸ்வேதா பேசுகிறேன், கரெக்டாக இஸ்வானி சென்டர் வாசல்ல இருந்து. இங்கே நான் ஒரு சாரை மீட் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட ஹெல்மெட் போடுறது மெரிட்ஸ் பற்றி கேட்போம்.
5: ஹலோ, மை நேம் இஸ் மாரிமுத்து மேம், ஐ எம் வாக்கிங் மணப்பத்ரா. மேம், இங்கே சென்னையோட கிளைமேட்டுக்கு இங்கே அடிக்கிற சம்மர் வெயிலுக்கு ஹெல்மெட் ரொம்ப பிரச்சனை. அதுவும் இல்லாமல் இங்கே இன்ச்சு பை இன்ச்சாக டிராஃபிக் நான் வருது. இங்கே ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் அளவுக்கு ஒன்று பைபாஸில் போகணும். நம்ம இந்த டிராஃபிக்கு ஹெல்மெட் அதுவும் கம்பல்சரி பேக் சைடில் இருக்கிறவங்க டிராவல் பண்ணுறவங்க போகணுன்றது ரொம்ப புட்டாள்தனமான ஒரு விஷயம் தான்.
1: அப்போ நீங்கள் வந்து இந்த ரூலை வந்து சரியில்லைன்னு சொல்லுங்கள்.
5: லாஜிக்கே இல்லாத ஒன்று தான் மேடம், அது ஒன்றும் தேவையில்லாத. அவ்வளோ ஒன்று டிராஃபிக் வந்து இன்ச்சு பை இன்ச்சாக நான் வருது. இதில் எதுக்கு டிராஃபிக் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒன்றும் வேகமாக போய் ஆக்சிடென்ட் நடக்கிற ஏரியா கிடையாது சென்னைக்கு, இது கம்பல்சரி கிடையாது.
1: வரும்.
6: You are listening to MOP Vaishnav

0: tuned. Stay tuned.
1: Are you buckled up before driving? You better be. Keep yourself, friends, and family safe. Speak up and insist everyone is belted. Remember to wear your belt low and snug across the hip, and never tuck the belt under your arm or behind your back. When you're behind the wheel, focus on the road. Talking on cell phones, texting, eating, reading, changing music, and reaching for items are all serious distractions. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't put your schedule ahead of everyone else's safety. Stop tailgating. Don't try to beat lights and pass safely and legally. Drive at safe speed. Remember, the posted speed is the speed limit. When you are driving, watch for pedestrians and treat every corner as if it's a crosswalk. Stop for them when they are crossing and anticipate them crossing illegally. If you are a pedestrian, cross from where it is safe, not where it's convenient. And when there's a traffic light, wait for working light before crossing. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't drink and drive, because when you have been drinking, your reactions are slower and your vision is poor. That's why it's so dangerous to drink and drive. And that's why crashes are the number one killers of teens. Be smart and stop accidents before they stop you. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: ஹலோ, நான் உங்க ஆர்ஜி நிஷா மக்களே, இது எம்ஓபி சிக்னல் இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஆண்டிங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஆண்டி, உங்க பேர்?
3: என் பேர் உமாள்.
2: ஒரு நிமிஷம், எங்க ஒர்க் பண்றீங்க ஆண்டி?
3: எஜுகேஷன் கவுன்சிலர்.
2: எஜுகேஷன் கவுன்சிலர். ஆண்டி, இந்த ஹெல்மெட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டி?
3: ஹெல்மெட் போட சொல்றது நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர், நானே பார்த்துருக்கேன், ரோட்ல வந்து பப்ளிக் விழுந்து அடிபட்டு அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹெல்மெட் போட்டிருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக தானே சொல்றாங்க. இது கண்டிப்பா போடணும். நான் இதுக்கு சப்போர்ட் தான் பண்றேன்.
2: தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க சொல்லுங்க.
3: கண்டிப்பா எல்லாருமே வந்து ஹெல்மெட் போடுறது வந்து நல்லது. எல்லாருமே ஹெல்மெட் போட்டு

0: வச்சுக்கோங்க, கீழே விழுந்தா கூட, ஏன்னா நானே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரோட்ல பார்த்துருக்கேன், தலையில அடிபடாம தப்பிச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் திங், நம்ம நிறைய வந்து டூ வீலர்ஸ் வந்து சென்னையில வந்து நிறைய இருக்குது. ஸோ டூ வீலர்ஸ் எல்லாமே போட்டு தலையில வந்து கவசம் போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு தான் சேஃப்டி. அதனால அவங்க கண்டிப்பா போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா?
1: Thank you, auntie. இது ஸ்வேதா ஆர்ஜே from MOP Community Radio 107.8. ஹலோ, திஸ் இஸ் ஆர்ஜே ஸ்வேதா. இன்னும் நாங்கள் நுங்கம்பாக்கல் தாங்க இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு டீனேஜரை கூப்பிட்டு கேட்க போகிறோம், மெரிட்டா டிமெரிட்டா ஹெல்மெட் போடுறது, அவரை கேட்கலாம். சார், உங்கள் பேர்?
2: நிஷாந்த்.
1: என்ன பண்ணுறீங்க?
2: வேலை செய்ய.
1: சரி, ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹெல்மெட் போடுறது மெரிட்டா, அட்வான்டேஜபிளாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா?
2: கஷ்டமாக தான் இருக்குது ஹெல்மெட் போடுறதுன்னு சொல்லுது. அதுவும் ஹெல்மெட் போடுறது என்ன கஷ்டம்னா, அந்த ரீசன் இந்த சாப்டர் வந்து இது முன்னாடியே சொன்னாங்க. அது வந்து இந்த பீப்புள்ஸ்லாம் கேட்டு எதனால ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடுறதுனால ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகுதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சடனாக வந்து ஹெல்மெட் போடணும்னு சொன்னது ஓகே, எதனால எதுக்கு அந்த ஹெல்மெட்டை வந்து ப்ரைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணேன்?
1: இப்போ ஹெல்மெட் ப்ரைஸ் அதிகமாக ஏற்றிட்டாங்கன்றது உங்கள் பிரச்சனையாக இருக்குது.
2: அவங்க சொல்கிற மேடம், முன்னோட்ட சொல்ல போனால் அவங்களால தான் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்.
3: சார், பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சார் எல்லாரும் ரேஷ் ட்ரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்க. மோஸ்ட்லி உங்களுக்குள்ளே சண்டை போட்டு நிறைய பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரொம்ப நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை, பட் பீப்புள் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
1: இல்லை, நாங்கள் கேட்கறது என்னன்னா, இப்போ வந்து அதிகபட்சமான 600 கிட்ட உயிரிழக்கிறது ஹெல்மெட் போடாததுனால தான். ஸோ இப்படி இருந்தோம், நீங்கள் ஹெல்மெட் போட வேணான்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு மட்டும் நான்.
2: ஹெல்மெட் போட்டால் நம்ம அதிகமாக ஆக்சிடென்ட்டே ஆகுது. இப்போ ஹெல்மெட் போடாமல் சடனாக திரும்பி கூட பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதே ஹெல்மெட் போடாமல் இருந்தால் எப்படியான இண்டிகேட்டர் போடாமலேயோ கூட நம்ம டர்ன் பண்ணி போகலாம். இப்போ ஹெல்மெட் போடாமல் நம்மளால் சடனாக திரும்பி பார்க்க முடியாது. இப்போ ஆக்சிடென்ட்னு சொல்கிறது வந்து ரேஷ் டிரைவிங் சொல்கிறது, அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான், அவங்க டீமுக்குள்ளே ஓட்டுறது ரேஷ் டிரைவிங் வந்து.
1: ஓகே, டிராஃபிக் ரேஸ்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது, நார்மல் பீப்புள்குள்ள. ஓகே, தேங்க்யூ சார். ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ நாங்கள் சிக்னலில் நிற்கிற ஒரு பைக் டிரைவர் அவரோட ஒய்ஃப் ஃபினான்சர் போயிட்டு இருக்காங்களா? ஐம் சாரி. என்ன, நாங்கள் அவங்க கிட்டே கேட்குறோம் ஹெல்மெட் போடுறது மெரிட்டா டிமெரிட்டா. அவர் இப்போ போட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ சார், உங்கள் பேர்?
4: ஆல்ஃபிரட். ஆல்ஃபிரட்.
1: ஓகே சார், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா?
4: ஆ, ஒர்க் பண்ணிருக்கேன் நான்.
1: நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார், ஹெல்மெட் போடுறது?
4: இட்ஸ் எ குட் ஐடியா தான், பட் ஆனால் டிரைவர் மட்டும் போடுறதுன்றது வந்து ஓகே ஃபைன், பட் பின்னாடி உட்காந்துருக்கவங்க போடுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கும் இப்போ பிரேக் போடும்போது.
1: ஆனால் சார், நாங்கள் என்ன சர்வே படிக்கிறோம்னா, உட்கா வண்டி ஓட்டுறவங்களோட பின்னாடி உட்காறவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட்னா இன்ஜுரி ஜாஸ்தியாக இருக்கும்.
4: இருக்கு, கரெக்டு தான், நான் அது தப்புன்னு சொல்லலை, பட் வந்து அதுலேயும் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ்
1: இருக்குது,
4: அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக.
1: ஓகே சார், தேங்க்யூ சார்.
3: ஓகே மக்களே, நம்ம நுங்கம்பாக்கம் ஸ்ட்ரீட்ல இருந்து நிறைய பேர் கிட்ட ரிவ்யூஸ் எடுத்துட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் பேர் பார்க்கலாம்.
5: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ், அம்மா நான் கிளம்புறேன், பாய்.
6: டேய் டேய் டேய், முள்ள போடா.
5: சரிம்மா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call Emergency Helpline 100, Traffic Helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: You're listening to MOP 107.8.
1: Hello, Makale, now I'm Gaji Nisha. I'm going to go to the MOP Community Radio 107.8. இங்க நம்ம டிராபிக் போலீஸ் பாத்துருக்கோம். அவர்கிட்ட ரிவ்யூஸ் கேட்கலாம், நம்ம சார் கிட்ட போய் ரிவ்யூஸ் கேட்கலாம். ஹலோ சார்,
2: சொல்லுமா. என்னம்மா
1: சார் உங்க பேர்?
2: பேர் ஜெயபால்மா. முன்னம்பாங்க டிராபிக் கான்ஸ்டபிள்.
1: சார், இப்போ வந்து ஜூலை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹெல்மெட் போடுறது அவசியம் கட்டாயம் சொல்லியிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்களா?
2: 95% இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 5% பண்ணல, அது பண்ணிடுவாங்க. ஒன் வீக்ல ரெடி ஆகிடும்
1: சார். இப்போதைக்கு ஏதாவது யாரையாவது பிடிச்சிருக்கீங்களா? யாராவது ரூல்ஸ் போட்டிருக்கீங்களா? ஏதாவது சீஸ் பண்ணிருக்கீங்களா?
2: ரேஞ்சில் ஆஃபீஸர்ஸ் வெக்க வண்டியை சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க
1: சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சிட்டு இருக்கீங்களா?
2: அப்படி பரப்போ, ஜென்ரலாகவே எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லாத வண்டி ஓட்டணும், ஜென்ரலாக எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் லைசன்ஸ் ஏதாவது ஒரிஜினல் இருந்தால் அதை வாங்கி வச்சுட்டு வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க.
1: ஓகே சார்.
2: ஹெல்மெட் வாங்கினதுக்கப்புறம் வெஹிக்கிள் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஹெல்மெட் போடுறது?
2: ஹெல்மெட் வந்து சென்னை ஹைகோர்ட்டினுடைய உத்தரவு மாதிரி அது கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஹெல்மெட் போடுறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் பப்ளிக். இன்றைக்கி உயிரிழப்பு நிறையா கடந்த காலகட்டங்களில் உயிரிழப்பு தலைக்கவசம் இல்லாதால் தான் ஆயிருக்கு. அதனால இம்பார்ட்டண்டா ஹெல்மெட் போடுறது பப்ளிக் சேஃப்டி.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். திஸ் இஸ் ஸ்வேதா அஜய் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்க இப்ப நெக்ஸ்ட் வேற யாராவது டீனேஜர்ஸ் கிட்ட போய் பேசுறோம்.
3: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
4: கண்ணா, கண்ணு சரியில்லைனா கண்ணாடி போட்டுக்கலாம், பல்லு சரியில்லைனா பல்சட் பாட்டிக்கலாம், வேகமா போனோம்னா கீர மூணுல போட்டு ஓட்டலாம், ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட் போட்டுட்டோ வண்டிய ஓட்டு.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஆர்ஜி ஸ்வேதா, ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷன் 107.8. இப்போ நம்ம ஒரு வயசானவர் சிக்னல் நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். சார்,
1: கணேசன் வடபழனி. லேடிஸுக்கு ஆக்சுவலாக வந்து சஃபர்டு லேடிஸ்லாம் கொஞ்சம் இது பர்மிட் பண்ணணும் வித்தவுட் ஹெல்மெட்.
0: சார், நீங்கள் சொல்கிறது என்ன, ஹெல்மெட் வந்து சேஃபாக
1: இல்லாட்டி இட் இஸ் சேஃப்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார், அதே ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ, இது ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷன். இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் வயசானவங்க டீனேஜர்ஸ் கேட்போம். இப்போ ஒரு அண்ணா வந்திருக்காரு, அவர் சூப்பர் பைக் வச்சிருக்காரு. ஸோ அவரை போய் கேட்போம், என்ன தான் ஹெல்மெட் போடுறதுனால அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? உங்க சார், உங்க பேர்?
2: என்னோட பேர் ஆறுமுகம்.
0: எங்க சார் ஒர்க் பண்றீங்க?
2: IDFC.
0: ஹெல்மெட் போடுறது அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா இல்லாட்டி கஷ்டம் நினைக்கிறீங்களா?
2: அப்சல்யூட்லி இட்ஸ் வெரி அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். ஆக்சுவலி தே ஆர் சேவிங் தேர் லைஃப் அண்ட் என்ஷூரிங் த ஃபேமிலி.
0: அப்போ ஷுர் சார், ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கஷ்டமும் இல்லை?
2: இல்லை, அப்சல்யூட்லி நாட். பிகாஸ் ஏன்னா எனக்கு ஹெல்மெட் வந்து ஐ வாண்ட் டு சேஃப் மை செல்ஃப். ஸோ அதனால ஹெல்மெட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் த பீப்புள்.
0: தேங்க்யூ சார். இது ஆர்ஜே ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷன் 107.8. ஹலோ மக்களே, இது நான் உங்க ஆர்ஜே நிஷா ஃப்ரம் நுங்கம்பாக்கம் சிக்னல் இருந்து பேசிட்டு இருக்கேன். இது உங்க ஓரம் போ ஷோ எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ மக்களே, இங்க ஒரு அக்கா இருக்காங்க ஸ்கூட்டில. உங்ககிட்ட கேட்கலாம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அக்கா, உங்க பேர்?
3: என் பேர் சசி.
0: என்ன ஒர்க் பண்றீங்களா அக்கா?
3: இல்ல, நான் ஸ்டூடெண்ட்.
0: என்ன காலேஜ்?
3: இப்போதான் முடிச்சிருக்கேன், லயோலால ஜாயின் பண்ண போறேன்.
0: சூப்பர் காம். இப்போ வந்து ஜூலை 1st இருந்து ஹெல்மெட் வந்து அத்தியாவசியம்னு சொல்லியிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: ஹெல்மெட் நிச்சயமா அவசியமானது தான். ஏன்னா லேடிஸ் வந்து ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம்லாம் யோசிக்கிறாங்க, அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. தடுக்கி விழுந்தா அங்கங்க ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஹெல்மெட் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உயிராவது காப்பாற்றப்படும்ல, அதனால ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க.
0: சூப்பரா சொன்னாங்க அக்கா. சொல்லுங்க அக்கா, நிறைய பேர் ஒன்னு ஹெல்மெட் போடாம இருக்காங்க, அதை எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, போட சொல்லி.
3: ஹெல்மெட் அவசியம். எதுக்கு சொல்றேன்னா, திடீர்னு யாராவது பின்னாடில இருந்து தட்டி விட்டு நீங்க கீழே விழுந்தா கூட தலை அடிபடாம இருக்கும். தலை அடிபட்டு பிரெயின் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா உயிர் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹெல்மெட் போட்டீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கும், இதை வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மனசுல வச்சுட்டு ஹெல்மெட் போடுங்க. நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனா இன்கேஸ் 1% அது நடந்துச்சுன்னா உயிர் காப்பாற்றப்பட்டாதான் ஃபேமிலியும் நம்மளை பார்க்க முடியும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்கள யோசிச்சு பார்த்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ஹேர் ஃபால் பற்றி யோசிக்காதீங்க ப்ளீஸ்.
0: தேங்க்யூ கார்,
3: பை.
0: ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ. இப்போ நாங்கள் நுங்கம்பாக்கம் சிக்னல் நின்றுட்டு இருக்கோம், ஒரு டீனேஜர் சூப்பர் பைக்கோட வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், உங்கள் பேர்?
4: என்னோட பேர் பால். சரிங்களா, சூலமேட்லேருந்து வரேன். சரிங்களா, ஜூலை 1st எல்லாம் ஹெல்மெட் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கவர்மெண்ட் சொன்ன சட்டம் நல்லது தான், அதுக்கேற்ற மாதிரி நானும் போட்டிருக்கேன். சரிங்களா, நிறைய யூஸ் இருக்குது, அதனால் எல்லோரும் ஹெல்மெட் போடணுன்றது என்னோடய ஆசை, அவ்வளோதான்.
0: சார், சின்ன பசங்களால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்றாங்க, அதாவது டீனேஜர்ஸ்னால தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: அது டீனேஜ், அது எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
0: தேங்க்யூ சார். அதே ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ.
5: கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய் மச்சி, சொல்லுடி.
1: ஏய், இன்னைக்கு படம் போலாமா?
0: என்ன படம்? மரியானா?
2: இல்ல மச்சி, சுதுகாவும் போலாம்.
0: ஏய் இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
3: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
4: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: பின்னாடி இந்த ஆர்டர் போட்டால ஜட்ஜு அவங்க வந்து அவங்க வீட்டில் யாராவது அவங்க ஒய்ஃபு இல்லை அவங்க அம்மாவை பின்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டுட்டு அவர் ஓட்டி இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் நின்று பார்த்தாருனா பின்னாடி இருக்கிற ஹெல்மெட் வாங்கினா அவரே திருப்பி ஆர்டர் போடுவார். இது ஒரு பாரமாக தான் பின்னாடி இருக்கிறவங்க பண்ணுறாங்க. யாருக்கும் ஒரு லிஃப்ட் கூட கொடுக்க முடியல. தேங்க்யூ.
6: நினைக்கிறீங்க அட்வான்டேஜ் தான். சரி, எந்த இஷ்யூஸும் இல்லைதா? யூ கம்ஃபர்டபுள் வித் தட்?
7: ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணாதவங்க டஸ்ட் கிடிங் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக மாதிரி இருக்கும். பட் அது குறைக்கிறோம். வெயில்
6: நிறைய பேர் வந்து அதுவும் குறிப்பாக கேர்ள்ஸ் வந்து ஹேர் ஃபால் இருக்குது, ஸ்கின் டேமேஜ் ஆகுது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
7: எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நோ ப்ராப்ளம், சேஃபாக ஃபீல் பண்ணுறோம்.
8: கனெக்ட் ஃப்ரம் த பீப்புள், பை த பீப்புள், அண்ட் to the people. It's MOP 107.8. It's enriching.
9: போய் டான் ஆகாம இருக்கணுமா?
10: போடுங்க ஹெல்மெட்.
9: லேட்டா போய் அம்மா அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கணுமா?
10: போடுங்க ஹெல்மெட்.
9: அழகு காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு உயிரை காப்பாத்தணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா?
8: Accidents are unpredictable, so always wear helmet.
11: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: அஜய் ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ கரெக்டாக இஸ்வானி சென்டர் வாசலில் இருக்கோம். இங்கே நம்ம ப்ரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். உங்கள் பேர்?
12: சல்மான் கான்.
6: ஓகே, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க?
12: நான் ஸ்டடி காலேஜ் படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர்.
6: ஓகே, என்ன காலேஜ்?
12: எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி.
6: ஓகே சார், இப்போ நீங்கள் ஹெல்மெட் போடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லாட்டி அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா?
12: இல்லை, நல்லது தான்.
6: ஸோ உங்களுக்கு இதனால எந்த ப்ராப்ளம்ஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது இல்லை?
12: இல்லை இல்லை.
6: டீனேஜர்ஸ் ரேஷ் டிரைவிங் பண்ணுறதுனால தான் ஆக்சிடென்ட்ஸ்ன்றாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
12: கரெக்ட் தான்.
6: ஸோ ஃபைன், தேங்க்யூ சார். ஹலோ, திஸ் இஸ் ராஜேஷ் ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அண்ட் ஹியர் இஸ் சேனோ.
13: Hi. Hi, this is Elton, and I request all people to wear helmets.
6: Okay, thank you. He's trying to insist all people to wear helmet. Thank you. This is Ajay Shweta from MOP Community Radio 107.8. Ippa naanga vella poi nariya per kitta ketta, ippa nama college student orthunga kitta kekkrom.
14: It's an advantage because if there is any accident or something, you be safe. You don't get a serious head injury or something, because head injury is very serious and you can anything can lead due to head injury.
6: So okay, unga pera?
14: Sonam.
6: Department?
14: BCom ISM. Second
6: year?
14: Second year.
6: Thank you, Sona. This is Sajay Shweta from MOP Community Radio 107.8. Ippo nama college student orthungale kekkalam.
15: நான் சந்தியா, தேர்ட் இயர் பிசிஏ பண்ணிட்டுருக்கேன். ஹெல்மெட் வந்துட்டு ஒரு சைடில் பார்த்தா அட்வான்டேஜ் தான், ஆனால் ஆக்சிடென்ட்லாம் ஆகாமல் இருக்கும். ஆனால் அதை போடுறதுனாலே கூட ஆக்சிடென்ட் ஆகும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டுலாம் பழகினதில்லை. அதை போட்டுட்டு ஓட்டினா எனக்கு சைடில் ஏதோ ஹார்ன் கேட்குதா, சத்தம் கேட்குதா, அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது.
6: ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன?
15: அப்படிலாம் இல்லை, பாய்ஸ்லாம் பண்ணுறதை விடவா நாங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணுற போகிறோம். நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனவே பக்கத்தில் இருக்கிறவங்க ஒழுங்காக ஓட்டலனா கூட கேர்ள்ஸ் ஸ்கூட்டி ஓட்டால் எங்களை தான் குறை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
6: ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். திஸ் இஸ் ஸ்வேதா ஆர்ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
16: மக்களே, நாங்க திருப்பியும் எங்க ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டோம். இது நான் உங்க ஆர்ஜே நிஷா, ஆர்ஜே ஸ்வேதா, இது உங்க ஒரு போஷோ எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
6: நிஷா, வெள்ளை எவ்வளவு வெயிலா இருக்குல்ல?
16: ஐயோ, வெயிலா இது முடியலப்பா.
6: இதுல ஹெல்மெட் போட சொன்னா எனக்கே லைட்டா கதி கலங்குதுதான்.
16: ஆனா ஆர்ஜே ஸ்வேதா, இது நம்ம ஸ்டுடியோல இருக்கோம். நோ,
6: ஓகே மக்களே, இப்ப எல்லார் கருத்தையும் நம்ம கேட்டாச்சு. இத பத்தி மெரிட் டிமெரிட் என்னவாவே நான் இருக்கட்டும். ஹெல்மெட் வந்து உங்க தலைக்கவசம், நீங்க போட்டுதானே ஆகணும்.
16: உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, இஷ்டம் இருக்கோ இல்லையோ, இது உங்களுக்காக மக்களே. இதுக்கு டிபேட் வேணாம், டிஸ்பியூட்டும் வேண்டாம். இது நம்மளோட உடம்பு, அதை நம்மளே பாதுகாக்கலன்னா வேற யாரு பாதுகாப்பா? சோ மக்களே, கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. இது உங்களுக்காக, இது உங்களுக்காக, இது உங்களுக்காக மட்டும்தான்.
6: கேட்டுட்டே இருங்க, கேட்கதாங்க எங்க ரேடியோ ஸ்டேஷன் பிடிக்கும்.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் ஜூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் ஜூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? நீங்க எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால்

0: வச்சு டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லுலாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுன்னா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு? மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம் எதிரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அந்த மரத்துல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பாருவோம்.
2: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா. என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிப்போங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடிங்க சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்படா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்ன எடுத்துட்டு போறேன்னு.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் ஹரிசரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

0: ஆப்ரை.
1: ஹாய், ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை. வித் மீ அஜய் சக்தி, அஜய் ஷாலினி அண்ட் அஜய் பிரீத்தி நம்ம கூட இருக்காங்க.
1: இந்த புரட்டாசி மாசத்துல ஃபுட்டை பத்தி பேசுறமேன்னு சொல்லிட்டு யாரும் வெறுப்பாவாதீங்க. நம்ம வந்து எந்த ஃபுட்டை எப்ப எடுத்துக்கணும், ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே ரெஸ்டாரண்ட், நான்வெஜ், வெஜ் அந்த மாதிரி நிறைய ஃபுட் வளர்ந்துருச்சு. வெளிநாட்டுல வந்து நம்ம ஃபுட் எல்லாம் வந்து சாப்பிடுறோம். ஸோ இப்ப வந்து எந்தெந்த ஃபுட்டை எப்பப்ப எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அண்ட் நம்ம கூட மூணு தோழிகள் இருக்காங்க, அவங்களுக்கான பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
3: வணக்கம், என் பேர் மெர்லின். நான் வந்துட்டு எம்ஓபி காலேஜ்ல பிகாம் ஸ்டூடெண்டா படிச்சுட்டு இருக்கேன், செகண்ட் இயர். எனக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி தாங்க. நான்வெஜ் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா அதுல நிறைய ஃபிளேவர்ஸ் அதெல்லாம் இருக்கறனால எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். வெஜ் கம்பேர் பண்றத விட எனக்கு நான்வெஜ், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரியான ஃபுட் தான் ரொம்பவே பிடிக்கும்.
4: வணக்கம், நான் யுவராணி. நானும் அதே மாதிரி எம்ஓபி காலேஜ்ல பிகாம் பண்றேன். நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கும் பிடிச்ச ஃபுட்னா பிரியாணி, அதுவும் சிக்கனா ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் தான் பிடிக்கும் அப்படின்லாம் இல்ல, வெஜ்ஜும் பிடிக்கும். வெஜ்ஜுக்கு தான் நான் ரொம்ப இதுவெல்லாம் கொடுப்பேன். ஆனா வந்து நான்வெஜ் எப்பயாச்சும் சண்டே அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நான் நான்வெஜ் சாப்பிட்டுருவேன்.
5: வணக்கம், என் பேரு தனுஷ்ரீ. நானுமே சென்னையில இருந்து தான் வரேன். நானும் எம்ஓபி காலேஜ்ல தான் படிக்கிறேன். எனக்கு வந்து நான்வெஜ் கம்பேர் பண்ணும்போது வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா எனக்கு வந்து நான்வெஜ் எப்படி சொல்றதுன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் திகட்டுற மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜ்ல நான் இருந்ததுனால எனக்கு வெஜ் தான் பிடிக்கும். வெஜ்லயும் எஸ்பெஷலா எனக்கு வந்து தோசைனா ரொம்ப பிடிக்கும். தோசை ஏன் பிடிக்கும்னா அதோட டெக்ஸ்சர், அதோட டேஸ்ட், தோசை கூட எஸ்பெஷலா கார சட்னி அதெல்லாம் வச்சா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதோட அந்த கீ ரோஸ்ட்டு அதெல்லாம் சொல்ல வேணும். அதோட தோசை அப்படின்றது எனக்கு ஹோட்டலு காட்டியிலுமே எனக்கு எங்க அம்மா செய்யறதுதான் ரொம்ப பிடிக்கும். சுட சுட அவங்க தவால சுட்டி எடுத்துட்டு வந்து என் தட்டுல வைக்கிறது அவ்வளவுதாங்க, நான் பறந்துருவேன். சோ இதுதான் எனக்கு பிடிச்ச ஃபுட்.
1: இப்ப நம்ம லஞ்ச் டைம் வேற, எனக்கு வேற இவங்க சொன்ன உடனே தோசை சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஃபுட் வந்து தயிர் சாதம், ஊறுகாய், பொட்டேட்டோ. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அம்மா சமைச்சது ரொம்ப பிடிக்குமா?
6: என் பேர் பிரீத்தி, நான் சென்னையிலேருந்து வரேன். நானும் எம்ஓபி வைஷ்ணவ காலேஜில் தான் படிக்கிறேன், செகண்ட் இயர் பிஏ எக்கனாமிக்ஸ். ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஃபுட் வந்துட்டு மட்டன் பிரியாணி. ஸோ எல்லாரும் சிக்கன் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, ஸோ அதனால எனக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு.
2: ரம்சானுக்குலாம் நம்ம பிரியாணிஸ் கொடுக்கும் போது அது தனி டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம வெளியே வாங்குற பிரியாணி வந்து அது தனியா டேஸ்டா இருக்கும்ல. உங்களுக்கு எந்த மாதிரி பிரியாணில உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருந்திருக்கு?
4: எனக்குலாம் பிரியாணினாலே பிடிக்குங்க. நீங்க?
2: ஓகே ஓகே.
3: எனக்குலாம் பாய் வீட்டு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அது என்னோட ஃப்ரெண்டுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி ரம்ஜான் அதெல்லாம் வந்துட்டுனா அவ எப்படா எடுத்துட்டு வருவான்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் சண்டை போட்டு சாப்பிட்டதெல்லாம் உண்டு. நம்ம எப்பவுமே வீட்டுல செய்யறதும் சிக்கன் பிரியாணிக்கும், அதுவும் இல்லாம மட்டன் பிரியாணி, பாய் பிரியாணி பண்றதுனாலே ரொம்ப, ஏன்னா அவங்க கொஞ்சம் வித்தியாசமா ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க, அரைச்சி பண்ணிருப்பாங்க, அவங்க சில ஃபிளேவர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்துட்டு அதுக்கு நல்ல டெக்ஸ்சரும் வந்துட்டு டேஸ்டும் கொடுக்கும். அதனால அது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதுலயே தம் பிரியாணி அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்கு. சோ பிரியாணினாலே ரொம்ப பிடிக்குங்க, அது ஒரு எமோஷன்ன்ற மாதிரியே இருக்கும்.
4: அதுல அவங்க குடுக்கிற பிரெட் அல்வா, அதுக்கு நான் அடிக்ட்.
2: வாவ், சூப்பர், அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும்.
1: ஹாஸ்டல் பசங்க கிட்ட கேட்டா நல்லாவே தெரியும் அவங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஃபுட் பிடிக்குமா இல்ல வீட்டு ஃபுட் பிடிக்குமா. கண்டிப்பா அவங்க சொல்ற ஆன்சர் வந்து வீட்டு ஃபுட் தான். உங்களுக்கு எது ஃபேவரட்?
5: எனக்கு வந்து வீட்டு ஃபுட் தான் ரொம்பவே ஃபேவரட். ஹோட்டலை கம்பேர் பண்ணிலுமே எங்க அம்மா வந்து சூப்பரா செய்வாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க ஏதோ ஹோட்டல் தான் வைக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. அதோட இப்ப எல்லாம் நியூஸ் கேக்குறீங்களா, கெட்டு போன இறைச்சி அப்படி எல்லாம் சொல்றாங்க, புதுசு புதுசா பயத்தை உருவாக்குறாங்க. அப்படி எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா வி பிரிஃபர் வீட்டு ஃபுட் தாங்க.
3: எங்களுக்குமே வீட்டு ஃபுட் தாங்க பிடிக்கும். அதுவும் எங்க அம்மா செஞ்சாங்கன்னா நான் அப்படியே பறந்துட்டு அங்கேயே உட்காந்து நாள் ஃபுல்லா கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா எங்க அம்மா அவ்வளவு டேஸ்டா பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே எங்க அம்மாவே சும்மா ஒரு ஹோம்மேட் ஹோட்டல் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது கூட்டம் வந்துட்டு சூப்பரா வருவாங்க, ஏன்னா அது ரொம்ப டேஸ்டா பண்ணுவாங்க. அவங்க சின்னதா ஒரு சாம்பார் சாதம் கடையில நம்ம எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும் அம்மா செய்யற அந்த சாம்பார் சாதம் அந்த டேஸ்ட் எல்லாம் வரவே வராது. அதே மாதிரி தனு சொன்ன மாதிரி தாங்க, வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவும் நம்பி சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியாது, என்ன மாதிரியான இன்கிரீடியன்ஸ் போடுறாங்கன்னு தெரியாது, சுத்தமா பண்ணுவாங்களா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்ப அதெல்லாம் சாப்பிட்டு நிறைய நோய் தான் வர்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா இப்போ அதே நம்ம வீட்டுல பண்ண நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளவு சுத்தமா பண்றாங்க. அதே மாதிரி அம்மாவே வீட்லயே அரைச்சு பண்றது, ஒரு ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு பண்றதுனால அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். சோ ஹோட்டலை விட எனக்கு வீடு தான் ரொம்ப பிடிக்கும்.
2: சரி, நீங்க இவ்ளோ நாளா பத்தி உங்க அம்மாவை பத்தி சொல்றீங்களே, உங்க அம்மா அப்ப எந்த ஊர்ல இருந்து வராங்க? ஐ திங்க் காரைக்குடி.
3: இல்ல, கண்டிப்பா காரைக்குடி இல்லங்க, என் மம்மி செஞ்சி அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து வராங்க. இப்போ சென்னையில தான் செட்டில் ஆயிருக்கும்.
2: இப்ப நம்ம மோஸ்ட்லி கேட்டது

0: எல்லா பெனிஃபிட்மே. ஸோ நம்ம டெய்லி லைஃப்ல மாத்தி மாத்தி எடுத்துட்டு வரணும், ஒன்லி நான்வெஜ்ஜாவே போகாம. ஏன்னா எதை நம்ம அதிகமா யூஸ் பண்றோமோ எல்லாமே ஒரு லிமிட்டா வச்சுக்கணும்ல, அது சாப்பாடா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி. ஸோ நம்ம வந்து மாத்தி மாத்தி எடுத்துட்டு வந்தா அது கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும் நம்ம டெய்லி லைஃப்ல. ஸோ
1: இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பிரீத்தி, ஆர்ஜே சக்தி, ஆர்ஜே ஷாலினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் MOPCRS 107.8 நமது சமுதாயம் நம்

0: up, right? A contract is something that is enforced by law.
1: Hey, bell adichu poi saapidalama enakku oru sammaya pasikudhu.
0: Students, wait. Innum na indha topic mudikala. Innum oru 5 minutes aagum. இந்த டாபிக் முடிச்சாலே யூ கேன் கோ ஃபார் யுவர் பிரேக் கைஸ்.
1: எனக்கு செம்மையா பசிக்குது.
2: எனக்கு
1: பிரேக் டைமே விடுறது 10 நிமிஷம் தான். இல்ல 5 நிமிஷம் அவங்களே எடுத்துக்கினாங்கன்னா நம்ம என்னதான் பண்றது? எனக்கு வேற பசியில மயக்குமே வந்துடும் போல. வயிற்றுல கிருகிருன்னு சவுண்ட் எல்லாம் கேக்குதுடி. காலே சாப்பிட வேற இல்ல.
2: மேம் விட்ட உடனே கேன்டீன் ஓடிடணும்.
1: ஆமா கண்டிப்பா. சரி, இங்க ரொம்ப நேரமா தனுன்னு ஒரு பொண்ணு இருந்தாலே, அவ எங்கடி போனா?
2: ஆமாடி, நானும் உங்களை பாக்கவே இல்ல.
0: நான் இங்கதான் இருக்கிறேன் கேன்டீன்ல. அங்க எல்லாரும் டிஃபனுக்காக அச்சன் நிக்கிறாங்க. நான் இப்பவே போய் லைன்ல நின்னாதான் சாப்பிடுவேன்.
1: நீ போய் இடத்த புடிச்சு வை. இந்த மேம் விடுற மாதிரி தெரியல. நீ போய் சீக்கிரம் புடி, எனக்கு ரொம்ப பசிக்குது.
0: ஓகே ஓகே. அப்பாடா, ஒரு வழியா நான் இந்த சமோசாவை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த முதல்ல நான் உனக்காக இந்த பீட்சா வாங்கிட்டு வந்திருக்கேன். இவா, நீ என்ன சாப்பிட போற?
2: எனக்கு கோதுமை தோசை தான் வேணும்.
0: கோதுமை தோசை அதெல்லாம் இங்க இல்லம்மா.
2: இல்ல எனக்கு அதுதான் வேணும்.
0: ஏன் நீ கோதுமை தோசை தான் சாப்பிடணும்ன்ற?
2: இல்ல நான்
1: புதுசா சொல்றேன் கோதுமை தோசைன்னு.
2: இல்லடி, நான் டயட் எல்லாம் ஃபாலோ பண்றேன். அதனால வந்து கோதுமை தோசை தான் வேணும்.
1: டயட்டா?
2: ஆமா.
1: நீ எதுக்கு டயட் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க?
2: ப்ராப்பரான உணவு முறை இருக்கணும்ல, அப்பதானே நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும்.
1: நாங்க கூட தான் டெய்லி நிறைய சாப்பிட்டு சும்மா பாத்தியா ஹெல்த்தியா இருக்கும்.
2: நீ சாப்பிடறதெல்லாம் ஜங்க் ஃபுட், அதெல்லாம் சொல்லக்கூடாது.
1: சாப்பாடுல என்ன ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம்? நீ சாப்பிடற டயட்டை விட நாங்க நிறைய ஃபுட் சாப்பிடுறோம்ல.
2: நிறைய ஃபுட் சாப்பிடுற, நல்லா ஹெல்த்தியா இருந்து சாப்பிடுறியா?
1: என்ன இப்படி கேட்டுட்ட? அது டவுட் தான். சரி, நீ என்ன மாதிரியான டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணுவ?
0: என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் நீ சாப்பிடுவ? டயட்ன்றியே, அப்போ எங்களை மாதிரிலாம் நீ சாப்பிட மாட்டேங்கிறியே.
1: சாப்பிடுவியாதனா?
2: இல்ல சாப்பிடுவேன், ஆனா உங்களை மாதிரி எல்லாம் டெய்லியும் ஜங்க் எல்லாம் எடுக்க மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் அப்படி சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், லோ ஃபேட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன். பிரியாணி எல்லாம் கூட மந்த்லி ஒன்ஸ் தான் எடுத்துப்பேன்.
0: எனது மந்த்லி ஒன்ஸ் தான் பிரியாணி சாப்பிடுவியா?
1: ஐயோ, என்னாலலாம் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாம இருக்க முடியாது.
0: ஆமா, எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க?
2: இப்ப சாப்பிட்டாதானே வயசான காலத்துல ஹெல்த்தியா இருக்க முடியும். இப்பவே நீங்க ஜங்க் அது இதுன்னு சாப்பிட்டா அப்போ இது வலிக்குது அது வலிக்குது உடம்பு வலிக்குதுன்னு சொல்வீங்க. அதுக்குதான் இப்பவே நான் ரெடி பண்ணிக்கிறேன்.
0: ஓ, கரெக்ட் தான். நாங்க என்ன நினைச்சோம்னா, கல்ல முழுங்கினாலுமே கரையிற வயசு இது. எது சாப்பிட்டா என்ன நினைச்சோம், இப்பதான் புரியுது எது எது எப்பப்ப சாப்பிடணும்னு.
2: நல்லா நியூட்ரிஷனான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும். டெய்லி வெஜிடேபிள்ஸ் சேர்த்துக்கணும். சாதம் கம்மியா சாப்பிட்டு வெஜிடேபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் விட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நட்ஸ் சாப்பிடுங்க.
1: நியூட்ரிஷன் தான் என்னன்னு தெரியும், ஆனா அதுல இவ்வளவு விஷயம் இருக்கு, இவ்வளவு ஹெல்த்தியான இது இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது. சரி மக்களே, எங்கள மாதிரியும் நீங்களும் இதை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா நியூட்ரிஷன் ஃபுட்டும் ப்ராப்பர் டயட்டும் மெயின்டைன் பண்ணுங்க.
2: ப்ராப்பர் டயட் மட்டும் இருந்தா போதாது, அது கூட எக்ஸசைஸும் பண்ணுங்க.
1: யுவா சொன்னதை கேளுத்துக்கீங்களா மக்களே? இதே மாதிரி வேற ஒரு புது டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. வித் மீ உங்கள் RJ மெர்லின், RJ யுவராணி.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: Do you still want to risk your life by traveling on a food board? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹாய், நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்துருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க, இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க, சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தலை, அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து இந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்களை கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.

0: आप रहे
1: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே வைஷ்ணவி.
2: அண்ட் நான் உங்க ஆர்ஜே காவ்யா.
1: தலை ரொம்ப வலிக்குது, காலையில காஃபி குடிக்கலனாலே இதே பிரச்சனை தான்.
2: நான் சாப்பிடாம கூட இருப்பேன், ஆனா காஃபி குடிக்காம இருக்கவே மாட்டேன்.
1: நான் வர வழியில ஒரு டீ கடையில காஃபி சூப்பரா இருக்கும்.
2: நீ ஏன் இப்ப காஃபிக்கு இப்படி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க?
1: நான் வந்ததுல இருந்து காஃபி காஃபின்னு பேசுறப்பவே உனக்கு தெரிய வேணாமா, இன்னைக்கு என்ன நாள்? அக்டோபர் 1, இன்டர்நேஷனல் காஃபி டே.
2: எது காஃபிக்கலாமா டே இருக்கு?
1: ஆமா, எது எதுக்கோ டே இருக்கு, காஃபிக்கு டே இருக்க கூடாதா?
2: அப்படியா, அப்ப இன்னைக்கு நம்ம ஷோ ஃபுல்லா காஃபி காஃபி காஃபி தான்.
1: காஃபி பீன் கல்டிவேட் பண்ணி அதையே டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு ஒரு கைண்ட் ஆஃப் லவ் சப்போர்ட் காட்டுற விதமா தான் இந்த டே வேர்ல்ட் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணப்படுது.
2: இந்த டே எப்போ எந்த கண்ட்ரில எஸ்டாப்ளிஷ் ஆச்சு?
1: இந்த டே இனிஷியேட் ஆனது என்னமோ ஜப்பான்ல தான், ஆனா 2015ல தான் அபிஷியலா இன்டர்நேஷனல் காஃபி டேன்னு டிக்ளேர் பண்ணப்பட்டது.
2: நமக்குலாம் நார்மல் டேஸே காஃபி குடிச்சு குடிச்சு காஃபி டே மாதிரி தான் இருக்கும், இதுல காஃபிக்குன்னே தனி டேயா?
1: சரி ஓகே, இப்ப நம்ம காஃபிய பத்தி பேசுவோம்.
2: ஓகே பேசலாமே. காஃபின்னு பேசினாலே நான் எனர்ஜெட்டிக் ஆயிடுவேன்.
1: நீ மட்டுமா, ஊருக்குள்ள பாதி பேர் அப்படிதான்.
2: ஒருத்தருக்கு ஒரு டே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகணும்னா அதுக்கு காரணமே காஃபி தான்.
1: காஃபினாலே எனர்ஜி தான். தூக்கம் வந்தாலும் டயர்டா இருந்தாலும் தலை வலிச்சாலும் ஒரு 4-5 சிப் காஃபி குடிச்சா போதும், உடனே ரெஃப்ரெஷ் ஆகிடலாம்.
2: எனக்குமே கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுன்னா இல்ல என்னோட எனர்ஜி ட்ரைன் ஆச்சுன்னா ஒரு காஃபி குடிச்சாதான் ட்ரைன் ஆன எனர்ஜி எல்லாம் ரீகெயின் ஆன மாதிரி இருக்கும்.
1: காஃபியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு காஃபி குடிச்சா போதும், உன்னோட பாடியும் மைண்டும் உடனே ரெஃப்ரெஷ் ஆயிரும். நீ ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணாவோ இல்ல ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணாவோ ஒரு காஃபி குடிச்சா போதும், நீ உனக்கு ட்ரெயின் ஆன பேட்டரி எல்லாமே உனக்கு திரும்ப கிடைச்சா ஃபீல் கிடைக்கும்.
2: காஃபிக்கு பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்ல, வெரைட்டிஸுமே நிறைய இருக்கு. தெரு தெருவுக்கு ஒரு கடை, ஒரு ஒரு கடையிலயும் நிறைய வெரைட்டிஸ்.
1: பாண்டமிக்ல கூட காஃபி தான் நம்ம என்டர்டைனரா இருந்தது. ஊரே சைலண்டா இருந்த போது கேட்ட ஒரே சத்தம் டல்கோனா காஃபி தான். அந்த டல்கோனா காஃபிய போட்டு குடிக்கிறாங்களோ இல்லையோ, ஸ்டேட்டஸ மட்டும் போட்டு தள்ளிட்டாங்க.
2: காஃபி நம்மளோட லைஃப்ல நிறைய ஸ்டேஜஸ்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு.
1: என்னதான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 4 கப் 5 கப்னு கன்சியூம் பண்ணாம அளவா ஒரு நாளைக்கு 1 கப் 2 கப்னு கன்சியூம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
2: கரெக்ட், ரொம்ப காஃபி குடிக்க கூடாது, அளவா குடிச்சு ஹாப்பியா இருப்போம். காஃபி கல்டிவேஷனே சார்ந்திருக்கும் ஃபார்மர்ஸ்க்கு MOPCRS சார்பாக இந்த நிகழ்ச்சி சமர்ப்பணம்.
1: இந்த காஃபி டேயை செலிப்ரேட் பண்ற விதமாக நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டே ஒரு காஃபியை குடிங்க.
2: வேற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே காவ்யா அண்ட்
1: ஆர்ஜே வைஷ்ணவி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: Welcome back, listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: 97.8. வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது நான் உங்க ஆர்ஜே திவ்யா. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, டெக்னாலஜி லிட்ரஸி அண்ட் டெக்னாலஜி இல்லிட்ரஸி, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். எல்லாருக்குமே, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க டெக்னாலஜில என்னென்ன புதுசா வந்துட்டு இருக்குன்றத. பட் ஐடி ஃபீல்ட்ல இல்லாதவங்க, இந்த டெக்னாலஜிஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட ஒரு நாலேஜே இல்லாதவங்க எப்படி இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அண்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் இன்னும் வந்துட்டு இருக்கு நம்ம ஐடி ஃபீல்ட்ல, அதை வந்து டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இன்னும் நம்ம வேலைகளை சுலபமாக்கிக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுக்க நம்ம கூட இன்னைக்கு கார்த்திகேயன் பழனி சார் வந்திருக்காரு. டைரக்டர் இன்ஜினியரிங் அண்ட் டெலிவரி, அடாப்டெக் கன்சல்டிங் சொல்யூஷன்ஸ். ஹலோ சார்.
1: ஹலோ
0: சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னாலஜி இல்லிட்ரஸி, டெக்னாலஜி லிட்ரஸி, இதை பற்றி தான் பேசிக்கலி பேச போகிறோம். ஸோ இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் என்ன சார் நம்ம ஐடி ஃபீல்டில், டெக்னாலஜிஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ் மேலும் மேலும் வந்துட்டுருக்கு?
1: இப்போ வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. வேற நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய ஃபோன்லேருந்து சாவி, கார் சாவியிலேருந்து எல்லாமே வந்து வில் பிகம் வெரி சென்சிட்டிவ், இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவ். அவங்க வந்து தோஸ் டிவைசஸ் வந்து ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் பேசுகிற அளவுக்கு எனேபிள் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் பேசு, மொபைல் ஃபோன் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. இதை வந்து நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கார் சாவி எடுத்துக்கலாம். கார் சாவி இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அதை ஸ்டோர் பண்ணாங்க, பட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் கார் சாவிலேயே சில டெக்னாலஜி உள்ளே புகுத்திட்டோம். ப்ராசஸர், சென்சர் எல்லாத்தையும் புகுத்திட்டு வருது. அந்த சாவி எங்கே இருக்குதுன்னு நாளைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபோனில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு சாவி எங்கே இருக்குன்னா அது சாவி இருக்கிற இடத்த சொல்லணும். ஸோ இந்த மொபைல், இந்த டிவைசஸ் எல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து நான் அன்றாட யூஸ் பண்ணுற டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேனா, நம்ம மூக்கு கண்ணாடி. நமக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா காலத்துலேருந்து மூக்கு கண்ணாடி வந்து தொலைஞ்சிடுச்சின்னு தேடுற ஆளுங்க இருக்கிறாங்க. போகிற போக்கில் இது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துடுச்சுனாக்கா, மூக்கு கண்ணாடிக்கிட்டு அந்த இப்போ சென்சரை பொறுத்துட்டிங்கன்னா அது எங்கே இருக்குன்னு மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து 3D பிரிண்டிங்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3D பிரிண்டிங்னா, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் பேப்பரில் தான் எல்லா விஷயங்களும் பிரிண்ட் பண்ணுறோம், அது வந்து 2D பிரிண்டிங். 3Dனா ஒரு ஆப்ஜெக்டே பிரிண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பி பேனாவுக்கே போவோம். உங்களுக்கு ஒரு பேனா வேணும், கடைக்கு போய் வாங்கணும், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் பேனா, இல்லை நீங்களே கஸ்டம் டிசைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பேனாவை வந்து கஸ்டம் டிசைன் பண்ணி உங்களுக்கு ஒரு 3D பிரிண்டர் இருந்தாக்கா அந்த பேனாவை அப்படியே நீங்கள் ஆஃபீஸில் வச்சு பிரிண்ட் பண்ணி, வீட்டில் வச்சே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3D பிரிண்டிங்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது, அதுவும் ரொம்ப பாப்புலராக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் போக ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிளவுடு, மொபிலிட்டி எல்லாம் வந்துட்டு இருக்குது. இதை தவிர இப்பயே நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, நேனோ டெக்னாலஜின்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. நேனோ டெக்னாலஜினா எல்லாம் சின்ன சின்ன மைக்ரோ ஆப்ஜெக்ட்ஸில் இன்டெலிஜென்ஸை புகுத்தி அது வந்து சில விஷயங்களை செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நீங்கள் வேர் பண்ணுற துணியிலெல்லாம் கூட அதனுடைய இந்த சென்சர்ஸ் எல்லாம் பொருத்தி அது இட் வில் பி ஏபிள் டு டூ மோர் தென் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சட்டை போடுறீங்கன்னா அந்த சட்டையில் சில டெக்னாலஜியை புகுத்திட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து சட்டை வந்து ஒரு நெருப்பில் போட்டிங்கன்னா எரிஞ்சிடும், நெருப்பில் எரியாத சட்டை இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த டெக்னாலஜி கொண்டு நம்ம புதுசு புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய இது வந்துட்டு இருக்குது, டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்குது.
0: சார், இப்போ இந்த சென்சார் வச்சு நம்ம இவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐடி ஃபீல்டு இன்னும் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு, இன்னும் அது டெவலப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்ற இந்த அட்வான்டேஜ், புது டெக்னாலஜிஸ் நமக்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா சார்?
1: எல்லா விஷயங்களிலே இருக்கிற அதே பிரச்சனை தான், அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள், கார் வந்து அட்வான்டேஜ்னு சொன்னோம், பைக் வந்து அட்வான்டேஜ்னும். நிறைய கார் வந்து சிக்னலில் நின்று, நிறைய பைக் வந்து சிக்னல் நிற்கும் போது அது டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி பார்ப்போம். ஸோ எல்லாமே, எல்லா புதுசாக வர விஷயங்கள்லையும் இருக்கிற அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இந்த வைஸ் திங் என்னன்னாக்கா, அட்வான்டேஜஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு டிஸ்அட்வான்டேஜஸை அட்ரஸ் பண்ண பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய கார், நிறைய பைக் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னா, யூ ஹவ் டு புட் லாட் ஆஃப் சிக்னல்ஸ், அங்கங்கே டிராஃபிக் சிக்னல்லாம் வச்சிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜை நினச்சி நம்ம எதையும் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. டிஸ்அட்வான்டேஜஸ் எப்படி, அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணி அந்த அட்வான்டேஜை வந்து லார்ஜர் க்ரௌடுக்கு போக வைக்க போகிறோம் அப்படின்றது தான் ரியல் சேலஞ்ச்.
0: சார், இப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளால் யூஸ் பண்ண முடியுது சார், இதே நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது, நம்மளை விட ஒரு 2-3 இயர்ஸ் சின்ன பையன் வந்து அவன் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ண முடியுது, அவனுக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனையே நம்ம எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் ஆக்கிக்க முடியும் சார், டெய்லி லைஃப்லேயோ இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர்லேயோ சொல்லுங்கள் சார். கொஞ்சம்
1: ஸ்மார்ட் ஃபோனுன்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அதாவது ஒரு ஃபோனுக்கு வந்து ஒரு அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த ஃபோன் என்னெல்லாம் பண்ண வைக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பாட்டு பாட வைக்கணும்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு மியூசிக் அப்ளிகேஷன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு தெரியுங்கன்னா ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் உள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போட்டுட்டாக்கா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வில் டூ வாட் யூ வாண்ட் டு டூ. ஸோ இதையே வந்து நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட பிரச்சனைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விவசாயத்துலலாம் எடுத்திங்கன்னாக்கா, கடை நிலையில் தண்ணி திறந்து விடும் போது கடை மடைக்கு தண்ணி வரல அப்படின்வாங்க, கடைசியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி வரலன்னு, இதெல்லாம் அன்றாட பிரச்சனைங்க. நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் யூ கேன் க்ரியேட், புதுசாக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வில்லேஜில் எல்லோரும் இன்றைக்கி எல்லா வில்லேஜ்லேயும் எல்லாருக்கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, அது எதனால் அந்த மாதிரி ஒரு சென்சர் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போட்டுக்கிட்டாக்கா, யூ வில் பி ஏபிள் டு யூஸ் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் டு சால்வ் யுவர் டே டு டே ப்ராப்ளம். நம்ம நிறைய இந்த சத்தியமங்கலம் காடு சைடுலலாம் பார்க்குறோம், நிறைய யானைகள்லாம் வந்து காடுங்கள் இதெல்லாம் தோட்டம் துறவெல்லாம் அழிச்சிட்டு போகிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை கேட்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அங்கே ஒரு மூமெண்ட் ட்ராக்கர் ஏதோ ஒன்று வச்சு ஒரு யானை அங்கே நகருது அப்படின்னாக்கா அந்த இடத்துலேருந்தே ஒரு சிக்னல் ட்ரிகர் ஆகிற மாதிரி வச்சு உடனே அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒரு நியூஸ் மாதிரி போக வச்சு அது ஊருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே போயிட்டு முன்கூட்டியே நிவர்த்தி அந்த யானைங்களோட இது இல்லாமல் தாக்க முடிகிற அளவுக்கு நம்ம வந்து வி கேன் யூஸ் த டெக்னாலஜி. டெக்னாலஜி இருக்குது, நல்லா சொல்கிறேன், டெக்னாலஜி ஆஸ் சச் டெக்னாலஜி இருக்குது, அது நம்மளுடைய பிரச்சனைகளை டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வந்து சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்.
0: இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் இதை எப்படி சார் யூஸ் பண்ணிக்க முடியும்? இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் சொன்னீங்க, ஃபாரஸ்ட் சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும்?
1: நம்ம முக்கிய இதுல வந்து வெரி எசென்ஷியல் எலிமெண்ட் என்னன்னாக்கா, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இது வந்து எப்படி சால்வ் பண்ணோ சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்ட. ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணாம, ப்ராப்ளம் தான் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு, அதை உட்காந்து அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணிட்ட பிறகு ஒரு ஏஜென்சி, யாரோ ஒரு ஏஜென்சி, யாரோ ஒரு ஏஜென்சி, நான் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு ஒரு இயக்கம், ஒரு அரசாங்கமாக இருக்கலாம் இல்லை ஒரு காலேஜாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இதை வந்து அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து இருக்கிற அன்றாட பிரச்சனைகளை எடுத்து தொகுத்து இதை எதெல்லாம் வந்து ஐடி டெக்னாலஜி வச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை இட் வில் பி எனிதிங் எல்ஸ் ரைட், ஏதோ ஒரு டெக்னாலஜி வச்சு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா டெஃபினெட்லி 99% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வபிள் பை, சால்வ் பண்ணனா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வார்னிங்காவது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி, சுனாமிக்கு இப்போ நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ரைட், நிறைய அந்த சுனாமி அலர்ட் வர அளவுக்கு நம்ம வந்து சில கரையோர பகுதிகளெலாம் செட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த அதுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸை பில்ட் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, இட் குட் பி எனிதிங், பட் அண்டர்லையிங்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து முதல்ல எலிசிட் பண்ணி வெளியே எடுத்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு சால்வ். ஃபஸ்ட் ஸ்டெப் இன் சால்விங் அ ப்ராப்ளம் இஸ் நோயிங் தெர் இஸ் அ ப்ராப்ளம். இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் தெர் இஸ் அ ப்ராப்ளம், ப்ராப்ளம் இருக்குதே நீங்கள் ரியலைஸ் பண்ணலைன்னா சால்வ் பண்ணவே முடியாது.
0: ஸோ சொல்யூஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு நாம வந்து கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதுக்கு சொல்யூஷன்ஸ் நம்மளாவே தயார் பண்ணிக்க முடியும்.
1: எல்லாரும் வந்து அங்கங்கே திட்டிட்டா இது ஒரு ப்ராப்ளம் இது ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்களே தவிர, இது வந்து ஒரு ஒரு ஒரு குரூப்பாக உட்காந்து இதெல்லாம் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ண பிறகு தென் யூ நீட் டு யூஸ் த டெக்னாலஜி, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நேராக வந்து டெக்னாலஜி உள்ளே போட்டு நான் சால்வ் பண்ணுவேன்றது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வில்லேஜுங்கள்லாம் இன்றைக்கும் வந்து அந்த பஞ்சாயத்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது, விச் இஸ் ஒர்க்கிங் வெரி எஃபெக்டிவ்லி. எதனால் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணுன்னாக்கா அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற அந்த இதை வச்சு ஒலிபெருக்கி வச்சு சொல்கிறாங்க. இது வந்து அந்த டெக்னாலஜி அங்கேயே நின்றுடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட் டெக்னாலஜி அங்கேயே நிறுத்திட்டோம், நம்ம அதை நெக்ஸ்ட் லெவல் நம்ம கொண்டே போகலை, இப்போ கொண்டு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், முன்கூட்டியே வர நான் சொன்ன யானைங்களில் ஊருக்குள்ளே வருதுன்னா அங்கே போய் அனௌன்ஸ் பண்ண, யானைங்க ஊருக்குள்ளே வருது யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லணும், இல்லை காட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐ மீன் ஊரில் வந்து இந்த மாதிரி விஷக்காய்ச்சல் பரவுது தண்ணி குடிங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் யூ கேன் அனௌன்ஸ் இட் ரைட், யூஸிங் யுவர் டெக்னாலஜி இட் செல்ஃப். இது யாரும் இனிஷியேட் பண்ண தேவையில்ல,
0: ஆட்டோமேட்டிக்காக மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
1: நான் முதல் சொன்ன மாதிரி முதல்ல உட்காந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து யூ நீட் டு புட் இட் டுகெதர். அந்த ப்ராப்ளம் எல்லாம் போட்டால் தான் அதுக்கான அப்ரோச் நம்ம கண்டுபிடிப்போம். இல்லைனா என்ன ஆகுதுன்னா யூ வில் நாட் ஃபைண்ட் த சொல்யூஷன்.
0: சார், ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டா தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்க. ஐ அக்ரி வித் யோர் பாயிண்ட். பட் சார், இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்க நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி ஃபீல்டோ இதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஐடி ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு, தட் இஸ் நார்மல் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி சார் தெரிவுபடுத்த முடியும்?
1: இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து பிறக்கும் போதாவே வந்து டெக்னிக்கலி அவேராக தான் பிறக்கிறாங்க. டிஎன்ஏவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து எல்லாரோட டிஎன்ஏலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னு தான் நினச்சிக்கணும் நம்ம. ஏன்னா என்னோட அடுத்த ஜென்ரேஷன் என் பசங்க வந்து தே ஆர் மோர் ஸ்மார்ட்டர் தன் யூஸிங் தீஸ் டிவைசஸ் தென் மீ. நான் வந்து இதை எப்படி பண்ண அப்படி பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணனால அவங்க வந்து டக் டக்குன்னு பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ டெக்னிக்கலி அவங்க ஸ்மார்ட்டர் ஆகிட்டுறாங்க. ஒன்று, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கார் சைக்கிள்லாம் வந்தப்போ இட் இஸ் ஒரு மாதிரி அது புதுசாக தெரிஞ்சது. எனக்கே தெரியும், கார் வச்சுருந்தவங்க எல்லாரும் கார் ஓட்டல. அப்போ கார் ஓட்டத்துக்குன்னு ஒரு தனி குரூப் இருந்தது, டிரைவர்ஸ்னு ஒரு குரூப் இருந்தது. அவங்க கற்றுக்கிட்டு தான் கார் ஓட்டுறது பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாரும் அவங்க காரை ஓட்டிக்கிற அளவுக்கு திறமை வந்துடுச்சு. அதே மாதிரி செல்ஃபோனெல்லாம் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கக்கூடாது, அது ஒரு டிவைஸாக பார்க்கணும். ரேடியோ மாதிரி அது ஒரு டிவைஸ். உனக்கு இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும்னா அதுக்கு ஒன்றும் லிட்ரஸியே தேவையில்லை. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் இஸ் ஃபார் எனி டம் பர்சன் மாதிரி தான், ரைட்? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இத்தனை பட்டன் இருக்கும், சிவப்பு பட்டன் அழுத்தினா இது வரும்,

0: ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பற்றி சொல்லித்தர்றதுக்கும் இப்போ இந்த இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லித்தர்றதுக்கும் நம்ம ஸ்கூல்லேருந்தே ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் சார். அந்த மாதிரி இப்போ தெரியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்கூல்லேருந்தே ஒரு ஸ்டெப் எடுக்கலாமா? லைக் இப்போ எப்படி ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து சிஆர்எஸ் இருக்கோ அந்த மாதிரி ஸ்கூல்லே ஏதாவது வைக்கலாமா சொல்லித்தர்றது?
1: அதெல்லாம் அது வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து வந்து இது நேச்சுரலாகவே எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குது. என் பையனுக்கெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல, ஐபேட் எடுத்து தான் ஒர்க் பண்ணுறான். ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கிற அப்ளிகேஷன் டக் டக்குன்னு என்ன

0: சொல்லி கொடுப்பாங்க. லாஸ்ட் 10 நாள் எக்ஸாம் நடக்கும், பாஸ் ஆகிட்டா முடிஞ்சிடுச்சுன்னு வந்துடலாம். வெளியில் போனீங்கன்னாக்கா இட் இஸ் எக்ஸாம் எவ்ரிடே, இட் இஸ் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஏன்னா சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ எவ்ரிடே. தாங்க உங்களுக்கு சிலபஸ் கிடையாது, எதுலேருந்து யார் கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து இதுலேருந்து வெளியே இன்னொரு கேள்வி கேட்டால் மேடம் இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லி நீங்கள் மார்க் கேட்கலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் ஒன்றும் சொல்லியே கொடுக்கல, இது எங்கே சிலபஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு 5 மார்க் வாங்கிட்டு 1st மார்க் வாங்கிடலாம். ஆனால் வெளியில் போயிட்டீங்கன்னா ஃபிக்ஸ்டு சிலபஸ் கிடையாது, ஃபிக்ஸ்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கிடையாது. எவ்ரிடே சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ ஃபார் குட் அண்ட் பேட். ஸோ கம் ப்ரிப்பேர்ட், வெளியே வரும்போது தான் கம் ப்ரிப்பேர்ட். இட் இஸ் நாட் வாட் யூ சி வித் இன் த கேம்பஸ். நீங்கள் கேம்பஸ்க்குள்ளே பார்க்குற லைஃப் கிடையாது, இது வந்து ஒரு ஏர் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி. வெளியில் போனீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம் ப்ரிப்பேர்ட், அதுக்கான ப்ரிப்பரேஷனோட வெளியே வாங்க. வெளியே வர்றது அதுதான் சொன்னேன், இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னது அதுதான். அந்த ஒரு 3 மாதம் 6 மாதம் இன்டர்ஃபேஸ் பண்ணுங்க, உங்கள் காலேஜ் கேம்பஸுக்கு வெளியே இன்டர்ஃபேஸ் பண்ணுங்க. அவங்கெல்லாம் எப்படி நடக்கும், உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்டலாம் பேசுங்க, ஐய் உன்னோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு அதெல்லாம் பேசி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா that will prepare you for what is going to, nobody is going to take that experience away, you have to go through it. அது வழியாக தான் போகணும். யூ கேன் பி ப்ரிப்பேர்ட். இங்கே போனாக்கா இந்த கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி கேட்பாங்க, திடீர்னு நடுராத்திரி ஒருத்தன் ஃபோன் பண்ணி இது ஏன் வேலை செய்யலன்னு கேட்பாங்க, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் மை அட்வைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ்.
1: ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து டெக்னாலஜி இல்லிட்ரஸி பற்றி, ஒரு டெக்னாலஜிக்குள்ளே தட் இஸ் டெக்னிக்கல்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அன்எடுகேட்டடாக இருக்கிறவங்களுக்கும் இது இது செஞ்சால் இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: தேங்க்ஸ், வெல்கம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.

91.8. You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.
1: When you switch on your radio, it will just tell you where to go. Every day at 6:30, a woman that's heard but never seen. Don't you know?
2: You've got the best radio show. Hello?
1: Hello?
2: Is there anyone out there?
1: Nothing to do and nowhere to go. Tune in to the MOP show. With every clock's tick, tick, tick.
0: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜிதனி பேசுறேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய விஷயம் மாறி இருக்குங்க. ஆனா ஒண்ணு தவிர, அதாவது ஆணாதிக்கம். அதை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
3: அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு சுத்தமாக உரிமையே இல்லாமல் இருந்தது. வீடை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. அந்த அப்போ வந்துட்டு பெண்கள் வீட்டில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆண்கள் வெளியில் போய் சம்பாரித்து அவங்க வந்துட்டு பணம் கொண்டு வரது தான் அவங்க வேலையாக இருந்தது. வீட்டிலே இருந்தனால பெண்கள் வந்துட்டு அதே ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. அதனால பெண்களுக்கு அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு ஆண்கள் தான் பணம் வீட்டுக்கு கொண்டு வரனால அவங்க தான் பெண்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தினார்கள்.
4: ஆமா, அவங்க பணம் கொண்டு வராங்க தான், ஆனா பணத்தால வாழ்க்கைய வாழ்ந்துட முடியாதுன்றத அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கும் அது தொடர்றதுக்குமே காரணம் பெண்கள் தான். பெண்கள் அவங்களோட வேல்யூஸ புரிஞ்சுக்காததுனாலதான் ஆண்கள் அவங்களோட வேல்யூஸ ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கேர்ள்ஸோட செல்ஃப் எஸ்டீம் குறைய குறைய அவங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் பரவாயில்ல இவ தானே, நம்ம சின்ன சின்ன விஷயம் எடுத்தா கூட ஓகே பரவாயில்ல, என் தங்கச்சி தானே, என் மாம் தானே, என்னோட வைஃப் தானே அப்படின்னு எல்லாமே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலத்துல அவங்க ஓகே வீட்டில் மட்டும் இருந்தாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருந்தது. ஆனா இப்போ ஒர்க்கும் பண்றாங்க, வீட்டில் இருக்க சர்வீஸ் ஹோம் சர்வீஸும் பண்றாங்க. ஒஃபிஷியலா அந்த காலத்துல மென் செஞ்சுட்டு இருந்ததையும் இப்போ அவங்க பண்றாங்க. ஆனா அதுக்கான ஆடட் அட்வான்டேஜ் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னும் அவங்க முன்னேறத தான் இன்னும் தட்டி தட்டி தட்டி கீழே தள்ள பாக்குறாங்க பாய்ஸ்.
5: ஆக்சுவலி நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஒரு பையன் வரதும் ஒரு பொண்ணோட இதுல இருந்து தான். ஸோ வந்து அவங்க எவ்வளோ டாமினேட் பண்ணாலும் எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் பொண்ணுங்க இல்லாம பசங்க இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் இல்லை. ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது பொண்ணுங்க, ஆனால் பேர் கிடைக்கிறது பசங்களுக்கு லைஃப்பில் எல்லா விஷயத்துலேயும். இப்போ நம்ம பொண்ணுங்க வந்து எவ்வளோ சாதிச்சிருந்தாலும் அவங்க சொல்கிறது பசங்க இல்லாததுனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஒரு விஷயந்தான் கல்பனா சாவ்லா வந்து ஸ்பேஸுக்கு போய் அவ்வளோ எது சாதித்தாலும் அவங்க வந்து ஒரு பொண்ணு அவ்வளோதான். ஆனால் இதுவே பசங்க சாதிச்சிருந்தா ஓ அந்த பையன் இவ்வளோ சாதிச்சிருக்கான், நானும் அந்த பையன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சானியா மிர்சா ஒரு ஐடலாக இருந்தாங்க தவிர ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க ஒரு பொண்ணு, அது ஒரு பொண்ணு, நம்ம எப்படி அவங்கள மாதிரி இது பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு தாட் வந்து நம்மளுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். பட் ஸ்டில் அதை நம்ம உடச்சி வெளியில் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லா பொண்ணுங்களும்.
4: ஆக்சுவலாக பாய்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாவே இந்த லிஸ்ட்டு பெருசாகும். நம்ம கேர்ள்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான். ஒரு அடிஷனல் சீட் வாங்க கூட முடியாது, ஒரே ஷீட்டில் எழுதிக்கலாம். பாய்ஸ்னால் நிறைய இருக்குது, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த அவங்களுக்கான சுச்சுவேஷன்ஸ் அதுக்கு அமைஞ்சுது. அவங்க வந்து ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சாலும் அது தீ மாதிரி பரவறதுக்கு யாரும் எந்த இப்போ மரம் கூட இப்போ காட்டு எரிக்கணும்னா கூட ஒரு மரம் பத்துச்சுன்னா அடுத்த மரம் பத்தணும், அப்போதான் அது பரவும். அதான் பாய்ஸ் கிட்ட அது இருந்தது, ஆனால் கேர்ள்ஸ் கிட்ட இல்லை. ஈஸியாக எல்லாருமே அதை அடக்கிட முடிஞ்சுது. அவங்க இப்போ நம்மளோட இதுவான இப்போ நம்ம ஒரு வெளியில் போகிறோம் வச்சுக்கோங்க, ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். இப்போ நம்ம நான் ப்ராக்டிஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் கேர்ள் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக எங்கள் வீட்டில் சொல்லிடலாம், நீ 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு. ஆனால் என் ப்ராக்டிஸே எனக்கு எங்கள் கோச் அங்கே சொல்லியிருப்பாரு 6:30 மணிக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ்

0: போட்டுட்டாங்க. அதாவது நீ ஒரு பொண்ணு, நீ இந்த லைன்குள்ள தான் இருக்கணும், அதுக்கு மேல போக கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லைன் போட்டு ஒரு நீ இதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால எவ்வளோ அச்சீவ் பண்ண நினைச்சாலும் உனக்கு வந்து இதுதான் ஏஜ், நீ கரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் போகக்கூடாது, அதுக்கப்புறம் நீ ஃபேமிலி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி இப்படின்னு அப்படியே சொல்லி வளர்த்துறாங்க கேர்ள்ஸ். அதனாலே நிறைய பேர் ஹிடனாக இருந்துடுறாங்க, யாராலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல.
1: ஆனா நம்ம வந்து ஆண்களை மட்டும் இதுக்கு குறை சொல்ல முடியாது, பிகாஸ் ஒரு இது இருக்கு, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ. அந்த மாதிரி இப்போ பெண்கள் வந்து சாதிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னா பெண்கள் தான் அதுக்கு ஒரு முன்னோடியா இருக்கணும். சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மா நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்க, நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும், அதெல்லாம் எல்லாருக்குமே சொல்லித்தரது. பட் வேலை செய்ய கத்துக்கோ, இதெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லி தந்தா பரவாயில்ல, அது ஏன் பெண்களுக்கு மட்டும் சொல்லி தரணும்? ஸோ நம்ம அம்மாவே நம்மள வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், நீ இது பண்ணு அது பண்ணுன்னு ஒரு எய்ம் ஒரு கோல் நம்மளுக்கு தராத போது நம்ம எப்படி வந்துட்டு எல்லாரும் வந்து நம்மள வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம எப்படி நினைக்க முடியும்? ஸோ நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் என்ன சொல்ல, நம்ம பெண்கள் தான் இதுக்கு ஒரு முன்னோடியா இருந்து எல்லாத்தையும் தொடங்கி வைக்கணும்.
2: இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்க வாதம் விவாதம் ஷோவை ஒரு பிரேக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: கண்ட புதுமை பெண்கள் இன்று இந்த சமுதாயத்தில் தக்க பாதுகாப்பின்றி அஞ்சி தவிக்கின்றார்கள். இந்த நிலையை மாற்றுவோம். சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து பெண்களின் நிலையை உயர்த்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு MOP-இன் சமுதாய வானொலி 107.8 வாதம் விவாதம். இவ்வளோ நேரம் நம்ம ஆணாதிக்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ மேலும் பேசுறதுக்காக நம்ம நண்பர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம்.
6: நீ சொன்னது கரெக்ட் தான், நம்ம தான் we should be the change that we want to, but and the changes alla eppadi start agum nenikira
7: number first or initiative edukno, adavadhu pen kulandhinga parents irukanga pen kulandhingalukku first nee indha mari oru ena solla oru goal oru achieve pandradhukana oru motivation kudukano, nee idu pannala nee adu pannala, avangalukku complete freedom. Oru aan kulandhai eppadi avanga treat pannuvaangalo adhe mari andha pen kulandhiyu treat pannu. Veetliye discrimination irukka koodadhu, aanum pennum avangalukku irukra aan kulandhiyu pen kulandhiyu olunga treat pannanum. So veetla indha da ella start aachuna automatically namba naatla idu pathina oru ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாருமே இது தொடங்க ஆரம்பிச்சிடுவாங்க.
5: ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இது நீ சொல்ற கேட்கும் போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அதாவது எங்க வீட்டுல எப்படின்னா, நான் படிக்கும்போது, நான் 12th படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனாங்க. அப்போ எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா என்ன மாதிரி எக்ஸ்கர்ஷன் கூட்டு போறாங்க, அது மாதிரி பணம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உனக்கு எதுக்கு, நீ ஒரு பொட்டை பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு வீட்டுல சும்மா இரு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டாரு. ஆனா வந்து இதுவே வந்து என் தம்பி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அமுச்சு விட்டுறது, எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல, என்னப்பா பண்ற, என்ன எங்க போற, எங்க போற, அதெல்லாம் கேட்கறதே கிடையாது, அப்படியே உடனே அமுச்சு வச்சிருது.
6: ஏய், இதுக்கு இது வந்து நம்ம பேரண்ட்ஸ் குறை சொல்லவே முடியாது. அவங்க ஏன், மாம் டேட் ரெண்டு பேருக்கும், ரெண்டு பேரும் ஒண்ணுதான், பட் ஆனா ட்ரீட் பண்ற விதம் ஏன் வேறையா இருக்குன்னா, பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டி அகைன். இப்போ ஒரு பையன் எங்க
5: சொசைட்டின்றது யாரு, நம்மளா உருவாக்கணும் சொசைட்டி. அதே அது எப்படி என்ன சொல்ல முடியும்,
2: அதை தான் நம்ம கெடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாரும், நம்மளால இப்ப பண்ண
5: பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்தா நீ சொல்ல முடியாது. ஓகேவா, நீ வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் தாண்டி வரணும். யூ மஸ்ட் ட்ரை ஃபார் தட்.
2: முடியாது, இங்க வந்து ஃபீமேல வந்து எப்பவுமே டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த பக்கம் நியூஸ் பேப்பரை திருப்பினாலும், இந்த பொண்ணு இப்படியா இருக்கா, அந்த பொண்ணு அப்படியா இருக்கா. ஆனா இதே பசங்களை பண்ணா அப்படி மூடி மறைச்சிருவாங்க. திஸ் இஸ் இட். இந்த பசங்க பண்ணா அது ஒரு இன்சிடென்ட், இதே ஒரு கேர்ள்ஸ் பண்ணா அது ஒரு
6: பெரிய ஹிஸ்டரி ஆயிடும்.

0: also harassment. நீ your life, you can't, you know, you can't sell your life for something else. Like, you, நீ வந்து உன் வாழ்க்கையை பணைய வச்சுதான் உன் கோலை நான் அடையணுன்றதுல ஒன்றும் இல்லை. கோல் இல்லைனாலும் உன் லைஃப் போகும். பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வழிகளை தான் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அதை தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இதை எப்படி மாற்றலாம்னா, ஃபர்ஸ்ட் சொசைட்டி கிட்ட தான் சேஞ்சஸ் எடுத்துட்டு போகணும்.
1: சொசைட்டின்றது
0: ஒன்றும் இல்லை, பாய்ஸ் ஃபர்ஸ்ட், பாய்ஸோட அஸ்பெக்ட் ஆஃப் லைக் ஒரு பொண்ணை பார்க்கறது ஃபர்ஸ்ட் மாற்றணும். சின்ன விஷயம் தான், நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கும் வெளியில் நடக்கிறதுக்கும், ஆனால் அதை ஒரு பையனோட கண் வழியாக பார்த்தா தான் அதோட அதில் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரே இப்போ என் அண்ணனே இருக்கட்டும், என் அண்ணன் என்னை பார்க்கறதுக்கும் என் வெளியில் இருக்கவங்க என்னை பார்க்கறதுக்கும் வெளியில் இருக்க பசங்க பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல அப்போ பாய்ஸ் கிட்டேருந்து தான் அந்த சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர முடியும். அப்போ தான் ஒரு பொண்ணு மாற்றம் மாற்றம்னா ஒன்றுமே இல்லை. ஆரம் நம்ம எதை தொடக்கமோ அதுலேருந்து தான் முடிவுக்கு வர முடியும். முடிவில் ஆரம்பித்து யாரும் தொடக்கத்துக்கு போக முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுறது இந்த விஷயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அட்டர் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பாய்ஸ். அப்போ சொசைட்டி ஓகேவா இருக்கா, என் பொண்ணால 8 மணிக்கு கூட சேஃபாக வர முடியும்ன்ற நம்பிக்கை வருதா? கண்டிப்பாக அனுப்புவாங்க. அவங்களுக்கும் அவங்க பாய் அண்ட் கேர்ள், டாட்டர் அண்ட் சன் ரெண்டுமே ஹாப்பியாக தான் இருக்கணும். ரெண்டு பேருக்கும் ஹாப்பியாக இருக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்க பெருசாக வரணும் அப்படின்ற கோல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் யூனோ அந்த ஒரே விஷயம் ஸ்ட்ரைக் பண்ணுறது என் பொண்ணு சேஃபாக இருப்பாளா.
2: ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும் போது என் பொண்ணு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு அந்த வியூல ஒரு பையனும் எல்லா பொண்ணுங்களையும் பாக்கணும்னு விரும்புறேன். நானு எல்லா பசங்களும் ரொம்ப ரொம்ப பயபக்தியா அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லல. ஒருவேளை அவங்க அந்த பசங்களோட பொண்ணுங்க வந்து வளர்ந்து எந்த மாதிரி ஒரு பையனை பார்ப்பாங்கன்ற அந்த ஒரு பையனா அந்த எல்லா பசங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
1: பட் அது நடக்கவே நடக்காது. நீ என்னதான் பசங்க கிட்ட அந்த பொண்ணை வந்து உன் தாய்க்குளம் மாதிரி பாருனா அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு அது தப்பா தான் தெரியும்.
0: சரி, அது தப்பாவே தெரிஞ்சாலும் சிம்பு சொல்ற மாதிரி சைட் அடிக்கிற ஃபிகர் பக்கத்துல இன்னொருத்தன் போய் நிக்கனா அது எனக்கு எரியும் சொல்றான், அந்த டயலாக் மாதிரியே அது இருந்துட்டு போகுது. அவன் ஒரு பொண்ணு இப்படியாவது காப்பாத்திட்டு போறானே, அப்படியாவது அவன் சேஃப் கார்ட் பண்ணட்டும் ஒரு கேர்ளுக்கு. லைக் இப்போ பாய்ஸ் ஏன் கார்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாருன்னா, ரொம்ப சிம்பிள். அவன் இப்போ ஒரு விஷயம், ஓகே கோல்டு இஸ் வி ஆர் சேவிங் இட் இன் அயன் பாக்ஸ். லைக்
3: நீங்க பாத்தீங்கன்னா இதோட ஃபவுண்டேஷனுக்கு நம்ம போலாம். அந்த காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து வெளியில போய் சம்பாரிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, பெண்கள் வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஆண்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறனால நம்ம நாட்டிலேயே நம்ம பொதுவா எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பணத்தை வச்சுதான் மதிப்பிடுறோம். ஸோ அங்க போய் பணம் கொண்டு வர்றதுனால பணம் தான் முக்கியம். ஸோ அதனால ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெண்கள் வீட்டில் உட்காந்து வேலை செய்யும் போது நம்ம ஒன்றும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லை. அது அவங்க எஃபெக்ஷனால அந்த மாதிரி சென்டிமெண்டலா ரிலேட் பண்ணனால பெண்கள் வந்துட்டு வீக்கர் செக்ஷன் ஆயிட்டாங்க. ஆண்கள் பணத்தை அவங்க பணம் சம்பாரிச்சு கொண்டு வரனால ஒரு என்ன சொல்ல அவங்களோட இது ஜாஸ்தி ஆயிடுச்சு.
0: அவங்களும் அதை ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அமுத்த அவங்களும் ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை. ஓகே ஆமா, அவங்க தான் வந்து பெரியவங்க, அவங்க பாய்ஸ்னால சின்ன வயசுல இருந்தே. இப்போ அப்போல்லாம் எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, அத்தைங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தாவே வீட்டை விட்டு ரூம் விட்டு வெளியில வரக்கூடாதான், பிகாஸ் பெரியவங்க அது மரியாதை. அது வந்து அவங்க பிராண்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும், இதுதான் ரெஸ்பெக்ட், இதுதான் வேல்யூ, இதுதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைஃப்லன்னு. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் நிறைய விஷயத்த ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தாங்க, நிறைய விஷயத்த கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயத்துக்கான அர்த்தம் தெரியாமே அதோட அதெல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. அது மாதிரி இதுலயும் அதோட வேல்யூவே மாறி போயிடுச்சு. அவங்க ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஓகே கரெக்ட் தான் அப்படின்றத ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இப்ப டாமினேஷன்றது ஒரு டிபேட்டபிள் டாபிக் ஆயிடுச்சு.
1: ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பசங்க ஏதாச்சும் வேலை செஞ்சாங்கன்னா, ஐயோ நான் வேலை செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. ஒரு பொண்ணு வேலை செஞ்சா நீ வேலை தானே செஞ்ச, இப்ப எதுக்கு அவ்வளோ இது பண்ணிக்கிற அப்படி, அவ வேலை போய் வேலை வெளியில செஞ்சா ஒரு சாலரி வாங்கினா என்ன, சாலரி வாங்குற அளவுக்கு உனக்கு வந்து தைரியம் ஆயிடுச்சா, என்னால ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியாதான்னு ஒரு பாய் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்றது. உடனே அங்க வந்து உமன் வந்து கீழே போயிடுறாங்க.
4: இதெல்லாம் விடுங்க, இப்ப இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வேலைக்கு போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. நீ போயிட்டு அப்புறம் யோசிச்சிருக்க, போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது.
1: அங்கேயே ஒரு பிளாக் போட்டுட்டாங்க, நீ போக கூடாது. நீ உனக்கு என்ன, நீ வேலை செய்யறது பசங்களை பாத்துக்கிறது அதுதான் ஒரு அம்மாவா ஒரு டாட்டரா நீ இந்த ஜாப் தான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
0: படிக்கிறதே கூட எதுக்கு அவ்வளவு படிக்கணும், எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டு போயிட்டு இருக்க நிலைமை எல்லாருக்கும் தெரியும். அதுவும் எக்கச்சக்கம் 1 கோடி வச்சாதான் நீ எம்பிபிஎஸ் சீட் அங்க. அந்த மாதிரி ஆயிட்டப்போ அது பாய்ஸ்க்குன்னா செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பொண்ணு தானே, நீ வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு டியூஷன் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு படிச்சா போதும் அப்படின்னு அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. போதும், 3 வருஷம் படிச்சு அப்புறம் கல்யாணம் கரெக்ட் ஏஜ்ல அப்பதான் நடக்கும், அப்பதான் நீ புரிஞ்சுப்ப. எல்லாத்தையும் அவங்க அப்பவே முடிச்சிடுறாங்க.
2: இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ ரீசெண்டா இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த டெல்லி ஆக்சிடென்ட் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ரேப் கேஸ் நடந்தப்போ அந்த ஒரு டைம் 8:30 இந்த நைட், அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பஸ்ல போகும்போது அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் சில பேர் கேட்டிருந்தாங்க அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த டைம்ல 8:00 மேல அந்த பொண்ணு ஏன் வெளியில போறா? இதுவே ஒரு பையனா இருந்தா 11:00 கூட வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் 1:00 வெளியில போனாலும் தப்பு இல்ல. பொண்ணுக்கு 8:00 மேல என்ன வேலை வெளியில?
0: அது மட்டும் இல்லாம அவ டிரெஸ்ஸிங் முதல்ல அந்த நியூஸ் பார்த்ததுமே ஓகே அவ வெளில போயிருந்தாளா, யாரோட போயிருந்தா, எப்ப போயிருந்தா, என்ன ட்ரெஸ் பண்ணிருந்தா, எல்லாமே ஒருத்தரோட கேரக்டர் இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்றது இல்ல. ஆனா இன்னொருத்தவங்க அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் மட்டும் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க.
2: She doesn't have the rights to go out at 8:00 or something.
0: அது ஓகே, அவங்க வெளியில போறது அதுக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸிங் அதுல நிறுத்துறாங்க. நமக்கான இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு பிடிச்சத நம்ம பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப சிம்பிள், நம்ம பிடிச்ச எதுவும் பண்ணக்கூடாது. அதை பண்றதுக்கு அது பண்ணணும்னாலும் அதை பண்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும், 1000 ஆங்கிள் யோசிக்கணும். இவங்களுக்கு பிடிக்குமா அவங்களுக்கு பிடிக்குமான்னு ஒவ்வொன்றத்தையும் நசுக்கி நசுக்கி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. பொண்ணுங்க எப்படினா ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க இஷ்டம். ஓரளவுக்கு
4: அவங்க இஷ்டம்னு சொல்ல முடியாது, பொண்ணுங்க ட்ரெஸ் பண்றது அவங்க ஃப்ரீடம், அது தப்பு கிடையாது. பட் வந்து இது வந்து வேற மாதிரி போகுது.
1: ஏன் போடக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, அங்கேயே ஏன் நிறுத்திடுறாங்க எல்லாரையும்? 8:00 மேல நீ போகக்கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு. இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு. அவங்க கூட சுத்தக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி சொல்றாங்க? இதே ஒரு பையனா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உனக்கு நீ என்ன பையன், நீ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ பொண்ணுனா உனக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு.
2: சில பேரண்ட்ஸே ஃப்ரீடம் கொடுத்து அவங்க பொண்ணை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆக விட்டாலும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு போனா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பசங்க எத்தனை பேர் திரும்பி பார்க்க மாட்டாங்க, எத்தனை பேர் ஒழுங்கா இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் பண்ற அந்த ஃப்ரீடம் இல்ல, வெளியில போற ஃப்ரீடம் இல்ல, பிடிச்சதை செய்ய ஃப்ரீடம் இல்ல.
3: இப்ப இருக்கிற செனாரியோ எடுத்துக்கிறோமே, இப்ப பரவாயில்ல, இப்ப நிறைய பெண்கள் வந்து வெளியில போறாங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப அவங்களுக்கு கிடைக்கிற சேலரி எடுத்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு எடுக்கிற சேலரி பார்த்தா இப்ப நிறைய அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு தான் நிறைய பேர் சேலரி கொடுக்குறாங்க. அவங்க ஏர்ன் பண்றாங்க, பட் அந்த அதை செலவு பண்றதுக்கு கூட இப்ப அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது இல்ல. சோ எல்லாம் ஓகே, நம்ம என்ன சொல்ல, வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, விமன் அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு, பட் உள்ள பார்த்தா அவங்களுக்கு எதுக்குமே ஃப்ரீடம் இல்லையே.
4: நம்ம இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்தது கேட்டோம், இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. இதுக்காக நம்ம என்ன இந்த ஸ்டெப்ஸ் தான் எடுக்க முடியும் தவிர இதுக்கு வந்து ஒரு முடிவு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து வந்து பசங்களை வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணலாம். பொண்ணுங்க பசங்கன்ற வந்து டிஃபரன்ஸ் இல்லாம ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணலாம். இல்ல ஸ்கூல்ல வந்து பாய்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் எப்படி ட்ரீட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஒரு சிஸ்டரா ஒரு ஃப்ரெண்ட்லியா எப்படி ட்ரீட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா மீடியா வந்து இதுல வந்து ஒரு பெரிய பார்ட் எடுத்துக்கலாம். எப்படி பீப்புளுக்கு வந்து எப்படி வந்து கேர்ள்ஸ் வந்து எப்படி ட்ரீட் பண்றதுன்றது வந்து எஜுகேட் பண்ணலாம். இதோட நம்ம இந்த ஷோ முடிச்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் ஜனனி. ஸ்டே டியூன்ட் வித் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
2: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஆர்ஜே ஸ்ருதி. இன்னைக்கு காசு மேல காசு ஷோல சாக்லேட்ஸ் சின்ன குழந்தைங்கள்லேருந்தே அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம எல்லாரும் சாக்லேட்ஸை வெளில வாங்குறோம். வீட்டிலேயே செஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் பண்ணுற சாக்லேட்ஸை பிஸ்னஸாக பண்ணால் சூப்பராக இருக்கும்ல. அப்படி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் மற்றும் டீச் பண்ணுற சுந்தரி அவங்கள தான் நம்ம இன்னைக்கு காசு மேல காசு நிகழ்ச்சியில் மீட் பண்ண போகிறோம். வெல்கம் மேம்.
1: தேங்க்யூ. வெல்கம்.
0: ஸோ மேம், நீங்கள் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தயாரிக்கிறீங்க, அதை வந்து பல பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க எப்படி செய்யணும்னு. சில பேர் வந்து அதை வாங்கவும் வாங்குறாங்க. இந்த ஐடியாவை எப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணீங்க?
1: 2005 இந்த சாக்லேட் மேக்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ நான் வந்து எங்கள் மருமகக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து கிளாஸ்க்கு போயிட்டு பக்கா பேசிக் அண்ட் அட்வான்ஸ் சாக்லேட் கற்றுக்கிட்ட பிறகு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேசிக்காக ஐடி கற்றுக் கொடுக்கறது தான் மெயின் வேலை எனக்கு. ஸோ ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா பண்ணித்தருவேன். மெயினாக தீபாவளி, பொங்கல், நியூ இயர்க்கு சாக்லேட்ஸ் ஆர்டர் பண்ணித்தரேன்.
0: ஸோ இப்போ சாக்லேட்னா உடனே இந்த பிராண்டு பேர் சொல்லுவாங்க, அந்த பிராண்டு பேர் சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் பண்ணுற சாக்லேட்ஸ்க்கு நீங்கள் வச்சிருக்கிற பிராண்ட் நேம் என்ன?
1: பிராண்ட் நேம் வந்து என் கம்பெனி நேம் வந்து ஷில்பா குக்கரி கிளாஸஸ், அதுதான் என்னோடய பிராண்டு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் மோட்டிவேட் பண்ணி எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்றது ஐடியாவுக்கு சொல்லித்தருவேன்.
0: ஸோ நீங்கள் இதை இவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க, இதை இப்படி எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும், நீங்கள் மட்டும் கற்றுக்கிட்டது பற்றாது, எல்லாருக்கும் சொல்லித்தரணும், அவங்களும் பிஸ்னஸ் பண்ணணும், இந்த ஐடியா உங்களுக்கு எப்போ தோணுச்சு?
1: ஸோ நானே ஒரு ஏர்ன் பண்ணோன்ட்டு தான் இந்த கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட வரவங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும்ன்ட்டு. ஸோ எனக்கு கொடுக்குற காசாவது முதல்ல அவங்க சம்பாதிக்கணும். அதனாலேயே நான் மெயினாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சாக்லேட்ஸை கற்றுக்கிட்டு பார்த்தாது நீங்கள் சம்பாதிக்கணுன்றதை மோட்டிவேட்டாக சொல்லுவேன் நான் நல்லாருக்குமே.
0: ஸோ ஜீரோலேருந்தே ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
1: சந்தோஷமாக இருக்கேன் நான்.
0: ஸோ இவ்வளோ ரீச் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் வீட்டில். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இதை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் இருந்திருப்பாங்க, ஒருத்தர் மோட்டிவேஷன் இருந்திருப்பாங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ரெண்டுமே எங்கள் ஹஸ்பண்டு தான். அது மோட்டிவேஷன் ஆகட்டும் இல்லை இன்ஸ்பிரேஷன் ஆகட்டும், ஹஸ்பண்டு. ஸோ நான் ஏதாவது கற்றுக்கணும்னு சொன்னால் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இப்போ எங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த கிளாஸ் போகணுன்னா அவரே இட்டுன்னு போய் விட்டுட்டு புது இடம் வந்தால் விட்டுட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் நான் வந்து அதை பிக்கப் பண்ணிப்பேன். ஸோ கற்றுக்கிட்டு இல்லாமல் நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு தான் கிளாஸே எடுப்பேன் எது இருந்தாலுமே. ஸோ 1 or 2 times வீட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தான் நான் கிளாஸே எடுப்பேன். கிளாஸ் எடுக்கிறது வந்து சும்மா நம்ம வாயால் சொன்னால் யாரும் வருவது, அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூ பேப்பர்ஸ் தான் மெயினாக. ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இல்லைன்னா டாக் மீடியாவில் போட்டு நான் ஆட் கொடுப்பேன். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வராங்க எங்கிட்ட கிளாஸ்க்கு.
0: ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ஒருத்தரை வர வச்சு எனக்கு வந்து இது பண்ண தெரியும் அப்படி சொன்னால் கூட உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்க யார் அண்ட் நீங்கள் அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க?

0: என்னோட ஃப்ரெண்டு ஜமுனான்ட்டு ரொம்ப வருஷமாக என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் சாக்லேட் கற்றுக்கிட்டேன்னா அவங்க வந்து மெயினாக அவங்க கற்றுக்கிட்டாங்க. சாக்லேட் ஆகட்டும், கேக் அண்ட் ஐஸ்கிரீம் மூணுமே அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடு மூலமா நிறைய பேர் வந்திருக்காங்க. பேரே ஞாபகம் இருக்காது எனக்கு, மெமரி பவர் வேறு கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு லேடி வந்தாங்க, எனக்கு சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகி போகுது, என்ன ப்ராப்ளம் தெரியலன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் இப்போ இருக்கிற சம்மருக்கு வந்து மெல்ட் ஆகுமா, நீங்கள் ரேப் பண்ணாமல் வச்சிங்க, அதுதான் மிஸ்டேக்கு. ஸோ ரேப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எந்த சாக்லேட்டும் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா 1 or 2 months சொல்லும் கெடாது, நம்ம பக்காவாக ரேப் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுல தான் மெயின்.
1: ஸோ தோல்வி இல்லாத வெற்றியே கிடையாது. ஸோ நீங்கள் கடந்து வந்த பாதையில் நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கஷ்டம்னா நம்ம ஆடு போட்டோம்னா ஒரு வாட்டி ரெஸ்பான்ஸே இருக்காது, நம்ம அவ்வளோ காசு செலவு பண்ணி ஆடு போட்டோமே என்னடா யாருமே வரல, ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரிப் போடும்போது நிறைய பேர் வரும். இது வேறு சீசனல் டைப் பிஸ்னஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஃபெஸ்டிவல்னா நம்மக்கிட்ட வர மாட்டாங்க, நிறைய ஆர்டர்ஸ் தான் வரும் தவிர கிளாஸுக்கு வர மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த ஸ்கூல் ஓப்பனிங்னா டைட் ஷெட்யூல்டு மணி ஷெட்யூல் டைட்டாக இருக்கும்போது நம்மக்கிட்ட கிளாஸுக்கு வர மாட்டாங்க.
1: ஸோ பொதுவாக சாக்லேட்டுக்கு இருக்கிற மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ எல்லோரும் வந்து ஒரு சாக்லேட்டை வாங்கும் போதே ஹோம்மேட் சாக்லேட் வெளில கிடைக்கிற சாக்லேட்னு இருக்கும் போதே கம்பேர் பண்ணுவாங்க நிறையா. ஸோ அவங்கள எப்படி நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க?
0: ஸோ ஹோம்மேட் சாக்லேட் வீட்டில் பண்ணும்போது ஹைஜீனிக் ஒன்று, ரெண்டாவது மார்க்கெட்டில் கிடைக்காத சாக்லேட்ஸ் தான் நான் மெயினாக பண்ண சொல்லி தருவேன் எல்லாருக்குமே. ஸோ அதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ரேட் கம்பேரிசன் கூட நம்ம மார்க்கெட் ரேட்டோடு நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும்போது நம்மக்கிட்ட நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும்.
1: ஸோ உங்ககிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, இப்போ நிறைய பேர் வந்து ஹோம்மேட் சாக்லேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அவங்களுக்கு காம்படிஷன் இருக்கும், நிறைய பேர் அதே மாதிரி ஹோம்மேட் பிஸ்னஸ் சாக்லேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காம்படிஷனை நீங்கள் எப்படி பீட் பண்ணுறீங்க?
0: அவங்களுக்கு எப்படி ஐடியா கொடுக்குறேன்னா மெயினாக வந்து மார்க்கெட்டில் புதுசு புதுசாக நம்ம பண்ணி கொடுக்கணும். மார்க்கெட்டில் கிடைக்காத சாக்லேட் ஒன்று, ரெண்டாவது பிராண்ட் மேனுஃபேக்சரிங். அவங்க இப்போ பேரெல்லாம் கேட்குறாங்க, இப்போ மேரேஜுக்கு பேர் போட்டு சாக்லேட் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தனியாக மோல்ட் தயாரிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே நான் சொல்லித்தரேன் அவங்களுக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பிராண்டட் நேம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் இல்லாதது நேம் இல்லாத சாக்லேட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நேம் போட்டு கொடுக்குறோன்னா ஸோ அப்போ நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்க.
1: ஸோ எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் குவாலிட்டி நிறைய இருக்குன்னு சொன்னாலும் எல்லாரும் பார்க்குற ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ப்ரைஸ் தான். அண்ட் பண்ணுறவங்களும் கூட வந்து ப்ரைஸ் இல்லைன்னா அது வந்து பிஸ்னஸாகவே இருக்காது, எல்லாருக்கும் அன்பளிப்பாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஹோம்மேட் சாக்லேட் பிஸ்னஸ்க்கு ப்ரைஸிங் எப்படி பண்ணுவீங்க?
0: அதான் சொன்னேன், மார்க்கெட் ரேட்டோட நாங்கள் வந்து 50 to 100 rupees கம்மியாக தான் தரும். ஏன்னா மார்க்கெட்டில் பயங்கர ரேட் இருக்கும். ஸோ ரிலையன்ஸில் போய் பார்க்கலாம், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் விற்கிறாங்க, அடையாறு அனுபவம்லாம் விற்கிறாங்க. ஸோ அதோட நாங்கள் கம்பேர் பண்ணியே சொல்லுவோம், அந்த ரேட்டு இவ்வளோமா, இந்த ரேட் நாங்கள் ஹோம்மேட் சாக்லேட் கம்மியாக தருவோம், 50 to 75 rupees கம்மியாக தருவோம் சொல்லுவோம். ஸோ அதனால் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்குறாங்க. ரெண்டாவது அங்கே கிடைக்காத சாக்லேட் நாங்கள் பண்ணுறோம். ஸோ டேட்ஸ் அண்ட் ஆல்மண்ட் சாக்லேட் இஸ் ஃபேமஸ் இன் துபாய். ஸோ அந்த சாக்லேட் நாம் இங்கே பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் சாக்லேட், அது மார்க்கெட்டில் கிடைக்காதது, அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கும்போது நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் நிறையா வருது.
1: ஸோ விளம்பரம் இல்லாத தொழிலே கிடையாது இன்றைக்கி. எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்துறதே இந்த விளம்பரம்னால தான். ஸோ உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறீங்க?
0: ஹிந்து பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டாக் பேப்பர். இப்போ தானாகவே அவங்களே பார்த்துட்டு வேறு பேப்பர்லேயும் இந்த தெலுங்கு ஈனாடில் போடுறாங்க. ஸோ ரேடியோலேயும் எஃப்எம்ல வந்திருக்கு என்னோடது.
1: ஸோ இவ்வளோ நாள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்கள் கஸ்டமர் கிட்டேருந்து வந்த பெஸ்ட் கமெண்ட்?
0: பெஸ்ட் கமெண்ட் வந்து இந்த ஏஜ்லேயும் நீங்கள் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறீங்க வரவங்களை. ஸோ நல்லாவே டீச் பண்ணுறீங்க, எந்த கிராஃப்டுக்காகிட்டு கிராஃப்டிங் கிளாஸஸ் கூட எடுக்கிறேன், அதுலேயும் நான் மோட்டிவேட் பண்ணுவேன் எல்லாரையுமே. அதனால் இந்த ஏஜில் நீங்கள் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்க, இவ்வளோ டீச் பண்ணுறீங்க, எங்களையும் சம்பாதிக்க வைக்கிறீங்க, அதுதான் எனக்கு வர கமெண்ட்ஸ் எனக்கு.
1: ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அன்றைக்கி இருந்ததும் இன்றைக்கி இருக்கிறதும் நிச்சயமாக வேறையாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் இது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு?
0: இப்போ நிறைய பேர் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கும் போதே நான் சம்பாதிச்ச மாதிரி ஃபீலிங் இருக்குது, அதுதான் மெயின்.
1: டிசைனிங் வந்து இந்த சாக்லேட் மேக்கிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
0: டிசைனிங் வந்து பார்த்திங்கன்னா கம் ஷாப்பில் வந்து மோல்ட்ஸ் மாறி மாறி வரும்போது நம்ம புது புது டிசைன்ஸ் எடுத்துக்கலாம். ரேப்பிங் அண்ட் பேக்கிங் தான் நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணோம், ஏன்னா ரேப்பிங்கை தான் லுக்கே கொடுக்குது. ரேப்பிங் அண்ட் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம்னா தேல் பி சாட்டிஸ்ஃபைட்.
1: ஸோ எல்லா நாளும் ஒரே மாதிரி இருந்திருக்காது. சில நாள் நிறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுவாங்க, ஆர்டர் பண்ணிட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க?
0: ஸோ சாக்லேட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வரலனாலும் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஏன்னா இட் இஸ் அ 1 month, 2 months ஸ்டோரேஜ் ப்ராடக்ட். ஒன்லி த ஃப்ரூட் சாக்லேட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ மிச்சப்படிக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்மளுக்கு கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும், என்ன பண்ணுறது, அது வந்து டாலரன்ஸ் பண்ணிக்க வேண்டியதா பிஸ்னஸில்.
1: ஸோ நீங்கள் இவ்வளோ வருஷமாக நிறைய டிஷ் பண்ணுவீங்க, ஸோ உங்கள் சாக்லேட்டை வச்சு நீங்கள் பண்ணுறதுலேயே பெஸ்ட்டு டிஷ்னு நீங்கள் ஃபீல் பண்ணது, ப்ளஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சொன்னது
0: டேட்ஸ் அண்ட் ஆல்மண்ட் சாக்லேட்.
1: ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரைனிங்கில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ வருஷமாக ட்ரெயின் பண்ணதுலேயே நீங்கள் வந்து இந்த குவாலிட்டி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இல்லை, இந்த ட்ரைனிங்க்கு எலிஜிபிலிட்டி என்ன?
0: சரி, இந்த ட்ரைனிங்க்கு வந்து மெயினாக வந்து படிப்பு வந்து எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கற்றுக்கணும்ன்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யார் வேணாலும் கற்றுக்கலாம், சம்பாதிக்கும் சம்பாதிக்கும்.
1: ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாம் கற்றுக்க உங்களோட ட்ரைனிங்கோட டியூரேஷன் எவ்வளோ நாட்கள்?
0: ஸோ சாக்லேட் ஆகட்டும், ஐஸ்கிரீம் ஆகட்டும், எல்லாமே 1 day கிளாஸஸ் தான். ஸோ 2 to 3 hours இருந்தால் போதும். ஸோ மார்னிங்கில் 10, 11 to 2 எடுக்கிறேன் நான் கிளாஸஸ்ஸு. அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாமா, கற்றுக்கிறதா இருந்தால்.
1: ஸோ இவ்வளோ வருஷமாக எடுத்த நாளில் ஒரு நாள் வந்து இது எடுத்ததுக்கே, இந்த துறையை சூஸ் பண்ணதுக்கே நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள்.
0: ஃபஸ்ட்டு நான் சாக்லேட் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, 11 to 15 பீப்புள் வந்தாங்க ஃபஸ்ட்டு கிளாஸே. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பா பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸே நிறைய பேர் வந்து கற்றுக்குறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கிளாஸ் எடுக்கும்போது அவங்க சொன்னாங்க இப்படியெல்லாம் பண்ணால் நல்லாவே வராது, வெளியில் தான் மிஷின் வச்சு பண்ணால் தான் நல்லா வரும்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்களே சொன்னாங்க சூப்பர் மேம் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது.
1: ஸோ ட்ரைனிங்கை பற்றி நிறையா பேசிட்டே இருந்தோம். ஸோ ட்ரைனிங்க்கு எவ்வளோ அவங்க செலவு பண்ணி கற்றுக்குறாங்க, அண்ட் அவங்க முடிச்சுட்டு எவ்வளோ நாள் ஆகுது அவங்களுக்கு ஆக்சுவலாக அதில் வந்து அவங்க பெஸ்ட்டாக
0: கற்றுக்கிறதுக்கு? ஒன்லி 1 day தான். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2500 இருந்தால் போதுமானது ஃபார் சாக்லேட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் இருந்து வீட்டில் போயிட்டு அதை ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 times வீட்டில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் கிளாஸ் தாராளமாக எடுக்கலாம். அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சர்ன் பண்ணலாம், அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஏர்ன் பண்ணலாம்.
1: ஸோ இந்த மாதிரி சாக்லேட் ரெசிபீஸ்லாம் பண்ணுறதுக்கு க்ரியேட்டிவிட்டி வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்?
0: க்ரியேட்டிவிட்டி வந்து இதில் என்னென்னா, நம்ம மார்க்கெட்டில் டிவியில் ஆட் பார்க்குறோம். ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் அவங்க ஆட் பார்த்து அதையே நம்ம க்ரியேட்டிவிட்டியாக மாற்றிக்கலாம். ஸோ அப்போ அந்த கம்பெனிக்காரன் போடுறத நம்ம வீட்லேயே நம்ம பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வரலாம்.
1: ஸோ நிறைய ரெசிபீஸ் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க. இப்போ எங்கள் லிசனர்ஸ் மற்றும் நானும் ரொம்ப ஆசைப்படுறேன் நீங்கள் இவ்வளோ சொல்கிறச்சே. ஸோ எங்களுக்காக ஏதாவது ரெசிபி ஷேர்?
0: ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மெயினாக 3 varieties ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் சாக்லேட், ஒன்று மில்க் சாக்லேட், அண்ட் ஒன்று வந்து டார்க் சாக்லேட். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸில் பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லைட் சாக்லேட் போத் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எது எது ஒருமா சாப்பிட்றோமோ அதெல்லாமே நீங்கள் சாக்லேட்டில் போடலாம். வேஃபர்ஸ் போடலாம், இல்லை நட்ஸு போடலாம், டேட்ஸ் அண்ட் ஆல்மண்ட் போடலாம். அந்த மாதிரி போட்ட பிறகு நம்ம என்ன போட்டோமோ நம்ம தான் பேர் வைக்க போகிறோம் சாக்லேட்ஸ்க்கு. ஸோ இப்போ நீங்கள் ஆப்பிள் போட்டு பண்ணுறீங்கன்னா ஆப்பிள் சாக்லேட்டுன்னு சொல்லலாம், டேட்ஸ் போட்டிங்கன்னா டேட்ஸ் சாக்லேட்டுன்னு போடலாம். ஸோ ஃபார் த சுகர் பேஷண்ட் அண்ட் ஃபார் த கொலஸ்ட்ரால்ஸ்க்கு வந்து ஒன்லி டார்க் சாக்லேட் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் சாக்லேட் சாப்பிட்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டார்க் சாக்லேட் ஒன்லி போட்டு பண்ணும்போது அவங்களும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
1: சுந்தரி மேம் ஒரு அருமையான மோட்டிவேஷன் மந்த்ரா கொடுத்தாங்க. நிச்சயமாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதனால் பயனடைஞ்சிருப்பாங்க. தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ. என்னோட பேர் வந்து சுந்தரி, என்னோட கம்பெனி நேம் வந்து ஷில்பா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அண்ட் ஷில்பா குக்கரி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது MOP CRS 107.8.
1: நீங்க உங்களோட நேரத்தை செலவழிச்சு எங்களோட நிலையத்துக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு. ஸோ இப்போ ஹோம்மேட் சாக்லேட்ஸை பத்தி நிறைய பேசினாங்க, நிறைய ஃப்ளேவர்ஸும் இருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே எனக்கும் கத்துக்கிட்டு அதை பண்ணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. நீங்களும் வந்து சுந்தரி மேம் கிட்ட இருந்தே கத்துக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ருதி ஆன் காசு மேல காசு. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.7.

0: ஹாய் வணக்கம், நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why,
3: just recycle. It's worth a try.
4: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌள ராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டுதான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அறம் செய் கரம் கொடு.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.

0: Opry. ஹலோ அண்ட் வெல்கம் நேர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகதி. சில உறவுகள் நம்மை சிரிக்க வைக்கும், சில உறவுகள் நம்மை சிந்திக்க வைக்கும். அதில் மிகவும் முக்கியமான உறவு தாங்க நட்பு. நம்ம வாழ்க்கையில ஒரு அழகான பகுதி தான் ஃப்ரெண்ட்ஷிப். உண்மையான நண்பர்கள் நம்ம சந்தோஷமான தருணங்கள்ல மட்டும் இல்லாம நம்ம கஷ்டப்படுற நேரத்திலயும் நம்மளுக்காக நம்பிக்கையா நின்னு தோள் கொடுப்பாங்க. நட்புனா தினமும் பேசுறது மட்டும் இல்லங்க, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் மனதால் அருகில் இருப்பதுதான். இவ்வளவு அழகான உறவு எப்போ சப்போர்ட்ல இருந்து டிபெண்டன்சியா மாறுது? நம்மளுக்கு தோள் கொடுக்க வேண்டிய நண்பர்கள் நம்மளுக்கு தூணா மாறும்போது அது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி எமோஷனல் டிபெண்டன்சியா ஆகுது. இதை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு மனம் திறந்து பேச போறோம். அதுக்கு நம்மளோட MOP வைஷ்ணவ் கல்லூரி மாணவிகள் இணையறாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் படுத்திக்கோங்க.
1: ஹாய், நான் பிரீத்தி ஃப்ரம் BCOM FNT.
2: ஹாய், நான் ஸ்ரீபாவனா ஃப்ரம் BCOM FNT.
3: ஹாய், நான் திவ்யா அறுமுகம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் BCOM மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்.
4: ஹாய், நான் பிரார்த்தனா ஃப்ரம் BS எலக்ட்ரானிக் மீடியா.
5: ஹாய், நான் ரோஷினி ஃப்ரம் BCOM FNT.
6: ஹாய், நான் காயத்ரி ஃப்ரம் BCOM FNT.
7: வணக்கம், நான் ஜெயந்திகா ஃப்ரம் BCOM FNT.
8: ஹலோ, நான் சல்மா ஃப்ரம் ஜேர்னலிசம்.
9: வணக்கம், நான் மாயாஸ்ரீ ஃப்ரம் ஜேர்னலிசம்.
10: ஹாய், நான் அபிராமி ஃப்ரம் சைக்காலஜி.
11: வணக்கம், நான் கீர்த்தி ஃப்ரம் BSCOM டிபார்ட்மெண்ட்.
0: சரி, வாங்க இந்த கலந்துரையாடலை தொடரலாம். உங்க எல்லாரும் வாழ்க்கையிலுமே ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா என்ன? அது உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ரோல் பிளே பண்ணுது?
2: ஹாய், நான் மாயா. என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம என்ன எப்படி பிஹேவ் பண்ணணும், இல்லை என்னென்ன தப்பு பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு சுட்டி காட்ட வேண்டியது ஒரு ஃப்ரெண்டாக தான்.

0: இருக்கணும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டுனா வந்து டெவில்ஸ் அட்வொகேட் பிளே பண்ணும், நம்ம என்ன தப்பு பண்ணாலும் கூட இருக்கணும், இருப்பாங்கதான், இல்லாம போயிட மாட்டாங்க, நம்ம கூட கிரைம் பார்ட்னராகவே அவங்க தான் இருப்பாங்க. ஆனா நீ பண்றது தப்பு, நீ இவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது, நீ இப்படி பிஹேவ் பண்ண கூடாது அப்படின்னு சுட்டி காட்டுற ஒரு மெச்சூரிட்டி அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி அது ஒரு எமோஷனல் சேஃப்டி நெட் மாதிரி, நான் எப்படி வேணா அவங்க கூட இருக்கலாம், அவங்க என்ன ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட நான் வந்து ஃப்ரீயா பேசலாம், ராவா இருக்கலாம், என்னோட எல்லா எமோஷன்ஸுமே ஷேர் பண்ணலாம் அப்படின்றத ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் பாக்குறேன்.
1: என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எல்லா உறவுகளுக்குமே ஒரு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற கிரைட்டீரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அது உங்க பார்ட்னரா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். இந்த எலிஜிபிலிட்டி இருந்தாதான் அவங்க வந்து எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், என் கூட வந்து இந்த உறவுல இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். இப்ப அண்ணாவா இருக்காங்கன்னா என் கூட பிறந்திருக்கணும் அந்த மாதிரி. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்னுத்துக்கு தான் எலிஜிபிலிட்டியே கிடையாது, யார் வேணா யாருக்கு வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இந்த உலகத்திலேயே.
2: ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு மாயா சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட தான் வந்து நம்ம எதுவும் அப்பா அம்மாவிட்ட சொல்லாத கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட தான் சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து ஒரு அதையும் தாண்டி ஒரு நல்ல பாண்டாக இருக்காங்க. அப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட நம்ம எதுவுமே வந்து என்ன சொல்கிறது ஒரு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவங்க தான் வந்து நம்மளுடைய ஏதாச்சும் ஒரு தப்புனா சுட்டி காட்டுறதுல இருந்து, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னாலே என்ன அப்படின்னா நீ இது பண்ணால் தான் ரைட்டு, இது பண்ணால் தப்பு அப்படின்னு சுற்றி காமிக்கிறது தான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
3: ஒரு ஃப்ரெண்டுங்கிறது எனக்கு ஒரு மேஜரான ரோல் பிளே பண்ண என்னுடைய லைஃப்ல. அவங்க கிட்ட வந்துட்டு நான் ட்ரூவா இருந்ததால தான் அவங்களும் என் கூட வந்தாங்க. இப்போ ஒரு குரூப்ல நான் அந்த ஃப்ரெண்ட் குரூப்ல போய் நான் சேரணுமேனு சொல்லிட்டு நான் எதுவுமே என்னை மாத்திக்கல, நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல, நானா இருந்தேன். அவங்களுக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்க அவங்களா இருந்தாங்க. அப்படி ஜாயின் ஆகிற ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும், ரொம்ப நாளைக்கு அது நல்லா போகும்னு நான் நினைக்கிறேன்.
4: ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லும் போது கம்ஃபர்ட்ன்ற வேர்ட் தான் வந்து என் ஞாபகத்துக்கு வருது. எந்த ஒரு மாஸ்க்கும் இல்லாமல், மிச்சவங்க கிட்ட போடுற மாஸ்க் இல்லாமல் வெளிப்படையாக நம்மளோட கேரக்டரை எல்லாத்தையும் காமிக்கக்கூடிய விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
5: அபிராமி சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு கேட்கும் போது கம்ஃபர்ட், அதே சமயத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இப்போ சில சமயம் வந்து இப்போ நம்ம மேலே தப்பே இல்லைனாலும் இப்போ நம்ம போய் ஒருத்தவங்கள்ட்ட இப்போ ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்ட் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான், நான் போய் அவள்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் இது இது இதனால தான் இதை பண்ணேன் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் அவளுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. ஸோ அதனால வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கம்ஃபர்ட் தாண்டியும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
6: சேம் ஜோ சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்பார்ட் ஃப்ரம் ஜாய்ஃபுல்னஸ் ஆர் சம்திங், ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு ப்ராப்ளம்னா ஒரு எமோஷ்னல் சப்போர்ட், எல்லாமே கலந்து இருக்கிறது தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆனால் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டையும் தாண்டி போய் ஒரே ஒரு நண்பர் மேலே மட்டும் நம்ம அப்சஸ்டா டிபெண்டாக இருக்கிறது நம்மளை எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க?
7: நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணுறது ஒரு வகையில் நல்லது தான். நமக்கு ஒன்றுனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நிற்பாங்க. பட் அதே சமயத்தில் வந்து அது ஒரு லிமிட்டோடு இருந்ததுன்னா இட் இஸ் ஃபைன். ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது நமக்கு ஒரு தேவை, ஒரு ரொம்ப ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு கேஸில் அவங்க டக்குன்னு நமக்கு வந்து நிற்கலை அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து டோட்டலி நம்ம வந்து உடஞ்சி போயிடுவோம். ஸோ எவ்ரி திங் ஒரு லிமிட்டோடு நம்ம வந்து டிபெண்ட் பண்ணாலுமே அது நல்லது.
5: ஆக்சுவலாக பிரார்த்தனா சொன்ன மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை தான், ஆப்வியஸ்லி அது போயிடுச்சு. இருந்தாலும் என்னன்னா எனக்கு கொரோனாக்கு முன்னாடி நானும் அவங்களும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால அது வந்து ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் இல்லாமலே போயிடுச்சு. ஸோ ப்ராப்பராக கொரோனா டைமில் ப்ராப்பராக கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ அதனால அது அப்படியே போயிடுச்சு. திருப்பி நான் கொரோனா முடிச்சுட்டு நான் வந்து என் ஸ்கூலுக்கு வரும்போது எனக்கு அவங்க எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க ரெண்டு பேர் தான் ஞாபகம் இருப்பாங்க. ஏதாவது நானும் நான் அவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணுவேன், அவங்களுக்கும் எதாவது தான் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னாலே நாங்கள் மூணு பேர் தான்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொரோனாக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. திருப்பி நான் 14 இயர்ஸாக நான் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன். திருப்பி நான் வந்து திருப்பி அதே ஸ்கூலுக்கு போகும்போது நான் அதே கிளாஸ்மேட்ஸை பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. யாருனே தெரியாத ஒரு கும்பலில் நம்ம மட்டும் நடுவில் மாட்டிக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து எனக்கு சீரியஸாக இத்தனை வருஷம் கூட படித்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே மிங்கிள் ஆகிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஆக்சுவலாக ஒரு விஷயம் புரிஞ்சுது, பீப்புள் வந்து சுச்சுவேஷனால சேஞ்ச் ஆகிறாங்களோ இல்லையோ, ஆனால் சுச்சுவேஷனால பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால நான் அதுலேருந்து அதை கற்றுக்கிட்டேன். ஸோ ஸோ நானே என்ன மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன், ஓகே இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும், எதுலேயுமே நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்.
2: ஸோ ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அப்படின்றது ஒரு நல்ல பாண்டாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் லிமிட் வேணும். ஏன்னா சப்போஸ் வந்து நம்ம இப்போ நம்ம நல்லா பழகிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போது சம்டைம்ஸ் வந்து அவங்களோட சுச்சுவேஷன் எப்படியா இருந்தாலும் மாறலாம். அவங்க பேசாமல் போகிறது மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் அவங்க வெளியூருக்கு வேலைக்காக போகலாம், காலேஜ்க்காக போகலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம அவங்களையே டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இல்லாமல் நம்ம சர்வைவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் ஃப்ரெண்டு இல்லை, நான் அங்கே போக மாட்டேன், என்னால் அங்கே தனியாக இருக்க முடியல. நம்ம அவங்களுடைய அதாவது இப்போ அந்த ஃப்ரெண்டு கூடயே பழகிட்டு நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸும் கூட பழகிறதுக்கு கூட நம்மளுக்கு அந்த மனம் வந்து வராது. இல்லை அவங்க இருந்தால் நல்லா இருக்கும், நான் அவங்க கூட தான் ரொம்ப மிங்கிளாக இருந்தேன், இவங்க அது மாதிரி இருப்பாங்களோ இல்லையோ அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க் ஏற்படும். ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சமமாக வச்சு ஒரு லிமிட்டோடு இருந்தால் அது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கும் பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிபெண்டன்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்கத்திலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டோட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கும், அவங்க மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அவங்க கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்போம். சில நேரங்களில் அது அவங்களுக்கு பெரிய ப்ரெஷராகவும் இருக்கும். அவங்கள மென்டலி நம்ம வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக கூட மாற்றலாம். பொசசிவ், ஓகே, ஓவர் பொசசிவாக இருக்கும்போது, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படிங்கிற மாதிரி, அன்பு இருக்கலாம், பாசம் இருக்கலாம், பொசசிவா இருக்கலாம், எல்லாமே ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது உங்க டிபெண்டன்சினால அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சன் ரொம்பவே வந்து கேஜ்டா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ டிபெண்டா இருக்கிறது உங்களுக்கு மட்டும் ஒரு பாதிப்பு கிடையாது, நீங்க யார் மேல டிபெண்டா இருக்கீங்களோ அவங்களுடைய ஒரு இமோஷனல் ஃப்ரீடமுமே போயிடுது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்.
7: கீர்த்தி சொன்ன பாயிண்ட் மாதிரி தான், இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான். மோஸ்ட் பீப்புள் வந்து டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நீ அவங்க மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்க, நீ வந்து ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகுறேன்னு சொல்லும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அதே க்ரைட்டீரியாவை யாரும் அப்ளை பண்ணுறது இல்லை. என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு 3:00 வரைக்கும் பேசுகிறேன், அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம்ல இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு ஜஸ்ட் பேசணும், நான் அவங்க கூட பேசுகிறேன்றது ஓகே. நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் பேசலாம், ஓகே ஃபைன். நீங்கள் தினந்தோனும் என் ஃப்ரெண்டு கூட நான் 3 மணி வரைக்கும் பேசலைன்னா எனக்கு தூக்கம் வராது, நான் அவகிட்ட போய் வெண்ட் அவுட் பண்ணலன்னா என்னால் தினமும் இருக்கவே முடியாதுன்ற பட்சத்தில் வரும்போது அப்போ அது அந்த ஃப்ரெண்டோட மென்டல் ஸ்டேட்டை எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும். அவங்க டே டு டே உங்களுக்கு ஒரு தெரப்பிஸ்டாகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போது அவங்களுக்கு பேசுறதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்குறீங்களான்றது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு.
8: ஸோ எனக்கு கூட ஒரு இன்சிடென்ட் இருக்குது, ஜெயந்திகா சொன்ன மாதிரி. நான் வந்து கொரோனாக்கு முன்னாடி நான் ஒரு ஃப்ரெண்டு, நாங்கள் 3 பேர் ஒன்றா தான் இருந்தோம். ஸோ ஒரு விஷயத்தினால அவங்க என்னை தப்பாக புரிஞ்சுக்கினாங்க, என்னை விட்டுட்டு 3 பேரும் க்ளோஸாக தான் இருந்தோம். நானும் அவள் ஃப்ரெண்டு தான், ஆனால் என்னை விட்டுட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட அவள் சொன்னதான் ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு எங்களை கூட கேட்காத அவள் பேசாத போயிட்டா. ஸோ நாங்கள் அப்படியே பேசாத தான் இருந்தோம். அப்புறமா கொரோனாக்கு அப்புறம் நாங்கள் பேசணும்னு கூட பேச முடியல. இப்போ அப்போ என்ன நினச்சோன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸாக நினச்சேன் அந்த பொண்ணை. ஸோ அவள் அப்படி பணம் நினச்சி கூட பார்க்கல, ஏன்னா என்ன நம்பணும், ரெண்டு பேர்கிட்ட கேட்கணும் என்ன ப்ராப்ளம்ட்டு. அவள் கேட்காத ஒரு ஃப்ரெண்டை ஒண்டி அவள் கேட்டதுனால ஸோ அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ரொம்ப அவங்ககிட்ட அட்டாச் ஆகிட்டு இல்லைனா ரொம்ப டிபெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி விஷயத்துலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம அவங்க வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்போம், நம்ம புரிஞ்சுக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நான் சொல்லுவேன்.
1: பல நேரங்களில் நம்ம ஸ்கூல்ஸ்லேயா இருக்கட்டும், காலேஜ்லேயா இருக்கட்டும், இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்போம், இல்லை இந்த விஷயத்த பார்த்துருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஒரு காம்படிஷனாக இருக்கட்டும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், சில பேர்லாம் என் ஃப்ரெண்டு வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. லைக் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் அவளை வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க, நான் வந்து நான் போகிறேன், ஸோ நீ வந்தால் தான் நான் போகிறேன்ற மாதிரி ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பாங்க. இல்லை சம்டைம்ஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்தால் ஒன்றா தான் வருவோம்னு எனக்கு தெரியல.
7: பாவனா சொன்னதுலேருந்து நான் சொல்கிறேன், எனக்கு 11th அண்ட் 12th மொத்தமாக 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நான் ரொம்ப வருஷமாக இருந்தேன், இன்னொரு ஃப்ரெண்ட் நாங்கள் வேறு கிளாஸில் இருந்தோம், அப்புறம் திருப்பி ஒரே கிளாஸ் வந்ததால் நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆச்சு, அப்புறம் திருப்பி ஒன்றா வந்தோம். அண்ட் 11th அண்ட் 12th நாங்கள் ரெண்டு பேரும் எனக்கு அவளை விட்டால் வேறு ஃப்ரெண்டே கிடையாதுன்னு இருந்தது. டு அன் எக்ஸ்டென்ட் வேறு அவள் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா எனக்கு பேசுறதுக்கே யாரு கிடையாது, நான் நாள் ஃபுல்லாக தனியாக தான் உட்காந்துட்டுருப்பேன். அண்ட் டே பை டே நான் ரியலைஸ் பண்ணேன், அந்த ஒரு ஃப்ரெண்ட், அந்த ஒரு பர்சனோட வேலிடேஷன், அவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க கிட்ட நான் பேசணும், அவங்க இல்லைன்னா எனக்கு ஆளே கிடையாது, அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையன்ற மாதிரி இருக்கும்போது அது நமக்குள்ளேயே நம்மளை ஒரு லோன்லினஸ்க்குள்ளே தள்ளிடுது. ஆக்சுவலி அது அப்படி தேவை இல்லை. சுற்றி கிளாஸில் இன்னொரு ஒரு 15 பேர் இருக்காங்க, வேணா நம்ம ட்ரை பண்ணி பேசலாம், ஆனால் இவ இல்லைன்னா எனக்கு ஃப்ரெண்டே இல்லை, நம்மளே உட்காந்துட்டு அவங்க வந்தாலும் நீ ஏன்
0: கூட மட்டும்தான் பேசணும், நீ ஏன் அவங்க கூடலாம் போய் பேசுறேன்னு வரும்போது அது இன்னும் நமக்கே உள்ள வந்து டிப்ரெஷன் மாதிரி கொண்டு போயிடுது. ஆக்சுவலி அது டிப்ரெஷன் அவ்வளோ பெரிய வார்த்தை அதெல்லாம், பட் ஸ்டில் அந்த மாதிரியான ஒரு ஃபீலுக்கு நம்மளே நம்மளை தள்ளிக்கிறோம்.
5: சில சமயங்களில் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நம்ம ஒன்று வைக்கும் போது, அது சப்போஸ் நம்மளுக்கு இப்போ நம்ம நினைப்போம், இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்ம இது பண்ணால் நல்லாயிருக்குமே, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே இது கிடச்சா நல்லாயிருக்குமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைப்போம். இன்கேஸ் அது கிடைக்கலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹர்ட்டாக மாறிடும். நம்மளுக்கே தெரியாமல் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் நமக்கு நடக்கலை, பேசிக்கான விஷயமாக கூட இருக்கட்டும், ஒரு சின்ன நம்ம ஃப்ரெண்ட் நம்ம சொல்லாமலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் சொல்லாமலே இந்த இடத்துல எனக்காக நின்று இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு வைக்கும் போது அது நடக்கலை அப்படின்னு நமக்கு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹர்ட் ஆயிடுறோம் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல தான் டிபெண்டன்சி அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது புரியுது. ஸோ டிபெண்டன்சி இருக்கலாம், பட் ஓவர் டிபெண்டன்சி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: மாயா சொன்ன மாதிரி என்னோட வாழ்க்கையில நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஆஃப் 5 அந்த மாதிரி இருந்தோம். அண்ட் 11th 12th எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி குரூப் வந்து பிரிஞ்சு போவாங்க. ஸோ என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து காமர்ஸ் குரூப் எங்கள் ஸ்கூல்லேயே மாறி போயிட்டாங்க, நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் போயிட்டேன். என்னோட இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வேற ஸ்கூலுக்கே போயிட்டாங்க. ஸோ என்னோட டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, என் கிளாஸில் எனக்கு பக்கத்து கிளாஸில் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஸோ என்னோட 11th ஃபுல்லாகவே ரொம்பவே ஒரு ஐசோலேட்டடாக நான் ஃபீல் பண்ணேன். தோ நிறைய பேர் நியூ ஜாயின்ஸ் வந்தாங்க, நிறைய பேர் ஃப்ரெண்டாக பேசினாங்க, ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணாங்க, எல்லாமே ஓகே. பட் தென் என்னால் வந்து அவங்க கூட நார்மலா பேச முடியல, ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா அவங்கள வந்து நினைச்சு பேச முடியல. நான் முன்னாடி எப்படி இவங்க கூட ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தனோ அந்த மாதிரி என்னால பேச முடியல. எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் ஆயிடுச்சு. இது என்னோட கிரேட்ஸுமே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் நான் 12th தான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம லைஃப்ல வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கட்டும், அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், எல்லாருமே டு அன் எக்ஸ்டென்ட் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் நம்ம கூட வருவாங்க. எப்போவுமே நம்ம கூட வரணும், அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே கூடாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே தவிர, நீ ஏன் கூட தான் இருக்கணும், நான் இந்த குரூப் எடுத்ததுனால நீ இது இருக்கணுன்ற மாதிரி ஈச் அதர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்றதை நான் அந்த பாயிண்ட்ல தான் ரியலைஸ் பண்ணேன்.
5: கீர்த்தி சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து எனக்குமே வந்து ஒரு விஷயம் லேட்டராக தான் புரிஞ்சுது. லைஃப்பில் எல்லாருமே எல்லா டைமுமே நம்ம கூட வரமாட்டாங்க, ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ஒன்று அவங்களை விட்டுட்டு போகிற மாதிரியோ இல்லை ஒரு ஐடியா பிரிஞ்சு போகிற மாதிரியோ சுச்சுவேஷன்ஸ் வரதான் செய்யும். ஸோ அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை பற்றி புரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணாம், நான் எங்கே கம்ஃபர்டபுளாக இருப்பேன், நான் எங்கே இருந்தால் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நம்மக்கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு தோணும். பிகாஸ் நம்ம மத்தவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு போடுற எஃபர்ட்ஸ் அதுல பாதியாச்சும் நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போடணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது.
0: ஜோ சொன்னது ரொம்ப வேலிடான பாயிண்ட். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து மற்றவங்களுக்கும் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோன்றதை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 11th 12th நான் சொன்ன ஃப்ரெண்ட் வந்து சில விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கல, எனக்கு அவங்க ஏன் வந்து என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை, நான் வெளியில் இருக்கிற யாரோ வந்து சொல்கிறாங்க, ஒரு தேர்ட் காமன் ஃப்ரெண்ட் ஒரு தேர்ட் ஃபோர்த் சர்க்கிள் இருக்கிறவங்க வந்து மாயா உனக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது ஏன் இவங்க நம்மக்கிட்ட இதை சொல்லலை, அப்போ நான் யோசிச்சது அப்போ நம்ம அவங்களை கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கலையோ, அவங்க கிட்ட திருப்பி போய் கேட்டப்ப இல்லை நீ ஜட்ஜ் பண்ணிடுவ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவங்க அதை சொல்லும் போது அப்போ நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்கலையா இல்லை அவங்க நம்மளை அப்படி நினச்சிக்கிட்டாங்களா. ஏன்னா நான் போய் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது உன்னால ஏன் அதே அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை அதே நம்பிக்கையோட வந்து என் கிட்ட அதை சொல்ல முடியலன்னு போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு.
5: மாயா சொன்ன மாதிரிதான் ஆக்சுவலி எனக்குமே நிறைய வாட்டி தோணிருக்கு. இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல சண்டை வரும், ஆப்வியஸா சண்டை வரும், யாராவது ஒரு கிளாஷ் ஆகலாம் இல்ல ஏதாவது சின்ன பிரச்சனையா இருக்கலாம். அப்போ குரூப்னு வரும்போது இப்போ நாங்க ஒரு நாலு பேர் இருக்கோம்னா இப்போ ஒரு சண்டை இப்ப எப்படி இருக்கோம்னா இப்போ ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அது அந்த மூணு பேர் தெரியும். அந்த சண்டை முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்யூஷன் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்ததுன்றதே குரூப்ல இருக்கு எனக்கு தெரிய வரும். ஸோ அந்த இடத்துல நான் போய் கேட்கும் போது இல்ல யாரோ ஒருத்தர் சொல்லி நமக்கு தெரிய வரும்போது நம்மளுக்கு ஹர்ட்டிங்கா இருக்கும்ல, நம்மளும் தான் அந்த குரூப்ல இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாம் அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சுத்திட்டு இருக்கும் போது இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லிதான் நம்ம குரூப்ல பிரச்சனை நடக்குதுன்றது எனக்கே தெரியும் போது அந்த இடத்துல நான் போய் கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல நீ ஜட்ஜ் பண்ணிடுவியோ இல்ல நீ இப்படி நினைச்சிருவியோ இதுனா சின்ன சண்டை தான் இது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும் போது அப்ப நம்ம அந்த இடத்துல ஒரு பர்சனே இல்லையோ அப்படின்னு ஒரு தாட் வந்துருது. ஸோ அந்த இடத்துலயும் நம்ம கொஞ்சம் ஹர்ட் ஆற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
1: ஸோ மாயாவும் ஜோவும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்த அவங்க கிட்ட மறைக்கிறாங்கன்றப்போ அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அதை திருப்பி போய் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்கறப்போ நீ ஜட்ஜ் பண்ணிடுவே, ஸோ அதனால தான் நாங்கள் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இதே மாதிரியே சிமிலராக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன, அவங்க

0: கம்ப்ளீட்டா மறைச்சன்ற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்பவே கோவம் வந்துச்சு. நம்ம கேட்டு கூட இவ சொல்ல மாட்டாளே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் தென் ஆஃப்டர் ஒரு சர்டன் பாயிண்ட் அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், எல்லாருக்குமே பிரைவசின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சில விஷயங்களை சிலர்கிட்ட சொல்ல அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா கூட அதை சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதை சொல்றதுக்கான அந்த ஒரு கம்ஃபர்ட் வரல. என்னைக்கு வருதோ லெட் தெம் டெல், அப்படி வரலனாலும் இட்ஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்போட மெச்சூரிட்டி தெரியுதே தவிர்த்து, நீ என்கிட்ட சொல்லி ஆகணும், எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேல அவங்கள டிபெண்ட் பண்ண நம்மளே வைக்க கூடாது. அதுதான் உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் நினைக்கிறேன்.
1: ஜோ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி டிபெண்டன்சி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹர்ட் ஆகுது அப்படின்னு. எனக்கு என்னோட 12th ஸ்டாண்டர்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு 3 குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து நாங்கள் 3 பேருமே 3 பேர் மேலேயும் டிபெண்டாக இருப்போம். என்னோட எக்ஸாம் டைம் அப்போது இங்கிலீஷ் எக்ஸாம் இன்ஃபார்மல் லெட்டரில் அந்த டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்னோட நேம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ரெண்டை மென்ஷன் பண்ணல. அவன் வந்து எப்படின்னா, நான் வந்து அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் இது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அவன் வந்து எப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போது மார்க் நாங்கள் கவுண்ட் பண்ணும்போது அதை பார்த்துட்டான். என்கிட்ட அவ காமிக்கிறீங்க பாரு, நான் உன் நேம் தான் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறான். அப்போ வந்து ஓ, அப்போ அவள் தான் ஃப்ரெண்டா, நான் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறான். நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து எழுதுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் ஸ்டில் அவளுக்கு எப்படின்னா ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டான். ஏன்னா இவன் வந்து அவளோட நேம் எழுதியிருக்கான், இவன் வந்து நம்ம நேம் எழுதலையே அப்படின்ற மாதிரி ஃபீல்.
2: ஆக்சுவலாக கீர்த்தி சொன்ன மாதிரி லேட் ரியலைசேஷன் தான் எனக்குமே. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எனக்குமே என்னடா குரூப்பில் சண்டை நடக்குது, நம்மளும் தான் அந்த குரூப்பில் இருக்கோம், நம்மக்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தாலும், அதுக்கப்புறம் ஒரு லேட் ரியலைசேஷன் நானே வந்துட்டேன். ஓகே, எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு யார் யார் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சொன்னால் போதும், நமக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ நம்ம அவங்கக்கிட்ட சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி நானே என்னோட ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதை அவங்க என்கிட்ட வந்து சொல்லணும். அது என் க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் சரி, என் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் சரி, அவங்க என்கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அவங்க யார்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க சொல்லிக்கிட்டோம், அன்லெஸ் அண்டில் ஷீஸ் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன்.
3: இல்லை, ஜோ அண்ட் கீர்த்தி சொன்ன பாயிண்ட்டை நான் 100% சப்போர்ட் பண்ணுறேன். ப்ரைவசி அப்படின்றது ஒன்று வேணும் தான். ஆனால் நான் சொன்ன ஸ்டோரியிலேருந்து எனக்கு இதுவானது, நீ வந்து என்கிட்ட யாரோ ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் வந்து என்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ண மாட்டீங்க ஃபீல் பண்ணுறீங்கன்னு வரும்போது, நானும் உங்ககிட்ட அதே எக்ஸ்டென்ட்க்கு ஷேர் பண்ணுன்ற எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் வச்சுக்காதீங்க. இந்த சண்டேல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்னாச்சு அப்படின்னா, அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது நீ ஜட்ஜ் பண்ணிடுவேன் நான் ஃபியர் பண்ணேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு சின்ன அவங்க தேர் ஆர் லெவல்ஸில் எந்தெந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு நான் சொல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து பெரிய சண்டையாகி நீ ஏன் என்கிட்ட சொல்லலை, அதை எப்படி நீ என்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம், நீ அவங்கக்கிட்டலாம் போய் சொல்கிறியே. எங்களுக்கு இன்னொரு தேர்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, காமன் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். நீ அவகிட்ட இதை சொல்கிற, ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேற, அது எப்படி நீ இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு நீ சொல்கிறன்ற பட்சத்தில் நீயும் வந்து என்கிட்ட அதே லெவலில் ஷேர் பண்ணிக்கணும். நீ உன்னோட கம்ஃபர்ட்டுக்கு ஒரு ஒரு டைமுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட் வச்சுப்பேன், ஆனால் நான் உன்கிட்ட ஒரே ஃப்ரெண்டாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு இல்லை.
4: இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி டிபெண்டன்சி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வருது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்காட்டி நம்மள அது எவ்வளோ பாதிக்குதோ அதே மாதிரி அந்த அதர் பர்சனோட ஸ்பேஸையும் ப்ரைவசியுமே எடுத்துக்குது. அதனால எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலுமே ஒரு லிமிட்டோட இருக்கிறது நல்லது. நம்ம ஸ்பேஸ் பத்தி பேசணும்ல, அதே மாதிரி பவுண்டரிஸ் பத்தியும் பேசணும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல பவுண்டரிஸ் எவ்வளோ முக்கியம், அது இல்லைனா எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்?
5: அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பவுண்ட்ரிஸ் ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வீட்டில் பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னால், சில ஃப்ரெண்ட்ஸ் அதை ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துக்கிட்டு மேபி நம்ம அப்பா அம்மா திட்டியிருக்கலாம், இல்லைனா வந்து சிப்ளிங்ஸ் யாராச்சும் நம்மளை திட்டியிருக்கலாம். அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது சில ஃப்ரெண்ட்ஸ் அதை ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக அதில் வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா அவங்க தப்பு பண்ணியிருக்கோமா பார்த்து சரி இட்ஸ் ஓகே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விதமாக இருக்கும். ஆனால் சில பேர் அப்படி இல்லை. சம்டைம்ஸ் நம்ம அப்பா அம்மா திட்டிருப்பாங்க, நம்ம சொல்லியிருப்போம், அவங்க வந்து நம்ம அப்பா அம்மாவையோ இல்லைனா நம்ம சிப்ளிங்ஸையோ கூட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த இடத்துல அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையா விட நம்ம அந்த பவுண்டரியை கிரியேட் பண்ணாது தான். நம்ம வீட்டில் வந்து ஒருத்தவங்க திட்டுறாங்க, ஏதாச்சும் பிரச்சனை திட்டுறாங்கிறத விட பிரச்சனை அப்படின்னா நம்ம தான் முடிவு பண்ணணும் அதை வெளியில் வந்து நம்ம இதை சொல்லலாமா வேணாமான்னு. நம்ம போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறமா நீ வந்து என்ன எங்கள் ஃபேமிலியை பற்றி இப்படி பேசுகிற நீ அப்படி பேசுகிறன்னு நம்ம சொல்கிறதுல எந்த பாயிண்ட்டுமே இல்லை. ஸோ நம்ம வந்து அந்த பவுண்டரிஸ் வச்சுக்கணும், யாருக்கு

0: கிட்ட என்ன சொல்லணும். அஃப்கோர்ஸ் நான் எல்லாரையுமே அப்படி சொல்ல மாட்டேன். சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜென்யூனா நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா சில பேர் அப்படியும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் முடிவு பண்ணணும் எந்த விஷயத்த வெளியில சொல்லணும், எந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படிங்கிறது.
1: ஓகே, ஸோ காயத்ரி சொன்னதுக்கு ஒரு ஃபாலோ அப்பாக நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே என்கிட்ட இருக்குது. லைக் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணிடணும். அவங்க என் ஃபேமிலி அப்படின்னு கொண்டு வந்தாலே வந்து நம்மளுக்கு பிரச்சனை. ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் என் பேரண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் மீட் பண்ண வச்சேன். அவங்க வந்து என் வீட்டுக்கு வருவாங்க, ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் வந்து என் பேரண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டா என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் நின்னாங்க. பட் போக போக எனக்கு சப்போர்ட்டிவா இல்லாம என் அம்மாவுக்கு ஒரு ஸ்பையா மாறிட்டாங்க. ஸோ இப்படிலாம் வந்து ஒரு இப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சில பேர்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அப்போ அவங்களே வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்பையாக மாறினா அப்போ நம்ம யாரை போய் தேடுவோம்? ஒரு சைக்காலஜியோ ஒரு கவுன்சிலரை தான் போய் தேட முடியும். அது இல்லாத பட்சத்தில் தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு யார்கிட்டையாவது பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது ஸ்பையாக மாறுறது வந்து வி டென்ட் செட் தட் பவுண்ட்ரிஸ் நம்ம அந்த பவுண்ட்ரி செட் பண்ணாதனால தான் அவங்க அவ்வளோ அட்வான்டேஜ் நம்ம மேலே எடுத்திருக்காங்க. அண்ட் அகெயின் காயத்ரி சொன்ன மாதிரி நம்ம வந்து சில நம்ம ரிலேஷன்லேயோ நம்ம சரௌண்டிங்லேயோ சில பிடிக்காதவங்க பற்றி நம்ம அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, அந்த பொண்ணு பேர் யாருன்னே எனக்கு தெரியாது, அந்த பையன் பேர் யாருன்னே தெரியாது, பட் ஸ்டில் ஐ ஆல்சோ ஹேட் ஹிம் அப்படின்னு. பட் ஃபியூச்சரில் அவங்கள மீட் பண்ணுற ஒரு இது வந்துச்சுன்னா, கட்டாயம் வந்துச்சுன்னா, அவங்க வந்து அந்த ஆட்டிடியூட் காமிப்பாங்க. அப்போ நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி அஷேம்ட் ஆகிடும், என்ன இவ இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு. ஸோ நம்ம சொன்ன விஷயத்தை வச்சு தான் அவள் ப்ரிட்டன் பண்ணுறா, ஓகே இந்த பர்சன் வந்து இப்படி இருப்பாங்க அப்படின்னு. அது வந்து கொஞ்சம் தப்பு. நம்ம சொன்னது வந்து நீ மனசுலேயே வச்சுக்கணும், நீ வந்து மற்றவங்க கிட்ட ப்ரிட்டன் பண்ணி காமிக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோ இல்லை ஒரு சண்டை வந்துச்சோ இல்லை சொல்லி காமிக்கிறது கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லி காமிச்சிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து இப்போ பேரண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து நான் இது பண்ண அது பண்ணேன்னு சொல்லி காமிப்பாங்க. சில பேரண்ட்ஸ், நாட் எவ்ரி ஒன். பட் இங்கே வந்து பவுண்ட்ரி செட் பண்ணாத காரணத்தினால ஃப்ரெண்ட்ஸும் வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு சொல்லி காமிச்சிடுவாங்க.
2: ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல முடியாது, ஆனால் சில ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம பவுண்ட்ரிஸ் வைக்காததுனால நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் வந்து நம்மளோட பர்சனல் விஷயத்தில் நிறைய இன்டர்ஃபியர் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமன்னாக இருக்கிற பேசிக் ரெஸ்பெக்ட் கூட அந்த இடத்துல நம்மளுக்கு சம்டைம்ஸ் இருக்காது. நிறைய கமெண்ட் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய நம்மளை வச்சு ஜோக் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு வந்து நம்மளுடைய ரெஸ்பெக்ட் ஒரு அளவு, ஒரு ஹியூமன்னாலே ஒரு லிமிட் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த லிமிட்டையும் தாண்டி வந்து நிறைய பேர் அந்த ஜோக் பண்ணுறதுலேருந்து இருக்கட்டும், நம்மளை ஒரு அவங்களாம் வந்து கோச்சிக்க மாட்டாங்கப்பா, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இன்னொரு சைடில் இருக்கவங்களுக்கு வந்து எவ்வளோ பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தடவை கூட யோசிக்காம பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் பவுண்டரிஸ். அவங்க நம்மளுக்கானவங்க தானே, நம்ம அதாவது வந்து நம்ம பவுண்டரி செட் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம், அது கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு பெயின் ஆகாதுன்னு சொல்லி நம்ம நினச்சிப்போம். ஆனால் நிஜமாவே வந்து அந்த ஆப்போசிஷன்லேருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த பவுண்டரிஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன்.
0: பவுண்ட்ரிஸ்னு வரும்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ பவுண்ட்ரிஸ் இருந்தது அப்படின்னா நோ சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோன்னு தோணுது. பிகாஸ் இப்போ நம்ம க்ளோஸாக பழகிட்ட ஒரு பர்சன்ட்டனா இப்போ ஒரு எக்ஸ்டென்ட்டுக்காக ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் சம்டைம்ஸ் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே நம்மளாலே முடியாது அப்படின்றப்போ, இப்போ அவங்க நம்மளுக்கு க்ளோஸாக இருந்துட்டோம் இல்லை நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஆப்வியஸாக ஒரு விஷயம் நம்மளால் முடியலன்னு நம்ம தெரிஞ்சாலும் வி ஆர் ஃபோர்ஸ் டு ட்ரை. சில பேர் வந்து இல்லை நம்ம இவ்வளோ நாளாக பழகிட்டோம் இந்த இடத்துல எப்படி நோ சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா எப்படி சொல்றது, பவுண்டரிஸ் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. பிகாஸ் தெர் ஆர் ஃபியூ ஃப்ரெண்ட்ஷிப் வித்வுட் பவுண்டரிஸ், அவங்க எல்லாம் இப்போ வரைக்குமே இதை லாஸ்ட் ஃபார் எவர். ஆனா ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தெரியும்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ல பவுண்டரிஸ் இருக்கிறது நல்லது. ஸோ தட் நம்மளுக்கு ஒரு விஷயம் முடியல அப்படின்னா வி கேன் மேக் இட் கிளியர், நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கிளியரா சொல்லலாம்.
1: இவங்க என்ன எல்லாரும் சொன்ன பாயிண்ட்ஸ்லயுமே பவுண்டரிஸ் வேணும் அப்படின்றது ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்குது. அண்ட் நான் பிகினிங்லேருந்துமே அது தான் சொல்லிகிட்ருக்கேன், பவுண்ட்ரி செட் பண்ணாத பட்சத்தில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் நோ சொல்கிறேன்னு வரும்போது ஒரு கில்ட்டி வரும். அதாவது அவன் நமக்கு ஃப்ரெண்டு, அப்போ நான் அவளுக்கு 24/7 அவைலபிள் இருக்கணும், 365 days நான் அவள் கூடவே இருக்கணும், அவள் என்னை வெளில கூப்பிடுறா என்னால் போக முடியல, நான் எப்படி நோ சொல்லுவேன், எனக்கு ஒரு நாள் தூங்கணும், எனக்கு ஒரு நாள் பர்சனல் ஸ்பேஸ் என்ஜாய் பண்ணணுன்னு வரும்போது அட் டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் ஸ்டெப் பண்ணும் போது அது எப்படி நீ ஏன் கூட கூட வராம வெளில போவ, நான் வந்தா நீ ஏன் கூட வரணும் இல்லைன்னா வரக்கூடாதுல அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போகும்போது அப்போ அந்த இடத்துல ரொம்ப கிளியர் பவுண்டரி செட் பண்ணிக்கிறது நல்லது.
2: மாயா சொன்ன மாதிரியே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டாலே நம்ம வந்துட்டு பவுண்டரி செட் பண்ணாம நம்ம என்ன வேணா அவங்களுக்காக பண்ணலாம் அப்படின்றது வந்து இப்போன்னு இல்ல முன்னாடில இருந்தே ரொம்ப காமன் ஆயிடுச்சு. க்ளோஸா இருந்தாலே அவங்களுக்காக நம்ம எல்லாமே செய்யணும் அப்படின்றது கிடையாது. பவுண்டரிஸ் யாரா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது கூட இருக்கட்டும், அது செட் பண்றதுன்றது ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா பவுண்டரி செட் பண்ணாம இருந்தா இப்ப இவங்க சொல்ற மாதிரி நமக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நம்ம நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், மிச்சவங்களும் ஆப்போசிட்ல இருக்கவங்களும் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டும். அவங்களுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பீப்புள் பிளீசரா மாற காரணமும் வந்துட்டு இருக்கு.
3: நீங்க எல்லாம் சொன்ன ஆன்சர்ஸ் வச்சு உங்களோட பவுண்டரிஸ் பத்தின பெர்ஸ்பெக்டிவ் அழகாவே தெரியுது. பவுண்டரிஸ் வந்து சில ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்பவே முக்கியம் தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா சில டைம் அது நம்மளோட ஸ்பேஸையே இன்வேட் பண்ணுது, நம்ம பர்சனல் ஸ்பேஸையே. அதனால சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல பவுண்டரிஸ் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். நம்ம அப்படியே அடுத்த க்வெஸ்சனுக்கு போலாம். நட்பு நண்பர்கள் அப்படின்னு சொன்னோனே நம்ம எல்லாருக்குமே நல்ல நினைவுகள் வருவதில்ல. நம்மள நிறைய பேரு ஆரோக்கியமற்ற நட்புல இருந்திருப்போம். இப்படியான அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கும் போது நம்ம மென்டல் ஹெல்த்தை அது எப்படி பாதிக்குது?
4: நம்ம ஒரு ஃப்ரெண்ட் கூட இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் பிடிக்கிறோம், அவங்க எப்படின்னா நம்மளுக்கு தெரியாது, நம்ம ரேண்டமாக தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அவங்க கூட டே டு டே மோர் ஸ்கூலில் இப்போ காலேஜில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்துட்டு மோஸ்ட்டாக அவங்க கூட தான். இப்போ 8 hours ஸ்கூலில் தான் இருக்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கிறது ஓகே இருக்கும், அது நம்மளுக்கு நார்மல். பட் தென் அந்த 8 hours அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரெண்டோடய இருக்கும் போது அவங்களுடைய மைண்ட் செட், அவங்களுடைய மோட்டிவேஷன்லாம் நம்மளுக்கும் கொஞ்சம் வரும், வராமல் இருக்கும்னு சொல்ல முடியாது, வரும் கண்டிப்பாக, அவங்களுடைய இன்ஃப்ளன்ஸ் வரும். ஸோ இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க இந்த ஹையான வேர்ட்ஸ், இப்போ டிப்ரெஷன் அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கிற வேர்ட்ஸ் வந்துட்டு அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஐ எம் ஸோ சேட், ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் அ லைஃபே ஆரம்பிச்சிருக்காது, அப்போ தான் ஸ்கூலில் இருப்பாங்க. ஆனாலும் எனக்கு வாழ்க்கையே இல்லை, எங்கள் அம்மா இதை சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னு டெய்லியுமே ஒரு ஒரு குறை சொல்லிட்டு தே ஆர் நாட் ஹாப்பி ஃபார் வாட் தே ஹாவ், தே ஆல்வேஸ் சீக் ஃபார் தி ஒன்ஸ் விச் தே டோன்ட் ஹாவ். ஒரு விஷயம் இருக்குன்னா எனக்கு இருக்கு அப்படிங்கறது சந்தோஷப்படாம, இல்ல அவகிட்ட இருக்கு, இவகிட்ட இருக்கு, என்கிட்ட அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் அது ஒரு நொச்சு பிடிக்கிற மாதிரி அவங்கள்ட்ட அவங்க சோகமா இருந்துட்டே அது வந்து எனக்கு அறியாம எனக்கு அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. நானும் அதுக்கப்புறமா அவங்க கூட சேர்ந்து ஓகே எனக்கு வந்துட்டு ஐயோ ஏதாச்சும் சின்னதா நடந்துச்சுனாக்க கூட அவ்வளவுதான் டே ஸ்பாயில்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வரும் நிறையா. ஸோ அந்த மாதிரி அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க இப்போ ரொம்ப அதுதான் பாசிட்டிவாக பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும், அந்த மாதிரி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக அந்த ஏஜ் அப்போ வரும்னு எனக்கு தோணுது. ரொம்பவே அது கஷ்டமாக இருக்கும் அப்போது அந்த டைமில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து விலகிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன்.
1: திவ்யா சொன்னது நான் 100% அக்ரி பண்ணுறேன். அவங்க சொன்னது ஒரு ஃபேஸ் சேடாகவே இருக்குது. இன்னொருத்தவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் கேஸ் போய் டிப்ரெஷன் அந்த வாய்ஸாக தாண்டி எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு வந்து சூசைடல் தாட்ஸாகவே இருக்குது அப்படின்னு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி பவுண்ட்ரி செட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்லிகிட்டே இருக்கும்போது ரிப்பீட்டடாக நம்ம மைண்ட் வந்து ஒரு சர்வைவல் மோட் அலர்ட்ல இருக்கிற மாதிரியே, இப்போ அவள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலன்னா அவள் நெக்ஸ்ட் என்ன வர்ஸ்ட் சுச்சுவேஷன்ல இருப்பாளோ, அப்போ நான் இமீடியட்டா அவளுக்கு பேசணும். சடனாக நைட் ஒரு 12 மணிக்கு ஒரு கால் வரும், நம்ம பாதி தூக்கத்துல இருந்திருப்போம். அட் டைம்ஸ் இப்போ நான்லாம் வந்து நைட்ல ஏதோ மெசேஜ் வருது அப்படின்னா ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு டிஎன்டிஓ உடவர் போட்டுட்டு படுத்துடுவேன். இவங்களோட மெசேஜ் ஒரு கால் வரும்போது நம்ம பிரெயின் சடனாக ஒரு பாதி நைட்ல ஒரு அலர்ட்டுக்கு போய் ஐயோ இப்போ என்ன ஆக போகுது, இந்த ஃபோன் பேசலன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு நம்மள ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்டுக்கு தள்ளுற மாதிரி ரொம்ப இது ஆக்சுவலி மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுறது. மீனிங் அவங்க ஒரு ஸ்டேபிளான இதுல இல்லாததால நம்மளும் கூட சேர்ந்து அவங்க கூட நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப அன்ஸ்டேபிளா மாறுது. எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஒரு எம்பத்தியோட அவங்கள அந்த சுச்சுவேஷன் எடுத்து வெளில எடுத்துகிட்டு வரணும், அவங்களுக்கு அந்த தாட்ஸ் இல்லாமல் ஹெல்ப் பண்ணணும். எஸ் எல்லாருமே பண்ணணும், ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ் ஃபேமிலி. யார் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் எந்தெந்த ரீசன்ஸ்க்காக நம்ம இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிப்ரெஷன் ஆர் இந்த மாதிரியான தாட்ஸ் வருதுன்னு சொல்கிறது எல்லாமே வெரி ஹை எண்ட். ஸோ நம்மளுமே வந்து நம்மளோட இப்போ மீ ஆஸ் அ ஃப்ரெண்ட் டு சம்மன் எல்ஸ் சொல்றேன் அப்படின்னா, நான் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம்க்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றது நான் கிளியரா இருக்கணும், ஆப்போசிட் பர்சனும் அதுல கிளியரா இருக்கும். ஏன்னா நான் சொல்ற வேர்ட்ஸோ இல்ல அவங்க சொல்ற வேர்ட்ஸோ கண்டிப்பா ஈச் அதர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணதுன்னு வரும்போது, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க இந்த மாதிரி சொல்லும் போது நமக்கும் அப்போ சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட திவ்யா சொல்லியிருந்தாங்க இவங்க கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கும் வந்து இப்போ சின்னதா இதாக நடந்தா கூட டேவே ஸ்பாயில் ஆயிருச்சு அப்படின்ற மைண்ட் செட் வருதுன்னு. ஸோ அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்.
0: அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லும் போது வந்துட்டு, இப்போ கான்ஸ்டண்டாக நம்ம வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலை இல்லை அவங்க சைடில் நம்ம நிற்கலை அப்படின்னாலும் வந்துட்டு எப்போவுமே நம்ம மேலே குறை சொல்லிட்டு நீ எனக்காக இது பண்ணலை அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது, ஓ நம்ம இது பண்ணால் அவங்களுக்கு வந்து பிடிக்காம போயிடுமோ இல்லை நான் இது பண்ணால் அவங்க ஏதாச்சும் யோசிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெசிஷனையே நம்ம மாற்றி அப்படி பண்ணுற விஷயமும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட செல்ஃப் எஸ்டீம், அவங்க நம்மளை வந்துட்டு கலாய்க்கிறேன்ற பேர்ல வந்துட்டு பாடி ஷேம் பண்றது, புள்ளி பண்றது, இதெல்லாம் பண்ணும் போது நம்ம செல்ஃப் எஸ்டீமும் லோ ஆகுறது நிறைய பேர் இங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஸோ கம்மிங் பேக் டு தி க்வெஸ்சன், அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் லிட்ரலி சம்திங் லைக் அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் வெரி டாக்ஸிக். அண்ட் ஒன் மோர் திங், எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து அவ எப்படி சொல்கிறது, அவ டாக்ஸிப்பாக இருப்பா, அவள் வந்து ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை வச்சுப்பா, ஆனால் அந்த 10 ஃப்ரெண்ட்ஸு கூட நம்மளை சேர விட மாட்டான். நம்மளை அவள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிப்பா, அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிப்பா, ஆனால் அவங்க கிட்ட போய் நம்மளை பற்றி தப்பாக சொல்லுவா, நம்மளோட சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணிப்பா, நம்மளை வந்து அவள் பேச விட மாட்டான் மற்றவங்க கிட்ட. திஸ் ஹவு இட் கோஸ், லிட்ரலி someone is ruling us. That is what unhealthy friendship means, I guess. Someone is ruling us. நான் ஏதாவது ஒரு ஆசைக்காக ஒரு பொருளை வாங்கினா அதை வந்து அவள் எடுத்துப்பா, ஐயோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு அது கொடுக்க மாட்டியா அப்படின்னு வந்து சம்திங், ஜஸ்ட் என் சிப்ளிங் வந்து என்னை எவ்வளோ உரிமையாக இருக்காங்களோ அந்த அதை விட அதிகமாக உரிமை வந்து அவங்க வச்சுப்பாங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஏதாவது சேர்த்து வச்சு வாங்குவேன், பட்ஜெட்லாம் இல்லாமல் பாக்கெட் மணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கினாலும் எனக்கு இதை கொடுத்துடு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஜஸ்ட் கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணாதனால தானே இதெல்லாம் வருது. ஸோ அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம அப்போவே வந்து கொஞ்சம் விட்டுடலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஈவன் இன் அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து மேபி அவங்க ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், ஃப்ரீடமாக விட்டுடுவாங்க, பட் நம்ம ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நீ 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லடி 6 மணி வரைக்கும் நம்ம வெளில சுற்றிட்டே போகலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். இப்போ அவ கூட நம்ம போகலன்னா அவள் வேறு ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவாளே அப்படின்னு நம்மளுக்கே வந்து ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஸோ நம்ம பயந்து பயந்து ஒவ்வொரு மூவும் நம்ம வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் நினைக்கிறேன்.
0: ஸோ இப்போ சல்மா சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா நம்ம பார்த்தோன்னா நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து இட்ஸ் அன் ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப். நம்மளை வந்து அவங்க லைக் இப்போ சல்மா சொன்ன மாதிரி இப்போ அவங்க சைடு அவங்க ஃபேமிலி சைட்ல இஃப் தேர் ஃப்ரீ அனஃப் டு லீவ், அவங்கள வெளில விடுறதுக்கு அவங்க ஃப்ரீயா இருக்காங்க நம்மளை விடலை அப்படின்னும் போது அவங்க வந்து நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிதான் இருக்கும், நீ 6 o'clock இல்லை 7 o'clock வரைக்கும் நீ வா அப்படின்ட்டு நம்மளை கேரக்டரும் நம்மளை சேஞ்ச் பண்ணுவாங்களே தவிர அவங்க நம்ம சேஃப்டிக்கோ இல்லை நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகும், நம்ம ஒரு பொய் சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஃபேமிலி கிட்ட இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் ஒரு ஹோப்பை வந்து அது பிரேக் ஆகிடும். ஸோ அவங்க மைண்டில் வந்து ஓகே நம்ம பொண்ணோ இல்லை நம்ம பசங்களோ வாட் எவர் அவங்க வந்து வெளில இருக்காங்க வந்துருவா அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்களோட மிஸ்டேக்ஸ் அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க எப்பவும். எவ்ரி டைம் இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நான் வந்து சொல்கிறேன் இது தப்பு நீ அப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னா அகெயின் அது வந்து நம்ம பாயிண்ட் நம்மளை திருப்பிடுவாங்க, நீ அது பண்ணல அதனால நான் இது பண்ணேன் அப்படின்னு. அப்பவும் தே வோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நான் எதனால அப்படி பண்ணேன்ற ஒரு கான்செப்டுக்கு அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. திருப்பி திருப்பி வந்து அக்செப்ட் பண்ணாம அது மேல அவங்க சைடு தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பாலிஷ் பண்ணிட்டே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸை வந்து நம்ம தள்ளி இருக்கிறது நமக்கு நல்லது.
1: இப்போ
3: இவங்க ரெண்டு பேரும் சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். ஆனா இதுக்கு வந்து நான் இன்னொரு சைடும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்ப அவங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, நம்ம வீட்லயும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, பட் அவங்க வீட்டுல மேபி இன்னும் ஒரு படி அதிகமா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கலாம். அதனால நம்ம சம்டைம்ஸ் அவங்களுக்காக கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா இருப்ப ஸ்டே பேக் பண்ணுவோம். சரி, அவங்க வெயிட் பண்றாங்களே, தனியா இருக்காங்களே, நம்ம கொஞ்ச நேரம் இருப்போம். அவங்க அதை எப்படி நினைச்சுப்பாங்கன்னா, உங்க வீட்டுலதான் உன்னை ரொம்ப ஃப்ரீயா விட்டுருவாங்கல்ல, சோ நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு, என்னமோ நம்மளுக்கு வேலையே இல்லாத மாதிரி நம்ம அவங்க மேல இருக்க ஒரு கேர்ல நம்ம இருப்போம். ஓகே, அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்தை தேவைப்படுவோம்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா கொஞ்ச நேரம் இருப்போம், இல்ல அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா செய்வோம், எப்ப போன் பண்ணாலும் எடுப்போம். ஆனா வந்து அவங்க நினைச்சுப்பாங்க இவளுக்கு வேலையே இல்லை, நம்ம எப்ப போன் பண்ணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம போன் பண்ணும்போது அவங்க ஒரு வாட்டி கூட எடுக்க மாட்டாங்க. கேட்டா எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் உனக்கு தெரியாதா, எங்க வீட்லயும் என்ன வந்து ஸ்ட்ரிக்ட், எங்க வீட்லயும் எல்லாமே இருக்கு, நான் உனக்காக உனக்கு நான் தேவைப்படுவேனோ, நீ தனியா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா நான் பண்றேன். ஆனா வந்து நீ வந்து என்ன, நீ எல்லாமே பண்ணுவ, நீ சும்மாதான் இருக்கேன்னு சொல்றது எந்த வகையில சரி? அதை வந்து நம்மளை இன்னும் அவங்க ரொம்ப நம்ம ஃப்ரீயாக இருக்கேன்னு நம்ம ரொம்ப நம்மளை ரொம்ப யூஸ் பண்ணிப்பாங்க. நீ என்ன வேணால் செய்யலாம், இல்லை நான் இதை செய்ய முடியாது, நான் இந்த நேரத்தில் போகணும், பட் நீ இதை செஞ்சுரு, நீ எப்போ வேணால் போகலாம்ல, அப்படின்னும் ஒரு சைடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
5: ஓகே, திவ்யா அண்ட் மாயா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக என் லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ரெண்ட், நான் டுவெல்த்து படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், அவங்க வந்து இந்த மாதிரி லிட்ரலாக எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன விஷயம், எக்ஸாமில் மார்க் கம்மியாகட்டும், அவங்க வீட்டில் திட்டாங்க அப்படின்னா எனக்கு இந்த டேவே பிடிக்கல, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது இப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாருமே அவங்களை ஹீல் பண்ண தான் பார்ப்போமே தவிர நீ பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு 3 மந்த்ஸாக ரிப்பீட்டடாக டெய்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி, ஆக்சுவலாக அவங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், மேபி அவள் வளர்ந்த விதம் அப்படி, அதனால அவள் அப்படி ஆயிட்டா. அப்புறம் ஒன் திங் வந்து எப்படின்னா, அவள் ரொம்ப லோன்லியாக இருப்பாள், அந்த லோன்லினஸ் மேபி இது கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டுவெல்த்து முடிக்கிற வரைக்குமே அவளை தனியாக விட்டதே இல்லை. இப்போ எப்படின்னா, வேற காலேஜில் இருக்கா, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டே அவள் கூட இருக்கா, ஐ திங்க் இப்போ அவ மாறிட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
6: ஸோ இவங்க எல்லாரும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு மேஜராக ஒரு பாயிண்ட் வந்து தெரியுது, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு பில்ட் ஆயிருச்சு. என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நான் பார்த்தவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட நிறைய வந்து இந்த அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு, எனக்கும் தான் இருக்கு. அதனால வந்துட்டு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக நமக்குள்ளே பில்ட் ஆயிருச்சு. இப்போ புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோனாலும், ஓ இவங்க நம்மளை இப்படி பேசிடுவாங்களோ, இவங்க நம்மளை இப்படி பண்ணிடுவாங்களோ, இல்லை இவங்க பின்னாடி போய் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ, இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஓவர் திங்க் பண்ணிட்டு நம்மளே வந்துட்டு நம்மளோட எக்ஸ்ப்ளோர் ஆகாமல் வந்துட்டு ரொம்ப சப்ரெஸ் பண்ணிக்கிறோம் நம்மளை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ அன்ஹெல்த்தியாக மாறுது அப்படின்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இப்போ வந்து பீப்புள் வந்து சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி பண்ணாத, என்கிட்ட பேசாத, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறம் இப்போ என்கிட்ட ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டது பாயிண்ட் தான், அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். சப்போஸ் அவங்க கேட்கலனா, ஓகே நம்ம மேலே ஏதோ தப்பு இருக்கு போலன்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் இதே அவங்க மேலே நம்ம ஒரு மிஸ்டேக் சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. பாஸ்ட்ல நடந்த ஒரு சண்டே எடுத்துட்டு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நீ பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்ன பாயிண்ட் நம்மளுக்கு திருப்பி ரிப்பீட் பண்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அவங்க சொல்ற ஒரு விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் பர்சனலா நீ என்கிட்ட சொல்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வரும்போது அதை நீங்க அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இல்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேண்டாம், இது ரொம்ப டாக்ஸிக்கா, என்னமோ நம்ம தான் டோட்டலா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே டாக்ஸிக்கா சேஞ்ச் பண்ண மாதிரி பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அன்ஹெல்தியா மாறுதுன்னா அதுக்கு ரெண்டு பேருமே ரீசனா தான் இருப்பாங்க. எப்படி சொல்றது, தப்பு ஒரே பக்கமே இருக்காது, கண்டிப்பா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேர் பக்கத்துல தான் இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ரெண்டு பேர் பக்கத்துலயே இருக்கும். சோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அன்ஹெல்த்தியா மாறினா அது கண்டிப்பா ஒரே ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இன்வால்வ் ஆயிருக்க ஒரு பர்சனால மட்டுமே இருக்காது. சோ அதனால வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்ப அன்ஹெல்த்தியா மாறுதுன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் நம்ம கிட்ட வந்து பிடிக்கலன்னு சொல்லும் போது நம்ம எந்த அளவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நினைக்கிறோமோ அதே மாதிரி மத்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு விஷயம் எனக்கு நீ பண்ணாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும். இல்ல இல்ல சப்போஸ் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது மேபி கரெக்டா தெரியல, ஆனா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஹர்ட்ஃபுல்லா இருந்தா அந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட பாயிண்ட்டை மேபி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை ஸ்டாப் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சோ நம்ம திருப்பி திருப்பி அந்த விஷயம் பண்றது எந்த விதத்திலயும் கரெக்ட் கிடையாதுல்ல.
2: ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது வந்து அபிராமி சொன்ன மாதிரி தான், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வந்து இந்த ட்ரஸ்ட் இஷ்யூனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னென்னா இது நம்ம நம்பணுமா, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே போகணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய அவங்களோட மனசில் கொண்டு வருது. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து அவங்களோட வீட்லேயோ இல்லை அவங்களுடைய பேக்ரவுண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூனால வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இது நம்ம ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கும்போது ஃபேமிலிக்கிட்டே நம்ம சொல்ல முடியாது, அது நம்ம டைரெக்டாகவும் சொல்ல அவ்வளோ இது வராது அது ஸ்டார்டிங்கில். அதனால நம்ம தேடி போகிற ஒரே ஆள் வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்க முடியும். அப்படி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு இவங்க நம்ம எது சொன்னாலும் வந்து நம்மளுக்கு ஒரு கியூர் தராங்களோ இல்லையோ, ஆனால் ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, நம்ம சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க நம்மக்கிட்ட இருந்து வந்து எல்லாமே கேட்டுப்பாங்க. அந்த டைமில் வந்து அவங்க எதுவுமே காமிச்சிக்க மாட்டாங்க, ஓ அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டை நம்ம எல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ரிலீஃபாக இருப்போம். ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு பின்னாடி இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, இவங்க இப்படிதான் சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதாவது ஒரு நாலு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அதை போய் கன்வே பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் பேசுகிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூனால தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம், நீங்கள் இது நம்பிக்கையாக நீங்கள் வச்சுப்பீங்க அப்படின்றதுனால தான் ஒரு சீக்கிரட்டை நான் உங்ககிட்ட சொல்கிறோம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இல்லைப்பா வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே தடுத்துருக்கலாம். நோ சொல்றது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றதும் இதுல இருக்கு. ஸோ அது அப்படியே சொல்லியிருக்கலாம், அப்படி இல்லை இல்லை நான் உனக்காக இருக்கேன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டவொடனே அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் ஒரு சீக்ரெட்டோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா வந்து நிற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க இங்க ஒரு மாதிரி பேசிட்டு அவங்க பின்னாடி போய் ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து எவ்வளவு இன்னும் வந்து அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. நீங்க இது மாதிரிலாம் பேசும்போது இன்னுமே அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் கொண்டு போவாங்க, அப்புறம் யாருமே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது மாதிரி இருக்கிற போது தான் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து எப்படின்னா வெளிப்படையாக இருக்கணும். வேணா இது என்கிட்ட நீ சொல்லாத, என்னால் சீக்ரெட் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா இட்ஸ் ஓப்பன் டு சே. அதை விட்டுட்டு இது மாதிரி பின்னாடி போய் பேசுறது வந்து அந்த ட்ரஸ்ட் இஷ்யூவை பாதிக்குது. இதனால ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் இல்லாமல் யாரை போய் நம்ம நம்புறது அப்படின்றது அந்த ட்ரஸ்ட்டுக்கே வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் அந்த பர்சன் காமியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
0: ப்ரீத்தி சொன்ன மாதிரி தான் மென்டல் ஹெல்த்தையும் தாண்டி நம்மளோட மென்டல் ஸ்டேட்டையும் அது ரொம்ப எஃபெக்ட் பண்ணுதோ அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேலை இப்படி தானோ, நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே செட் ஆகாதோ, ஒரு வேலை நம்ம வர்த்தே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து அந்த டைமில் நமக்கு வரும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு விஷயம் வந்து பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு சே. சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுருந்து அதை கஷ்டப்பட்டு நம்மளே நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கு இட்ஸ் பெட்டர் டு சே. நடக்கிறது நடக்கட்டும், சொல்லிடுறது பெட்டர். த பர்சன் ஹஸ் டு நோ, ஓகே நம்ம பேசுறது அஃபெக்ட் ஆகுது போல அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு சே, அமைதியாக இருக்கிறத விட சொல்லுறது நல்லது.
3: நீங்கள்லாம் சொன்ன மாதிரி ஒரு அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும் போது அது நம்மளோட செல்ஃப் எஸ்டீம், கமிட்மெண்ட்ஸ், அப்புறம் நம்ம மூடிய கூடமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு போனோன்னா அதுக்குமே ட்ரஸ்ட் இஷ்யூஸையுமே பில்ட் பண்ணுது. ஸோ அகெயின் நம்ம வந்து இங்கே பவுண்டரிஸ் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். இப்போல்லாம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ரொம்ப வருஷமான நட்பையே உடைச்சிருது. இதுக்கு என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க?
7: என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரீசன் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாததுனால தான். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சின்ன விஷயம் சரி இதை ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இன்னொருத்தங்கக்கிட்டேருந்தே மறைச்சிருப்பாங்க. அது வந்து அதுதான் அந்த ட்ரஸ்ட்டோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகிறதுக்கோ ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது சின்ன விஷயம் தானே, அவங்க ஏதாச்சும் அவங்க அந்த ஃப்ரெண்டையே பற்றி கூட சொல்லியிருக்கலாம், இது சின்ன விஷயம், இதை இது இதை சொன்னால் அவள் என்ன பெருசாவா எடுத்துக்க போகிறா, இது ஒன்றும் நான் அவளை தப்பாக பேச அப்படின்னு இவங்க நினைச்சிருப்பாங்க. பட் அது இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இல்லை இது அவ அப்படி சொல்லியிருக்க கூடாது, இவளை நம்பி தான் நான் சொன்னேன், இவ எப்படி என்னை பத்தி ஒரு என்னை பத்தி இன்னொருத்தங்க கிட்ட இவ எப்படி பேசலாம் அப்படின்னு அங்க கிரியேட் ஆகி அங்கதான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகி அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையே பிரேக் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: ஆக்சுவலி வந்து ஜென்ரேஷன் பேஸ்டாகவும் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து முதலெல்லாம் வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட்லலாம் வந்து ஜென்ரேஷனில் போன ஜென்ரேஷனில் வந்து எப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக ஆகாது, ஏதாவது ஒன் ஆர் டூ தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஆனால் இப்போ வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து கோச்சுக்கிறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் சில பேர்கிட்ட போய் மற்றவங்கக்கிட்ட போய் நம்ம இதை சொல்லலான்னு மற்றவங்கக்கிட்ட போய் ஷேர் பண்ணி இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே தான் வந்து இந்த ஃபைட்லாம் பாண்டே பிரேக் ஆகுற அளவுக்கு போகுது. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இன்னும் வந்து சார்ட்ஸ் ஆஃப் நேம்ஸ் இன்னும் வைக்கலை. ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் அப்படி வச்சுருக்காங்க, வேறு எந்த ஷிப்பும் வைக்கலை. ஆனால் அதே வந்து சில பேர் வந்து நோ அவன் என் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிடுறா, அவன் என் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து அந்த பாண்டை பிரேக் பண்ணிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து சம்டைம்ஸ் அவங்க பிரேக் பண்ணுவாங்க, ஆனால் நிறையா வாட்டி அவங்க வந்து கூட நிற்பாங்க. அந்த புரிதல் வந்து சில பேர் ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இந்த ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இல்லாத காரணத்தினால தான் வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ சல்மா சொன்னாங்க எப்படி ட்ரஸ்ட் இருக்க மாட்டேங்குது முந்தின ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஒரு மிஸ் பண்ணுற டேர்மாக நான் ஒன்று பார்க்குறது கிரேட்ஃபுல்னஸ் அப்படின்னு. ரெண்டு முறை சண்டை போடும்போது அவங்களுக்காக 200 முறை வந்து நின்றுருப்பாங்க, ஆனால் அது எதுவுமே ஞாபகம் வராது. நீ அன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு என்கிட்ட அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டேன்ற மாதிரி எவ்வளோ வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ கடந்து வந்துட்டு இருப்பாங்க அவங்க. அவங்களோட இப்போ எனக்கு ஒரு 10 இயர்ஸ் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அண்ட் அது இல்லாமல் ஒரு 6 இயர்ஸ் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த 10-12 இயர்ஸாக இருக்கிறவங்க இன்னும் என் கூட ஃப்ரெண்டாகவே இருக்காங்க. நான் இதை வந்து ஒரு பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப்கான எக்ஸாம்பிளாக பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த நடுவில் வந்து ஒரு 6 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எவ்வளோ சண்டை, எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், எத்தனையோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லாம் வந்து நான் இப்படிலாம் யோசிக்கவே இல்லையே, ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இப்படிலாம் நடக்குமான்ற மாதிரி ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீ இப்படி சொன்னதை எனக்கு பிடிக்கலன்னு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க வந்துட்டு நீ வந்து அன்னைக்கு இப்படி பேசின, நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இப்படி பேசின, நான் அப்போ சொன்னேன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு 10th வரும்போது மாறிடும். அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன வேணும்னு நீ உங்ககிட்ட சொல்கிற மாதிரி நீயும் என்கிட்ட சொல்லணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் அவங்க அந்த இடத்துல பண்ணுறது இல்லை. ஸோ கிரேட்ஃபுல்னஸ் கொஞ்சம் இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தக்க வைக்கணும். சே, அவங்க இத்தனை முறை நமக்காக வந்து நின்றுருக்காங்க, அதுக்காகவாவது பரவாயில்ல, இந்த சண்டையை நம்ம ரீஒர்க் பண்ணி திருப்பி அவங்க கூட போய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், திருப்பி இந்த பாண்டை ஸ்ட்ராங் பண்ணலான்றது தோணும். ஆனால் இப்போ இருக்கிற பீப்புளுக்கு அந்த வேர்டோட மீனிங்கோ இல்லை அதோட இம்பார்ட்டன்ஸோ தெரியலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
7: ஆமாம், மாயா சொல்கிறது ரொம்ப கரெக்டு. சிலர் வந்து ஈகோ வச்சுக்கிறாங்க, நீ அப்படி பேசிட்டியே நான் ஏன் பேசணும் உங்ககிட்ட திரும்பின்னு. அந்த இடத்துல வந்து கம்யூனிகேஷன்ற ஒன்று லேக் ஆகுது. அத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இருக்கா ஃப்ரெண்டாக இருந்திருக்கோன்ற பட்சத்தில் ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல அந்த பிரச்சனையை பற்றி பேசியிருந்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். ஆனால் சிலர் வந்து அந்த 10 நிமிஷம் நான் ஏன் பேசணும், நீ என்னை அப்படி பேசிட்டியே அப்படின்னு அந்த ஒரு கம்யூனிகேஷனே விட்டுடுறாங்க. பரவாயில்ல, எனக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்டே வேணான்ற மாதிரி பேசிடுறாங்க.
2: ரோஷினி சொன்ன மாதிரி எல்லாரோட அனுபவத்தை கேட்கும் போது, அதுக்கப்புறம் என்னோட அனுபவத்தை பார்க்கும் போது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் கம்யூனிகேஷன் கேப் அது வந்து ரொம்ப மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டு நமக்கு எதனா பண்ணிட்டாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு நம்ம ஏதோ பண்ணிட்டோம் ஹர்ட்ஃபுல்லாக, இல்லை மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க நம்ம ஃப்ரெண்டு தானே, அவங்க எப்படியே நமக்கு அப்படி பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். அதை நீ ஏன் எனக்கு இப்படி பண்ண, என்னாச்சு அப்படின்னு போய் நம்ம வந்து எடுத்து பேசியிருக்க மாட்டோம். உட்காந்து என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம கிட்ட வந்து பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்றதுனால எல்லா சமயத்திலயும் நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. அதனால மோஸ்டா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள சண்டை வர்றதே இந்த கம்யூனிகேஷன் கேப், மனசு விட்டு மனசை திறந்து பேசாம இருக்கிறது தான் ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: எல்லாருமே ரொம்ப காமனா சொன்ன விஷயம் கம்யூனிகேஷன். ஆப்வியஸ்லி கம்யூனிகேஷன் அது ஒரு ரீசன் தான், பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பீப்புளோட ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்கூல்ல இருந்து ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் காலேஜ் மாறும்போது சம்டைம்ஸ் அவங்க வேற காலேஜா இருக்கலாம், நான் வேற காலேஜா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம், எனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம். ஸோ ஆப்வியஸா அந்த ப்ரையாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் சேஞ்ச் ஆயிடுது இல்லை. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து நான் தான் அவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பேன், இப்போ அவ காலேஜ் சேஞ்ச் ஆயிட்டா, நானும் வேற காலேஜ், அந்த இடத்துல கம்யூனிகேஷன் கட் ஆகுது. பிளஸ் அந்த இடத்துல அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் போது என்னோட பிளேஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்ன விட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது இதை பத்தின என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, பீப்புள் சேஞ்ச் ஆகுறது இல்லை, சிச்சுவேஷன் பீப்புளோட ப்ரையாரிட்டிஸை சேஞ்ச் பண்ணுது. அதனால ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அவங்க அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம அம்மாவே இருக்காங்க, அவங்க ஸ்கூல் டேஸில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட இப்போ வரைக்கும் அவங்க டச்சில் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா லைஃப்பில் நிறைய மாறிடுச்சு, நிறைய நிறைய அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ளஸ் அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு கம்யூனிகேஷன் கேப் ஆகி, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேபி ஏதோ ஒரு பாயிண்டில் ஸ்டாப் ஆகிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரையாரிட்டிஸும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதோ அப்படின்னு எனக்கு தோணுது.
5: ஜோ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் ஒரு பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் என்னோட ஃப்ரெண்டே இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, எப்படின்னா அவங்க வேறு காலேஜ், நானும் வேறு காலேஜ் தான், பட் ஸ்டில் அவங்க காலேஜில் என்ன நடக்குது, ஏதாவது ஒரு சண்டை இல்லை இந்த மாதிரி நடந்துச்சு டெய்லி, இப்போ வந்து டெய்லி எங்களுக்குள்ள ஒரு கால் ஆர் டெக்ஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணிப்போம், இந்த மாதிரி இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு, இன்னைக்கு நான் இது பண்ணட்டுமா, ஈவன் அப்போ இவ வந்து வீட்டுக்கு போறா அப்படின்னா கூட நான் கிளம்பட்டுமா, எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொல்ற பர்சன் நானாக தான் இருப்பேன். அண்ட் தென் ஒரு சில பேர் நான் சொல்றேன், நான் வந்து ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கல, பட் ஸ்டில் என்னன்னா அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணுது. ஒரு பிளேஸ் நம்ம ஒருத்தர்கிட்ட இந்த பிளேஸ் கொடுத்துட்டோம்னா அதை கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேர் பண்றவங்களும் இருக்காங்க, சில பேர் பண்ணாதவங்களும் இருக்காங்க. அண்ட் தென் ரோஷினியும் அபிராமியும் சொன்னாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா அதுக்கு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் அர்த்தம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நாங்கள் ஒரு 3 குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. இப்போ நாங்கள் ரெண்டு பேர் ஒருத்தவங்க இருக்கோம்னா இன்னொருத்தவங்க லைக் எப்படி சொல்றது, இப்போ அவங்க 12th வந்து மார்க் கம்மின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வாங்கியிருக்காங்க. அது வந்து நாங்கள் எப்படி நினைக்கிறோம்னா அவங்க கம்மி அப்படின்றதால நான் அவகிட்ட பேசல அப்படின்னு அவ நினச்சிக்கிறா. அதனால இப்போ என்ன சொல்லலாம், இப்போ நாங்கள் அப்படி நினைக்கல, ஏன்னா அவளை பற்றி எங்களுக்கு ஈவன் எல்கேஜிலேருந்து அவள் எங்கள் கூட தான் படிக்கிறா, எல்லாமே தெரியும். அது எப்படி ஒரு 12th மார்க்கை வச்சு நான் அவளோட கேரக்டர் எப்படி தான் டிசைட் பண்ண முடியும்? இதை வந்து நாங்கள் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனே வச்சதில்லை. நான் வைக்க ட்ரை பண்ணாலுமே அவள் பேச ரெடியா இல்லை அப்படின்ற போது அங்கே அந்த இடத்துல லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆகுறதால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது.
2: ஸோ இப்போ இவங்கெல்லாம் பேசும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வர்றது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ஏன் அந்த பாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்ல போனால் அதில் மெயினான ரீசனே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இவங்க நிறைய பேர் சொன்னாங்க பெர்ஸ்பெக்டிவ், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், இந்த பெர்ஸ்பெக்டிவ் கம்யூனிகேஷன்லாம் எப்போ வரும்? அவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். இப்போ அவங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இல்லை அவங்க இது மாதிரி கிடையாது, நம்ம மனசு நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கே நம்மளால் வந்து முடியும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்க முடியும். இல்லைனா வந்து அவங்க பாட்டு நீ ஏதாவது ஒன்று சொல்லு நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஒரு இடத்துல இருந்துப்பாங்கன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புமே எப்படி அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சில ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படின்னா சென்சிட்டிவாக இருக்கும், சில ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பரவாயில்ல ஜஸ்ட் லைக் ஃபன் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருப்பாங்க. எல்லாருமே சேம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட பேசுகிறோம் அப்படின்ன பட்சத்தில் நம்ம அவங்க பார்த்து அவங்க எது மாதிரியான ஆள் முதல்ல அப்படின்னு, எது உங்களோட பிஹேவியர் என்ன, அவங்க எது மாதிரி சென்சிட்டிவாக இல்லைன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கிறவங்களா, அது மாதிரி நம்ம இது பண்ணால் தான் அவங்களுக்கு என்ன தேவை, அதுங்க எது மாதிரி நினைப்பாங்க, நம்ம எது மாதிரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு சில ஐடியாஸ் வரும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பழகணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஆகுமா கண்டி, என்றைக்குமே அது பிரேக் ஆகாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
1: ஜோ அண்ட் காயத்ரி சொன்னதுலேருந்து இன்னொரு பாயிண்ட் வருது, வந்து அவுட் க்ரோயிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதாவது உங்களோட பிரைமரி வரைக்கும் இருந்த ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிடில் ஸ்கூல் வரும்போதோ ஹை ஸ்கூல் வரும்போதோ உங்களுக்கு இருக்காது. ஏன், உங்களோட பிரெயினோட இதுவும் சேஞ்ச் ஆகுது, அவங்களோட மெச்சூரிட்டி லெவல்ஸும் சேஞ்ச் ஆகுது. அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு அவுட் க்ரோ ஆகி நீங்கள் வரும்போது அட் டைம்ஸ் லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 6th to 7th வரைக்கும் எல்லோரும் அந்த பிளேஃபுல் சைல்ட்னஸ் ஒரு மைண்டில் இருப்போம், இன்னசென்ட்டாக ரொம்ப அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கட் பண்ணால் இந்த டீனேஜ் அடல்ட்டிங் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த டைமில் யாருக்கும் கான்டாக்டே இல்லை, எல்லாருமே கோவிடில் கட் பண்ணிட்டு வந்தால் 10th 11th வரும்போது சடனாக எல்லாருக்கும் பேசவே வரல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளோட தாட்ஸ் ஆர் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்மளோட ஐடியா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதே ஃப்ரெண்டு கூட போய் அதே மாதிரி உட்காந்து பேசும்போது அவங்க கம்ப்ளீட்லி வேற ஆள் மாதிரி இருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு தோன்றது, ஓ ஓகே அப்போ இத்தனை இயர்ஸில் நம்ம இவங்க கூட இருந்ததில் இவங்களோட தாட்ஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த இடத்துல இருக்கும்போது அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீயும் உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரியான தாட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு வந்ததுன்னா அது வாய்ப்பே இல்லை. 180 degrees ரொம்ப டிஃப்ரெண்டான ஐடியா வச்சிருக்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஒரே ஐடியாஸ் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ண ரெண்டு பேரால் சுத்தமாக சேர்ந்து இருக்க முடியாததையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த இடத்துல நம்ம எல்லாருமே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுல இருக்கு.
0: மாயா சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷன் நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கொரோனா முடிச்சு ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஆயிடுச்சுன்னா பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா ரெண்டு சாப்டர் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு புரியவே இல்லை, என்னால் அப்படி அங்கே இருந்ததையும் இங்கிருந்து கனெக்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா ஒரு பெரிய எனக்கு என்னமோ ஒரு பெரிய கேப் இருந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மாயா சொல்லுறது 100% ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்குன்னு கொரோனா முடிச்சுட்டு நான் திருப்பி என்னோட ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு என்னமோ நான் ஏற்கனவே பழகின ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் டக்குன்னு அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அந்த இடத்துல நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்னால் சீக்கிரமாகவே மாயா சொல்கிறது கூட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது.
3: அபிராமி சொன்ன மாதிரி நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து கம்யூனிகேஷன் கேப் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. எவ்வளோ பலமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் இந்த கம்யூனிகேஷன் கேப் அதை எப்படி சிதைக்குதுன்னு இவங்க கிட்டேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அடுத்த கேள்வியுமே இந்த கம்யூனிகேஷன் பற்றி தான். ஒரு நட்பு நீடிக்க தொடர்ச்சியாக பேசணும், எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும்னு சில ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை? இதெல்லாம் இருந்தால் தான் உண்மையான நட்பு நீடிக்குமா?
1: ஜோ ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு. இப்போ என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, நாங்களும் அவளும் வேற வேற காலேஜஸ்ல தான் படிக்கிறோம். இத்தனைக்கும் நான் மார்னிங் ஷிஃப்ட், அவள் ஈவினிங் ஷிஃப்ட், டிஃப்ரெண்ட் காலேஜ், மொத்தமாக எங்களோட லைஃப்ஸ் டெக்னிக்கலி சொல்லணும்னா படத்தில் காட்டுற மாதிரி இருவேது பாதைகளில் ரொம்ப செப்பரேட் ஆகி போயிடுச்சுன்னா ட்ரமாட்டிக்காக சொல்லணும். பட் எவ்வளோ இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் ப்ரையாரிட்டியோ கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் தினம் தினம் பேசிக்கல அப்படின்னாலும் ஒரு ஃபாலோ அப் மாதிரி வச்சுப்போம். ஒரு 1.5 மந்த்ஸ் ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு லாங் டாக் வச்சுப்போம். நீ என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் என் காலேஜில் ஆச்சு, நான் இதெல்லாம் பண்ணேன், நீ இந்த மாதிரிலாம் என்ன பண்ண, நான் இந்த வெக்கேஷன் போனேன், டூர் போனேன், ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறது, பேசிக்கிறது, கான்ஸ்டண்ட்டாக ஐ மீன் தினம் தினம் அவங்கக்கிட்ட பேசணுன்ற நெசசிட்டி இல்லை. ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் அவங்க இமீடியட்டாக வந்து நிற்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது.
0: மாயா சொன்ன மாதிரி தான், ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்குமே இருக்காங்க, டோட்லி டிஃப்ரெண்ட் காலேஜ் தான், சேம் சினாரியோ, நான் மார்னிங் ஷிஃப்ட், அவங்க ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட். ஸோ எந்த ஒரு சமயத்தில் மீட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் மார்னிங் நான் காலேஜில் இருக்கும்போது அவங்க வீட்டில் இருப்பாங்க, நான் வீட்டில் இருக்கும்போது அவங்க காலேஜில் இருப்பாங்க. ஸோ இப்படி அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரியோ இல்லை அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியோ எங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு டைமே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு ஒன்ஸ் அவன் எனக்கு கால் பண்ணிடுவேன், இல்லை நான் அவளுக்கு கால் பண்ணிடுவேன். கால் பண்ணி பாஸ்ட்டாக ஒரு 6 மந்த்ஸ்லயோ 3 மந்த்ஸ்லயோ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரேப் அப் மாதிரி நாங்கள் 30-45 மினிட்ஸ் பேசுவோம். அந்த அந்த அந்த நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது, நான் அது போயிடும். நாங்கள் ஜஸ்ட் ஹெலோவில் தான் ஆரம்பிப்போம். அந்த ஹெலோ எங்கெங்கேயோ போய் எப்படி எப்படியோ போய் கடைசியில் எப்படி முடியும்னே சொல்ல முடியாது. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் கூட நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து கம்யூனிகேஷன் கேப் ஆமாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ப்ரையாரிட்டி ஆமாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் என்னதான் நம்ம வந்து எவ்வளோ ஒரு பிஸியான ஷெட்யூல்ல இருந்தாலும் எவ்வளவுதான் நம்ம வந்து கடல் கடந்து போனாலும் ட்ரமேட்டிக்கா சொல்லலாம், கடல் கடந்து போனாலும் அந்த ஒரு கால், அந்த ஒரு மெசேஜ், இல்ல ஒரு சின்ன மீட்டப், நீங்க பெருசா அங்கங்க போனோம்னா அவசியம் இல்லை, வீட்டு பக்கத்துல இருக்கு தெருமுனையில மீட் பண்றது, அந்த மாதிரி சின்ன மீட்டப் போதும் எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து திருப்பி ரீகெயின் பண்ண நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா எந்த இடத்துல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடையுது அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன எஃபர்ட்ஸ், ஒரு கால் பண்ணி கேட்குறதோ, ஒரு மெசேஜ் பண்ணி இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் அது நம்மளும் எடுக்கணும், ஆப்வியஸ்லி அவங்களும் எடுக்கணும். ஒரே சைட்லேருந்து போடுறது இட்ஸ் நாட், அதை என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது, ஒன் சைட் கேம் மாதிரி இருக்கும், இட்ஸ் நாட் குட். ரெண்டு சைடு சைட்லேருந்து அந்த எஃபர்ட்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் வளரும், ப்ளஸ் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபர்ட்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணுறதுனால, போத் நானும் சரி ஆப்போசிட் பர்சனும் சரி, மிஸ் பண்ணுறதுனால தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கூட பாதிலே முடிஞ்சிடுதோ அப்படின்னு எனக்கு தோணுது.
1: ஜோ சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்டு. அதாவது எல்லாருமே சொல்லும் போது சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் எல்லாம் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த சைட்லேருந்து ஒரு ஒரு சாக்லேட் கொடுக்குறது, ஒரு ரோஸ் கொடுக்குறது, தினமும் செக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப்போட ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அது காமனாக ஒரு பர்சன் ரெண்டு பேர் கான்டாக்டில் இருக்காங்கன்னா பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போது எதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறோம், எதெல்லாம் க்ரீன் ஃப்ளாக் பண்ணுறோம்னு தாண்டி போய் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கு நடுவில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க லைஃப் எப்படி போகுது நான் தெரிஞ்சுக்கணும், அவங்களும் தெரிஞ்சுக்க ஒரு முயற்சி எடுக்கணும். அவங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் போடணும். இது எதுவுமே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் லாஸ்ட் ஆகணும்னு நினைக்கும் போது தான் அந்த பாண்ட் பிரேக் ஆகுறதுன்ற பிரச்சனைலாம் வருது.
0: ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ எப்படின்னா அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்காது, அடிக்கடி பேசுகிற மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் இல்லைனாலும் ஒரு ஹெல்ப் அப்படின்னா டக்குன்னு வந்து நிற்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா டக்குன்னு வந்து கேட்குறாங்க, காது கொடுத்து கேட்குறாங்க, அவங்க ஹெல்ப்பே பண்ணணும் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நிஜமாவே தேவைப்படுற ஹெல்ப் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நான் கூட நிற்கிறேன், பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து நிற்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதா கூட இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் மேபி அது சின்ன ஹெல்ப்பாக இருக்கலாம், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன இதுதானடா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஹெல்ப் எவ்வளோ நீட்ஃபுல் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது மூலமா இன்னும் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மூலமா ஓப்பன் அப் பண்ணாத மூலமா எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும் ஈஸியாக போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால இது வந்து எப்படி சொல்றது, இது வந்து ரெண்டு பேருமே புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எஃபர்ட்ஸும் முக்கியம், அட் த சேம் டைம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அதை டக்குனு ஓப்பன் அப் பண்ணி பேசுறதும் முக்கியம். அதை வச்சிருந்து ஒரு மாதிரி பெருசாக்கி கடைசியில் ஒரு பெரிய சண்டே ஆகி அது முடியறதுக்கு பதிலாக சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இப்போ இந்த விஷயத்தில் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதை டக்குனு அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ணிட்டு பெட்டர். ஸோ தட் த ஆப்போசிட் பர்சன் வில் நோ, ஓகே நம்ம இது பண்ணால் அவங்க ஹர்ட் ஆகிறாங்க போல, நம்ம இது பண்ணால் ஓகே ஷீஸ் ஃபீலிங் ஷீஸ் நாட் ஃபீலிங் குட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். அதே சமயத்தில் ஒரு ஹெல்ப் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னாலும் டக்குன்னு ஒரு ஹெல்ப்னா வந்து நிக்கிறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இன்னும் அழகுபடுத்துதோ அப்படின்னு எனக்கு தோணுது.
4: ஜோ, ஆக்சுவலாக வை காட் கிரேஸ், தேங்க்யூ ஸோ மச். காட் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் குரூப் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜோ சொன்ன அத்தனை பாசிட்டிவ் இதுவுமே என் ஃப்ரெண்ட் குரூப் என்னை கேட்டிருக்காங்க. எனக்கு வந்துட்டு அந்த கோவிட் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெர்மோஃபோபா நான் ரொம்ப ஆயிட்டேன். எனக்கு வந்துட்டு என்னோடய திங்ஸை கீழே வச்சா பிடிக்காது. பெண்ணு கீழே இருந்துச்சுன்னா அதை உடனே எடுத்து சானிடைஸ் பண்ணுவேன், கால் கீழே வைக்க மாட்டேன், வெறும் தரையில் நடக்க மாட்டேன். அதெல்லாம் ரொம்ப நிறைய எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. அப்போது நான் லெவன்த் அப்போ வந்தப்போ நான் வந்துட்டு வந்து ஒரு தடவை ஃப்ரெண்ட் குரூப்புக்குள்ளே சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு தடவை பெண் கீழே விழுந்தப்போ நான் அதை எடுத்து நான் அதை சானிடைஸ் பண்ணதை என் ஃப்ரெண்ட் பார்த்தா உடனே கேட்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜெர்மோஃபோபா நான் இருப்பேன், எனக்கு இந்த மாதிரி கீழே வைக்க பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை தான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி என் திங்ஸை கீழே வைக்க மாட்டேன், பேக் வைக்க மாட்டேன், ஷூ போட்டேனாக்கா சாக்ஸை தான் அனுப்பேன், இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கேட்டவங்க தான். அதுக்கப்புறம்லேருந்து நான் அந்த பிளேஸில் இல்லை, வாஷ்ரூம் போயிருக்கேன், எப்போ கிளாஸ் மாற்றுறாங்க அப்படின்னாக்கா எக்காரத்துக்கொண்டும் அவங்க என் பேகையோ இல்லை என் திங்ஸே கீழே வைக்க மாட்டாங்க.

0: அவங்களுக்கு கீழே வச்சுப்பாங்களே தவிர அவங்க எந்த கீழே வைக்க மாட்டாங்க. நான் வந்து ஐ டென்ட் ஹாவ் என் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பட் தென் தே ஃபுல்ஃபில்ட் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். லைக் அவங்க வந்துட்டு என்ன அவங்களே என்னுடைய பெண் தெரியாமல் கீழே வந்துச்சுனாக்கா அவங்களே அதை எடுத்து அவங்களே சானிடைஸ் பண்ணி அவங்களே வச்சிருவாங்க. அதெல்லாம் அவங்க வந்துட்டு ரொம்ப எனக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இல்லை என்னன்னா எங்கள் வீட்டில் என்னை அவ்வளோ திட்டுவாங்க, நீ வந்துட்டு இந்த அளவுக்கு பார்க்குற, இது ரொம்ப தப்பு, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ வா எப்படி தான் நீ வாழ போகிற, இதெல்லாம் ஃப்ரெண்ட் குரூப்பே உனக்கு கிடைக்காது அப்படின்னு. அதுக்கேற்றபடி அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் குரூப் வந்து அமைஞ்சாங்க. நான் எனக்கு என்ன கஷ்டம் எது இருந்தாலும் எனக்கு ஏதாச்சும் ஹெசிடேட்டடாக நான் இருக்கேனாக்கா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொன்று நான் சொல்லிடுவேன், ஏ நீ அதை பண்ணியில எனக்கு பிடிக்கல அப்படின்னு, அவங்க உடனே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிப்பாங்க. இப்போ வந்துட்டு ஆனால் எங்கள் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற ஸ்டெப்ஸ் வரைக்கும் தான் இந்த மாதிரி உன்னை வந்து பேம்பராக வச்சுருப்போம் அப்படின்னு. பட் தென் நானாக ஒரு ஒர்க் லைஃப் காலேஜ் வெளியே போகும்போது நான் வந்துட்டு நேச்சுரல் ஹேபிட்டாட்ஸ்க்கு நான் மாறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேபிட்ஸை நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த எக்ஸ்டென்ட்க்கும் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே நான் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்றவங்கக்கிட்டேருந்து அதை எடுத்துக்கிறேன்.
1: இப்போ ஜோவும் திவ்யாவும் சொன்னது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்ம ஃப்ரெண்ட் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இல்லை, அவ்வளோவா பிடிக்கலை அப்படின்னா நம்ம வந்து அதை டைரெக்டாக சொல்லிடணும். இதை நானே நிறையா வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பில் நிறையா சண்டை வந்ததுக்கு காரணம் இப்படி தான், பிகாஸ் நான் எப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு பண்ணது ஹர்ட் ஆகிடுச்சு இல்லைனா வந்து அவ்வளோவா எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா நான் சொல்லிடுவேன், சரி எனக்கு இந்த மாதிரி நீ பேசினது பிடிக்கல இல்லைனா நீ இந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ணது பிடிக்கல அப்படின்னு. பட் அவங்க வந்து அப்படி சொல்லவே மாட்டாங்க. அவங்க வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா நான் ஏதாச்சும் ஒன்று தெரியாமல் பண்ணிட்டா எனக்கு வந்து அவங்க சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சரி எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, நானும் தப்பு பண்ணுவேன், மற்றவங்களும் தப்பு பண்ணுவாங்க, நான் மற்றவங்க பண்ணும்போது சொல்லுவேன், அதே மாதிரி நான் பண்ணும்போது உனக்கு பிடிக்காமல் நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா நீ சொல்லணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் அதை வந்து அவங்க எப்போவுமே சொன்னதில்லை, அதனால நிறையா பிரச்சனை வந்திருக்கு. பின்னாடி அவங்க அப்படி சொன்னதே கிடையாது. பட் நான் அவங்க நான் சொல்கிறதையும் நான் நிறுத்தலை, என்னால் நிறுத்த முடியாது, நான் நீ சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதுவே பிடிக்காமல் போயிடுச்சு, நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன், நாங்கள் ஏதாவது சொல்கிறோமா அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டுன்னு என்னை பொறுத்தவரைக்கும். அப்போ தான் அந்த டிரான்ஸ்பெரன்சி இருக்கும், நமக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. ஒரு சண்டை தான் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எதுவாக இருந்தாலும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த சண்டையும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். ரொம்ப டாக்ஸிக்காக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அதை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையோ அந்த ரிலேஷன்ஷிப்பையோ கண்டிப்பாக பிரேக் தான் பண்ணும். ஸோ அதனால் எந்த என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலனாலும் அதை பழிச்சுன்னு சொல்லிடணும். ஓப்பனாக நீ பண்ணது எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, மாற்றிக்க இது பண்ண, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிடணும். அப்போ தான் அவங்களும் சொல்லுவாங்க, நான் இந்த இன்டென்ஷனில் பண்ணலை, இதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் அது புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் டைம் அது திருப்பி நடக்காமல் பார்த்துக்க முடியும்.
2: ஜோ அண்ட் மாயா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வேறு காலேஜ் மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்டுமே இப்போ நான் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டில் இருக்கேன், அவங்க வந்து ஈவினிங் ஷிஃப்ட், எங்களால் ஒரு பார்த்துக்கவோ பேசிக்கவோ முடியாது. பட் ஸ்டில் என்னென்னா டெய்லி ஒரு டெக்ஸ்ட் ஆர் ரீல் ஏதாவது ஒன்று அனுப்புவாங்க. ஆனால் நாங்கள் கால் பேசுகிறது எப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ் 1 மந்த் 1 எப்படின்னா ஹோல் ஸ்டோரியும் மற்ற அந்த 1 மந்தோட இது சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து இங்கே இந்த மாதிரி நடந்துச்சு அவள் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசிப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ஒரு அந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாமல் சேம் வைபோடு இப்போ நம்ம எப்போ பேசினாலும் எப்படி பேசினாலும் அந்த வைபோடு பேசுகிறது தான் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
3: காயத்ரி சொன்ன மாதிரி தான் அவங்க சொன்னது ஆக்சுவலாக நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா நம்ம போய் டைரெக்டா சொல்லிடுறது பெட்டர். அதே மாதிரி தான் அந்த இடத்துல டைரெக்டா சொல்றது மட்டும்தான் பெட்டர். யாரோ ஒருத்தவங்க மூலியமா ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஒருத்தவங்கள்ட்ட பிடிக்கல, நான் போய் டைரெக்டா சொல்றதுக்கும் வேற ஒருத்தவங்க போய் என்ன இந்த விஷயம் இந்த மாதிரி பண்ணிட்டியாமே அப்படின்னு கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. யாரோ ஒருத்தவங்க போய் கேட்கும் போது அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னுமே அதிகமாகும், டிஸ்டன்ஸ் இன்னுமே அதிகமாகுமே தவிர அது வந்து எந்த விதத்துல ப்ராப்ளம் சொல்யூஷன் எடுத்துட்டு வராது. சோ எனக்கு ஒருத்தவங்கள்ட்ட ப்ராப்ளமா நானே போய் டைரக்டா உங்ககிட்ட சொல்றதுதான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா செய்ய, பட் ஆனா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அது போகாதுன்னு நான் நினைக்கிறேன்.
4: எல்லாருமே சொன்ன மாதிரி குவாலிட்டி ஓவர் குவாண்டிட்டி அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எவ்வளோ நேரம் எவ்வளோ மணி நேரம் வந்து செலவு பண்ணி பேசுறதுக்கு பதில் ஒரு அழகா மந்த்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் அப்படி வந்துட்டு கால் பண்ணி எப்படி இருக்க எப்படி போகுது வாழ்க்கை அப்படின்னு நம்ம வாழ்க்கை விஷயத்தெல்லாம் சொல்கிறதோ அவங்க நமக்கு அப்டேட் பண்ணுறதோ இல்லை நம்ம அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்போவுமே கான்ஸ்டன்ட் அப்டேட் இருக்கணும், இருந்தால் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லாஸ்ட் ஆகும் அப்படின்றது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கும் நிறைய வந்துட்டு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நான் பேசிக்கவே மாட்டேன், ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவோம். மோஸ்டா இப்படி தான் இருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம். ஸோ அதேதான்
5: அபிராமி சொன்ன பாயிண்ட்டுக்கு ஒன்று, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பில் கான்ஸ்டண்ட்டாக பேசிக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஆனால் நம்ம இருக்கொன்றே மறந்து போன ஒரு ஆள் சடனாக அவங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வரும்போது ஃபோன் பண்ணி 2 மணி நேரம் புலம்புறதுன்னு வரும்போது அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இல்லை அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு ஆளாக அது ஒரு நோட் இப்போ எனக்கும் இருந்திருக்காங்க. ஒரு வருஷமாக எனக்கும் அந்த இன்னொரு ஒரு பர்சனுக்கும் கான்டாக்டே இல்லை. சடனாக அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இந்த சென்ஸ் ஒரு சம்பவம் நடந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். அது நடந்து 1.5 வாரத்துக்குள்ள அவங்க எனக்கு மெசேஜ் பண்றாங்க. ஐ மீன் மல்டிபிள் சோர்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க, யூனோ அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சாமே ஐயோ பாவோன்ற மாதிரி. நத்திங் சீரியஸ், சின்ன ஒரு குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட வேற ஒரு ஃப்ரெண்டு கூட அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த 1 இயர்க்குள்ள நாங்க அவ்வளோ பேசிக்கவே இல்லை. சடனா இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு யூனோ வாட் மாயா ஐ மிஸ் யூ, நீ வந்து ஏன் என் கூட இன்னும் பேசவே மாட்ற, நீ ஏன் ஃப்ரெண்டா இருக்க மாட்ற, நம்ம எவ்வளோ ஜாலியா இருந்தோம் ஸ்கூல்லலாம் இப்படி இருந்தோமே அப்படி இருந்தோமே. ஓகே ஃபைன், பட் நடுவில் நான் உனக்கு ஒரு ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணப்ப நீ எங்க போன? அப்போ உன்னோட ப்ரையாரிட்டிக்கு நீ வேற ஃப்ரெண்ட்ஸ் தானே வச்சிருந்த. இப்போ சடனா உனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னு வரும்போது ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி என்கிட்ட வரும்போது அது ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாதுல. அவங்க வந்து நம்மளை ரீப்ளேஸ்மெண்டாக தான் பார்க்குறாங்க. அந்த ஆள் இல்லைன்றதுக்காக நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன், ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ். அந்த இடத்துல அதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒருவேளை ஏற்கனவே பேசின மாதிரி பவுண்டரி செட் பண்ணலை, இல்லை திருப்பி அவங்கள நம்பி நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா போக போகுதுன்னு ஒரு ஹோப் எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அவங்க வேற ஃப்ரெண்ட்ஸ் வந்து திருப்பி இதே மாதிரி பிஹேவ் பண்ணும்போது நம்ம ஷேட்டர் ஆகிட்டு ஐயோ இதுக்கு முன்னாடியே பண்ணாமல் இருந்திருக்கலாமே நம்ம அதையே யோசிச்சுட்டு இருப்போம்.
4: மாயா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அவங்க கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வந்து போக போக நம்ம எப்போவுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருப்போம். நான் வந்து மாயா சொன்ன மாதிரி சொல்ல வரல, ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக தான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக கால் பண்ணாமல் எப்போனாச்சும் ஒரு வாட்டி கால் பண்ணி இல்லை நம்மளை ஞாபகம் வச்சு அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஆச்சுமா அந்த மாதிரி ஆச்சுமா இதாம்மா என் வாழ்க்கையில் நடக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்களே அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு அழகான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாயா சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு, அப்படி இருக்கிறதுல இருந்து நம்மளே பவுண்டரி செட் பண்ணிட்டு இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
6: என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்ல தொடர்ச்சியா பேசணும்னு அவசியம் இல்லைனாலும் ஜோ சொன்ன மாதிரி சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் அழகா மாத்தும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம நிறைய மணி நேரம் ஆன்லைன்ல தான் செலவு பண்றோம், இந்த நிலையில ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ரியலா இருக்கும், இதை பத்தின உங்க கருத்து என்ன?
7: ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எங்கிட்ட கேட்டால் நான் எப்போவுமே அதுக்கு 2 சைடு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போது மேபி நம்மளுக்கு அவங்க தெரிஞ்சவங்க நம்மளுக்கு நேரில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தெரியும், பட் அவங்கக்கிட்ட அவ்வளோவா நம்ம பேசினது இல்லை அப்படி. ஆனால் ஏதோ ஒரு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ ஏதோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்ம பேசுகிறோன்னா அது ஓகே. அப்போ கூட அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்னு கருத்தனால நம்ம பேசி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லதாக முடியலாம் மேபி. பட் ஆனால் மோஸ்ட்லி ஆன்லைனில் தெரியாதவங்களோட பேசுறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா யாருனே அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஆன்லைனில் நம்ம சிலப்போ ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகும். ஆனால் அது கடைசியில் தப்பாக முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எதிராகவே ஒரு ஏதாவது பண்ணணும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்போவுமே ஒரு பாதுகாப்போடு இருக்கணும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன்.
5: காயத்ரி சொன்னதுக்கு நான் அக்ரி பண்ணுறேன். ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அட் டைம்ஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளில் முடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் இதில் வந்து ரெகுலர் ஃப்ரெண்ட்ஷிப்ஸே நிறைய பேர் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்க ஒரு ஃபோன் பண்ணி பேசுறதோ இல்லை வந்து நேரில் மீட் பண்ணிக்கிறதோ இது எதுவுமே நடக்கிறதே கிடையாது. அவங்கள ஃபுல் டைம் வந்து நீங்கள் ஏதாவது பார்க்கணும்னா ஒரு இன்ஸ்டாலேயோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் கூட இப்போ ரொம்ப ரேராக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறேன். ஏதாவதுனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க, நான் ஃபோன்லாம் பண்ணால் எடுக்க மாட்டேன் அப்படின்றத ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. முன்னாடியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நீ எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண நான் உனக்கு பார்த்துட்டு பண்ணுறேன், நீ ஃபோன் பண்ணால் நல்லா எடுக்க முடியாது அப்படின்வாங்க. ஆனால் ரிவர்சலில் வரும்போது நீயே கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வரும். அப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம எப்படி அணுகிறோன்னு வரும்போது ஆன்லைன் மோட் இஸ் கன்வீனியன்ட்டா இருந்தாலும் அட் டைம்ஸ் அது கொஞ்சம் எந்த அளவுக்கு வச்சுக்கிறோன்றதுல லிமிட்டடா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
0: ஸ்கூல் டேஸ் அப்போ நான் வந்துட்டு ஒரு இன்ட்ரோவர்ட் தான். அதனால எனக்கு டக்குன்னு யாருக்கிட்டாச்சும் நேராக போய் பேசி அவங்கள ஃப்ரெண்ட்ஸாக கூப்பிடு அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு அப்போது ஒரு கட்ஸுங்கிற மாதிரி எதுவுமே இருந்ததில்லை எனக்கு. அப்போது ஆன்லைனில் வந்துட்டு எனக்கு பேசுறதுக்கு லைக் பார்க்க முடியாது அந்த பர்சனை ரியல் லைஃப்பில், நீங்கள் அவங்கள பார்த்து பேச முடியாது. ஸோ அந்த டைம் அப்போது எனக்கு ஆன்லைன் வந்துட்டு ஹெல்ப் ஆயிருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதுக்கு, லைக் ஒரு ஸ்டார்டிங் கான்வர்க் மாதிரி. ஸோ அது ஒரு ஒரு சின்ன குட் திங் ஃபார் இன்டர்வியூஸ் எனக்கு தோணுது.
6: என்னதான் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட ஓகேனாலும் தெரியாதவங்களோட ஃபாலோ ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பானது. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாமா? நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பேஷன், கரியர் போன்ற முடிவுகளை பியர் ப்ரெஷர் எப்படி பாதிக்குது? உங்களுக்கு இதில் அனுபவங்கள் இருக்குதா? இருந்தால் பகிர்ந்துக்கோங்க.
0: எனக்கு இருந்திருக்கு. மொத்த ஸ்கூல் அந்த கிளாஸ் ரூம் அப்போது வந்துட்டு அதே தான், என்னோடய 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நாங்கள் 5 பேர் வந்துட்டு எப்போதுமே இந்த பேக் ரோல் உட்கார்றது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது வந்துட்டு கரெக்டாக இந்த 12th உடைய அந்த 6 மந்த்ஸ் அந்த ஹாஃப் இயர்லி அப்போது வந்துட்டு ரொம்பவே ப்ரெஷர் பண்ணாங்க. இந்த மாதிரி அந்த மொத்த கேங்குமே படிக்க மாட்டேங்குது, யாருமே அதில் உருப்பிடுற மாதிரி தெரில, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, தே ஸ்டார்ட் டு கம்பேர் அண்ட் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வந்துட்டு எங்களுக்கு அது பிடிக்கல. இப்படி இது நாங்கள் ஒன்றத்தில் குறையிறதால தானே நீங்கள் அது ஒன்றத்தை வச்சுட்டு எங்களோட மொத்த இதையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு 5 பேர் என்ன போனோம், 5 பேரும் கூகுள் மீட் போடுவோம், வீட்டுக்கு போவோம், படிப்போம், திரும்ப காலையில் எழுந்து படிப்போம். அந்த ஒரு மார்க் வர வரைக்கும் நாங்கள் வந்து தனித்தனியாக எஃபர்ட்ஸ் போடல, தவிர சேர்ந்து எல்லோரும் போட்டோம், போட்டு வி ஹாவ் டு ப்ரூவ் தெம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். எங்களுக்கு என்னன்னா, நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, நான் இந்த கோர்ஸ் எடுக்கிறேன் நீயும் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. எங்களுக்கு என்னன்னாக்கா, ஆளாளுக்கு பிடிச்ச பேஷன், ஆளாளுக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுத்துகிட்டு ஆனால் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஸோ அப்படி தான் வந்துட்டு நாங்கள் காலேஜ் ஒன்றா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிவு பண்ணோம். எல்லோரும் எழுதணும் ஆளாளுக்கு வேணுங்கிற கோர்ஸ் என்னென்ன காலேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு டாப் லிஸ்ட்டில் வந்துட்டு எம்ஓபேஷனல் காலேஜ் வந்துட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக எங்களுக்கு அதான் வந்துச்சு. ரீசன் என்னன்னாக்கா, ஒரு என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு விஸ்காம் அதுதான் எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. எனக்கு பிகாமில் ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் தான் வேணும்னு தோணுச்சு. இன்னொரு 3 ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கார்ப்பரேட் செக்ரட்டரி பிகாமில் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நாங்கள் முடிவு பண்ணோம், ஓகே நம்ம வந்து நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாமே ஒரே காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ படிக்க ஆரம்பிச்சோம் தான். திரும்ப போர்ட்ஸ் அப்போ நைட்டு தக்குன்னு ஏஞ்சி படிப்போம், எந்தனாலும் ஆனால் ஜிமீட்டில் தான் உட்காந்து படிப்போம், யாரும் வீட்டுக்கு போய் அப்படி படிக்கல, ஜிமீட்டில் உட்காந்து படித்தோம். திரும்ப ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து திரும்ப படித்தோம், டீச்சர்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம். அதே மாதிரியே எல்லாருமே சூப்பராக மார்க் வாங்கணும், அதே மாதிரி எல்லாருமே 5 பேருமே எம்ஓபி வந்து சேர்ந்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ்
8: பியர் ப்ரெஷரால் நம்மளோட ரியல் இன்ட்ரெஸ்ட்டை விட அதர்ஸ் அப்ரூவல் கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ இது லைக் எப்படின்னா, டிசிஷன் மேக்கிங், எப்படி ஸ்டடீஸு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து கரியர் ஆப்ஷன் வரைக்கும் எல்லாத்துக்கும். ஸோ இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
6: என்னதான் பியர் ப்ரெஷர் நம்ம டிசிஷன்ஸை சில டைம் பாதிச்சாலும் சில டைம் அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம திவ்யா சொன்ன ஸ்டோரியிலேருந்து கற்றுக்கலாம். ஆனால் நம்ம டிசிஷன்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, நம்ம தனிமையில் இருக்கும்போது அந்த தனிமையை போக்க ஒரு நல்ல ஃப்ரெண்டோ கம்பானியனோ வேணும்னு டிஸ்பிரேட்டாக இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப் தப்பானதாக இருக்கலாம். இந்த டைமில் எவ்வளோ கவனமாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ணணும்.
5: இப்போ நீங்கள் சொன்னீங்க நமக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு டெஸ்பரேட்டாக இருப்போம் அப்படின்னு. அந்த டைம்ஸில் இப்போது நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி, நான் கேட்க விருப்பப்படுறத பேசுகிறவங்க மட்டும் தான் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தோணுவாங்க. அவங்க ஆக்சுவலி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. இப்போ நான் ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு வரும்போது, ஆமாம்மா நீ ஃபீல் பண்ணுறது கரெக்டு தான், நீ இப்படி தான் யோசிக்கணும், இல்லை ஐயோ பாவமாக இருக்கே உன்னை பார்த்தா எனக்கு சிம்பத்தி வருதுன்னு சொல்கிற ஒரு ஃப்ரெண்ட் மட்டும்தான் நமக்கு அந்த டைமில் தேவைப்படுவாங்க. நமக்கு அவங்கக்கிட்ட பேசும்போது மட்டும்தான் சார் நமக்காக இவங்க பாவம் பார்க்குறாங்களே தெரிஞ்சாலும் தெரியனாலும் எல்லாருக்குள்ளேயுமே வந்து அந்த சிம்பத்தி பார்க்குற ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் வந்து அந்த டைமில் டெஸ்பரேட்டாக பேசணும்னு வரும்போது நம்ம தேடுவோம். அதே
9: இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப ட்ரூவான லாயலான ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு பேட் சிச்சுவேஷன் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ ஏன் இதெல்லாம் உன்னோட பேக்லாக வச்சுட்டு இருக்க, நீ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பி, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்போ அது கேட்கும் போது என்ன இவங்க நம்ம பிரச்சனை புரிஞ்சுக்காம இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அப்போ அது பேட் ஃப்ரெண்ட்ஷிப்னு நம்மளே நினைச்சுப்போம். சோ நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து கிளியரா யோசிச்சுட்டு அப்புறமா மத்தவங்க கிட்ட போய் பேசினா நல்லது.
1: மாயா சொன்ன மாதிரி நம்மளுக்கு பேச ஒரு ஆள் தேவை அப்படின்னு நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் போது யார் வந்து அந்த சிம்பத்தியை காட்டினாலுமே நம்ம வந்து அவங்களுக்கு ஐயோ எனக்கு நான் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் ஊண்டடாக இருப்போம். ஸோ யாராவது வந்து சும்மா பேசினா கூட ஹே என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு பேசினா கூட ஓகே நம்ம அவங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கும் போது வந்து பேசாங்களே. பட் அதுக்காக அவங்களோட ரொம்ப அட்டாச்

0: வந்து அவங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கலாமே தவிர அவங்களுக்கு ஓவராக நம்ம ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் தான் என்னோட ஒரே ஃப்ரெண்டு, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே அப்படி போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த டைமில் கொஞ்சம் யோசிக்கணும், இவங்க நம்மளுக்கு எந்த மாதிரியான அட்வைசஸ் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஏன் நம்ம கூட உட்காந்து பேசுகிறாங்க, இதெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் யோசிச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது நம்ம ஹார்ட் வந்து ரொம்ப வல்னரபுளாக இருக்கும். ஸோ யாராச்சும் நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டாங்களா, நம்ம கூட இருக்க மாட்டாங்களா, நம்ம பேசுகிறத கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நிறைய ஏக்கம் இருக்கும். அதனால நம்ம போயிட்டு வந்துட்டு நமக்கு வர டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அன்ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சூஸ் பண்ணிடுவோம். நமக்கு கரெக்டாக இருக்காத ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சூஸ் பண்ணிட்டு இல்லை அவங்க தான் நம்ம கூட இருந்தாங்க, நம்ம அப்படி ஃபீல் பண்ணுற ஸ்டேட்டில் நம்ம கூட அவங்க தான் இருந்தாங்க அப்படின்னு அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணால் கூட, அவங்க நம்ம கிட்ட ஒழுங்காக பழகலைனா கூட, இல்லை அவங்க பண்ணுறதுலாம் கரெக்டு தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டு நம்ம பக்கம் பார்க்காம நம்ம லோன்லினஸை வந்துட்டு அந்த இதுவை ஃபில் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம எடுக்கிற ஃப்ரெண்ட் நம்ம சூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப தவறான முடிவு தான் அப்படின்னு நினைக்கிறேன்.
2: எல்லாருமே ரொம்ப அற்புதமா உங்க அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நம்ம நிகழ்ச்சியோட கடைசி கேள்விக்கே வந்துட்டோம். நம்ம இவ்வளோ நேரம் எமோஷ்னல் டெபெண்டன்சி இன் ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளை எப்படி பாதிக்குதுன்னு ஷேர் பண்ணிக்கிட்டோம்ல, அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்க வாழ்க்கையை எவ்வளோ அழகா மாத்திருக்கு.
3: எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்னால ரொம்ப அழகாக என்னுடைய 11th 12th வாழ்க்கையே மாறிச்சு. அவங்களால தான் ஆக்சுவலாக அவங்க தான் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. நான் வந்துட்டு இதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, நான் படிக்கலை அப்படின்னு எடுத்து வச்சா கூட இதை படி, லாஸ்ட் க்வெஸ்சன், இதை முடிச்சுட்டு வர நம்ம கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. என் கூட இந்த ரொம்ப என் கூட இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 5 பேர். அவன் 5 பேர் வந்துட்டு விஷி, ரூபி, நேத்ரா, நித்யா இவங்க, அப்புறம் நான், அவ்வளோதான். நாங்கள் 5 பேர் தான் வந்துட்டு எப்போதுமே ஜாலியாக இருப்போம். இவங்க வந்துட்டு எப்போ வந்தாங்களோ அப்போத்துலேருந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு விஷயத்த வந்துட்டு ஐயோ இது முடிக்கணும் இது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஓகே அது வந்துட்டு இந்தந்த டேட் அப்போ முடிச்சோனாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவங்களே வந்துட்டு எனக்கு இது பண்ண மாதிரி இருந்துச்சு. அவங்களே வந்துட்டு அவங்க எப்போ என்ன என்ன ஹோம்ஒர்க் பண்ணாலும் உடனே என்னை ஆட் பண்ணுவாங்க, நீ வா பண்ணு. நானே எப்போ டயர்டாக இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்துட்டு ரொம்ப லேசியாக இருந்தாலும் சரி, தே வில் கிவ் மீ தட் இது பண்ணணும், வா இதை முடிக்கணும் அப்படின்னு அவங்க மோட்டிவேட் பண்ணி அவங்களோடய சேர்ந்து என்னை முடிக்க வைப்பாங்க. இப்போ நான் பண்ணல வேணாம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்னை விட மாட்டாங்க. டீச்சர்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக அதுதான் அப்ரிஷியேட் பண்ணாங்க என்னோடய ஃப்ரெண்ட் குரூப்பில், நீ வந்துட்டு உன் ஃப்ரெண்ட் குரூப் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நீ வந்துட்டு கிவ் அப் பண்ணக்க கூட அவங்க உன்னை விட மாட்டேங்கிறாங்க, தே ஆர் கெட்டிங் யுவர் ஹேண்ட் பேக் ஆன் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகானது, இன்னும் நல்லா போகுது, நல்லா போகணும்னு ஆசையாக இருக்குது.
4: திவ்யா சொன்ன மாதிரி தான், ஆக்சுவலாக கொரோனாக்கு அப்புறம் நான் திருப்பி என் ஸ்கூலுக்கு போகும்போது நான் வந்து எல்லாரு கூடயுமே கனெக்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என் கூட இருந்தேன்னு சொல்கிறத விட என்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்னால் அது கண்டிப்பாக ஒரு 5 பேர் தான். அந்த 5 பேர்லையுமே எனக்கு நான் என்ன எப்போ கூப்பிட்டாலும் வந்து சொல்லிடி என்னடி பிரச்சனையா, ஓகே நம்ம பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஏதாவது கஷ்டமா நான் வரட்டுமா, உனக்கு இங்கே போகணும் மனவன கூட வரட்டுமா அப்படின்னு கேட்குற ஒரு ஃப்ரெண்ட்லாம் கண்டிப்பாக ஒரே ஒருத்தி தான். இப்போ வரைக்குமே எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும் ஃபஸ்ட்டு எனக்கு வர ஒரு ஃபேஸ் அவ்வளோதான் இருக்கும். நாங்கள் ஒரே காலேஜ் கிடையாது, வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட் தான், பட் ஸ்டில் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லை எனக்கு ஏதாவது இது சொல்லணும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் போது டக்குன்னு வர ஒரு டெக்ஸ்ட் பண்ணனாலும் ஒரு கால் பண்ணனாலும் இல்லை கண்டிப்பாக அவளோட ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ
5: திவ்யா சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸால தான் அவங்க வந்து படித்தாங்க, அண்ட் தென் அவங்க அகாடமிக்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னோடய 11th and 12th அப்படி தான், 11th அவ்வளோவா நாங்கள் படிக்கலை, பட் ஸ்டில் 12th வந்து நாங்கள் எல்லா சப்ஜெக்டும் இல்லை, ஒரு சில சப்ஜெக்ட்லாம் சென்டம் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தோம் அப்போ தான். அப்போது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம் எனக்கு சொல்லித்தான் அந்த மாதிரி சொல்லும்போது எங்கள் மேம்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க, இந்த மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே நீங்களே கம்பைன் பண்ணி படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தர் கூட பேசுறது மட்டும் இல்லாமல் நம்ம படித்தாலும் நம்ம சீக்கிரமாக மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி நாங்கள் நல்லா படித்தோம் 12th நல்லா மார்க் எடுத்தோம்.
6: ஸோ என் லைஃப்லேயும் அது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அது எப்படின்னா நான் 9th ஸ்டாண்டர்ட் தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போனேன். அப்போ வந்து அவங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் அவங்க 10th வந்து ஸ்கூல் மாறிட்டாங்க, 10th முடிச்சுட்டு அப்புறம் இந்த 11th 12th. அதுக்கப்புறமா நானும் வந்து வேறு ஸ்கூல் போயிட்டேன். அதுக்கு ஆனால் வந்து அந்த ஃபோன்லேயே வந்து நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். ஏதாச்சும் ஒரு பேட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் குட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் என்ன நடந்ததோ அது வந்து மந்த்லி ஒரு வாட்டியோ இல்லை எப்பயோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம் நாங்கள் 2 பேருமே. ஸோ அதனால வந்து என்னென்னா எங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து

0: பாண்டா கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும், ஆனால் இப்போ வந்து என்னோட ஃபோன் நம்பர் தொலைஞ்சிருச்சு, அவங்களுக்கும் அதே மாதிரி தான். பட் ஸ்டில் இப்போவும் ஏதாச்சும் ஒன்றுனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் எனக்கு மறக்க முடியாத ஒன்றா இருக்கு. என் லைஃப் டைமில் இதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குமா தெரியல, மேபி கிடைச்சாலும் அவங்க ஒரு ஸ்பெஷல் அது மாதிரி இருக்கு எனக்கு.
1: என்னோட வாழ்க்கையிலே அந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்கூலில் ஒரே ஒரு ஃப்ரெண்ட், அண்ட் காலேஜ் வந்ததுக்கப்புறமும் சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அபிராமி சொல்லியிருந்தாங்க குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்னு. ஸோ நான் ஃபீல் பண்ணது எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப அழகாக கிடைச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே அப்படின்னு தோணுச்சு. அதில் அந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் 12+ இயர்ஸாக அவங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிலேருந்து முன்னாடி சின்ன வயசில் செட் ஆகல கொஞ்சம், இந்த சின்ன பசங்க வந்து பேக்குக்கு வைக்கிறதுக்கு அடிச்சுக்கிறது, நோட்டில் வந்து டேபிள் வந்து இது உன்னோட ஹாஃப் என்னோட ஹாஃப்னு அடிச்சுக்கிட்டோம். இப்போ நாங்கள் பேசுகிறதுலாம் வந்து இன்டர்ன்ஷிப் எங்கே பண்ணுறது, நீ எங்கே வேலைக்கு போகிற, நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நான் இது இன்னும் வரணும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இது எனக்கு ஃபியூச்சர் வரைக்கும் போகணும் அப்படின்னு. அதே மாதிரி காலேஜ் வந்ததுக்கப்புறமும் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நான் யூஸ்வலி இந்த தனியாக படிப்பேன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பரவாயில்லவா சேர்ந்து படிக்கலாம், நீ எங்களுக்கு சொல்லிக் கொடு, நாங்கள் கேட்குறோம், ஏதாவது டவுட் இருந்தால் இந்த ப்ராஜெக்ட்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், அப்படியே சுற்று வெளியில் போகலாம், இந்த ப்ராஜெக்ட் இருக்கும்போது ஒர்க்கும் பண்ணலாம் லைஃபை என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி என்னை ஒரு மாதிரி ஃபன் ஃபில்டாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ நான் நேம்ஸ் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பிரைஸ்லின் அப்படின்னு ஒருத்தவங்க என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அவங்களுக்கு. காலேஜ் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
2: திவ்யா மாயா சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கும் வந்துட்டு இந்த 11th 12th ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இல்லாத ஃபேஸாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்துட்டு என் ஸ்டடீஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு என் எமோஷன்ஸ் வந்து நான் வந்து நிறைய கோத்ரோ பண்ணேன், நிறைய எமோஷன்ஸை கோத்ரோ பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு ஷோல்டர் கொடுத்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க என் கூட. அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு என் லைஃப்பில் ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அவங்க என் பர்ஸ்பெக்டிவே மாற்றினாங்க, ஸ்கூல் லைஃப் பர்ஸ்பெக்டிவ், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மிச்ச வேறு வேறு பர்ஸ்பெக்டிவ் அதெல்லாம் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அதே முன்னாடி சொன்ன மாதிரியே வந்துட்டு இன்னும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணாங்க எனக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
3: ஸோ எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி வந்து நான் ஒரு பொண்ணோட 12 இயர்ஸாக நான் ஃப்ரெண்டாக இருந்தேன். பட் நடுவில் வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த ஒரு செகண்டில் அந்த 12 இயர்ஸுமே மொத்தமாகவே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருமே பேசின மாதிரி எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேலே திருப்பி ஒரு ட்ரஸ்ட் வைக்க எனக்கு சுத்தமாக வந்து ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. இனிமேல் நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஏதாவது ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நமக்குன்னு வருவாங்களா அப்படின்ட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருந்தது. ஸோ அப்படி வந்து ஒரு பொண்ணை நான் வந்து 11th பார்த்தேன். அவள் வந்து ஸ்டார்டிங்கில் 11th 12th வந்து யாரும் பெருசாக புரிஞ்சிக்கலை என்ன. ஸோ அது வந்து நிறைய இஷ்யூஸ்னால போனதுனால ஸோ மெனி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளாஸ் ஃபுல்லாகவே போச்சு. ஸோ அதெல்லாமே ஓவர் கம் பண்ணி ஐ ஸ்டுட் ஃபார் மை செல்ஃப் அப்படின்ட்டு தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு நான் தான் ஃப்ரெண்டுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் நான் வந்து 2 வருஷமாக போனேன். பட் 12th நாங்கள் முடிக்கும் போது வந்து என்னை பற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லாருமே அவங்க வந்து என்கிட்ட வந்து சாரி கேட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அப்போ தான் இண்டிவிஜுவலாக என்கிட்ட வந்து பழகி பார்த்து இது பண்ணும் போது அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது பிரார்த்தனானா இப்படி தான் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 12th தான் நானும் அந்த பொண்ணும் ரொம்பவே க்ளோஸாக போனோம். அண்ட் ஸ்டில் இன்னமும் நாங்கள் ஒன்றா இருக்கோம். அவள் வந்து என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அவள் பேர் நல்லாவே தெரியும். எது பார்த்தாலுமே எது பண்ணாலுமே எனக்கு கெட்டதோ நல்லதோ இல்லை ஏதோ ஒரு ஹாப்பினஸ், நான் ஏதோ ப்ரைஸ் வின் பண்ண எதுனாலுமே ஃபர்ஸ்ட் நான் அவளுக்கிட்ட தான் போய் சொல்லுவேன். அண்ட் அவள் பேர் வந்து ட்ரினிட்டா. அவள் வந்து வேற காலேஜ் கிரசன்ட்ல படிக்கிற அவள். ஷீ இஸ் டூயிங் LLB ஆக்சுவலி. ஸோ அவள் வந்து ஷீ இஸ் அ ஜெம் ஆக்சுவலாக. என் லைஃப்ல நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரே நான் வெறுத்துட்டதுக்கு அப்புறம் அது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணது அவன் ஒருத்தி மட்டும்தான். அண்ட் அவளை பற்றி சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் ஹர் டு பி வித் மீ. அண்ட் நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வந்து ரெண்டு சைடுமே பேலன்ஸ்டா மியூச்சுவலா இருந்தா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகுன்றது. அண்ட் நாங்கள் ரெண்டு பேருமே அப்படிதான், என் சைடும் அவ சைடும் இட்ஸ் டோட்டலி பேலன்ஸ்ட். அண்ட் இதே பேலன்ஸ் வந்து லைஃப் லாங் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்யூ டனேட்டா.
4: ரொம்ப அழகா சொன்னீங்க எல்லாருமே. நீங்கெல்லாம் சொன்னது ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ அழகானதுன்னு நேர்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம எம்ஓபி வைஷ்ணவ் கல்லூரி மாணவிகள் அவங்களோட நட்பு குறித்த அனுபவங்களை அற்புதமாக பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த கலந்துரையாடல் நிறையா பேருக்கு அவங்களோட சிறந்த இல்லைனா கசப்பான நட்பு அனுபவங்களை கூட ஞாபகப்படுத்தியிருக்கும். நட்பன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான உறவு, நம்ம தேர்ந்தெடுக்கும் உறவு. ஆனா எப்போ அந்த உறவு நம்ம சந்தோஷம், செல்ஃப் வர்த், அப்புறம் நம்ம மென்டல் ஹெல்த்தை பாதிக்க ஆரம்பிக்குதோ அப்ப அது ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து டிபெண்டன்சியா மாறுதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையான நட்புல கண்ட்ரோல் இருக்காது, புரிதல், ஸ்பேஸ், ரெஸ்பெக்ட் தான் இருக்கும். அதனால நம்ம நாட்களை அழகா மாற்றும் மனிதர்களுக்கு நம்ம அன்பையும் மரியாதையும் கொடுப்போம். நம்மள சுத்தி இருக்கிறவங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையும் ஒளிமயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். இது போல இன்னொரு சுவாரஸ்யமான கலந்துரையாடல்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே மகத்தி மற்றும் எம்ஓபி வைஷ்ணவ் கல்லூரி மாணவிகள். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
1: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
0: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், ரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். கேளுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8.

You are listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

0: நேர்களே, இன்னைக்கு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வந்து நீங்க இன்னைக்கு கேட்க போற நிகழ்ச்சி எதை பத்தினா மரங்கள் பத்தி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மரங்களின் முக்கியத்துவம் அப்படின்னு நாங்க ஒரு தலைப்பு கொடுத்திருக்கோம். இது ஏன் இந்த தலைப்பு நாங்க கொடுத்திருக்கோம் அப்படிங்கறது நீங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்து லேட்டஸ்டா அப்பெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்னா, எங்க பார்த்தாலும் ஒரே பெரிய பெரிய பில்டிங்கா வந்துருக்கு. அண்ட் எல்லா மரத்தெல்லாம் வெட்டுறாங்க, நிலத்தெல்லாம்
1: வந்து எவ்வளவு பேர் வந்து மரத்தை வெட்டுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிலம் எல்லாம் வச்சிருக்கிறவங்க வித்துறாங்க. அந்த நிலத்துல என்ன, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வந்து மாந்தோப்பு, தென்னந்தோப்பு இல்லாட்டி விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து இந்த வில்லேஜஸ் கிராம சைட் எல்லாம் போனீங்கனாலே அங்க இருக்கிற எல்லா விவசாயங்கள்லாம் வந்து அவங்க நிலத்தை வித்துட்டு இங்க சிட்டி கிளம்பி வந்துடுறாங்க. அப்ப அவங்க பசங்க எல்லாம் போய் அவங்க வந்து சிட்டியில வந்து படிக்க போறாங்க, சம்பாதிக்க போறாங்க. சில பேர் சிங்கப்பூர் மலேசியா கூட எல்லாம் போறாங்க. சோ இப்ப வந்து நிலத்தை வித்துட்டு வித்துட்டு போறதுனால இந்த பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த நிலத்தை வந்து ஒரு நல்ல பிரைஸுக்கு வந்து இவங்களுக்கு வித்துட்டு இவங்களுக்கு வந்து இந்த விவசாயங்கள்லாம் நினைக்கிறாங்கன்னா, ஓ நம்மளுக்கு வந்து நல்லா பைசா கிடைக்குது அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதனால நம்ம பாத்தீங்கன்னா இப்ப இந்த கிரீன் கவர்னு சொல்லுவாங்க, தட் இஸ் நம்ம இருக்கிற நாட்டுல எவ்வளவு தூரம் இந்த காடுகள், தட் இஸ் ட்ரீஸ் பொதுவா எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் மினிமமா இருக்கணும். கிட்டத்தட்ட 33% சொல்றாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து அந்த கிரீன் கவர் இருக்கணும்னு. நம்ம நாட்டுல அது குறைஞ்சிட்டே வருது. இத்தனைக்கும் நம்ம வந்து என்ன அக்ரிகல்ச்சர் கண்ட்ரினா வேற சொல்லிக்கிறோம் வெளிக்கிறோம். சோ அது குறைஞ்சிட்டே வருது. சோ இது வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதா இருக்கு. ஏன்னா பொல்யூஷன், அதுக்காம மழையே இல்லைன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம்
0: இதெல்லாம் வந்து வெறும்னா ஒரு ரெண்டு பிரச்சனை தாங்க. ஆனா இன்னும் நாங்க இப்ப சொல்ல போற நிகழ்ச்சியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது மரத்தோட உபயோகம் என்ன, மரத்தோ இல்லாம நமக்கு என்னெல்லாம் ஆகும். இப்ப 2009 எப்படி இருக்குன்னா 2020 எப்படி இருக்க போறதுன்னு நமக்கு தெரியலங்க. அதனால மரம் அப்படிங்கறது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு நாங்க நினைச்சுதான் இன்னைக்கு இந்த டாபிக் நாங்க எடுத்திருக்கோம். சோ இப்ப முதல்ல வரப்போறது வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். அதாவது மரத்தை இந்த மாதிரி நிலத்தெல்லாம் வித்துட்டு போறவங்களுக்கு எப்படி வாழ்வு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு ஒரு பப்ளிக் சர்வீஸ்
1: ஆடு. நம்ம மரங்கள் எவ்வளவு தேவை அப்படின்னு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான ஒரு பிஎஸ்சி
0: பாக்கலாம் வாங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துறாம், பணத்தை பார்த்துதான் வாழ்வு மாத்துறாம். என்ன கற்பகம், எங்க பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு எங்க கிளம்புற?
2: நாங்க பட்டணத்துக்கு போறோம்.
0: என்னது பட்டணத்துக்கு போறீங்களா? அப்ப இங்க இருக்க நிலம் விவசாயம் இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க?
2: உனக்கு தெரியாத விஷயமே, நித்திக்கு வந்தோருமா ஒரு பெரிய ஆளு பட்டணத்துல இருந்து, அவங்க எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி சொன்னாரு, 20 லட்சம் ரூபாய் காசு குடுக்கறேன், நீ உன் நிலத்தை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரு. அதனால நாங்க நிலத்தை வித்துட்டு எல்லாரும் பட்டணத்துக்கு போறோம். பட்டணத்துல ஒரு பெரிய வீடும் குடுக்கறேன்னு சொல்லிருக்காரு.
0: அடியாத்தி என்னடி கொடுமை இது, வீடு வித்துட்டு எங்க போற?
2: வீடு இல்ல, நிலத்தையும் செத்து நாங்க வித்துட்டோம். நாங்க எல்லாம் ஜாலியா பட்டணத்துக்கு போறோம்.
0: என்னடி என்னாச்சு, இங்க நல்லா தானே இருந்த, வயலு நல்லா இருந்தது, நல்ல செல்வ செழிப்பா இருந்தீங்களே, இப்ப ஏன் வீடு வித்துட்டு போறீங்க?
2: இல்ல இல்ல, நாங்க எல்லாம் நல்லா யோசிச்சுதாமா முடிவெடுத்தோம். இப்ப பாருங்க, வருஷம் எங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் வித்தா மொத்தமா எவ்வளவு வருது? ஒரு 20,000 கூட வர மாட்டேங்குது. நாங்க இன்னும் புள்ள பசங்க எல்லாம் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கணும். பட்டணத்துல பெரிய பெரிய ஸ்கூல் எல்லாமும் இருக்கு. 20 லட்சம் குடுக்கறேன்னு சொன்னாங்க. நாங்க சந்தோஷமா அங்க போயிருக்கிறோமே, இப்பதான் எல்லாரும் அங்கதான் வாழ்றாங்க. அதனால நாங்க எல்லாரும் சந்தோஷமா அங்க போக போறோம்.
0: என்னடி கண்டிப்பா தெரியுமா உனக்கு அங்க வீடு தராங்கன்ட்டு? நம்ம பக்கத்து வீட்டு இந்த பங்கஜம் இருக்காளே, அவளோட அத்தை பொண்ணா எவ்வளோ, அவ இந்த மாதிரிதான் போனா. கடைசியில பாத்தா இப்ப மூட்டை தூக்கிட்டு இருக்கா, வீடும் கிடையாது ஒன்னும் கிடையாதுன்னுட்டாங்க. என்ன யோசிச்சு பண்றியா?
2: இன்னும் பயமுத்தாத, நாங்க எல்லாம் நல்லா யோசிச்சுதான் பண்ணிருக்கோம். அந்த பெரியாளுன்னு தெரியுமா பண்ணாரு, ஒரு பத்திரத்துல எல்லாத்தையும் விவரமா எழுதி கொடுத்தாரு, எங்களுக்கு படிச்சு வேற காட்டினாரு. அது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட நாங்க எல்லாரும் அந்த கையெழுத்து போட்டுதான் இந்த முடிவுகள்லாம் நாங்க வந்திருக்கோம். நீ கவலைப்படாத, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் பட்டணத்துல இருந்து. பட்டணத்துல இருந்து நான் உனக்கு போன் பண்றேன், கவலைப்படாத.
0: எனக்கு என்னடி அம்மா, நீ நல்லா இருந்தா சரி, 5 பிள்ளைக்குட்டிய வச்சிருக்க, அதோட நல்ல உன் வாழ்க்கைய நடத்து.
2: கண்டிப்பா.
1: சரி, இப்ப பாத்தீங்கல்ல செல்வியும் கற்பகமும் என்ன பேசிட்டாங்கன்னு. இப்ப வந்து அவ ஜாலியா வந்து சரி சென்னையில போய் நம்ம சந்தோஷமா இருக்க போறோம் நினைச்சிட்டு அவ கிளம்பிட்டாங்க. ஆனா வந்து என்னாச்சுன்னா 3 வருஷம் கழிச்சு சடனா செல்வி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா. என்னாச்சுன்னு பாக்கலாமா? ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வேதிக்கு வந்து இந்த பக்கத்து தெருல தண்ணியே வரலையாண்டி, குழத்தடியில அவ்வளவு சண்டை ஆயிடுச்சான்.
0: கேள்விப்பட்ட பங்கஜம், சரி கிணத்தடியில போய் பாக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் சுத்தமா தண்ணியே இல்ல,
1: மழையே இல்லடி, என்ன பண்றதுன்னு தெரியல. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து விவசாயம் கூட செய்ய முடியல, எல்லாம் காஞ்சு கிடக்கு. என்ன பண்றது, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல.
0: யாரது செல்வி மாதிரி அங்க இருக்கே?
1: ஆமா, ஏய் அவதான் பட்டணத்துக்கு போயிருந்தாலும் சென்னைக்கு போறேன் சென்னைக்கு போறேன்னு ஒரே டமா நினைச்சிட்டு போயிட்டே இருந்தாலும்
2: என்னன்னு தெரியலையே வந்திருக்கா கேக்கலாம் இரு
1: போய் கேக்கலாம் வா.
2: ஏ செல்வி செல்வி இங்க வாடி செல்வி. என்ன செல்வி என்ன திருப்பி வந்துட்ட என்ன ஆச்சு என்ன சென்னப்பட்டினம் போறேன் சென்னப்பட்டினம் போறேன்னு சொல்லிட்டு இருந்த கடைசியில பார்த்தா நான் லீவுக்கு தலைகளே காமிச்சிட்டு போலான்னு வந்தியா என்ன.
0: ஐயோ அத கேட்காதடி ஒரு பெரிய சோக கதடி.
2: ஏய் ஏண்டி அழுகுற அழாத அழாத. நீ ஏண்டி அழுகுற அங்க பாத்தியா உன் நிலத்த எவ்வளவு பெரிய மில்லு ஃபேக்டரி வந்திருக்கு 20 லட்சம் வேற குடுத்திருக்கான்ற அப்புறம் ஏண்டி அழுகுற.
0: அது ஏன் கேக்குறமா நாங்க பட்டணத்துக்கு போனா அங்க எங்கேயுமே சுத்தமாவும் இல்ல சும்மா தெருல எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்கங்க எப்ப பார்த்தாலும் ஒரே வண்டியா இருக்குது பசங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாத வீடு குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. வீடு என்னமோ சின்னதா ஒரு ஒரே ஒரு ரூம் மாதிரி இருக்குது அதுக்கு ஏறிக்கிட்டே இருக்கேன் 8 மாடி ஏறி ஏறி ஏறி ஏறி வீட்டுக்கே போக முடிய மாட்டேங்குதுமா. இதுக்கு வேற மாசம் மாசம் 2000 ரூபாய் கொடுக்க சொல்றாங்கம்மா. அந்த 2000 ரூபாய் கழிக்கிறேன் கழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் அப்படி எடுத்துட்டாங்க. மித்த 10 லட்சம் ரூபாய் எங்க போச்சுனே தெரியலமா. என்னோட நலத்தை எனக்கு பார்த்தா அழுகே வருதுங்க நலமே இல்ல. நான் ஏன் விட்டுட்டு போனேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க மழையும் பெய்ய மாட்டேங்குது ஒண்ணும் பண்ண மாட்டேங்குதுமா. என்னால அங்க வாழவே முடியலமா. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோங்க நான் பட்டணத்துல. புருஷனுக்கும் வேலை கிடைக்கல குழந்தைங்களுக்கும் பள்ளிக்கூடம் கிடைக்கல ஃபீஸ் ஃபீஸ் ஃபீஸ்னு சொல்லிட்டு நல்லா மொழி வைக்கிறாங்கம்மா. நீங்களாவது இங்க சந்தோஷமா விவசாயம் பண்ணிட்டு வருஷம் வருஷம் வர காசு வச்சுட்டு சந்தோஷமா இருப்பீங்க. சரி அதே மாதிரி நம்ம பழைய வாழ்வுக்கே வந்துடலாம் சொல்லிட்டு ஊரோட ஊரா இருக்கலாம் சொல்லிட்டு போட்டி படக்கெல்லாம் தூக்கிட்டு நான் வந்துட்டேன்மா திரும்பியும்.
2: ஐயோ நீ தப்பா நினைக்கிற இங்க அதெல்லாம் நடக்கிறது இல்ல. இந்த மில்லு ஃபேக்டரி வந்ததுல இருந்து இதுல வர கழிவு நீர் வந்து நம்மளோட குளத்துல போய் சேர்ந்துருது. மீனுங்கள்லாம் செத்து போயிடுச்சு மாடு தண்ணி குடிக்க முடியல எதுவுமே நடக்கிறது இல்ல. இந்த லட்சணத்துல மழையும் கிடையாது. சரி நேத்துதான் நானும் பங்கஜமும் பேசிட்டு இருந்தோம் வாடி போய் தண்ணி எடுக்கலான்னு. கடைசியில பாத்தலாம் குளம் எல்லாம் வத்தி போய் கிடக்குது எங்கேயுமே தண்ணி வர்றது இல்ல. இங்க போக போக இப்ப பட்டணம் மாதிரியே ஆயிட்டு போகுது.
1: செல்வியோட சோக கதையை கேட்டீங்களா. கிராமங்கள்லாம் எப்படி ஆயிட்டு வருதுன்னு பாத்தீங்களா. அந்த காலத்துல நான் என்ன சொல்லுவாங்க நம்ம தாத்தா எல்லாம் நம்ம அப்படி பச்சை பசேர்னு இருக்கும் தண்ணி எல்லாம் நதியில் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்ல. இந்த நிலைமை ஏன் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இப்ப கிராமத்துல இருக்கிறவங்களும் அவங்க நிலத்தெல்லாம் வித்து வர்றாங்க. சோ இந்த கட்டடம் கட்டுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க செடி கொடி மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டு வந்துடுறாங்க. சோ இதெல்லாம் கம்மி கம்மியாயிட்டு வரதுனால நம்மளுக்கு வந்து மழையும் கம்மியாயிட்டு வருது. மழை கம்மியானா நம்ம பூமியில இருக்கிற தண்ணியும் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும். சோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா மரத்தை நடுறதுதான். சோ நீங்க என்ன பண்ணுங்க இனிமேல இருந்து ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா 4 மரம் நீங்க நடுவீங்க அப்படின்ட்டு ஒரு சபதம் எடுத்துக்கோங்க.
0: என்ன நேர்களே இந்த பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருக்கீங்களா. இதுல இருந்தா உங்களுக்கு என்ன தெரியாது மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு தெரியுது. சோ இன்னைக்கு நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். அதாவது மரம் நடணும். மரம் வெட்டுறதும் வெட்டாதது பத்தி நமக்கு இப்ப கவலை இல்ல. மரம் நம்ம நடணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய மரத்தை வெட்டிட்டோம். சோ கண்டிப்பா இந்த பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா நீங்க வந்து மரத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க. சோ இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரப்போகுது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8ல. கண்டிப்பா கேளுங்க மரங்களை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
1: சரி இப்ப பாத்தீங்களா இப்ப வந்து மரம்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்க. மரம் இல்லாம என்னெல்லாம் ஆகுது பாத்தீங்கல்ல. தண்ணி இல்ல மழை இல்ல. இப்ப வடக்கு இந்தியாவில கூட என்ன சொல்றாங்கன்னா ட்ரவுட் அதாவது துளி சொட்டு மழையே இல்ல. அங்க வந்து பூமியில இருந்து தண்ணியும் ஃபுல்லா காஞ்சு போச்சு. அவங்களால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. என்னது விவசாயம் நடுறது ஒண்ணுமே பண்ண முடியல. சோ இது வந்து மரங்கள் குறைஞ்சு குறைஞ்சு வர வர நம்மளோட வந்து நிறைய அதனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. நிறைய பாதிப்புகள் ஏற்படுறது. அதை தவிர்த்து இப்ப வந்து டிராபிக்னால வந்து மாசு தட் இஸ் காத்துல உள்ள மாசு தட் இஸ் பொல்யூஷன் சொல்றாங்கல்ல அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வருது. ஏன்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிராபிக்ல வந்து நிறைய தேவையில்லாத புகையெல்லாம் வருது. சோ இந்த புகைகள்லாம் இந்த மரங்கள்லாம் என்ன பண்ணணும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறது. சோ அப்சர்வ் பண்ணிக்கிறது நம்ம காத்து கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் சுத்தமா சுவாசிக்கிறது கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரியே இல்ல. சோ அதனால இப்ப வந்து நிறைய நிறைய யங்ஸ்டர்ஸ் மிடில் ஏஜ் பீப்புளுக்கு எல்லாம் இந்த ஆஸ்மா ட்ரபிள் வீசிங் ட்ரபிள் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது. சோ இதனால ஹெல்த் ஹஸார்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சில சமயம் ரொம்ப நாள் பொல்யூஷன்லயும் இருந்தீங்கன்னா வந்து தலைவலி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடும் சொல்றாங்க. சோ இதனால நம்மளுக்கு வந்து நிறைய உடல் ஆரோக்கியமும் ரொம்ப கெட்டு போகுது.
0: உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்விரான்மெண்ட் அதாவது சுற்றுப்புற சூழலும் ரொம்ப வந்து மாசுபடுறதுங்க. அதாவது இதனால இப்ப வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு வந்திருக்கு. குளோபல் வார்மிங்னா என்னன்னா வந்து நம்மளோட உலகமே வந்து வெப்பம் அடையறதுதான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து எப்போதுமே வந்து கிளைமேட் எப்படி இருக்கணும்னா வந்து இந்த டைமுக்கு இப்படி இப்படி இருக்கணும். அதாவது வந்து
1: மழை வந்து இப்போ வந்து ஆகஸ்ட் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் மழை இருக்கணும்னு சொல்றாங்க. அது இருக்கிறது இல்ல. ஏன்னா அதனால எவ்வளவு எப்படிதானே சொன்னாலும் அதனால நம்மளால விவசாயம் ஒழுங்கா செய்ய முடியறது இல்ல. சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி சம்மருங்கிறது தட் இஸ் வெயில் காலம்ங்கிறது கரெக்டா வந்து அது வந்து ஏப்ரல் டு ஆகஸ்ட் தட் இஸ் ஜூலைக்குள்ளதான் இருக்கணும். வேற என்ன இப்ப வந்து வெயில் காலம் தான் போயிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு வந்து நவம்பர் செப்டம்பர்னு போயிட்டே இருக்கு. சோ அதுதான் வந்து சொல்றாங்க குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட்
2: அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, இப்ப உலகம் அப்படி வெப்பம் அடிச்சுட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹிமாலயாஸ் அப்புறம் மத்த இடத்துல எல்லாம் அந்த பெரிய பெரிய ஐஸ் கட்டி பெரிய பெரிய ஸ்னோ அதாவது பனி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப வெப்பம் அடைஞ்சிருதுன்னா அந்த வெப்பத்தினால வந்து அதெல்லாம் மெல்ட் ஆயிடுமா, அதாவது தண்ணியா மாறிடும். அது தண்ணியா மாறி இந்த தண்ணி எல்லாம் அப்படி இறங்கி வந்துச்சுன்னா ஒரு நாள் உலகமே வந்து பிளட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க.
1: உலகம் ஃபுல்லா கடல் ஆயிட்டு அப்படியே நம்ம இருக்கிற எல்லா நிலங்கள்லாம் அப்படியே ஃபுல்லா தண்ணியில முழுகி போயிடும். அதாவது சுனாமி சொல்றாங்கல்ல, அந்த சுனாமி வந்து ஒரு ஹோல் உலகத்துக்கே வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குங்க.
2: அது வந்து இந்த குளோபல் வார்மிங்கோட ஒரு பெரிய பிரச்சனை. இந்த குளோபல் வார்மிங் வந்து தடுக்கிறதுக்கு என்னன்னா வந்து இந்த கிளைமேட், அதாவது அப்பப்ப வெயில் வரணும், அப்பப்ப கரெக்டா மழை பெய்யணும். சோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மரங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மரங்கள் இருந்தாலே நமக்கு சொல்ற மாதிரி மழை வந்து கரெக்டா பெய்யும். இது மட்டும் இல்லாம அந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க,
1: மரங்கள் இருந்தா மழை ஏன் பெய்யும் பாத்தீங்கன்னா அது நமக்கு கிளைமேட்டை ரொம்ப கூலா ஆக்கிடும். தட் இஸ் இப்ப நீங்க பார்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து நம்மளுக்கு வந்து ஈவினிங்க ஒரு 4 மணி 5 மணிக்கு போனோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாரும் எஸ்பெஷலி இந்த வயசானவங்க எல்லாம் போறாங்களா அவங்க சொல்லுவாங்க அங்க போனா அமைதியா கூலா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஏன்னா அந்த மரங்கள்ல உள்ள அந்த பச்சை கலர் இருக்கு பாத்தீங்களா, அதே வந்து நம்மளுக்கு ரொம்ப கூலிங்கான ஒரு எஃபெக்ட் தரும் சொல்றாங்க. கண்ணுக்குமே அது ரொம்ப நல்லது, சூதிங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அது பாக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. தவிர்த்து நிறைய மரங்கள் இருந்ததுன்னா வந்து சன் ரேஸ் தட் இஸ் வெயிலோட டைரக்ட் எஃபெக்ட் நம்ம மேல இருக்காது, தட் இஸ் அது வந்து மரம் பாதி அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு பாதி தான் அனுப்பும். சோ பாத்தீங்கன்னா வெயிலே பாதி அளவுக்கு குறைஞ்சு போயிடுங்க. சோ அதனால மரங்கள் இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் கூலா நல்லா பிளசண்டா இருக்கும் சொல்றாங்க.
2: ஆமாங்க, அது வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு சூரிய ஒளியில இருந்து எல்லாம் வரும், சூரிய ஒளி விட்டமின் டி கொடுக்குங்க இல்லன்னு சொல்லலாம். ஆனா வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்மளோட தோலையோ இல்ல உடல்லையோ
1: இல்ல விட்டமின் டி எப்ப வரும் சொன்னாங்கன்னா காலங்கார்த்தால இருக்கிற இளம் வெயில் தான் விட்டமின் டி. மத்தியானத்துல மண்டைய புழக்கிற வெயில் ஒண்ணும் விட்டமின் டி எல்லாம் வராதுங்க.
2: அதுல வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் தான் வரும். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. சன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது வெயில் வந்து நம்ம மேல பட்டாலே சில பேருக்கு மயக்கம் வந்துடுறது, அப்படியே விழுந்துடுறாங்க, அவங்களுக்கு என்ன ஆறுதுன்னே தெரியல. சோ இது இது மட்டும் இல்லாத கண்ணு கூட பிரச்சனை. இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து கண்ணுக்குள்ள போச்சுன்னா வந்து உங்க ஐ சைட் அதாவது பார்வை வந்து பாதிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு
1: ஸ்கின் கேன்சர். வெயில ரொம்ப நாள் இருந்தோம்னா அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர் வேற காஸ் பண்ணும் சொல்றாங்க. ஏங்க அதெல்லாம் விடுங்க, இப்ப எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்து டூ வீலர் எல்லாம் போறாங்க, அங்க போனா என்ன சொல்றாங்க எங்க தோல் கருத்து போயிடுச்சு டேன் ஆயிடுறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க, இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்ங்கிறது வந்து ஜாஸ்தி ஆனதுனால தான் இந்த ப்ராப்ளமே.
2: அது மட்டும் இல்லைன்னா வந்து இப்ப வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதாவது அந்த வெதர் வந்து மாறி மாறிட்டு வருது. அதாவது எப்பப்ப வெயில் அடிக்கணுமோ அப்ப அடிக்க மாட்டேங்குது, எப்பப்ப மழை பெய்யணுமோ பெய்ய மாட்டேங்குது, திடீர் திடீர்னு கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து அது நம்ம உடல் நலத்துக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, நம்மளோட நலங்களுக்கு அதாவது விவசாயமும் பண்ண முடியலங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஹைதராபாத்ல இல்லங்க, ஹைதராபாத்ல வந்து மழையே இல்லாம பாத்தீங்கன்னா 30 farmers வந்து சூசைட் பண்ணிட்டாங்க, அதாவது தற்கொலை பண்ணிட்டாங்க நிறைய விவசாயிகள். மழை இல்ல அப்படிங்கறது ஒரு ரீசன்னால. சோ இதுக்கு என்ன காரணம், ஏன்னா நலம் எல்லாமே குறைஞ்சு போயிடுத்து. ஃபாரஸ்ட் அதாவது காடுகள்ல எல்லாம் மரத்தை வெட்டி பெரிய பெரிய பில்டிங் கட்டி ஒரே மாசுபடுத்துறாங்க. மரத்தோட இன்னொரு முக்கியமா என்ன பண்ணும்னா வந்து அது வந்து நம்மளோட மண்ணை வந்து அடர்த்தியா வச்சுக்கும், அதாவது சாயில் இரோஷன் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மரத்தோட ரூட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மண்ணை நல்லா அழுத்தி பிடிச்சுக்கும். சோ நம்ம எப்ப தண்ணி ஊத்தினாலும் அந்த மண்ணெல்லாம் கூடவே வந்துடாது.
1: அதாவது சில சமயம் ரொம்ப ஹெவியா காத்தடிச்சிருந்தா கூட இந்த மேல இருக்கிற அந்த மண் அப்படியே வந்து காத்தோட பறந்து போயிடும் சொல்றாங்க. இப்ப மரம் நட்டீங்கன்னா அது வந்து நம்மளோட அந்த வேர்கள், அந்த வேர்கள் வந்து நல்லா இழுத்து நம்ம மரத்தை நம்ம மண்ணை இழுத்து பிடிச்சிருக்கிறதுனால மண் லூசா இல்லாம நல்லா கெட்டியா இருக்கு.
2: சோ ஏன் வந்து நீங்க மண் கெட்டியா இருக்கணும் அப்படின்னு கேப்பீங்க, ஏன்னா வந்து இந்த மணல் வந்து ஏன் லூசா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா வந்து இந்த மணல்ல இருக்கிற மேல் பாகம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஃபர்டைல்ங்க, அதுதான்
1: செழிப்பா வளரும், அதுலதான் வந்து செடிகள் மரங்கள்லாம் அதுலாம் செழிப்பா ரொம்ப வளரும். அது போயிடுச்சுன்னா எப்படிங்க மரங்களுக்கு வந்து அதுக்கு வேணுங்கிற சத்தே கிடைக்காது. சோ அதனாலதான் சொல்றாங்க மணல் வந்து இந்த சாயில் எரோஷன் சொல்றாங்க இல்லையா, அதை நம்ம கட்டுப்படுத்தணும். அது எப்படி கட்டுப்படுத்தலாம், மரத்தின் வளர்த்தாலும் கட்டுப்படுத்தலாம்.
2: அது மட்டும் இல்லைங்க, நம்ம சாப்பிடுற அரிசியில இருந்து கோதுமையில இருந்து நம்ம சாப்பிடுற காய்கறிகள்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து தான் வருதுங்க. விவசாயம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நிலத்தை வித்துட்டே இருந்துட்டு இல்லைன்னா வந்து எல்லா மரங்களையும் வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நமக்கு கண்டிப்பா வந்து சாப்பிட சாப்பாடு கூட கிடைக்காம போயிடுங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு 2009 இருந்திருக்குன்னா வந்து 2020 நம்ம நிலைமை எப்படி இருக்கும்னு கண்டிப்பா எனக்கு தெரியலங்க.
1: சோ இத பத்தி நம்ம மரத்தை வந்து ஏன் வெட்டக்கூடாது, இதனால என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் இருக்கு, அண்ட் மரங்கள் நம்மளுக்கு எந்த வகையிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல். அப்கோர்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப இருக்கிற பேப்பர் வந்து மொத்தத்துல மரத்துல இருந்து தான் வருது. இந்த பேப்பருக்காக எவ்வளவு மரத்தை வெட்டுறாங்க நீங்களே சொல்லுங்க. அதனாலயே வந்து ஃபர்ஸ்ட் மரம் குறைய காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பருக்காக தாங்க. சோ அத முதல்ல நம்ம கட்டுப்படுத்தணும். சோ அதனாலதான் சொல்றாங்க இப்ப வந்து போய் பேப்பரை வந்து போய் அந்த பழைய பேப்பர் கடையில போடுங்க, அம்மா வந்து ஒன் சைடு ஷீட்ஸ் எல்லாம் யூஸ் படுத்திட்டு தூக்கி போட்டுறாதீங்க, இன்னொரு சைடு வேணா வந்து நம்ம சும்மா ஏதாவது எழுதுறதுக்கு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னா இதுக்கு இதாங்க காரணம்.
2: மட்டும் இல்லங்க வந்து இப்ப என்ன MOP சமுதாய வானொலி 107.8 நிறைய நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருக்கு அனைத்தும் மரங்களை பத்தி, மரங்களோட மெடிசினல் ப்ராப்பர்டிஸ், அதாவது மருந்து எதெல்லாம் மரங்கள்ல இருந்து பண்றாங்க, அது தவிர அது என்ன விதத்துலதான் நமக்கு உபயோகமா இருக்கு, மரங்கள் என்னென்ன மரங்கள் என்னென்ன பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி வந்து இப்போ நிகழ்ச்சிகள் சொல்ல போறோம். கேட்க தவறாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க MOP சமுதாய வானொலி 107.8. அடுத்ததா இப்ப MOP சமுதாய வானொலி 107.8 போற ஒரு நிகழ்ச்சி மிஸ் வைஷ்ணவியோட ஒரு இன்டர்வியூ. வைஷ்ணவி பாத்தீங்கன்னா வந்து பூமி சென்னை அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன் வந்து திங்க் கிரீன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதனால என்னன்னா இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து மரம் நடுறது இந்த மாதிரி அண்ட் மரத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் வந்து சொல்லுற ஒரு ஆர்கனைசேஷன். வைஷ்ணவி வந்து இப்ப என்ன சொல்றாங்க நமக்குன்னு சொல்லிட்டு
3: thank you Vaishnavi for consenting to give an interview to MOP community radio 107.8. இன்னைக்கு வந்து எங்களோட நிகழ்ச்சி எல்லாமே வந்து மரங்கள் பத்தி. சோ இப்ப வந்து நீங்க வந்து உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
4: நான் பூமின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க 20 ஆர்கனைசஸ் மற்றும் கம்யூனிட்டி சென்டர்ஸ்ல இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதை தவிர்த்து எங்களுக்கு ஒரு என்வரன்மெண்டல் இனிஷியேட்டிவ் இருக்கு, அதுல வந்து திங்க்ரீன் பேரு. நாங்க ரெசிடென்சியல் ஏரியாஸ் அதாவது லோக்கல் ஏரியாஸ்ல மரம் நட்டு வரோம்.
3: அப்புறம் வந்து பூமி ஆர்கனைசேஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு.
4: பூமி ஆர்கனைசேஷன் வந்து 3 ஆகுது தொடங்கி. இது வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸால தொடங்கப்பட்ட ஒரு சின்ன ஆர்கனைசேஷன். இப்போ எங்க கிட்ட ஒரு 300 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அண்ட் எங்களோட கம்ப்யூட்டர் இனிஷியேட்டிவ்ல நிறைய திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாமே சென்னை சிட்டிக்குள்ளதான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம்.
3: இப்ப வந்து பூமியில வந்து திங்க் கிரீன் அப்படிங்கறதுதான் அந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ் பத்தியான ஆர்கனைசேஷன்ல, அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன, உங்களோட அந்த ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் என்ன?
4: மெயினா ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா இப்போ குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா அதை பத்தி எதுவுமே ஆக்டிவா எதுவுமே ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது கிடையாது. அதை பத்தி எல்லாருமே பேசுறோம், பட் அதுக்காக என்ன பண்றோம் அப்படிங்கறது கேள்வி இன்னும் பெரிய விஷயம். சோ அதுக்காக வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில மெயினா அவேர்னஸ் கொண்டு வர்றதுதான் எங்களோட ஐடியா, அதாவது சிங்கிரீனோட ஐடியா. அதுக்காக நாங்க சின்ன ஏரியாஸ்ல எடுத்து அங்க இருக்கிற அசோசியேஷன் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு தேவையான மரங்களை ஃப்ரீயா நட்டு கொடுத்து ஃபென்ஸும் போட்டு அவங்ககிட்ட எப்படி அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறதையும் நாங்க சொல்லித்தரோம்.
3: ஓகே, சோ இப்ப இதுவரைக்கும் நீங்க என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணிருக்கீங்க உங்க ப்ராஜெக்ட்ல, இது வரைக்கும் வாட் ஆல் திங்ஸ் யூ அண்டர்டேக்கன்?
4: இது வரைக்கும் இங்க பெத்தல்புரம் அப்படின்ற ஒரு லோக்கல் ஏரியால 25 மரம் நட்டிருக்கோம். அதை தவிர்த்து இப்போ கூட்டுப்புறம்ல கூவம் பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்க PWD பார்க்க வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களோட வாலண்டியர்ஸ் எவ்ரி சண்டே, அதாவது 2வது மற்றும் 4வது வாரத்துல வர சண்டேல ஒரு 2-3 மணி நேரம் அங்க வேலையை செஞ்சு வரோம். அப்புறம் அதை தவிர்த்து ஃப்ரீ தி ட்ரீ கேம்பெயின், அதாவது மரத்துல இருக்கிற ஆணிகளை அதை உள்ள இருக்கிற ட்ரில் பண்ணி இருக்கிற ஆணிய நாங்க ரிமூவ் பண்றோம். இது மெயினா வந்து ஷாப்பிங் ஏரியாஸ் அதாவது டி நகர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பில் போர்ட்ஸ் எல்லாம் மரத்துல ட்ரில் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை எடுத்துட்டு அதை எடுக்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கோம்.
3: Okay, so appo vandu what are your future plans for the Think Green?
4: Inna nariya residential areas identify panni anga vandu marakondrungalai nattu adha parama irukkiradhukku younger generation matrum anga irukkira residents mathiyila பொதுவான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதுதான் எங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். அண்ட் அப்கோர்ஸ் இன்னும் இந்த மாதிரி நிறைய பார்க்ஸையும் டெவலப் பண்ணி சென்னையை இன்னும் ஒரு கிரீனர் சிட்டி ஆக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்கும். இது வந்து எங்க பூமிங்கிற என்ஜிஓட எங்களுக்கு வந்துட்டு மரங்களை பத்தி எஜுகேஷன் கம்மியா இருக்கிறதுனால நாங்க நிழல்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்றோம். அவங்க எங்களுக்கு வந்து எந்த மரம் நடலாம், இந்த மாதிரி மரம் நடுறத பத்தி கத்து கொடுத்து எங்களுக்கு அவங்க கைடன்ஸ் தராங்க.
3: சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஹவ் ஆக்டிவ் ஆர் யூத், அதாவது இளைஞர்கள் இப்போ இந்த என்விரான்மெண்ட் அவேர்னஸ் அண்ட் உங்களோட பூமியில எஸ்பெஷலி ஹவ் ஆக்டிவ் ஆர் தே? What is your take on
4: rent? அதாவது பூமியில வந்து ஆக்டிவ் வாலண்டியர்ஸ் வந்துட்டு மெயினா வந்து டீச்சிங் பர்பஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு திங்க்ரீன் கதையில வாலண்டியர்ஸ் இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதனால இந்த பார்க் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்லோவா இருக்கு. மெயினா வந்துட்டு அவங்க ஜாயின் பண்றது நாங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறதுனால அவங்கள ஓரளவு எங்களை ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. ஆனா இந்த ஆக்டிவிட்டி ரெகுலரா பண்றதுனால இனிஷியலா ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிறது போய் இப்போ எங்களுக்கு ஒரு 50 வாலண்டியர்ஸ் எவ்ரி வீக்கெண்ட் வராங்க, வந்து எங்களுக்கு இந்த பார்க்ல ஹெல்ப் பண்றாங்க. சோ இளைஞர்களுக்கு வந்து நமக்கு அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம்.
3: ஓகே ஓகே. அண்ட் இப்போ வந்து அதர் தேன் பிளான்டிங் ட்ரீஸ், மரங்கள் வளர்க்கறது தவிர வந்து வேற என்னெல்லாம் பண்ணா வந்து இந்த என்விரான்மெண்ட்டை சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: இப்போ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னால போய் மரம் நட முடியாது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் வந்து வீட்டுல பண்ண முடியறது பேரு காம்போஸ்டிங். காம்போஸ்டிங் என்பது வந்து எப்படி மக்கிற குப்பையை வீட்டிலயே மக்கிக்கலாம், அதை எடுத்துட்டு போய் ரோட்ல போய் குப்பை தொட்டில கொட்டுறதோ இல்ல ரோட்ல அப்படியே காலனில இருந்து வெள்ள டஸ்ட்பின கொட்டுறதோ இல்லாம அது ஒரு சின்ன ஒரு ஒரு பாட் இல்லையோ இல்ல உங்களுக்கு வந்துட்டு வீடு சுத்தி இடம் இருந்ததுன்னா ஒரு சின்ன குழியை நோண்டி எடுத்துட்டு இந்த டெய்லி மக்கிற குப்பை மட்டும், ஆனா அதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், மக்கிற குப்பையை மட்டும் எடுத்து அந்த குழியிலயோ அல்லது அந்த பாட்லயோ போட்டு கொஞ்சம் ஓரளவு காத்து வர அளவு அதை டெய்லி கலரி விட்டுட்டே வந்தோம்னா அந்த பாட் ஃபுல்லா அனுப்ப பிறகு 60 நாள் அது அப்படியே அந்த பாட்டை தொடாத வரைக்கும் அப்படியே வச்சுட்டீங்கன்னா அந்த அந்த குப்பையெல்லாம் ஃபுல்லா மக்கிடும். மக்கின அந்த அதாவது மேன்யூர் வெரி ஃப்ரெஷ், வீட்லயே பண்ற எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத அந்த மேன்யூர் எடுத்து உங்க கார்டன்ல இருக்கிற செடிகளுக்கு உபயோகப்படுத்தலாம்.
3: ஓகே. அண்ட் இப்போ வந்து இப்போ நீங்க வந்து பிளாஸ்டிக் யூசஸும் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புதுசா ஒரு இனிஷியேட்டிவோட யூ ஹவ் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் இல்லையா, கேன் யூ டெல் மீ அபவுட் தட்?
4: ஸ்மால் ஸ்டெப்ஸ்ங்கிற இனிஷியேட்டிவ் வந்து அதாவது யங்ஸ்டர்ஸ் ஒன்ஸ் அகேன் யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணி பிளாஸ்டிக் வந்துட்டு அதாவது சே நோ டு பிளாஸ்டிக், அதாவது கடையில போனா இப்ப எல்லாருமே சின்ன விஷயமா இருந்தா கூட பிளாஸ்டிக் கவர்ல தான் தராங்க. பேனா பென்சில் வாங்க போனா கூட அது வந்து ஸ்டேஷனரி ஷாப்ல பென்சில் கவர்ல தான் தராங்க. அதை அவாய்ட் பண்றதுக்காக உங்களோட ஒரே ஒரு பேக் எடுத்துட்டு போங்க ஷாப்பிங் பண்ணும்போது அப்படிங்கறதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த ஸ்மால் ஸ்டெப்ஸ் பேக் வித்துட்டு வரோம். அது 2 டைப்ல கிடைக்கும், ஒண்ணு வந்து பேக் பேக், ஒன்னு வந்து கேரி பேக், அதாவது ஒண்ணு தோல்கடையில தூக்கிட்டு போற வசதி, இன்னொன்னு வந்து கையில ஷாப்பிங் பேக் மாதிரி வரும். சோ இந்த 2 டைப் பேக்ஸ் நாங்க வித்துட்டு வரோம். ஒரு பேக் வந்து 100 ரூபீஸ் அண்ட் அதுல வந்துட்டு எங்களுக்கு 1% கோஸ் டுவர்ட்ஸ் பூமி. பூமியோட பசங்களுக்கு சின்ன சின்ன ப்ராடக்ட் வாங்குறது, அதாவது சிடிஸ் எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக நாங்க யூஸ் பண்றோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவங்க நெக்ஸ்ட் டைம் அந்த கடைக்கு போகும்போது அந்த பிளாஸ்டிக் கவர் இல்லாதபடிக்கு இந்த கிளாத் பேக் எடுத்துட்டு போய் ஷாப்பிங் பண்ணலாம்.
3: ஓகே, அண்ட் டு யூ நோ எனி அதர் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி என்விரான்மெண்டல் அவேர்னஸ் கிரியேட் பண்ற பூமி மாதிரி ஏதாவது ஆர்கனைசேஷன் இருக்கா?
4: பூமியோட அதாவது நாங்க நெழல்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அவங்களுக்கு தான் எங்களுக்கு வந்து நிறைய என்வரன்மெண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மரம் நட்டா இந்த ஒரு டைவர்சிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது நிழல். அதை தவிர்த்து இஷா யோகா வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சாப்ளிங்ஸ் தராங்க. ஏன்னா நாங்களும் ஒரு என்ஜிஓங்கிறதுனால அவங்க வந்து மரக்கன்றுகளை வந்து ஃப்ரீயா தராங்க.
3: ஓகே, அண்ட் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இளைஞர்களுக்கு என்ன கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ் பத்தி?
4: என்வாயன்மெண்ட் அவேர்னஸ், குளோபல் வார்மிங் தான் பெரிய ஒரு விஷயம், எல்லாருமே சும்மா பேசிட்டு இருக்கோமே தவிர அதாவது அதுக்கு தேவையானது ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். அதாவது வீட்டுல இப்ப சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்க. சும்மா கடைக்கு ஒரு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போனா கூட ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா கவர் வேண்டாம்னு சொல்ல கத்துக்கோங்க. இல்லைன்னா நிறைய பொருள் வாங்கிட்டு போறீங்கன்னா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு கிளாத் பேக் எடுத்துட்டு போங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் சேகரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தீங்கு விளையும். அப்புறம் பிளான்ஸ் நடலாம், உங்க ஏரியால இருக்கிற பிளான்ஸ் நடணும்னா நீங்க பூமியை கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் காம்போஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம வந்து லாங் ரன்ல குளோபல் வார்மிங் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும்.
3: ரொம்ப நன்றி வைஷ்ணவி எங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. கண்டிப்பா வந்து நேயர்கள் எல்லாரும் இதை கேட்டு காம்போஸ்டிங் பண்ணி மரத்தை வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் வித் அஸ். தேங்க்யூ சோ மச். சோ நேயர்களே, நீங்களும் வந்து பூமி சென்னை ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்ட்காக மரம் வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் பூமியில ஒரு பார்ட்டா இருக்கலாம். சோ நீங்க என்ன பண்ணணும்னா வந்து நெட் இன்டர்நெட் மூலமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது பூமி chennai.org chennai.org ல போனீங்கன்னா கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு இளைஞர்களே பண்ணுங்க. மரங்கள் இப்ப எவ்வளவு முக்கியம் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சோ கண்டிப்பா நீங்களும் பூமியில ஒரு பார்ட்டா வந்துட்டு ப்ளீஸ் டூ இட்.
1: சரி, இப்ப வந்து மிஸ் வைஷ்ணவி அவங்களோட இன்டர்வியூல மரங்கள் எவ்வளவு முக்கியம், அது ஏன் நடணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து எடுத்து சொன்னாங்க. இதுல வந்து நம்மளால இந்த மரங்களை வளர்க்கறதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொன்னாங்க. மரங்களுக்கு வேற வேற விதமான யூசஸ் இருக்கு. இப்ப நான் இப்ப என்ன சொன்னேன்னா பேப்பர் தான் வந்து ஒரு மேஜரான யூஸ் மரங்களுக்கு. அம்மா நம்ம வீட்டுல பண்ற பர்னிச்சர்ஸ். சரி, இப்ப வந்து மரங்களோட மேஜர் யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப வந்து பேப்பர் பண்றதுதான் சொன்னேன். இப்ப பேப்பர் மட்டும் இல்லாம இப்ப வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல பாக்குற மரங்கள், தென்னை மரம், மாமரம், வாழை மரம், இந்த புளிய மரம், அந்த மாதிரி எல்லா மரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான யூஸ் இருக்குங்க. ஒரு விதம் நிறைய யூஸ். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல வாழை மரத்துக்கு ஒவ்வொரு பாகமும் எல்லாமே யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மத்த மரங்களுக்கும் ஒவ்வொரு யூசஸ் இருக்கு. மாணவிகள் அதை பத்தி என்னன்னு சொல்றதுக்காக வந்திருக்காங்க. இப்ப

0: முக்கியமான மரம்னா தென்னை மரம். அந்த தென்னை மரத்துக்கு நிறைய யூசஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமான யூஸ் என்னன்னா அது வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் எப்படி வருதுன்னா அந்த கொப்பர தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து காய வச்சு அந்த காஞ்ச கொப்பர தேங்காய் ஃபேக்டரியில இருந்து அதை எண்ணெய் ப்ராசஸ் பண்றாங்க. அந்த எண்ணெயே நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய யூசஸ் இருக்கு. இப்ப எப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம தலைமுடிக்கு ரொம்ப யூஸ் ஆகுது, நல்லா வளர்க்கறதுக்கு, கரு கருன்னு வளர்க்கறதுக்கு. நிறைய மாணவிகள் என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து முடி கொட்டுறது, நிறைய டேண்ட்ரஃப் இருக்கு, அதெல்லாம் சரிப்படுத்தணும்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இப்ப சில டைம் நம்ம கீழே விழுந்துரும், கீழே விழுந்தா நம்மளுக்கு அடிபடுது. அந்த அடிபடுறதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டாலும் நம்மளுக்கு களம் இல்லாம குணமாகும்.
1: சரி, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சில சமயம் சின்ன குழந்தைங்க ஏன் பெரியவங்க கூட கீழே விழுந்துடுறோம், இல்லாட்டி வந்து சமைக்கிறச்சு சுட்டுறோம். சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தடவினீங்கன்னா ஒரு தழும்புமே இல்லாம அது அப்படியே சீக்கிரமாவும் அந்த புண்ணு எல்லாம் ஆறிடுங்க.
2: அது மட்டும் இல்லைங்க, அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இந்த டெண்டர் கோகனட், அதாவது இளநீர். இளநீர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து வெயில் காலத்துல குடிச்சீங்கன்னா உங்க உடம்பு வந்து நல்லா கூல் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப ஹீட்டா இருக்கிற பாடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இளநீர் குடிச்சாங்கன்னா வந்து வெயில் காலத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்லாத எந்த வயிறு பிரச்சனையும் வராது, டைஜஸ்டிவ் டிஸ்ஆர்டர்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இந்த இளநீரை வந்து குடிச்சதுக்கு அப்புறமா அதை வெட்டி அந்த உள்ளுக்குள்ள இருந்து தேங்காய் எடுப்பாங்க பாத்தியா, அந்த தேங்காய் பாத்தீங்கன்னா நிறைய வந்து
0: நிறைய ஸ்வீட் பண்ணலாம், லைக் பர்ஃபி, தேங்காய் பர்ஃபி,
3: சாக்லேட் பண்ண கூட யூஸ் பண்றாங்க.
1: சாக்லேட் மட்டும் இல்ல, அது வந்து வெறும் நம்ம வந்து இளநீர் குடிச்சோடனே அதை வெட்டி அதை எடுத்து சாப்பிட்டா கூட அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க என்னது, தேங்காய் ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லங்க, அப்கோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா எது வேணாலும் சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு கெடுதல் தான். இது அளவுக்குள்ளதான் சாப்பிட்டீங்கன்னா தேங்காய் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு ரொம்ப உதவும். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சு நல்ல ஒரு அதுல இருந்து வந்து பால் வருங்க. அந்த தேங்காய் பாலை வந்து வினிகர் யூஸ் படுத்துறதுக்கும் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய கேரளா டிஷஸ்ல எல்லாம் யூஸ் படுத்துவாங்க இந்த தேங்காய் பால். தேங்காய் எண்ணெய் கூட ரொம்ப ஃபேமஸ் கேரளா சைட்ல.
2: அது மட்டும் இல்லங்க, தேங்காய் துருவி வந்து இது மோர குழம்பு, அவியல், அந்த மாதிரி நிறைய சமையல் விஷயத்துக்கெல்லாம் மட்டும் போடுவாங்க. இந்த சமையல் உடல் நலத்துக்கு மட்டும் இல்ல, தேங்காய்க்கு இன்னும் நிறைய யூசஸ் இருக்கு.
4: பாத்தீங்கன்னா இங்க தேங்காய் நார் இருக்குல்ல, நீங்க தேங்காய் துருவினதுக்கு அப்புறம் அந்த வெள்ள இருக்கிற அவுட்டர் ஷெல் இருக்குல்ல, அது ஹேண்டிகிராப்ட்ல எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. புது விஷயம் பாத்தீங்கன்னா அது உள்ள மட்டும் துருவி எடுத்து அதை உள்ள விளக்கு வச்சு அது மாதிரி ஹேண்டிகிராப்ட் எல்லாம் கூட பண்ணிருக்காங்க.
2: அது மட்டும் இல்லங்க, பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் கூட பண்றாங்க, அதை வச்சு அந்த மாதிரி நிறைய ஷோ கேஸ் ஐட்டம்ஸ் பண்ணலாம்.
0: இப்ப வந்து தேங்காய் நார் இலைகள் வச்சு கூட நிறைய பண்ணலாம், தொடப்பம், அப்புறம் ஹேட்ஸ், கூடை, மேட்டு, இதுக்கெல்லாம் உபயோகமா இருக்கு. தேங்காய் வந்து சாப்பிடறதுக்கு மட்டும் இல்லாமல் பொருட்கள் பண்றதுக்கெல்லாம் கூட உபயோகமா ஆகுது.
2: அடுத்தது ரொம்ப முக்கியமான மரம் என்னன்னா வாழை மரங்க. உங்களுக்கே தெரியும் வாழை மரம் வந்து ஒரு மரம் வந்து எல்லா பார்ட்டும், அதாவது ஒவ்வொரு இலையா இருக்கட்டும், ரூட்டா இருக்கட்டும், ஸ்டெம்மா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப உபயோகமா இருக்குங்க. முதல்ல நம்ம எடுத்துக்கலாம் வந்து வாழை இலை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடுவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன்னா வந்து வாழை இலையில தான் வந்து சாப்பாடு போடுவாங்க. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வாழை இலையில இருந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியா இருக்கும் சாப்பிடுறது. இது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து வாழை இலையில இருந்து நம்ம சாப்பாடு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வந்து பசி நல்லா அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வந்து சில பேர் எல்லாம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருக்கிறவங்க எச்சல் அப்படின்னு வேற பாப்பாங்க. சோ இப்ப வந்து ஒரு தடவை நீங்க வாழை இலையில சாப்பிடுச்சுன்னா அது தூக்கி போட வேண்டியதுதான், அதை வந்து நம்ம வந்து எச்சலுக்குலாம் அந்த இடமே கிடையாது. அதே மாதிரி வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி, ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்றாங்களா, இப்ப அதுவும் அதே தான். ஏன்னா அது வந்து இலைங்க, நேச்சுரலா கிடைக்கிற ஒரு இலை. சோ அதுல சாப்பிட்டு நம்ம தூக்கி போட்டோம்னா அது என்ன போய் திரும்ப மண்ணில சேர்றது, மண்ணில சேர்ந்ததுன்னா அது வந்து நம்ம இன்னும் நம்ம இருக்கிற மண்ணை இன்னும் செழிப்பாக்குறதுக்கு உதவுது. சோ இது இன்னொரு ஃபேக்டர் வாழை இலையில சாப்பிடுறதுங்கிறது.
2: அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து நிறைய காய்கறிகள் நமக்கு கிடைக்கிறது வாழை மரத்துல இருந்து. அது வந்து வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பழம், முக்கியமா காய்கறிகள் மூணு அண்ட் பழம் ஒண்ணு. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து வாழைப்பூ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த வயிறு பிரச்சனைக்கு எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது கல் வந்துடும் வந்து கிட்னில.
1: சோ இப்ப சொன்னாங்கல்ல நம்ம சிறுநீரகத்துல சில சமயம் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆட்டி அதுல கல் ஃபார்ம் ஆயிடும், ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிடும் சொல்லுவாங்க. இதுக்கு அப்கோர்ஸ் இப்ப மெடிக்கலி ரொம்ப என்னது மெடிசன்ஸ் வச்சிருக்காங்க, மத்த கியூர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இருந்து இருக்கிறது இந்த வாழைப்பூ சாப்பிடுறது. இன்னொரு விஷயம் என்னன்னா இதே இந்த ஸ்டோன் பிரச்சனைக்கு இன்னொன்னு வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க வாழைத்தண்டை வெட்டி அதை வந்து ஜூஸ் ஆக்கிட்டு வெறும் வயத்துல காத்தால குடிக்க சொல்றாங்க. அந்த மாதிரி குடிச்சோம்னா நம்ம கோல்ட் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, முதல்ல நம்ம வயத்துக்கு ரொம்ப நல்லது, அது தவிர்த்து நம்ம இந்த ஸ்டோன் ப்ராப்ளம்க்கு எல்லாம் கூட ரொம்ப நல்லதுங்க.
2: அடுத்தது வந்து வாழைத்தண்டு. வாழைத்தண்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. இது எல்லாத்துலயும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வந்து நீங்க நல்லா அதுல நல்லா தேங்காய் போட்டு நல்ல காய் மாதிரி பண்ணி நீங்க சாப்பிடலாங்க. டெய்லி உங்க ஃபுட்டுக்கே நீங்க
1: கூட பண்ணி சாப்பிடலாம்.
2: சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அது சாப்பிடறதுக்கு டேஸ்டியாவும் இருக்கும். வாழைக்காவும் அதே மாதிரிதான் வந்து நல்ல ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்கும் நமக்கு. அது எனர்ஜெட்டிக்கா இருக்கும் நமக்கு நாள் முழுக்க. அடுத்தது முக்கியமானது வந்து வாழைப்பழம். வாழைப்பழம் வந்து எப்போதுமே சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா, எல்லாரும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஏன்னா வாழைப்பழம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்மூத்தா இருக்கும், சாஃப்டா இருக்கும். நீங்க வாழைப்பழத்தை சாப்பிட்ட உடனே அது என்ன பண்ணுமா, உங்க இன்டெஸ்டைன் அதாவது உங்க உள்ள பார்ட்ல இருக்கிற எல்லா அழுக்கையும் எல்லா ஃபுட்டையும் வந்து அப்படியே அது கலெக்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு பிளாடர்ல இருக்கும். சோ இதனால உங்களுக்கு டைஜஸ்டிவ் பிரச்சனை எல்லாம் வராது. சோ நீங்க என்ன சாப்பிட்டாலும் உடனே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்க வயிறு வந்து சுத்தமா சூப்பரா இருக்குங்க.
5: வாழைக்காய், இன்னொரு வாழைக்காய் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வாழைக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எல்லா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பிடிக்கும். இது வந்து சிப்ஸ் ஆகும் பண்ணி சாப்பிடுறாங்க இப்போ. சோ கண்டிப்பா வந்து எஸ்பெஷலி நீங்க வந்து இந்த பிராமின் வீட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா வாழைக்காய் ரோஸ்ட் ரொம்ப சூப்பரா கிடைக்குங்க. சோ அது வந்து ரொம்ப பெரிய டெலிகசி. அடுத்தது பாத்தீங்கன்னா மாமரம்ங்க. இந்த மாம்பழம் அப்படின்னு சொன்னி கேட்டீங்கனாலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பழங்க இது. அது ஆக்சுவலி அதை சொல்றாங்க கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு, ருமானி, பங்கனப்பள்ளி, அம்மா வந்து அல்போன்சோ, அப்புறம் வந்து மல்கோவா. சோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிகள் இருக்கு. சோ வந்து மல்கோவா சப்போஸ் டு பி த பெஸ்ட் வெரைட்டி ஆஃப் மாம்பழங்க. சோ அது வந்து சேலத்துல தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த மாம்பழத்தை வந்து எக்ஸ்போர்ட்டும் நம்ம பண்றோம். இந்த எஸ்பெஷலி ஹைதராபாத் போனீங்கன்னா இந்த மாம்பழ ஜெல்லின்னு ஒண்ணு வைப்பாங்க, அதுவும் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் மாம்பழத்துக்கு முன்னாடி வி ஹேவ் த சீசன் ஆஃப் மாங்காய். மாங்காய் வந்து எல்லாரும் இப்ப பீச் சைட் எல்லாம் போனீங்கன்னா எல்லாரும் வந்து எடுத்து வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. அது ஒண்ணு. இந்த மாங்காயில வந்து எவ்வளவு பிக்கல்ஸ் போடுறாங்க, வீட்டுல போடுறாங்க. அம்மா ப்ரொஃபஷனலா இந்த ஆவக்காய், அந்த ஆந்திரா ஆவக்காய் அவ்வளவு ஃபேமஸ் இல்ல. சோ அது ஒண்ணு இருக்குங்க. சோ மாங்காங்கிறது வந்து வெறுமனையும் சாப்பிடறவங்களும் இருக்காங்க. இந்த மாங்காயில போடுற பிக்கல்ஸ் ஊர்காய் தான் ரொம்ப ஃபேமஸ்.
2: மாங்காய் வந்து இப்படி எல்லாம் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னா கேள்விப்பட்டோம். மாங்காய் வந்து நம்ம உடலுக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து இந்த மேங்கோ ஃப்ரூட் அதாவது மாம்பழம் வந்து ஒரு ரெஸ்டோரேட்டிவ் டானிக். அந்த மாம்பழம் ஜூஸ் குடிச்சீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்க, உங்களோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது பாத்தீங்கன்னா வந்து மாம்பழ ஜூஸ் வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் எப்பனா வந்து இந்த வெயில் காலத்துல இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வந்து அது கம்மி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாங்கொட்டை இருக்குல்ல, மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இருக்கிற கொட்டையை வந்து ஆஸ்துமா டானிக் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். இது வந்து இது கண்டிப்பா நம்ம யாருக்குமே தெரியாத விஷயம். அந்த கொட்டையை நம்ம அப்படியே தூக்கி போட்டுறோம். இது வந்து திரும்பி மலம் வளர்க்கறதுக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா அந்த மருந்துக்கெல்லாமும் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாத வந்து அந்த மா மரத்தோட அந்த வுட் அதாவது பார்க் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அதை வந்து ஹெமோரேஜ் கியூர் பண்றாங்க. ஹெமோரேஜ்னா வந்து அந்த உள்ளுக்குள்ள வந்து நம்ம உடம்பு உள்ள ரத்தம் வந்து தன்னால ஒரு பிளீடிங் ஆகுமா, இன்டர்னல் பிளீடிங் சொல்லுவாங்க அந்த ஹெமோரேஜ்க்கு. அது கியூர் பண்றதுக்கு வந்து இந்த மாம்பழத்தோட பார்க்ல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் அதாவது அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணி மருந்து பண்ணுவாங்களா. அது மட்டும் இல்லங்க, ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா பேசிக்கா அந்த மேங்கோ மாம்பழம் ஒரு மாங்காய் எல்லாத்துக்குமே விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விட்டமின் சி நமக்கு தெரியும் வந்து என்ன, ஆன்டி இன்ஃபிளமேஷன் அதாவது இந்த ஆன்டி கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேன்சர் கியூர்க்கு கூட இந்த மாம்பழம் வந்து ரொம்ப முக்கியமா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சாண்டல்வுட் அதாவது சந்தன மரம்.
5: சந்தனம் பாத்தீங்கன்னா இந்த மைசூர் சைடு தான் ரொம்ப ஃபேமஸ். மைசூர், பெங்களூர் அந்த சைடு தான் ரொம்ப ஃபேமஸ்ங்க. சோ இந்த சந்தனத்திலிருந்து வர அந்த ஆயில் என்ன, சாண்டல்வுட் ஆயில், அது வந்து சோப்ஸ் தான் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அது வந்து பியூட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பிம்பிள்ஸ், இந்த வெறும் சந்தன கட்டையர் நம்ம சும்மா அரைச்சு பிம்பிள்ஸ் மேல வச்சாலும் அந்த மார்க்கே இல்லாம சுத்தமா அது போயிடுமா. அதுக்கப்புறமா வந்து அது வந்து பெர்ஃபியூம்ல கூட யூஸ் பண்றாங்க. ஏன்னா சந்தனம் மூந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வாசனை இருக்குல்ல அதுக்கு. சோ அது வந்து நிறைய பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் பண்றதுக்கு கூட யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து சந்தனம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கூலிங் ஏஜென்ட், நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சில சமயம் என்ன சொல்றாங்கன்னா ஃபீவர் எல்லாம் சில சமயம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 104 degrees அந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் சந்தனத்தை இழைச்சு தலையில தடவி விட்டுருங்க, அம்மா ஆட்டோமேட்டிக்கா ஜுரம் எல்லாம் கம்மி ஆயிடும் சொல்றாங்க. சோ அது ஒரு விஷயம்.
4: அடுத்த மரம் பாத்தீங்கன்னா புளிய மரம். புளி இப்ப எங்கெல்லாம் யூஸ் பண்ற பாத்தீங்கன்னா நீங்க வைக்கிற ரசம் சாம்பார் எல்லாத்துலயும் நம்ம புளி தான் யூஸ் பண்றோம். இப்ப உங்களுக்கு அதுல விட்டமின் சி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு கோல்டு காய்ச்சல் அப்படிதான் இருந்ததா, நீங்க ரசத்தோட கொஞ்சம் புளி புளி சேர்த்த ரசத்தோட கொஞ்சம் பெப்பர் போட்டீங்க, அது குடிச்சா உங்களுக்கு 2 நாள்லயே உங்களுக்கு அந்த கோல்டு காய்ச்சல் எல்லாம் குறையும்
2: இல்லங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா புளி வந்து அரைச்சு வந்து இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு மெடிசனோட மிக்ஸ் பண்ணுவாங்களாம். அதை மிக்ஸ் பண்ணி வந்து அந்த தடவினாங்கன்னா வந்து இந்த ஜாயிண்ட் பெயின்ல இருந்தெல்லாம் வந்து ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
5: அதே சமயத்துல ஏன் அந்த காலத்துல நம்ம சாம்பார் ரசம் வெத்தக்குழம்பு எல்லாம் புளி சேர்க்கிறாங்கன்னா, ஏன்னா அது நம்ம அஜீர்ணத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. டக்குனு நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவும் வராதுன்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் மெயினா நம்ம சவுத் இந்தியன் சமையல் எஸ்பெஷலி புளி சேர்க்கறதுக்கு ஒரு மேஜர் காரணங்க. இன்னொரு முக்கியமான மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மருதாணிங்க. இந்த மருதாணி வந்து அந்த காலத்துல இருந்து பாட்டியம்மாவா இருக்கட்டும், சின்ன பொண்ணுங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் அதை வந்து அரைச்சு கையில வந்து இட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆக்சுவலி இதை கையில ஏன் இட்டுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு அது ரொம்ப உதவுதுங்க. தட் இஸ் ஏன்னா வந்து சம்மர் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு எஸ்பெஷலி அந்த அக்னி நட்சத்திர டயத்துல எல்லாம் வந்து சூடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ நம்ம உடம்ப வந்து இன்டர்னலா கூலா வச்சுக்கலாங்கிறதுனா மருதாணிங்க. கையில இட்டுக்கங்க, உள்ளங்கையில இட்டுக்கிறது. சில சமயம் இந்த துபாய் அம்மா அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையை விட அவ்வளவு சூடு அங்க ஜாஸ்தியானா அதை உள்ளங்கால கூட வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து இந்த யூஸ் ஆஃப் ஹென்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹென்னாவா தலையில போடுறது. இந்த வந்து எஸ்பெஷலி அது வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கிறது வந்து அது வந்து கலர் கொடுக்கறது இல்ல, நம்ம வந்து கையில வச்சு அது சிவப்பாவது இல்ல. சோ அந்த கலரிங் ஏஜென்ட் இருக்கத்துண்டு அதை வந்து இந்த வயசானவங்களா நரமுடிய கவர் பண்றதுக்காக அது வந்து தயிர் அப்புறமா வந்து கொஞ்சம் யூகலிப்டஸ் ஆயில் அப்புறமா எலுமிச்சை பழத்தோட சேர்த்து கலந்து வச்சுட்டு ராத்திரியில வச்சுட்டு காத்தால எடுத்து தலையில தடவிட்டு ஊறிட்டு அலசிடுவாங்க. அப்படி அலசிங்கன்னா தலை வந்து நல்ல கலராவும் ஆயிடும், அதே சமயத்துல தலை நல்ல சாஃப்டா இந்த பொழுது அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம கிளீனா ஆயிடும் தலை. அதாவது இந்த மருதாணி என்னன்னா ஆயுர்வேதத்துல வந்து நம்ம ஸ்கின்ல பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன அலர்ஜி எல்லாம் வருதுல, அதெல்லாம் கூட கியூர் பண்றதுக்காக நம்ம ஆயுர்வேதத்துல அதை யூஸ் படுத்துறாங்க.
2: ரொம்ப ரொம்ப முக்கியமான மரம் இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா, என்ன உடல்நல பிரச்சனையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வேப்பலை மரம். வேப்பலன்னு சொன்னாலே இமீடியட்டா உங்களுக்கு என்ன ஞாபகம்னா மருந்து அப்படிங்கறது தான் உங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரும். வேப்பலை நம்ம வந்து மத்த இலைகள்லாம் மாதிரி வந்து சாப்பாடு செய்யறதுக்கோ இந்த மாதிரி எதுக்கோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வேப்பலை மரத்தோட ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஒரு ஒரு டிஃபரெண்ட் மருந்துகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து வேப்பலை மரத்தோட அந்த பார்க் எடுத்தீங்கன்னா வந்து ஃபீவருக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்களாம். அது வந்து ஒரு பெரிய அனர்ஜெசிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வேப்பலை பூ சின்ன சின்ன பூ வரும், அதை வந்து மொட்டோட நீங்க பிச்சுட்டு இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதாவது சில பேருக்கு வந்து இந்த வயிறு வந்து இன்ஃபிளேம் ஆயிடுறது அண்ட் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. சோ அதனால அதுக்கும் வந்து வேப்பலை யூஸ் பண்றாங்க.
4: இந்த வேப்பலை பூவை நீங்க நல்லா வறுத்துட்டு அதை சைட்ல வச்சுட்டு அதை கொஞ்சம் நெய்யோட மிக்ஸ் பண்ணி நீங்க சாதத்துல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப நல்லது.
2: ஆமாங்க, அது கரெக்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து வேப்பலை. வேப்பலை உடனே நமக்கு என்ன தோணுதுன்னா அம்மன். அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வேப்பலை இது வைப்பாங்க. மெயினா வந்து இந்த அம்மா போடுறது இந்த சிக்கன் பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் அந்த போடுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவா இருந்தாலும் வந்து வேப்பலை அரைச்சு போட்டாங்கன்னா மஞ்சளோட மிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிடும்.
5: அது வந்து அம்மா போடுறதுக்கு மட்டும் இல்லங்க, எல்லா வகையான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் அதை யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து சில சமயம் வந்து அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குளிக்கிற தண்ணீர்ல கூட வேப்பலை வெறும்னு சோக் பண்ணிட்டு அந்த தண்ணி எடுத்து குளிப்பாங்க. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு இருக்கிற அழுக்கு அம்மா வந்து அந்த அலர்ஜி எல்லாமே போக்கிடும். எஸ்பெஷலி அது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு டெட்டால் அது இதெல்லாம் இருக்கு சொல்றாங்கல்ல, சோ அத வந்து அந்த ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வேப்பலையில இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேப்பம் கொழுந்து தட் இஸ் எலசா இருக்கிற எல்லைய மஞ்சளோட அரைச்சு காத்தால சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் தருவாங்க. ஏன்னா வந்து திஸ் இஸ் எ டிவர்மிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வயசுல பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து இந்த காத்தால இந்த வேப்பம் கொழுந்த மஞ்சளோட அரைச்சு குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த வயத்துல இருக்கிற பூச்சி எல்லாம் போயிடும். சோ இது வந்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் அந்த வேப்பலையை வந்து ஜூஸ் ஆக்கி கூட குடிக்கிறாங்க. சில சமயம் இந்த ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் டாக்டர்ஸே சொல்றாங்க வேப்பலை ஜூஸ் குடிச்சா நம்மளுக்கு ஜீரண ப்ராப்ளம் எல்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல நம்ம வந்து பழைய படத்துல எல்லாம் பார்த்தோம்னா வந்து எல்லாரும் வந்து காத்தால வந்து இந்த வேப்பம் குச்சியை வச்சு பல்ல தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த குச்சியிலயும் வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்டிஸ் இருக்கு. அது நம்ம பல்ல வந்து வெள்ளையாவும் ஆக்கிடும், அதே சமயத்துல நம்ம ஈர்களையும் நல்ல ஆரோக்கியமா.
2: சோ பாத்தீங்களா எவ்வளவு இருக்கு இந்த வேப்பலை மரத்துல யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வேப்பலையோட அந்த ஃப்ரூட்டோட கொட்டையை கூட யூஸ் பண்ணுவாங்களாங்க. இந்த மாதிரி இந்த அகைன் அந்த மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதுக்கெல்லாம் கூட இந்த லெப்ரசி அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்கு, அந்த டிசீஸ கியூர் பண்றதுக்கு கூட அந்த வேப்பலையோட அந்த கொட்டையை யூஸ் பண்ணுவாங்க.
5: இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இருக்கிற பில்டிங்ல வந்து ஒரே ஒரு வேப்ப மரம் நட்டு வச்சா கூட நம்மளுக்கு வந்து வர டிசீசஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடும் சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு அவ்வளவு நல்ல கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம இருக்கிற சுத்தி இருக்கிற காத்தை கூட அவ்வளவு பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து நல்ல காற்றா மாத்தி கொடுக்கறது. சோ அது வந்து எல்லா மரங்களுக்கும் இருக்கு. இந்த வேப்பிலைக்கு அந்த ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்டிஸ் சொன்னால அது ஜாஸ்தியா இருக்கிறது. வேப்பிலை நம்ம வீட்டுல இருந்தாலே நம்மளுக்கு வர ஹெல்த் பிரச்சனைகள்லாம் ரொம்ப கம்மியாயிடும் சொல்றாங்க.
4: சில பேர்

0: சிம்பிள் தான். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மரத்துக்கும் இன்னும் எத்தனையோ உபயோகங்கள் இருக்குங்க. இதெல்லாம் மிக முக்கியமான மரங்கள் அவ்வளவுதான். சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியால வந்து எல்லா மரங்களுக்கும் என்ன யூஸ் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இதுல இருந்து உங்களுக்கு தெரியும், மரங்கள் இல்லாம நம்ம வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நமக்கு மரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இனிமே என்ன பண்ணுங்க, நீங்க வந்து மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுங்க. அது மட்டும் இல்லாத எங்க முடிஞ்சாலும் மரத்தை வளங்க கண்டிப்பா. ஏன்னா மரங்கள் இல்லாம பாருங்க, தென்னை மரம், மாமரம், இந்த வேப்பல மரம், இது எல்லாம் எவ்வளவு நமக்கு உபயோகமா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சோ தயவு செஞ்சு மரத்தை வெட்டாதீங்க, கண்டிப்பா நிறைய மரத்தை வளங்க, அதுதான் நம்மளோட உறுதிமொழியா இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வந்து மரங்களின் முக்கியத்துவம் நிகழ்ச்சியை கேட்டு நீங்க நிறைய தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். சோ இன்னைக்கு வந்து நாங்க என்ன சொல்லி விடைபெற போறோம்னா, தயவு செஞ்சு மரங்களை வெட்டாதீங்க, நிலங்களை விற்காதீங்க. விவசாயம் அப்படிங்கறது நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். மரங்கள், காடுகள், இது எல்லாமே நமக்கு ரொம்ப அவசியம். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கலாம், கண்டிப்பா மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதோட இன்னைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திவ்யா,
1: சுஜிதா,
2: அபிநயா,
0: சரண்யா. நன்றி, வணக்கம்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான். என்ன என்ன சாப்பிடுற நீ? வீட்டுல இப்படி மூச்சு வாங்குது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னாச்சு
1: டாக்டர்? நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுன்னா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: ஆமாமா, நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது, அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா தான் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கொட்டிட்ட ஜூஸ?
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா, செயின் நோக்க கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சிட்டு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீட்டை எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டிதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

0: நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் பிரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ டு சேவ் வாட்டர்.
1: தூவும் பூவழை நெஞ்சிலே, ஓ வாசமே சுவாசமே வாசமே வந்து மையல் கொண்டது என்னிலே.
0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க MOPN சமுதாய வானொலி 107.8.
2: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: வணக்கம் சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வித் மீ ஆர்ஜி சுனிதா. இந்த நிகழ்ச்சி நிழலா நிஜமா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இன்னும் என்னோட பார்ட்னர் ஆர்ஜி ராதிகா ஸ்டுடியோக்கு வரல, சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வந்துட்டா. நீங்களே கேளுங்களேன், ஆஸ் யூஷுவல் இன்னைக்கும் ஒரு கதை இருக்கும். வாமா மின்னல் உக்காரு. இன்னைக்கு என்ன ஆச்சு?
1: நான் சொன்னா நம்ப மாட்டேன் சுனிதா, நான் இன்னைக்கு பஸ்ல ஸ்டுடியோக்கு வந்துட்டு இருக்கிறப்போ சடனா ஒரே கூச்சல், பயங்கரமா கூட்டம் சேர்ந்துச்சு. என்னன்னு போய் பாக்குறதுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஆளை கண்ணா பின்னான்னு போட்டு திட்டிட்டு இருந்தா. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா செமையா போட்டு அடிச்சிருப்பா. என்னன்னு விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது, அந்த ஆளு தப்பான முறையில் நடந்துட்டானு.
0: ஐயோ, நிஜமாவ சொல்ற? அந்த பொண்ணுக்கு அவ்வளவு தைரியமா?
1: ஆமா, நிஜமாதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கும் நம்ம ஷோக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு. ஆனா நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து சைல்ட் அபியூஸ்.
0: சைல்ட் அபியூஸ் பத்தி டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி, சைல்ட் அபியூஸ்னா ஒரு குழந்தைய உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் துன்புறுத்துறது. அதாவது நம்ம வார்த்தைகள் இல்ல செயல்களோ அவங்க உடல் ரீதியா மன ரீதியா துன்புறுத்துச்சுன்னா அதான் சைல்ட் அபியூஸ்.
1: இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் யாரு காரணம் நினைக்கிற சுனிதா?
0: பேரண்ட்ஸோட அலட்சியம் தான் காரணம் நான் நினைக்கிறேன்.
1: இதுக்கு பேரண்ட்ஸ் மட்டும் காரணம் சொல்ல முடியாதே, ஏன்னா எல்லா நேரமும் எல்லா இடத்துலயும் பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட இருக்க முடியாதுல்ல.
0: கரெக்டா சொன்ன ராதிகா. உதாரணத்துக்கு பசங்க ஸ்கூல்ல விளையாட போகும்போதும் இல்ல ஸ்கூல் பஸ்ல டிராவல் பண்ணும் போதும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு.
1: இதுக்கு என்னதான் தீர்வு?
0: எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, அதே மாதிரி இதுக்கும். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். உனக்கு தெரியுமா ராதிகா, அதிகபட்ச சைல்ட் அபியூஸ்ல உடல் ரீதியா 31%, அதாவது 31% குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க.
1: நிஜமாவே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் சுனிதா இது. சைல்ட் அபியூஸ்ல நிறைய விதமான சைல்ட் அபியூஸ் இருக்கு. உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. நம்ம இந்திய சட்டத்துல ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, குழந்தை பாலியல் பலாத்காரத்துல ஈடுபடுற ஒரு ஆண் அவனுடைய ஆணுறுப்பை பயன்படுத்தினால் மட்டுமே அது ஒரு குற்றமா கருதி தண்டனை வழங்குறாங்க. மற்றபடி பொருட்களாலோ அல்லது மற்ற உடல் பாகங்களாலோ ஒரு குழந்தைய பலாத்காரம் செஞ்சாங்கன்னா கடுமையான தண்டனைகள் நம்ம சட்டத்துல எதுவுமே இல்ல. செக்ஷன் 377 பிரிவின் படி ஒரு குற்றவாளிக்கு அதிகபட்சமா 7-10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்குன்னு நம்ம சட்டம் சொல்லுது. ஆனா இந்த மாதிரி குற்றங்களுக்கு நம்ம நாட்டுல அதிகபட்சமாவே 3 வருஷம் தான் தண்டனை கொடுக்கறாங்க. ஒரு குழந்தைய ஒரு தடவைக்கு மேல உடல் ரீதியா துன்புறுத்தினாங்கன்னா அந்த குழந்தை ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா இந்த குற்றத்துக்கு எந்த விதமான தண்டனைகளும் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு 10 வினாடிக்கும் ஒரு குழந்தை பாலியல் கொடுமைக்கு ஆளாறாங்க.
0: நேர்களே, நீங்க சைல்ட் அபியூஸ் பத்தி நல்லா புரிஞ்சுக்க டாக்டர் யமுனா பீடியாட்ரிஷியன் மற்றும் அடலசன்ட் பிசிஷியன் இவங்க ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ் பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க.
2: ஒரு சைல்டு கேம் வித் சிகரெட் பட் மார்க்ஸ், 3-year-old பாய், ஃபுல்லா சிகரெட் பட் மார்க்ஸ் ஆன் ஹிஸ் தொடையில வந்து மார்க் இருந்தது, ரவுண்ட் ரவுண்டா மார்க். அது வந்து எந்த ஸ்கின் டிசீஸ் இதுலயும் ஃபிட் ஆகல. அப்புறமா கேள்வி கேட்க போனப்பதான் தெரிஞ்சது, வந்து அவங்க தாத்தா வந்து சிகரெட் குடிச்சிட்டு இருந்தப்போ இந்த பையன் வந்து தூங்காம ஏன் பிடிக்கிற ஏன் பிடிக்கிறேன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அந்நேரத்துக்கு அவருக்கு கோபம் வந்து பையனை வந்து அந்த மாதிரி சூடு போட்டார். ஸோ இது அந்த தாத்தா கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் மற்றபடி வேற ஏதாவது அல்டீரியர் மோட்டிவ் வேற ஏதாவது இருந்ததாங்கிறது தெரியல, இவ்வளவுதான் கண்டுபிடிக்கணும்.
1: நம்ம நாட்டுல நிறைய பேருக்கு வெளிநாட்டுல தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குதுன்னு ஒரு கருத்து இருக்கு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற சுனிதா?
0: இது 100க்கு 100 தவறான ஒரு கருத்து. தப்பு எங்க வேணா நடக்கல ராதிகா. துளிர் ஒரு என்ஜிஓ, இவங்க குழந்தைகள் பாலியல் கொடுமைக்கு எதிராக பாடுபடுற ஒரு நிறுவனம். 2006 ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதாவது பாலியல் கொடுமைனால 42% பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா தரப்பட்ட குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. இதுல 48% ஆண் குழந்தைகளும் 39% பெண் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க.
1: இந்த இடத்துல கண்டிப்பா நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். பொதுவா பெண்கள் பாலியல் கொடுமையில ஈடுபடுறது இல்லைன்னு ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. ஆனா அவங்களும் இதுல ஈடுபடுறாங்கன்னு ஒரு சின்ன புள்ளி விவரம் நம்மளுக்கு ரீசெண்டா கிடைச்சிருக்கு.
0: இத பத்தி ஒரு பெற்றோர் கிட்ட நாங்க கருத்து கேட்டோம். மிஸ்ஸஸ் சோஃபியா, வைஸ் பிரின்சிபல் ஆஃப் SBOA ஸ்கூல் சென்னை. மேம், உங்க குழந்தைகிட்ட யாரா தவறா நடந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
3: தப்பா நடந்துட்டானா யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு அந்த ஆளை வந்து ஒண்ணு நல்லா அறைய விட்டுருவேன், இல்ல அந்த ஆளை போய் நல்லா வந்து அவனை நாக்கு பிடிங்கி சாகுற மாதிரி நல்ல நாலு கேள்வி கேட்டுட்டு அவனை வந்து அவன் பண்ணது தப்புன்றத உணர வைப்பேன் அவன் அந்த ஆளை. அப்புறம் என் குழந்தைகிட்டயே வந்து நான் எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லணும், என்கிட்ட மம்மிக்கிட்ட பயப்பட வேண்டாம், உன் மேலே தப்பு இல்லை அப்படின்ட்டு அவளுக்கு மைண்டில் அந்த ஃபஸ்ட்டு அந்த எண்ணத்தை உண்டாக்கிடுவேன். அதனால் அந்த தைரியமாக என்கிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவான்.
1: இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். என்னோட அம்மா 8th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட அம்மா சைலண்டாக தான் இருப்பாங்க.
0: கவலைப்படாத ராதிகா, உங்க அம்மா மட்டும் இல்லை, நிறைய அம்மாக்கள் இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்தால் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, குடும்பமானும் போயிடும் பயத்திலே சும்மா தான் இருப்பாங்க. நேர்களை இந்த இடத்துல ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஸ்டே டியூன்ட், MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: அம்மா நிறுத்துங்க, என்ன பண்றீங்க? என்னால சிரிப்ப நிறுத்தவே முடியல.
1: இதுதான் கிச்சு கிச்சு மூட்டுறது, இப்படி பண்ணா சிரிப்பு வரும்.
0: ஆனா ராஜு அங்கு எனக்கு அப்படி பண்ணப்போ அழுதுட்டேம்மா, எனக்கு அது பிடிக்கவே இல்லை.
2: கேள், இந்த சிறுமி சொல்வதையும் கேள், அலட்சியம் கொள்ளாதே.
3: உங்க குழந்தை எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச விளையாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தையோட ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஒரு பெற்றோரா இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? உங்க குழந்தை உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நலமா இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா? இதுல ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியலனா ஒரு பெற்றோரா உங்க கடமையில இருந்து நீங்க தவறிட்டீங்க.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். பிரேக்குக்கு முன்னாடி நம்ம சைல்ட் அபியூஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த செக்மெண்ட்ல ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தையோட செயல்கள் மற்றும் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு பாப்போம்.
3: பாதிக்கப்பட்ட குழந்தையின் மனநிலை எப்படி இருக்கும்
5: டாக்டர்? அந்த குழந்தை வந்து எவ்வளோ அளவுக்கு அபியூஸ்க்கு பழக்கப்பட்டிருக்குங்கிறது முக்கியம். லைக் இப்போ சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கிறதோ திட்டுறதோ உதைக்கிறதோ அதெல்லாம் வந்து சாதாரணம். சில குடும்பங்களில் சூடு போடுறது இட்டு சாதாரணம். பட் வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து இப்போது ஒரு பையன் ஒருத்தன் வந்தான், 15-year-old பையன். அவன் வந்து என்னென்னா 3-4 மாதத்துலேருந்து அவங்க அம்மாவே சொல்கிறாங்க, நான் வந்து அடிக்காமல் ஒரு வேளை கூட நான் சாப்பாடு ஊட்டினது கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ 15 வயசுல வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முகத்துலலாம் கீரை, 15-year-old பாய். என்னன்னு கேட்டால் அந்த அம்மாவே சொன்னாங்க, நான் தான் தாங்க முடியாமல் அவனை முகத்தை கீறினேன் நான் தான் அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவன் டெய்லி அபியூஸ்க்கு பழக்கப்பட்டவன். அந்த பையன்கிட்ட கேட்டோம், சி வி ஹாவ் அ க்வெஸ்டன், வாட் ஆர் யூ 3 விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் என்ன சொன்னான்னா, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளானே எங்கள் அம்மாவோ அப்பாவோ என்னை அடிக்காமல் இருந்தால் போதும், அது ஃபர்ஸ்ட் விஷ் தான். செகண்ட் விஷ் வந்து எங்கள் அம்மாவுக்கு என் மேலே சந்தோஷம் இல்லைங்கிறது தெரியுது, அதனால தான் அடிக்கிறாங்க. அவங்கள எப்படி எனக்கு சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு புக் எதா இருந்ததுன்னா நான் படிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் சில பேரண்ட்ஸ் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுறதுனால பிள்ளைங்க வந்து தான் இன்னும் யூஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளை யாருக்கும் பிடிக்காது, ஸோ நம்மளால் மற்ற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பையன் இஸ் ஒன் லோனர், எப்போ பார்த்தாலும் லோனாக தான் தனியாக தான் சுற்றிட்டு இருப்பான் அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யாரையான ஒருத்தர் வந்து நம்ம ரொம்ப கொடூரப்படுத்திட்டு இருந்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தன்மையிலே நம்பிக்கை இல்லாமல் போகும்.
4: பாதிக்கப்பட்ட குழந்தைங்க கிட்ட உடல் ரீதியாக சில அறிகுறிகள் தென்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. படாத இடத்துல பட்ட காயங்கள் இல்லனா அழற குழந்தைங்களை பார்த்தா இவங்க பயப்படுவாங்க, வெளியால் யாராவது தொட்டாங்கன்னா கூட கத்துவாங்க, சில சமயம் ரொம்ப வெறித்தனமா நடந்துக்குவாங்க இல்லனா ரொம்ப அமைதியா இருப்பாங்க.
3: சோஃபியா மேம், இந்த இஷ்யூ சம்பந்தமா உங்க குழந்தைங்க நீங்க என்ன சொல்லி வளர்ப்பீங்க?
6: நான் வந்து குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து எப்படி நடந்துக்கணும், வெளியாளுகிட்ட யார்கிட்ட ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பேன். அப்புறம் யாரையும் உன்னை தொடரத்துக்கு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பேன். அப்புறம் அதுக்கும் மீறி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தா உனக்கே வந்து உனக்கு அன்னீசியா இருக்கிற மாதிரி இருந்தா நீ வந்து சத்தம் போட்டு ஏன் என்ன தொடர அப்படின்னு சத்தமா நீ கேட்டுரு. அப்போ மற்ற பக்கத்துல இருக்கிறவங்க உன்னை பார்த்துட்டு அப்ப அவங்களும் உனக்காக உதவிக்கு வருவாங்க, அந்த மாதிரி சொல்லி வளர்ப்பேன்.
4: இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன், சில ஸ்கூல்ஸ்ல அடுத்தவங்க நம்ம கிட்ட பழகும் போது எந்த மாதிரி கண்ணோட்டத்துல பழகுறாங்கன்னு தெரிஞ்சுக்க சில விதமான டச்சஸ் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது குட் டச், பேட் டச் பத்தி எல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க.
3: டிஃப்ரெண்ட் டச்சஸ் பார்க்கும்போது பெற்றோர்கள் இல்லனா வேற யாராவது அரவணை போட தொடும் போது அது குட் டச்ன்னு சொல்லுவாங்க. பேட் டச், தப்பான எண்ணத்துல தொடும் போது குழந்தைகளுக்கு வலி ஏற்படும், அது மட்டும் இல்லாம ஒரு கஷ்டமான ஃபீலிங்க ஏற்படுத்தும். அடுத்தது கன்ஃபியூசிங் டச், தெரியாதவங்க தொடும்போது ஒரு அருவறுப்பான உணர்வு ஏற்படும். முக்கியமான விஷயம் இல்லை என்னன்னா பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட் டச் பேட் டச் பத்தி முன்கூட்டியே சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தவிர்க்கலாம்.
4: பள்ளிக்கூடத்துல தான் குழந்தைங்க நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அத அவங்களுக்கு சேஃப்னு நினைக்கிறீங்களா சோஃபியா மேம்?
6: கண்டிப்பா சில்ட்ரன் வந்து கண்டிப்பா ஸ்கூல்ல சேஃபா தான் இருக்காங்க, 90%க்கு மேல சேஃபா தான் இருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்கூல்ல ரெண்டு ஸ்கூல்ல ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற தவறுனால வந்து மொத்தமா வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது, அதனால ஸ்கூல்ல கண்டிப்பா சேஃபா இருப்பாங்க.
3: குழந்தைகள் பயணம் செய்யற ஸ்கூல் பஸ்ஸஸ், வேன்ஸ், ஆட்டோ ரிக்ஷாஸ், அது மட்டும் இல்லாம ஸ்கூல் டாய்லெட்ஸ், இந்த இடத்துல கூட நிறைய தவறுகள் நடக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் இந்த இடத்துல தனியா இருக்கும் போது நிறைய பேர் இதை வாய்ப்பா ஏற்படுத்திக்கிறாங்க. சோஃபியா மேம், நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி இடத்துல தவறுகள் நடக்கிறது எப்படி தவிர்க்கலாம்?
6: டாய்லெட்ல கூட எல்லா டாய்லெட்லயும் வந்து ரெண்டு கேர்ள்ஸ் டாய்லெட்ல ரெண்டு ஆயா இருக்கும், ஜென்ஸ் டாய்லெட்ல ரெண்டு ஆள் நிக்க வச்சிருப்போம் கண்டிப்பா. அப்புறம் காரிடர்லயும் வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருந்துட்டு இருப்பாரு. அதனால அந்த மாதிரி ஆளு கண்காணிக்கிறான் தெரிஞ்சாலே தவறு நடக்கிறத பாதி தடுத்துடலாம். அதுக்கும் மீறி எதாவது நடக்கிறதா இருந்தாலும் கூட நம்ம வந்து கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட வந்து பிள்ளைங்க வந்து போய் எதுவா இருந்தாலும் சொல்லிடணும். சொல்லிட்ட உடனே அவங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி எப்படி இதெல்லாம் தடுக்கலாம்னு சொல்லி இப்ப தைரியமா வந்து முதல்ல தைரியமா வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு அந்த தைரியத்தை நம்ம கொடுக்கணும். குழந்தைங்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியா பழகுனா அவங்க வந்து எப்போதுமே கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அந்த டீச்சர்ஸ் மேல இருந்து, எது நடந்தாலும் எப்பவும் வந்து தைரியமா சொல்லிடுவாங்க. அது சொல்லிடுவாங்கன்னு தெரிஞ்சாலே மத்தவங்க வந்து சொல்லிட போறான்னு தெரிஞ்சே அவங்க அந்த மாதிரி தவறு நடக்காத தடுத்துடலாம். ஸ்கூல் பஸ் எல்லாம் எப்படியும் டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால வந்து முக்காவாசி நடக்காது. அப்படியும் மீறி ரெண்டு பேரும் கூட்டா சேர்ந்து பண்ற மாதிரி இருந்தா கூட அந்த ஸ்கூல் பஸ்ல போற குழந்தைங்கிட்ட முதலே வந்து எல்லாம் சொல்லி எதுவா இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிடணும், டீச்சர்ஸ் கிட்டயும் சொல்லிடணும்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அந்த மாதிரி ஏதாவது பண்றவங்களா அவங்களுக்கு சிவியர் ஆக்ஷன் எடுத்துட்டு அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு திருப்பி நல்ல ஆளா வைக்கணும்.
4: இப்போ ரீசெண்டா கூட நம்ம மனச உலுக்கிய ஒரு சம்பவம், செப்டம்பர் 30 அன்னைக்கு மதுரவாயில கூட ஒரு 10 வயசு பையன் அவங்க அப்பா டிவி பார்க்க விடலன்னு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். நம்ம ஸ்கூல்ஸ்ல கூட நிறைய குழந்தைங்களுக்கு கடுமையான தண்டனைலாம் கொடுக்கறாங்க. இன்னும் சில டீச்சர்ஸ் குழந்தைங்களை சரியா நடத்துறது கூட இல்லை. சோ இதனால குழந்தைங்க அவங்களோட எமோஷனல் பேலன்ஸ இழந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம சூசைடுன்னு ஒரு பயங்கரமான முடிவையும் எடுக்கிறாங்க. டாக்டர், இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
7: இப்போ குடும்பங்கள் நடுவுலேயே வந்து அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் இல்லை மற்ற பெரியவங்க ஆகட்டும் எது இருந்தாலும் சரி, ஆனால் லைக் சாதா பேச்சுவார்த்தையிலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பதிலாக நான் செத்து போகலாம், லைக் இங்கே வாழறத விட நான் எங்கேயானு ஓடி போகலாம், லைக் இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறதை விட நான் பரலோகம் போய் சேரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு வழக்கு பேச்சாயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதனால பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து டெய்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க, உன்னை பெற்று நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறத விட நானே செத்து போகலாண்டா, நான் உன்னை சாவடிக்கிறத விட நான் செத்து போகலாம். இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டில் வந்து இமோஷனல் அப்யூஸ் இஸ் கோயிங் ஆன் உங்களுக்கு. ஸோ இந்த பிள்ளைங்க மனசுக்குள்ள வந்து எதையான சமாளிக்க முடியலையா சாவு தீர்வு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்துச்சு. பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னாக்கா, உங்களுக்கு மீடியாலையும் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தேர் இஸ் சம்திங் நோன் அஸ் காப்பி கேட் சூசைட்ஸ். ஒரு சூசைடை பற்றி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சூசைடை பார்த்து அதே மாதிரி சூசைட்ஸ் உங்களுக்கு நிறைய வரும் உங்களுக்கு. ஸோ இதுவும் வந்து சாதாரணம். அப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து தே டோன்ட் டாக் டு சில்ட்ரன் அட் ஆல். உங்களுக்கு வெறும் படி சாப்பிட்டியா உட்காந்தியா சின்ன மணி ஜெருக்கிறாங்களே வழியே நமக்கு அப்படிங்கிற ஒரு சுத்தமாக அந்த மாதிரி எண்ணமே இல்லை. வெறும் ஏதோ ஒரு நாங்கள் பெற்றோமா, நாங்கள் இத்தனை நாள் நான் உனக்காக கண்ணு முழிச்சு நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கஷ்டப்பட்டோமா, அதுக்கு நீ எனக்கு பிரதிபலன் என்ன பண்ணுற அப்படிங்கிற ஒரு பார்கெயினில் தான் வந்து பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் இது பண்ணிட்டுருக்காங்க. அந்த சூழ்நிலை எப்போ மாறுதோ அப்போ தான் நம்ம பிள்ளைங்க இமோஷனல் அப்யூஸ்லேருந்து காப்பாற்ற முடியும், ஃபிசிக்கல் அப்யூஸ்லேருந்து அவங்கள காப்பாற்ற முடியும். இமோஷனல் அப்யூஸ் நிறைய பார்த்தீங்க. ஸோ சுடு சொற்கள்னும் போது அவங்களுக்கு வந்து என்ன டாக்டர் நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் வந்து என்ன சொன்னோம், நீ படிக்கலைன்னா உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரி, உருப்பட மாட்டேங்கிற வார்த்தையே வந்து எவ்வளோ பெரிய மோசமான வார்த்தை. லைக் அதோட பொருள் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம இப்போ நம் பெரியவங்கெல்லாம் நாங்கள் இருக்கிற சமயத்தில் எங்களை யாரானு ஒருத்தர் நீ உருப்பிட மாட்டேன்னு சொன்னால் தாங்கிப்போமா? பிள்ளைங்க அவ்வளோ அடி கொடுக்குறாங்க, அந்த அடி கொடுத்துட்டு அந்த பசங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டேங்குதுங்க அடியை. அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற பொறுமை வேறு யாருக்குமே கிடையாது. அந்த பொறுமை எல்லாம் மீறும் பொழுது தான் அந்த பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு முடிவுக்கு தள்ளப்படுறாங்க. இதை நம்ம தடுக்க வேண்டியது வந்து இந்த சமுதாயத்தோட பெரிய பெரிய பொறுப்பு. லைக் அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும், அப்போ தான் நம்ம மாற்ற முடியும் இந்த நிலைமை.
4: சோஃபியா மேம், உங்களோட கருத்து என்ன இதை பற்றி?
6: முதல்ல வி ஹேட் டு ப்ரிப்பேர் த அடல்ட்ஸ் டு ஹேண்டில் த சில்ட்ரன். அவங்க எப்பொழுதுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயோ சில்ட்ரன் கிட்டேயோ வந்து ஃப்ரெண்ட்லியாக நடக்கணும். அவங்கக்கிட்ட வந்து தப்பு பண்ணால் கூட அதை வந்து நல்லதனமாக எடுத்து சொல்லணும், கோபமாக திட்டலாம் கூடாது. இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா, அது பண்ண தப்பு அதனால எவ்வளோ கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லணும். அந்த சைல்டுக்கு அவன் பண்ணது தப்புன்னு சொல்லி அவனே உணர்ற மாதிரி கொண்டாடணுமே தவிர நம்ம வந்து கத்தி ஈத்தி அவரை மிரட்டி எதுவும் பண்ணக்கூடாது.
3: நானும் ஒத்துக்கிறேன், ஸ்கூல் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுனாங்கன்னா குழந்தைகள் பயம் இல்லாம ஸ்கூலுக்கு போக விரும்புவாங்க.
4: சரி, நேர்களே, பிரேக் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். இந்த மாதிரி கொடுமைகளுக்கு ஆளாகிற குழந்தைகள் பொதுவா 4 வயசுக்கும் கீழே இருக்கிறவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல டெத் ரேட் பாத்தீங்கன்னா 75% நினைக்கும் போது நிஜமாவே ஒரு கஷ்டமான விஷயம். சரி நேர்களே, இப்போ ஒரு ஸ்மால் பிரேக், சோ ஸ்டே டியூன். MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: வாங்க ரம்யா, உள்ள வாங்க.
1: ஹலோ சுரேஷ்.
0: எங்க உங்க பொண்ணு ஸ்ருதி? அவளுக்கு எங்க வீட்டுக்கு வந்து விளையாடணும்னா ரொம்ப பிடிக்குமே. எங்க அவ?
1: அவ எனக்கு பின்னாலதான் ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஏன்னே தெரியல, அவ உள்ள வர மாட்டேங்கிறா. உள்ள வா ஸ்ருதி, நீ அங்கிள் வீட்டுல தானே எப்பவுமே விளையாடுவ, இப்ப ஏன் பயப்படுற?
2: மா, எனக்கு அங்கிள் சொல்லி கொடுக்கற விளையாட்டு எதுவுமே பிடிக்கலம்மா, நான் உள்ள வர மாட்டேம்மா.
3: மென்மையானவர்கள் குழந்தைகள். உங்கள் குழந்தை சொல்வதை புரிந்துகொள், அவை தானாய் அறிய வேண்டியவை.
4: சனியே சனியே, உன ஏன் தான் பெத்தன்னு தெரியல, என் உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்க. எங்க போய் தொலை போ, செத்து தொலை போ. எத்தனை வாட்டி சொல்றது, நீல வாழ்க்கையில உருப்படவே மாட்டடா, எழுதி வச்சுக்கோ, நீ செத்தாதான் எனக்கு நிம்மதி.
5: நீங்க சொன்ன இதுல ஒண்ணு நடந்தா கூட உங்களால தாங்கிக்க முடியுமா? உங்கள் குழந்தை நலனை கருதி யோசித்து செயல்படு.
6: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.

0: ஒரு 8 வயசு 10 வயசு அது மாதிரி வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து நம்ம அப்படியே அது வந்து கேஷுவலாக நடக்கிற மாதிரியே நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ட்டு இன்னொருத்தருக்கு நடக்கிற மாதிரி சொல்லி நம்ம எப்படி நடந்துக்கணும், அவன் அந்த பொண்ணு பாரு அந்த பையன் பாரு இந்த மாதிரி நடந்துக்கல அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிட்ட பிறகு அப்போ ஓ இந்த மாதிரிலாம் நடந்தால் தப்பு அப்படின்ட்டு அவளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிய வரும்.
1: சரியா சொன்னீங்க மேம். டாக்டர் யமுனா, இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: ஏஜ் அப்ராப்ரியேட் எஜுகேஷன் முதல்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். லைக் சி, இப்போ வந்து உங்களுக்கு இந்த பிசிக்கல் அபியூஸும் இமோஷனல் அபியூஸும் பேரண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம பேசணும். லைக் ஒருத்தங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்களோட டெம்பரமெண்ட் எப்படி, அவங்க அம்மா அப்பா எப்படி அவங்கள வளர்த்தாங்க, அடிச்சு வளர்த்தாங்களா இல்லை திட்டி வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வளர்த்தாங்கன்னா சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது நல்ல முறைன்னு அப்படி வளர்த்தாங்கம்மா அதே மாதிரி தான் உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிறத முதல்லயே அந்த கல்யாணம் ஆகிற பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி நம்ம சொல்லி கொடுத்தாங்கணும். அது சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சொல்லலாம். பட் மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது இப்போ அடி கோதா வாங்குறாங்கன்னா பசங்க வந்து நம்ம இந்த பிள்ளைங்க வந்து இப்போ இளமையான வயசில் வந்து ஏன் அடிக்கிறீங்கப்பா ஏன் இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க தெரியாது அந்த பிள்ளைங்களுக்கு. ஸோ அந்நேரத்துக்கு வந்து என்ன பண்ணலான்னா அந்த பிள்ளைங்க வந்து மற்றவங்க பெரியவங்க கிட்ட சொல்லலாம். லைக் அப்பா அடிக்கிறாங்கன்னா அம்மா அப்பா அடிக்கிறாங்கம்மா என்னை அடிக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லலாம். பட் இது வந்து பெரியவங்க மனநிலை தான் மாறணும். அந்த வயசில் உங்களுக்கு எதுவும் நடக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் செக்ஷுவல் அப்யூஸுக்கு பசங்களை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். லைக் உன்னோடைய ப்ரைவேட் பார்ட்ஸை உன்னோட பர்மிஷன் இல்லாமல் வேறு யாரும் தொட முடியாது. உங்கள் அம்மாவோ இல்லை அப்பாவோ உனக்கு குளிப்பாட்டுறதுக்கும் டாக்டருங்க பரிசோதனை பண்ணுறதுக்கும் மட்டும்தான் உன்னோட ப்ரைவேட் பார்ட்ஸை தொடலாம். மற்றபடி உன்னுடைய அதே மாதிரி அங்கங்களுடைய பேரும் தெரியணும். இதுதான் பீனஸ், இதுதான் ஸ்க்ரோட்டம், இது வந்து வல்வா, எனக்கு இந்த இடத்துல வலிக்குது அப்படிங்கிறத முதலேருந்தே சொல்லி கொடுக்கணும். லைக் எப்படி அம்மாவும் அப்பாவும் வந்து கண் எங்க மூக்கு எங்க நாக்கு எங்க பல்லுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தொப்பை வயிறெல்லாம் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் உடனே கால் தான் போயிடுறாங்க. யாரும் வந்து இந்த பார்ட்ஸை பற்றி சொல்கிறது என்னால் பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது என்ன யார் என்னத்தை இது பண்ணுறாங்க தொடுறது தப்பா இப்பா ஒன்றுமே தெரியாது. அதனால் நிறைய பசங்க வந்து 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே கோ த்ரூ த செக்ஷுவல் அப்யூஸ். அதை பற்றி வெளியிலேயும் சொல்ல தெரியாமல் அப்படியே வந்து வீட்டில் வந்து சொன்னாங்கனாலும் நீ என்ன பண்ண அப்படிங்கிறதா முதல் கேள்வி நிறைய பேரண்ட்ஸ் வீட்டில். அப்படி இல்லைன்னா வந்து அந்த மாதிரி யாரானும் பர்பட்ரேட் பண்ண அந்த சைல்டு அப்யூஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த குடும்பத்துக்கு முக்கியமான மனுஷன் இருக்கலாம். லைக் சொந்த தாய்மாமாவாக இருக்கலாம் இல்லை சித்தப்பாவாக இருக்கலாம் இல்லை வீட்டில் வந்து அவங்களுடைய சம்பாத்தியத்தில் தான் அந்த குடும்பமே நடக்கிறதா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பெசாம கண்டுக்காத நீ எதாவது இமேஜின் பண்ணி இப்போ பெசாம இரு கப்புன்னு கப்புச்சுக்குன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட வாயை அடக்கிட்டாங்க. இப்போ ஒரு குழந்தை ஒன்று வந்தது 7 வயசு குழந்தை பர்த்டே அன்னைக்கு பிங்க் கலர் ஃப்ராக் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்ததான் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் தான் விளையாடிட்டு இருந்திருக்குது. அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு மாமா வந்திருக்காரு. அந்த மாமா கூப்பிட்டு சாக்லேட் கொடுத்தாராம். சாக்லேட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதோ பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணு சொல்லி எனக்கு இன்னைக்கும் அந்த நினைப்பு தான் எனக்கு இருக்குது. 17 வயசு இருக்கும் அந்த பொண்ணு. நான் பண்ணிட்டேன் தப்பு. ஏன்னா வீட்டுக்கு வந்து நான் சொன்ன உடனே அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நீ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மற்றவங்க வீட்டுக்கெலாம் போனேன்னா அப்படி தான் எல்லோரும் தொட்டு பார்ப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்குன்னு என்ன ஒரு பொண்ணு ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாது அந்த உலகத்தில் உங்களுக்கு. சரி, ரிவீலிங் க்ளோத்ஸ் தான் வேண்டாம்ப்பா, நம்ம எல்லாரும் வந்து ஆபாசமாக நம்ம உடை போட்டுட்டோம்னா அப்போ பிரச்சனை இருக்கலாம். பட் வந்து உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு நார்மலாக ஒரு பிங்க் கலர் ஃப்ராக் போட்டுட்டு அந்த குழந்தை ஸ்கூலுக்கோ இல்லை பர்த்டேக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே அங்கிள்னு போய் சொல்லி ஒரு சாக்லேட் கொடுக்கறதுல என்ன தப்பாச்சு? இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, பையனுங்களையும் நிறைய பேர் சைல்டு அப்யூஸ் அவங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஒன்று மிரட்டுறாங்க, லைக் நீ எதானோ வெளியில் நீ சொன்னேன்னா அவங்க அப்பாவை நாங்கள் ஏதாவது கொடுமைப்படுத்திடுவோம் அம்மாவுக்கு தீங்குப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கசின்ஸ் எஸ்பெஷலி இந்த மேல் கசின்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய பாலியல் பருவம் அதாவது உங்களுக்கு இந்த பாலியல் மாற்றங்கள் வரக்கூடிய வளரினம் பருவத்தில் ஒரு 17-18 வயசு அவங்களுக்கு இருக்கும் பொழுது யாரானும் தன்னுடைய அங்கங்களை தொட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு சமாளிக்கிறதுக்காக நிறைய பசங்க வந்து வீட்டில் இருக்கிற சின்ன பையனுங்களை தே டேக் தம் இன்டு கான்ஃபிடன்ஸ். இங்கே வாடா இது பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே பால் தொடு அங்கே தொடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை எக்ஸிபிட் பண்ணுறாங்க தன்னுடைய பாடி பார்ட்ஸை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அப்யூஸ் த சில்ட்ரன் உங்களுக்கு இருக்குது. நம்ம எல்லாம் வந்து பெண்களுக்கு தான் நிறைய இதுன்னு கிடையாது, பையனுங்களும் நிறைய பேர் இருக்குவாது. பட் அவங்க எல்லாம் சைலண்டாக தான் சாப்பிட்றேன். பெண்கள் அட்லீஸ்ட் வெளியில் சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சொல்லணுங்கிற துடிக்கணும்னு துடிக்கிறாங்க. பட் பையனுங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. பட் சொல்லாதனால அவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு வருது. அவங்களால ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ஈவன் வித் வைஃப் அவங்களால முடியாது. ஒரு காலத்தில் ஓன் குழந்தைகிட்ட கூட பக்கத்தில் போகிறதுக்கு யோசிக்கிறாங்க, நான் சுத்தமானவன் இல்லை அப்படிங்கிற ஒரு இது. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம தடுத்தாங்கன்னா முதல்ல பிள்ளைங்களுக்கு பாடி பார்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் ஏஜ் அப்ராப்ரியேட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல்

0: உன்னுடைய பாடியை கெடுக்கும், இது பண்ணவும் கூடாது தொடவும் கூடாது அப்படிங்கறது தெரிவிக்கும்.
1: சைல்ட் அபியூஸ் தடுப்பு முறைகள் பத்தி டாக்டர் யமுனா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
0: நமக்கு வந்து நிறைய பிரச்சனை என்னன்னா, பெரியவங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எங்க ஊர்ல கிடையாதுப்பா, எங்க ஸ்கூல்ல கிடையாது. சரி, இப்போ ஸ்கூல்ல போய் பேசணும் அப்படின்னா, எங்க ஸ்கூல்ல யாரும் எதுவும் எந்த தொந்தரமே கிடையாதுங்க, அப்படியே 100% நார்மல் சில்ட்ரன்ங்க அப்படின்னு. ஸோ ஸ்கூல்லையும் தேர் நாட் ஓப்பன். பேரண்ட்ஸ் கேட்டோம்னா, எங்க சொந்தக்காரங்களெல்லாம் போய் இப்படி தப்பா சொல்றீங்களா நீங்க? ஒரு 21 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, நான் பெரிய கூட்டு குடும்பத்தில் இருக்கிறேன், எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, நான் 10 வயசில் இருக்கும்போதே அப்பா இறந்து போயிட்டாங்க. ஸோ பெரியப்பா தாத்தா இவங்க எல்லாரும் நாங்கள் கூட்டு குடும்பத்தோடு தான் இருப்போம். 10 வயசில் வந்து எங்கள் பெரியப்பா வந்து, சரி அப்பா எப்படி நீ கட்டி பிடிச்சி படுத்துப்பியோ அதே மாதிரி என்ன போ கட்டி பிடிச்சி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்நேரத்துக்கு எனக்கு அப்பா செத்து போனதுனால நான் இது பண்ணேன், இப்போவும் ஹீஸ் இன்சிஸ்டிங் அதே மாதிரி தான் படுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து இப்போ புரிய ஆரம்பிச்சது, அது வந்து இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொன்னோன்னே எங்கள் அம்மா வந்து, இல்லை நம்ம அவங்கள நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம், அவங்க என்ன பண்ணுறாங்களோ பொறுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ சரி, இந்த நிலைமை எப்போ நமக்கு மாறப்போகுது? அன்லஸ் வந்து நம்மளுடைய குடும்பங்களும் பெரியவங்களும் இப்போ எல்லாரும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைய நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம ஒரு உயிரை இந்த உலகத்தை கொண்டு வந்துட்டோம்னா அந்த பெற்றோர்களுக்கு கடமை இருக்குது. அந்த குழந்தைய வந்து வெறும் சாப்பாடு போட்டு கல்வி கொடுக்கறது மட்டும் வேலை கிடையாது, அந்த பிள்ளைங்களுடைய எல்லா இதுலேயும் நீங்கள் நம்ம காப்பாற்றணும். உண்டு, அது வந்து ஒரு உறுதிமொழியாக எல்லாரும் எடுக்கணும். முடிஞ்ச வரையிலாம் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பார்த்துட்ருக்கோம், பார்ப்போம் மாற்றம் வரும். எதுவுமே நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் நிதானமாக வரும், பட் ஒன்ஸ் மாற்றம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அது நிரந்தரமாக இருக்கும். ஸோ அந்த பயம் கிடையாது நம்ம.
1: தேங்க்யூ டாக்டர். சோஃபியா மேம், இதுக்கு உங்களோட பதில் என்ன?
2: ப்ரிவென்ட் சச் திங்ஸ் ஹேப்பனிங்னா, அது முதலே வந்து நம்ம அந்த பிள்ளைய வந்து யாருக்கிட்டையுமே, அப்பா அம்மாவை தவிர யாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. போய் அவங்க மடியில் உட்காரு, இவங்க மடியில் உட்காரலாம் பழகினானா அதே அவங்க வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நடந்து தவிர நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி நம்ம முதலிருந்தே வந்து ஒரு டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணுற மாதிரி நடந்து பழகணும். குழந்தைகளுக்கு முதல்ல எது நடந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்கிட்ட எதுவும் ஒழிக்காமல் மறைக்காமல் சொல்லிடணும். அது பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைக்கும் நல்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எது நடந்தாலும் முதல்ல அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடணும். என்ன அதுவும் இன்னொன்று வந்து, ஒரு நாள் நடக்கிறது எல்லாத்தையுமே லைனாக அது வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி அது அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் எல்லாம் நடக்கிறதுலாம் சொல்லிட்டே வரும்போது, அது அன்யூஷுவலாக நடக்கும்போதோ இல்லை அன்றைக்கி அந்த குழந்தை குவைட்டாக இருந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி மென்டல் டிஸ்டர்ப்டாக இருக்கதோ இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்.
1: வெல் செட் மேம். நேர்களே, நம்ம எல்லாருக்கும் இப்போ சைல்டு அபியூஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் சைல்டு அபியூஸ் ஒரு கிடப்பில் கிடக்கும் கதையல்ல. சரி நேர்களே, இந்த செக்மெண்டோட முடிவுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ டாக்டர் யமுனா அண்ட் மிஸ்ஸஸ் சோஃபியா. நீங்கள் ஷேர் பண்ண வியூஸ் கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் லிஸ்னர்ஸ், இந்த பிரேக்குக்கு அப்புறமா இன்னொரு விதமான சைல்டு அபியூஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட்.

0: மாலை நான் எடுத்துட்டு போறேன்.
1: மஞ்சு, அவ அந்த குடும்ப ஒட்டியானத்தை போட்டுட்டாளா பாரு.
0: மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்களான்னு
1: பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
0: ராஜு, வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி கொடுத்து கவனி.
1: ஏமா, மீனா ரெடி ஆயிட்டாளான்னு
2: பாரு. அம்மா, கல்யாணம்னா என்னம்மா?
3: பத்து வயது மணப்பெண்ணின் கேள்வி இதுவென்றால் அவளது எதிர்காலம் எதிர்காலம் எதிர்காலம் எதிர்காலம்.
4: அம்மா, இந்த டிராயிங் நல்லா இருக்கா?
5: ஏ, சீரியல் பாத்துட்டு இருக்கல, உயிர வாங்காத போ.
4: அப்பா, இந்த டிராயிங் நல்லா இருக்கா?
6: முக்கியமான கால் பேசிட்டு இருக்கல, போ.
4: அம்மா, நான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன், நான் வெளியில போய் விளையாடுறேன்.
5: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வீட்லயே இரு.
4: அப்ப நான் வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு வரேன்.
6: சரிடா கண்ணா, போயிட்டு வா.
1: உங்க குழந்தை நீங்க பாராட்டாம வேற யார் பாராட்டுவாங்க? ஒரு பெற்றோரா உங்க கடமையில இருந்து தவறிடாதீங்க.
3: சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும்.
1: வெல்கம் பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பிரேக்கு முன்னாடி ஆர்ஜே சுனிதா சொன்ன மாதிரி இன்னொரு விதமான சைல்ட் அபியூஸ் பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். அதாவது சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர்கள். இப்ப நாம சில உண்மை கதைகள், சில உண்மை கண்ணீர் கதைகளை பத்தி பேச போறோம். இந்த குழந்தைங்க அவங்க குழந்தை பருவத்தை தொலைச்சிட்டு வேலை செஞ்சாங்க, ஆனா இப்போ அதனால அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிர்கதியா நிக்கிறாங்க. நம்ம எத்தனையோ குழந்தை தொழிலாளரா பாக்குறோம் நம்ம கண்ணு முன்னாடியே, ஆனா அதை பத்தி நம்ம ஒன்னும் செய்யறதே இல்ல.
5: இந்த உண்மை சம்பவங்களை கேக்கிறதுக்கு முன்னாடி சைல்ட் லேபர் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம வீட்டுல சில குழந்தைகள் சில வேலைகள் செய்வாங்க, ஆனா அந்த வேலையோ அல்லது காசுக்காக செய்யற வேலை, உதாரணத்துக்கு தொழிற்சாலை வேலை இல்லைன்னா வீட்டு வேலை இல்ல மெக்கானிக் ஷாப், இந்த மாதிரி இடத்துல செய்யற வேலைகள் குழந்தைகள் செய்யும் போது அது அவங்க வளர்ச்சியை தடுக்கும், அவங்கள மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் பாதிக்கும். இதுதான் சைல்ட் லேபர். அதுக்கும் மேல குழந்தை பருவத்துல அவங்களுக்கு அத்தியாவசியமான என்னெல்லாம் கிடைக்கணுமோ, அதாவது சரியான அளவு உணவு, கல்வி, தூக்கம், விளையாட்டு, இதையெல்லாம் தடுக்கிற மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் அது சைல்ட் லேபருக்கு சமம். இந்த பிஞ்சு பருவத்துல இந்த மாதிரி கொடுமையான காயங்கள் பட்டா அது நீங்கா தழும்ப அவங்க மனசு விட்டும் உடலை விட்டும் என்னைக்குமே மறையாது.
1: அது மட்டும் இல்லாம குழந்தைகள் செய்யற வேலை அவங்க தன்னம்பிக்கையும் தன்மானத்தையும் பாதிக்கிற அளவுக்கு இருக்க கூடாது. நான் இப்ப சொல்ல போற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், குழந்தைங்களை அடிமையா நடத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம பாலியல் தொழில ஈடுபடுத்தப்படக்கூடாது. பொதுவா இந்த மாதிரி கொடுமைகளுக்கு ஆளாகிற குழந்தைங்களுடைய வயசு பாத்தீங்கன்னா 7-15 வயசு வரைக்கும் இருக்கும். குழந்தை தொழிலாளரா இருந்து எத்தனை சோகங்களை அனுபவிச்சிருக்காங்கன்னு ஒரு உண்மை கதைய இப்ப நாம கேட்க போறோம்.
7: என் பேர் சிவா, என் வயசு 17. எனக்கு 5 வயசு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆள் என் அக்கா கிட்ட வந்து என்னமோ ரகசியமாக பேசினான். அவங்க பேசினதை நான் ஒட்டு கேட்டேன். என்னை கடத்திட்டு போகிறதுக்காக அந்த ஆள் வந்திருந்தான். என் அக்கா அதுக்கு உதவியாக இருந்தா. அவன் எங்கேயோ தூரமாக ஒரு இடத்துக்கு என்னை கடத்திட்டு போய் 4 மாதமாக ஒரு வீட்டில் அடைச்சி வச்சுட்டான். அதுக்கப்புறமா ஒரு பேர் தெரியாத நாட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் என்னை இன்னொரு ஆள்கிட்ட விற்றுட்டான். அங்கே ஒட்டகம் பார்த்துக்கிறது தான் என் வேலை. நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு சம்பளமே தரல, சரியாக சாப்பாடு கூட போடலை. எனக்கு எப்பவுமே பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். சாப்பாடு கிட்டா என்னை பயங்கரமாக போட்டு அடிப்பாங்க. நான் சரியாக வேலை செய்யாததுனால என்னை இங்கேயே திரும்பி அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஒரு தடவை நான் திருடி சாப்பிடும்போது போலீஸ் என்னை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துட்டாங்க. எப்போவாவது என்னை பார்க்க என்னோட அம்மா வருவாங்க, அவங்க தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். என்னோட ஆசை எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி கொடுக்கணும், அதுதான் என் கனவு, லட்சியம் எல்லாமே.

0: இப்போ கேட்டது சிவாவோட கதை. இந்த சின்ன வயசுலயே எவ்வளோ வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. உலகம் எங்கும் 60 லட்சம் குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களா தினம் தினம் கஷ்டப்படுறாங்க. இதுல சில லட்சம் குழந்தைகள் ஆபத்தான தொழில கூட ஈடுபடுறாங்க.
1: நேர்களே, மீடியா அதாவது ஊடகம் துறை ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். மீடியாவை சரியா யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த சமுதாயத்துல கொண்டு வரலாம். சரி, ரேடியோ துறையில இருந்து மிஸ்டர் வீரமணி, இவர் பிக் எஃப்எம்ல சீனியர் ப்ரோமோ ப்ரொடியூசரா இருக்காரு, இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
2: பிறந்த குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுவோம், நீ ஃபர்ஸ்ட் வந்து கையில் பொம்மை விளையாடுறதுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா இதான் பண்ணுவோம். இப்போ நீ அதுக்கு போல வேறு ஏதாவது ஹெவியாக ஏதாவது கொடுத்துன்னு வச்சுக்கோ, அதை அக்செப்ட் பண்ணாத விஷயத்தை கொடுத்துட்டேன்னா அதால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம் தான் ஆகும். உனக்கு என்ன பிடிக்குமோ அது உனக்கு அந்த டைத்துக்கு அது கொடுக்கணும். சாப்பாடாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைகளுக்கு ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, அப்படி கொடுக்காத பட்சத்தில் அது வந்து அதுக்கு ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகிடும், வேறு பாத்தில் போகிற மாதிரி ஆகும். அது தப்பாக கூட இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சைல்டு லேபரோ இல்லை சைல்டு அப்யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ ஹோட்டலில் எடுத்துக்கிட்டனா பசங்க எடுத்துக்கிட்டா சைல்டு லேபர்னு சொல்கிறான். அவனுக்கு வந்து ஒர்க் பண்ணுறோம், அந்த சமயத்தில் பைசா வாங்குறோம் தான் தெரியுமே தவிர எதுக்காக ஒர்க் பண்ணுறோம் அதனுடைய வேல்யூ என்னன்னு அவனுக்கு தெரியாது. எப்போ தெரியும், அவன் 18 வயசு வளரும் போது அவனுக்கு அந்த பாதிப்பு வந்து மென்டலி ஏற்படும் போது, ஒரு சைக்காவோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு மென்டலி ஏதாவது ஒரு இல்னஸ் வந்து அவன் அந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதை மாற்றணும் அப்படின்னா நம்ம மீடியாவில் என்ன பண்ணலாம், பெற்றோர்களுக்கு முதல்ல வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துடணும். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் குழந்தைகள நீங்கள் பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு. அதனுடைய உடம்பு மட்டும் இல்லை, மனமும் கொஞ்சம் ஒழுங்காக வளரணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் அந்த சமுதாய பொறுப்பு இருக்குது, பெற்றோர்களுக்கு மெயினாக. ஸோ அந்த பெற்றோர்களுக்கு சமுதாய பொறுப்பு கரெக்டாக வரும்போது பிள்ளைகளும் அதுக்கேற்ற மாதிரி ரூட் தானாக பிடிச்சிருவாங்க. இந்த மூலமாக நம்ம மீடியாவுக்கு ஒரு சோஷியல் பப்ளிக் ஃபிலிம் மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்காக ஒர்க் பண்ணுற ஒரு என்ஜிஓ இல்லை ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் உள்ள ஒரு லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்ககிட்டலாம் ஒரு கருத்து கேட்டு அதை ஒரு ரிசர்ச் மாதிரி எடுத்துட்டு அதை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் சொன்னால் கூட தப்பு கிடையாது. இந்த மாதிரி இவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ஆல்ரெடி அஃபெக்ட் ஆனவங்களை வச்சு பேசி இந்த மாதிரி பசங்க சைல்டு லேபரோ இல்லை சைல்டு அபியூஸ் நிறைய இடத்துல நடக்குது இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அஃபெக்ட் ஆனவங்களே வந்து என்னோடய பிள்ளை இந்த மாதிரி ஆகிருக்காங்க, உங்களுடைய பையனோ இல்லை உங்களுடைய பொண்ணோ பிள்ளைகளோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டே சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரீட்டு கரெக்டாக வரும்பொழுது அந்த நாடு கரெக்டாக வரும், நாடு கரெக்டாக வந்தோன்னா அந்த உலகமே அழகாக நம்ம மாற்றிவிடும். இதை வந்து ஒரு மீடியாவோட கடமை நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக. இது எடுத்துக்காத வரைக்கும் எப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சைல்டு லேபர் நடந்துட்டு தான் இருக்கும், சைல்டு லேபருங்கிறது இல்லாமல் போகாது. நீ போர்டு போட்டுருக்கலாம், எல்லா இடத்துலையும் போர்டு போட்டுருவோம் குழந்தைகள் இங்கே வேலை செய்யலை அப்படின்ட்டு, பட் உண்மையில அப்படி கிடையாது. எல்லோரும் 4 பேர் இருக்கா, 4 பேர் இருக்கிற இடத்துல 3 பேர் இருக்கான் அவ்வளோதான், பட் அந்த இடம் நடந்துட்டு தான் இருக்கும். இதை நம்மளாக போய் திட்டாத வரைக்கும் திருந்தாது. மீடியாவுக்கு வந்து அதில் ஃபுல் பொறுப்பு இருக்குது. பண்ணால் ஏன்னா மீடியாவுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, யாரையும் எந்த சமயத்துலையும் பார்க்கலாம், எப்பவும் அதை தடுத்து கேட்கலாம். அது பண்ணாத வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சைல்டு அபியூஸோ இல்லை சைல்டு லேபரோ. குறிப்பாக காலேஜஸில் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அந்த பொறுப்பு, ஏன்னா யங் ஜென்ரேஷன் வரும்போது அவங்களுக்கு அந்த பிளட்லே வந்து இது தப்பு நடந்தால் அதை வந்து தாங்கிக்க முடியாது. ஆனால் வந்து சொசைட்டி என்ன பண்ணால், இல்லை நீயும் நீ ஒருத்தனால் அதை மாற்ற முடியாது, நீ வந்து பேசாமல் இருக்கணும், நீயும் லைஃப்பில் சொசைட்டியில் ஒரே ஆளாக இருந்தால் தான் நீ லைஃப் லீட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி நம்ம நடந்துட்டோம்னா நம்மளும் அவங்கள மாதிரி ஒருத்தனாகிடுவோம். ஸோ நீ என்ன கனவு எப்படி அதை ட்ரெம் பண்ணி அது எப்படி அந்த விஷயத்தை ஃபார்வர்ட் திங்கிங்கில் வந்து நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொண்டு வர முடியாது. உங்களுடைய ஐடியாஸ் வந்து அந்த சமயத்துலேயே வந்து செத்து போயிடும். ஸோ இப்போ சைல்டு லேபரோ இல்லை சைல்டு அபியூஸ் பற்றி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை ஜென்ரல் யூத் ஜென்ரேஷனுக்கு சொல்கிறேன், யங் ஜென்ரேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மனசில் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை உடனே வந்து ஆக்டிவாக நீங்கள் வந்து செயல்படுத்திடுங்க. அது தப்பாக கூட இருக்கலாம், ரைட்டாக கூட இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எதை நினைக்கிறீங்களோ, சமுதாயத்தில் ஒரு தப்பு நடக்குது அதை நம்ம மாற்றணும்னு நினைக்கணும்னா நம்ம ஒருத்தர் வந்து மாறினா கூட ஆட்டோமேட்டிக்காக 2வது, 3வது, 4வது ஆள் மாற்றிடுவோம். ஸோ நம்ம வந்து ஐயோ சொசைட்டியில் இந்த மாதிரி இருக்குது, நம்மளும் அந்த மாதிரி ஆகிட்டோம்னா நமக்கு பாதிப்பு ஏற்படும்னு பயந்துட்டோம்னா அந்த ஒரு பிரச்சனையை மாற்ற முடியாது. இது சைல்டு லேபராக இருக்கட்டும், சைல்டு அபியூஸாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு சோஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும், நம்மளே வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம யங் ஜென்ரேஷன் அதை நம்ம நம்மளுடைய ரைட்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா தான் அதை வந்து நம்ம மாற்ற முடியும். கரண்ட் மீடியா பொறுத்தவரைக்கும் இப்படி இப்போ பார்த்தோம்னா இப்போது நிறைய எல்லா லைன்லேயும் டிவி ஆகட்டும் இல்லை ரேடியோ ஆகட்டும் இல்லைன்னா பத்திரிகைகள் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இஷ்யூன்னு வந்து அதை வந்து பிரம்மாண்டப்படுத்திடுவாங்க ஆக்சுவலாக பார்த்தோம்னா. ஏன்னா அது பிரம்மாண்டப்படுத்தினா தான் அது ஒன்ஸ் அவங்களுக்கும் அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படி பிஸ்னஸாகவும் இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கும் ஒரு நேம் வரும் பப்ளிசிட்டிக்காகவும். அந்த சமயத்தில் அதை மட்டுமே பார்க்காம தனக்கும் உண்டான பங்கு சொசைட்டியில் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இன்றைக்குமே வந்து பில்லர்னு சொல்லுவோம் நம்ம, பத்திரிகையாகட்டும் மீடியா தேர் பில்லர் ஃபார் த சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அந்த பில்லரே வந்து நம்ம அப்படி இப்படி திரும்பி ஒரு செல்ஃபிஷாவோ இல்லைனா ஜென்ரலாக ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணாமல் அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துட்டு சோஷியலுக்காகவும் சோஷியல் அவேர்னஸ்க்காகவும் நம்ம பண்ணுறோம்னு நினச்சிட்டு அட்லீஸ்ட் ஒரு காலம் இல்லை ஒரு பேஜ் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம பண்ணால் கூட அது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் திருத்தினாலுமே ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ஒவ்வொருத்தரும் திருந்துகிட்டே இருக்கும். அது எந்த ஒரு சோஷியல் இஷ்யூவாக இருக்கட்டும், குறிப்பாக சைல்டு லேபர் சைல்டு அபியூஸ்னு வந்ததுன்னா கூட மீடியாவோ இல்லை ரேடியோவோ டிவியோ எது மூலமாக வந்தால் கூட நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பசங்களோ இல்லை இந்த ஒரு குழந்தைகள் வந்து கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஐதர் பை தி வே ஆஃப் எஜுகேஷன் ஆர் பை தி வே ஆஃப் வேற ஏதாவது ஹெல்ப் நீடு அவங்களுக்கு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பத்திரிகைகளும் இந்த மாதிரி பண்ணாலும் இல்லை ஒவ்வொரு மீடியாவில் இருக்கிற ஒருத்தர் இது பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக அந்த குழந்தைகளுடைய வாழ்வு வந்து நிச்சயமாக அது ஃப்ளரிஷ்டாக தான் இருக்கும், அதில் சந்தேகம் இருக்காது. ஸோ மீடியா வந்து அது ஒரு ஒரு ஒரு டியூட்டியாக எடுத்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் கமர்ஷியலைஸ்ட்.
1: வீரமணி சார் ரொம்ப நன்றி உங்க கருத்தை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு. குழந்தை தொழிலாளர் பத்தி நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க கிட்டே போய் கேட்டோம், ஒரு ஒரு ஏரியாவுக்கு போய் அவங்க கிட்ட கருத்து கேட்டும் போது இப்போ நுங்கம்பாக்கம்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
3: தொழிலாளர் சொன்னா உங்க மனசுல வர ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்கும்?
4: அடிமைத்தனம்.
5: ரொம்ப கொடுமையானது.
6: குழந்தை தொழிலாளிகள் என்று சொல்லும் போது தமிழ்நாட்டின் சிவகாசி தான் நினைவுக்கு வருது. புத்தகங்களையும் வயதிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பது வருத்தத்துக்குரியது.
3: ப்ரூட்டல், ரொம்ப பாவம். க்ருவெல்டி அட் டெண்டர் ஏஜ்,
5: வன்முறை.
3: மிகவும் பரிதாபமான நிலை குழந்தை தொழில் என்றால்
5: அனுமதிக்கக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது.
0: சென்னை சிட்டியில குழந்தை தொழிலாளர் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம MOP கம்யூனிட்டி ரேடியோவோட RJ ரஞ்சிதா ஒரு ஹோட்டல்ல ஒரு சின்ன பையனோட பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னு இப்ப கேப்போம்.
7: உன் பேர் என்னப்பா?
8: என் பேர் பிரவீன்குமார்.
7: என்ன பண்ற நீ இப்போ?
8: நான் வந்து இப்ப வேலை செய்ய.
7: என்னவா வேலை செய்யற?
8: ரெஸ்டாரண்ட்.
7: வயசு என்ன ஆகுது?
8: என் வயசு 16.
7: ஸ்கூல் போலியா?
8: ஸ்கூலுக்கு வந்து போல, இந்த வருஷம் போல. 10th எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டேன், அதனால தான் இந்த வருஷம் போல. அடுத்த வருஷம்
7: அதுக்கு நீ வேலை செய்யற? எதுக்கு வேலை செய்யற?
8: குடும்ப கஷ்டத்தை தான் வச்சிருந்தேன். ஏன்னா வீட்டில் இருப்பேன். குடும்ப கஷ்டத்தை வச்சேன், என்னன்னா வீட்டில் இருப்பேன்.
7: எத்தனை பேருக்கு?
8: என்ன எங்கள் அம்மா இருக்கும், அப்பா இல்லை.
7: அம்மா என்ன பண்ணுறாங்க?
8: அம்மா BSNL ஹவுஸ் கீப்பிங் தான் இருக்கும்.
7: அக்கா என்ன பண்ணுறாங்க?
8: அக்கா வந்து BNT வேலை செய்யணும்.
7: உங்களுக்கு மாதம் சம்பளம் எவ்வளோ?
8: 2000.
7: நீ எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்வே?
8: 8 hours.
7: இன்னும் ஆசை இருக்கா?
8: ஆ, இருக்கு. படிப்பேன் படிப்பேன்.
7: ஆசை இருக்கு?
8: ஆசை இருக்கு.
7: ஃபியூச்சரில் பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசை இருக்கா?
8: ஆ,
7: என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
8: நானா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
7: சாஃப்ட்வேர் ஆகணும். கம்ப்யூட்டர் அவ்வளோ இஷ்டமா உனக்கு?
8: கம்ப்யூட்டர் க்ளாஸ் பண்ணிடுறேன்.
7: போயிட்டு இருக்கியா? என்ன க்ளாஸஸ் போகணும்? கம்ப்யூட்டர் என்ன க்ளாஸஸ்?
8: இப்போ 1 month வரட்டும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
7: கம்ப்யூட்டர் கிளாஸஸ் என்ன படிக்கிறாங்க?
8: ஷார்ட்டட் அண்ட் பசங்க.
7: எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன்னா, பாஸ் ஆகிட்டேன்னா இந்த வேலையை விட்டுருவியா?
8: ஆ, விட்டுருவேன், கண்டிப்பாக விட்டுருவேன்.
7: அப்புறம் நீ மேலே படிக்க யார் உனக்கு உதவி செய்வா?
8: எங்கள் அம்மா உதவி செய்வாங்க.
7: உங்கள் வீடு எங்கே இருக்கு?
8: எங்கள் வீடு ICF.
7: எந்த ஸ்கூல் நீ?
8: செகண்டரி ஸ்கூல், பாய்ஸ் ஹைசெகண்டரி.
0: சரி நேர்களே, இப்போ நம்ம ஷோல அடுத்ததா ஒரு பிரேக். பிரேக்கு அப்புறமா ஒரு சின்ன நாடகம் குழந்தை தொழிலாளர்களை பத்தி. ஸோ ஸ்டே டியூன்.

0: ஏய் லக்ஷ்மி, என்னடி இப்பலாம் ஸ்கூலுக்குலாம் வரதே இல்ல?
1: நான் இனிமே ஸ்கூலுக்கு வர மாட்டேன்டி.
2: என்னாச்சு லக்ஷ்மி உனக்கு? ஆனா ஸ்கூல்ல தானே ஜாலியா இருக்கும். அதுவும் இல்லாம தினமும் நம்ம நிறைய அங்க தானே கத்துக்குவோம்.
1: ஆமா எனக்கு தெரியும், ஆனா என்ன பண்றது?
3: ஏய் லக்ஷ்மி உள்ள வா.
2: சரி நாங்க கிளம்புறோம், ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. வர லக்ஷ்மி.
4: எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கற்கும் உரிமை உள்ளது. இன்றே நிறுத்துவோம் குழந்தை தொழிலாளர்களை.

0: diye nedir?
1: Ayyo! Yine de kurşu talice.
0: குழந்தைகளை அபாயமான பொருட்களிலிருந்து காப்பது பெற்றோரான உங்களின் கடமை.
2: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க சுனிதா, வித் மீ ராதிகா. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற டாபிக் குழந்தை தொழிலாளர். நம்ம ப்ரோக்ராம்ல வரப்போறது ஒரு சின்ன நாடகம், குழந்தை தொழில்.

0: என்ன மீனா, ரொம்ப நாளாச்சு உன்ன பார்த்து. இல்ல ராஜிகா, பையனை வேற ஸ்கூல் மாத்திர வேலையை அரைஞ்சிட்டு இருந்தேன். அதான் உன் வீடு இவ்வளவு அழகா இருக்கே, நிறைய மரம் எல்லாம் வச்சிருக்க. சரி சரி வந்து உக்காரு. ராணியோட ரெண்டு பொண்ணு பசங்களை பாத்திருக்கியா?
1: இல்லையே, ஏன் கேக்குற?
0: அதுங்க ரெண்டு பேரும் எவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்குது தெரியுமா? ஆடு மாடு கோழியையும் பாத்துக்கிட்டு வயலையும் பாத்துக்கிட்டு, பாவம் வீட்டு வேலையும் அதுங்க தான் பாத்துக்கிட்டு இருக்குதுங்க.
1: எவ்வளவு சின்ன பசங்களா இருந்துகிட்டு அவ்வளவு வேலையே செய்யுதுங்க, ஆச்சரியமாலே இருக்கு.
0: ஆமா ராஜிகா, அதுங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? என் பிள்ளைங்களுக்கு 11 வயசு தான் ஆகுது, இதுங்களுக்கு 2-3 வயசு கூட தான் இருக்கும் இல்ல?
1: ராணி அவங்கள பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்ப மாட்டா, ஒருவேளை வீட்டு வேலையை கத்துட்டா போதும் நினைக்கிறாளோ என்னமோ.
0: சின்ன பசங்க வளர்ற கருது. எந்த வயசுல படிக்காம வேற எந்த வயசுல படிக்க போகுது? 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினாதானே நம்மளுக்கும் பெருமை.
1: இந்த வயசுல இவ்வளவு வேலையை செஞ்சா உடம்புக்கு என்ன ஆவறது? இப்பவே

0: பார்த்தா குச்சி மாதிரி இருக்காளுவ.
1: அங்கா, நான் கூட கேள்விப்பட்டேன், இப்பவே ஒழுங்கா சாப்பிடலனா பொறவு சத்து எப்படி கிடைக்கும்?
0: அதுங்க பெருசாச்சுங்கன்னா புள்ள பத்துக்க கூட உடம்பு தாங்காது பாவம்.
1: நம்ம என்ன பண்றது, ஏன் பிள்ளைங்களும் தான் ஸ்கூலுக்கு போகுதுங்க, ஆனா வீட்டு வேலையும் தானே செய்துவ.
0: ஆமாண்டி, நான் கூட பாத்திருக்கேன், எல்லா குழந்தைகளும் வீட்டு வேலையும் செய்யுதுங்க.
1: ஆமா ஆமா, நீ எல்லாம் பாப்ப.
0: நான் என்னடி பண்றது, என்ன சுத்தி நடக்கறத பாக்கும்போது என்னால சும்மா இருக்க முடியலையே, அதுவும் இந்த பசங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க.
1: நீ சொல்றதும் சரிதாங்கா, நாம போய் ராணி கிட்ட பேசலாமா?
0: யாரு ராணி கிட்டியா? நம்ம சொல்றத அவ எங்கயாவது காது குடுத்து கேப்பாளா?
1: பொறுமையா எடுத்து சொன்னா ஆறு வேணாலும் கேப்பாங்கக்கா. இந்த வயசுல தான் மத்த பிள்ளைங்களோட பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேற எந்த வயசுல போக முடியும்?
0: வேணும்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன்னு சொல்லலாமே தவிர, அவங்க வீட்டு வேலை செய்யறத பத்தி சொல்றதுக்கு நாம யாருடி?
1: நீ சொல்றதும் சரிதாங்கா, படிப்பு எவ்வளவு முக்கியம்னு எடுத்து சொல்லலாம், எழுத படிக்க தெரிஞ்சாதானே நல்லது, பிற்காலத்துல அவங்க ஆரையும் நம்பாம பொழைக்கிறதுக்கு அப்படிதானே இருக்க முடியும்?
0: ஆமா ஆமா, நாலு எழுத்து படிக்க தெரிஞ்சாதானே கல்யாணம் ஆன அப்புறம் அவங்க புள்ள குட்டிங்களுக்கு நாலு வார்த்தை சொல்லி கொடுக்க முடியும்.
1: சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம ராணி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிட வேண்டியதுதான். என்னதான் இருந்தாலும் நம்ம மூணாவது மனுஷங்க தானேக்கா, அவங்க பிள்ளைய எப்படி வளக்குதுன்னு நம்மளா சொல்ல முடியும்? நம்மளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு போ?
0: அது சரி, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நாம இத பத்தி ஏதாவது பண்ணி ஆகணும்.
1: இரு இரு, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என் வீட்டுல மாடு கண்ணு போட்டு இருக்குல்ல, சீமை பால் குடுக்கிற சாக்கல போய் ராணி கிட்ட இத பத்தி பேசிடலாம், சரியா?
0: ஆனா அவ சந்தேகப்பட மாட்டாளே.
1: இல்ல இல்ல, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சலாம். என்ன நான் சொல்றது?
0: அட, இது நல்ல யோசனையா இருக்கே. நாம அவ வீட்டுக்கு போறது ரொம்ப யதார்த்தமா இருக்கணும், நாம பேசி வச்சுட்டு போற மாதிரி தெரிஞ்சிட கூடாது.
1: சரி கிளம்புக்கா, எவ்வளவு சீக்கிரமா போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிள்ளைங்களுக்கு தான் நல்லது.
0: அட, ஆமா நீ சொல்றது.

0: இந்த நாடகத்துல வர அம்மாக்கள் மாதிரியே எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய படிப்பு, விளையாட்டு, ஓய்வு சரியான அளவுல கிடைச்சதுன்னா நாளைக்கு அவங்க எதிர்காலத்துக்கு அதுவே ஒரு அஸ்திவாரமா அமையும். சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகலனா எழுத படிக்க வாய்ப்பே இல்லாம போயிடும். அதுவும் இல்லாம வெளி உலக அனுபவமும் அவங்களுக்கு இல்லாம போயிடும்.
1: அறிவாற்றல் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனால மட்டும்தான் இந்த சமுதாயத்தை திருத்த முடியும்.
0: இதுதான் ஒவ்வொரு குடிமகனோட கனவாவும் கடமையாவும் இருக்கணும்.
2: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேடியோ துறையில இருந்த மிஸ்டர் வீரமணி என்ன சொன்னாருன்னு கேட்டோம். மிஸ்டர் இக்னேஷியஸ் ராஜ்குமார், இவர் விஜய் டிவில சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்காரு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
3: ஹாய், நான் இக்னேஷியஸ். நான் ஒரு டெலிவிஷன் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சைல்ட் லேபர் இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல ஒரு பெரிய இஷ்யூ. இதுக்கு மீடியா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீடியா அதாவது ஊடகத்துக்கு வந்து மேபி ப்ரெஸ் ஒரு டெலிவிஷன் ஒரு ரேடியோ ஒரு முக்கியமான பங்கு இருக்குது இதை ஒழிக்கிறதுக்கு. எப்படி ஒழிக்கணும்னா, ஜென்ரலாக அவேர்னஸ் ப்ரோமோஸ் நிறைய போடணும். நம்ம சைல்ட் அவேர்னஸ் சைல்டு லேபர் அவேர்னஸ் ப்ரோமோஸ் வந்து மக்கள் பார்க்குற மாதிரி. இன்றைக்கி வந்து டிவியோ இல்லை ரேடியோ இல்லைனாலுமே இல்லாத வீடே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்கும்னா, இஃப் யூ ஸ்டார்ட் ப்ரொமோட்டிங் ஆனால் சைல்ட் லேபரை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோஸ் ப்ரொமோட் பண்ணணும். பட் இதை வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணக்கூடாது. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, எவ்வளோ பேர் இதை வந்து அக்கறை எடுத்து கமர்ஷியலாக பண்ணாமல் ஃப்ரீயாக ஏர் பண்ணுறாங்க, ஒரு டெலிவிஷனும் சரி ஒரு ரேடியோவும் சரி, ரொம்ப கம்மி தான். அண்ட் மோரோவர் என்னென்னா, இது ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன்றுன்ற மாதிரி இல்லாமல் ஃப்ரீக்வன்சிஸ் நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கணும். ஒரு ப்ரொமோ ஒரு ஸ்பாட் பண்ணுறோன்னா, போட் சைல்ட் லேபர் பண்ணுறோன்னா அதோட ஃப்ரீக்வன்சிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன்னா மக்கள் மனதில் போய் ஆழமாக பதிகிற அளவுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அண்ட் மெயினாக இது ஒரு கமர்ஷியல் பர்பஸாக இருக்கவே கூடாது. சரி, இங்கே ஒரு இந்த பிரச்சனை நடக்குது, சைல்ட் லேபர் ப்ராப்ளம் இருக்குது, இதை நம்ம காட்டுறோம், இதை நம்ம மக்கள் காட்டுறதுனால இவங்க வந்து காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேர் வாங்குறதுக்காக பண்ணாமல் இதை ஒரு கடமையாக எடுத்து பண்ணணும். அதாவது உள்நோக்கம் டெஃபினட்டாக உண்மையாக இருக்கணும். ஆமாம், இந்த இந்த இந்த ப்ரோமோ ஆர் இந்த ஸ்பாட் நம்ம ப்ளே பண்ணுறோன்னா, நம்ம டெலிவிஷன் மூலமாக இல்லை நம்ம ரேடியோ மூலமாக ப்ளே பண்ணுறோன்னா, இதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். ஜஸ்ட் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா இது போய் ரீச் ஆச்சா இல்லையா அப்படின்றது நம்ம டெஃபினட்டாக தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, ஒரு ஃபாலோ அப் இருக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து சைல்ட் லேபர் பற்றி இன்றைக்கி ஒரு இந்த ஒரு இது ஒரு ப்ரோமோ ப்ளே பண்ணோம், ஒரு ஸ்பாட் ப்ளே பண்ணோம், இது எந்த அளவுக்கு போயிட்டு மக்கள் ரீச் ஆகிருக்கு, அதுக்கான சொல்யூஷன் நம்ம கிடச்சிருக்கா இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சிருக்கா, அந்த விதத்தில் வந்து நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணணும் முடிஞ்ச அப்புறம். சரி, அப்போ தான் வந்து இது நமக்கு இன்னும் ஒரு ஒரு கடமையாக இருக்கும். இது இல்லைன்னா, என்கிட்ட கொடுத்தாங்க நாங்களும் இந்த மாதிரி ஒரு சைல்ட் லேபருக்காக ஒரு ஸ்பாட் பண்ணோம், ஒரு ப்ரோமோ பண்ணோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. க்ரியேட் பண்ணி இதோட ஃபாலோ அப் டெஃபினட்டாக வேணும். இது கிளியர் பண்ணோம், இவ்வளோ பேர் சைல்ட் லேபர் இருந்தாங்க, இதுலேருந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கா, அது தெரிஞ்சு வி ஹவ் டு கீப் ஆன் ப்ரொமோட்டிங் இட். ஸோ வருஷத்துக்கு வருஷம் நம்ம பண்ணுறப்ப எவ்வளோ குறைஞ்சிருக்கு இல்லை உண்மையாலுமே போய் ரீச் ஆச்சா இல்லையான்னு நமக்கு தெரியும். இது வந்து என்னென்னா, உண்மையாக சொல்லப்போனால் அக்கறை இருக்கணும், இதுலேருந்து கமர்ஷியல் வேலையும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியா ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே. ஆனால் அதே நேரத்தில் நம்ம பத்திரிகைகள்லாம் தான் நிறைய பார்த்துருக்கோம், பேப்பர் நியூஸ் பேப்பர்ஸ்லேயோ இல்லை மேகசின்ஸ்லேயோ பார்த்துருக்கோம். டெலிவிஷனோ ரேடியோலையோ எந்த அளவுக்கு இது ரீசன்ட் டேஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு, தோ ஐம் ஒர்க்கிங் இன் அ டெலிவிஷன் கம்பெனி, எனக்கு தெரிஞ்சு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன்ஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இருந்தாங்களோ எப்போ நான் வருஷத்துக்கு ஒன்றோ ரெண்டோ இதை வந்து ரெகுலரைஸ் பண்ணணும். நாட் ஒன்லி சைல்ட் லேபர், எனி சோஷியல் காஸ் எனி சோஷியல் இஷ்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் சைல்ட் அப்யூஸ் ஆர் ஈவன் எய்ட்ஸ் ஆர் டொனேட்டிங் ஐஸ் ஆர் டொனேட்டிங் பிளட், இந்த மாதிரி சோஷியல் காசஸ் வந்து நிறைய வந்து மீடியா கேன் ப்ரொமோட். ஒன்லி மீடியா கேன் டூ தேட். ஒரு கம்பெனிக்கு வேலை செய்கிறப்ப அஸ் இண்டிவிஜுவல் எனக்கும் நிறைய தாட்ஸ் இருக்கும், அது எந்த அளவுக்கு என்னோட மீடியா மூலமாக நான் கொண்டு வர முடியுன்ற அந்த வாய்ப்புகள் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அதை நம்ம ஸ்ட்ராங்காக போடணும் ஆனால், ஏன்னா இந்த கமர்ஷியல் வேர்ல்டில் டெஃபினட்டாக இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வி கேன் டெஃபினெட்லி மேக் எ சேஞ்ச். அஸ் காந்திஜி சேட், be the change you want to see. முதல் நான் ஹேவ் டு டூ தட். நோ, நான் பண்ணாதான், நான் ஆஸ் அ பர்சன் நான் என்ன பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இன்கேஸ் நான் எங்கேனா போயிட்டு நான் ஏதோ ஒரு ஹோட்டலோ இல்லை வேறு ஒரு கம்பெனி போகிறப்ப, இஃப் எ சி அட் நோ சைல்ட் ஒர்க்கிங், ஒரு சின்ன பையன் வயசுக்கு அந்த வயசுக்கு அவன் வேலையை செய்யக்கூடாது. அதுக்கான முதல் கேள்வியை நாங்கள் எழுப்பணும், என்ன சுற்றி இருக்கவங்க எழுப்பாங்க எழுப்பாங்கன்னு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பின்வாங்கிட்டாங்கன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. ஒன் டு ஒன் வந்து அந்த காலத்துலலாம் ஒன் டு ஒன் பர்சனாக போயிட்டு ஃபேம்ப்ளெட்ஸ் கொடுத்து ஹேண்ட்லெட் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு தெரியல. ஒரு பேப்பர் கையில் கொடுத்தா கூட வாங்கி கசக்கி போட்டுருவாங்க. இன்றைக்கி மக்கள் ஆர்வமாக டிவி பார்க்குறாங்க, ரேடியோ பார்க்குறாங்க, எந்த நேரமும் அதுக்கான டைமும் ஒதுக்குறாங்க, ட்ராவலிங்கில் கூட எஃப்எம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிறப்ப ஒரு 30 seconds ஆர் 20 seconds ஆஃப் திஸ் பப்ளிக் சர்வீஸ் மெசேஜ் வில் டெஃபினெட்லி சேஞ்ச் பீப்புள். ஸோ ஐ திங்க் பட் அதை நம்ம பண்ணியிருக்கோம்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டாக வந்து மீடியா கேன் சேஞ்ச் நோ சேஞ்ச் ஆல் திஸ். இந்த மாதிரி ஒரு சோஷியல் இஷ்யூ வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, மனசார கமர்ஷியல் நோக்கம் இல்லாமல் பண்ணால் டெஃபினட்டாக விஷயங்கள் மாற்ற முடியும்.
1: Thank you so much, Mr. Ignatius. உங்க கருத்து கண்டிப்பா நம்ம மக்கள் போய் சேர்ந்திருக்கோம் நாங்க நம்புறோம். மீடியா என்ற துறையை இனிமே நம்ம மக்கள் சரியா பயன்படுத்துவாங்க நாங்க நம்புறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. ஆஜி ரஞ்சிதா இன்னும் ரெண்டு சின்ன குழந்தைங்களோட பேசினாங்க. ஒருத்தவங்க மெக்கானிக், இன்னொருத்தவங்க பூ விற்கிறவங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு இப்ப கேட்போம்.
4: பேர் என்ன?
5: தேவிகா.
4: உனக்கு என்ன வயசு ஆகுது இப்போ தேவி?
5: 9 வயசுக்கா.
4: சரி, இப்போ நீ படிக்கிறியா எங்கேயாவது வேலை பண்றியா?
5: வேலை எதுவும் பூ விற்கிற வேலை பார்க்குமா விட சே
4: விற்கிறேன். வரைக்கும் படிச்சிருக்கேன். ஸ்கூல் போயிருக்கியா நீ?
5: போயிருக்கேன், 3வது வருடம் படிச்சிருக்கேன்.
4: 3வது வரைக்கும் படிச்சிருக்கியா?
5: ஆமா.
4: உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க?
5: எங்க அப்பா வீட்டுக்கு வரமாட்டாரு, அவர் எப்பவுமே குடிச்சிட்டு இருப்பாரு. எங்க அம்மாவும் நானும் தான் சேர்ந்து பூ விற்கிறோம்.
4: தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்கா?
5: தம்பி குட்டி பாப்பா, தங்க வந்து வீட்டுல இருக்கா.
4: சரி, எங்கெல்லாம் போய் பூ விற்பீங்க நீங்க? நீ அம்மா கடை எங்கேயாவது வச்சிருக்கீங்களா இல்ல இங்க பீச்லயே விற்பீங்களா?
5: கடை எல்லாம் எதுவும் கிடையாதுக்கா. வரவங்க கிட்ட போய் கையில வச்சுன்னா அவங்க கிட்ட கேட்போம்.
4: சரி, உங்க வீடு எங்க இருக்கு?
5: சாந்தோம்.
4: சாந்தோம்ல இருக்கீங்களா? சரி, உனக்கு பெருசானா என்ன ஆகணும்னு ஆசை இருக்கு? என்னவா ஆகணும்?
5: பெருசானா டீச்சர் ஆகணும் ஆசை இருக்கு.
4: இப்போ உன படிக்க அமிச்சா படிக்க போவியா? படிக்க இஷ்டம் இருக்கா?
5: ம், போவேன்.
4: படிப்பியா?
5: ஆ, படிப்பேன்.
4: உன் பேர் என்ன?
6: சதீஷ்.
4: இப்போ உனக்கு என்ன வயசு ஆகுது இப்போ?
6: 8.
4: ஸ்கூல் போயிருக்கியா?
6: 2வது இயர்.
4: வேலை செய்யா?
6: கடையில் வேலை செய்வோம்.
4: அப்பா அம்மாலாம் இருக்காங்களா?
6: அப்பா இல்லை, அம்மா வண்டி வீட்டு வேலை செய்யறாங்க.
4: தம்பி தங்கச்சி எல்லாம் யாராவது இருக்காங்களா?
6: ஒரே தங்கச்சி.
4: தங்கச்சி ஸ்கூல் போதா?
6: இல்லை.
4: பெருசானா உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை?
6: ஒரு சொந்தமாக ஒரு கடை வைக்கணும்னு, மெக்கானிக் கடை வைக்கணும்னு ஆசையா.
1: சரி நேர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு பிரேக் தேவைப்படுது. ஸோ ஸ்டே டியூன்ட்.

0: என் பேரு ராஜா. என்னோட வயசு 15. எனக்கு 10 வயசு இருக்கும்போது நான் ஒரு டீ கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் 6 மணிலிருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை செய்வேன். ஒரு நாள் என்னோட தோள்பட்டையில் அடிபட்டுருச்சு. அதனால் அந்த கடையில் என்னால் வேலையை தொடர முடியல. அப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு வேலையை தெரிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது. எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ரொம்ப இஷ்டம். சின்ன வயசுலேருந்தே என்னோட கனவு லட்சியமெல்லாம் ஒரு டாக்டர் ஆகணும்னு தான்.
1: எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அழகான கனவு உண்டு. அவர்கள் கனவுகளை வென்றிட கை கொடுங்கள் அல்லது கற்றுக் கொடுங்கள்
2: அப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா?
1: இந்த மாதிரி விஷயங்களை உங்க குழந்தைங்க மனம் விட்டு பேசுவாங்க. ஆனா அவங்க மன ரீதியா என்ன அனுபவிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க என்னைக்காவது முயற்சி எடுத்திருக்கீங்களா?

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நம்ம ஷோவோட லாஸ்ட் செக்மெண்ட்க்கு வந்தாச்சு.
1: நாங்க சொன்ன மாதிரியே இந்த ஷோ ஃபுல்லா மக்கள் கருத்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அண்ணா நகர்ல இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: தொழிலாளர் சொன்னா உங்க மனசுல வர ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்கும்?
3: இட்ஸ் அகைன்ஸ்ட் தி லா, சைல்ட் லேபர்,
4: இட்ஸ் எ கிரைம்,
5: தப்பான விஷயம்,
6: கிரஷ்ட் இன்னசென்ஸ்,
5: ரொம்ப அநியாயம். அது
7: அவங்கள படிக்க விடணும்,
8: கல்வி மேம்பாடு கண்டிப்பா குறையும்,
9: படிப்பை தொலைச்சிட்டு சின்ன வயசுலயே வேலை பண்றாங்கன்னு இருக்கும்.
10: They are missing their childhood.
11: வசதி கம்மியா இருக்கதால நான் வேலைக்கு
12: வரேன், அது பெரிய தப்புதான்.
13: படிப்போன சுதந்திரம்,
14: சைல்ட் லேபர் ஒழிக.
0: அண்ணாநகர்ல இருக்கிற மக்கள் குழந்தை தொழிலாளர் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டோம். அடுத்து மயிலாப்பூர்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம்.
2: தொழிலாளர்னு சொன்னா உங்க மனசுல வர ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்கும்?
15: இலக்கணமான குழந்தையின் மீது இந்த சமூகம் அவிழ்த்து விடுகிற வன்முறை என்பதுதான் குழந்தை தொழிலாளர் என்ப குழந்தை தொழிலாளர் என்றவுடன் எனக்கு தோன்றுகிற சிந்தனை.
2: Shattering of dreams, abolition.
16: சிவகாசி ஃபயர்வார்,
17: பரிதாபம்,
18: ரூட் அண்ட் ஹார்ஷ்,
19: எக்ஸ்ப்ளாய்டேஷன்,
18: தவறு,
17: பரிதாபம்.
0: இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க பெயர் மானு. குழந்தை தொழிலாளரா இருந்து வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சு அதையும் தாண்டி இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்கன்னா அது நிஜமாவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். வாங்க அவங்க கிட்டே நேரடியா பேசுவோம். வணக்கம் மிஸ் மானு, வெல்கம் டு அவர் ஷோ.
20: வணக்கம், என்ன இந்த ஷோக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: சொல்லுங்க மானு, நீங்க குழந்தை தொழிலாளரா இருந்த அனுபவத்தை இங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
20: நான் ஒரு துணி கம்பெனியில வேலை செஞ்சேன். அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். எங்க வீட்டில் நாங்கள் மொத்தம் 8 பசங்க. எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்ப வீட்டில் வசதி இல்லை. அப்போ எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டவுன்ல இருக்கிற கம்பெனி அட்ரஸ் கொடுத்தாரு. அந்த டவுன் கம்பெனியில நான் 6 வருஷம் வேலை செஞ்சேன்.
0: இந்த இக்கட்டான சூழலிருந்து எப்படி வெளியில வந்தீங்க மானு?
20: எனக்கு அப்போ 12 வயசு இருக்கும். 14 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களெல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்துச்சு. அதை குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. அதனால என்னை ஃபேக்டரியிலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு என்னோட படிப்பை நான் முடிச்சிட்டேன்.
1: இப்போ உங்களுக்கு 23 வயசு ஆகுது, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க?
20: கஷ்டங்களை அனுபவிக்கிற என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு எனக்கு இருக்கிற கொஞ்சம் படிப்பை வச்சு என்னால என்ன சொல்லி கொடுக்க முடியுமோ அதை சொல்லி கொடுக்கறேன்.
0: ஆச்சரியமா இருக்கு மானு. அதுவும் இல்லாம உங்களை பத்தி ஒரு சந்தோஷமான விஷயம் கேள்விப்பட்டோம். நானே சொல்லட்டுமா இல்ல நீங்க சொல்றீங்களா?
20: நானே சொல்றேன். நான் இப்போ பிரெக்னண்டா இருக்கேன். எனக்கு இப்போ 7th month.
1: கங்கிராச்சுலேஷன்ஸ் மானு, நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க. உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க குழந்தைய நீங்க எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க?
20: நானும் என் கணவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எங்களுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் அதுக்கு ஒரு முழுமையான சந்தோஷமான குழந்தை பருவம் அமைக்கணும்னு கண்டிப்பா நாங்க பாடுபடுவோம். டெஃபினட்டா எங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க குழந்தைய பெரிய படிப்பு படிக்க வைப்போம். பெற்றோர்களால மட்டும் ஒரு குழந்தைய முழுமையா பாதுகாக்க முடியாது. இதுல சமுதாயமும் சேர்ந்து செயல்படணும். குழந்தைங்களுக்கு எதிரான அக்கிரமங்கள் அநியாயங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. அரசாங்கமும் இதுக்கு முன் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
0: நேர்களே, நீங்க இப்ப கேட்டது தாயாகக்கூடிய ஒரு பெண்ணின் குரல். அது அவங்க குரல் மட்டும் இல்ல, அவங்க வேண்டுகோளும் கூட இந்த சமுதாயத்திற்கு.
1: இந்த ஷோவை கேட்டுட்டு இருக்கிற எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வா அமையும் நாங்க நம்புறோம். இவங்கள மாதிரி, அதாவது மானு மாதிரியே எல்லா பெற்றோர்களும் சிந்திச்சாங்கன்னா ஒவ்வொரு குழந்தையோட எதிர்காலமும் ஒளிமயமா அமையும். மானு, ரொம்ப நன்றி எங்க ஸ்டுடியோக்கு நீங்க வந்ததுக்கு. உங்க வாழ்க்கை கதை எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அட் தி சேம் டைம் உங்க லைஃப் எல்லாருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டா அமையும் நாங்க நம்புறோம். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் மானு, அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி லைஃப்.
20: என்ன எங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம்க்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச்.
0: நேர்களே, குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக நடக்கும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம். மழலை செல்வங்களை காப்போம்.
1: இப்போ என் நினைவுக்கு சட்டன் வருது ஒரு பிரபலமான கோட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு பிரபலமான விஞ்ஞானி. இவர் என்ன சொன்னார்னா, The world is a dangerous place to live, not because of the people who are evil, but because of the people who don't do anything about it.
0: அதாவது இந்த உலகம் நன்மையும் தீமையும் நிறைந்தது. அவர்தம் செய்யும் தீமைகளால் அல்ல, நாம் அதை திருத்த முனைவதில்லை என்பதனால். சரி நேயர்களே, இந்த பழமொழியோடு நம்ம ஷோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த ஷோல கலந்துகிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டாக்டர் யமுனா, மிஸ்ஸஸ் சோஃபியா, மிஸ்டர் முத்து, மிஸ் தபிதா, மிஸ் லாவண்யா அண்ட் சரண்யா. நேர்களே, அது வரைக்கும் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் மறந்துடாதீங்க, பி அ வாய்ஸ் ஃபார் அ சைலண்ட் சைல்ட். அண்ட் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப், ஆர்ஜே ராதிகா
1: அண்ட் சுனிதா.
0: டேக் கேர், பை பை.
1: திஸ் ப்ரோக்ராம் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஃபர்ஸ்ட் எம்ஏ பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஸ்வர்யா, அஷியானா, ரஞ்சிதா, ராதிகா அண்ட் சுனிதா.

0: ஏய், அந்த ரேனோ இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவைதான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருது அவதான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்குதான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
2: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா, நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.

0: आप रहे। வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. ஸோ கேன்சர்னாலே உடனே நம்மளுக்கு வந்து ஒரு கொடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஞாபகம் வரும். ஸோ அதை பற்றின அவேர்னஸ் நிறைய என்ஜிஓஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரியான ஒரு என்ஜிஓ தான் இந்தியா டர்ன்ஸ் பிங்க். இந்தியா டர்ன்ஸ் பிங்கோட பிரசிடென்டான மிஸ்டர் ஆனந்த் குமாரும், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஏர்போர்ட் ஈவெண்ட்ஸ் ஆன மிஸ்டர் சூர்யாவும் நம்மளோட இன்னைக்கு நேர்காணலில் இணைஞ்சிருக்காங்க. தீக்ஷிதா, இந்த இந்தியா டர்ன்ஸ் பிங்க் பத்தின ஒரு விரிவாக்கம் கொடுங்க.
1: சோ பேசிக்கா வந்து இந்தியா டர்ன்ஸ் பிங்க் அப்படின்றது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து எப்போலேருந்து இயங்கிட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா 2003 அப்போலேருந்து இயங்கிட்டு வராங்க. அதாவது கிட்டத்தட்ட 19 to 20 இயர்ஸ், அதாவது கிட்ட நம்ம ஏஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வு ஈவெண்ட்ஸ் நடத்திட்டு வராங்க. அதே நேரத்தில் வந்து ஃப்ரீயாக மெடிக்கேஷன் ப்ரொவைட் பண்ணுறது. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஸ்க்ரீனிங், அதாவது வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங் கவுன்சிலிங் அண்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் வந்து பீப்புளுக்கு சொல்லித்தராங்க. ஸோ இதை தவிர இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் பார்த்ததுன்னா அவங்களோட மிஷன் அண்ட் விஷன் பார்த்தோம். அந்த மிஷன் அண்ட் விஷனில் வந்து நீங்கள் போட்டிருந்தது ஹெல்த்தி விமன் ஹெல்தி நேஷன். ஸோ வந்து ஆரோக்கியமான பெண்கள் இருக்கிற நேஷன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து சேஃபாகவும் இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அண்ட் இதை தவிர பிரெஸ்ட் கேன்சர் ஃப்ரீ இந்தியா பை 2030. ஸோ இது என்னது அண்ட் எப்படி 2030 நம்மளால பிரெஸ்ட் கேன்சர் ஃப்ரீயாக ஆக முடியும் அப்படின்றத பற்றி வந்து நம்ம விரிவாக அந்த நேர்காணலில் காணலாம். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார், தேங்க்யூ ஸோ மச்.
0: சோஷியல் இஷ்யூஸ்க்காக தான் நிறைய என்ஜிஓஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்காக ஒரு என்ஜிஓ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோட்டிவ் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு சார்?
2: வணக்கம், என்னோட பேர் ஆனந்தகுமார், இந்தியா டான்ஸ் பிங்கோடைய நிறுவனர் அண்ட் தலைவர். இது என்னன்னா ஒரு மார்பக புற்றுநோயை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களோட பேசிக் ஐடியா இல்லை. பொதுவான கேன்சர் அதாவது புற்றுநோய்க்கான ஒரு இயக்கமாக தான் இதை 2003 ஆரம்பித்தோம். 2010 தான் நாங்கள் இந்த மார்பக புற்றுநோயை குறிப்பாக எடுத்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற புற்றுநோய்கள்லேயே மார்பக புற்றுநோயுடைய சதவீதம் அதிகமாக அதிகரிச்சுட்டே வந்த டைம் அது. ஸோ அப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. நிறைய இடங்களில் நமக்கு அந்த மருத்துவ வசதிகளும் அப்போ அதிகமாக வரல, அதாவது டெக்னாலஜி வைஸ் அன்னைக்கு அதிகமாக கிடையாது. ஸோ நாங்கள் என்ன யோசித்தோம்னா இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறது செகண்டரி பாட்டு, எப்பவுமே நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ வருமுன் காக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம யார் மூலியமாக கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்த்து தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2010 சென்னை டர்ன்ஸ் பிங்க் அப்படிங்கிற பேரில் சென்னையில் தான் முத முதல்ல நம்ம இதை இனிஷியேட் பண்ணோம். அதுன்னு கல்லூரி மாணவர்களை தான் முத முதல்ல டார்கெட் பண்ணி எல்லா கல்லூரியிலையும் இந்த இது சம்மந்தமான விஷயங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும், அதுக்கப்புறமா இது குறித்த அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க மார்பக சுய பரிசோதனை செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் ட்ரைனிங்காக நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இது நிறைய டாக்டர்ஸ் நிறைய பேர் இது அப்போ இனிஷியேட் எடுக்கும்போது நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருந்ததுனால இது வைடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை தவிர்த்து திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் எல்லா சிட்டிலையும் இந்த டர்ன்ஸ் பிங்க் கான்செப்டை லான்ச் பண்ணோம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து மக்கள் நாங்கள் சொல்ல சொல்ல அதிகரித்து வர வர இதோடைய சதவீதம், அதாவது உங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுடைய சதவீதம் அதிகமாக அதிகமாக இதை இன்னும் நிறைய இடங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கும்போதே என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு கல்லூரியிலையும் 100 மாணவிகளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு சொல்லலாம். அதுக்கப்புறமா என்எஸ்எஸ் எங்களோட டைப் பண்ணி என்எஸ்எஸ் மூலியமாகவும் ஒவ்வொரு கிராமப்புற இதில் நிகழ்ச்சிகளில் இந்த மார்பு புற்றுநோயை பற்றின விழிப்புணர்வு ஒரு நாள் கட்டாயமாக இருக்கிறபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா அது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வரோம்.
1: ஸோ சார், நீங்கள் பர்டிகுலராக கேன்சர் அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா சார்? கேன்சர் பற்றி அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்றது
2: இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா இது இந்த சப்ஜெக்ட் தான் எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா பேசிக்கலி ஐம் ஆர்டிஸ்ட்டு, அதாவது அடிப்படையில் ஓவியர். நான் வந்துட்டு இந்த துறைக்குன்னு நான் வரல ஆக்சுவலாக. இது வந்து இதை கைட் பண்ணி எங்களுக்கு கொடுத்ததுன்னு சங்கராச்சார சுவாமிஜி. நாங்கள் ஒரு முறை அவரோட பெயிண்டிங் வரைஞ்சி ப்ரெசன்ட் பண்ணும்போது அவர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதை எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் வந்து சென்னையில் 2003 ஆரம்பித்து வச்சது அவங்க கூட.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஸோ பிரெஸ்ட் கேன்சர்னாலே நம்மளுக்கு உடனே ஒரு ஞாபகம் வருது வந்து பிங்க் கலர். அந்த பிங்க் கலர் ரிப்பனில் ஒரு சிம்பிள் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிங்க் கலர் ஏன் சார்?
2: இது என்ன பிங்க் அப்படின்னா உங்களுக்கு உலகம் முழுக்க ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்காங்க. பிங்க்னாலே உங்களுக்கு உமன் ஹெல்த், ஸோ அதாவது பொதுவாகவே பெண்களுக்கு வந்து பிடித்தமான கலர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் போய் ரேண்டமாக ஒரு சர்வே எடுத்தால் கூட பிங்க்கு தான் ப்ரையாரிட்டியில் வரும். ஸோ அதனால் பெண்களுக்கு உரித்தான கலரை தான் அவங்க சூஸ் பண்ணி இந்த பிங்க் ரிப்பன் அவங்க சூஸ் பண்ணதே அதனால தான். இது மார்பக புற்றுநோயை பற்றி குறிக்கிற சிம்பிள், இப்போ எயிட்ஸுக்கு எப்படி ரெட் ரிப்பன் இருக்கோ அதே மாதிரி இது மார்பக புற்றுநோயினா நம்ம பிங்க் ரிப்பனுங்கிறது டிசைன் பண்ணி அவங்க லான்ச் பண்ண. ஆக்சுவலாக இதுன்னு எல்லா கேன்சருக்கும் ஒவ்வொரு ரிப்பன் இருக்குது, நிறைய பேர் இது தெரியாமல் இருக்கும். பட் பிங்க் ரிப்பன் மீன் டு பிரஸ்ட் கேன்சர்.
1: ஸோ பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு பார்த்தோனாலே வந்து அதுக்கோட சிம்டம்ஸ், அதாவது நீங்கள் வந்து வரத்துக்கு முன் காக்குறது அப்படின்றத பற்றி சொன்னீங்க, அதாவது வரத்துக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணுறத பற்றி சொன்னீங்க. ஸோ இது வரதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம், அண்ட் அதை கண்டுபிடிச்ச உடனே என்ன ஆக்ஷன் எடுக்கும்? இப்போ நிறையா பேர் வந்து வந்ததுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேனிக் பண்ணுவாங்க. ஸோ வரது எப்படி கண்டுபிடிக்கணும் அண்ட் அதுக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்கலான்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்?
2: இது ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் என்னென்னா நீங்கள் வரும் முன் காப்போம்னு நம்ம சொல்கிறோம், அதே மாதிரி இந்த பிரஸ்ட் கேன்சரை பற்றின விஷயங்கள் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர் எதனால் வருதுங்கிறத முக்கியமாக நம்ம தெரியணும். ஸோ இது என்ன குறிப்பாக சொல்லணுன்னா, நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த ஏர்லி புபர்ட்டி சொல்லுவாங்க, அதாவது இளம் வயதுலேயே பூ படையிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய ஒரு த்ரெட்டனிங்காக நமக்கு இருக்குது. ஸோ இதனாலையும் அதே மாதிரி நம்ம நிறைய உணவு பழக்கங்கள் மாறினதுனாலையும் நமக்கு இன்றைக்கி நிறைய இந்த விஷயங்கள் அஃபெக்ட் ஆகுது. இது எப்படின்னா, உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட நிறைய மித் இருக்குது, அதாவது என்னென்னா நிறைய பேருக்கு தவறான நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா கேன்சருக்கு மருந்து இல்லைன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர், அதே மாதிரி கேன்சர் வந்தால் இறந்துருவோம் நினைக்கிறேன்.

0: இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிருக்கு. மூணாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ப்ரெஸ்ட் கேன்சருக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறத விட ப்ரெஸ்ட் கேன்சருக்கு, இப்போது ப்ரெஸ்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரோம்னா, ப்ரெஸ்ட் இஸ் எ ஃபேட்டி டிஷ்யூ. ஃபேட்டி டிஷ்யூன்றத விட உங்களுக்கு, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லா உறுப்புக்கும் நம்ம ஆர்கனாக கன்சிடர் பண்ணுறோம், ப்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம ஆர்கனாக கன்சிடர் பண்ணுறதில்ல. தட் இஸ் ஒய் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் நவுடேஸ் இன் அவர் கண்ட்ரி. ஏன்னா ப்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு ஆர்கன், அதுவும் மில்க் செக்ரிகேஷன் ஆர்கன், அதாவது பால் கொடுக்கக்கூடிய ஒரு சுரப். அதாவது உங்களுக்கு பால், மாட்டில் சொல்லுவோம் இல்லையா, பால் தாய், பால் மடிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் தரணும். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, அதில் என்ன சேஞ்சஸ் வந்தாலும் நம்ம அதை நோட்டீஸ் பண்ணுறதில்ல. பேசிக்காக என்ன பண்ணணும்னா, நோட்டீஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இமீடியட்டாக நோட்டீஸ் பண்ணணும். கலர் சேஞ்சஸ் இருக்கலாம், உங்களுக்கு வந்து நிப்பிள் இன்வெர்ட் இருக்கலாம், இல்லைனா ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்கலாம், உங்களுக்கு வந்து எனி, அதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்டாக திடீர்னு ஏதாச்சும் கட்டி இருக்குன்னா, உங்கள் கையிலே பட்டுச்சுன்னா ஓகே. இதில் என்னன்னா, மேக்சிமம் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் உமன்ஸில் இந்த நோட்டீஸ் பண்ணுற தன்மை இல்லை. ஸோ இதுதான் முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி உங்களுக்கு இந்த விஷயங்கள் இருந்தாலும் நம்ம சொல்கிறதுக்கு தயங்குறோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம உடனடியாக அதை சொல்லணும், உடனடியாக அதை செக் பண்ணணும். அது ஆக்சுவலாக நமக்கு அது கேன்சர் கட்டியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. பட் இது கேன்சர் கட்டியா இல்லையாங்கிறத நம்ம முதல்ல அறிகுறியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏர்லி டயக்னோசிஸ்க்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லணும். நிறைய பேர் இது வந்து சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி, அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது, நமக்கு முன்னெல்லாம் எய்ட்ஸ் வந்தால் அடுத்தவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்க மாதிரி இன்றைக்கி கேன்சருக்கும் இருக்குது. இந்த மித்தெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஏர்லி டயக்னோசிஸை பற்றின விஷயங்கள், ஏர்லி அவேர்னஸ், நிறைய விஷயங்கள் தெரிய வரும்
1: சார். ஸோ இப்போ மித்தை பற்றிலாம் நம்ம பேசணும். மித்து நிறையா இருக்குது பீப்புளுக்கு. சில பேர் வந்து ரொம்ப ஷையாக இருக்காங்க, இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்கும்போது பார்த்த இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? சூர்யா சார், நீங்களும் ஷேர் பண்ணலாம். அவங்கள வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிற பீப்புள், இல்லைனா வேறு ஓப்பன் மைண்டடாக இல்லாத பீப்புளை எப்படி அப்ரோச் பண்ணலாம், அவங்கள எப்படி புரிய வைக்கலாம் இந்த டாபிக்?
2: எஸ்பெஷலாக இந்த கிராமத்தில் இருக்கிற பெண்களெல்லாம் வந்து வெளில கொண்டு வரது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்களே ஃபஸ்ட்டு செல்ஃப் டயக்னைஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் இருக்கு அப்படிங்கறது தெரியாது. சோ உங்க NGO மூலமா அந்த மாதிரியான மக்களை எப்படி நீங்க வெளில கொண்டு வந்தீங்க?
0: ஆக்சுவலா நீங்க சொல்றது என்ன, தவறான ஒரு கண்ணோட்டம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிராமத்து மக்கள் நிறைய பேர் வெளிப்படையா கேட்டுடுவாங்க, நகரத்துல இருக்கிறவங்க தான் கேட்கறது இல்ல. குறிப்பா பாத்தீங்கன்னா, பெண்கள், கிராம பெண்கள்லாம் எப்படின்னா, அவங்களுக்கு தான் டெய்லி ஆக்டிவிட்டி இருக்கும். எப்பவுமே ஆக்டிவிட்டிஸ் இன்னும் அவங்க சிட்டியில் இருக்கிறவங்க மாதிரி இன்னும் அவங்க அதாவது குறையலை. அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுறதுனால அவங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்க எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேட்குறாங்க. பட் சிட்டியில் நம்ம வந்து சிட்டியில் தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ங்கிற போர்வைக்கு உள்ளார நம்ம இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறதுக்கு தயங்குறோம். ரெண்டாவது விஷயம், நாங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய இடங்களில் நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய பிரச்சனைங்கிறத நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு வந்தால் பார்த்துக்கலான்ற லெத்தாஜிக் நிறைய இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் கேர்ள்ஸில். அந்த மாதிரி லெத்தாஜிக்காக இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மற்றபடி அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸுன்றது எப்படின்னா, உங்களுக்கு இது வந்த உடனே இந்த மாதிரி ஒரு பேரை கேட்ட உடனே ஒரு பயம் இருக்குது உடம்புல அவங்களுக்கு, அவங்களுக்கு அறியாமல் ஒரு பயம் இருக்கிறதுனால அவங்க வெளிப்படையாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்குது. இந்த பயத்தை போக்கணும்னா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பயம் போயிடும்.
3: ஸோ நான் சாரோட ஒரு பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க, எப்படி வந்து உங்களெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ காலேஜில் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், இப்போ பிங்க் டோபர்னு சென்னை ஏர்போர்ட்டில் கண்டக்ட் பண்ணுறோம், அதேமாரி வந்து வில்லேஜ் கிராமத்தில் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை ஃபஸ்ட்டு தெரிவிக்கணும். இந்த விழிப்புணர்வே ஃபஸ்ட்டு மக்களிடையே கிடையாது. ஃபஸ்ட் அதுக்கான உன்னதமான விஷயத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, வாழ்க்கை என்பது ஒரு முறை தான், இன்னொரு வாட்டி வாழ்வமான கேட்டால் நமக்கு தெரியாது. அந்த வாழ்க்கையை கொடுக்கறதே யார் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் இந்த உலகத்தில் இல்லைன்னா நீங்கன்னா இந்த உலகமே இல்லை தான். அப்படிப்பட்ட உன்னதமான விஷயத்தை தான் இந்தியா டன்ஸ்விங் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுல வந்து நிறைய பேர் மக்களை வந்து ஈர்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு, இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் இந்த அக்டோபர் பண்ண போகிறோம், அக்டோபர் ஈவெண்ட் கம்ப்ளீட் மந்த் பண்ண போகிறோம், ஒரு 30 ஈவெண்ட் கிட்ட பண்ண போகிறோம். ஒரு 30 ஈவெண்ட், நிறைய விதமான ஈவெண்ட்டுகள், என்னென்னா சைக்கிள் ரேலி, பைக் ரேலி, நிறைய காம்படிஷன்ஸ் நடத்துவோம், ரங்கோலி காம்படிஷன், டிராயிங் காம்படிஷன் போன்ற நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா. இந்த ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது மக்களை வந்து பார்த்திங்கன்னா பல்துறை சார்ந்த மக்களை நம்ம வந்து கூட்டிட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைப்போம். அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஃபஸ்ட் இந்த அவேர்னஸ்னால் என்ன, இதுக்காக இந்த

0: எஸ்பெஷலி வந்து பாத்துட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு செலிபிரிட்டியோ ஒரு ஒரு பொலிட்டிஷியன் நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா ஈஸியா மக்களிடையே போய் சேர்ந்துடும். இப்ப என்ன மாதிரியான ஒரு என்ஜிஓனா, ஐ லாவ் டு டூ சம் சார்ட் ஆஃப் ஜிமிக், ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணாதான் மக்கள் என்ன பார்ப்பாங்க. அதனால அந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி மக்களுடைய அட்டென்ஷனையும் அட்ராக்ஷனும் எடுத்து அவங்ககிட்டயே, பாஸ் இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க, மார்பக புற்றுநோய்னு ஒரு விஷயம் இருக்கு, இது என்னன்னு லிசன் பண்ணுங்க, உங்க வீட்டாருக்கும் வரும், உங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே கூட இந்த பிரச்சனை இருக்கு, ஏன்னா இன்னைக்கு நம்பர் ஒன் புற்றுநோய் பாத்துட்டீங்கன்னா மார்பக புற்றுநோய் தான்.
1: ஸோ இப்போ

0: பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்பெல்லாம் வந்து ரொம்ப மென்டல் ஹெல்த்தை பற்றி அதை பற்றி ரொம்ப அவேர்னஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்தோன்னா கேன்சர் சர்வைவர்ஸ் அண்ட் பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்க பார்த்தோன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றது, கீமோ பண்ணுறது வர்றது, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு லைஃபே வந்து ஒரு இல்லாத மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து மென்டலி எவ்வளோ அஃபெக்ட் ஆகிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து ஆஸ் எ பர்சனாக ஹெல்ப் பண்ணலாம் சார்?
1: முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட ஃபிசிக்கல் ஹெல்த் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே எப்பவுமே ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இதில் பிரஸ்ட் கேன்சர் சர்வைவராக ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம லைஃப் ஆஃப்டர் கேன்சருங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லணும். என்னென்னா அவங்களுக்கு வந்து நார்மல் பர்சன் மாதிரி அவங்களும் எல்லா விதத்துலேயும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு அத்தனை மருத்துவ வசதிகளும் வந்துடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகு, அதாவது கம்ப்ளீட் பியூட்டி போனவங்க கூட திரும்ப அந்த பழைய பியூட்டி கொண்டு வர அளவுக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ், அஸ்தட்டிக் ஆன்காலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி எப்படின்னா அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டுன்றதே ஐடென்டிஃபை ஆகாத அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதில் இருந்து நம்ம அந்த மாதிரி எதுவும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்னென்னா அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் ஃபேமிலி சைட்லேருந்து கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் பார்ட் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த செல் கேன்சர் வந்துருச்சுன்னா ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து இன்டர்னல் டிசீஸ், இஸ் நாட் அ எக்ஸ்டர்னல் டிசீஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஏதோ வெளியிலேருந்து வைரஸ்னாலேயோ வர்றதுன்னா கிருமினாலேயோ வருதுங்கிற மாதிரி நிறைய பேர் இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, இது இன்டர்னல் டிசீஸ். எவ்ரி ஹியூமன் பாடி ஹேவிங் அ கேன்சர் செல்ஸ் இன் அவர் பாடி, செல்ஸில் ஏற்படுற சேஞ்சஸ் தான் இந்த கேன்சரோட. ஸோ அதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் கேன்சர் பேசிக்கான விஷயங்கள் என்னங்கிறது தெரிஞ்சிருந்தால் இவங்க இந்த மாதிரி விஷயங்களில் இது நமக்கு நல்ல இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா இதில் நம்ம கேன்சர் எதுவுமே பண்ணாதுங்கிறது தான் பேசிக்கான ஒரு விஷயம். நாட் ஒன்லி த கேன்சர், எந்த டிசீஸ்க்குமே உங்களுக்கு பேசிக் என்னென்னா இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிசீஸும் நம்ம உடம்புக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பேசிக் அவங்களுக்கு மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபிசிக்கலி மீன்ஸ் நம்ம சொல்கிற மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் அது மாத்திரம் கிடையாது. ஃபிசிக்கலி மீன்ஸ் அவங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆகலை அப்படின்னா உங்களுக்கு உடம்பு வீக்காகும், உடம்பு வீக்கானா ஆட்டோமேட்டிக்காக மென்டலி தேவில் அஃபெக்டாக.
2: ஸோ நம்ம அவேர்னஸ் லெவல்ஸ் பற்றி பேசிட்டு வரோம். ஸோ நீங்கள் 2003 ஆரம்பிக்கும் போது இருந்த அவேர்னஸும் இப்போ என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் 10 இயர்ஸாக நடத்திட்டு வர இப்போ இருக்கிற அவேர்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவீங்க?
1: லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தேர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 8% to 12% தான் மேக்ஸிமம் கேன்சர் கேசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் மட்டுமே அக்ராஸ் இந்தியா, நம்ம ஓவரால் இந்தியான்னு எடுத்தோம்னா உமனுக்கு வர கேன்சரில் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு செர்விக்கலில் டவுன் பண்ணிவிட்டு இப்போ பிரஸ்ட் கேன்சர் போயிடுச்சு. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 32.8% ஆகுது. ஸோ உங்களுக்கு மெடிக்கல் கிராஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் டிராஸ்டிக்கல் சேஞ்சஸ் நிறைய. நீங்களே நார்மலாக ஒரு 100 பேர்கிட்ட பேசுனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஒரு 15 கேஸாவது உங்களுக்கு ரெஃபர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க சர்க்கிளில் அவ்வளோ கேசஸ் இன்றைக்கி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னென்னா இது நம்மளுடைய உணவோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இன்றைக்கி மாறிடுச்சு. ஸோ அதனால் கேன்சர் வர்றதுக்கான முக்கிய காரணிகளில் அவங்களுடைய ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தாண்டி அப்படின்னு எடுத்தோம்னா முக்கியமான விஷயம் உணவு பழக்க வழக்கங்கள் தான். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய சுற்றுப்புற சுகாதார சீர்கேடு. ஸோ இந்த மூணு விஷயம். இப்போ அடிஷனலாக ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒன் ஆஃப் த காசாக சேர்த்துருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்மளாக உருவாக்கிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறோம், ஒரு வேலையை எடுக்கிறோம்னா 4 hoursல செய்கிற வேலையை நம்ம 8 hoursஆக போட்டால் நம்மளோட ப்ரெஷரு, 8 hours 12 hours ஆக்கினாலும் நம்மளோட ப்ரெஷர் தான். ஆனால் 2 hoursலேயே பண்ண முடியுன்ற வில்லிங் இருந்தால் யூ கேன் ஏபிள் டு 2 hours, அப்போ நீங்கள் மீதி இருக்கிற 2 மணி நேரம் சேவ் பண்ணலாம், யூ கேன் ஏபிள் டு ஃப்ரீ. பட் அப்படி நம்ம மைண்டில் நம்ம செட் பண்ணுறது இல்லை. ஸோ நாமளே ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம உருவாக்கி அதுக்குள்ளே மாற்றுறதுனால இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா இந்த எங்கேஜ் அது இது இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற கெப்பாசிட்டி போயிடும். ஸோ மனசில் மனதளவில் நம்ம எதிர்த்து போராடி வரக்கூடிய தன்மை குறைச்சிரும். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது யாரையும் ப்ளேம் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்கான விஷயத்த நாமளே கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் அதிகமான ஸ்ட்ரெஸ் உள்ளவங்க இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவில் சொல்கிறாங்க பிலோ தேர்ட்டி தான் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. 20 to 30 தான் மோர் பீப்புள் அஃபெக்டட். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் கேசஸ் ஆல்சோ ஹையர் ரேஞ்சில் இருக்குது.
2: ஃபேக்ட்ஸ் பற்றியும் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள் சார். பிரஸ்ட் கேன்சர் பற்றி இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும்.

0: இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்ன சொல்வீங்க
1: சார்? கண்டிப்பாக ஃபேக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து அடிப்படையில் இது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் கிடையாது. நிறைய பேருக்கு இது நான் கம்யூனிகபிள் டிசீஸில் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப ஒஸ்ட்டு கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுகெல்லாம் வடிஞ்சு ஒரு மாதிரி ஸ்ப்ரெட்டாகிற சூழ்நிலை இருக்க மாதிரி இருந்தால் கூட இது வந்து பரவுற வியாதி கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இதுன்னு பரம்பரையாக வரக்கூடிய வியாதியானா 100% வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து அம்மாவுக்கு, அம்மா சார்ந்தவங்களுக்கு, அப்பா அப்பா சார்ந்தவங்களுக்கு, யாருக்கு இருந்தாலுமே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் இது எல்லாமே எப்போ அதிகமாக அதிகம் ஆகாது, இது வருமா கண்டிப்பாக வருமா வராதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எந்த டிசீஸுமே நம்ம அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பேசிக்காக அந்த விஷயங்களை நம்ம விட்டுருவோம். ஸோ அதனால் அந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஆர்கனாக பார்க்கணும் தயவு செஞ்சு. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு நம்முடைய சினிமா துறையில் மற்ற விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே வல்கராக காமிச்சு இன்றைக்கி அது ஒரு ஆர்கனாகவே இல்லாமல் கன்சிடர் பண்ணாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ அது இட்ஸ் அ மில்க் செக்ரிகேஷன் ஆர்கன். ஸோ அதை மறக்கவே கூடாது. அதே மாதிரி நம்ம உடம்போட பாட்டில் நம்ம மற்ற பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த பாட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தோம்னாலே நமக்கு அதில் வரக்கூடிய சேஞ்சஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மற்ற கேன்சருக்கும் இந்த கேன்சருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சரில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்மளே செல்ஃப் எக்ஸாமினேஷனில் கண்டுபிடிக்கிற ஆப்ஷன் இதில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் கேன்சர் வந்துச்சுன்னா கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் இதில் ரொம்ப குறிப்பாக இந்த விஷயங்கள் நம்ம கவனிச்சே ஆகணும். அதனால தான் நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு பெரியவங்க வந்து நிறைய இன்டெரக்ட் சயின்ஸ், அதோ இன்டெரக்டாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வச்சுருக்காங்க. மஞ்சள் யூஸ் பண்ண சொன்னது, உங்களுக்கு வந்து நார்மல் தாலி கயிறில் மஞ்சள் போட்டது, இதெல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நோய் கிருமிகள் எதுவும் அண்டக்கூடாதுங்கிறதுக்கானது தான் மஞ்சள் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய இடங்கள் இப்போ மஞ்சள் போயிடுச்சு, மஞ்சள் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாமே எப்படின்னா உங்களுக்கு ஏன்னா அது ஆர்கனாக அவங்க பார்த்து அதை ப்ரிசர்வ்டாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்ததுனால இன்றைக்கி, அதுவும் இல்லாமல் இன்னர் வியர்ஸ் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்றைக்கி நைலான் இன்னர் வியர்ஸ் போடக்கூடாது, நம்ம காட்டன் இன்னர் வியர்ஸ் தான் போடணும். அதே மாதிரி டைட்டு இன்னொரு வியர்ஸ் போடக்கூடாது. இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரீசனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீசன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு பழைய மாதிரி நம்ம காத்தோட்டமான என்வாயன்மெண்டெல்லாம் நம்ம இப்போ வேலை செய்யலை. நம்ம எப்படி வேலை செய்கிறோம், மோஸ்ட்லி க்ளோஸ்டு ஏரியாஸில் 10 by, அதாவது உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸில் ஏசியில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லோருடைய ஹீட், எல்லோருடைய மற்ற விஷயங்கள் நிறைய அதில் நமக்கு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனால் தவிர்க்க முடியாமல் நம்ம வேலை செய்ய சூழ்நிலை இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு இதுன்னு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: ஸோ கேன்சர்னாலே வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் அப்படின்னு சொல்றது வந்து ஹாஸ்பிட்டல் பில்ஸ், இல்லை அதுக்கு செலவு பண்ண வேண்டிய காசு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸில் இருக்கவங்களுக்கு உங்கள் என்ஜிஓ என்ன மாதிரியான மெஷர்ஸ்லாம் எடுத்து கொடுக்குது
1: சார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா நிறைய நம்ம எனக்கு தெரிஞ்ச நண்பரோட அம்மா வந்துட்டு அவர் ரொம்ப டிவியில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு காமெடி பர்சன். அவரோட அம்மாவே பார்த்தீங்கன்னா என்னென்னா திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி எல்லாம் சொல்லிட்டோம். எல்லாம் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் எல்லாமே நம்ம கவுன்சிலிங்லாம் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் தைரியம் சொல்லிவிட்டு வந்த அடுத்த நாள் அவங்க இறந்துட்டாங்க. சூசைட் பண்ணின்னு இறந்துட்டாங்க. அவங்க எழுதி வச்ச ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, அந்த லெட்டரில் என் பிள்ளைங்க இப்போ தான் வளர்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நான் அதிகமாக செலவு வைக்க விரும்பலை அப்படின்னு. நிறைய பேருக்கு இது இந்த ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இட்ஸ் எக்ஸ்பென்சிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம்தான். இது வந்து நம்ம தவிர்க்க முடியாத விஷயம். காரணம் என்னென்னா, நம்ம ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் இன்னும் பெருசாக வளரலை. ஆக்சுவலாக நம்ம அக்ராஸ் த நேஷனுக்கே நம்ம மெடிக்கல் ஆன்காலஜி டாக்டர்ஸ் 1500 பேர் தான் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு பேஷண்ட்டு டாக்டர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேசஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது அதிகப்படியான செலவு வருமானு கேட்டிங்கன்னா வரும். ஆனால் கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஹீமோ கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ரேடியேஷன் கொடுத்தாலுமே கவர்மெண்ட்டில் வந்து சப்சிடி இருக்குது. ஸோ கவர்மெண்ட் புவர் அண்ட் நீடி பீப்புளுக்கு ரேடியேஷனுக்கு 1 lakh கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி சர்ஜரிக்கு 2 lakhs வரைக்கும், இப்போது ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் உங்களுக்கு அப் டு 5 lakhs வரைக்கும் தே கேன் யூ யூட்டிலைஸ் ஃபார் கேன்சர் ரிலேட்டட் இஷ்யூஸு. அதே மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் மெடிசன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 3000-4000 ஒரு மாத்திரைக்கு செலவு பண்ணதெல்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட 200 rupees ரேஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட்டில் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ரீஜனல் கேன்சர் சென்டர்ஸில் நிறைய நல்ல அட்வான்ஸ் மெஷினரிஸ் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, பட் இருந்தாலும் கூட நம்ம நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இதில் ப்ரைவேட்டில் போகும்போது இவங்களுக்கு அந்த பயம் வரும்.
2: ஸோ வந்து தாரணி சொன்னால் அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பில்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க சார். இப்போ வந்து ஒருத்தங்க ரொம்ப சோகமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு நடந்ததுலாம், ஸோ இண்டிவிஜுவலுக்கு இப்படி இருக்கும்போது உங்களை அணுங்கி வர பீப்புள் வந்து நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனெலாம் வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் அவங்களால சர்வே பண்ண முடியும். ஸோ அது எப்படி நடக்குது, அது எப்படி பண்ணுறீங்க, அண்ட் ஹவு டஸ் த ஆர்கனைசேஷன் ஒர்க், அதை பற்றி கொஞ்சம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தர முடியுமா?
1: இந்த ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்வில் உள்ள பீப்புள் எல்லாமே நம்மளோட இருக்கிறது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாலண்டியர்ஸும் இருக்காங்க, அதே நேரத்தில் வேறு வேறு பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இதில் இருக்கவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்போவுமே நம்ம நினைக்கிற மாதிரி ஆர்கனைசேஷனுடைய காஸ்ட் தான் ட்ரைவ் மெயின் ட்ரைவ் பண்ணும். ஸோ இது ஆர்கனைசேஷன் பர்சன் அதை தாண்டி எது நம்மளை வழி நடத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த காசு தான் நடத்தும். ஸோ அதோடைய தன்மை தேவை இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பீப்புள் வில் சப்போர்ட் அண்ட் டூ த ஆல் த ஆக்டிவிட்டீஸ்.
2: ஸ்ட் ஃபார் யூ சார், இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, ஹவு டிட் த ஐடியா ஆஃப் பிங்க் டோபர் அரைவ் அண்ட் இந்த டோட்டலாக இந்த பிங்காக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் அது வந்து எப்படி உங்களுக்கு வந்துச்சு?
3: ஓகே, ஒரு நல்ல கேள்விங்க. ஸோ ஏன்னா சார் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது எனக்கு சொல்லுது, ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பிங்க் டோபர் அதாவது என்னென்னா சென்னை ஏர்போர்ட்ஸில் நடக்கிறது. நான் ரொம்ப பெருமையாகவும் இந்தியா டன்ஸ் பிங்கை பற்றி சொல்லுவேன். அதாவது இந்தியா டன்ஸ் பிங்கன்ற ஒரு நிறுவனம் மட்டும்தான் எல்லா ஏர்போர்ட்ஸ்லையும் பண்ணுறோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 14-15 ஏர்போர்ட்ஸில் பண்ணிட்டோம், நாட் இன் சென்னை ஏர்போர்ட் அலோன். சரிங்களா, கோவா, வைசாக், புதுச்சேரி, மதுரை, தூத்துக்கொரியன், ஸோ ஷிரிடி போன்ற நிறைய ஏர்போர்ட்ஸில் பண்ணிட்டோம். சரிங்களா, இந்த ஈவெண்ட்ஸ் எதுக்கு ஏர்போர்ட்டில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மெயின் இன்னைக்கு மக்களுக்கு வந்துட்டு போய் நீங்கள் டிவியில் சொன்னாலும் ஒரு யூடியூப்பை பார்த்து சொல்கிறது இன்னைக்கு அவங்களுக்கு டைமே கிடையாது. ஸோ இந்த ட்ராவல் பீரியட், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் நடக்குது அப்படின்னும் போது நான் நிறைய மக்களிடையே போய் சேர்றேன். நான் மக்களிடையே போயிட்டு இந்த மாதிரி ஒரு மார்பக புற்றுநோய் இருக்குது அதுக்கான விழிப்புணர்வு அந்த இடத்துல கொடுக்குறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணேன்னா ஐ வில் கெட் த பீப்புள் அட்ராக்ஷன். சரிங்களா, அண்ட் அந்த அட்ராக்ஷன் வாங்கிட்டு எஸ் திஸ் பீப்புள் ஆர் டூயிங் சம்திங் ஒர்த்தி, எதுக்காக பண்ணுறாங்கன்னா இந்த மாரி மார்பக புற்றுநோய்னு ஒன்று இருக்குது, இதுதான் இன்றைக்கி நம்பர் 1 கேன்சர் பெண்களிடையே அப்படின்ற ஒரு விஷயத்த நான் மக்களிடையே எடுத்துகிட்டு போவேன். அண்ட் ஏர்போர்ட் மட்டுமே இல்லைங்க, எங்களோட அல்டிமேட் எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்போர்ட்ஸ், காலேஜ், ஈவன் வில்லேஜ், கிராமத்துலேயும் பண்ணிகிட்ருக்கோம், கார்பரேஷனும் பண்ணிகிட்ருக்கோம், A to Z ஏரியா முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா குடும்ப குடும்பமாக எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, அம்மா அக்கா எல்லாருமே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர், இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும். சரிங்களா, இந்த மாதிரி மார்பக புற்றுநோய்னு ஒன்று இருக்குது, இன்கேஸ் ஒரு அக்காக்கோ அம்மாக்கோ பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் ஒரு ஆணாகிய நானே சொல்கிறேனே ஒரு ஆண் வந்து அதை போய் ஷேர் பண்ணாதான். ஆனால் அதுக்கு எனக்கு எங்கே விஷயம் தெரிய வரனா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் மூலிமா பார்க்குறதுனால எனக்கு விஷயம் புரிய வருது. அப்படி புரிஞ்ச உடனே நான் ஷேர் பண்ணுறேன், அதுக்கான விழிப்புணர்வு எடுத்துகிட்டு போகிறேன். ஒருவேளை அம்மாக்கோ அம்மா அக்காக்கோ யாருக்கோ ஒருத்தங்களை இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னா அம்மாண்டா எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது பார்க்கணும் அப்படின்னும் போது அதுதான் என்னோட எங்களோட அல்டிமேட் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அதுக்காக தான் இந்த பிங்க் டோபர் போன்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
2: ரீச்சிங் அவுட் டு பீப்புள், அது வந்து ஒரு பீப்புள்ஸ் மிஷனாக ஆகிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அழகாக சொன்னீங்க. ஸோ இதை தவிர வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவ்னு எடுத்தாலே வந்து அந்த இடத்துல வந்து எமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறவங்களை பார்த்துருப்பீங்க, இல்லைனா வந்து சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு சேடான இன்சிடெண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட மனதை தொட்ட ஒரு இன்சிடெண்ட், இல்லை வந்து ஒரு மனதை தொட்ட ஒரு பர்சன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் எதாவது இருக்கா, நீங்கள் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணலாம்.
3: சரி, நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும். நான் சார் கூட ட்ராவல் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்த்தேன், ஜீவோதயான மாத்தூரில் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல். சரிங்களா, அங்கே வந்து நாங்கள் இந்த ப்ரோட்டீன் எக்ஸ் போன்ற உணவு போன்ற விஷயங்கள் வந்து கொடுப்போம். அதாவது எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ் போய் கொடுப்போம், ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல், கேன்சர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொடுக்கும்போது நான் ஸ்டில் ரிமெம்பர், எனக்கு ஒரு விஷயம் இன்னும் ஞாபகம் இருக்காங்க. ஒரு லேடி வந்து பிரெஸ்ட் கேன்சரில் அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க, அவங்க பேர் வந்து சாந்தி மேடம். சரிங்களா, அவங்க வந்து நாங்கள் கொடுக்குறம்போது அவ்வளோ சந்தோஷம் அவங்க மூஞ்சியில் நான் பார்த்தேன். அதாவது நாங்கள் எவ்வளோ பேர் வேலை செய்கிறோம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், ஆனால் நான் அவங்கக்கிட்ட பார்க்குற ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவங்கள கேட்பேன், அங்கே இருக்கிற டாக்டர்ஸே சொன்னாங்க சரியாயிடுச்சு நீங்கள் வீட்டுக்கு போகலான்னா, எதுக்கு வீட்டுக்கு போய் நம்ம தொல்லை கொடுக்கணும், இங்கே நிம்மதியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கணும் போனால் அப்போ எந்த அளவில் ஒரு வழியில் இருந்திருப்பாங்க அவங்க. நம்ம வீட்டுக்கு போனால் வீட்டில் இருக்கிறவங்க சரியாக அவங்கள பார்த்துக்கிறது இல்லை, அதனால தான் அந்த இடத்த விட்டுட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு ட்ரஸ்ட் மூலமா வந்து அவங்க சேர்ந்து அவங்கள பார்த்துக்குறாங்க. அப்போ எந்த ஒரு வழி கொடுத்துருப்பாங்க அந்த அதோட அல்டிமேட் எய்மும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் பீப்புளை வந்து அணுகணும், கேன்சரை வந்து க்யூர் பண்ண முடியும், உங்கள் அன்பு தான் ரொம்ப முக்கியம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வாட்டி தான், இந்த அன்பை கொடுத்தீங்கன்னா போதும் இல்லைங்களா, அவங்க சந்தோஷமாக என்றைக்கும் இறக்க போகிறோம், இந்த அன்பை கொடுத்துட்டா சந்தோஷமாக இருக்கும், அவங்க ஆத்மாத்மா இருப்பாங்க, ப்யூராக இருப்பாங்க, ப்ளசண்ட்டாக இருப்பாங்க, இன்னும் அவங்க வாழ்நாள் கொஞ்சம் அதிகமாகும்.
2: சிறப்பாக சொன்னீங்க சார். ஸோ உங்களோட
1: எங்களுக்கு என்னன்னா, ஆக்சுவலாக இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பார்த்துருக்கோம், பட் எங்களுக்கு ரொம்ப பாதித்த ஒரு விஷயம், அதாவது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்ட பாதித்த விஷயம் பார்த்தீங்கன்னா, முன்னாள் கவர்னர், புதுச்சேரியுடைய முன்னாள் கவர்னர் டாக்டர் கிரண்பேடி மேடம் இருக்காங்க, அவங்களோட சகோதரி, அவங்களுடைய சிஸ்டர் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப சுத்தம், அதாவது அவங்க உணவு பழக்கத்துலேருந்து எல்லா விஷயங்களையும் டிசிப்ளின் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து நான் அந்த ப்ரெஸ்ட் கேன்சர் வந்து 6 மாதம்தான் அவங்களால சர்வை பண்ணவே முடியல, 6 மந்த்ஸில் இறந்துட்டாங்க. என்ன ரீசன்னா, உங்களுக்கு அதுதான் நாங்கள் இப்போ சொல்ல வரோம், முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல வரோம்னா, இதுக்கு என்ன உங்களுக்கு அக்ரவேஷன் ஆகிற டைம் பீரியட்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ குறைவாக இருக்குது. அதையும் குறிப்பாக இன்றைக்கி பெண்களுக்கு, நிறைய பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காமன் இஷ்யூ ஒன்று இருக்குது, என்னன்னா நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்படுதல், ஒயிட் டிசார்ஜின்றது இன்றைக்கி எல்லா பெண்களுக்கும் இருக்குது. அதுன்னு நமக்கு சர்வே எடுத்திங்கன்னா 95% மேலேயே இருப்பாங்க. ஸோ எல்லா பெண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா இது வெள்ளையாக வர்றதுனால யார்ட்டையும் எதுவும் சொல்கிறதில்ல, இது நோட்டீஸ் பண்ணாமல் சாதாரணமாக விட்டுடுறோம். பட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்படி உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படி வருதுங்கன்னா, அதிகமாக போகுதுன்னா உங்கள் உடம்புல போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் எ இண்டிகேஷன் ஃபார் அவர் இம்யூன் சிஸ்டம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, யூ ஹவ் டு டேக் அ மோர் ஃபைபர் கண்டென்ட்டு. உங்களுக்கு வந்து கீரை வகைகள் நிறைய சாப்பிட்ணும். நம்ம கீரை சாப்பிட்ற கான்செப்டே இப்போ போயிடுச்சு, அகத்திக்கீரைலாம் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ்லாம் அந்த ஹேபிட் வச்சுருந்தாங்க, கீரையில் நிறைய கீரை இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு தண்டு, அதாவது உங்களுக்கு நார் சத்துள்ள பொருட்கள் நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ப்ரெக்னன்சி பீரியடில் கொடுக்கக்கூடிய வேப்பர்கள், அதாவது வேப்ப எண்ணெயிலேருந்து நிறைய ரிலேட்டடான இலைங்கள்லாம் அரைச்சி கொடுக்குற விஷயமெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம அடிப்படையில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நம்முடைய உணவு பழக்கங்கள் இன்றைக்கி நம்ம கல்ச்சரை விட்டு மாறிட்டோம். ஸோ நம்ம நார்மலாக நம்ம கல்ச்சரில் நம்மளுடைய ஹேபிட் என்னன்னா, நம்ம நம்ம ஊரில் இப்போ ஆந்திரா தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா உணவுடைய பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும், ஆந்திரான்னு எடுத்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும், கர்நாடகா எடுத்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும், கேரளா எடுத்தால் வேற மாதிரி இருக்கும், நார்த் இந்தியா போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம ஊர்லேயே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு ஹேபிட்ஸ் இருக்குது. நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு ஏன் நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே நம்ம ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் நமக்கு அமைக்கப்பட்டது. ஏன்னா நம்ம ஊரில் விளையிறத நம்ம சாப்பிட்டு தான் நம்ம பழக்கப்பட்டோம். பட் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், எல்லா ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து நம்ம ஊரில் இறங்குது, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இறங்குற பொருளை ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இந்த ப்ரிசர்விங் ஹேபிட் என்ன ஆச்சுன்னா, நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்சால் கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஹேபிட் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ஃப்ரிட்ஜை விடையே ஃப்ரீசர் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ மேக்ஸிமம் நான்வெஜிடேரியன் ஐட்டம் எல்லாமே ஃப்ரீசருக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் ஒரு முறையாச்சும் எடுத்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்குள்ளே எவ்வளோ கிருமிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஸோ இன்றைக்கி ப்ரிசர்வ்டு ஃப்ரோசன் இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதே மாதிரி கிரில்டு ஸ்மோக்கடு, இதுவும் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நிறைய பேர் இன்றைக்கி யங்கர் ஜென்ரேஷன் கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாமே அட்ராக்டிவாக சாப்பிட்ற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரில்டு ஸ்மோக்கடு. ஆக்சுவலாக நீங்கள் கிரில்டு ஸ்மோக்கடு சாப்பிட்றதும் ஒன்று தான், 5 சிகரெட் பிடிக்கிறதும் ஒன்று தான், ஈக்குவலண்ட் தட். நிறைய பேருக்கு இது தெரியாது, இது ஏதோ புகை வருது பார்க்க ஃபேஷனாக இருக்குதுன்னு நிறைய சாப்பிட்றாங்க, பட் இட் வில் அஃபெக்ட் மோர் ஆன் தஸ். ஸோ பேசிக்காக நம்முடைய உணவு பழக்கம் தான் இன்னைக்கு அடிப்படை அதிகப்படியான காரணியாக இன்னைக்கு இருக்குது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தாலும் கூட மேஜராக இன்னைக்கு சொல்லப்படுற விஷயம் எதுன்னா உணவு பழக்கங்கள் தான். ஸோ ஃபுட்டு டிசிப்ளின் இருந்ததுன்னா உங்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களையுமே மாறும்.
2: கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போதே வந்து எல்லாராலையும் வந்து அடாத அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேலே என்ன சொல்கிறது ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியாது. ஸோ எமோஷ்னலாக ஒருத்தரவங்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அவங்க பேனிக் ஆவாங்க கண்டிப்பாக, நம்மளும் பேனிக் ஆகிடுவோம் அவங்க கூட. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் எப்படி கம்போஸ்டாக பண்ணுறது, அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
1: இது பேசிக்கான ஒரு விஷயம் தான். நீங்கள் எப்போவுமே எமோஷனில் அதாவது எமோஷனல் ஆகிறவங்க எமோஷனல் ஆகாதவங்க ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எமோஷனல் ஆகிறவங்க இப்போ பெயின் இருக்கவங்களுக்கு அதோடைய ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸு அவங்கவுங்களுடைய அனுபவத்தை அடிப்படையான ஒரு விஷயம் தான் இது. எப்படின்னா அவங்களுக்கு வலிக்குதுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வலி. அடுத்தவங்க என்ன தான் நம்ம பேசினாலும் கூட அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட அவங்க கன்வின்ஸ் ஆகாமல் அது ஆகவே ஆகாது. ஸோ அதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோன்னா இட்ஸ் அ ப்ராக்டி, அதாவது உங்களுக்கு வந்துருச்சுன்னா வந்ததை நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ வி ஹவ் டு அக்செப்ட் அண்ட் தென் வி ஹவ் டு ஓவர் கம். அப்போ ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணமே தவிர்த்து நம்ம பெயினை ரிலீவ் பண்ண முடியாது. அதே மாதிரி பெயினை ரிலீவ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வெறுமனே கன்வின்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது. அதாவது ஏர்லியாக இதை க்யூர் பண்ணிடலான்னா அவங்களை ப்ரெஷர் பண்ணி யூ ஹவ் டு கோ ஃபார் ஏர்லி ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஏர்லி டயக்னோசிஸ் போங்கன்னு நம்ம அவங்களை ப்ரெஷர் பண்ணலாம். பட் ரொம்ப ஸ்டேஜ் தாண்டிடுச்சு இவங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு நம்பிக்கையை தவிர நம்ம வேறு எதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கும் நல்லா தெரியும் அவங்களுக்கு இதுக்கு மேலே எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துல. ஆனால் நமக்கு ஏர்லியாக இருக்கிறவங்கள நம்ம புஷ் பண்ணி அவங்களுக்கு நம்ம கம்பல் பண்ணினாலும் கொண்டு போய் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன்.
0: ஸோ ரொம்ப நன்றி சார். அதாவது பிரஸ்ட் கேன்சருக்காக ஒரு தனி என்ஜிஓவே நடத்திட்டு வந்து அதுவும் பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் மூலமாக மக்களை வந்து ரீச் அவுட் பண்ணி நிறைய பேருக்கு இது தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவ் கொண்டதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். இன்றைக்கி எங்களோட சிஆர்எஸில் வந்து மக்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. அண்ட் உங்களோட இந்த இந்தியா டேர்ன்ஸ் பிங்க்குங்கிற என்ஜிஓவும் சரி, இல்லை ஏர்போர்ட் டேர்ன்ஸ் பிங்க் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமும் சரி, வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள் சார்.
2: அதே மாதிரி சூர்யா சார் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் அஸ் அண்ட் இங்கே வந்து இவ்வளோ அழகாக பேசுனீங்க எல்லாமே. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இந்த விழிப்புணர்வு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்றதான் வந்து நம்மளோட மேஜர் கோல். இங்கே நம்ம எம்ஓபி சிஆர்எஸ்லையும் சரி, நம்ம பல தடவை வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றியும் சரி, பிரெஸ்ட் கேன்சர் பற்றியும் சரி நம்ம வந்து பேசிகிட்டே வரோம். ஸோ நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறதுக்கு இது டைம் இல்லை, வி ஹாவ் டு டேக் ஆக்ஷன். சொல்கிற மாதிரியே வந்து பிரெஸ்ட் கேன்சர் ஃப்ரீ இந்தியா பை 2030 வந்து எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு சந்தேக பாதை, ஒரு சந்தேகத்திலே போகிறத விட ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் வந்து நம்ம போகலாம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ வந்து கேட்டவங்க எல்லாருக்குமே வந்து இப்போது பெண்களுக்கு வந்து எவ்வளோ வந்து இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது புரிஞ்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் வந்து தன்னோட ஒய்ஃப், தன்னோட சிஸ்டர், தன்னோட அம்மா இவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து நாங்கள் மேஜராக சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக வந்து சொல்கிற மாதிரி ஏர்லி டிடெக்ஷன் அதை வந்து நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க முடியுமோ நீங்களும் எடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க பெண்மணிகளை வந்து பார்க்காம விட்டுறாதீங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதையும் கேளுங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர் சார், தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர். அண்ட் இவ்வளோ பொறுமையாக வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
2: சைனிங் ஆஃப் வித் ஆர்ஜே தீக்ஷிதா
0: அண்ட் ஆர்ஜே தாரிணி.

0: आप रहे हैं। வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே வைஷ்ணவி.
1: அண்ட் நான் உங்க ஆர்ஜே காவ்யா.
0: தலை ரொம்ப வலிக்குது, காலையில காஃபி குடிக்கலனாலே இதே பிரச்சனை தான்.
1: நான் சாப்பிடாம கூட இருப்பேன், ஆனா காஃபி குடிக்காம இருக்கவே மாட்டேன்.
0: நான் வர வழியில ஒரு டீ கடையில காஃபி சூப்பரா இருக்கும்.
1: நீ ஏன் இப்ப காஃபிக்கு இப்படி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க?
0: நான் வந்ததுல இருந்து காஃபி காஃபின்னு பேசுறப்பவே உனக்கு தெரிய வேணாமா, இன்னைக்கு என்ன நாள்? அக்டோபர் 1, இன்டர்நேஷனல் காஃபி டே.
1: எது காஃபிக்கலாமா டே இருக்கு?
0: ஆமா, எது எதுக்கோ டே இருக்கு.

0: ஃபேக்கிட்டே இருக்க கூடாதா?
1: அப்படியா? அப்ப இன்னைக்கு நம்ம ஷோ ஃபுல்லா காஃபி காஃபி காஃபி தான்.
0: காஃபி பீன் கல்டிவேட் பண்ணி அதையே டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு ஒரு கைண்ட் ஆஃப் லவ் சப்போர்ட் காட்டுற விதமா தான் இந்த டே வேர்ல்ட் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணப்படுது.
1: இந்த டே எப்போ எந்த கண்ட்ரில எஸ்டாப்ளிஷ் ஆச்சு?
0: இந்த டே இனிஷியேட் ஆனது என்னமோ ஜப்பான்ல தான். ஆனா 2015ல தான் அபிஷியலா இன்டர்நேஷனல் காஃபி டேன்னு டிக்ளேர் பண்ணப்பட்டது.
1: நமக்குலாம் நார்மல் டேஸே காஃபி குடிச்சு குடிச்சு காஃபி டே மாதிரி தான் இருக்கும். இதுல காஃபிக்குன்னே தனி டேயா?
0: சரி ஓகே, இப்போ நம்ம காஃபிய பத்தி பேசுவோம்.
1: ஓகே பேசலாமே. காஃபின்னு பேசினாலே நான் எனர்ஜெட்டிக் ஆயிடுவேன்.
0: நீ மட்டுமா? ஊருக்குள்ள பாதி பேர் அப்படிதான்.
1: ஒருத்தருக்கு ஒரு டே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகணும்னா அதுக்கு காரணமே காஃபி தான்.
0: காஃபினாலே எனர்ஜி தான். தூக்கம் வந்தாலும் டயர்டா இருந்தாலும் தலை வலிச்சாலும் ஒரு 4-5 சிப் காஃபி குடிச்சா போதும், உடனே ரெஃப்ரெஷ் ஆகிடலாம்.
1: எனக்குமே கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுன்னா இல்ல என்னோட எனர்ஜி ட்ரைன் ஆச்சுன்னா ஒரு காஃபி குடிச்சாதான் ட்ரைன் ஆன எனர்ஜி எல்லாம் ரீகெயின் ஆன மாதிரி இருக்கும்.
0: காஃபியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு காஃபி குடிச்சா போதும், உன்னோட பாடியும் மைண்டும் உடனே ரெஃப்ரெஷ் ஆயிரும். நீ ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணாவோ இல்ல ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணாவோ ஒரு காஃபி குடிச்சா போதும், நீ உனக்கு ட்ரெயின் ஆன பேட்டரி எல்லாமே உனக்கு திரும்ப கிடைச்சா ஃபீல் கிடைக்கும்.
1: காஃபிக்கு பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்ல, வெரைட்டிஸுமே நிறைய இருக்கு. தெரு தெருவுக்கு ஒரு கடை, ஒரு ஒரு கடையிலயும் நிறைய வெரைட்டிஸ்.
0: பாண்டமிக்ல கூட காஃபி தான் நம்ம என்டர்டைனரா இருந்தது. ஊரே சைலண்டா இருந்த போது கேட்ட ஒரே சத்தம் டல்கோனா காஃபி தான். அந்த டல்கோனா காஃபிய போட்டு குடிக்கிறாங்களோ இல்லையோ ஸ்டேட்டஸ மட்டும் போட்டு தள்ளிட்டாங்க.
1: காஃபி நம்மளோட லைஃப்ல நிறைய ஸ்டேஜஸ்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு.
0: என்னதான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 4 கப் 5 கப்னு கன்சியூம் பண்ணாம அளவா ஒரு நாளைக்கு 1 கப் 2 கப்னு கன்சியூம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
1: கரெக்ட், ரொம்ப காஃபி குடிக்க கூடாது, அளவா குடிச்சு ஹாப்பியா இருப்போம். காஃபி கல்டிவேஷனே சார்ந்திருக்கும் ஃபார்மர்ஸ்க்கு MOPCRS சார்பாக இந்த நிகழ்ச்சி சமர்ப்பணம்.
0: இந்த காஃபி டேயை செலிப்ரேட் பண்ற விதமாக நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டே ஒரு காஃபியை குடிங்க.
1: வேற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே காவ்யா அண்ட்
0: ஆர்ஜே வைஷ்ணவி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: आप रहे। வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: கனெக்ட் From the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: 107.8 ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ ಎಫ್ಎಂ.
1: ಹಾಯ್ ಹಲೋ ಲಿಸ್ನರ್ಸ್, ನೀವು ಕೇಳಿಕೊಂಡಿರುವುದು ಎಂಒಪಿ ಸಮುದಾಯ ವಾಣಿ 107.8. ನಾನು ಉಂಗಳ ಆರ್ಜೆ ಸಾಯ್ ಪ್ರಿಯಾ. இன்னைக்கு நம்ம எம்ஓபி லைப்ரரி ஷோல ஜெனரல் நாலேஜ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இருக்க உலகத்துல நிறைய பேருக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. தினமும் நாம நியூஸ் பேப்பர் படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். வாங்க இந்த நிகழ்ச்சியில நாம நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க எப்படி ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு, எவ்வளவு அறிவாளியா இருக்காங்கன்னு இன்னைக்கு பாக்கலாம். ஹாய் பவித்ரா, உங்களோட ஹாபிஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
2: என்னோட ஹாபிஸ்னா நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் தினமும் நான் படிப்பேன், அப்புறம் நிறைய டிவிஸ்லாம் பார்ப்பேன், நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பேன்.
1: இப்போ நம்ம கூட இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க யாருன்னு?
3: ஹலோ, என்னோட பேர் சௌமியா, நான் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புக்ஸ் படிக்கனாலே ரொம்ப ஆர்வம். அது மட்டும் இல்லை, புது விஷயங்கள் நான் நிறைய டிவி பார்த்து கற்றுப்பேன். அது மட்டும் இல்லை, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாமே படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
1: இப்போ நான் உங்களை நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறேன். ஒவ்வொரு க்வெஷ்சன்ஸ்க்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிற ஆப்ஷன் தான் நான் வந்து ஃபைனலாக எடுத்துப்பேன். நீங்கள் நடுநடுவில் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த க்வெஷ்சன் பாஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான க்வெஷ்சன்லேருந்து ஆரம்பிக்கலாம். தமிழில் ராமாயணத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவாசகர், ஆப்ஷன் பி ஆண்டாள், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் சி திருவள்ளுவர். யா சௌமியா கை தூக்கிட்டாங்க, அவங்க தான் ஆன்சர் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். சௌமியா உங்க ஆன்சர்?
3: சி கம்பர்.
1: கரெக்ட் சௌமியா, யூ ரைட். ஆரம்பமே செம்மையா இருக்குங்க. வாங்க செகண்ட் க்வெஸ்சனுக்கு போலாம். செகண்ட் க்வெஸ்சன், எல்லோரா கேவ் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ மைசூர், ஆப்ஷன் பி பிஜாப்பூர், ஆப்ஷன் சி அம்ரித்சர், ஆப்ஷன் டி அவுரங்காபாத். இப்போ பவித்ரா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்க தான் பதில் சொல்ல போகிறாங்க. சொல்லுங்க பவித்ரா.
2: ஆப்ஷன் டி அவுரங்காபாத்.
1: எஸ் பவித்ரா, யூ ஆர் ரைட். நம்ம இப்போ தேர்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம். டொர்னாடோவின் இன்னொரு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சைக்ளோன், ஆப்ஷன் பி தென்மேற்கு பருவமழை, ஆப்ஷன் சி வடகிழக்கு பருவமழை, ஆப்ஷன் டி ஆன்டி சைக்ளோன். என்ன ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க, ஆன்சர் தெரியலையா? இது வந்து ஃபுல்லாகவே மழை பற்றினது தாங்க. ரெண்டு பேரும் யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. சௌமியா பார்த்தா ஆன்சர் சொல்ல வரா மாதிரி இருக்கு. வாங்க உங்களுக்கு கேட்கலாம்.
3: சி தென்மேற்கு பருவக்காற்றா?
1: இல்லை சௌமியா, இட்ஸ் அ ராங் ஆன்சர். என்ன பவித்ரா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: ஆப்ஷன் ஏ சைக்ளோன்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அடுத்த க்வெஸ்சன், எந்த பருவ காலத்தில் சுழல் காற்று ஏற்படும்? ஆப்ஷன் ஏ வெயில் காலம், ஆப்ஷன் பி மழைக்காலம், ஆப்ஷன் சி குளிர்காலம், ஆப்ஷன் டி இலையுதிர்காலம். பவித்ரா கை தூக்கியிருக்காங்க, அவங்ககிட்ட ஆன்சர் கேட்கலாம்.
2: ஆப்ஷன் ஏ வெயில் காலம்.
1: யூஆர் கரெக்ட் பவித்ரா. இப்போ அடுத்த க்வெஸ்சன், நம்ம அணைகளை பற்றி பார்க்கலாம். டெஹ்ரி அணை எந்த நதியில் உள்ளது? ஆப்ஷன் ஏ அலக்நந்தா, ஆப்ஷன் பி பாகீரதி, ஆப்ஷன் சி யமுனா, ஆப்ஷன் டி மந்தாகினி. இந்த வாட்டி சௌமியா ரொம்ப ஆர்வமாக கை தூக்கியிருக்காங்க.
3: ஆப்ஷன் பி பாக்கிரதி.
1: ஓ கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்தது நம்ம உடல் சார்ந்த ஒரு கேள்வி. ட்ரிப்சின் என்கிற சுரப்பி நம்ம உடல்ல எங்கிருந்து சுரக்கிறது? ஆப்ஷன் ஏ பான்க்ரியாஸ், ஆப்ஷன் பி லிவர், ஆப்ஷன் சி தைராய்டு, ஆப்ஷன் டி ஸ்டொமக். பவித்ரா ரொம்ப ஆர்வமாக கை தூக்கியிருக்காங்க, வாங்க பவித்ராவை கேட்கலாம்.
2: ஆப்ஷன் பி லிவர்.
1: ஓ சாரி, நீங்க தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்க பவித்ரா. என்ன சௌமியா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
3: ஆப்ஷன் ஏ பான்க்ரியாஸ்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்த கேள்வி, ஹவா மஹால் அதாவது காற்றின் மாளிகை எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஸ்ரீநகர், ஆப்ஷன் பி அம்ரித்சர், ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் டி டெல்லி.
3: ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்ததான் நம்ம கோயில்கள் பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். மகாபலேஸ்வரர் கோயில் எங்கே உள்ளது? ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம், ஆப்ஷன் பி பூரி, ஆப்ஷன் சி உஜ்ஜைன், ஆப்ஷன் டி மும்பை.
2: ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம்.
1: நோ, ராங் ஆன்சர் பவித்ரா.
3: சௌமியா நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: இல்ல, எனக்கு சரியா தெரியல.
1: சரி, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உஜ்ஜைன். இது மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இப்போ நம்ம அடுத்து மேக்ஸ் ரிலேட்டடாக ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். உங்களுக்கு பேப்பர் பென்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் இந்த சம்மை ட்ரை பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லணும். தந்தை மற்றும் மகனுடைய வயது ரேஷியோவில் உள்ளது, அதாவது 4:1. அவர்களுடைய வயதை பெருக்கினால் 196 வரும். 5 வருடம் கழித்து அவர்களுடைய வயதின் ரேஷியோ என்ன? ஆப்ஷன் ஏ 3:1, ஆப்ஷன் பி 10:3, ஆப்ஷன் சி 11:4, ஆப்ஷன் டி 14:5. ரெண்டு பேரும் அவசர அவசரமாக போட்டுட்ருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. என்ன நேயர்களே, நீங்களும் போட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் போட்டுட்ருக்கக்குள்ளே நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: உங்களை டேபிள்ஸ் தானே உங்க அம்மா படிக்க சொல்லிட்டு போனாங்க, இங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? உங்க அம்மா என்ன நம்பி அனுப்பிச்சதுக்கு நல்லா வேலை பண்றீங்க. இருங்க, உங்க அம்மா வந்துடும் சொல்றேன்.
5: எங்க அம்மா எல்லாம் இப்ப வரமாட்டாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். போய் சொல்லாதீங்கக்கா.
4: உங்க ரெண்டு பேரோட அம்மாங்க அங்க வராங்க பாருங்க. நல்லா
6: மீனாட்சி, இவ்ளோ நேரம் என் பொண்ணு படிச்சிருப்பா, நான் போனோன்னு டேபிள்ஸ் ஒப்பிக்க போறா பாரு.
7: நான் போகும்போதே

0: படிச்சிட்டு இருந்துச்சு, இப்ப கூட படிச்சிட்டு தான் இருக்கும்.
1: உங்களை படிக்க தானே சொன்னா, நீங்க என்ன படிக்காம இங்க விளையாடிட்டு இருக்கீங்க?
0: ஏன் உங்களுக்கு படிக்க பிடிக்கல?
2: எதுவுமே புரியல.
1: புரியலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா படிச்சே ஆகணும்.
3: ஆஹா, முடியாதுமா, எங்களால படிக்க முடியாதுமா.
0: எனக்கு தெரியாது, நீங்க இப்ப படிச்சே ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ்ல இப்ப வந்து ஒப்பிக்கணும்.
4: என்ன, எங்களுக்கு எதுவுமே இல்லையே ஒப்பிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு.
1: சரி, படிச்ச வரைக்கும் சொல்லு பாக்கலாம்.
4: நாங்க தான் நாங்க 9 டேபிள் மட்டும் தான் படிச்சோம்.
1: சரி, அதையாச்சும் சொல்லு.
4: 9 1 9 9 2 18.
0: சார் நீ சொல்லு.
4: 9 1 9 9 2 9 2.
1: என்ன முழுங்குற, சொல்லு ஒழுங்கா.
4: நாங்கதான் சொன்னோம்லமா, எங்களுக்கு எதுவுமே படிக்க பிடிக்கலன்னு.
1: இப்ப வேலை செஞ்சுட்டு வருவேன், அதுக்குள்ள நீ படிச்சு முடிக்கலாம், அவ்வளவுதான். வந்தோடனே ஒப்பிக்கிற, போய் படிப்போ.
5: என்னாச்சு உங்களுக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா விளையாடிட்டு இருந்தீங்க, இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க.
4: எங்க அம்மா 9 டேபிள் படிக்க சொல்லிட்டு போயிட்டாங்கக்கா.
6: எங்களுக்கு படிக்கவே பிடிக்கலக்கா, புரியவே இல்லக்கா எதுவுமே.
5: டேபிள்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாதுமா, அது ரொம்ப சுலபம். அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு, இப்ப நான் உங்களுக்கு அதை சொல்லி தரேன்.
4: சொல்லிட்டாங்கக்கா.
5: 9 1 9, அத நீங்க என்ன மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா, எங்க சொல்லுங்க.
4: 9 1 9.
5: அதுக்கு அப்புறம் 9 2 ல இருந்து 1 ல இருந்து 1 2 3 அப்படியே எழுதிக்கிட்டு வாங்க. 9 10 ல இருந்து 1 2 3 அப்படியே ரிவர்ஸ்ல போங்க. அவ்வளவுதான்.
4: அவ்வளவுதானா? இப்ப நாங்க இன்னொரு தடவை சொல்றோம்க்கா.
5: சொல்லுங்க பாக்கலாம்.
4: 9 1 9 9 2 18 9 3 27 9 4 36.
5: பரவாயில்லையே, டக்குன்னு புடிச்சிட்டீங்க, அறிவாளி பிள்ளைங்க.
1: இப்போ டேபிள் சொன்னது ஏன் பொண்ணா என்ன?
4: ஆமாமா, நான் தான் சொன்னேன்.
1: 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி முழுங்கன.
4: இப்பதாமா இந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்க.
0: இப்ப தெரியுதா மேக்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு?
6: இப்பதாமா எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது.
4: நாங்க இனிமே ஒழுங்கா படிப்போம்மா.
1: எதையும் புரிஞ்சு படிக்கணும், சரியா?
4: சரிம்மா.
3: கல்வி சுமையாக இருக்க கூடாது, சுகமாக இருக்க வேண்டும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், எம்ஓபி சமுதாய வானொலி, 107.8.
7: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியில எல்லாரும் மும்முரமா ஒரு சம்மர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, யார் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றாங்கன்னு கேக்கலாம். பவித்ரா போட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பவித்ரா, உங்க ஆன்சர்?
8: ஆப்ஷன் சி, 11:4.
7: வாவ், கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. மேக்ஸ்ல ரொம்ப ஜீனியஸா இருக்கீங்க. அடுத்த கேள்வி, இது உங்க கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி கேக்குறீங்க, இதை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்வேன், நல்லா கேளுங்க. லைட் இஸ் டார்க், டார்க் இஸ் கிரீன், கிரீன் இஸ் ப்ளூ, ப்ளூ இஸ் ரெட், ரெட் இஸ் ஒயிட், ஒயிட் இஸ் எல்லோ. வாட் இஸ் த கலர் ஆஃப் பிளட்? ஆப்ஷன் ஏ ரெட், ஆப்ஷன் பி டார்க், ஆப்ஷன் சி ஒயிட், ஆப்ஷன் டி எல்லோ. சௌமியான க்வெஸ்சன் கேட்டு முடிச்சவனே கை தூக்கிட்டாங்க. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
8: ஆப்ஷன் சி ஒயிட்.
7: கரெக்ட் ஆன்சர் சௌமியா, உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒரு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக போகிறோம். இந்த ரவுண்டில் வந்து நான் உங்களை வெறும் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பேன், ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். சப்போஸ் ரெண்டு பேருக்குமே என்ன ஆன்சர்னு தெரியலனா உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். வேர்க்கடலை எங்கே அதிகமாக விளைகிறது?
8: ஐ திங்க் இட்ஸ் ஆந்திர பிரதேஷ்.
7: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். கரும்பு எங்கே அதிகம் விளைகிறது? பவித்ரா இதுக்கு கை தூக்கியிருக்காங்க. பவித்ரா, உங்களுடைய ஆன்சர்?
8: உத்தரப்பிரதேஷ்.
7: யா, கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டீ எங்கே அதிகம் விளைவிக்கப்படுகிறது?
8: எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான் நினைக்கிறேன்.
7: தமிழ்நாட்டில் எங்கன்னு சொல்ல முடியுமா?
8: நீலகிரிஸ்ல.
7: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அரிசி எங்கே அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது? இந்த க்வெஸ்சனுக்கு பவித்ரா கை தூக்கியிருக்காங்க. அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்கன்னு கேட்போம்.
8: ஹரியானா.
7: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. இப்போ அடுத்த க்வெஸ்சன், பட்டு நூல்கள் எங்கே அதிகம் தயாரிக்கப்படுகிறது?
8: கர்நாடகா.
1: இல்லை இல்லை, காஞ்சிபுரம் தான் கரெக்ட்.
7: சௌமியாக்கும் பவித்ராக்கும் விவாதமே நடக்குதுங்க. காஞ்சிபுரத்துலயும் வந்து பட்டு உற்பத்தி செய்யறாங்க, ஆனா அதிகமா உற்பத்தி செய்யறது வந்து கர்நாடகா தான். சோ பவித்ரா இஸ் கரெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறோம். இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். இல்ல ஃபர்ஸ்ட் கேக்குற க்வெஸ்சனோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே அதுல வர ரெண்டு லெட்டர்ஸ் ஒரே மாதிரியே வந்துட்டு இருக்கும், அதாவது எதுகை சொற்களா இருக்கும். இந்த ரவுண்ட் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வழியை குறிக்கும் ஒரு சொல். பாதை இல்ல தப்பான ஆன்சர்.
4: நடைபாதை
7: இல்ல தப்பான ஆன்சர். உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன், இது மூணே மூணு லெட்டரா வேர்ட். தடம் கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கே இந்த ரவுண்ட் எப்படி விளையாடணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மனதில் உறுதி வேண்டும், இதை நம்ம எப்படி சொல்லலாம்?
4: திடம்
7: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அடுத்த கேள்வி, நதியினிலே செல்லும் ஒன்று.
4: படகு
7: இல்ல தப்பான ஆன்சர் சௌமியா.
4: ஓடம்
7: கரெக்ட் ஆன்சர். சரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். தெய்வம் அமரும் ஓர் இடம், இத எப்படின்னு சொல்லுவாங்க?
4: பீடம்
7: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. பெண்களை ஆங்கிலத்தில் மரியாதையாக இப்படி அழைப்பார்கள்.
4: மேடம் இது கரெக்டா?
7: ஆமா, யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் பவித்ரா. சரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். பழைய காலத்தில் விளக்கு வைக்கும் ஓர் இடம்.
4: மாடம்
7: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: என்னமா காவ்யா, என்ன பண்ற?
9: அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்றேன் தாத்தா.
2: அட்மிஷன் ஃபார்ம் எதுக்கு? படிப்பெல்லாம் தான் முடிஞ்சிருச்சு.
9: யுஎஸ்ல போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறேன்.
2: ஏண்டி மீனாட்சி, இங்க வந்து பாரு கொடுமே, ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறாளாமா நம்ம காவ்யா?
9: அந்த ஃபார்ம தூக்கி போடு, ஜாதகத்தை எடுத்துட்டு வா. வயசு 21 ஆச்சு, உன் வயசுல எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருந்தது.
10: தாத்தா பாட்டி, இது நியாயமே இல்ல. அண்ணாவை மட்டும் படிக்க அனுப்புனீங்க, என்னையே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க.
11: Education is the first and most important step to empowerment. Stand up for yourself. Education is your right. It's your right.
12: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: அதுக்கான ஆன்சர் கூடம்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா.
2: சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பெண் காண்பிப்பது.
3: கற்பூரம்.
1: கற்பூரத்தோட இன்னொரு பேர் சொல்லுங்களா?
3: சூடம்.
1: யா, கரெக்ட் ஆன்சர்.
0: நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் இந்த ஆன்சர்லாம் வந்து எது கையில் வரும். நீங்கள் அதையே வச்சு யோசிச்சு பாருங்கள்.
2: சாமியார்கள் வசிக்கும் ஒரு இடம்.
0: மேடம்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா.
2: இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அசைவற்ற ஓர் நிலை.
0: ஜடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா.
0: இப்போ நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இந்த நான் கேட்க போகிற க்வெஷ்சன்ஸுக்கு நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது.
2: ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். சூரியன் உதிக்கும் நாடு.
3: ஜப்பான்.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா.
2: செகண்ட் க்வெஸ்சன். நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது?
0: நார்வே.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா.
2: நெக்ஸ்ட் க்வெஸ்சன். 1000 ஏரிகளை கொண்ட ஒரு நாடு.
3: ரோம்.
0: ராங் ஆன்சர் சௌமியா.
3: மியான்மர்.
0: பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா?
3: மியான்மர்.
0: நோ, ராங் ஆன்சர். இதோட ஆன்சர் பின்லாந்து.
2: காற்றாலைகளின் நாடு இது.
3: ஹாலந்த்.
2: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. வெள்ளை யானைகளை கொண்ட ஒரு நாடு.
3: தாய்லாந்து.
2: கரெக்ட் ஆன்சர்.
3: தங்க ரதங்களின் நாடு.
0: டோக்கியோ.
2: நோ, ராங் ஆன்சர் சௌமியா.
0: பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா?
3: மியான்மர்.
2: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா.
0: ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் எது?
3: ஸ்வீடன்.
0: ராங் ஆன்சர்.
3: ஸ்விட்சர்லாந்து.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா.
2: ஐரோப்பாவின் போர்க்களம் எது?
3: பெல்ஜியம்.
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா.
2: ஐரோப்பாவின் கடைசி குழந்தை எது?
3: ரஷ்யா.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா.
2: ஐரோப்பாவின் நோயாளி. இந்த நாடு ஒரு நோயாளி நாடு.
3: எகிப்த்.
0: ராங் ஆன்சர்.
3: டர்க்கி.
0: ராங் ஆன்சர்.
2: கரெக்ட் ஆன்சர் இஸ் துருக்கி. ரொட்டிகள் அதிகம் உண்ணப்படும் நாடு எது?
3: ஸ்காட்லாந்து.
0: கரெக்ட் ஆன்சர்.
2: கங்காறுகளை அதிகம் கொண்ட நாடு எது?
3: ஆஸ்திரேலியா.
0: கரெக்ட் ஆன்சர்.
2: தென் உலகத்தின் பிரிட்டன் என்று அழைக்கப்படும் நாடு எது?
3: இங்கிலாந்து.
2: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அதிகாலை அமைதி கொண்ட நாடு எது?
3: கொரியா.
0: கரெக்ட் ஆன்சர்.
2: உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது?
3: ஆஸ்திரேலியா.
0: ராங் ஆன்சர்.
3: கியூபா.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா.
2: கிராம்பு தீவு என்று அழைக்கப்படும் இந்த தீவு எது?
3: தெரியல எனக்கு.
0: இதோட ஆன்சர் இஸ் சான்சி பார்.
2: நைல் நதியின் நன்கொடை என்று அழைக்கப்படும் நாடு எது?
3: எகிப்த்.
0: கரெக்ட் ஆன்சர்.
2: முத்துத்தீவுகள் என்று அழைக்கப்படுவது எது?
3: பஹ்ரைன்.
0: கரெக்ட் ஆன்சர்.
2: மரகத தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது?
3: அயர்லாந்து.
0: கரெக்ட் ஆன்சர்.
2: புனித பூமி என்று அழைக்கப்படும் நாடு எது?
3: இத்தாலி.
0: ராங் ஆன்சர்.
3: பாலஸ்தீன்.
0: ரைட் ஆன்சர் சௌமியா.
2: இடி மின்னல்கள் கொண்ட நாடு எது?
3: பூட்டான்.
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா.
2: உலகின் காபி கோப்பை என்று அழைக்கப்படும் நாடு எது?
3: பிரேசில்.
0: கரெக்ட் ஆன்சர்.
2: கீழே நாடுகளின் முத்து என்று அழைக்கப்படும் நாடு எது?
3: சிங்கப்பூர்.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா.
2: பொற்கோவிலின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
3: அமிர்தசரஸ்.
0: கரெக்ட் ஆன்சர்.
2: அரண்மனை நகரம் எது?
3: கொல்கத்தா.
0: கரெக்ட் ஆன்சர்.
2: இந்தியாவின் பூந்தோட்டம் நகரம் எது?
3: பெங்களூர்.
0: கரெக்ட் ஆன்சர்.
2: இந்தியாவின் நுழைவு வாயில் நகரம் எது?

0: நோ ராங் ஆன்சர். மும்பை கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? மும்பை கரெக்ட் ஆன்சர். இளஞ்சிகப்பு நகரம் எது?
1: கொல்கத்தா.
0: நோ ராங் ஆன்சர்.
1: ஜெய்ப்பூர்
0: கரெக்ட் ஆன்சர். அரபிக் கடலின் அரசி என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: கொச்சின்
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் நறுமண தோட்டம் எங்கு அமைந்துள்ளது?
1: மேகாலயா.
0: நோ ராங் ஆன்சர்.
1: கேரளா
0: கரெக்ட் ஆன்சர். பஞ்ச நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: பஞ்சாப்
0: கரெக்ட் ஆன்சர். கிழக்கின் ஸ்காட்லாண்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: மேகாலயா
0: கரெக்ட் ஆன்சர். ஏழு தீவுகளின் நகரம் எது?
1: சண்டிகர்.
0: நோ ராங் ஆன்சர்.
1: மும்பை
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் விளையாட்டு மைதானம்?
1: காஷ்மீர்
0: கரெக்ட் ஆன்சர். பாறை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: கொல்கத்தா.
0: நோ ராங் ஆன்சர்.
1: பஞ்சாப்.
0: ராங் ஆன்சர். இதோட கரெக்ட் ஆன்சர் இஸ் சண்டிகர். இந்தியாவின் ஆபரண நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: மணிப்பூர்
0: கரெக்ட் ஆன்சர். வட இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: கான்பூர்
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: புவனேஸ்வர்.
0: கிழக்கு நாடுகளின் வெனிஸ் என்று அழைக்கப்படும் நாடு எது?
1: ஆலப்புழை
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் கூரை என்று அழைக்கப்படும் நாடு எது?
1: திபெத்
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு எது?
1: ஆசியா.
0: ராங் ஆன்சர்.
1: ரஷ்யா
0: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது?
1: ஆசியா
0: கரெக்ட் ஆன்சர். அதிக மக்கள் தொகை உள்ள நாடு எது?
1: சீனா
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு கூடம் அதாவது தீவு எது?
1: இந்தோனேஷியா
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு எது?
1: கிரீன்லாந்த்.
0: உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் அதாவது பெனின்சுலா எது?
1: அரேபியா
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய கடல் எது?
1: பசிபிக் பெருங்கடல்.
0: ரைட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய ஏரி எது?
1: காஸ்பியன் கடல்.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது?
1: பைக்.
0: ராங் ஆன்சர்.
1: சுப்பீரியர்.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிக ஆழமான ஏரி எது?
1: பைகால்.
0: கரெக்ட் ஆன்சர். மிகப்பெரிய வளைகுடா எது?
1: மெக்சிகோ.
0: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது?
1: சஹாரா பாலைவனம்.
0: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு எது?
1: இந்தியா.
0: கரெக்ட் ஆன்சர். உலகில் தாமிரம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் நாடு எது?
1: சிலியா.
0: கரெக்ட் ஆன்சர். இதோட நம்மளுடைய ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. என்ன நேயர்களே, நம்ம எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட சௌமியாவும் பவித்ராவும் ரொம்பவே ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய க்வெஷ்சன்ஸுக்கும் கரெக்டான பதிலெலாம் சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஓகே. ஹாய், நான் உங்கள் மிமி ஆனந்த். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஆமாம், நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே லைஃப்பில். மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.
7: You're all listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.

97.8. வணக்கம் நேர்களே, இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சந்திப்போமா நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே பத்மஸ்ரீ.

0: என்ன நேயர்களே, நான் பாடினது உங்களுக்கு பிடிச்சதா? இந்த பாட்டை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க என் பாட்டி மிஸ்ஸஸ் ஹேமா மாலினி. அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு லீடிங் லாயராகவும் இருக்காங்க. அட் த சேம் டைம் மியூசிக்கை தன்னோட கெரியராகவும் ஹாபியாகவும் ஃபுல் டைமாகவும் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி ஒரு ஃபுல் டைம் ப்ராக்டிசிங் அட்வொகேட்டா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்துட்டு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்து இதை எப்படி ஃபுல் டைமா பண்றாங்கன்னும், எப்போலேருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி பல தகவல்களை நம்ம இன்னைக்கு நேர்காணல்ல கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மிஸ்ஸஸ் ஹேமமாலினி.
1: வணக்கம்.
0: நீங்க எப்ப மியூசிக்க கத்துக்க ஆரம்பிச்சீங்க?
1: எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும் போதுலேருந்து. இப்போ எனக்கு 66 வயசு ஆகுது. 10 வயசு எனக்கு இருக்கும்போது ஹைஸ்கூலில் சேர்ந்த உடனே நான் மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கோம் மேம். டான்ஸ் இருக்கு, பாட்டு இருக்கு, ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. நீங்க ஏன் மியூசிக்கை சூஸ் பண்ணீங்க?
1: என்னோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் அவங்க வந்து தன்னோட குழந்தைக்கு மியூசிக் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போது வந்து அழகப்பு செட்டியார் ட்ரைனிங் காலேஜ் மாடல் ஹைஸ்கூலில் தான் நான் சேர்ந்தேன். அந்த அழகப்பு செட்டியார் இன்ஸ்டிடியூஷன்லேயே மியூசிக் ஸ்கூலும் ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் மியூசிக், டான்ஸ் எல்லாமே இருந்தது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஒப்பீனியன்னாக்க, டான்ஸ்னால் தொடர்ந்து ஆட முடியாது, கொஞ்சம் வயசானதுக்கப்புறம்லாம் ஆட முடியாது, பாட்டுன்னா எந்த வயசுலேயும் பாடலாம் அப்படின்ட்டு பாட்டு மியூசிக் கிளாஸில் சேர்த்து விட்டாங்க.
0: மியூசிக் ஒருத்தவங்க கற்றுக்கிறதுக்கு வந்து செவரல் ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க வரத்துக்குன்னே பாட்டு கற்றுனவங்க நிறையா பேர் இருக்காங்க. எல்ஸ் அதை கெரியராக எடுத்துக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. ஆர் மற்றவங்க பாடுற மியூசிக்கை ரசிக்கிற அளவுக்கு ஞானம் வேணுங்கிறதுனாலும் நிறையா பேர் கற்றுக்குறாங்க. நீங்கள் எதனால் கற்றுண்டீங்க?
1: நான் கற்றுண்டது 55 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து கெரியரெல்லாம் எடுத்துக்கிற அளவுக்கு பீப்புள் இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் மியூசிக்கில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்னால என்னை சேர்த்து விட்டாங்க. ஒன்ஸ் ஐ ஹவ் ஜாயின்ட் வந்து அதுக்கப்புறம் எனக்கும் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. முதல்ல மியூசிக் ஸ்கூலில் கற்றுனேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய அங்கே போட்டியெலாம் நடக்கும். திருப்பாவை திருமம்பாவை போட்டியெல்லாம் இன்டர் ஸ்கூல் நிறைய ஸ்கூல்

0: ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி போட்டியெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து என்ன சூஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க அதுக்கெல்லாம், அதெல்லாம் நிறையா நான் நிறையா ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி திருப்புகழ் போட்டியும் நடக்கும், அதுவும் எல்லா ஸ்கூலுக்கும் காமனாக எல்லாருக்கும் சேர்த்து உள்ளது. அதுலேயும் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன்.
1: ஸோ அதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜ்?
0: ஆமாம்.
1: அதுலேருந்து ஒரு பாட்டு எங்களுக்கு பாடி காட்ட முடியும்.
0: போட்டியில் கலந்துன்றதெல்லாம் வந்து திருப்பாவை திருவம்பாவை திருப்புகழில் தான். திருப்பாவை பாடட்டுமா?
1: ஆ ஷூர்.

0: ரொம்ப நல்லா இருந்தது மேம்.
1: தேங்க் யூ.
0: உங்களுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு?
1: எனக்கு 15 and half.
0: ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து இன்லாஸ் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சதாசிவம் சார் இல்லைனா எம்எஸ் மேம் வந்திருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் மதர் இன் லாவும் டு வாட் எக்ஸ்டென்ட் உங்களை சப்போர்ட் பண்ணாங்க இந்த மியூசிக்கை கரியராக எடுத்துக்கிறதுல?
1: என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார், ஃபேமஸ் லாயர் சிதம்பரம். இன்லாஸ் வந்து அப்போ இருந்தாங்க. அப்புறம் நிறைய எனக்கு சிஸ்டர் இன் லாஸ் அண்ட் பிரதர் இன் லாஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்க 11 பேர். அதனால் பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி. ஸோ எனக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசில் பாடுறதுக்கு கூட டைம் கிடையாது, சும்மா பாடி பார்க்குறதுக்கு கூட டைம் இருக்காது, அப்படி தான் இருந்தது. மோரோவர் நான் வந்து பியூசி படித்த உடனேயே கல்யாணம் பண்ணினேன். அப்புறம் பிஏ வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் அப்போ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருந்ததுனால அதில் வந்து சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். அது படிக்கிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டதுனால சஃபிஷியன்ட் டைம் வந்து படிக்கிறதுக்கு கூட அந்த ஃபேமிலியில் இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்னால கிடைக்காதனால என்னால் அப்போ கொஞ்ச நாள் வந்து மியூசிக்கை வந்து பர்சியூ பண்ண முடியல. அது ஆனால் இந்த மியூசிக் கற்றுக்கணும், அதை பாடி பார்க்கணும், அதில் நம்ம ஒன்றி போகணுங்கிறது என்னோட உயிர்லேயே உடம்புலையே ஊறி போயிடுது அப்போவே. அதனால எப்படியான அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு அப்புறமும் கற்றுன்ட்ருந்தேன்.
0: ஸோ மேடை ஏறின அனுபவம் ஏதாவது உண்டா உங்களுக்கு?
1: மேடை ஏறினதுனாக்க அங்கே பாண்டிச்சேரியில் வந்து தமிழ் பாடல்களுக்காக நாங்கள் இன்னொரு 2 பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் 3 பேருமா போய் அங்கே ஆடிஷன் பண்ணி செலக்ட் ஆகி எவ்ரி 3 மந்த்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டுருந்தோம்
0: பாண்டிச்சேரி ரேடியோ
1: ஸ்டேஷனில். ஆல் இண்டியா ரேடியோ பாண்டிச்சேரியில் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்தாங்க, 1/2 hour ஸ்லாப். 3 பேர் சேர்ந்து பாடினோம். அதுக்காக அங்கே வந்து தமிழ் பாடல்கள் வந்து ஏற்கனவே நான் தீக்ஷிதர் கிருதி, தியாகராஜர் கிருதி, சாமா சாஸ்திரி அந்த மாதிரி கர்நாடிக் வந்து பேசிக்காக கற்றுன்ருந்தேன். தமிழ் பாட்டு ரொம்ப இப்போ கற்றுக்கலை. அப்புறம் ரேடியோவில் வந்து தமிழ் பாடல் தான் கேட்டாங்க, அதனால் திரும்ப தமிழ் பாடல்கள்லாம் கற்றுண்டு ஒரு 40 வயசு இருக்கும்போது கற்றுண்டு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பாடிட்டுருந்தோம்.
0: அதுலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்கு பாட முடியுமா மேம்?
1: ஆ பாடுறேனே.

0: ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் பாட்டு வந்து இஸ் ஆல்வேஸ் லைவ்லி. அது ஏன்னு எனக்கு தெரியல, அது வந்து நமக்கு லாங்குவேஜ் புரியறதுனாலயா இல்ல தமிழோட அதே அழகா அப்படிங்கறது இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல.
1: ரெண்டுமே தான், லாங்குவேஜும் புரியுறது, அர்த்தமும் நல்ல அர்த்தத்தை நல்லா உள்ளடக்கி பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணிருக்காங்க.
0: இந்த சினிமா சங்கீதத்துலலாம் மேம் வெஸ்டர்ன் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் அட் த பிகினிங் வந்து ரொம்ப கிளாசிக்கலாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக அதோட இன்ஃப்ளூயன்ஸ், வெஸ்டர்ன் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுது. விவ் கம் டு அ பாயிண்ட் டுடே தட் இங்கிலீஷ் பாட்டை அப்படியே எடுத்து தமிழ் பாட்டை ரீமேக் பண்ணுற அளவு வரைக்கும் நம்ம வந்தாச்சு. வாட் யூ திங்க் இஸ் த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இன் கர்நாடிக் மியூசிக் ஆஸ் சச்? அந்த காலத்தில் இருந்த ஆத்தென்டிசிட்டி அப்படியே இருக்கா இல்லை இப்போ குறைஞ்சி போயிட்டா?
1: இல்லை, தில்லானா மோகனாம்பாள் படம்லாம் மதுரமணியரோட இங்கிலீஷ் நோட்டு வந்து இந்த சிவாஜி கணேசன் நாயனம் இதில் வந்து நாதஸ்வரத்தில் வாசித்தார். அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. மதுரமணியோட நோட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில். அதை வந்து சினிமாலேயும் கொண்டு வந்து நாதஸ்வரத்துலேயும் வாசித்தார். அவர் வந்து பாடின்னு இருந்தார், இவர் வாசிச்சுட்டு இருந்தார். இப்போ வெஸ்டர்ன் மட்டும் இல்லை, இந்துஸ்தானி நார்த் இந்தியாலாம் இந்துஸ்தானி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கர்நாடிக் மியூசிக்லேயே கடைசியில் பஜன் அப்புறம் அபங் அதெல்லாம் பாடும்போது இந்துஸ்தானியும் சேர்த்து தான் பாடுறா, அதுவும் நன்னா தான் இருக்குது. அதனால் அந்த அதில் பார்த்துட்டு எனக்கு கூட இந்துஸ்தானி மியூசிக் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் இருந்தது. அதனால் ஒரு இந்துஸ்தானி டீச்சரை பார்த்து நான் கொஞ்ச நாள் அதை கற்றுண்டு அதுவும் பாடி பார்த்துட்டு இருந்தேன்.
0: எங்களுக்காக ஒரு ஹிந்துஸ்தானி பாட்டு பாட முடியுமா?
1: பாடுறேனே.

0: ஹிந்துஸ்தானி இசையே இந்த நல்ல நளினம், அஸ் இன் ரொம்ப மெலோடியஸா இருக்கு. நம்ம கர்நாடிக் மியூசிக்ல பாத்தீங்கன்னா நிறைய ராகம் வந்து அழிச்சு பாடுவாங்க, அதோட எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும். பட் ஹவர் ஹிந்துஸ்தானி எனக்கு எப்போதும் கேட்கும் போது இந்த ரொம்ப நளினமான, ரொம்ப ஸ்வீட் ஸ்வீட்டான எஃபெக்டாக தான் தெரியறது. இஸ் தட் ட்ரூ வித் எவ்ரி சாங்?
1: ஆமாம், இது கொஞ்சம் இந்த ராகங்களே கொஞ்சம் மெலோடியஸாக தான் இருக்கு. நிறையா அதோட கவுண்டர் பார்ட் நம்ம கர்நாடிக் மியூசிக்லேயே இருக்கு. இது வந்து நான் இப்போ பாடினது வந்து யமன் கல்யாணி. இந்த நம்மளுடைய கர்நாடிக் மியூசிக்லேயும் மேஜ கல்யாணின்னு மேலக்கர்த்தா ராகத்தில் இருக்குது, அதுலேயும் ஆல்மோஸ்ட்டு ஸ்வரம் வந்து ஒரே இது தான். கல்யாணிக்கு சரிகம பதனிசா, சாணிதப்ப மகரிசா. இதுக்கு வந்து நெரிகமா தனிசா, சாணிதப்பா மகரிசா, அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அதுலேருந்து இது வந்ததுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் வே ஆஃப் ரெண்டரிங் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மெலோடியஸாக பாடணும். இந்த கர்நாடிக் மாதிரி அழுத்தி பாடக்கூடாது. உதாரணமாக கல்யாணியில் உன்னை

0: ஸ்தானம் சானிதப்பா மாகரிசா ஒரே ஸ்வரம் தான், ஒரே ஸ்தானத்தில் தான் இருக்குது. ஆனால் வே ஆஃப் ரெண்டரிங் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ்.
1: வெரி நைஸ் மேம், வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நாலெட்ஜபிள் ஆல்சோ. உங்கள் ஃபேவரட் கிருதி என்னது?
0: நான் 10 வயசில் கற்றுக்க ஆரம்பித்தேன் இல்லையா, அப்போ வந்து காப்பி ராகத்தில் எங்கள் குரு வந்து அரியக்குடி ராமானுஜெயங்காரோட டிசைப்பிள், அவர் தான் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆஃப்டர் மியூசிக் ஸ்கூல் அவர்கிட்ட தனியாக படித்தேன், நானும் எங்கள் பிரதருமா. அதுலேருந்து ஒரு பாட்டு பாடுறேன்.
1: ஷூர்.

0: நீங்க அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார்ட்ட இருந்து கத்துனீங்க இல்லையா?
1: இல்ல இல்ல, அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார்ட்ட கத்துண்டவர் தான் எங்களோட குரு. அவரோட டிசைபிள்ட்ட கத்துனோம்.
0: சப் டிசைபிள் மாதிரி.
1: ஆமா, அவர் அதனால வந்து அவரோட பாணி, இந்த பாணியில நிறைய கீர்த்தனை சொல்லி கொடுத்தாருவர்.
0: நிறைய கீர்த்தனை வந்து சிலது ரொம்ப ஸ்பெஷலா எல்லாரும் கேட்கற கீர்த்தனை மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், குறையொன்றுமில்லை, என்னத்தவம் செய்தனையெல்லாம், இந்த மாதிரி பாட், நகுமோ, இந்த மாதிரி பாட்டெல்லாம் பப்ளிக் ஜென்ரலாக நிறையா கேட்டுட்டாங்க. ஆனால் கேட்கப்படாத நிறையா கீர்த்தனைங்க, ரேர் கிருத்திஸ்லாம் இன்னும் இருக்கு.
1: ஆமாம்,
0: அந்த மாதிரி நீங்கள் உங்கள் குருட்டேந்து கத்துண்ட கீர்த்தனை எல்லாம் எது வந்து உங்கள் குரு பாணியில் வந்த கீர்த்தனை ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு, எது வந்து நன்னா இருந்து ஸ்டில் ஹஸன் கம் அவுட் டு த பப்ளிக்?
1: இல்லை, எங்களுக்கு நாங்கள் கத்துண்டது ஒரு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ள ஒரு 150 கீர்த்தனை போல சொல்லி கொடுத்தார். அதில் அது இப்போ எல்லாமே ரேர் மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. ஏன்னா இந்த இப்போ ஜானகி ரமணா இப்போ பாடினேன் இல்லையா காப்பி ராகத்தில், அது கூட அவர் சொல்லி கொடுத்தது தான். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நிறைய பேர் பாடவே இல்லை. யூடியூப்பில் இப்போ இன்டர்நெட்டில் நிறையா பாட்டு கேட்குறோம். அதில் வந்து நான் கத்துண்டதாக சொல்கிற ஒரு 150 கீர்த்தனையில் ஒரு 10-20 தான் கேட்ட மாதிரி இருக்கு, பாக்கி எதுவுமே கேட்ட மாதிரி இல்லை. எனக்கு வந்து அதெல்லாம் வந்து பிரபலப்படுத்தணும், அட்லீஸ்ட் என்னோட கிராண்ட் சில்ட்ரனுக்காவது அதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவா மூலமாக, இல்லைன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ் சம் ஆஃப் தம் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் லேர்ன் இட் ஃப்ரம் மீ. ஐ எம் ரெடி டு டீச் யூ ஆல்.
0: ஷுவர் மேம், ஐ பிலீவ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட். MOP has always been a place, it has been an opening portal. Nariya knowledge vella kattukka mudiyada knowledge la naanga inge kattukiradhu vandu is has been a habit, generation adha dhaan nadandirukku. So I strongly believe that our students will approach you on that. Idha thavara neenga vandu eppadi indha paattalam prabala padatha mudiyum neenga nenikireenga?
1: Adhu kattinde paadi adhu veliyila vandha thane prabalam aagum. அதனால கத்துண்டு இல்லைனாக்கா நானும் நீயும் கூட, நீ பேத்தியா இருக்க உனக்கும் பாட்டு தெரியுது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த பாட்டெல்லாம் நம்ம கத்துண்டு உனக்கு கற்றுக் கொடுத்தாக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பாட்டியும் பேத்தியுமா ஒரு மேடையில கூட பாடலாம்.
0: அது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையா இருந்திருக்கு. அண்ட் ஐ ஹோப் ஐ கேன் சூன் லிவ் தி ட்ரீம்.
1: அதுக்கப்புறம் பி ராஜமேயர், மாயவரம் பி ராஜமேயர்னு கேள்விப்பட்டிருப்பாள் எல்லாரும், அவரோட சிஷியர்ட்டையும் நான் கத்துனேன். ஒரு 15-20 பாட்டு அவர்கிட்டையும் கத்துனேன். கோமல் சங்கரையர்னு அவர் ராஜமேயரோட குரு பரம்பரையில், குரு சிஷிய பரம்பரையில் அவரோடையே தங்கி, குருவோடையே தங்கி அவருக்கு அவரோடையே இருந்து பல காலம் கத்துண்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அவர் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஹி வாஸ் அவர் நைபர், அதனால அவர்கிட்ட ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சது.
0: ஸோ மேம், நீங்கள் தமிழ் பாட்டு மட்டும் கற்றுண்டீங்களா, நிறையா கீர்த்தனை பேஸ்டாக கற்றுண்டீங்களா?
1: கீர்த்தனை தான் நிறைய கற்றுனேன். தமிழ் பாட்டு வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆல் இண்டியா ரேடியோ பாண்டிச்சேரியில் எங்களுக்கு ஆடிஷனில் செலக்ட் ஆகி பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் தமிழ் பாட்டெல்லாம் நிறையா மோஸ்ட்லி இந்த இதில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மியூசிக் காலேஜ் இருக்குது, மியூசிக் காலேஜ் வந்து தமிழ் இசை கல்லூரி தான் அது. அதில் வந்து அவ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பட்டம் கொடுக்கறது வந்து இசை மாமணி அந்த மாதிரி தான் கொடுக்குறா. அதனால அங்கே இந்த தண்டமாணி தேசிகர், உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவரோட பாட்டெல்லாம் எங்களுக்கு சிஎஸ் நரசிம்மன் அங்கே படித்தவர் வந்து எங்களுக்கு ரேடியோவுக்கு ப்ரோக்ராம்க்காக நிறையா தமிழ் பாட்டு சொல்லி கொடுத்தார்.
0: இப்போ நாங்கள் வந்து தமிழ் பாட்டுன்னு சொன்னாலே எங்களுக்கு வந்து திருப்பாவை, திருவெம்பாவை, பாரதியார் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட்டு தோன்றது. பட் இதை தவிர நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, நிறைய கம்போசர்ஸ்,
1: நிறைய பேர் இருக்கா? இப்போ நம்ம பெரிய கம்போசரே பாபநாசம் சிவன் நிறைய தமிழ் பாட்டு எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த சிதம்பரம் பேஸ்ட் வந்து இந்த உளுந்தூர்பேட்டை சண்முகம்

இன்னைக்கு நம்ம சந்திப்போமா நிகழ்ச்சியில மிஸ்ஸஸ் ஹேமமாலினி வெங்கட்ராமன் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு இன்டர்வியூ ஏன் ஸ்பெஷல்னா, அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டா மட்டும் இல்லாம அவங்க என் பாட்டியாவும் இருக்கிறதுனாலதான். அவங்க ஒரு பாரம்பரியமான இசை கலைஞரா மட்டும் இல்லாம வளரும் என்ன மாதிரி இசை கலைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்து லைஃபை எப்படி லீட் பண்ணும் அப்படிங்கறதுல ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நிக்கிறாங்க. ஒரு நதிக்கும் ஒரு குளத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரு நதி ஓடிண்டே இருக்கும், ஆனா ஒரு குளம் தேங்கியே நிற்கும். அந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷன், நம்ம எடுக்கிற ப்ரொஃபஷன்ல நம்ம இன்னும் இன்னோவேட்டிவா இருந்து புது விஷயத்த கத்துண்டு

ஒரு ஒரு நதி போல ஓடிண்டே இருக்கணும். ஒரு கொலமாட்டம் கத்துண்டதையே வச்சுட்டு தேங்கி நிக்க கூடாதுங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு பெரிய மெசேஜா நம்ம எடுத்துட்டு போறோம். இவ்வளோ நேரமா நம்ம ஸ்டூடியோக்கு வந்து பேசிட்டு இருந்த மிஸ்ஸஸ் ஹேமமாலினி வெங்கட்ராமன் அவங்க வயதையும் முதுமையும் ஒரு பேரிகேடா நினைக்காம தான் கத்துண்ட கலைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணணுங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. இவ்வளோ நேரம் அவங்க கூட நம்ம இசை பயணத்துல கொஞ்சம் தூரம் பயணிச்சோம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது

0: Hi listeners, I'm music director Raj. You're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். குட்டிரேவதி பேசுறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்கார், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறதில்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்த இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.

0: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.
1: ஹாய், ஐ அம் விஜய் சந்தர், வாலு படத்துடைய டைரக்டர் பேசுறேன். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி வைஷ்ணவ் கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். பி கான்ஃபிடென்ட் அண்டு எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நம்மளை நம்பி நம்ம இருக்கணும். தயங்குறவங்க கை தட்டுவாங்க, துணிஞ்சவங்க கை தட்டுவாங்க.

0: குட் மார்னிங் லிசனர்ஸ். இன்னைக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டே. இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட்டும் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். அவர் வேற யாரும் இல்லை, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பாலு படத்தோட டைரக்டர் விஜய் சந்தர் அவர்கள். இப்போ நம்ம அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் சார். உங்களோட ஃபர்ஸ்ட் படம் வாலு, அதில் வந்து நீங்கள் சிம்பு ஹன்ஷிகா அந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் வச்சு எடுத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மீடியா அப்படின்னு எடுத்துட்டா உங்களோட இன்ஸ்பிரேஷன் நீங்கள் யாரை சொல்வீங்க?
1: இன்ஸ்பிரேஷன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அதுக்கப்புறமா மணிரத்னம் சார்.
0: ஓகே
1: சார், அப்புறம் நிறைய எல்லாருமே பிடிக்கும், ஒரு ஒரு விஷயத்துல எல்லாருமே பிடிக்கும்.
0: ஸோ நீங்கள் படித்தது மீடியா சம்மந்தமாக ஏதாவது படிச்சிருக்கீங்களா?
1: நான் வந்து லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட்.
0: ஸோ இந்த டைரக்ஷன்ன்றது வந்து உங்களுக்குள்ள இந்த பேஷன் எப்பவுமே இருந்துச்சா, இல்லை திடீர்னு ஏற்பட்ட ஒரு விஷயமா?
1: அது ஃபேமிலி ஓரியன்டாகவே எல்லாருக்குமே சினிமானா ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே,
1: அதனால தான் இல்லை சின்ன வயசுலேருந்தே மூவிஸ் பார்க்குறது, எந்த படமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவோம், அதுதான் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன்.
0: ஸோ இந்த வாலு படம் நீங்கள் ஸ்டோரி நீங்கள் இமேஜின் பண்ணப்போவே சிம்பு தான் இதை பண்ணணும், ஸோ ஹன்ஷிகா அதுக்கு சூட்டபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்தீங்களா, இல்லை வந்து
1: ஹீரோயின் ஃபைனல் பண்ணல, பட் ஹீரோ வந்து இவர் தான் ஃபைனல் பண்ணியாச்சு, ஏன்னா வாலுன்னா அவர் தான் எல்லாருக்கும் தெரியும்.
0: ஸோ ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் பட் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஹிட் கொடுத்த படம், அது வந்து எப்போ வாலு படம் அப்படின்னு சொன்னாலே அது எல்லாத்துக்கும் மனசில் நிற்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சக்ஸஸை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இன்னும் நீங்கள் நிறைய பண்ணணும், லைக் நெக்ஸ்ட் லெவல். ஸோ உங்களோட ட்ரீம் என்னன்னு சொல்லுங்கள் சார்.
1: ட்ரீம் வந்து டு மேக் மூவிஸ், எப்படின்னா வாலு மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மூவிஸ் இருக்கணும். ஸோ இந்த படம் வந்து 3 இயர்ஸ் ஆச்சு, ஸோ இந்த 2014 தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த 2014லேருந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ளே நான் எத்தனை படம் பண்ணுறேன்னு ஒரு டார்கெட் வச்சேன்.
0: ஓகே. ஸோ இந்த மீடியாவில் உங்களோட பயணம் வந்து ரொம்ப ஷார்ட்டான பயணமா, இல்லை வந்து நீங்கள் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்த மீடியான்னு இல்லை, எதுவாக இருந்தாலுமே கஷ்டப்பட்டு தான் வந்தாகணும் யாராக இருந்தாலுமே. ஸோ ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா அது கிடைக்காம இருந்து, ஸோ இதை எல்லாமே தாண்டி தான் இன்னைக்கு படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் பண்ணோன்னு முடிவு பண்ணிகிட்டே ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் ஸ்கிரிப்டிலே ரன் அப் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்புன்னு ஒருத்தர் சந்திக்கிறதுன்ட்டு கஷ்டம் இல்லையா, பெரிய ஸ்டார், ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, கௌதம் மேனன் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ் அவரோட. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு நியூ ஃபேஸ்க்கு வந்து பெரிய ஹீரோஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் டேட் தரமாட்டாங்க, ஏன்னா அவங்களை கமிட் பண்ணாலே பிஸ்னஸ் ஓரியன்டாக எல்லாமே ஆகிடும். ஸோ அதை தாண்டி அவங்களுக்கு கதை பிடிக்கணும் ஃபஸ்ட்டு, நான் ஒரு நல்லா கதை சொல்லலாம், இந்த சொன்ன கதையை எடுப்பானான்ற ஒரு தைரியம் வரணும், ஏன்னா பெரிய பட்ஜெட் படம் இது. ஸோ அந்த பட்ஜெட்க்கான ஏன்னா ஓ சாங்ஸுமே படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்துருப்பீங்க, டார்லிங் சாங், தார்மார் சாங் எல்லாமே பயங்கரமாக செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான கான்ஃபிடன்ட் அவங்களுக்கு வரணும் இவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு.
0: இப்போ எடுத்துக்கிட்டா இப்போ வளர்ந்து வர நிறைய டைரக்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க கண்டிப்பாக, ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல நீங்கள் ஹிட் கொடுத்துருக்கீங்க, ஒரு நல்ல ஸ்டேபிளாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து நல்லா இருக்கு. ஸோ இப்போ வளர்ந்து வர டேரக்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்?
1: சினிமாவை உண்மையாக நேசிக்கணும், அவ்வளோதான், அதை நேசிச்சா அதை நம்ம நேசிக்கும், நேசிக்கலன்னா தூக்கி போட்டுரும், அவ்வளோதான்.
0: நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து அதுக்கப்புறம் டேரக்டர்
1: நான் ஃபஸ்ட்டு தினந்தரும் நாகராஜ் அவர்கிட்ட தான் ஸ்க்ரீன் பிளே டைலாக்ல தான் அவர் கூட நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா அம்மா ராஜசேகர் டான்ஸ் மாஸ்டர் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் ஆஃப் பண்ணேன். அப்புறம் சிந்தனை செய்யின் தமிழில் சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணேன், அந்த படம் அசோசியேட்டிவ்ஸ் டைலாக்.
0: ஸோ நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ அவங்க கூட ஒர்க் பண்ணப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடச்சிருக்கும், நிறைய அனுபவங்கள். ஸோ அதில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் ஷேர் பண்ணிக்க முடியுமா?
1: அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறப்போ என்னென்னா நம்ம மறக்க முடியாத அனுபவம்லாம் இல்லை, தொடர்ந்து ஷூட் போவோம், அதுதான் மறக்க முடியாத அனுபவம். இப்போல்லாம் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அசிஸ்டன்ட் இருக்கிறப்போ டைரக்டருக்கான ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண வேண்டியதே ஒரு பெரிய ப்ரெஷர் நமக்கு இருக்கும். ஸோ ஏன்னா எது வந்தாலும் கோவப்படுவாங்க, எல்லா விஷயமும் இருக்கும், எல்லாத்தையும் அனுசரித்து நம்ம நாளைக்கு படம் பண்ணோன்ற விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுன்னு போவோம்.
0: உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர்?
1: மறக்க முடியாத நபர்னா அது வந்து சந்தானம் சார், அப்புறம் தமன், ரெண்டு பேர் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படமே எனக்கு கிடைச்சிருக்காரு. நான் வந்து கமிட் ஆகிட்டு ஹீரோ இல்லைன்றப்போ ப்ரொடியூசர்லாம் ரெடி ஆகிட்டாங்க கதை கேட்டு, பட் ஹீரோ சிம்பு பார்க்க முடியல. பட் சந்தான் சார் வந்து எனக்கு லாங் பேக் ஃப்ரெண்டு, அவர் அப்போத்துலேருந்து எப்படியாவது என்னை டைரக்டராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது சந்தான் சார் தான். அதே மாதிரி தமன் தமன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சிந்தனை செய்யி, அவர்தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மியூசிக் டைரக்டர். அந்த படம் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கும் அவருக்கும் தான் ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்கும் நான் ரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே. ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்தை இந்த பொண்டாட்டி சாங் பார்க்கறதுக்காக வந்தார் ஸ்டுடியோவுக்கு ஒஸ்தியில். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, அப்போ சந்தான சாரும் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் லைஃப்பில் மறக்க முடியாது. படம் கொடுத்த எஸ்டிஆரை வந்து மறக்கவே முடியாது.
0: ஸோ இந்த வாலு படம் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாப் ஸ்டார்ஸ், சிம்பு, ஹன்ஷிகா, சந்தானம் சார் எல்லாருமே. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: ஹன்ஷிகா அவங்கள பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து குட் ஃப்ரெண்ட். எப்படின்னா ஹீரோயின் அதெல்லாம் வேறு, அதை தாண்டி ப்ராக்டிக்கலாக குட் ஹியூமன். ரொம்ப எப்பவுமே இப்போ படம் முடிஞ்சிட்டா கூட ஒரு கேரிங்லேயே இருப்பாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறேன், ரொம்ப ஜாலியான டைப் எல்லாத்துலையும். ஏன்னா இந்த மூணு வருஷத்தில் பல முறை டேட் வாங்குவோம், ஷூட்டிங் இல்லைன்னுடுவோம். இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க டேட்ஸ் எல்லாம் வேஸ்ட் எத்தனை முறை பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அதெல்லாம் கொச்சிக்க மாட்டாங்க, திருப்பி டேட் கொடுப்பாங்க. ஸோ சந்தான் சார் எனக்கு ஃப்ரெண்டு, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஹீரோ, ஃபஸ்ட்டு படம்னாலும் ஃபஸ்ட்டு படம் டேரக்டர் மாதிரியே ட்ராவல் பண்ணுவோம்.
0: ஸோ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: இப்போது நெக்ஸ்ட்டு தெலுங்கில் என்டிஆருக்கு ஸ்கிரிப்ட் சொல்ல போகிறேன். அங்கே ப்ரொடியூசர் ஓகே பண்ணியாச்சு. இங்கே நார்த் மெட்ராஸ் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு எந்த ஹீரோன்னு ஒன்றும் ஃபைன் பண்ணல, கம்பெனி மட்டும் மூணு கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க.
0: சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்களுக்கு டைரக்ஷனில் பிடிச்ச ஜேர்னர்னா எது சொல்வீங்க?
1: பிடிச்ச டைரக்ஷன் ஆனதுக்கப்புறம் இதுதான் ஜேர்னர், அதுதான் ஜேர்னர்னு இல்லை, எல்லா ஜேர்னர்லும் பண்ணி ஆகணும், அப்போ தான் டைரக்டர்.
0: ஓகே, பட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு இருக்கும் கிராமத்து சப்ஜெக்ட்?
1: எனக்கு வந்து கமர்ஷியல் பிடிக்கும். எனக்கு என்னென்ன ஓப்பனாக சொல்லணும்னா, ஜாலியாக உள்ள வரவங்க வந்து பல பிரச்சனை நடுவில் பட தேட்டருக்கு வராங்க, வந்தாங்கன்னா சிரிக்கணும்னு சிரிக்கணும், என்ஜாய் பண்ணணும். நம்ம எமோஷனல் ஆகிறப்போ அவங்க எமோஷனல் ஆகணும், நம்ம சிரிக்க வைக்கிறப்போ சிரிக்கணும். அதுதான்
0: உங்களோட ஃபேவரட் டைரக்டர் மணிரத்னம் சார்ன்னு சொன்னீங்க. ஸோ அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்?
1: ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு இருக்குது, சொல்லாமல் புரிய வைக்கிறது இருக்குது, சொல்லாமல் புரிய வைப்பார், அதனால் ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர் சார். உங்களோட ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர்?
1: பிசி சார்.
0: ஸோ அஸ் ரஜினிகாந்த் சார் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொன்னீங்க. ஸோ ரஜினிகாந்த் சார் வச்சு ஏதாவது மூவி பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா?
1: எல்லாருக்குமே ஆசை இருக்கும், அதுக்கான டைம் அமையணும்.
0: ஸோ இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்க.
1: ஆமாம்.
0: ஸோ அதுக்கு வந்து ஸ்பெசிஃபைடாக இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு?
1: இங்கே பண்ணால் விஜய் சார் தான் பண்ணணும். ஓகே. அது டைட்டில் போகின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு முன்னாடி இருக்குது, போகி.
0: சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வந்து ஒரு இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும்னு நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். அண்ட் எந்த நீங்கள் இப்போவே வந்து ரொம்ப லைக் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்கன்னு சொன்னேன். இதே மாதிரி எப்பவும் நிறைய டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆல் த வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த படம் ஹிட் ஆகி இன்னொரு தடவை நான் உங்களை வந்து நாங்கள் சீஃப் கெஸ்டாக எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்க்கு கூப்பிட்றப்போ இன்னும் நீங்கள் பெரிய ஆளாகி அப்பயும் நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆல் த வெரி பெஸ்ட் சார்.

உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.

0: வணக்கம், நான் உங்க கொஞ்சம் நடிங்க பாஸ் ஆதவன். யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு சிட்டியில் எல்லாரும் முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக இருக்கணும், டிரைவ் சேஃப். ஹெல்மெட் போடுறது அப்படிங்கிறது உங்களுடைய சேஃப்டிக்காக, அது ஜஸ்ட் நாட் பிகாஸ் ஆஃப் ரூல்ஸ். அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே டிரைவ் சேஃப் அண்ட் ஹெல்மெட் மறந்துடுங்க.
1: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride. ஃபேவரட் ஆர்ஜே சென்னை பொண்ணு ஸ்ருதி. இன்னைக்கு நம்ம கம்யூனிட்டி ரேடியோவில் வந்திருக்க செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நடிங்க பாஸுங்கிற ஃபேமஸான ஷோவோட ஆங்கர் மிஸ்டர் ராதவன் சார். சார், வெல்கம் டு மை ஷோ.
0: வணக்கம்.
1: ஸோ நீங்கள் வந்து செம்மையாக மிமிக்ரி பண்ணுவீங்க சார். வென் டிட் தட் ஸ்டார்ட்?
0: ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இது ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து அப்போல்லாம் அந்த ஆட்ஸ் ஆப்னு வைப்பாங்க கல்ச்சுரல்ஸில். அப்போ ஆட்ஸ் ஆப் பண்ணிட்டு இருக்கும்போது சாதாரணமாக கேரக்டர்ஸாக பண்ணாமல் அது ரெண்டு நடிகர்கள் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே ஆரம்பித்தோம். அப்படியே இட் கண்டினியூட். ஸோ மிமிக்ரி பண்ணுறது, அதுக்கப்புறம் ரேடியோ, அதுக்கப்புறம் டிவி. ஸோ அது மிமிக்ரி தான் ஸ்டார்ட்.
1: உங்களுக்கே சார் மீடியாவில் வரணுங்கிற ஆசை இருந்தது?
0: சின்ன வயசில் இந்த சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சினிமா வந்து ஒரு இட்ஸ் எ மீடியம், அதாவது என்னென்னா நம்மளை எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற ஒரு மீடியம் அது. நம்மளுடைய நமக்கு அறியாமல் நமக்கு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது, ஆனால் நிழலை பார்த்து நம்ம வந்து எக்ஸைட் ஆகும், அழுவோம், சிரிப்போம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நமக்குள்ளே கொண்டு வர ஒரு மீடியம் அது. ஸோ மீடியா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சின்ன வயசுலேருந்து. அது எப்படி வந்து மற்றவங்களை அழ வைக்க முடியும், மற்றவங்களை சிரிக்க வைக்க முடியும், ஒருத்தரை திடீர்னு நம்ம எஞ்சி ஒரு ஆக்ஷன் பண்ண மாதிரி நம்ம ஆக்ஷன் இரவு மாறிடுவோம், அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அது சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு.
1: வெரி நைஸ் சார், உங்களோட ஷோ வந்து செம்ம ஹிட்டாக போயிட்டுருக்கு. எல்லாரும் வந்து ஆதித்யா போட்டோடே ஆக்சுவலாக உங்கள் ஷோ தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
0: நைஸ். அதாவது என்னென்னா, சாதாரணமாக யாரையுமே வந்து ஒரு குரூப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டால் கொஞ்ச நேரம் கலாய்ப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. அதே மாதிரி இப்போது ஒரு திரைப்படம்னு எடுத்துகிட்டிங்கன்னா, ஒரு காமெடியன் வந்து கூட இருக்கிற சக காமெடியனை கலாய்க்கலாம், ஒரு ஹீரோவை கலாய்க்கலாம், அது மாதிரி நடக்கும். பட் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்ததுன்னா, நம்ம கலாய்க்கிறதே பப்ளிக்கு தான். ஆனால் பப்ளிக் கலாய்க்கும் போது அவங்க ரொம்ப பயங்கரமாக அதுக்கு வரவேற்பும் தராங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பிகாஸ் ரிலாக்ஸிங். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எல்லாருமே வந்து ஸ்டிஃபாக உட்காந்துருக்க முடியாது. ஸோ எப்போயாவது கொஞ்சம் நேரம் சிரிக்கணும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, எல்லார்ட்டையுமே இந்த ஹியூமர் சென்ஸ் இருக்குது. ஹியூமர் சில பேர் சொல்லுவாங்க இவங்க சரியான உமனாக முடிஞ்சு சரியாக பேசவே மாட்டாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லார்ட்டையுமே இந்த ஹியூமர் சென்ஸ் இருக்குது. அந்த சென்ஸ் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அந்த பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களை பார்த்து எல்லாருமே ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் பீப்புள் ஆல் லவ் இட். ஸோ அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி
1: செய்யறது பெரிய சர்வீஸ் சார். பிகாஸ் நாங்களாம் எங்களோட காலேஜ் எங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிடுச்சு, போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நிறைய பேர் ஆக்டிங்க்கு போயிடுறாங்க, காமெடியன்ஸாக சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்ஸ் தான். அதில் உங்களோட டேக் என்ன?
0: யா, நல்ல விஷயந்தான் அது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து சின்ன வயசுலேருந்து எய்ம் பண்ணது சினிமா தான். பட் அதை தவிர்த்து ரேடியோ, ரேடியோலேருந்து டிவி, டெலிவிஷனில் இந்த மாதிரி ஒரு ஷோ அப்படின்னு பண்ணிட்டுருக்கோம். பட் இன்றைக்கி வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க பல பேர் வந்து இந்த ஷோ பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டு ஆல் விஜய் சார்லேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த ஷோ வந்து ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் இன் ஃபியூச்சரில் வந்து ஆக்டிங், அதாவது என்னென்னா ஃபார் எவ்ரி திங் யூ நீட் அ ஸ்கூல். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்கணும், ஒரு ஸ்கூல் இருக்கணும். அது மாதிரி இது வந்து டெலிவிஷனில் வந்து இட்ஸ் அ ஸ்கூல், ஹவு டு ஆக்ட், ஹவு டு ரியாக்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ அவங்க இது மாதிரி தெரிஞ்சவங்க வந்து சினிமாவில் நடித்தாங்கன்னா பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புதுசாக வந்து நடிக்கிறதுக்கு வராமல் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு வர்றது அப்படின்னு.
1: நீங்கள் நிறையா பேர் கொஞ்சம் கலாய்க்கிறீங்க, கிண்டல் பண்ணுறீங்க, உங்களை யாராவது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா?
0: நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நான் அதை பற்றி வந்து ஒரு லைட் ஹார்ட்டடாக தான் எடுத்துப்பேன். ஏன்னா பிகாஸ் கலாய்க்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். லைக் என்னென்னா, ஒரு ஒரு ரொம்ப ஹெவி ஹார்ட்டை வந்து டப்புன்னு ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறது வந்து கலாய்க்கிறது. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கும் போது வந்து சில பேர் வந்து என்ன ஹர்ட் பண்ணுறானு எனக்கு தெரிஞ்சு வந்து ஹர்ட்டிங்கே கிடையாது. என்ன யாராவது கலாய்ச்சாங்கன்னா நான் பதிலுக்கு நான் அவங்களை கலாய்ப்பேன், கலாய்ச்சிங்கடா புதுமடா நல்லா கலாய்ச்சியா அப்புறம் அப்படின்னு. ஸோ அது என்னென்னா ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு விஷயம், அதை வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அதில் வந்து ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸே கிடையவே கிடையாது, அது ஒன்று தான் நம்ம எல்லோரும் சிரிக்கிற ஒரு விஷயம்.
1: மீடியா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் என்டர்டெயின் மட்டும் பண்ணாமல் எஜுகேட்டும் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு ஆக்டர் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் அதை காப்பி பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இப்படி பப்ளிக் ஃபிகராக இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ சோஷியலாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: பப்ளிக் ஃபிகராக இருக்கவங்க மட்டுமே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு அந்த ஒரு சோஷியல் அவேர்னஸ் வேணும். அவங்க வந்து அதாவது என்னன்னா, இப்போ நாங்கள் சொன்னால் நடக்கும், இவர் சொன்னால் வந்து கண்டிப்பாக மரம் வச்சுருவாங்க, இவர் சொன்னால் தண்ணி ஊற்றுவாங்க அப்படி கிடையவே கிடையாது. எப்பவுமே வந்து ஒரு நார்மல் ஜென்ரல் பப்ளிக்கில் இருக்க ஒருத்தர் கூட வந்து இப்படி எழுந்து வந்து நான் நல்ல விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே தான். பட் என்ன மீடியாங்கிறது டிவிலையோ ரேடியோலையோ பேசும்போது எல்லாருக்கும் தெரியறதுனால அவருடைய ஃபேஸ் தெரியுது. பட் அந்த ஃபேஸ் ஃபெமிலியாரிட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணுவோன்னா, இப்போ நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது இந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வந்து பண்ணவே மாட்டேன் நீங்கள், அது வந்து அட் எனி காஸ்ட் கிடையாது. அதே சமயத்தில் வந்து ஒரு வண்டியில் டூ வீலரில் போகும்போது நான் நிறைய பேருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன், ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. காரில் போகும்போது சீட் பெல்ட் போடுறது, இதெல்லாம் வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ என்னென்னா, நாங்கள் அது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குது. சமயத்தில் என்ன நம்மளே சொல்லுவாங்க, அவரே செய்கிறதில்ல, அவர் சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, நம்ம ஃப்ரீயாக நம்ம பப்ளிக்கோட மிங்கிளாகி சில விஷயங்களை பார்க்க முடியாது, நம்ம ஒரு தனியாக தான் தெரியணும். அங்கே உங்களுடைய ஒரு மினிமம் பாதுகாப்பு. ஸோ வந்து ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் வந்து வரும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து எங்கே அடிபட்டாலும் காப்பாற்றலாம், தலையில் அடிபட்டால் காப்பாற்ற முடியாது. இட் இஸ் வெரி சீரியஸ் திங், அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு புரிஞ்சுக்கிட்டு பில்லியன் ரைடர்ஸ் ஹெல்மெட் போட சொல்கிறோன்னா வண்டியில் கிரிப்பே கிடையாது, டப்புன்னு இடிச்சோடனே கீழே விழுந்துருவாங்க, கீழே விழுந்தோடனே ஏதாவது சின்ன கல்லில் அடிபட்டால் கூட நமக்கு வந்து அது பெரிய லாஸ். அதனால் ஹெல்மெட் போடுறதுங்கிறது இந்த ரூல்ஸு டிராஃபிக் கான்ஸ்டபிள் பார்ப்பாங்க, கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. நமக்கு சேஃப்டி ஒரு நல்ல விஷயம், அது ஹெல்மெட் போட்டுருவாங்க.
1: இந்த மெசேஜ் இதை விட பெட்டராக யாராலையுமே கன்வே பண்ணியிருக்க முடியாது சார். நீங்கள் ஒரு டாக்டர் ரெஃபரன்ஸோட வேற சொல்லியிருக்கீங்க, அட்லீஸ்ட் இன்னிலேருந்தது எல்லாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்திருப்பாங்க.
0: அப்படி கண்டிப்பாக அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ஒரு நாள் நான் வண்டி ஓட்டுறதை பார்த்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் வந்து டூ வீலர் ஓட்டுற காலத்தில் எந்த காலத்துமே ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுனதே கிடையாது.
1: ஸோ மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்திருக்கீங்க, உங்களோட பார்வையில் எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்குள்ளேயும் ஒரு ஆக்டர் இருக்காங்களா?
0: கண்டிப்பாக, ஏன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுங்கிறது என்னென்னா அப்சர்வேஷன், ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான். இப்போ சம்திங்ல இப்போ ரஜினியை பார்த்துட்டு ரஜினி மாதிரி பேசுகிறோம், கமல் பார்த்துட்டு கமல் சார் மாதிரி பேசுகிறோம், விஜய் மாதிரி பேசுகிறோம், அஜித் மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா அவங்கள அப்சர்வ் பண்ணி உள்வாங்கி பண்ணுற ஒரு விஷயம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க நடிக்கணும்னு அந்த விருப்பம் இருந்து நடிப்புங்கிற அந்த ஒரு உள்ள ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது வரும். ஸோ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு சிறந்த கலைஞர்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு எங்கேயுமே கற்றுக்கிறது இல்லை, எங்களுக்கு எதுவும் ஸ்கூல்லாம் கிடையாது, சினிமாவை பார்த்து பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்த்து பார்த்து கற்றுக்கிற ஒரு விஷயத்திலே ரொம்ப தலை சிறந்த ஒரு கலைன்னா மிமிக்ரி அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, எல்லாருக்கும் வராது, ஆனால் சில பேருக்கு வந்தால் அது பர்ஃபெக்டாக வரும்.
1: சார் நீங்கள் ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நீங்கள் வந்து நிறைய வாய்ஸஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப ஃபேவரட்டாக உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வாய்ஸ் எது, அந்த வாய்ஸில் கொஞ்சம் பேசி காமிக்க முடியும்?
0: எனக்கு அப்ரிஷியேட் பண்ண வாய்ஸ் அப்படின்னா, எனக்கு பொதுவாக நான் பண்ணுற வாய்ஸ் எல்லாமே பிடிக்கும், ஓரளவு பர்ஃபெக்டாக ஒரு வாய்ஸ் மட்டும்தான் பண்ணுவோம், இப்போ வராத வாய்ஸ் வேணாங்க வராது அப்படின்றோம். அதில் வந்து ரஜினி சார் வாய்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அண்டு ஒரு சில சமயத்தில் ஒரு படத்தில் கோச்சரியான ஒரு படத்துக்காக வந்து ரஜினி சாருக்கு ஒரு சின்ன கிளாஷ் டப்பிங் கொடுக்கறதுக்கு நான் பண்ணியிருந்தேன், ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டாட்டர்ஸ் ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்டுடியோவில் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு ஒரு காலர் டியூனுக்காக ஒரு இது விஷயம் அது, அதுக்காக பண்ணியிருந்தேன்.
1: ரொம்ப பெருமையாக இருக்குது சார், ஆக்சுவலாக உங்களை இன்டர்வியூ பண்ணுறது ரஜினி சார் வாய்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது.
0: இப்போ ரஜினி சார் வாய்ஸ்ல இப்போ இதை சொல்லணும்னா, எல்லோருக்கும் வணக்கம், யூ ஆர் லிசனிங் டு ஹிமோபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அப்படியே சொன்னாங்க, நமது வானொலி நமது சமுதாயம் நமது பெருமை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மே. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்தது, இந்த மாதிரி பேசணும்னு நினச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இளைய சமுதாயங்கள், நாளைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் அப்படியே சொல்லுவாங்க, உங்களுக்கு நிறைய பொறுப்புணர்ச்சி இருக்குது, நீங்க கண்டிப்பா வந்து லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்றேன். தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ சோ மச் சார். அப்படி செம்ம பெர்ஃபெக்டா இருந்து நிஜமாவே ரஜினி சார் மட்டும் இருந்திருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும். உங்க வாய்ஸ் அப்படி மேட்ச் ஆச்சு. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஆன் மை ஷோ சார்.
0: தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் கம்யூனிட்டி ரேடியோ. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கம்யூனிட்டி ரேடியோல தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். அண்ட் திஸ் இஸ் எ வெரி குட் திங். ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து இன்னைக்கு நிறைய தாட் ப்ரொவேக்டிவான ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ரேடியோ மூலியமாக தெரிவிக்கிறது அப்படிங்கிறது, அது ஒரு மீடியம் யூஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஐ விஷ் எம்ஓபி ஃபார் திஸ் கம்யூனிட்டி ரேடியோ ஃபார் அ லாங் டைம் சக்ஸஸ்.
1: தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ எம் ஷுர் எல்லாரும் அவர் சொன்ன மெசேஜை கரெக்டாக புரிஞ்சிருப்பீங்க. ரஜினி சார் வாய்ஸையும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது வானொலி.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: CRS 107.8 FM, and this is Traveler's Diary with me, RJ Preeti. இப்போ நீங்க ஒரு vox pop கேட்டிருப்பீங்க. அந்த vox pop என்னதான், இந்த vox pop ஃபுல்லா என்னென்னமோ வளர்றாங்க, பிளேசஸ் பிளேசஸா சொல்றாங்க. அது கண்டிப்பா நம்ம இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா பிளேசஸ் பத்தி தான் பேச போறோம், நிறைய இடங்கள் பத்தி பேச போறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ரோக்ராம்ல. இன்னும் போக போக நிறைய இடத்த பத்தி, நிறைய வித்தியாசமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் இந்த ப்ரோக்ராம்ல. டூர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தானுங்க. கண்டிப்பா டூரா, டூர் போறோமா, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம எல்லாரும் எகிரி குடிக்கிற ஒரு இல்லதான் இருப்போம், அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்போம். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் தானே, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளில போறது, நல்லா அப்படியே ஊர் சுத்துறது, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றது, அதெல்லாம். ஏன்னா நம்ம இருக்கிறதே ஒரு மிஷின் லைஃப்ல, அப்படி இப்படின்னு அங்க இங்கன்னு ஒரு ஒரு டைரக்ஷன்ல ஆளாளுக்கும் சுத்திட்டு இருப்போம். யாருமே யார பத்தியும் கவலைப்படாம அப்படியே ஒரு மாதிரி வேலை வேலை வேலை வேலை, நம்மளோட கடமை அப்படி இப்படின்னு நம்ம இருந்துகிட்டு இருப்போம். அந்த ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஒரு சுச்சுவேஷனில், ஒரு ரொம்ப நம்ம இவ்வளோ ஒர்க் இருக்கே அப்படின்னு நினைக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும், ஏன் நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகி கொஞ்ச நாள் கூட நம்மளால் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்க முடியாதா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகுதுனா அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் வந்து டூர்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட்டிகிட்டு ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாதம் அது மாதிரி ஒரு ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு, ஒரு லாங் டூர் போய் நல்லா என்ஜாய் பண்ணா அது எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஒரு ஃபீலே. ஸோ அந்த மாதிரி டூர் பற்றின விஷயங்கள்ல நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டூர் அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயோ நம்ம இங்கே போகணும், நம்ம அப்படியே அப்ராட் போகணும், அமெரிக்கா போகணும், கனடா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், அங்கே இங்கே என்னென்னமோ யோசிப்போம். ஆனால் நம்ம இந்தியா இங்கே இடங்க இங்கே எவ்வளவோ அவ்வளோ இடங்கள் இருக்குங்க. இங்கே நம்ம லைஃப் டைமே பத்தாது, அந்த அளவுக்கு நிறைய இடங்கள் இருக்குது இங்கே பார்த்து முடிக்கவே. எல்லாமே அவ்வளோ அழகான ஒரு இடங்கள், நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது, அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு இடமும். நான் அதை பற்றி எல்லாத்த பற்றியும் நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஒவ்வொரு இடமும் லைக் பீச்சஸ், இந்தியாவில் என்ன தான் இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்கள். பீச், ஹில் ஸ்டேஷன், அப்புறம் வேறு என்னது, ஃபாரஸ்ட், எல்லாமே எல்லாமே இங்கே இருக்குங்க, எல்லாமே இங்கே இருக்குது. டெசர்ட் போமா, டெசர்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணதுக்கு இங்கே இல்லாத ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு ஒவ்வொரு உங்களோட ஆசையை நிறைவேற்றக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போவீங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா ஆசையுமே ஒரே கண்ட்ரியில் நிறைவேற்ற முடியும்னா தட்ஸ் ஒன்லி இந்தியா. இந்தியாவில் மட்டும்தான் எல்லாமே ஒரே இடத்துலேயே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ என்ஜாய் பண்ணலாம். நம்ம இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக இந்தியாவை பற்றி நிறைய பார்க்கலாம், இந்தியாவில் இருக்க நிறைய பிளேசஸ் பற்றி பார்க்கலாம், நிறைய பேசலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் எடுத்ததும் நம்ம அப்படியே கீழேருந்து போகலாம், ஓகேவா, சவுத்துலேருந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போது சவுத் இந்தியா, சவுத் இந்தியாவில் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ சவுத் இந்தியாவில் நம்ம பீச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பீச்சஸில் ஃபர்ஸ்ட் அப்படியே ஒன்று ஒன்றா வரலாம். நம்ம கர்வார் பீச், கர்வார் பீச் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து 12 கிலோமீட்டர்ஸ் நார்த்தில் இருக்குது, அதாவது கோவாவோட பார்டரில் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குமாங்க இந்த சீஷோர். ஸோ ஒன்ஸ் வந்து ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார், அவர் வந்து அந்த இடத்துக்கு போனாராம். அந்த அழகில் அப்படியே மெய் மறந்து அவர் ஒரு என்டையர் சாப்டரே, ஒரு போயம் சாப்டரே அவர் வந்து இந்த பிளேஸுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம் இது. அண்ட் இங்கே இது மட்டும் இல்லை, இது பக்கத்தில் இருந்து நிறைய இடங்கள் இருக்குது. சதாசிவ்காட் ஃபோர்ட், ஆக்டகோனல் சர்ச், அப்புறம் வெங்கடேஸ்வரா டெம்பிள், குரும்காட் ஐலண்ட். குரும்காட் ஐலண்ட் வந்து 4 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் இந்த கர்வார் பீச்லேருந்து. ஸோ நிறைய இடங்கள் இருக்குது இங்கே இந்த இடத்த சுற்றியே பார்த்தீங்கன்னா, கர்வார் பீச் சுற்றியே. ஸோ இந்த இடத்துக்கு போக வேண்டிய கரெக்டான ஒரு பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து மே வரைக்கும். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டைம் டு விசிட் திஸ் கர்வார் பீச். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்றுனா நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரமம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரவில் வில்லேஜ், இது வந்து 8 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டி பீப்புளுமே இருப்பாங்க. இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் டவுன்ஷிப், ரொம்ப அழகான ஒரு ஏரியா எல்லாமே. இங்கே ஆரவில் வில்லேஜில் வந்து நிறைய ஹேண்டிகிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் கூட பண்ணுவாங்க, அழகழகாக இருக்கும் ரொம்பவே பார்க்கவே. அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ராமினேட் பீச், இங்கே வந்து ஒரு 1.5 kilometers ஃபுல்லா ராக்கி ஸ்ட்ரெச், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் ஐகான்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரினா சொல்லலாம், வார் மெமோரியல், காந்தி ஸ்டாச்சு, ஓல்ட் லைட் ஹவுஸ், இதெல்லாம் ஐகான்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரடைஸ் பீச், இது வந்து 8 kilometers ஃப்ரம் பாண்டிச்சேரி, அலாங் கடலூர் மெயின் ரோட்ல இருக்கு. ஸோ அங்கே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனால் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து போட் ரைடு. யாருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு பீச்ல போயிட்டு போட் ரைட் போகணும்னு ஆசைப்படுறவங்களாம் இங்க இடத்துக்கு கண்டிப்பா போயாகணும். ரொம்ப அழகான ஒரு இடம், போட் ரைட் சூப்பரா இருக்கும் சீரியஸ்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் ஆரவெல் பீச், ஆரவெல் பீச் வந்து 12 kilometers ஃப்ரம் பாண்டிச்சேரி. இங்க இன்னொரு விஷயம் ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங். எப்பவுமே பீச்ல என்ன போனீங்கன்னா, இப்போ இங்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்விம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே போனீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரே ரொம்ப சைலண்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் ஸ்விம் பண்ணும்போது ஸ்விம் பண்ணலாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர், அண்ட் ஸ்விம்மிங் இஸ் அலவுட். ஸோ ப்ளீஸ் டூ கோ பாண்டிச்சேரி அண்ட் என்ஜாய் யுவர் டூர். அடுத்தது மாமல்லபுரம். மாமல்லபுரம்ல ஒரு ஃபேமஸான விஷயம்னாலே சீஷோர் டெம்பிள். அங்கே அப்புறம் நிறைய இன்னும் நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. அங்கே சுற்றி சிற்பங்கள், அழகழகான சிற்பங்கள் இருக்கும் எல்லா இடத்துலையும். பார்க்கும்போதே ரொம்ப ப்ளெசண்ட்டாக அழகாக இருக்கும் அந்த சிற்பங்கள். அவங்க எப்படி அந்த சிற்பங்களை வடிவமைக்கிறாங்க, நம்ம லைவாக அங்கே போகணுன்னா நம்ம பார்க்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி, சிற்பங்கள் வடிவமைக்கிறத பற்றி. அப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துல. அங்கே அண்ட் சர்ஃபிங், சர்ஃப் பண்ணலாம், அண்ட் ட்ரெக்கிங் போகலாம் மாமல்லபுரத்தில். நெக்ஸ்ட்டு போட் ரைட்ஸ்க்கு போகலாம். ஃபிஷ்ஷிங்னாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன், ஒரு சரௌண்டிங், பீஸ்ஃபுல்லான சரௌண்டிங் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ யா, இந்த இடம் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு. ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணலாம் மாமல்லபுரத்தில். அண்ட் இங்கே மாமல்லபுரம் போகிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும். அடுத்தது கோவளம். கோவளம் இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஷேலோ பீச்சஸ். இது வந்து 13 kilometers ஃப்ரம் திருவனந்தபுரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 3 மெயின் பீச்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து லைட் ஹவுஸ் பீச், அடுத்தது ஹவா பீச், அதுக்கப்புறம் சமுத்ரா பீச். இந்த சமுத்ரா பீச் வந்து மெயினாக அங்கே இருக்க லோக்கல் ஃபிஷர்மென் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் ஃபேமஸ் அண்ட் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ் ஆக்சுவலி ஃபார் ஆல் வாட்டர் பேஸ்ட் ஸ்போர்ட்ஸ். அண்ட் இதை விசிட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து மார்ச் வரைக்கும். ஸோ கோவளம் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் வாட்டர் கேம்ஸ் எல்லாமே இங்கே பண்ணலாம். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். அடுத்தது இப்போ ஹில் ஸ்டேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹில் ஸ்டேஷன்ஸ் எடுத்திங்கன்னா வந்து மூணார், கேரளாவில் இருக்குது மூணார். ஆக்சுவலி இதுக்கு ஒரு பேர் கூட வச்சுருக்காங்க, நிக் நேம் காஷ்மீர் ஆஃப் கேரளா. அவ்வளோ அழகாக இருக்கும் இடம். அண்ட் இங்கே இந்த நேம் மூணார் அப்படின்ற நேம் ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மூணு ஆறுகள், அதாவது 3 rivers மீட் ஆகிற பிளேஸ் இது. அதாவது என்னென்ன பார்த்தீங்கன்னா மதுரை புலா, நல்ல தண்ணி, அண்ட் குண்டாலி ஸ்ட்ரீம்ஸ், குண்டாலி மவுண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த மூணு ரிவர்ஸும் வந்து சேர்ற இடம்ன்றதுனால மூணார் அப்படின்ற நேம் வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனைமுடி அப்படின்ற ஒரு பீக், இட் இஸ் 2695 meters, அது 2695 meter உயரம் உள்ள பீக் இருக்குது. அண்ட் இட் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் ட்ரெக்கிங். நிறைய பேர் வந்து இங்கே ட்ரெக்கிங் போகிறாங்க. ஸோ அண்ட் ரொம்ப அழகான ஒரு இடம். ஸோ ப்ளீஸ் டூ கோ அண்ட் விசிட் திஸ் பிளேஸ், சச் அ ரொமான்டிக் பிளேஸ் இந்த மூணார். அடுத்தது கூர்க். இரண்டு வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது ஆஃப் கர்நாடகாவில். இது ஒரு பேர் வச்சிருக்காங்க ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா. அவ்வளோ அழகா இருக்கும், ஸ்காட்லாண்ட் மாதிரி இருக்கும். எங்கள் ஸ்காட்லாண்ட்லாம் உயிருக்காக கஷ்டப்பட்டு போட்டேன், கூருக்கு போனாலே போடும். இங்கே ரெண்டு ஃபால்ஸ் இருக்கு, இருப்பா அண்ட் அபே. அதுக்கப்புறம் இங்கே வேற என்னென்ன பிளேசஸ் பார்த்தீங்கன்னா நாகர்ஹோல் நேஷனல் பார்க், துபாரே எலிஃபென்ட் கேம்ப், அண்ட் நிசர்கதாமா ஆசம். அது வந்து லைக் இதெல்லாம் வந்து ஒரு சில அட்வென்ச்சரஸ் பிளேசஸ். இங்கே நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து நிறைய அட்வென்ச்சரஸாக ஒரு த்ரில்லாக இருக்கணும் அவங்களோட ட்ராவல் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும் கண்டிப்பாக. அண்ட் இதை சொல்லியாகணும். காஃபி, இங்கே கிடைக்கிற காஃபி வந்து தி பெஸ்ட். அதோட அருமா, அதோட ஃப்ளேவர், டேஸ்ட், வாவ், செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா இதை காஃபி மறக்கவே மறக்காதீங்க. அடுத்தது ஊடக மண்டலம். இங்கே நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் பார்க், ரோஸ் கார்டன், ஊட்டி லேக், டியர் பார்க் அண்ட் கவர்மெண்ட் மியூசியம். இதெல்லாம் கண்டிப்பாக, ஊட்டி லேக்லாம் வந்து அவ்வளோ அவசமாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக போயாகணும், எல்லாத்துக்கும் போய் என்ஜாய் பண்ணு. ஸோ தீஸ் ஆர் த பெஸ்ட் பிளேசஸ் ஊட்டிக்கு போனீங்கன்னா. யா, இப்போ நம்ம ரொம்ப நிறைய பேசிட்டோம் பிளேசஸ் பற்றி. ஸோ நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். டில் தென் ஸ்டே டியூன்ட், திஸ் இஸ் MOPCRS அண்ட் யூ ஆர் லிசனிங் டு ட்ராவலர்ஸ் டைரி வித் மீ ஆர்ஜே பிரீத்தி.
1: அம்மா அப்பா எப்போமா வருவார், இவ்வளோ டைம் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போனா சொன்னல.
0: ஆமாமா அப்பா வருவாரு, வெயிட் பண்ணு சரியா?
1: அம்மா ரொம்ப டைம் ஆச்சு, சீக்கிரமா வர சொல்லுமா அப்பாவை.
0: அம்மா இங்க பாரு, அப்பா ஆன் தி வே வந்துட்டு இருக்காரு. நீ எதுக்கு இவ்வளோ இடம் பிடிக்கிற? இரு சைலண்டா, குட் கேர்ளா.

0: Your dear ones are waiting for you. Drive safe. பொதுநலம் கல்லூரி வெளியிடுவது MOPCRS 107.8.
1: Yeah, welcome back to our show. Travelers Diary, you're listening to MOPCRS 107.8 FM. And this is RJ Preeti.
0: So, இப்போ நம்ம அடுத்தது போலாமா? கொடைக்கானல். கொடைக்கானல் இருக்கு ஒரு நிக்நேம் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, Princess of Hill Station. இது வந்து 7,200 meters ஹைட்டுங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா, அண்ட் இன்னொரு விஷயம் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஒன்லி ஹில் ஸ்டேஷன் டெவலப்டு பை த அமெரிக்கன்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் என்னெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் ரைடிங், சைக்கிளிங் அரவுண்ட் த லேக், அந்த லேக்கை சுற்றி சைக்கிளிங் போகலாம், அப்புறமா ரோவிங் அண்ட் பாத்திங் இன் ஒன் ஆஃப் த ஸ்பிளாஷிங் வாட்டர் ஃபால்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணலாம் வாட்டர் ஃபால்ஸில். அங்கே அவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். அண்ட் ட்ரெக்கிங், ட்ரெக்கிங் இஸ் ஆல்சோ த பெஸ்ட் திங் இன் திஸ் பிளேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இடுக்கி. இடுக்கி அட் சென்ட்ரல் கேரளா. இங்கே என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ், கேஸ்கெட்ஸ், ஸ்பைஸ் பிளான்டேஷன், அழகான பசுமையான கிராஸ்லேண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலீஸ் அண்ட் ரொம்ப த்ரில்லான மலைத்தொடர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கிங், எலஃபண்ட் ரைட், அப்புறம் அங்கே இருக்க ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அங்கே பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், இதெல்லாம் அங்கே பண்ணி. அப்புறம் வந்து குனூர். குனூர் வந்து இஸ் தமிழ்நாடு, நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பல வகையான மரம், செடி, கொடி, பூக்கள் எல்லாமே இங்கே இருக்குங்க. பிளான்ஸ், ட்ரீஸ் எல்லாத்துலேயும் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்கலாம், வித்தியாசமான வகைகள் எல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவிக்குளம். தேவிக்குளம் வந்து இட் இஸ் ஆக்சுவலி 8 kilometers ஃப்ரம் மூணார். இட் இஸ் த பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷன் ஃபார் நியூலி வெட்ஸ், புதுமண தம்பதிகளுக்கு பர்ஃபெக்டான ஏரியா தேவிக்குளம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட ஃப்ளோரா அண்ட் ஃபானா எங்கே பார்த்தாலும் பசுமை, அப்படியே புல் புல் புல் தரையோட நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பூ பூவாக பார்க்கவே அழகாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ், ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப க்ரீனரியான நேச்சுரலான ஒரு பிளேஸ். அதுக்கப்புறம் சீதா தேவி லேக், இங்கே இதுதான் இங்கே இருக்க ஒரு மெயின் அட்ராக்ஷன். இட் இஸ் ஆக்சுவலா இதுதான், ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தாகணும், சீதா தேவி லேக். அடுத்தது பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் அட் பெங்களூர். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4,851 feet. இங்கே மலை உச்சியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் சீ ஆல் த ஃபோர்ட்ஸ் அண்ட் ஃபோர்ட் வெல்ஸ். அண்ட் இங்கே இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தீஸ்வர் டெம்பிள். ஸோ இந்த மலை உச்சிக்கு போய் நின்னா அவ்வளோ அழகாக இருக்கும், எல்லாமே பார்க்கலாம். அண்ட் இங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன் இஸ் ரியலி சூப்பர், ஸோ பிளசன்ட். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரக்கு வேலி. அரக்கு வேலி இஸ் ஆக்சுவலி இட்ஸ் நியர் வைசாக், அதாவது விசாகப்பட்டினம். அண்ட் இட் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் காஃபி பிளான்டேஷன். அண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். லைக் இப்போ நீங்கள் வந்து சைட் சீயிங்காக மட்டும்தான் போகிறீங்க, பீஸ்ஃபுல்லாக சைட் சீயிங்காக மட்டும் போகிறீங்க அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் திஸ் பிளேஸ்.

நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி, என்ன டெஸ்டினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷன். ஸோ அதில் முதல்ல நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருப்பதி, ஆந்திர பிரதேஷ். அது தமிழ்நாடு பார்டர்ல இருக்கு, சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே நிறைய மோஸ்ட்லி தெரிஞ்ச ஒரு டெஸ்டினேஷன், ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷன் திருப்பதி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். ராமேஸ்வரம்ல வந்து த மோஸ்ட் நோன் டெம்பிள் ராமநாத சுவாமி டெம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராமநாத சுவாமி டெம்பிள் வந்து பாரகதேஷ் பூரி அண்ட் பத்ரியா டெம்பிளோட சேர்ந்து சர்க்கியூட் ஆஃப் சர்தாம் யாத்ரா அப்படின்ற ஒரு இது பண்ண, லைக் இந்த கோயிலுக்கெல்லாம் போவாங்க, போனா நல்லது புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாலு கோயிலும் கண்டிப்பா, இந்த நாலு கோயிலுக்கும் கண்டிப்பா போவாங்க. ராமநாத சுவாமி டெம்பிள், பத்ரிநாத், பூரி, துவாரகடீஷ் இதுக்கெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் வந்து ராமர் ராவணனை வந்து வதம் செய்யறதுக்கு முன்னாடி சிவனை வந்து வழிபட்டாரு, வாக்ஷி பண்ணாரு அப்படின்ட்டு சொல்றாங்க என்று நம்பப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்ல இருக்க காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் இஸ் த ஹெட்குவார்டர்ஸ் ஆஃப் ஹிந்து மொனாஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வரதராஜா டெம்பிள், ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள், காமாட்சி அம்மன் டெம்பிள் அண்ட் குமரக்கோட்டம் டெம்பிள். இதெல்லாம் வந்து மற்ற டெம்பிள்ஸ், அங்க இருக்க ஃபேமஸ் டெம்பிள்ஸ், பார்க்க வேண்டிய கோவில்கள், ரொம்ப பிரசித்தி வாய்ந்த கோவில்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் காஞ்சிபுரம் பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளோட 108 திவ்ய தேசங்களில் 14 திவ்ய தேசங்கள் இந்த இடத்துல தான் இருக்கு, காஞ்சிபுரம்லேயே இருக்கு எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போகிறோம். கன்னியாகுமரியில குமரி அம்மன் டெம்பிள், அது பார்த்தீங்கன்னா 108 சக்தி பீடங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று இந்த குமரி அம்மன் டெம்பிள். அதுக்கப்புறம் மற்ற கோவில்லாம் அங்கே இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகராஜா டெம்பிள், தாருமலையான் டெம்பிள் இன் சுச்சீந்திரம், சுச்சீந்திரம் அங்கன்னு பார்க்கணும்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐகான் ஆஃப் காஞ்சிபுரம், திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அதெல்லாம் அங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் மைசூருக்கு போகலாம். மைசூரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சுபிஸ்டப்பாக வரலாம் முடியணும்னா, மைசூரில் வந்து ஃபஸ்ட்டு தசரா ஃபெஸ்டிவல் இஸ் த ஃபேமஸ் திங், என்ன சொல்றது, ஹவுஸ் ஆஃப் தேவி மகிஷாசுரமர்த்தினி. இந்த மைசூர் தான் வந்து ஹவுஸ் ஆஃப் தேவி மகிஷாசுரமர்த்தினிவாங்க. இங்கேதான் வந்து சாமுண்டி ஹில்ஸ், அது வந்து மைசூர்லேருந்து 13 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்டில் இருக்குது. அண்ட் அங்கே சாமுண்டி ஹில்ஸில் தான் வந்து சாமுண்டேஸ்வரி டெம்பிள் இருக்குது, வேர் சாமுண்டேஸ்வரி கில் தட் மகிஷாசுரன், அந்த அரக்கனை, மகிஷாசுரன் என்ற அரக்கனை வந்து வதம் செஞ்ச இடம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அந்த சாமுண்டி ஹில்ஸில் தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதுரை டெம்பிளுக்கு போகலாம். மதுரையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமஸான ஒரு விஷயம் மதுரை அப்படின்னா மீனாட்சி டெம்பிள். அங்கேனா சிவா அண்ட் சுந்தரேஸ்வரர், சிவா அண்ட் சுந்தரேஸ்வரர். அங்கே அவர் வந்து என்னவா ஃபார்மில் இருக்காருன்னா சுந்தரேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஃபார்மில் இருக்காரு. நெக்ஸ்ட் கூடல் அழகர் டெம்பிள், திருப்பரங்குன்றம், பழமுடி சோலை, இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிறது. நெக்ஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா 33,000 ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கா மீனாட்சி டெம்பிளில், 33,000 ஸ்கல்ப்சர்ஸ் சிலைகள் அந்த மீனாட்சி டெம்பிள், ஒரு கோவிலில் இத்தனை சிலைகள் செஞ்சுருக்காங்க. அண்ட் இது வந்து நாமினியாக இருந்திருக்கு டாப் 30 நியூ 7 வண்டர்ஸ், வேர்ல்டு வண்டர் இருக்கு. இப்போ புதுசாக 7 வண்டர்ஸ் எடுத்ததில் இந்த மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோவிலை வந்து நாமினியாக எடுத்திருக்காங்க, டாப் 10 நாமினிஸில் ஒன்றா இருந்திருக்கு. இப்போ அடுத்தது போனீங்கன்னா அப்படியே நாகப்பட்டினம் போகலாம். நாகப்பட்டினம்ல ஃபேமஸ் இஸ் வேளாங்கண்ணி சர்ச், அது வந்து பெசிலிகா ஆஃப் அ லேடி ஆஃப் குட் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகூர் தர்கா ஆர் நாகூர் ஷாரிப் சொல்லுவாங்க. ஆமா, ஸோ அந்த தர்கா இஸ் ஆல்சோ ஃபேமஸ் அங்கே. அங்கே வந்து கண்டூரி ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் 14 டேஸ்க்கு நடக்கும். டியூரிங் அர்ஸ், அர்ஸ்னா டேட் ஆனிவர்சரி ஆஃப் அ செயின்ட் இட் சீன்ஸ். அடுத்ததாக போனீங்கன்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவில் இஸ் அ ஃபேமஸ் ஒன். அண்ட் அங்கே இன்னொரு விஷயம்னா அங்கே ஒரு 3 கேவ்ஸ் இருக்குது திருமலை, அங்கே அந்த கேவ்ஸும் வந்து இங்கே ஃபேமஸான ஒரு விஷயம் திருவண்ணாமலையில். அதுக்கடுத்து போனீங்கன்னா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் வந்து இந்த அரவிந்தோ ஆசிரமத்தை தவிர அண்ட் இங்கே ஆரவில்ல இருக்க ஆரவில்ல ஒரு கோவில், அதெல்லாம் தவிர இங்கே நிறைய கோவில் இருக்குது, லைக் கன்னிக பரமேஸ்வரி டெம்பிள், வரதராஜ பெருமாள் டெம்பிள், மலக்கு

0: மலக்குள விநாயகர் டெம்பிள் நிறைய டெம்பிள்ஸ் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ஃபேமஸ் திங்கர்ஸ் பிரதீஸ்வரர் டெம்பிள், அதான் அதோட கோபுரம் அதோட டாம்போட ஷேடோ வந்து தரையில் படவே படாது. ஸோ யுனெஸ்கோ வந்து இதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்றா நியமிச்சிருக்கு. அண்ட் இங்கே அதை தவிர இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளார் டெம்பிள், கங்கை கொண்ட சோழபுரம், நெக்ஸ்ட்டு கீழப்பெரும் பாலம் டெம்பிள், இந்த மாதிரி நிறைய அங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ இடங்கள் இருக்குது. நம்ம சவுத் இந்தியாவிலே இத்தனை இடங்கள் இருக்குது நம்ம பார்க்க வேண்டிய, இன்னும் நான் நிறைய இடம் விட்டு கூட இருக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு இன்னும் நிறைய பிளேசஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வி வில் கோ ஃபார் அ ஸ்மால் பிரேக் அண்ட் கம் பேக். ஸ்டில் தென் ஸ்டே டியூன்ட், திஸ் இஸ் ட்ராவலர்ஸ் டைரி. ஹே டார்லிங், நிறைய எவ்வளோ அழகாக இருக்குல்ல?
1: ஆமாம்மா, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நம்ம வந்து போன ஞாபகம் ஏதாவது பண்ணலாம்ல? ஆமாம், நல்லா இருக்கும். இங்கே நம்மளோட நேம் இந்த செவத்தில் எழுதிடலாம், அது என்றைக்குமே அழியவே அழியாது.
0: ஓகே,
1: என்னம்மா நீங்க இப்படி கெடுக்குறீங்க? சார் போங்க சார், உங்க வேலையை பார்த்துக்கிட்டு.
0: என்ன

0: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா.
1: சுற்றுலா தலங்களை பாதுகாப்போம், இந்தியாவின் பெருமைகளை நிலைநிறுத்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: Hi, hello, welcome back to our show Traveler's Diary. This is MOPCRS 107.8 FM and I am RJ Preeti. So, last episode la namba fulla South India illa South India la iruka ella tourist spots um paathom, ella illa edho oralo cover pannum illaya. So ippo inda episode fulla namba North India pathi paakalam and innum nariya vishayangal namba inda episode la pudusa pudusa therinjikka porom India la iruka places pathi. So first adula vandu enna yarum பார்க்க போறோம் அப்படின்னா
3: ஹரித்வார். ஹரித்வாரை வந்து கேட்வே ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹோலியஸ்ட் சிட்டி இன் இந்தியா. இதுல பாத்தீங்கன்னா இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த இடத்துலதான் வந்து கடவுள் அடையிற வழி இருக்கு அப்படின்றாங்க இந்த பிளேஸ்ல. அண்ட் இட் இஸ் இந்த ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் இமாலயாஸ் அட் உத்தரகாண்ட். அண்ட் ஹரித்வார்ல தான் வந்து ரிவர் கங்கா வந்து ஆரிஜினேட் ஆகுது. அண்ட் இங்க எவ்ரி ஈவினிங் வந்து இங்க இருக்க லோக்கல் பீப்புள் அண்ட் டூரிஸ்ட் அவங்க எல்லாம் வந்து விளக்கேத்தி ஆர்த்தி சொல்லுவாங்க. விளக்கேத்தி ரிவர்ல அமைச்சிருவாங்க, அது பேர் ஆர்த்தி, ஈவினிங் ஆர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம பார்க்க போறது வந்து வாரணாசி. வாரணாசி இஸ் அகெயின் அதுக்கான ஒரு ஓல்டு ஹிஸ்டரி ஸ்பிரிச்சுவலிசம் எல்லாமே இருக்கு. இட் இஸ் ஆக்சுவலி லொகேட்டட் அட் உத்தரப்பிரதேஷ். அண்ட் இந்த பிளேஸ்ல வந்து சிட்டி ஆஃப் லார்ட் சிவா அப்படின்றாங்க. சிவானாலே யாக்கும் அழிக்கும் சக்தி இல்லையா, அவரோட பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட காட்ஸ், இங்க இருக்க காட்ஸ் எல்லாம். அண்ட் இங்கே ரிவர் ஃப்ரண்ட்ல வந்து ஈஸியாக விசிட்டர்ஸ் வந்து விசிட் பண்ணலாம். அண்ட் இங்கே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தசா சுவாமி கார் அண்ட் இன்னொன்று வந்து விஸ்வநாத் டெம்பிள். இதை கண்டிப்பாக இங்கே மிஸ் பண்ணவே கூடாத ஒரு இடம். ஸோ ப்ளீஸ் டூ விசிட் தீஸ் டெம்பிள்ஸ் அண்ட் பிளேசஸ். இங்கே வாரணாசியில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்னிங் கார். இங்கே தான் வந்து டெட் பாடிஸ் எல்லாம் வந்து எரிக்கிறாங்க. அண்ட் ஈவினிங் ஆனாலே ஃபுல்லா அப்படி இந்த சிட்டியே வந்து ஃபுல்லா லைட்ல க்ளோ ஆகும். ஸோ அண்ட் தீஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அட் வாரணாசி. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா போத்கயா. இங்கே தான் வந்து இங்கே தான் லார்ட் புத்தா வந்து என்லைட் ஆனார், போடி மரத்துக்கு அடியில அப்படின்னு சொல்லப்படுது. இட் இஸ் ஆக்சுவலி லொகேட்டட் அட் பீகார். இங்க நிறைய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ் இருக்கு இந்த போட்கையால. அடுத்ததா அம்ரித்சர் கோல்டன் டெம்பிள். அம்ரித்சர் தான் வந்து ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் சீக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கோல்டன் டெம்பிள் வந்து நைட்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா மெஸ்மரைசிங்கா இருக்கும். அண்ட் மார்னிங்ல போனீங்கன்னா ஃபுல் ஆஃப் ப்ரேயர்ஸ், ரொம்ப ஸ்பிரிச்சுவலா செம்மையா இருக்கும். அண்ட் பில்கிரிம்ஸ் டேக் பாத் அங்க இருக்க குளத்துல வந்து டேக் அ பாத். அது பேர் வந்து அம்ரித் சரோவர், அ சாக்ரட் வாட்டர் பூல் அரவுண்ட் கோல்டன் டெம்பிள். அண்ட் இது இந்த இடத்துல வந்து யார் வேணாலும் எந்த ரிலிஜனை சேர்ந்தவங்க வேணாலும் போய் போகலாம் இந்த இடத்துக்கு. ஸோ தட்ஸ் த மெயின் இன்ட்ரெஸ்டிங் திங் இன் திஸ் பிளேஸ். அண்ட் இங்கே இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, வாகா பார்டர் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் பார்டர். இங்கே the parade of troops and change of guard is a must watch ceremony. அவ்வளோ செம்மையாக இருக்கும் அந்த பரேடை பார்க்கவே. ஸோ அது மிஸ் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் அது. அடுத்ததா ஷீரடி. ஷீரடி இஸ் அட் ஆக்சுவலி மகாராஷ்டிராவில் இருக்கு. இந்த ஷீரடிக்கும் வந்து எல்லா ரிலிஜன் கேஸ்ட் கிரேட் எல்லா எவ்வளோ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே இங்கே அலவுட் இந்த பிளேஸில். ஸோ ஷீரடி சாய்பாபா வழிபடத்துக்கு தினமும் அத்தனை கோடி பக்தர்கள் வராங்க இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கே. அதுதான் ஷீரடி இஸ் ஆக்சுவலி சமாரி ஆஃப் சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வைஷ்ணோ தேவி. வைஷ்ணோ தேவி டெம்பிள் இஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி லொக்கேட்டட் என்ன சொல்ற டெடிக்கேட்டட் ஃபார் சக்தி அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி சிச்சுவேட்டட் ஆன் த ஹில்ஸ் ஆஃப் வைஷ்ணோ தேவி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. இந்த அம்மன் மாதா வைஷ்ணோ தேவி அம்மன் வந்து ஒரு குகையில தான் இருக்கு அவங்களோட சிலை. அந்த குகை வந்து அந்த குகை இருக்க ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5,200 feet அண்ட் இட் இஸ் பிலீவ் தட் அந்த அம்மனே வந்து கூப்பிட்டாதான் வந்து அந்த இடத்துக்கு போக முடியும். ஏன்னா அது கூப்பிடாம நம்மளால அந்த கேவை வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்சிணேஸ்வர் டெம்பிள். இந்த தட்சிணேஸ்வர் டெம்பிள் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் கல்கட்டா அண்ட் இங்கதான் வந்து இம்பார்ட்டன்ட் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் லார்ட் ராமகிருஷ்ணா இருக்கு. ஹூ வாஸ் த ஹெட் பிரீஸ்ட் இந்த டெம்பிள் அண்ட் ஹி இஸ் த கிரேட் டிவோட்டி ஆஃப் காளிமா அண்ட் இட் இஸ் பிலீவ் தட் அவர் வந்து காளியம்மனை வந்து நிஜமாலே வந்து அந்த கோவில் உள்ள பார்த்துருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த காளி கோவில் வந்து ரிவர் கங்காவோட கரையில தான் இருக்குன்றாங்க. அண்ட் இந்த டெம்பிள்குள்ளவே 7 சிவன் கோவில்கள் இருக்கு. காளி கோவிலுக்கான மெயின் பெயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கு எல்லாம் போகலாம், போய் ப்ளே பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேதார்நாத். கேதார்நாத் இஸ் அ ஹோலி டவுன். அது எங்க சுச்சுவேட் ஆயிருக்குன்னா லைக் உத்தரகாண்ட் அண்ட் ருத்ர ஹிமாலயா ரேஞ்ச். இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில், பில்ட் பை மேசிவ் ஸ்டோன் அபவுட் சம் 1000 years ago. அண்ட் இங்க வந்து என்ன லார்ட் சிவாக்காக இந்த கோவில், அவர் வந்து ஜோடி லிங்கமா வந்து இங்க வழிபடப்படுது. அண்ட் கேதார்நாத் ஜேர்னி இஸ் சச் அ ஸ்கேட் அண்ட் மோஸ்ட் ரிலீஜியஸ் ஜேர்னி இன் ஒன் இண்டிவிஜுவல்ஸ் லைஃப். அண்ட் அந்த கோவிலுக்கு வாசல் வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி சிலை இருக்கும். அண்ட் டெம்பிள் இஸ் ரியலி வெரி ஏன்ஷியன்ட். அடுத்ததா பீச்சஸ் இல்லை, ஃபஸ்ட் வந்து கோவா. கோவா அடுத்ததா பீச்சஸ் இல்லை பார்த்தீங்கன்னா குஜராத். ஃபஸ்ட் குஜராத்தில் வந்து நிறைய பீச்சஸ் இருக்குது. அதில் சம் ஆஃப் த மெயின் ஃபேமஸ் பீச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமத்பூர், மாண்ட்வி, சோர்வால், கோப்நாத், மாதவ்பூர், டியு பீச் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அகமத்பூர் மாண்ட்வியில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மோஸ்ட் ஃபைனஸ்ட் பிரெட்டியஸ்ட் அண்ட் கிளீனஸ்ட் பீச்சஸ் இன் குஜராத். அண்ட் அங்கே இருக்க சாண்ட் சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் அண்ட் வெரி பெர்ஃபெக்ட் ஃபார் ஸ்விம்மிங் and other water sports. அப்புறம் டேமன் அண்ட் டியு பீச், அதுவும் இட்ஸ் லைக் அ பாரடைஸ் ஃபார் அஸ். அங்கே இருக்க விண்டே ரொம்ப லைக் அவ்வளோ சாஃப்டா, அந்த ஃபீலிங்கே ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே போனீங்கன்னா ரொம்ப மைல்ட் விண்ட், ஸோ என்ஜாய் பண்ணலாம் அங்கே ஏரியாவை. அடுத்தது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் நார்மஸ் நம்பர் ஆஃப் பீச்சஸ் இல்லஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ். இங்கே இருக்க சம் ஃபேமஸ் பாப்புலர் அண்ட் எக்ஸாட்டிக் பீச்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுஹு பீச், கணபதி புலே பீச், பெசைன் பீச் இதெல்லாம். அண்ட் கொன்கன் கோஸ்டல் பீச்சஸ்லாம் எதாவது ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா தேவகா, அலிபாக், கிஹிம், ஹரிஹரேஸ்வர், காசிட் அண்ட் டப்போலி. லைக் காசிட் பீச் இஸ் சச் அ most beautiful beach among all and it is well known for its scenic beauty. And in Konkan area like cuisines is the greater attraction for the tourists all over India land. So anga pona kandipa and cuisines vittadadinga. Adutha paathina Goa. Goa is like it's a land of most exotic beaches in India. Anga nariya tasty cuisines and it has a mixed culture and another lens of coast court you can enjoy all popular water sports like scuba diving, snorkeling and swimming. எல்லாமே இங்கே இருக்க எல்லா பீச்சஸ்லாம் நம்ம பண்ணலாம். அண்ட் ஒரு சில ஃபேமஸ் பீச்சஸ் அட் கோவா அது என்னென்ன பார்த்தீங்கன்னா பாகா பீச், கலங்கட் பீச், கொண்டாலம் பீச், மஜோர்டா பீச் அண்ட் கோல்வா பீச். இல்ல கலங்கட் பீச் இஸ் மோஸ்ட் பாப்புலர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வார்ம் சேண்ட் அண்ட் சன் பாத். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரிசா. ஒரிசாவில் இருக்க பீச்சஸ் ஆர் ஆக்சுவலி இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் கோல்டன் சேண்ட் அண்ட் ப்ளூ வாட்டர். இங்க இருக்க ஃபேமஸ் எக்ஸாட் பீச்சஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரி, சந்திப்பூர், கோபால்பூர் பீச், தலாசாரி பீச் அண்ட் பலராம் காடி பீச். இதில் வந்து பூரி அண்ட் சந்திப்பூர் பீச்சஸ் ஆர் த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பெஸ்ட், இட் ஆஃபர்ஸ் அ பெஸ்ட் ட்ரைபல் டெஸ்டினேஷன் ஸ்பாட் அண்ட் வி கெட் some incredible tribal handicrafts and we have the Chilika lake boating also over here. So idella anga iruka famous things. And north இந்தியா பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் குவைட் லாட் மோர் ஹில் ஸ்டேஷன்ஸ். அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் இங்கே இருக்க ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோனாமார்க். சோனாமார்க் இஸ் அ பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன். இஸ் ஆக்சுவலி கிரேட் ஹிமாலயன் கிளேஷியர்ஸ் ஆஃப் காஷ்மீர் வேலி அண்ட் இட் இஸ் ஓவர் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 2800 மீட்டர்ஸ் அண்ட் அ பேங்க் ஆஃப் நல்லா சென்ட் அண்ட் நெசல் வித் அ கிரேட் ஹிமாலயன் பீக்ஸ். டல்ஹௌசி இஸ் அ ஃபேமஸ் ஹில் சிட்டி. இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுலடார் மவுண்டெயின் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் டவுலடார் மவுண்டெயின் ரேஞ்ச் அண்ட் இட் இஸ் சரவுண்டட் கம்ப்ளீட்லி பை ஸ்னோ கேப்ட் பீக்ஸ். அண்ட் டல்ஹௌசி தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிஸ்ட்ரிக்ட் சம்பா டிஸ்ட்ரிக்ட். அண்ட் இங்க நிறைய ஃபேவரட் ஸ்பாட்ஸ் ஃபார் டூரிஸ்ட் எல்லாம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் கரிலானு, அல்லா, டான்கோபி அண்ட் பக்ரோடா ஹில்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்மோரா. அல்மோரா இஸ் ஆக்சுவலி சிச்சுவேட்டட் அட் உத்தரகாண்ட் அண்ட் எட்ஜ் ஆஃப் குமாயோன் ஹில்ஸ் ஆஃப் த ஹிமாலயா ரேஞ்ச் அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி சரவுண்டட் பை டென்ஸ் ஃபிர் அண்ட் பைன் ட்ரீஸ் அண்ட் இது வந்து ஃபுல்லா வந்து ஸ்னோஃபால் கவர் ஆயிருக்கும். ஸ்னோஃபால் வரும் அண்ட் சீசன் ஸ்னோஃபால் சீசன் இட் வில் பி ஃபுல்லி கவர்ட் வித் ஸ்னோ. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் த கிளைமேட் இஸ் ரியலி பிளசன்ட் அண்ட் கூல். அடுத்தது பார்த்தீங்கன்னா தவாங். தவாங் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன். இட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் அட் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் ஹை சிச்சுவேட்டட் அட் ஹை எலிவேஷன் இன் த மவுண்டேனியஸ் ரீஜன். அண்ட் தவாங்ல வந்து வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஸ்னோஃபால் வில் பி வெரி ஹை அண்ட் இட்ஸ் அ பெஸ்ட் பிளேஸ் ஃபார் அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் இங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தவாங் மொனாஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இன்னொரு மற்ற ஃபேமஸான விஷயம் அங்க என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ், பிரிஸ்டைன் பியூட்டி அண்ட் ஃப்ரோசன் லேக் ஆஃப் தவாங். தீஸ் ஆர் த ஃபேமஸ் திங்ஸ் அட் தவாங். அடுத்தது பாத்தீங்கன்னா லாவா. லாவா இஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஃபார் அன்எக்ஸ்ப்ளோர்டு டெரைன் கால் நியோரா வேலி நேஷனல் பார்க் இன் டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட் அட் வெஸ்ட் பெங்கால். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா லாவா இஸ் த ஒன்லி பிளேஸ் விச் ரிசீவ்ஸ் ஸ்னோஃபால் டியூரிங் விண்டர் சீசன் இங்க டார்ஜிலிங்ல. வேற எங்கேயுமே கிடைக்காது லாவா. அண்ட் இன்னும் ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா லெப்சா ஜாகாட். இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் வந்து விண்டர் சீசன்ல ஸ்னோஃபால் இருக்கும், மத்த எங்கேயுமே இருக்காது இங்க டார்ஜிலிங்ல. அண்ட் அலாங் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் டார்ஜிலிங் இந்த பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கு. அண்ட் மத்த இடம் பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா அண்ட் அசாம் இங்கெல்லாம் கூட வந்து ஸ்னோஃபால்ஸ் இருக்கும். ஒரு சில சம்டைம்ஸ் இட் கெட் ஸ்னோஃபால்ஸ், இட் ரிசீவ் ஸ்னோஃபால்ஸ் டியூரிங் த விண்டர் சீசன். இப்போ நம்ம நிறைய நார்த் இந்தியாவை பத்தி பார்த்தோம், பிளேசஸ் பத்தி. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்மால் பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செக்மெண்ட் இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த எபிசோட்ல. அந்த செக்மெண்ட் இஸ் இட் மே பி சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட். டில் தென் ஸ்டே டியூன். திஸ் இஸ் MOPCRS அண்ட் யூ ஆர் லிசனிங் டு டிராவலர்ஸ் டைரி வித் மியா ஜே பிரீத்தி. ஹே டார்லிங், நிறைய எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ஆமாம்மா, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நம்ம வந்து போன ஞாபகத்தமாக ஏதாவது பண்ணலாம்ல? ஆமாம், நல்லாயிருக்கும். இங்கே நம்மளோட நேம் இந்த செவத்தில் எழுதிடலாம், அது என்றைக்குமே அழியவே அழியாது. ஓகே, என்னம்மா நீங்கள் இப்படி கெடுக்குறீங்க? சார் போங்க சார், உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு.

சுற்றுலா தலங்களை பாதுகாப்போம், இந்தியாவின் பெருமைகளை நிலைநிறுத்துவோம். புலனலம் கருதி வெளியிடுவோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஓகே, இந்த செக்மெண்ட்டில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்தியாவில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் பிளேசஸ் அலைக் அப்ராட், இந்தியாவில் இருக்கிற பிளேசஸ் விச் லுக் லைக் பிளேசஸ் இன் அப்ராட் என்னென்ன அப்படின்னு ஒன்றுன்னா, நம்ம நிறைய பிளேசஸ் இருக்குது, ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட் இஸ் ஷிலாங். ஷிலாங் வந்து என்னன்னு சொன்னால் ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்வாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மெடோஸ் அண்டியூலேட்டிங் மெடோஸ் ரிவர்ஸ் அண்ட் லஷ் எக்ஸ்டென்சிவ் கிராஸ்லேண்ட். எங்கே சுற்றி எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக அப்படியே கிராஸ்லேண்டாகவே இருக்கும். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி கால் ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஈஸ்ட். அப்புறம் மலானா. மலானா வந்து லிட்டில் கிரீஸ் அப்படின்வாங்க. பிகாஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பீப்புள் வந்து லோவர் அண்ட் அப்பர் ஹவுஸ் சிஸ்டம் தான் வச்சுருப்பாங்க. தே பிலீவ் தட் தேர் டிசெண்டன்ஸ் வேர் கிரீக் சோல்ஜர்ஸ் ஆஃப் அலெக்சாண்டர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி இஸ் த ஃப்ரெஞ்ச் டவுன். அண்ட் நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்க ஆர்கிடெக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே லைக் போர்ச்சுகீஸ் டச் அண்ட் ஃப்ரெஞ்ச் அந்த ஊர் ஸ்டைலில் இருக்கும். ஸோ போகும்போது லைக் ஃப்ரான்ஸில் இருக்க மாதிரியே இருக்கும் அந்த ஏரியா போனீங்கனாலே. அலப்பே, இது வந்து வாட்டரி வெனிஸ் அப்படின்னாங்க. ஏன் வெனிஸ் அப்படின்றாங்கன்னா, இங்கே டிரான்ஸ்போர்ட் மெயின் டிரான்ஸ்போர்ட்டே பார்த்தீங்கன்னா த்ரூ வாட்டர் தான். ஃப்ரம் ஹவுசஸ் டு அதர் பிளேசஸ்க்கு ஒன்லி வாட்டர் இஸ் த மெயின் டிரான்ஸ்போர்ட். ஸோ இட் இஸ் கால்ட் இஸ் வாட்டரி வெனிஸ். காசோல், அடுத்தது வந்து காசோல். இது வந்து லிட்டில் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இட் ஹேஸ் மேசிவ் இஸ்ரேல் பாப்புலேஷன் அண்ட் இங்கே நிறைய ஹீப்ரூ சைன்ஸ் எல்லாம் இருக்கு சொல்றாங்க. அடுத்தது ரான் ஆஃப் கட்ச். ரான் ஆஃப் கட்ச் வந்து மினி போனிவெல்ஸ் சால்ட் ஃபிளாட்ஸ் அப்படின்றாங்க. இங்கே வந்து நைட் டைம்ல ஸ்டார்ஸ் பார்க்க, படுத்த அந்த இடத்துல ஸ்டார்ஸ் பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் expand of nothing, எதுவுமே இருக்காது, சுற்றி நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அழகான இடம் ரான் ஆஃப் கட்ச். அடுத்தது கோவா. கோவாக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா த ஹிப்பி ஆஃப் த ஹிப்பி பேரடைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய 60 ஸ்டைலில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் கல்ச்சர். அடுத்தது மும்பை. மும்பை வந்து மியாமி ஃப்ரம் த 80s. 80s இருந்த மியாமி எப்படி இருந்துச்சோ அதே வந்து நீங்கள் இப்போ இருக்க மும்பையை வந்து பார்க்கலாம். அடுத்தது காஷ்மீர். காஷ்மீரை வந்து இந்தியாஸ் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்னோவி மவுண்டெயின்ஸ், ஸ்டன்னிங் லோக்கல்ஸ் அண்ட் சம் மேசிவ் கவ்ஸ் அதனால. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். இதை வந்து பை பை ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இட் ஹஸ் டின்டட் ப்ளூ அண்ட் க்ரீன், என்ன சொல்றது, சீ அலைக் ஐலாண்ட். அண்ட் இட்ஸ் அ பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஸ்கியூபா டைவிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்ரகூட் ஃபால்ஸ். இதை வந்து த நயாகரா ஃபால்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மேசிவ் ஃபால்ஸ். அடுத்தது தார் டெசர்ட். இதை இந்தியா சஹாரா டெசர்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இட் ஹாஸ் வைட் ஸ்ப்ரெட் டெசர்ட், எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக டெசர்டாகவே இருக்கும். இட் ஹாஸ் ஸ்கார்பியான்ஸ், சாண்ட் ஸ்னேக்ஸ் அண்ட் நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகா ஸ்டார்ஸ், ஸ்கை வில் பி ஸ்டட்டர்ட் வித் ஸ்டார்ஸ். ஸோ அதுவும் நல்லா இருக்கும் பார்க்க. அடுத்தது வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸை வந்து டெசி அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மிஸ்டீரியஸ் வைல்ட் லைஃப் அண்ட் டெக் அண்ட் திக் லஷ் கிரீன் ஃபாரஸ்ட் லைக் அமேசான் எப்படி இருக்கோ அந்த மாதிரி திக் ஃபாரஸ்ட் இருக்கனால இட்ஸ் டெசி அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கூர்க். கூர்க் வந்து ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னாங்க. இட்ஸ் ஆல்சோ இதுக்கு முன்னாடி ஒரு இடம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் ஷிலாங். அதே போல கூர்க் இஸ் ஆல்சோ த ஸ்காட்லாண்ட், ஷிலாங் இஸ் ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் கூர்க் இஸ் நோன் ஆஸ் ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா. பிகாஸ் ஆஃப் சேம் ரீசன், ஃபுல் ஆஃப் கிரீன் மெடோஸ் அண்ட் எங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் கிரீன் மெடோஸ் ஏடா இருக்கும். அடுத்தது வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அட் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் இட் இஸ் ஆக்சுவலி நோன் ஆஸ் இந்தியாஸ் ஆன்டிலோப் வேலி பிகாஸ் ஆஃப் இட் சீனிக் பியூட்டி ஆஃப் எக்ஸ்டெண்டட் ஃபிளார் லேண்ட். ஃபுல்லாக பூவாகவே இருக்கும் அண்ட் இட் ஆக்சுவலி லுக்ஸ் லைக் ஆன்டிலோப் வேலி. அடுத்த டாப்
டாபிக் எதை பற்றி பார்ப்போம்னா பிளேசஸ் லுக் ஸ்பெக்டாகுலர் ஈவன் அட் நைட் இன் இந்தியா. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் ஹர்மந்திர் சாஹிப் ஆர் கோல்டன் டெம்பிள். அம்ரித்சரில் இருக்க கோல்டன் டெம்பிள் அது நைட்டில் பார்க்கவே அவ்வளோ அழகா அந்த எல்லோ லைட்ஸ் லிட் பண்ணி சுற்றி அந்த நைட் டைமில் அங்கே மட்டும் எல்லோ கலரில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தட். அண்ட் அடுத்தது தாஜ்மஹால், அதுக்கப்புறம் லோட்டஸ் டெம்பிள்.

0: at Delhi and Gateway of India at Mumbai. அடுத்தது Amba Vilas Palace at Mysore. இங்க வந்து more than 1,00,000 lights வந்து யூஸ் பண்றாங்க. Next is Buddha statue. It is at Hussain Sagar Lake, Hyderabad-ல இருக்கு. அதுக்கப்புறம் நீர்மஹால், திரிபுரால இருக்கு நீர்மஹால். ஜெய்சல்மர் ஃபோர்ட் அட் ராஜஸ்தான். நெக்ஸ்ட் சிக்மங்களூர் அட் கர்நாடகா. அங்க வந்து லைக் பிளான்டேஷன்ஸ் மாதிரி இருக்கும். அங்க நைட் டின்னர் சாப்பிட்றது ஸ்பெஷல் திங். தனியா ரொமான்டிக்கா இருக்கும் சீரியஸ்லி. அண்ட் இட் வில் பி சரவுண்டட் பை பிளான்டேஷன், சிக்மங்களூர் பிளான்டேஷன் அண்ட் லைட்ஸ் லைக் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பார்க்கவே. நெக்ஸ்ட் கோல்கொண்டா ஃபோர்ட் ஹைதராபாத். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட் அட் ஹைதராபாத். இங்கே வந்து ஆன் வீக் டேஸ் எக்ஸப்ட் ஆன் மண்டே எல்லா நாளும் வந்து 7 to 8 லைட் ஷோ நடத்துறாங்க, ஷோயிங் த பாஸ்ட் ஆஃப் தட் ஃபோர்ட். அதுக்கப்புறம் அலப்பே ஹவுஸ் போட் கேரளா. இங்கே வந்து 900 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து ஃபுல்லாக தண்ணி தான். 900 மீட்டர்ஸ்க்கு கிலோமீட்டர்ஸ் நாட் மீட்டர்ஸ் 900 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபுல் ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் ஹர்கி பௌரி ஹரித்வார். இங்கே தான் வந்து கங்கா வந்து காட்ஸ்லேருந்து பிளெயின்ஸ்க்கு வருது இந்த இடத்துல தான். நெக்ஸ்ட் அம்பேத்கர் மெமோரியல் பார்க் அட் லக்னோ. இட் வாஸ் ஆக்சுவலி பில்ட் பை பகுஜான் சமாஜ் பார்ட்டி. அங்கே ரூல் பண்ணிட்டு இருக்க டைம்ல பில்ட் பண்ணாங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி மேட் பை ரெட் சாண்ட்ஸ்டோன் விச் வாஸ் பிராட் ஃப்ரம் ராஜஸ்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவா மஹால் அட் ஜெய்ப்பூர். நெக்ஸ்ட் இஸ் ரெட் ஃபோர்ட். நெக்ஸ்ட் பிருந்தாவன் கார்டன்ஸ் அட் மைசூர். அங்கே ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டைன் கூட இருக்கு, சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மெரைன் டிரைவ் மும்பை. அண்ட் நெக்ஸ்ட் one is Nahavgarh Fort Jaipur. இதோட அடுத்த டாபிக் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா some unusual things happening in India. அதில் ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயோங் அசாமில் இருக்கு. மயோங் வந்து மரிகயான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அசாமில் இருக்கு, பேங்க் ஆஃப் ரிவர் பிரம்மபுத்ரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டான் லேக் ஆஃப் ரூப்கண்ட். இட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் அட் ஹிமாலயாஸ் அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 5,029 meters in உத்தரகாண்டில் இருக்கு. இந்த மிஸ்ட்ரி லேக் எதுக்கு ஃபேமஸ் பண்ணால், இட் ஹாஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ் அட் எட்ஜ் ஆஃப் த லேக். அண்ட் இட் இஸ் அ பாப்புலர் ட்ரெக்கிங் டெஸ்டினேஷன் கூட. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளீனஸ்ட் வில்லேஜ் மாலிங்னாங் அட் மேகாலயா. இந்த மாலிங்னாங் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லொக்கேட்டட் அட் ஈஸ்ட் காசி ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மேகாலயா ஸ்டேட். அண்ட் இந்த இடமே வந்து அவ்வளோ கிளீனாக இருக்குமா, அண்ட் இட் வாஸ் டிஸ்கவர் இந்தியாவில் cleanest place in Asia அப்படின்னு சொல்லி 2003 டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் கிளீனஸ்ட் இன் இந்தியான்னு சொல்லி 2005 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸ. அண்ட் அடுத்தது மேக்னட் ஹில்ஸ். மேக்னட் ஹில்ஸ் இதை வந்து கிராவிட்டி ஹில்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் ஆன் லே கார்கில் ஸ்ரீநகர் நேஷனல் ஹைவே நியர் லே இன் லடாக். இங்க வந்து எல்லா டொமஸ்டிக் டூரிஸ்டும் வந்து அவங்க வண்டியை நிறுத்திட்டு அண்ட் தே செக் தட் கிராவிட்டி பவர் அந்த இடத்துல. அண்ட் இன்னொரு விஷயம், லேண்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ் ஷேட்பால் மகாராஷ்டிரால இருக்கு. இந்த வில்லேஜ் இஸ் இன் சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த வில்லேஜ்ல எல்லா ஒரு ஒரு வீட்லயுமே வந்து தே ஹேஸ் அ ரெஸ்டிங் பிளேஸ் ஃபார் லைவ் கோப்ராஸ் ஆன் தேர் ராப்டர்ஸ். சீலிங்ல இருக்க ராப்டர்ஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அங்க ஒரு பாம்பு கடி கூட இருந்ததில்ல அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லப்படுது. ஹேங்கிங் பில்லர் ஆஃப் லெபாக்ஷி இஸ் ஒன் ஆஃப் த மிஸ்டீரியஸ் பிளேசஸ் இன் இந்தியா டு விசிட். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பில்லர்ஸ் வந்து கிரவுண்ட்ல இருக்காது, பட் தே ஆக்சுவலி ரெஸ்ட் ஆன் த roof. In Lepakshi is a small village. It is at Anandpur district of Andhra Pradesh and it has many other attractions such as Nandi Bull, multi-hooded serpent nag, paintings of Vijayanagar king and Kannada inscriptions. And innon pathina Cherrapunji la iruka living root bridges. It is a double decker living root bridge in Meghalaya state of North East India. Inga ennan pathina idu vande inna ennan solla பிரிட்ஜ் ஆஃப் த ரப்பர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது த கிரேட் பேனியன் ட்ரீ இன் த இந்தியன் பொட்டானிக் கார்டன் ஓ காமன்லி நோன் அஸ் கல்கட்டா பொட்டானிக்கல் கார்டன். அண்ட் இந்த பேனியன் ட்ரீ தான் வந்து இஸ் த வைடஸ்ட் ட்ரீ இன் த வேர்ல்ட் இட்செல்ஃப். அண்ட் அதர் ஒன் இஸ் லோக்டாக் Lake is the largest freshwater lake in northeast India, and it is famous for its floating pumice and Kabul Lam Jao is the only floating national park in the world. And even in the ancient lake Vanda plays important role for those people at Manipur, for the rural fishermen, for the livelihood of rural fishermen, and it is a home for endangered Sangai or Manipur brow antler deer. And the other one is Chandipur hide and seek beach. The Chandipur beach vandu pathingana suddenly vandu disappear aidum, beach sea vandu disappear aidum, and it is located at Baleshwar district of Odisha.
1: Yeah, ipo nambu north india south india idha patti nariya paathom first two episodes la. So nambu oda next episode la inno nariya vyathasamana topics பத்தி பார்க்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். டில் தென் ஸ்டே டியூன்ட். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். திஸ் இஸ் MOPCRS 107.8 FM. யூ ஆர் லிசனிங் டு டிராவலர்ஸ் டைரி வித் மீ அஜய் பிரீத்.
2: டூட், யூ வாண்ட் திஸ் சாக்லேட்?
3: யா, ஐட் லைக் ஒன், தேங்க்ஸ்.
2: டூட், வாட் ஆர் யூ டூயிங்? திஸ் இஸ் மை கார், டோன்ட் லிட்டர் இட்.
3: Dude, what are you doing? This is my nation. When you can litter my nation, I can litter your car, okay?
4: If it is your house, you keep it neat. If it is your car, you keep it neat. But isn't it also your nation? You need to keep it neat.

to our show Traveler's Diary. You all listening to MOPCRS 107.8 FM with me, RJ Preeti. So last rendu episode full-ah namba nariya places North India, South India pathi nariya paathom, and India la irukka romba vithyasamana places pathi ellam paathom, nariya different ana things pathi la namba discuss pannom. So ippo na last final or vishayam லைக் நம்ம ட்ராவல் இந்தியாவில் ட்ராவல் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணலாம், என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். டாக் டு ஆஸ் மெனி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆஸ் யூ கேன். நீங்கள் வந்து பழகாதவங்க கிட்ட பேச பேச தான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் இங்கே. அண்ட் இந்தியாவில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் யோர் ஏர்லி ஸோ ஸ்வீட். ஸோ நீங்கள் ஈஸியாக எல்லா கூடயும் நல்லா மிங்கிள் ஆகிடலாம். அண்ட் ட்ராவல் அப்போ ஏதாவது சம்திங் ரொம்ப கிரேஸியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அந்த ஒரு ட்ரிப்பை வந்து உங்களால் லைஃப் டைமுக்கு மறக்கவே முடியாது. யூ வில் பி ஸோ என்ன சொல்கிறது, அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு மொமெண்ட்டும் அதை பற்றி, ஓ நம்ம இங்கே போகணும், இந்த இடத்துக்கு போகணும், நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அந்த மாதிரி யோசிக்க முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் உங்கள் ட்ராவல் அப்போது யூ ட்ரை டு ஸ்பீக் தட் லோக்கல் லாங்குவேஜ். அந்த லோக்கல் லாங்குவேஜை கற்றுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அது ஒன்றும் லாங்குவேஜை கற்றுக்கிறது ஒன்றும் ஒரு தப்பான விஷயம் இல்லை. நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குலாம் நல்லது இல்லையா? ஸோ அங்கே எங்கே போகிறீங்களோ அந்த இடத்தோட லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா இட் வில் பி ரியலி செம்மையாக இருக்கும் அது. அப்புறம் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை தவிர்த்து வேற மற்ற இடங்களுக்கு கூட போங்க. ஸோ அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அண்ட் உங்களோட ட்ராவல் அப்போ இன்னொரு உங்களோட கம்பெனியை ட்ராவல் கம்பெனியனா உங்களுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக யார் யோசிக்கிறாங்களோ அவங்களோட நீங்கள் கம்பெனி ஆகிட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா அதுவும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அண்ட் அடுத்தத உங்களால் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ அ குட் பெட்டர் செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லைஃப் லாங் மெமரிஸ் அது. நீங்கள் எப்போ எடுத்தால் அந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் வா இந்த இடத்துக்கு போகணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், இதை எவ்வளோ என்ஜாய் பண்ண இடம், இந்த இடத்துல இந்த இடம் எவ்வளோ அழகான ஒரு இடம், அந்த மாதிரி செல்ஃபீஸ் இல்லை ஓகேவா, ஒன்லி ஃபோட்டோஸ் நான் சொல்கிறது, நோ செல்ஃபீஸ். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் அந்தந்த ஏரியாக்குன்ட்டு ஸ்பெஷல் ஃபுட்ஸ் குசைன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் போகும்போது டேஸ்ட் பண்ணலாம். யூ கேன் டேஸ்ட் தோஸ் ஃப்ளேவர்ஸ் அண்ட் என்ஜாய் தட் அண்ட் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. அண்ட் ட்ராவல் அப்போ யூ டூ சம்திங் தட் இஸ் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கெலாம் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் இல்லை நான் சொல்கிறது, சம்திங் த்ரில்லிங்காக ஏதாவது பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, உங்களோட மெமரிஸ் தானே, என்ஜாய் பண்ணலாம் அதையும் நீங்கள் ஃபியூச்சரில் எப்பயாவது யோசிக்கும் போது. வேற என்னெல்லாம் ட்ராவலில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது மொனாஸ்ட்ரீஸ் போயிட்டு யூ கேன் பி டே ஃபார் சம் டேஸ். ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல. ஸோ இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ அ குட் மெமரிஸ் ஓட. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே லோக்கல் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். ஸோ அந்த எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அங்கே ஒரு லோக்கல் ஃபெஸ்டிவல்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்கள். நிறைய கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கலாம், வித்தியாசமான ஆளுங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லலாம். அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ பெட்டர் அண்ட் செமையான மெமரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் நாம் நிறைய விஷயம் பார்த்துட்டோம் இல்லையா இந்த எபிசோட்ஸில். ஸோ இதோட நான் வந்து என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஸோ யூ ஆர் லிசனிங் டு MOPCRS 107.8 FM வித் மீ RJ ப்ரீத்தி. ஸோ நான் இதோட மூட்டை கட்டு போகிறேன், இதுக்கப்புறம் நான் உங்களை தொல்லை பண்ணமாட்டேன். பை பை.

0: I'm Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம், நான் லவ் குரு. எம்ஓபி கல்லூரி 107.8 சமுதாய வானொலிக்காக நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்க திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாம இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமா நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழிவாங்கணும், பழிவாங்கிறதுக்காக வாழ்ந்து காட்டணுமானா? இல்லை, நீங்க வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும், அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நன்மை தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். சமுதாயம் நமக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் சமுதாயத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இதே சமுதாயத்துக்கு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறத உங்க மனசாட்சி கிட்ட கேட்டு பாருங்க. உங்க மனசாட்சி என்ன பதில் சொல்லுது? இல்லன்னு சொல்லுதா? சமுதாய தொண்டு செய்யணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும், அப்புறமா நமக்கு வந்து ரொம்ப நேரம் செலவாகும் அப்படின்னு நினைப்பாங்களேன்னு ரொம்ப டெலிகேட்டா ஃபீல் பண்றீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்படிலாம் நினைச்சிருந்தா நமக்கு ஒரு வெள்ளை தேவதையான மதர் தெரசா கிடைச்சிருப்பாங்களா? இந்த மாதிரி சமுதாய தொண்டுகளை தங்களோட மனசு உணர்ந்து செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்திற்காக பணி செய்யற மனிதர்களையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுற நிகழ்ச்சி தான் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் சமுதாயத்திற்காக இவர்கள். நிகழ்ச்சிக்கு போலாமா?
2: வணக்கம் நேர்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில நான் பேசுறது நான் உங்க ஆர்ஜே திவ்யா,
3: மகாலட்சுமி,
4: ரோஸ் மோலன்.
3: ஹாய் மகா.
5: ஹாய் மோலன்.
3: என்ன டல்லா இருக்க, இதே யோசிச்சுட்டு இருக்க போல?
5: ஆமா, கதையில ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: அப்படி என்ன சம்பவம்?
5: கதையில ஒரு குழந்தைய பார்த்தேன் மோலன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அங்க ஒரு டிராபிக் காப் இருந்தது நான் பார்த்தேன். அந்த குழந்தைய கூட்டி போய் அவர்கிட்ட ஒப்படைச்சு, சார் இதனாலதான் அந்த குழந்தை ஓடி வந்துருச்சான், கரெக்டா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவரும் சரிமா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
3: அதான் போலீஸ் கிட்ட சேஃபா இருக்கேன், நீ எதுக்கு இன்னும் கவலைப்பட்டு இருக்க?
5: இல்ல, அந்த குழந்தைய அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். சின்ன குழந்தையா இருக்கா, அழுதுட்டு வேற இருந்துச்சு, கரெக்டா சேஃபா வீட்டுக்கு போயிருக்குமா போகாதா அப்படிங்கிற ஒரு டவுட் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு.
3: ஏய், நீ ஒப்படைச்சது தமிழ்நாடு போலீஸ் கிட்ட, அவங்க எல்லாரும் கரெக்டா பாத்துப்பாங்க, நீ கவலைப்படாத, வா கிளாஸ்க்கு போலாம்.
5: சரி மல்லன், வா போலாம்.
2: இப்போ ஒரு சின்ன உரையாடல் நீங்க கேட்டீங்க. தினம் தினம் குழந்தைகள் காணவில்லை அப்படின்னு நம்ம நியூஸ் பேப்பர்லயும் டிவிலயும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி குழந்தைங்களை என்ன ஆறாங்க அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. அப்படியும் யோசிக்கிற ஒருத்தர் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. அவர் தான் லயன் ஜவஹர்லால் நேரு. இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை சம்பவத்தை பத்தியும் அவர் சமுதாயத்திற்கு செய்த தொண்டை பத்தியும் நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்காரு. வணக்கம் சார்.
6: வணக்கம்
2: சார். உங்க பேரே முதல்ல எங்களுக்கு கேட்ட உடனே ரொம்ப வியப்பா இருக்கு. இந்த பேர் வர காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார்.
6: காரணம் என்னன்னா, எங்க அப்பா வந்து வில்லேஜில் இருந்தாரு, திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டைங்கிறது அருகில் உள்ள ஒரு வில்லேஜ். எங்க அப்பா காங்கிரஸ் பற்றாளர், தியாகி, அவர் ஐ மீன் ஃப்ரீடம் ஃபைட்டர். அதனால என் கூட பிறந்த எல்லாருக்குமே நேஷனல் லீடர்ஸ்னுடைய நேம் தான் வச்சாங்க. எல்லாத்துக்கும் மூத்த எங்க அண்ணன் பேர் ஜெயபிரகாஷ் நாராயணன், அடுத்த அண்ணன் பேர் சுபாஷ் சந்திர போஸ், என்னுடைய பேர் ஜவஹர்லால் நேரு. இப்ப என் பொண்ணுக்கு பேருக்கு கூட இந்திரா காந்தின்னு பேர் வச்சிருக்கிறேன்.
2: கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த காலத்திலயும் தேசப்பற்று ஆட்களோட பேர் வைக்கிற ஆள் சில நபரை நம்ம சந்திக்க முடியுதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற பேர் இருக்கு, இப்போ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஒரு தலைவர் பேர் யாரையாவது சொல்லுங்க சார்.
6: இப்ப இருக்கிறவங்களை சொல்றீங்களா, இறந்து போனவங்களை சொல்றீங்களா? என் நேதாஜி ரொம்ப பிடிக்கும், பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேஷனல் லீடர், அவரே ரொம்ப பிடிக்கும்.
2: சரி சார், காரணம் ஏதாவது, தனி காரணம் ஏதாவது அவருக்கு பிடிச்சிருக்கிற காரணம்?
6: அவங்க எல்லாம் சுயநலம் இல்லாம நாட்டுக்காக பாடுபட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களெல்லாம் சுதந்திரம் கிடைச்சது.
2: ஓகே சார், இப்போ நீங்க சமுதாயத்திற்காக செய்யற ஒரு தொண்டு அப்படிங்கறத பத்தி, என்னென்ன தொண்டுகள் செய்யறீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
6: 1972 சென்னைக்கு வந்தேன். வந்த புதுசுல பார்த்தா நான் கோட்டூர் புறமுகிற ஒரு பகுதியில வச்சு வந்தேன், ஸ்லம் ஏரியா அது. அங்குள்ள பிள்ளைங்கள்லாம் காசு வச்சு கோலி ஆடுறது, கில்லி ஆடுறது, காத்தாடி வர்றது, இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களா இருந்தாங்க. அவங்களெல்லாம் திருத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும், அங்கே ஒரு இரவு பாடசாலை ஆரம்பித்தேன், இலவச இரவு பாடசாலை. ஒரு 20 நடத்தினேன். அந்த பிள்ளைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதை விட நல்ல டிசிப்ளினை கற்றுக் கொடுத்தேன், நல்ல பேர் இருந்தது, பிள்ளைகள் மத்தியில் பெற்றோர் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது, நல்லா இருந்தாங்க. அடுத்தபடியாக ஸ்கூலுக்கு கட்டடிச்சு சுற்றுற பசங்கள் நிறைய உண்டு சென்னையில். எல்லாம் ஸ்கூல் பேக்கோட யூனிஃபார்மோட அங்கங்கே பார்க்கு, பீச்சு, பிளே கிரவுண்டு அங்கங்கெல்லாம் சுற்றுவாங்க. சினிமா தியேட்டர் முன்னாடியெல்லாம் பார்க்குறது உண்டு. அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்து கண்டுபிடிச்சி அவங்க ஸ்கூலில் உள்ள ஐடென்டி கார்டு இல்லை நோட்புக்கில் அவங்க பேர் எழுதியிருப்பாங்க, அதில் பார்த்துட்டு அவங்க எந்த ஸ்கூல்னு தெரிஞ்சுட்டு முடிஞ்சால் அவங்கள என்னோட கூட சைக்கிள்லையோ அப்புறமா பைக்கிலையோ கூப்பிட்டு போவேன், இல்லைனா அந்த அட்ரஸை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுருவேன். அவன் மறுபடியும் அவங்க ஸ்கூலில் போய் அவனுடைய நேமு, எந்த செக்ஷன், கிளாஸ் எல்லாம் சொல்லி அவனுடைய பர்டிகுலர்ஸை கேட்பேன், அட்டண்டன்ஸ் பர்டிகுலர்ஸ், இவன் எத்தனை நாள் ஆப்சென்ட் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு 1 or 2 அப்படின்னா விட்டுடுவேன். மோர் தென் 1 week 1 month ஆப்சென்ட் ஆன கேஸத்தெல்லாம் எத்தனையோ பேர் என்கிட்ட மாட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் அட்ரஸ் வாங்கிட்டு எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸ் போய் மீட் பண்ணி, அவங்களுக்கு இந்த தகவலே தெரியாது, எப்பவும் போல அவன் ஸ்கூலுக்கு வருவான், வீட்டுக்கு போயிடுவான், அந்த டயத்துக்கு லீவ் நாள்லாம் வீட்டில் உட்காந்துக்குவான், இப்போ ஸ்கூலுக்கு போறானா வரானாங்கிறது அவங்க கண்டுக்கிறது இல்லை, அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் போய் சொன்னப்பறது அவங்களுக்கு ஷாக் ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போய் எல்லாம் விசாரிச்சு திரும்ப அன்னையிலேருந்து அவங்க அந்த பிள்ளைங்களை சரி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்களை சந்திச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஒரு 10,000 பிள்ளைகளை நான் அந்த மாதிரி சந்திச்சிருக்கிறேன். அதோடு கூட வெளியூர்களிலிருந்து, தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு ஓடி வர்ற பிள்ளைகள் நிறைய, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 நான் சந்திச்சிருக்கேன் கடந்த 25-30. என்ன காரணத்துக்காக வர்றாங்க அப்படின்னா, சினிமா முகத்தில் வந்துடுறாங்க, அடுத்து மாற்றாந்தாய் கொடுமையினால் அந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்க முடியாமல் ஓடி வந்துடுறாங்க, தகப்பனார் குடிச்சிட்டு அடிக்கிறதுனால ஓடி வந்துடுறாங்க, ஸ்கூலில் ஃபெயில் ஆகிறதுனால பயந்து போய் வீட்டில் அடிப்பாங்கன்னு சொல்லி ஓடி வந்துடுறாங்க, சில பேர் நண்பர்களாக 2-3 சேர்ந்துட்டு சினிமாவில் நடிக்கலாங்கிற எண்ணத்துலையும் ஓடி வந்துடுறாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் நான் நிறைய அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறேன். இன் அடிஷன் டு தேட்டு கோட்டூர் புறத்தில் அந்த இரவு பாடசாலை நடத்தினேன். அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருந்தேன், ஒரு 800 சவுத் மெட்ராஸ் ஃபுல்லாக அது ஒரு 10-12 நான் ரன் பண்ணேன். நான் தான் ஆர்கனைசராக இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் 50 எங்களுடைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, நைட்டு 9 காலையில் 5 வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்க. நான் தான் அதுக்கு ஆர்கனைசராக இருந்து இது பண்ணோம். நல்ல திருட்டுகள்லாம் நிறைய குறைஞ்சிது அதனால.
2: இப்பவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இரவு பாடசாலை அதெல்லாம் நடக்குதா சார்?
6: இல்லை, இரவு பாடசாலை 20 நடத்திட்டு இப்போ நான் விட்டுட்டேன். அதன் பிறகு என்னோட படித்த மாணவர்கள் அதை தொடர்ந்து நடத்தினாங்க. இப்போ அவங்களும் கார்பரேட் ஸ்கூலில் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்காதனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து நான் 20 நடத்தின பிறகு ஐடென்டி கார்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணாங்க டிபார்ட்மெண்ட்ல. முதல்ல ஒரு 2-3 ஸ்டேஷன்ல வச்சிருக்கும் போது கொடுத்துட்டாங்க. சவுத் மட்டத்தில் 20 ஸ்டேஷன் இருக்கு, அவ்வளோ ஸ்டேஷன்லையும் பண்ணும்போது ஜாயிண்ட் கமிஷனர் தான் அதுக்கு இன்சார்ஜ், அவர் தான் ஐடி கார்டு கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்திட்டே வந்தனால என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராப் அவுட் பண்ணி போயிட்டாங்க. அதனால சுத்தமாக விட்டாச்சு, இப்போ இல்லை அந்த சர்வீஸ்.
2: கரெக்டான கனெக்டிவிட்டி கிடைக்காததுனால உங்களால் அதை இன்னும் தொடர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க?
6: ஆமாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்கரேஜ்மெண்ட் இல்லாததுனால நாங்கள் விட்டுட்டோம்.
2: சார், நீங்க இதுவரைக்கும் 10,000 குழந்தைங்களை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. முதல் சூழ்நிலை உங்களுக்கு எப்படி உருவாச்சு, யாரை காப்பாத்தீங்க அப்படின்னு ஏதாவது ஞாபகம் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார்.
6: அதாவது வெளியூர்ல இருந்து ஓடி வந்தது யாருங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ஸ்கூல் கட்டடிச்சதுல முதல் முதல்ல ஒரு பையனை சந்திச்சேன். இப்ப என் பேர் ஜவஹர்லால் நேரு, அந்த பையன் பேர் ஜவஹர். அவங்க அப்பா வந்து சென்னை யூனிவர்சிட்டியில பெரிய ப்ரொஃபசர்,
2: நல்ல ஒரு தொடர்பு பேரும்.
6: அவன் நான் டிநகர் பகுதியில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருந்தது, டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சைக்கிளில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பிளே கிரவுண்ட்லாம் விளையாடிட்டு இருந்தான் யூனிஃபார்மோட. அவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டால் அவன் சும்மா ஏதோ போய் சொன்னான். அப்புறம் அவனுடைய அட்ரஸை நோட் பண்ணிட்டு எந்த ஸ்கூலு என்ன செக்ஷன் தெரிஞ்சுட்டு ஸ்கூலில் போய் விசாரிக்கும் போது பார்த்தா கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அவன் ஸ்கூலுக்கு போகலை. அவங்க ஸ்கூலில் நேம் ரிமூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹெட் மாஸ்டர் தயாராக இருந்தாங்க. நான் உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த பேரண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன் சொல்லிட்டு சாட்டர்டே எனக்கு லீவ் இருந்தது. அந்த டைமில் அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீடு கேகே நகர். அந்த கேகே நகரில் போய் அவங்க வீட்டில் அவங்க அப்பாட்ட சொன்னோம். ஷாக் ஆகிட்டார். பெரிய ப்ரொஃபஸர், நம்ம பையன் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி 7th படிச்சுட்டு இருந்தான் அந்த பையன். அதன் பிறகு நெக்ஸ்ட் டே அவர் போய் ஹெட் மாஸ்டர் பார்த்து அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்து அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணி திரும்ப ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சான். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஸ்கூலுக்கு கட்டடிக்கிற பசங்கள்.
2: ரொம்ப நல்லா இருக்கு சார் கதை கேட்கவே. எங்களுக்கு இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் வெளியே சுத்திட்டு இருக்காங்க ஸ்கூல் கட்டடிக்கிற பசங்க, இவங்களை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க சார்? பசங்க கட்டடிச்சுதான் சுத்துறாங்க, இவங்களை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க? அது கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க சார்.
6: ஏன்னா மேக்சிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே யூனிஃபார்மோட தான் சுத்துவாங்க. பார்க்கில் விளையாடிட்டு இருக்காங்க, கிரவுண்டில் இருக்கிறாங்க, பீச்சில் சுற்றுறாங்க அப்படின்னா அவங்க யூனிஃபார்மோடு இருக்கிறதுனால நிச்சயமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு நமக்கு தெரியும். ஸ்கூல் பேக்கெல்லாம் ஒரு வாரம் வச்சு தான் விளையாடிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க போய் கூப்பிட்டு பேசி அவன் ஸ்கூல் நோட் புக் எடுக்க சொன்னால் அந்த லேபிளில் தெரியும் அவன் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கான், எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி. இல்லை ஸ்கூல் ஐடென்டி கார்டு கொடுத்துட்றாங்க இப்போ எல்லாருக்குமே சென்னையில். ஈவன் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் கூட ஐடி கார்டு கொடுத்துட்றாங்க. அந்த ஐடி கார்டை வச்சு கரெக்டாக அவன் எந்த ஸ்கூலு எந்த கிளாஸ் அப்படிங்கிறத டீட்டெயில் நான் நோட் பண்ணிவிட்டு அது மூலமாக அவங்கள நான் ஸ்கூலில் போய் அவங்களுடைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் மீட் பண்ண முடியுது.
7: சார் நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு தனி நபருக்கு இருக்கக்கூடிய வேலையை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். தன்னுடைய வீட்டில் இருக்க குழந்தைகளை பார்த்துக்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம். அது அப்படி இருக்கும் போது நீங்க உங்களுக்கு எதனால இந்த மாதிரி எண்ணம் தோணுச்சு? அடுத்தவங்களுடைய குழந்தை இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து பண்ண நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அடிபட்டிருக்கீங்களா? எதனால இந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு தோணுச்சு இதை சொல்லுங்களேன் சார்.
6: நான் ஏற்கனவே சொன்னது போல எங்கள் அப்பா ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் ரொம்ப சமூக தொண்டு செய்கிறவ எங்கள் கிராமங்கள்லையே. அந்த இது பாரம்பரியமாக எனக்கு அது உள்ளூரவே ஊறி போச்சு. அதனால் சென்னையில் வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அவங்கள நம்ம திருத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஏன்னா ரோட்டில் போகிறவங்களாம் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் போயிட்டே இருப்பாங்க. நான் சில சமயம் சில பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து எங்கள் ஆஃபீஸில் என் பக்கத்தில் ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார வச்சு பேசிட்டு என்னுடைய ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் ஆஃபீஸர் கேட்பார், ஏன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தான் எங்களுக்கு ஆஃபீஸர், அவர் கேட்பார் நாங்களாம் ரோட்டில் போகிறோம் வரோம் எங்கள் கண்ணிலலாம் யாரும் மாட்ட மாட்டேங்கிறாங்க, உங்கள் கண்ணில் மட்டும் எப்படி மாட்டிடுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் யாரும் இது அந்த எண்ணத்தோடு போகிறதில்ல, நான் அந்த மென்டாலிட்டியோடய போகிறதுனால ரோட்டில் சைடில் பார்த்துட்டே போகும்போது நான் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன், சைக்காலஜியில் நான் கண்டுபிடிச்சிடுறேன் அவங்களோட என்ன நேச்சரை பார்த்து இவங்க ஸ்கூல் கட்டடித்த பசங்க தான் அல்லது இவங்க வெளியூர்லேருந்து ஓடி இருந்த பிள்ளைங்க தான் அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சிடுறேன். நான் திங்க் பண்ணால் 99% அது கரெக்டாக இருக்குது அப்படின்மே.
5: சார் எந்த ஏஜ்ல இருந்து இந்த மாதிரி பசங்க இப்படி மிஸ் ஆறாங்க? அதான் ஏஜ் குரூப் இருக்கா?
6: மோஸ்ட்லி டீனேஜர்ஸ் தான், 13-19 வரைக்கும் உள்ளவங்க ஸ்கூல் பாய்ஸ் தான் மோஸ்ட்லி.
7: அப்படி டீனேஜா இருக்கவங்க எதனால சார் மிஸ் ஆகுறாங்க? ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா அதுக்கு?
6: இப்ப வீட்டை விட்டு ஓடி ஓடுறாங்கன்னா மோஸ்ட்லி சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லி ஓடி வந்துடுறாங்க. சினிமா நடிகர் நடிகைகளை பார்க்கணும்னு வர்றாங்க. அடுத்து வீட்டில் மாற்றாந்தாய் கொடுமை, அதனாலையும் பிள்ளைகள் அங்கே இருக்க பிடிக்காமல் நம்ம விட்டு விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிழைச்சிக்கலாம் அப்படின்னு மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. கையில் காசு இல்லைனாலும் திருட்டு ரயில் ஏறியாச்சும் வந்துடுறாங்க. சில பேர் வீட்டில் காசை எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் ஏறி வந்துடுறாங்க, அதோட காசு சரியாக போகுது வந்துங்க கஷ்டப்படுறாங்க. அதன் பிறகு குடியார தகப்பனார் இருப்பார், அந்த பிள்ளைகள் எவ்வளோதான் நல்லா இருந்தால் கூட அவன் சும்மா வேணும்னே என்ன செய்கிறது, அடிக்கிறது தொல்லைப்படுறது, இந்த தொல்லை தாங்க முடியாமல் பிள்ளைகள் மன அழுத்தத்தினாலையும் ஓடி வந்துடுறாங்க.
7: அப்படி மிஸ் ஆகுற குழந்தைகள் ரொம்ப சேஃபான இடத்துல போய் சேர்றாங்களா, இல்ல அவங்க யாராவது மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா?
6: சென்னைக்கு வர்ற பிள்ளைகள் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. ஏன்னா அது மாதிரி 2-3 பிள்ளைகளை நான் சந்திச்சேன். நான் டிநகர் ஏரியால எங்க ஆபீஸ் இருந்தது. அந்த ஏரியாவில் ஒரு நடிகருடைய வீட்டு வாசல்ல ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். அவன் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், எனக்கு வேலை வாங்கி தரேன் சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 50 ரூபா தாளை கொடுத்து அந்த கடையில் போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொன்னார். நான் வாங்கிட்டு வந்து கொடுத்து சில்லறையை கொடுத்தேன். திரும்ப என்கிட்ட அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், 500 ரூபா கொடுத்தேன்னு சொல்லி அந்த கடையில் போய் நீ சொல்லு, 500 ரூபா கொடுத்தேன் எனக்கு மீதி தரல, நீங்கள் 50 ரூபாய்க்குள்ள சில்லறை தான் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லு, அந்த நேரத்தில் நானும் பின்னாடி வந்துடுறேன், வந்துட்டு அவன் அந்த 500 ரூபாய வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கடைக்காரன்ட்ட சொல்லி கடைக்காரன் பார்ப்பான், 500 ரூபாத்தால் நிறைய கிடந்ததுன்னா இவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் 500 ரூபாய் கொடுத்துருவான். இந்த மாதிரி 1-2 இடங்களில் பண்ணும்போது எனக்கு பயமாகி போச்சு, எங்கே நம்ம போலீஸில் மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஆள் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அதன் பிறகு அவன் அட்ரஸ் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே டிக்கெட் எடுத்து கொடுத்து பஸ் ஏற்றி ஊருக்கு அனுப்பிச்சு விட்டேன்.
7: இதை கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? ஏதாவது பசங்க, தொலைஞ்ச பசங்க மிஸ்யூஸ் பண்ற மாதிரி, இதுவும் வந்து ஒரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி இன்னும் வேற ஏதாவது?
6: ஒரு தடவை நான் பல்லாவரத்துல பைக்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு ஆள் இருந்தாரு. ஒரு பையன் ஒரு 10-12 வயசு இருக்கும். அவனை அடிச்சுக்கிட்டே கூட்டிகிட்டு போனாரு. அவன் வரமாட்டேன்னு சொன்னா அவர் அடிக்கிறாரு எடுக்கிறாரு இது மாதிரி பண்ணிட்டே இருக்காரு. நான் உடனே கொஞ்சம் தூரம் போனவேன், பைக் அப்படியே திருப்பி எடுத்துட்டு வந்து பக்கத்துல வந்து என்ன சர்ச்சா டே இவர் யாருறா ஏன்டா ஒன்று அடிக்கிறாரு அப்படின்னா, அந்த ஆள் அவன் பிச்சைக்காரன் என்ன பண்றான், ஆ என் பையன் தான் அப்படிங்கிறாரு. இந்த பையனை கேட்டா இல்ல இல்ல எனக்கு பெசன் நகர், என்ன அங்கிருந்து இவர் கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே டக்குன்னு

0: கண்ணு வணங்குறதுக்காக கண்ணை நோட்டிட்டு, கண்ணை பயன்படுத்துறதுக்கு இல்ல, கண்ணை நோட்டிட்டு பிச்சை எடுக்க ஓடுறாங்க.
1: நீங்க அந்த மாதிரி ஏதாவது பாத்திருக்கீங்களா சார்?
0: இல்ல, நான் கேள்விப்பட்டதுதான்.
1: கேள்விப்பட்டிருக்கீங்க
2: சார். நீங்க இவ்வளவு காலமா இந்த சேவைகள் செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்றீங்க, இதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கிறவங்க யாரு சார் இவ்வளவு வருஷங்கள்ல, சொல்ல முடியுமா யாராவது?
0: சென்னை கோட்டூர்புரத்துல இரவு பாடசாலை நடத்தும் போது முத முதல்ல ஆரம்பிச்சது ஒரு நண்பருடைய வீட்டுல வச்சுதான் ஆரம்பிச்சேன். அவர் பேர் மிஸ்டர் காசிராமன், அண்ணா யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ணி இப்ப அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவர் அவருடைய வீட்டுல ஒரு ரூம் எனக்கு கொடுத்தாரு. அப்போ ஒரு 40 பிள்ளைகள் வரைக்கும் அங்க வந்தாங்க. இங்கிலீஷ் கிராமர் மட்டும் சொல்லி கொடுத்தேன். கிராமர்னா என்ன பர்பஸ்னா, அந்த ஏரியாவில் உள்ள பிள்ளைகள் டிசிப்ளின் இல்லாம இருக்கிறாங்க, அவங்கள டிசிப்ளின் உள்ள கொண்டு வரணும், டைரக்டா நாம சில அட்வைஸ் பண்ணோம்னா சரி சரிம்பாங்க, அப்ப நம்ம இந்த பக்கம் போனோம்னா இவருக்கு எதுக்கு இந்த வேலையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதை ஒபே பண்ண மாட்டாங்க. டெய்லி நம்ம கிட்ட வந்து பாடம் படிக்க வந்தாங்கன்னா நம்ம சொல்றத அவங்க நிச்சயமா கேட்பாங்க, அவங்க திருந்துவாங்க. அந்த ஒரு நல்லெண்ணத்துல அந்த இரவு பாடசாலை, ஐ மீன் கிராமர் மட்டும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு ஆசிரியர் ரொம்ப எளிய முறையில கிராமர் சொல்லிக் கொடுத்தாரு, நான் செங்கோட்டையில படிக்கும் போது. அந்த மெத்தட்ல சொல்லிக் கொடுக்கும்போது நல்ல வரவேற்பு வந்தது. அப்போ அவருடைய வீட்டுல எனக்கு இடம் கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு ஆரம்பத்தில் உதவி செஞ்சது. ஸ்ட்ரென்த்து சேர சேர சேர அவர் வீட்டுக்குள்ள இடம் இல்லை. அப்ப லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்ட்ரல் மெட்ராஸ்னு இருக்கு சென்னையில, அவங்க எங்க கோட்டுப்புறம் ஏரியாவும் அடாப்ட் பண்ணாங்க. அவங்கள்ட்ட போய் மூவ் பண்ணி சென்னை கார்பரேஷன் அவங்க மூலமா அணுகி அவங்க வந்து அங்க இருக்கிற லோக்கல் பிரைமரி ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ரூம் பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. ஈவினிங் டெய்லி 2 hours 6 to 8 ஃப்ரீ டியூஷன் சென்டர் மாதிரி ஆரம்பிச்சேன். முதல்ல கிராமர் மட்டும் சொல்லிக் கொடுத்தேன், நான் பேரண்ட்ஸோட ரிக்வஸ்ட்னால மேத்ஸும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். அதன் பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பாடமும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கேட்டாங்க. அப்போ எனக்கு வாலண்டியர்ஸ் ஒரு 10 பேர் வந்தாங்க. அந்த நண்பர்களை கொண்டு சிறப்பாக 20 வருஷம் நான் அதை நடத்தினேன்.
2: இப்போவும் அந்த சேவை தொடருதா சார்? உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த மாதிரியான சேவைகள்?
0: இப்போ அந்த இரவு பாடசாலை இல்லை, ஆனால் நிறைய ஸ்கூல்ஸில் போய் கிராமர் கிளாஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் 1 பீரியட் 2 பீரியட் இல்லை, 4 பீரியடு. ஃபர்ஸ்ட் பீரியட் ஆரம்பிச்சு லஞ்ச் பில் அடிக்கிற வரைக்கும் 4 பீரியட்ஸ் 3 hours வித்தவுட் பிரேக் நான் கிராமர் கிளாஸ் எடுத்தா கூட நோபடி இஸ் கெட்டிங் போரிங். அந்த 4 பீரியட் எடுத்து முடிச்சுட்டு பாய் அப்படி சொன்னா திரும்ப எப்போ வருவீங்க எங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஈகர்னஸ் கிரியேட் பண்ண பார்த்து எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. திரும்பவும் நான் அங்க போய் செய்வேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால லீவ் போட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் போய் ஸ்கூல்ல கிளாஸ் நடத்திருக்கிறேன். அந்த அனுபவத்தில் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கும் நான் எழுதியிருக்கிறேன். அது இதுவரைக்கும் 8 எடிஷன் நான் பப்ளிஷ் பண்ணிருக்கேன்.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏதாவது ஒரு சூழ்நிலையினால உங்களால காப்பாத்த முடியாம போன விஷயம் ஏதாவது இருக்கா? காப்பாத்த முடியாம போன குழந்தைகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்
0: இல்ல? அந்த மாதிரி இல்ல, நான் மோஸ்ட்லி பாய்ஸ் அந்த மாதிரி மீட் பண்ணிருக்கிறேன். ஒரே ஒரு தடவை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஆந்திராவில இருந்து ஓடி வந்து வீட்டை விட்டு, அவருக்கு 15-16 வயசு இருக்கும். அப்போ ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல நான் அப்போ டிநகரி ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் அந்த பொண்ணை ரவுண்ட் அப் பண்ணி சுத்திக்கிட்டு அவளை கடத்திட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உடனே அந்த பொண்ணுகிட்ட நான் அரைகுறை தெலுங்குல பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்திலேயே பாண்டிபிச்சார் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் அந்த பொண்ணை அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அவங்க அதுக்கு அவளை கேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுக்கு எங்ககிட்ட கொண்டு வந்து எதுவும் ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு. இப்போதான் சைல்டு கேர்னு சொல்லி ஒரு நம்பர்லாம் வந்திருக்கு. வந்துட்டு உடனே அந்த நம்பருக்கு பண்ணா உடனே அங்கேருந்து வருவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க, கேர் எடுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் ரிக்வஸ்ட் பண்ணி சொன்ன பிறகு அந்த பொண்ணுகிட்ட அந்த பேரண்ட்ஸுடைய ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி இமீடியட்டாக அவங்க ஈவினிங்கிலே கிளம்பி 7 மார்னிங் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த நைட்டில் மட்டும் அவங்க தெரிஞ்ச ஒரு இடத்துல தங்க வச்சுருந்தாங்க. தங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த பேரண்ட்ஸோட அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சாங்க. அதுதான் எனக்கு நான் சந்தித்த பொண்ணு. மற்றபடி எல்லாம் பாய்ஸ் தான், வீட்டு விட்டு ஓடி வர்றது, ஸ்கூலுக்கு கட்டடிக்கிறது எல்லாமே.
2: இப்போ இந்த மாதிரி வேற வில்லேஜ்ல இருந்து பக்கத்து ஊர்ல இருந்து அந்த மாதிரி வர்ற பசங்களை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க? ஸ்கூல் பசங்களானா யூனிஃபார்ம்னு சொன்னீங்க, பட் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எப்படி கண்ணில் படுது?
0: நான் யூஸ்வலா ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே சைட்ல பார்த்துட்டே போவேன். அப்படி பார்த்துட்டே போகும்போது பார்த்தா சிக்னல் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து ஓடி வர்ற பசங்க கையில் ஒரு மஞ்சள் பை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது ஏதாவது ஸ்கூட் கேஸ் வச்சுட்டு இருப்பாங்க. வச்சுட்டு சிக்னலில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் பராக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி பையங்களுடைய காலை பார்த்தா ஒரே அழுக்காக இருக்கும். ஒரெல்லாம் சுற்றி இருப்பான், சாப்பாடு இல்லாமல் வேலை கேட்டு கேட்டு பார்த்து ஒருத்தர் வேலை கொடுக்காமல் இருப்பாங்க. அந்த ஆளை பார்த்தோன்னே சைக்காலஜிக்கலாக எனக்கு தெரிஞ்சிடும். பை காட்ஸ் கிரேஸ் அதை நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். நான் போய் விசாரித்தேன்னா 99% நாங்கள் சரி நினைக்கிறது கரெக்டாக இருக்கும், வெளியூர்லேருந்து ஓடி வந்த பையன் தான், 1% தான் மிஸ் ஆகிறது உண்டு. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி முதல்ல கூப்பிடும்போது வரமாட்டான். நான் மீசிங் கீசையும் பார்த்தோன்னே என்ன போலீஸ்காரன் சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு அவன் உண்மையை சொல்ல மாட்டான். அப்ப நான் அவன் சொல்லுவேன், பயப்படாத, நான் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன், டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல, நீ உண்மையை சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன்னை ஊருக்கு கூட அனுப்பிச்சு கொடுக்குறேன் சொன்ன பிறகு அவன் உண்மையை சொல்லுவான், எந்த ஊரு, எதனால வந்தேன், எத்தனை நாள் இங்க மெட்ராஸ்ல அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விவரத்தை சொல்லுவான்.

0: நான் கூட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து ஊருக்கு போக விருப்பமானால் நானே என்னுடைய காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து கொடுத்து பஸ் ஏற்றி அனுப்பிச்சு விட்டுருவேன். அப்படி இல்லை அங்கே வீட்டில் உள்ள சில பிரச்சனைகளை சொல்லுவான், அங்கே நான் போக விருப்பப்படலைன்னு சொன்னான்னா இங்கே எங்கேயாவது டீ கடை, ஹோட்டலு, பெட்டி கடை இந்த மாதிரி கடைகளில் வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு அவனுடைய அட்ரஸை எப்படியாவது வாங்கி அவங்க ஊருக்கு தபால் எழுதி போட்டுருவேன். இப்போ தான் ஃபோன் வசதியெல்லாம் இருக்குது, நான் கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக அந்த சர்வீஸை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தபால் போட்டு அன்னைக்கு பெட்ரோல் உடனே கிளம்பி வர்றது உண்டு. வந்த உடனே அவரை எங்கே நான் வேலைக்கு சேர்த்து விடுங்க, நேரம் அங்கே கூட்டு போவேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோன்னா மாறி மாறி அழுவாங்க. அழுத உடனே என்னடா வீட்டுக்கு வரையா போவோம் அப்படிம்பாங்க, இவன் சரி அப்படின்டுவான். ஏன்னா இங்கே பட்ட கஷ்டத்தெலாம் நினச்சி வீட்டுக்கு போகணும்னு நினச்சிடுவான். ஆனால் ரேராக ஒரு சில பசங்கள் பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டும் நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவான். நான் தனியாக கூப்பிட்டு கேட்டால் கூட, சார் நான் போகலை சார், எனக்கு பிடிக்காம தான் நான் வந்துட்டேன், என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிடுவான். உடனே நான் பேரண்ட்ஸை தனியாக கூப்பிட்டு, ஐயா நீங்கள் இந்த பிள்ளைய திரும்ப கட்டாயப்படுத்தி கூப்பிடாதீங்க, நான் அனுப்பிச்சா இப்போ வந்துடுவான், வேற எங்கேயாவது ஓடி போயிட்டான்னா அப்புறம் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாமல் போயிடும். இப்போவாச்சும் எங்கிட்ட இருக்காங்கிற நம்பிக்கையோடு இங்கே ஊருக்கு போங்க, கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், என் கஷ்டத்தில் எங்கேயாவது இடத்துல வேலைக்கு சேரட்டும். ஆனால் விருப்பப்படும் பொழுது நான் அவனை உங்களுக்கு வண்டி ஏற்றி அனுப்பிச்சி விட்டுறேன், உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்திடுவேன், அந்த மாதிரி போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 3-4 மாதம் கழிச்ச உடனே பொங்கல் தீபாவளி ஏதாவது பண்டிகை வரும், அவனா சொல்லுவான், சார் நான் ஊருக்கு போகிறேம்மா சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சி விட்டுருவேன், அவங்க பேரண்ட்ஸுக்கும் இன்டிமேட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் போயிருக்கிறாங்க.
1: சார் இப்போ இந்த இந்த மாதிரி குழந்தைகள் வந்து நீங்க காப்பாத்துறதா சொன்னீங்கல்ல சார், பேரண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க சார்? பசங்க இப்படி ஓடி வர்றதுக்கான முக்கிய காரணமே சில பேர் பேரண்ட்ஸா தான் நினைக்கிறாங்க, குழந்தைங்க சொல்றத இப்ப நீங்க சொல்ற கதைகளை கேட்டா. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: அதாவது குறிப்பா மாற்றான் தாய் குடும்பங்கும் போது, தகப்பனார் அந்த பையனுடைய தாய் இறந்த பிறகு ரெண்டாவது தரம் கல்யாணம் பண்ணிடுறாங்க, இந்த பையனை பொறுப்பா பார்த்துக்க கூடிய மனைவியா பார்த்து கல்யாணம் பண்ணணும் ஒண்ணு, இல்ல கல்யாணம் பண்ண பிறகு அந்த மனைவிக்கு அட்வைஸ் பண்ணி இந்த பையனை நீ நல்லா கவனிச்சுக்க கொண்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுங்க, குடிச்சிட்டு வர தகப்பனார்கள் பிள்ளைகளை நினைச்சக்கூடாது, அடிச்சு துன்புறுத்தக்கூடாது, அந்த மாதிரி அடிக்கும் போது அந்த மனத்தாங்கல்ல வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க. அடுத்து பிள்ளைகள் ஒரே வீட்டில் ரெண்டு பிள்ளைகள் மாறி மாறி அடித்து சண்டை போட்டு அதனாலே ஓடி வந்துடுறாங்க. அது மாதிரி பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து இது பண்ணும்போது இவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கவுன்சிலிங் பண்ணி இந்த பிள்ளைகளுடைய அடித்தடி சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மாதிரி பிள்ளைகள் விட்டு விட்டு ஓடி வர மாட்டாங்க.
1: சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க பேரண்ட்ஸ்னால முக்காவாசி ஓடி வந்துடுறாங்கன்னு, பசங்க இப்படி ஓடி வர்ற பசங்க சில பேர் சைல்டு லேபர் அப்படிங்கிற ஒரு மிக ஒரு கொடுமையான சிச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க, அந்த மாதிரி பசங்களை நீங்கள் யாரையாவது காப்பாற்றிருக்கீங்களா சார்?
0: நிறைய பிள்ளைகள், ஏன்னா நான் டீனேஜ் பாய்ஸ் தான் மேக்ஸிமம் இப்படி மாதிரி விட்டு விட்டு ஓடி வர்றாங்கன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி வர்ற பிள்ளை என் கண்ணில் படாத அநேக பிள்ளைகள் அவங்களாகவே வேலை தேடி அலையும் போது சில டீ கடை ஹோட்டல் வச்சுருங்க வேலைக்கு சேர்த்துடுறாங்க. வேலைக்கு சேர்த்து விட்டு சாப்பாடை மட்டும் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம 2-3 மாதம் வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவன் பார்ப்பான், சம்பளமே கொடுக்காம ஏன் வேலை செய்யணுன்னா அவனா வெளியே வந்துடுவான். அப்படி வந்து வெளியே சுற்றுற பசங்களையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டு என்கொயரி பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ நாளாக வேலை பார்த்தேன் சம்பளம் தெரிஞ்சுன்னா நேராக அவனை கூட்டிகிட்டு கடைக்கு போவேன். அந்த கடை கட்ட இவ்வளோ நாள் வேலை பார்த்து உண்மையாக சம்பளம் கொடுக்குறியா இல்லையான்னு கேட்பேன். அது நீ யாரியா கேட்கறது, எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். நேராக நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நானே ஒரு கம்ப்ளைண்ட்டு பையனை வச்சு எழுத சொல்லி நான் கார்டின் போட்டு இது பண்ணுவேன். உடனே அவர் ஓனரை கடைக்கு முதலாளியை ஸ்டேஷனுக்கு வர வச்சு அந்த பையனுக்குள்ள சம்பளம் என்னதுன்னு கணக்கு பண்ணி வாங்கி கொடுத்து அந்த பையனை ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். இது மாதிரி நிறைய பிள்ளைகளை நான் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி ஏமாத்துறாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்கறதில்ல, இன்னும் சொல்ல போனால் சில பேர் சாப்பாடும் சரியாக போடுறதில்ல.
1: சார் இப்போ சைல்டு லேபரில் பசங்க மாட்டிக்கிறத பற்றி நான் கேட்டேன், இப்போ சில பேரண்ட்ஸ் தானாகவே அனுப்புகிறாங்க குழந்தைங்களை வேலை பார்க்க, அந்த மாதிரி ஏதாவது பசங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா?
0: இல்லை, இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி சேர்த்து விட்டவங்கள நான் யாரையும் பார்த்ததில்லை.
1: சார் இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இப்போ நீங்கள் இந்த மாதிரி சமுதாய சேவைகள் செய்யும் போது உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்தோ இல்லை இந்த போலீஸ் சைட்லேருந்தோ கவர்மெண்ட் சைட்லேருந்தோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பா இல்லை ஏதாவது தடைகள் ஏதாவது இருந்துதா சார்?
0: இல்லை, இந்த மாதிரி செய்யும்போது எங்கள் வீட்டில எல்லாம் முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ரோட்டில் சுற்றிட்டு இருக்க பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது, வீட்டில் போய் அவனை குளிக்க சொல்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, தங்க வைக்கிறது, அப்புறம் மறுநாள் அவனை வேலைக்கு சேர்த்து விடுறது, எல்லாம் ஊருக்கு அனுப்புறது, இந்த மாதிரி பண்ணும்போது முதல்ல கஷ்டப்பட்டாங்க. அதன் பிறகு என்னுடைய சேவைகள்னால என்னுடைய சர்வீஸினுடைய இதை பற்றி பேப்பரில் போடுறது கொள்வது இந்த மாதிரி பாராட்டுகள்லாம் கிடைக்கும்போது பரவாயில்ல இவருடைய சமுதாய தொண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுக்கிறது. அது மாதிரி போலீஸில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி முதல்ல கொண்டு போய் பசங்களை விடும்போது எதுக்கு இந்த வேலையெல்லாம், உங்களுக்கு எதுக்கு இந்த தொந்தரவு எல்லாம், அது பற்றி விட முடியாது, நீங்கள் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்க என்கரேஜ் பண்ணல. அதன் பிறகு தான் என்ன பண்ணேன், நான் ஃப்ரெண்ட்ஸாக போலீஸில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 800 மெம்பர்ஸை வச்சு சவுத் மெட்ராஸ் ஃபுல்லாக நாங்கள் சோஷியல் ஒர்க் பண்ணோம். அப்போ போலீஸ் லைனில் எல்லோரும் நல்ல ஒரு அறிமுகம் கிடைச்சிது.
1: இப்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் இருக்கா சார் உங்களுக்கு இதுக்குன்னு தனியா? லயன்ஸ் கிளப்ல இருக்கிறதா சொல்றீங்க, கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது?
0: அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நான் போய் யாரையும் போய் இன்னும் கேட்டுக்கல. நான் இண்டிவிஜுவலா என்னுடைய பாக்கெட் மணி வச்சுதான் அந்த சர்வீஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
2: சார், இப்போ மிஸ் ஆகிற குழந்தைகள் வந்து உங்களை மாதிரி ஆட்கள் கண்ணில் பட்டா அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து பிரைட்டா இருக்கும். அப்படி உங்களை மாதிரி ஆட்கள் பார்க்கல, அவங்களுடைய நிலைமை தான் என்ன?
0: கஷ்டம்தான். சில பிள்ளைகள் வீ சுத்தி சுத்தி பாக்குறாங்க, வேலையே கிடைக்காதனால யாரோ ஒருத்தன் கூட்டு போயிட்டு பிச்சை எடுக்க விடுறான். சொன்னா முதல்ல இன்சிடென்ட், பிச்சை எடுக்க விடுறது, திருடுறது, இல்லை கையை காலை ஒடிச்சிட்டு நொண்டியாக வச்சு பிச்சை எடுக்கிறது, கண்ணை நோண்டிட்டு அப்படியே பிச்சை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய மிஸ்பிஹேவியர்ஸ் மெட்ராஸில் நிறைய நடக்குது.
2: இது குழந்தைகள் மட்டுமே கிடையாது, நிறைய வந்து ஏஜ்டு பீப்புளும் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சைல்டுனா குழந்தைகள்லாம் பரவாயில்ல, அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் தாங்காமல் இல்லை ஏதாவது அவமானங்கள் இந்த மாதிரியெல்லாம் வராங்க, ஏஜ்டு பீப்புள் வெளியில் வர காரணம் என்ன?
0: ஏஜ்டு பீப்புள் வெளியே வரும்போது மைண்டு சரியில்லாமல் வந்துடுறாங்க. சில பேர் வயசானவங்க வெளியே வரும்போது வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் கூட வந்துடுறது உண்டு. அந்த மாதிரிலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு வயசான ஒரு அம்மா, 70 வயசு, அடையாறுலேருந்து வழிதவர் அப்படியே வந்துட்டாங்க. ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து எங்கிட்ட விட்டாங்க கொட்டுருப்புறத்தில். அதன் பிறகு நான் 2 நாள் அவங்களை வீட்டை வச்சிருந்து அவங்க சொல்கிற சில அடையாளங்களை வச்சு நான் அந்த லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க சொல்கிற பேரை வச்சு நான் போய் 2 நாளாக தேடி தேடி தலைஞ்சி கடைசியில் அந்த கண்டுபிடிச்சிட்டேன். அடையார் இந்திரா நகரில் அவங்க மகனுடைய வீடு கண்டுபிடிச்சோன்னா, அதுக்கப்புறம் அவர் வந்து ஆட்டோவில் வந்து அவங்க அம்மாவை கூட்டு போனார். மற்றபடி நிறைய பேர் பேரண்ட்ஸுக்கு சாப்பாடு போடாமல் அவங்கள ரோட்டை விட்ட மாதிரி விட்டுடுறாங்க.
2: சார், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்து வந்துடுறாங்க பசங்க, இல்லை முதியோர்கள் யாராவது வந்துடுறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி அவங்கள திரும்ப நீங்கள் வீட்டில் கொண்டு போய் விடணும் அப்படின்றது உங்களுடைய எண்ணம். அப்படி விட வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பண உதவி வேணும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு யாராவது தனியாக ஹெல்ப் பண்ணுறாங்களா, இல்லை நீங்களே தான் அதை செய்வீங்களா, எப்படி?
0: இதுவரைக்கும் அந்த மாதிரி வேறு யார்ட்டையும் போய் ஹெல்ப் கேட்டதில்லை, யாருக்கும் ஒன்றும் இது பண்ணதில்லை. என்னுடைய பாக்கெட் மணி தான், எனக்கு என்னமோ மற்ற எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. ஒரு ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறதுன்னு செலவு பண்ணுவாங்க, தண்ணி அடிக்கிறதுன்னு செலவு பண்ணுவாங்க, வேற கெட்ட பழக்கங்கள் செலவு பண்ணுவாங்க. நான் அந்த எதுவும் செய்யாமல் இது ஒரு சர்வீஸ் மைண்டாக என்னுடைய பாக்கெட் மணிலேருந்து நான் செலவு பண்ணுறேன். எனக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு.
2: இது வரைக்கும் ஏதாவது அந்த மாதிரி மிஸ் ஆன குழந்தைகளை யாராவது நீங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும்
0: ஊரில் ஃபெயில் ஆகிட்டு ஓடி வந்த பிள்ளைங்களை சில பேர் இங்கே வேலைக்கு சேர்த்து விட்டு 1 வருஷம் ஆகும்போது நான் ஊரில் போய் படிக்கிறேன்னு சொல்லுவான். உடனே அவனுக்கு உடனே கொஞ்சம் ஊருக்கு அனுப்பிச்சு அவங்க அப்பா அம்மாவோட சொல்லி அவனை திரும்ப படிக்க வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 பசங்க +2 முடிச்சாங்க. நான் அவங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், திருவண்ணாமலை தாண்டி செங்கம்ங்கிற ஒரு ஊர், செங்கம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ், அங்கெல்லாம் நான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 8வது ஃபெயில் ஆகிட்டு விட்டு விட்டு ஓடி வந்துட்டான். அதன் பிறகு 1 வருஷம் அங்கே இருந்தான் என்னுடைய பொறுப்பில். அதன் பிறகு ஊருக்கு போன பிறகு படிச்சு +2 பாஸ் பண்ணி இப்போ அந்த பையனா வெளிநாட்டில் வேலை செய்யறான்.
2: சரிங்க சார், இப்போ வந்து இந்த மாதிரி குழந்தைகள் மிஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற போது உங்களை மாதிரி ஆட்கள் பார்த்து கண்டறிஞ்சு எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்றாங்க, கூட்டிட்டு போய் வீட்டுல எல்லாம் விடுறாங்க. அப்படி இப்போ நம்மள மாதிரி சாதாரணமான, அதாவது எங்களை மாதிரி சாதாரணமான ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லாம் யோசிக்க மாட்டோம், நமக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போவோம். அப்படி சப்போஸ் இல்லை நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணலாம்,
0: சொல்லிட்டு மற்றது அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கு.
1: சார், நீங்கள் இப்போ நிறைய குழந்தைங்களை வயசானவங்களெல்லாம் காப்பாற்றிருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்படி காப்பாற்றும் போது உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லா வேலை அப்படின்னு யாராவது ஏதாவது உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களா சார்?
0: இது மாதிரி ஒரு 2 இன்சிடென்ட் உண்டு. எப்படின்னா, ஒரு தடவை நான் டிநகர் பகுதியில் நடேஷ பார்க்குன்னு இருக்கு, அங்கே ஒரு 4 பசங்க ஸ்கூல் பாய்ஸ் யூனிஃபார்மோட விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க ஸ்கூல் அட்ரஸ் என்ன இதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த வழியாக டீனகர் போலீஸ் ஜீப் வந்தது. இன்ஸ்பெக்டர் அது உள்ளே இருந்தார். என்னை கூப்பிட்டு, நீங்கள் யார், இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இந்த மாதிரி ஸ்கூல் கட்டடிச்சுட்டு இருக்காங்க சார், அவங்க பர்டிகுலர்ஸ் எடுத்துட்டுருக்கேன், ஸ்கூலுக்கு போய் விசாரிச்சுட்டு உங்கள் பேரண்ட்ஸை பார்த்து அந்த பிள்ளைங்களை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் என்ன சொன்னார், இது 1982 இந்த மாதிரி அப்போ நிறைய சாமியார்கள்லாம் பிள்ளைகளை கடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொபகண்டா சென்னையில். அப்போ நீங்கள் புள்ளை பிடிக்கிறவன் தான், நீங்கள் வந்து சோஷியல் ஒர்க்குன்னு சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம், ஏறுங்க ஜீப்பில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்கிள் வச்சுருந்தேன். வண்டியில ஜீப்ல இருந்த ஒரு போலீஸ்காரரை கீழே இறங்கி இந்த சைக்கிளை நீ ஓடிட்டு வான் சொல்லிட்டு என்ன ஜீப்ல ஏற்றி ஸ்டேஷன் கொண்டு போட்டாங்க. இங்க தியாகராய நகர் டி நகர்ல உள்ள மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. அங்க போய் என்ன என்கொயரி பண்ணாங்க. அப்ப நான் சொன்னேன் எங்க கோட்டூர்வரம் பகுதியில புதுக்குடியிருப்பு நல்வாழ்வு பேரவை அப்படின்னு ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன் இருக்கு, அந்த ஆபீஸ் போன் நம்பரை கொடுத்து நீங்க அங்க வேணா போன் பண்ணி கேளுங்க சார், நான் யாரு என்னங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க அப்படின்னு. உடனே அங்க போன் பண்ணி கேட்ட உடனே அங்க இருக்கிற மேனேஜர் வந்து இவரு வந்து நிறைய சோசியல் ஒர்க் பண்றாரு, இந்த மாதிரி ஸ்கூல் கட்டடிக்கிற பசங்கள்லாம் கண்டுபிடிச்சு சரி பண்றாரு அப்படின்னு அவர் சொன்ன பிறகு அவரு உடனே எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் இதோட விட்டுடையா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணுனா எங்கேயாவது சேரி கீரில மாட்டிட்டா உன அடிச்சு கொண்டே போடுவாங்க, எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு என்ன அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு. ஆனாலும் தொடர்ந்து நான் இந்த வேலையை இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
1: ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து ஃபுட்போர்ட் அடிக்கிறாங்க, நிறைய கட் அடிக்கிறாங்க. பெரியவங்க பார்த்து நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு அசிங்கமா ஏதாவது சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு என்ன வந்துச்சு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசுறாங்க. சோ இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க என்ன சார் அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க?
0: அதாவது பெற்றோருடைய வளர்ப்பு சரியில்லாதனாலதான் அந்த மாதிரி பிள்ளைகள் அந்த மாதிரி பேசுறாங்க. நல்ல பிள்ளைகள் ஒழுக்கமா பிள்ளைகள் வளர்ந்தாங்கன்னா அந்த மாதிரி நிச்சயமா பேச மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுடைய சேர்க்கை அவங்க ஸ்கூல்ல படிக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேரியஸ் ஏரியாஸ்ல இருந்து எல்லாம் ஒன்னா ஒரே இடத்துல சேர்னால அந்த பழக்கங்கள் வந்துருது. ஃபுட்பால்ல தூங்கிட்டு போறாங்க அப்படின்னா அது ஒரு ஜாலியா நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. தூங்கிட்டு மட்டும் போறதில்ல, இறங்கிடுறாங்க, அப்புறம் ஓடுற பஸ்லாம் ஏறுறானுங்க. ஒத்த காலில் நிற்கிறா ஒத்த காலையும் முனை விரல் தான் தூங்கிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ண தான் கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, அந்த பஸ்லெல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர் போட்டாங்க. அது வந்து நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா எல்லா பஸ் இதுலேயும் கம்பல்சரியாக அந்த மாதிரி டோர் போட்டால் இந்த ஃபுட்போர்ட்னால் வரக்கூடிய மரணங்களை நாம் தவிர்க்கலாம். அதை கவர்மெண்ட் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். பிள்ளைகள் இதை உணர்ந்து பெற்றோர் சொல்றதை கேட்டுட்டு அவங்க கூட படிக்கிற பையனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பஸ் படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்து செத்து போயிருப்பான், மறுநாளைக்கு இவன் அதில் தூங்கிக்கிட்டு போறான். இந்த பயம் இல்லை, பொறுப்பு இல்லை பிள்ளைங்களுக்கு.
2: சார் இது வரைக்கும் 10,000 குழந்தைகளை வந்து நீங்க மீட்டிருக்கீங்க. அந்த 10,000 குழந்தைகள்ல வந்து ஏதாவது ஒரு குழந்தைக்கு இந்த குழந்தை வானான் நான் விட்டுட்டு வந்தேன் தொலைச்சிட்டு வந்தேன் திரும்ப கொண்டு வந்து இங்க நிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க உங்களுக்கு வந்திருக்கா சார்?
0: அந்த மாதிரி வரைக்கும் யாரும் கேட்டதில்ல. நான் அந்த பிள்ளை போனா போதுன்னு நினைச்சவங்க அநேகர் உண்டு. ஏன்னா அவ்வளவு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க இது பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்து அதுக்கப்புறம் நான் சேர்க்கும் போது அப்ப பையனுக்கும் நான் கவுன்சிலிங் பண்ணி அட்வைஸ் பண்ணி இனிமேல் அவங்க வெறுக்கிற அளவுக்கு நீ நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிள்ளைங்களை நான் வீட்டுல விட்டுருக்கிறேன். திரும்ப அவங்க நல்லா இருக்கிறாங்க.
1: சார் ஜென்ரலா பசங்களுக்குன்னு ஏதாவது அட்வைஸ் இங்க கொடுக்க ஆசைப்படுறீங்களா?
0: பொதுவா இப்ப நிறைய பிள்ளைகள் கெட்டு போறது காரணம்னா மீடியா தான். எல்லாம் டிவியில் பார்க்கறது, இன்னும் சொல்ல போனால் நெட்டில் உள்ள நுழைஞ்சிருது, ஃபேஸ்புக்கில் இது பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணும்போது பேரண்ட்ஸ் அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு அந்த நாலேஜ் இருக்கிற பேரண்ட்ஸும் அதை கண்டுக்கிறது இல்லை. பிள்ளைகளுக்கு தனி ரூமை கொடுத்துட்றாங்க, ஸ்டடி ரூம்னு விட்டுறாங்க. அந்த பிள்ளைங்க அதில் என்ன பார்க்குது என்ன செய்யுதுன்னு யாருக்கும் தெரியறது இல்லை. இந்த அந்த மாதிரி பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா அந்த மாதிரி லோன்லேயே விடாமல் அப்பப்போ அதை வாட்ச் பண்ணணும். பண்ணினாங்கன்னா இந்த பிள்ளைகள் தவறுதல் செய்யறதுக்கு அது வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அவங்க திருந்தி நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க. இது பெற்றோர் தான் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்.
2: சார் இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி அதாவது நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, 10,000 குழந்தைய மீட்டு இருக்கீங்க அப்படின்னா சும்மா கிடையாது. அப்படி நினைக்கிறவங்களுக்கு இல்லை நானும் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
0: இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி செஞ்சு எனக்கு இப்போ வயசு 62 ஆச்சு. நான் 35 வருஷத்துக்கு மேலே இந்த செல்வி சென்னையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். படித்த வாழ்களும் சரி படிக்காதவங்களும் சரி இந்த மாதிரி ரோட்டில் ஸ்கூல் யூனிஃபார்முடையோ இல்லை வெளியூர்லேருந்து ஓடி வர பிள்ளைங்களே வழியில் பார்த்தா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகாமல் சரி இந்த பையன் அந்த வழியில் வந்துக்கிட்டு இருக்கான் ஏன் இப்படி இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கேட்டு விசாரித்து அவன் என்ன சூழலில் வந்திருக்கான கொஞ்சம் அவனை கவுன்சிலிங் பண்ணி இந்த சைல்டு கேர் நம்பரில் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி அவனை இது பண்ணால் அவன் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த ஸ்கூலில் யூனிஃபார்ம் அதை கொண்டு போய் அவன் ஸ்கூலில் உண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் அவங்க பார்த்துக்குருவாங்க, அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மைண்டு எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
1: சார் உங்களை அணுகக்கூடிய எண் ஏதாவது இருக்கா, ஏதாவது இந்த மாதிரி தொண்டு செய்கிறவங்களுக்கு?
0: என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன், வேணா நோட் பண்ணிக்கிங்க. 9444-23-28-24. This is my personal number.
2: Okay sir, இன்னொரு சின்ன கேள்வி, இத தவிர வேற ஏதாவது other activities ஏதாவது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: நான் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக் ஒன்று எழுதியிருக்கிறேன்.
2: ஓகே.
0: நான் 20 வருஷமா ஃப்ரீ டியூஷன் சென்டர் நடத்தினேன்னு சொன்னேன், 200 பிள்ளைங்க என்கிட்ட படிச்சாங்கன்னு சொன்னேன். அந்த அனுபவத்தில் புக் எழுதினேன். இந்த அனுபவம் எனக்கு அப்படி இருந்ததுன்னா, எனக்கு ஒரு ஆசிரியர் நான் தமிழ் மீடியத்தில் படிக்கும் போது எளிய முறையில் சொல்லி கொடுத்தாரு. ஒரு 200 பக்கத்தில் நேருஜி ஈஸி இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு ஒரு புக் எழுதினேன். அதை இது ஐ மீன் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காகவே தமிழ்நாடு பூரா ஒரு 170 ஸ்கூல்ஸில் போய் கிளாஸஸ் எல்லாம் எடுத்தேன். 3 hours மேல கிளாஸ் எடுப்போம், யாருக்கும் போர் அடிக்காது, அவ்வளவு ஈஸி மெத்தட்ல இருக்கும். அதன் மூலமா நான் என்னுடைய புக்கு இது வரைக்கும் 8th எடிஷன் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன்.
2: யாரெல்லாம் உங்க கிளாஸ்க்கு வரலாம்?
0: ஸ்கூல் பிள்ளைகள் 5th அண்ட் எபோ யார் வேணாலும் வரலாம். கல்லூரி முடித்தவர்கள் வர்றாங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு வர்றாங்க, சீனியர் சிட்டிசன் கூட வர்றாங்க. அவ்வளவு மினிமம் சார்ஜ் பண்றேன், நிறைய சார்ஜஸ் வச்சுக்கலாம், மினிமம் சார்ஜஸ். மாதிரி 10th படிக்கிறான், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான், தமிழ் படிக்க தெரியல, அவனுக்கு 1st புக் வச்சு நான் சொல்லித்தரேன். தனியாக எங்கள் வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். 30 கணக்கு, 30 மணி நேரத்தில் அவனை A to Z நல்லா தமிழில் ஆனாவனால இருந்து கற்றுக் கொடுத்து அவனுடைய புத்தகத்துள்ள மனப்பாடச்சியோட மனப்பாடம் பண்ணி தானாக தவறில்லாமல் எழுதுகிற அளவுக்கு நான் கொச்சி கொடுக்குறேன். இது ஒரு பக்கம். தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்கள் 8th, 9th வரைக்கும் அந்த ஈவன் 10th படிக்கிற பிள்ளைகளோட என்கிட்ட வருவாங்க. இங்கிலீஷை பார்த்து படிக்க தெரியாது, அவங்களுக்கு தமிழ் மூலமாக அந்த ஆங்கிலத்தை எப்படி படிக்கிறது அப்படிங்கறத கற்றுக் கொடுத்து அவங்களே அதே மாதிரி 30 அவங்கள சராசரி அவங்களுடைய புக்கை வேகமா படித்து மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய அளவுக்கு கோச்சிங் கொடுக்கிறேன். அது பை காட்ஸ் கிஃப்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு.
2: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில போயிட்டு இருக்க டாபிக் ஓரியன்டா, இன்னைக்கு நேயர்களுக்கு வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா தனிப்பட்ட முறையில?
0: எல்லாரும் ஆங்கிலம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பயப்படுறாங்க, பயப்பட வேண்டியதில்லை, ரொம்ப எளிய முறையில கத்துக்கலாம். அடுத்து நான் ஒரு காரியத்தை சொல்ல விட்டுட்டேன், நான் ஸ்போக்கன் ஹிந்தி புக்கும் ஒன்று எழுதியிருக்கிறேன். நான் வேலை பார்த்துட்டு ஒரு 3 டெபுடேஷன் மிலிட்ரிக்கு போனேன் ஆஸ் வாரண்ட் ஆஃபீஸர். அங்கே போயிட்டு நான் ஹிந்தியை கற்றுக்கிட்டு வந்த பிறகு ஒரு புத்தகம் எழுதினேன், 400 பக்கத்தில், இட் இஸ் இன் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ். அந்த மாதிரி மார்க்கெட்டில் யாருமே ஒரு புக்கு எழுதினதில்லை. அதை வச்சு நான் ஸ்போக்கன் ஹிந்தியும் கற்றுக் கொடுக்குறேன். நிறைய பேர் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி படிச்சிடறாங்க, ஹிந்தி பிரச்சார சபாலாம் 6 exam பாஸ் பண்ணிடுறாங்க. அவங்களால ஹிந்தியை படிக்க முடியும், எழுத முடியும், ஒரு சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது. நான் ரொம்ப எளிய முறையில் தமிழ் மூலமாகவே அவங்களுக்கு 24 சரளமாக தவறில்லாமல் ஹிந்தியில் பேச கற்றுக் கொடுக்குறேன். அது மாதிரி நம்ம நேஷனல் லாங்குவேஜை எல்லாரும் ஆர்வமாக கற்றுக்கிறணும். கத்துக்கிட்டா நம்ம தமிழ்நாட்டை விட்டு வேற எங்க போனாலும் ஹிந்தி இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இப்ப இருக்கிற இளைய சமுதாயத்தினர் அந்த ஹிந்தியை வெறுக்காம ஆர்வமா கத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் சொல்ல போனா ஹிந்தி இஸ் ஈஸியர் தன் இங்கிலீஷ், ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம்.
1: இவ்வளவு நேரம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லி எங்களை ஊக்குவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
1: என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில ஜவஹர்லால் நேரு, அதாவது லயன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசினதெல்லாம் ரொம்ப கேட்டீங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற விருப்பம் இருந்ததுன்னா அவர் என்ன கொடுத்திருக்காரு அது தயவு செஞ்சு அணுகுங்க. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது நான் உங்க RJ திவ்யா,
2: ரோஸ் மர்லன்,
3: மகாலட்சுமி.

பயணநேயர்களே, இந்த மாதிரி சமுதாயத்திற்காக உழைக்கிற மனிதர்களோட குரலை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களோட மனசுலயும் இந்த மாதிரி சமுதாயத்திற்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். சமுதாயத்திற்காக உழைக்க கிளம்பிட்டீங்களா? உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம சமுதாயத்துல உங்களை ஒருங்கிணைச்சுக்கணும். நிகழ்ச்சியை கேட்டு நீங்க மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க MOPN சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நீங்க கேட்டுட்டு இருந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக இவர்கள்.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where?

0: to recycle
1: everywhere.
2: No matter what,
1: where,
3: who and why.
1: Just recycle. It's worth a try.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: மாடமில்லை மாளிகை இல்லை ராகம் மாயா மாளவ கௌலராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: நான் உங்க சிவகார்த்திகேயன் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது. நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ் மெசேஜ் பேசுனாங்களா? யோசிச்சேன், கண்டிப்பா சொல்லணும். போற இடத்துல எல்லா இடத்துலயுமே பொல்யூஷன் அதிகமா இருக்கு. இப்ப பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பா குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில போடுங்க. ஆமா, டைலாக் மறந்துருச்சு எடுத்து கொடுத்தாரு.

0: कम्युनिटी आप रहे।
1: ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஜி ஸ்ரீயா, அண்ட் ஏன் கூட
2: நான் உங்க ஆர்ஜே கண்மணி.
1: சோ மக்களே, இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க. கண்மணி, இவங்கள பத்தி சொல்லணும்னா நம்ம எல்லாம் எப்படி இன்டர்ன்ஷிப் எங்கேயாவது கிடைச்சிடாதான் தேடிக்கிட்டு இருக்கோம்.
2: ஆமா, ஓட ஓட ஓட ஒண்ணும் புரியலன்னு ஓடிக்கிட்டேதான் இருக்கும்.
1: ஆமா, ஆனா அதே மாதிரி கஷ்டப்பட்டு இன்டர்ன்ஷிப் தேடின இவங்களுக்கு இவங்களோட திறமையையும் இவங்களோட மெல்லிய குரலையும் கேட்டு, நீ இன்டர்னாலாம் எங்களுக்கு வேணாமா, ஃபுல் டைம் ஆர்ஜேவாவே நாங்க உங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹெலோ எஃப்எம்ல ஒரு கலக்கு கலக்கிட்டு இப்ப வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாம கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டா பணியாற்றிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நம்ம எம்ஓபி வைணவ கல்லூரியோட முன்னாள் மாணவி அப்படின்னு சொல்றதுல நாங்க ரொம்பவே பெருமை அடைகிறோம். சோ நம்ம எம்ஓபி சமுதாய வானொலிக்கு முன்னாள் ஹெலோ எஃப்எம் ஆர்ஜே, கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மற்றும் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டான ஆர்ஜே இதழ் அவங்கள அன்புடன் வரவேற்கிறோம்.
3: ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க?
4: ஹாய், நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன், ரொம்ப நன்றி.
3: தேங்க்யூ, தேங்க்யூ மேம். கேள்விகளை தொடங்கலாமா?
4: தொடங்கலாம்.
1: ஓகே மேம், சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்ஜே தான் ஆகணும்னு அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது? ஏன் ஆர்ஜே மேல உங்களுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்?
4: ஓகே, ஸோ சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ரேடியோ கேட்குற பழக்கம் இருந்துச்சு. ரேடியோ வந்து எல்லாருமே பாடல்களுக்காக கேட்ட ஒரு டைம் தான். அப்போ யாரும் பேசுனாங்க இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு சேனல்லாம் மாத்திருவோம் தெரியுமா. ஆனா எந்த ஆர்ஜே என்ன பேசுறாங்க, இவங்க பேசுறது எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புல இருந்தே வந்து நான் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சேன். நம்மளுக்கும் இவங்கள மாதிரி பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை உள்ளுக்குள்ள இருந்துச்சு. அதையும் தாண்டி எனக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வீட்லயும் உனக்கு பேசி பேசி வாய் வலிக்காதா இப்படின்லாம் திட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி திட்டெல்லாம் நான் ரொம்ப வாங்கியிருக்கேன். நீ எல்லாம் ரேடியோல பேசுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டிருக்காங்க. அப்ப வந்து ஆமா, அப்ப நம்ம ரேடியோல பேசினா என்ன அப்படின்ற தாட் இருந்துச்சு. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அது இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதை நான் வந்து படிக்கும் போதோ இல்ல காலேஜ் முதல் டிகிரி பண்ணும் போதோ அதை ரொம்ப சீரியஸா நினைக்கல. அதுக்கப்புறமா லேட்டர் தான் ஓகே நமக்கு இப்படி ஒரு ஆசை இருந்துச்சு, அப்புறம் ஏன் நம்ம அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப சீரியஸா யோசிச்சது ரொம்ப பிற்காலங்கள்ல தான்.
1: சோ ரொம்பவே அழகா சொன்னீங்க, அண்ட் எங்களுக்கும் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சோ இப்போ உங்களை அந்த இடத்துல இருந்து பாக்குறப்போ நம்மளும் எப்படியாவது அங்க வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு.
2: தென் மேம், நீங்க ஹலோ எஃப்எம்ல இன்டர்ன்ஷிப் பண்ணீங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு அது வந்து வேலை வாய்ப்பாவே அங்க அமைஞ்சது இல்லையா? சோ அங்க ஹலோ எஃப்எம்ல ஆர்ஜே ஆனது, அங்க முதல் முதல்ல மைக்ல பேசினது, இந்த மாதிரி பல அனுபவங்களை எங்க கூட ஷேர் பண்ணுங்க.
4: ஓகே, முதல்ல வந்து ஆர்ஜே ஆனது வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் கேட்டு தான் நான் அங்கே போயிருந்தேன். ஆடிஷன் எல்லாமே பண்ணாங்க. அப்போ வந்து ஓகே, நம்மளை பேச வச்சு டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்கே ஆடிஷன்லாம் பண்றாங்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப டெடிக்கேட்டடா ஒரு பயபக்தியோட ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன்னே சொல்லலாம். கடைசியில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. சரி, இன்டர்ன்ஷிப் கொடுப்பீங்களா, கிடைக்குமா அப்படின்னு கேட்டப்ப சிரிச்சிட்டாங்க பயங்கரமா. ஓகே, கிடைக்காது போல, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னா, இல்ல ஆக்சுவலி ஒரு வேகன்சி இருக்கு மார்னிங் ஷோக்கு, நாங்க உங்களை அதுக்காக தான் ஆடிஷன் பண்ணோம். ஏற்கனவே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்க மெம்பர்ஸும் இருக்காங்க, ஆனா உங்களோடதே எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நான் அப்படிதான் ஜாயினே பண்ணேன். நான் ஹலோ எஃப்எம்ல ஜாயின் பண்ணும்போது என்னுடைய மாஸ்டர்ஸ் டிகிரி, அதாவது நம்ம காலேஜ்ல நான் வந்து இன்னும் முடிக்கவே இல்லை, ஃபைனல் செமஸ்டர்ல இருந்தேன். நீங்க வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்றீங்களான்னு கேட்டப்போ ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம், இன்னொரு பக்கம் இன்னும் நம்மளுடைய செமஸ்டர் முடியல பரவாயில்லையான்னு இருந்துச்சு. ஆனா நம்மளுக்கு பிராக்டிக்கலா பேப்பர்ஸ் தான் ஜாஸ்தின்றதுனால ஜாயின் பண்ணிட்டேன். எப்பவுமே வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல நீங்க ஜாயின் பண்ணா உடனே உங்களுக்கான ஒரு ஷோ அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. ஒரு கொஞ்ச நாள் ட்ரைனிங் டைம் இருக்கும், மத்தவங்களை பார்த்து நம்ம நிறைய கத்துக்கணும், அப்சர்வ் பண்ணணும். நான் வந்து மார்ச் 1ஆம் தேதி நான் வந்து சேர்றேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷோ நான் பண்ணும்போது மார்ச் 6ஆம் தேதி. என்னோட ட்ரைனிங் செஷன் வந்து மார்ச் 13க்கு தான் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் முதல் 4-5 நாளில் அப்சர்வ் பண்ணதை வச்சு ஒரு ஆர்ஜே லீவ் போட்டுட்டாங்க. லீவுக்கு கவர் பண்றதுக்கு ஆள் வேணும்னு பார்த்தப்ப என் மேல ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி என்னோட ப்ரோக்ராமிங் ஹெட் அந்த சார் வந்து சொன்னாங்க, நீங்க பண்றீங்களான்னு. ஹலோ எஃப்எம் பொறுத்த வரைக்கும் லைவ் ஷோஸ் மட்டும்தான், ரெக்கார்டட் கிடையவே கிடையாது. ஸோ ட்ரைனிங் அப்படின்ற ஒன்றத்தை ப்ராப்பரா எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்டுடியோல லைவ் ஷோ பண்ணணும் மத்தியானம். இன்னொரு ஆர்ஜேக்கு பதிலாக வேற பண்றதுனால அந்த பதட்டமும் இருக்கும், அவங்க அளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணிடுவோமா, ப்ரோக்ராம கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு வந்து அவங்க ஏன் வரல, நீங்க ஏன் பேசுறீங்க, நீங்க பேசுறது பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்களோ, இப்படின்ற மாதிரி பதட்டம் நிறைய இருந்துச்சு. நிறைய பேர் உள்ள வந்து நம்ம டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றதெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ஹெல்ப்பும் பண்ணாங்க. ஆனா அதுல தொடங்குன அந்த அனுபவம் வந்து மார்ச் மாசம் ஃபுல்லா யாரெல்லாம் லீவ் போட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏப்ரல் 3rd என்னுடைய ஓன் ஷோவே நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு முதல் ஒரு மாசத்திலே வந்து ஒரு நமக்குன்னு ஒரு ஷோ ஒன்று கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா பெருமையாக தான் இருந்துச்சு. அப்படியே நிறையா இன்டர்வியூஸ் முதல் முதல்ல நான் ஜாயின் பண்ணி ஷோ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கும் முன்னாடி செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி இன்டர்வியூ. அப்போ நம்மளுக்கு ஒரு பதட்டமும் இருக்கும், ஒரு ஹை ப்ரொஃபைலான ஒருத்தவங்களை நம்ம இன்டர்வியூ பண்ணணும், நம்ம இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டே கிடையாதுன்னு. ஆனா அதுக்கு ரொம்ப நல்ல ஃபீட்பேக் வந்திருந்துச்சு ஆர்டிஸ்டோட சைட்ல இருந்து. அதனால அந்த நம்பிக்கையை வச்சு எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அசைன் பண்ணாங்க. ஸோ ஒரு 1 year வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆர்ஜேயிங் மட்டும் இருந்துச்சு, வாய்ஸ் ஓவர் கேட்கும் போதெல்லாம் கொடுக்குற மாதிரி. போக போக போக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து புதுசா வர ஜூனியர்ஸ்க்கு ட்ரைனிங் செஷன்ஸ் எடுக்கிறதுன்ற மாதிரி ஒரு போய் ஒரு 2-3 சீனியரா கன்சிடர் பண்ற அளவுக்கான டெடிக்கேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீட்பேக் இன்னைக்கு வரைக்கும்.
2: கண்டிப்பா மேம், உங்களுடைய எஃபர்ட்ஸும் அந்த பேஷனும் தான் அவங்களுக்கு வந்து உங்க மேல ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கும்னு நான் சொல்லுவேன்.
4: தேங்க்யூ.
5: கண்டிப்பா ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருந்தது. சோ அடுத்து என்னன்னா, நீங்க எம்ஓபி வைணவி கல்லூரியோட முன்னாள் மாணவி அப்படின்னு சொல்றப்பவே ரொம்பவே பெருமையா இருக்கு. சோ அந்த வகையில எம்ஓபி அப்படின்னு சொன்ன உடனே உங்க நினைவுக்கு வர முதல் விஷயம்னா என்னன்னு நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க?
4: எம்ஓபின்னு சொன்னா இப்ப நான் சமுதாய வானொலியில பேசுறேன்றதுக்காக சொல்லல, எம்ஓபினா சிஆர்எஸ் தான் முதல் முதல்ல ஞாபகம் வர விஷயம். ஏன்னா என்னோட ரேடியோ ஜேர்னி வந்து வெறும் கனவுகளா மட்டுமே இருந்துச்சு ஸ்கூல் காலேஜ் அப்போ. ஆனா உண்மையிலேயே நான் வந்து ஒரு மைக்ல ஒரு ஹெட்ஃபோன்ஸை போட்டு ஒரு ஷோ பண்ணேன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் சிஆர்எஸ்ல பண்ணதுதான். இத்தனை வருஷமா நான் வந்து உங்க பக்கம் தான் இருந்திருக்கேன், இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு இன்டர்வியூ இங்க கொடுக்கறேன்றதே எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். சோ எம்ஓபிய பத்தி எப்ப யோசிச்சாலும் முதல்ல ஞாபகம் வர விஷயம் சிஆர்எஸ்.
5: சோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த இன்டர்வியூ நாங்க எடுக்கிறோன்றப்ப எங்களுக்கு
2: ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்து உங்க இப்ப நீங்க சொன்னீங்க சிஆர்எஸ் தான், எம்ஓபினா சிஆர்எஸ் தான் அப்படின்னு. சோ எம்ஓபி சிஆர்எஸ் அப்படிங்கறது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அங்கமா இருக்கு, உங்களுடைய கெரியர் லைஃப்லயும் ஆகட்டும் இல்ல உங்க பர்சனல் லைஃப்லயும் ஆகட்டும்?
4: ஓகே, என்னோட கரியரோட அது மீடியா கரியரோட ஆரம்ப புள்ளி எம்ஓபி சிஆர்எஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பிரைவேட் ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லயோ இல்ல வேற எங்கேயாவது நம்ம பப்ளிக் மீடியால போறோம் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இப்படிதான் நடந்துக்கணும்னு எம்ஓபி சிஆர்எஸ்லயும் இருக்கு. ஆனா நீங்க வந்து பிஃபோர் யூ கெட் இன் டு த வேர்ல்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, உலகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு மீடியாக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளை டியூன் இன் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா நான் வந்து எம்ஓபி சிஆர்எஸ் தான் வந்து பாக்குறேன். இன்னைக்கு வரைக்குமே வந்து சமுதாய வானொலி அப்படின்னும் போது நிறைய மக்களுக்கு சினிமா கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, பாடல்கள் கிடையாது, அப்படி என்ன இருந்துற போது அப்படின்ற ஒரு சின்ன வியூ இருக்கும். ஆனா உள்ள வந்து பார்க்கும்போது தான் தெரியும், உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கும் உங்களை நீங்களே பெட்டரா தெரிஞ்சுக்கிறதுக்கும் சமுதாய வானொலி வந்து ரொம்ப ஒரு மேஜர் பிளாட்ஃபார்மா நான் பாக்குறேன். அது மக்கள் நலனுக்காகவும் நம்ம வந்து அதுல பேசலாம், நம்மளுடைய ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கலாம். நான் அப்படிதான் பாக்குறேன் சிஆர்எஸ்.
2: சூப்பர் மேம்.
5: ஆமா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. சோ இப்ப வந்து நம்ம பாக்குறோம்ல, இப்போ டெக்னாலஜி, டெலிவிஷன் இந்த மாதிரிதான் வந்து மோஸ்டா அந்த சூழ்நிலையே அப்படி மாறிட்டு இருக்கு இந்த உலகத்துல. சோ அப்படி இருக்கிறப்போ ரேடியோ இன்னும் ஆழமா மக்களோட கனெக்ட் பண்ற ஒரு சக்தின்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க?
4: ஓகே, அதாவது நம்ம நினைக்கிறோம் எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, நீங்க சொன்ன மாதிரி வந்து டிவி வந்துருச்சு, டிவியை மறந்து மக்கள் ஓடிடிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ஆப்ஸ்ல வந்து பாட்டு கேட்கறாங்க. ஆனா ஏன் இன்னும் ரேடியோ வந்து மக்கள் கூட ஒரு ஆழமான கனெக்ட் வச்சிருக்கு அப்படின்னா, இந்த பட்டி தொட்டிக்கெல்லாம் ரீச் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா, ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அஃபோர்டபிலிட்டி, அதாவது யார் யாரு எதை அஃபோர்ட் பண்ணிக்க முடியும்னு ஒன்று இருக்கு. அப்போ வந்து சிலருக்கு டிவி வாங்க காசு இருக்கும், சிலருக்கு வாங்கினாலும் இந்தந்த சேனலுக்குன்னு பே பண்றதுக்கு காசு இருக்கும், சிலருக்கு ஓடிடிக்கு காசு இருக்கும். இப்ப நிறைய பேர்கிட்ட ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா பெருசா செலவாகாம எப்ப வேணா நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது ரேடியோனால தான் முடியும். இன்னைக்கு வரைக்கும் நிறைய மக்கள் வந்து ரேடியோவை ஒரு டையிங் மீடியம், சீக்கிரமே அழிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்றத நான் கேட்டிருக்கேன். நானும் அப்படி நினைச்ச காலங்கள்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் காலையில வந்து ஒரு டீ கடையை திறக்கிறாங்க, ஒரு குட்டி பொட்டி கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோ, இல்ல நாள் முழுக்க வீட்டில் தனியா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ, சாயந்தரமா ரிட்டர்ன் வர காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ரேடியோ கேட்கறதுக்கு ஒரு பெரிய காரணம் ஒன்று நான் பாக்குறேன். என்னன்னா, நம்ம பாக்குற படங்களோ நம்ம கேட்கிற பாடல்களோ எல்லாமே ஒன் சைடட், அது நடக்கும் நம்ம அதை பார்ப்போம். ஆனா ரேடியோ மட்டும்தான் யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறாங்க, ஒரு ஆர்ஜி பேசுறாங்கன்னா ஆமா இல்ல நமக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, கரெக்ட் இவங்க அதை சொல்றாங்க, நம்ம இதுபடி நடந்துக்கணும், ஒரு ஃப்ரெண்ட் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாங்க, இந்த அட்வைஸை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு மீடியம் வந்து ரேடியோ. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மக்களோட ஆழமா கனெக்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: கண்டிப்பா மேம், உங்களை மாதிரி ஒரு ஆர்ஜேவும் உங்களுக்கான ஃபேன்ஸ், ரேடியோக்கான ஃபேன்ஸ் இருக்கும் போது கண்டிப்பா ரேடியோ என்னைக்குமே அழியாது. அடுத்து வந்து என்ன கேக்குறேன்னா, இந்த ஊடகத்துறையில வருடங்கள் கம்மினாலும் அழுத்தமான அனுபவங்கள் நிறையவே பெற்றிருக்கீங்க. சோ அந்த வகையில பெண்களுக்கு சில இடங்கள்ல முதல் முக்கியத்துவம் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லப்படுது. இத பத்தி உங்க கருத்து என்ன?
4: நீங்க சொன்னது ரொம்பவே உண்மைதான். எல்லா இடங்கள்லயும் பெண்களுக்கு முக்கியத்துவம் ஈஸியாலாம் எடுத்து கொடுக்கப்படுறது கிடையாது. ஆனா அந்த ஒரு நம்ம ஊடகத்துறையில போறோம் அப்படின்றத விட, ஒரு கம்பெனி, ஒரு சேனல், இல்ல ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த ஊடகத்தை வந்து யார் லீட் பண்றா அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ ஒருவேளை அந்த மேனேஜ்மெண்ட்லயோ இல்ல அந்த ஃபவுண்டர்லயோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னாலோ, இல்ல பெண்களுடைய டேலண்ட்ஸ் ஒன்றும் தனி கிடையாது, திறமை திறமைதான் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா அங்க அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற எல்லா பெண்களுக்குமே அந்த பணி வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக்கப்படுது அப்படின்றத நான் நம்புறேன். பெண்களுக்கு வந்து நிறைய யோசனைகள் வரும். அதாவது ஒண்ணு, நம்ம ஒருவேளை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்து பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாதான் நம்மள வந்து இங்க ஏத்துப்பாங்களோ, ஒருவேளை வந்து நிறைய ரூமர்ஸ் வர மாதிரி இவர்கிட்ட நம்ம போய் இந்த வேலை கேட்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம செய்ய முடியாத சில விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்களோ, ஒருவேளை நம்மளுடைய பிரின்சிபல்ஸ்க்கு நம்மளுடைய மாரல்ஸ்க்கு எதிரா சில விஷயங்கள் இருக்குமோ அப்படின்னு. இது பெரிதளவுல ஊடகத்துறையில நடக்கதான் செய்யுது. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாமே முன்னாடி வந்து வெளியில வராமலும் வெளிச்சத்துக்கு வராமலும் நிறைய இருந்துச்சு. இப்ப சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு பரவலா எல்லாருக்கும் ஈஸி ஆக்சஸ் இருக்கிறதுனால, நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா, இல்ல ஒரு பெண்ணோட திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னா ஈஸியா இந்த விஷயம் வெளியில போயிரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தினாலேயே பெண்களோட திறமையை திறமையா எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், இல்ல இல்ல பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் அங்கீகாரம் உண்டு அப்படின்றது வந்து சுத்த பொய்யா இருக்கும். ஆனா முன்ன விட இப்ப வந்து அங்கீகாரம் கிடைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாறி இருக்குன்னு நான் நம்புறேன்.
5: சோ இன்னுமே வந்து நிறைய பெண்கள், நீங்க சொன்ன இந்த சமுதாய வானொலி மூலமா இதை கேட்டு நிறைய பெண்கள் முன் வந்து பண்ணாங்கன்னா ஒரு நமக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும்.
4: நிச்சயமா நிச்சயமா, ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னும் போது அதை வெளியில சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலேயே அந்த தைரியத்தினால நம்மளோட வாய்ப்பு நம்மளுக்கு திரும்பி வரும் அப்படின்றத நான் நம்புறேன்.
5: கண்டிப்பா. சோ நீங்க ஆர்ஜேங்கள இன்ட்ரெஸ்ட், பேஷன் அதெல்லாம் எங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதை தாண்டி உங்களுக்கு பூவிதழ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன? சினிமாவா இருக்கலாம், என்னமா வேணா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதுக்காக நான் வந்து என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க?
4: ஓகே, டக்குன்னு நீங்க கேட்கும் போதே இப்ப சினிமா நீங்க சொல்லிட்டீங்க, ஒரு மூணு விஷயங்கள் ஞாபகம் வருது. ஒன்னு சினிமா, ஒன்னு மியூசிக், இன்னொன்னு சென்னை. என்னோட சொந்த ஊர் சென்னை கிடையாது, ஆனா ஒரு 5 வயசு 6 வயசுல இருந்தே நான் சென்னையில இருக்கேன், மாறி மாறி இருக்கேன். அப்படின்னும் போது சென்னையை பத்தி யாராவது தப்பா பேசினா என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் வந்து அந்த டைம்ல மட்டும் என்னோட வயசு என்ன, எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ஒரு பாயிண்டா டிபேட் பண்ணி ஏன் சென்னை ரொம்ப முக்கியம், ஏன் நீங்க நினைக்கிற மாதிரி சென்னை கிடையாது அப்படின்றத வந்து ஆர்கியூ பண்ணுவேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சினிமாவும் இசையும், ஏன்னா புரியாத மொழியில இருக்கும்போது கூட ரசிக்க வைக்கிறது வந்து மியூசிக். நம்ம எந்த ஒரு மூட்ல இருந்தாலும் சந்தோஷமோ இல்ல சோகத்துல இருந்தா அதை விட்டு வெளியில கொண்டு வரதோ, இல்ல சில பேர் இருப்பாங்க சோகமா இருக்கும்போது மியூசிக்கை கேட்டு இன்னும் சோகமா ஆவாங்க, நான் அந்த கேட்டகரி. ஸோ அதுக்கான ஒரு ரிசோர்ஸா வந்து நான் மியூசிக்கை பாக்குறேன். சினிமா வந்து கமல்ஹாசன் அவர்கள் சொல்ற மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் புக்ஸ் எல்லாம் கத்துக் கொடுக்கறத விட சினிமா நிறைய கத்துக் கொடுக்கும் நம்மளுக்கு. நம்ம எதை சூஸ் பண்ணி பாக்குறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இதுதான், இதை சுத்தி இருக்கணும், இது மூணு மட்டும் லைஃப்ல இருந்தா போதும், உனக்கு வந்து நாங்க சம்பளம் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா ஓகேன்னு தாராளமா வந்து இது மூணு மட்டுமே ரிவால்வ் பண்ணி என்னோட வாழ்க்கையை நான் அமைச்சுப்பேன்.
5: ஆனா ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுது, நான் வந்து வேற ஊரு, சென்னை கிடையாது. அப்ப சென்னையை பத்தி தெரியத்தனமா கூட சொல்லிடக்கூடாது
4: நிச்சயமா.
5: அண்ட் அட் த சேம் டைம் நான் நீங்க சொன்ன விஷயம் நோட் பண்ண, சினிமா சினிமா சினிமாவா என்டர்டைன்மெண்டா இல்லாம அது நமக்கு பல விஷயங்களை கத்து தருது அப்படின்றது வந்து ரொம்ப

0: அழகா சொன்னீங்க.
1: ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்னன்னா, நீங்க சென்னை ஆகட்டும், சினிமாவாகட்டும், மியூசிக் ஆகட்டும், இது மூணையும் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ரசனை தன்மை இருக்குன்னு புரியுது.
2: தேங்க்யூ.
1: ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆர்ஜே பூவிதழ்னா ஒரு பர்சனாவும் சரி ஒரு ப்ரொஃபஷனலாவும் சரி, நீங்க எந்த இடத்துல வச்சு பாக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: எந்த இடம் அப்படின்றத விட நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து என்னோட பணியாகட்டும் எல்லாமே ரொம்ப மக்கள் சார்ந்ததா தான் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆர்ஜேங்ல இருக்கேன் அப்படின்னும் போது கூட லைவ் ஷோஸ் பண்ணதுனால நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களோட குடும்பத்துல வந்து இந்த ரேஷன் கார்டுல இல்லாத ஒரு ஆளா நம்மளையும் சேர்த்துக்குவாங்க. நிறைய பேர் போன் பண்ணி அவங்க பையனோட 10th ரிசல்ட் வந்துருச்சு, 12th ரிசல்ட் வந்துருச்சு, உங்ககிட்டதான் முதல்ல நான் இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மனசுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. ரொம்ப இனிப்பான அனுபவங்கள் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது வந்த நியூஸ் வந்து சோகமான நியூஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. இறக்கும் தருவாயில இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து தினம் என்னுடைய ஷோ கேட்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காங்க, நாளைக்கு போன் பண்ணி இதழுக்கு சொல்லுங்க நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேங்கிறத அப்படின்னு. சில நாட்கள் கழிச்சு எனக்கு மீண்டும் ஒரு கால் வருது, அவங்க இப்ப இல்லை அப்படின்னு. இது வந்து ஒரு சோகமான விஷயம், ஆனா எந்த அளவுக்கு மனசுல ஒரு திருப்தி இருந்துச்சு அப்படின்னா, அந்த டைம்லயும் நம்மள ஒருத்தர் மனசுல நினைச்சிருக்காங்கன்னு. இது வந்து வெறும் மக்கள் கூட நம்ம ஏற்படுத்தின ஒரு கனெக்ட்னால மட்டும்தான். சோ எந்த பணியில அப்படின்றத விட, ஏன்னா இப்ப நான் ஆர்ஜேயை தாண்டி நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனா எந்த பணியில அப்படின்றத விட நீங்க கேட்ட மாதிரி எந்த இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, என்னை சுத்தி இருக்கிற மக்களோட ஏதோ ஒரு வகையில கனெக்டடாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: சோ அந்த ரேடியோ வந்து உங்களுக்கு அந்த கனெக்ட் கொடுக்குது அந்த மக்களோடன்றப்போ ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு. கேக்குறப்போ மக்கள் இவ்வளவு நம்ம பேசுறத ரசிச்சு கேக்குறாங்களா, நம்ம கூட இவ்வளவு கனெக்ட் பண்ணிக்கலாம்ன்றப்போ ரேடியோ ஹாஸ் இட் பவர், இன்டென்ஸ் பவர்.
2: இப்போ நீங்க சொல்ற மாதிரி சோசியல் மீடியால என்னைய ஃபாலோ பண்ற மக்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க, ஆனா என் குரலை மட்டுமே கேட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நான் எப்படி இருப்பேன் பாக்குறதுக்குன்றதெல்லாம் எதுவுமே தெரியாது. இவ பேசுறா அதனால இவ்வளவு நம்மளுக்கு பிடிக்கும். இது ரொம்ப பெரிய வரம் இல்ல, இது ஒரு பிளெஸிங்கா தான் நான் பாக்குறேன்.
1: நீங்க சொல்லும் போது எங்க வீட்டு பொண்ணாதான் நினைச்சிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா அதையும் தாண்டி தன்னோட மனசுல இப்படி வச்சு தன்னுடைய இறப்பு காலம் போதும் கூட உங்களை நினைச்சிருக்காங்கன்னு போது உடம்பெல்லாம் சிலிருக்குது.
0: சோ அடுத்தபடியா இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டியோ இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன், உங்களுக்கு பிடிச்சவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், சோ அவங்கள இன்டர்வியூ பண்ண உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றப்போ யார இன்டர்வியூ பண்ணணும்னு நினைப்பீங்க அண்ட் எதனால?
2: ஓகே, சோ நான் எனக்கு வந்து இது ஒரு ஒரு காலமும் மாறி இருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் நினைச்சிருக்கேன், ஒன்று வந்து நஸ்ரியா இல்லைனா வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள், இந்த ரெண்டு பேர்ல யாரையாவது கண்டிப்பா இன்டர்வியூ பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன்.
0: நஸ்ரியாவுங்க,
2: நஸ்ரியா மேல இருந்த அந்த ஒரு ஈர்ப்பு வந்து ஸ்கூல் டைம்ல இருந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே. ராஜாராணி படம் ரிலீஸ் ஆச்சு,
0: நடிப்பு வந்து
2: அவங்க நடிப்பு, அவங்களுடைய இன்டர்வியூஸ் நிறைய பாத்திருக்கேனா. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய டிவி சேனல்ஸ்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது ரொம்ப ரியலா இருப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு அந்த இன்டர்வியூஸ்ல. ஏன்னா சில பேர் வந்து நடிக்கும் போது வேற மாதிரி இருப்பாங்க, இன்டர்வியூ பண்ணும்போது வேற மாதிரி இருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் எப்பயுமே ஒன்னாதான் இருக்கும். அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாமே, அந்த மாதிரி ரொம்ப ஒரு கியூட்டான பப்ளியான ஒரு கேரக்டர் அப்படின்றது. விஜய் சேதுபதி அவர்களும் அதே மாதிரி தான், அவங்க வந்து அவங்களுடைய நிறைய நேரங்கள்ல அவங்க மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மாதிரி இருந்துச்சு, எந்த படத்தை வேணாலும் பண்றாரு, எல்லா படமும் ஹிட் ஆக மாட்டேங்குது.
0: அவருக்கு நெகட்டிவா கூட மாறுச்சு,
2: ரொம்ப நெகட்டிவா மாறுச்சு. ஆனா அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் வந்து எனக்கு, நான் திரும்பியும் அவரோட ஒரு பெரிய ஃபேனா ஆக வச்சது. என்ன சொன்னாரு அப்படின்னா, இது மாதிரி வாய்ப்பு கிடைக்காத ஒரு இடத்துல நான் இருந்திருக்கேன், என்னை யாராவது கூப்பிட மாட்டாங்களா அப்படின்ட்டு. அதனால கதையை வச்சுட்டு இந்த கதைக்கு வந்து ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கும் போது என்னால அவங்களுக்கு நோ சொல்லவே முடியல. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல நான் இருக்கும்போது அதை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரு பேசியிருப்பாரு. அதனால அவருடைய சினிமா பயணத்தை தாண்டி அவருடைய வாழ்வியல் முறைகள் வந்து ஏதோ ஒரு வகையில என்னை ஈர்த்துச்சுன்னு சொல்லலாமே. அதனால
0: ரெண்டு பேர்ல யாரு சான்ஸ் கிடைச்சாலும் கண்டிப்பா இன்டர்வியூ பண்ணுவாங்க.
2: இப்போ நிறைய பேர் போக போக நம்ம நிறைய மக்களை சந்திக்க சந்திக்க லிஸ்ட் பெருசாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. அதாவது கமல்ஹாசன் அவர்களா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், ரெண்டு டிஃபரெண்ட் பர்சனாலிட்டிஸ், ஆனா ரெண்டு பேர்கிட்டயும் கத்துக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. ஒரு 10 நிமிஷம் அவங்களை இன்டர்வியூ பண்ணிட்டா கூட நம்மளுக்கு அவ்வளோ இருக்கும் லேர்னிங் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசையும் இருக்கு.
0: சோ எங்க சமுதாய வானொலி சார்பா எல்லாருக்கும் கூட நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருந்தோம்னா நாங்க வந்து
2: நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ
1: மேம். நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, இப்ப பேசினதை வச்சும் தெரிஞ்சிருந்துச்சு லைக் மூவிஸ்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு. சோ ஒருவேளை சினி இண்டஸ்ட்ரியில போகணும்னா எதுல போகணும்னு நினைப்பீங்க, அதுக்கு எந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: சினி இண்டஸ்ட்ரியில போகணும்னா இப்போ நான் போகணும் அப்படின்னா நான் போகணும்னா இப்ப நமக்கு பேசுறது பிடிக்கும்ன்றதுனால மேபி டப்பிங் ட்ரை பண்ணணும்ன்ற ஆசைகள் எனக்குமே இருந்திருக்கு. குட்டி குட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் வந்து சில ரோல்ஸ்க்கு டப்பிங் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அதனால இந்த வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி இதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சா நிச்சயமா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இது நான் எனக்காகவும் சொல்றேன், கேட்கிற எல்லாருக்காகவும் என்ன சொல்றேன் அப்படின்னா, சினிமா என்னைக்குமே நம்ம நினைச்ச மாதிரி இட் டசன்ட் ஒர்க். நம்ம நினைக்கிற மாதிரி சினிமா கிடையவே கிடையாது. இதை வந்து நான் எல்லா வகைகள்லயும் சொல்றேன், இதை வந்து நெகட்டிவா மட்டுமே எடுத்துக்க வேண்டாம், பாசிட்டிவாவும் தான். சில நேரங்கள்ல நம்ம அம்மா அப்பா ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது நம்மளுக்கு பிடிக்காது, ஆனா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அம்மா சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். அந்த நேரத்துல கேள்வி கேட்காம அவங்க சொல்றதை நம்ம பண்றதுனாலதான் நம்மளுக்கான ஒரு வெற்றி வரும்ல. சினிமாவும் அப்படிதான். இப்ப ஒருவேளை நீங்க டப்பிங்ல இருக்கீங்க, இல்ல காஸ்டியூம் டிசைனிங்க்கு போறீங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் போறீங்க, டைரக்ஷன், சினிமாட்டோகிராபி, எதுக்கு போனாலுமே வந்து நம்மளுக்கு ஒரு சீனியர் இருப்பாங்க தெரியுமா. அவங்க சொல்றது பிடிக்குதோ இல்லையோ சில நேரங்கள்ல கண்ணை மூடிட்டு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கத்துக்கிறது நிறைய கத்துக்கலாம். நிறைய கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது அதுக்கான சுதந்திரத்தை நம்ம அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கேட்கணும் அப்படின்றது வேலை ரீதியா மட்டும்தான். யாராவது உங்களை ஒருவேளை வந்து புட் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தாழ்வா நடத்துறாங்க அப்படின்னா அதை சகிச்சுட்டு இருக்கணும்ன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. சினிமாவில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச மக்கள் சில பேரோட அனுபவங்களை வச்சு நான் சொல்லும்போது இப்படிதான் இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா நம்மளை விட அனுபவம் இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடா அதை எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நாங்க இதை கத்துக்கிறோம்.
0: சோ அதே மாதிரிதான் இப்போ பூவிதழ் அப்படின்றவங்க வந்து சிஆர்எஸ்ல இருந்த டைம்ல இருந்தே நிறைய புக்ஸ் படிப்பீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். சோ அது எந்த வகையில உங்க சிந்தனையும் சரியில்லை ப்ரொஃபஷனல் லைஃபை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது?
2: ஓகே, இது வந்து ரொம்ப புது பதிலா இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து புத்தகங்கள் படிக்கிற எல்லாருமே இதை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, புக்ஸ் வந்து நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை விடவோ, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உலகத்தை விடவோ ரொம்ப கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒரு உலகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். ரொம்ப ப்ரிவிலேஜா, ரொம்ப நல்ல, எந்த பிரச்சனைகளுமே சந்திக்காம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும் சிலருக்கு. ஆனா அடிமட்டத்திலிருந்து எல்லாரும் சந்திக்கிற கஷ்டங்களை பத்தி ஒரு புக்கு பேசலாம், பயணங்கள் பத்தி புக்கு பேசலாம். இப்போ ஒரு டிராவல் புக்கு நீங்க படிச்சு முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்களே டிராவல் பண்ணிட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஒரு கதையை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தற்காலிக சந்தோஷம் தானே. நம்ம இருக்கிற ஒரு வாழ்க்கையில இருந்து, நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனைகள்ல இருந்து திடீர்னு நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வரலாம். கஷ்டங்களையும் புக்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம், நிறைய மனிதர்களை தெரிஞ்சுக்கலாம். மனிதர்களை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, புக்கை படிக்கிறதும் மனிதர்களை படிக்கிறதுமும் சேம் தான். ஏன்னா புக்ல வந்து நிறைய நீங்க கேரக்டர்ஸ் படிப்பீங்க. புக்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க நாவல்கள் படிக்கலாம், கவிதைகள் படிக்கலாம். ஆனா நீங்க படிக்கும்போது உங்களுடைய நாலேஜ் மட்டும் இல்லாம உங்களுடைய வொக்கேபுலரின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுப்போம். ஒருவேளை நம்ம கண்ணில் பார்க்க பார்க்க பழகும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மொழியா இருந்தாலுமே தமிழா இருந்தா இந்த இடத்துல ஒற்று வருமா வராதா அப்படின்லாம் தமிழ் எக்ஸாம்ல வந்து எழுதும்போது நிறைய தடவை யோசிச்சிருப்போம், இந்த இடத்துல இப்போ போடணுமா போடக்கூடாதான்னு. புத்தகங்களை நீங்க படிச்சு பார்க்கும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட்ல நிறைய ஸ்பெல்லிங்ஸ் ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ புக்கு படிக்கிறது மூலமா நான் பெட்டரா எழுத ஆரம்பிச்சேன்னே சொல்லலாம். ஓகேவா, ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து தமிழோ இங்கிலீஷோ எழுதும்போது எந்த ஒரு பிழையுமே என்னோட எக்ஸாம் பேப்பர்ல வந்ததில்லை அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு காரணம் வந்து நான் நிறைய புக்ஸ் படிக்கிறதுனாலதான். இப்ப ரொம்ப படிக்கிறேனான்னு கேட்டா இல்ல, ஒரு காலத்துல நிறைய படிச்சிருக்கேன். சோ புக்ஸ் வந்து உங்களையும் பெட்டரான மனிதர்களா மாத்தும், பிழைகளை குறைக்க வைக்கும், நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த எம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, மத்தவங்களோட இடத்துல இருந்து அவங்கள புரிஞ்சுக்கிறது. அது வந்து ஒருவேளை இவங்களுக்கும் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு புக்ஸ் பெட்டரா ஹெல்ப் பண்ணும்.
1: மேம், நீங்க படிச்ச புக்லயே உங்களுடைய மனம் கவர்ந்த புக்கு, உங்க லைஃப்ல திருப்பி போட்ட ஒரு புக் ஏதாவது இருந்தா அதை சொல்லுங்க. அண்ட் அதோட ஆசிரியர் பத்தியும் ஒரு வரிகள்.
2: ரெண்டு புக்ஸ். ஓகே, ஒன்னு வந்து ஆல்கெமிஸ்ட், பாலோ கோலோட ஒரு புக்கு, தி ஆல்கெமிஸ்ட். அதோடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனும் இருக்கு. ஆல்கெமிஸ்ட்ல வந்து எந்த லாஜிக்கும் எந்த ஒரு பெரிய பிராக்டிக்கலி முடிகிற ஒரு விஷயமும் இருக்காது. ஒரு பயணம், ஒரு புதையலை எடுக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து போவான் ஒரு பயணம். அந்த பயணத்துல இது நடக்கும் அது நடக்கும், இங்க போவாங்க அவங்கள பாப்பாங்க, இந்த இடத்துல வெதர் இப்படி இருக்கும், ஒரு பாலைவனம் இருக்கும், அந்த மாதிரி தான். ஆனா இப்ப மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க தெரியுமா, ஆள் மனசுல நம்ம ஒன்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது நிச்சயமா நடக்கும் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு நீ யோசிக்க வச்ச ஒரு புக் வந்து ஆல்கெமிஸ்ட். அதோடைய தமிழ் மொழியாக்கம்லயும் வந்து நிச்சயமா படிக்கலாம். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு அழகா எழுதப்பட்ட ஒரு புக் அப்படின்னு எனக்கு தோணுனது வந்து ஆல்கெமிஸ்ட். இன்னொன்னு வந்து தமிழ்ல ஜெயமோகன் அவர்களுடைய ஒரு புக் அறம் அப்படின்னு சொல்லி. அறம் வந்து நிறைய சிறுகதைகளுடைய கம்பைலேஷன் தான். அந்த ஒரு ஒரு கதையுமே வந்து ஜெயமோகன் அவர்கள் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அதை எழுதுறதுக்காக பயணிச்சு இந்த இடத்துல இப்படி ஒரு கதை இருக்கு, இவர் வந்து இத கோத்ரூ பண்றாரு அப்படின்றத வந்து
0: உண்மையிலே பயணிச்சு
2: உண்மையிலே. சோ உண்மை சம்பவங்களையும் இவரோட ஒரு சில விஷயங்கள் இவருக்கு பிடிச்சதையும் சேர்த்து கலந்து எழுதப்பட்ட ஒரு செட் ஆஃப் சிறுகதைகள்னு சொல்லலாம். அந்த அறம் வந்து நீங்க ஒரு ஒரு கதையை படிக்கும் போதும் உங்களுக்கு புதுசா மனசுல ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஓபன் ஆகும். அதனால அறம் ரொம்ப, அதுலயும் வந்து சோற்று கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் இருக்கும் அறம்ல. ஒருவேளை அறம் படிக்க போறீங்க அப்படின்னா சோற்று கணக்குங்கிற கதையில இருந்து ஆரம்பிங்க. அறம் வந்து உங்களுக்கு வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு நான்
0: நம்புறேன். சோ அடுத்து இப்போ உங்களை மாதிரி ஆர்ஜே ஆகணும் அப்படின்ற நிறைய பேர் இங்க இருக்கோம், எங்களை முதற்கொண்டு. சோ ஆர்ஜே மட்டும் இல்லாம மீடியா துறையில சாதிக்கணும்னு நினைக்கிற எங்க எம்ஓபி வைணவ கல்லூரி மக்களுக்கு ஒரு விஷயம் நான் இதை உங்களுக்கு அட்வைஸா இல்ல இதை நான் சொல்லுவேன் அப்படின்னா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
2: ஓகே, இப்போ சீரியஸான அட்வைஸ மக்கள் சொல்லும் போது பூமர் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படி ஈஸியா கலாய்ச்சிடுறாங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து ரொம்ப பூமர் மாதிரி இருக்கலாம், ஆனா என்னன்னா படிங்க, நல்லா படிங்கிறது மட்டும்தான். என்னைக்குமே வந்து நம்ம ஈஸியா ஒரு விஷயம் நினைச்சுக்கிறோம், படிக்கவே இல்லைனாலும் நம்மளுக்கு பிடிச்ச துறையில எப்படியோ நம்மளால வந்து பெருசா வந்துட முடியும் அப்படின்றது. பெருசா வந்துட முடியும் தான், ஆனா அந்த பேசிக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். கரெக்டா எந்த ஒரு துறையில நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்ப உங்களுக்கு மேத்ஸ் வராது, மேத்ஸ் சம்பந்தமா எதுவுமே பண்ண போறது இல்லைன்னா பேசிக் மேத்ஸ் போதும். ஆனா ஒருவேளை நீங்க வந்து இப்போ ஒரு ஆர்ஜே ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கான்டென்ட் ரைட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஃபிலிம் ரிவ்யூ எழுதக்கூடிய ஒரு பர்சன் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபிலிம்ஸ பார்த்தா மட்டும் போதுமான்னு கேட்டா இல்ல. இந்த ரிவ்யூவை நீங்க எப்படி எழுதணும்ன்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, மக்கள் கிட்ட அதை எப்படி போய் சேர்க்கணும் அப்படின்றதோ, ஒரு ஒரு வேலைக்குமே ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ ரொம்ப கரெக்டா மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரி நீங்க பண்றதுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப உதவும். படிப்பு அப்படின்னு நான் மீன் பண்றது எனக்குமே மார்க்ஸ் கிடையாது, மார்க்ஸ் வேற, ஆனா படிப்பு தேவையில்லை அப்படின்ற ஒரு அலட்சியத்தோட மட்டும் இருந்துடாதீங்க. நல்லா படிச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புறது.
0: அதான் கற்றது கல்லளவு கல்லாதது உலகளவுன்ற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு.
2: நிச்சயமா.
0: சோ இந்த வானொலியை கேட்டுட்டு இருக்கிற அனைத்து மாணவ மாணவிகளும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். படிப்பு வந்து நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அங்கம், படிப்பு மட்டும் யாரும் விட்டுறக்கூடாது கண்டிப்பா.
2: அதேதான் இந்த அசுரன் படத்திலையா இதுலன்னு தெரியல, கடைசியில வந்து தனுஷ் அவர்களுடைய கதாபாத்திரம் வந்து அவங்க பையன் கிட்ட சொல்லுவாங்க உங்ககிட்ட இது நிலம் இருந்தா எடுத்துப்பாங்க, இது இருந்தா எடுத்துப்பாங்க, ஆனா படிப்பை மட்டும் யாருனாலையும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு. நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நம்ம கத்துக் கொடுக்கும் போதும் கூட நம்ம கிட்ட இருந்து குறையாத ஒரு விஷயம்ன்றது படிப்பு மட்டும்தான். அதனால விட்டுறாதீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன்.
0: சொத்தியா அது
2: அதேதான் அதேதான்.
1: நீங்க படிப்பை பத்தி பேசும்போதே தெரியுது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னு. ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் போதுல சரி, இப்போ வரைக்கும் நீங்க ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷனா எங்களை மாதிரி வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட் இருக்கீங்க. பேஷனை நோக்கி போற எல்லாருக்குமே ரொம்பவே இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நேர்காணல்ல பங்கெடுத்து ரொம்பவே கியூட்டா ஸ்வீட்டா எங்க கூட உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இட் ரியலி ரியலி மீன்ஸ் அ லாட் டு அஸ். இதே மாதிரி மேலும் மேலும் உயரங்களை தொட்டு எங்களுக்கும் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியை கேட்டுட்டு இருக்க மக்களுக்கும் ஒரு ஊக்குவிக்கமா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். சோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் ஆர்ஜே கண்மணி. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி,
0: நமது சமுதாயம்,
1: நம்ம

0: கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
0: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
0: என்னம்மா சொல்ற? ஒன்னும் புரியல, புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
0: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹாய் லிசனர்ஸ், நாங்கள் மியூசிக் டைரக்டர் ராஜ். யூ லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ அவர் கம்யூனிட்டி ஆஃப் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் விக்னேஷ் சந்திரசேகர் பேசுகிறேன். இந்தியாவில் நம்ம வந்து நம்ம கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரைடை வந்து கீப்அப் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த ப்ரைட் இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் என்னென்னா, குப்பைகளை நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்கிற டஸ்ட்பினில் மட்டும் போடுற ஒரு பாயிண்ட் இல்லாமல், அந்த டஸ்ட்பினை வந்து ரெகுலராக வெளில எடுத்துகிட்டு போய் சிட்டி உங்கள் பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டி டஸ்ட்பின்ஸில் போடுறாங்களாங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் எனி சின்ன சின்ன இந்த பேப்பர் இல்லை அந்த மாதிரி ஷார்ப்னர்ஸ் அண்ட் வாட் எவர் வேஸ்ட் யூ ஹேவ், ட்ரை டு மேக் இட் அ பாயிண்ட் தட் யூ ஆல்வேஸ் கேரி இட் வித் யூ அண்ட் யூ டம்ப் இட் அவுட்சைட் யுவர் காலேஜ். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இட் ஆல்வேஸ் உங்களோட காலேஜையும் அழகாக வச்சுக்கும், நம்மளோட சென்னையும் அழகாக வச்சுக்கும். இதனால் நம்ம வந்து நம்மளோட நாடும் இந்தியாவும் அழகாக இருக்கும்.

0: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நவராத்திரி பண்டிகை ஸ்பெஷல். நவ அதாவது 9. இந்த எண்ணுக்கு நம்ம கலாச்சாரத்துல ரொம்ப நிறைய முக்கியத்துவம் இருக்கு. நவ கிரகங்கள், நவ ரத்தினங்கள், நவ சுவைகள். ஏன் இந்த தூய்மையான அம்மா என்ற உணர்வும் 9 மாதங்களுக்கு பிறகுதான் கிடைக்கும். இப்படி 9 இந்த எண்ணுக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கிறச்சே, நான் என்ன நினைச்சேன்னா, சரி நவராத்திரிக்கு நவ ரசங்களை எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு ரசத்தை பத்தி பேசலான்னு. ஏன் நவரசங்கள்? ஏன்னா நவரசங்கள் மனித வாழ்க்கையில் இணைப்பற்ற ஒரு விஷயம். ரசங்கள் இல்லாத மனிதரே இல்ல. ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு ரசம் நம்ம கிட்ட தோண்டிட்டு தான் இருக்கும். சரி, ரசங்கள்னா என்ன? இது ஒரு ரொம்ப வேகான டம், வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத ஒண்ணு. நாம் உணரும் உணர்ச்சிகளை தான் ரசங்கள் என்கிறோம். அது ஹாஸ்யம் அதாவது மகிழ்ச்சி, ஸ்ருங்காரம் சாந்தம், காருண்யம் பயம், கோபம் அற்புதம், பீபத்சம் வீணம், இந்த மாதிரி 9 வகை, அதுதான் நவரசங்கள். சரி, முதல் நாள் ஹாஸ்யம் என்ற ரசத்தை பத்தி பேசினோம். அதை தொடர்ந்து ஸ்ருங்காரம், அதுக்கப்புறம் சாந்தம், சாந்தத்துக்கு அப்புறம் காருண்யம். இந்த மாதிரியான ரசங்களை பத்தி பேசினதுக்கு அப்புறம் ஏன் நம்ம நம்ம மனித குணத்துல கெட்டதோ இல்ல நெகட்டிவான ரசங்களே இல்லையா என்று தோணும் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு நம்ம பயம் என்ற ரசத்தை பத்தி பேச போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி வானொலியின் சமுதாய நவராத்திரி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே சுகன்யா உங்களுக்காக வழங்க போவது நவரசங்கள் நிறைந்த நவராத்திரி.

பத்தி பேசலாம். ஜெனரலா பாக்க போனா பயம் என்று சொன்னாலே அது ஒரு நெகட்டிவான ரசம் தான் நினைக்கிறோம். அது தப்பு. பயம் என்பது பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் பயம் ஏற்படுவது நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்ததுனாலதான். எப்படி, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடனே மனிதனுக்கு பயம் வந்துடும், ஐயோ இத சால்வ் பண்ண முடியுமா. அந்த கரேஜ் அண்ட் கான்பிடன்ஸ் எப்ப இழக்கிறோமோ அப்பதான் பயம் என்ற ரசம் வரும். இந்த பயம் வருது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். இத பத்தி நம்ம பயப்பட வேண்டாம், அதாவது பயத்தை பத்தி பயப்பட வேண்டாம். ஆனா எப்போ இந்த பயம் தன்னோட எல்லைய மீறுதோ அப்பதான் அது ஒரு நெகட்டிவான ரசமா மாறுது. உதாரணத்துக்கு தெனாலி என்ற பிலிம்ல கமல்ஹாசன் வந்து அவனோட நிறைய பயங்களை லிஸ்ட் படுத்தி சொல்லுவான். அந்த மாதிரி எதை கண்டாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பயம்னு இருந்தா அது கஷ்டம். வீரம் இல்லாம இருக்கிறது தான் நம்ம ஹிஸ்டரியில பயந்தாங்குழின்னு சொல்லுவோம். இந்த பயந்தாங்குழி வந்து எப்பயுமே ஹீரோவாக முடியாது. அதனாலதான் அந்த பயத்தை எந்த அளவுக்குள்ள வச்சுக்கணுங்கறத நல்லா உணர்ந்து இருக்கணும். அதனாலதான் இந்த பயத்தை எவ்வளவு அளவுக்குள்ள வச்சுக்கணுங்கறது தெரிஞ்சிருக்கணும். நம்ம பயம் மாறிக்கிட்டே இருக்கும், வயதாக ஆக பயம் மாறும். எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் பார்த்து பயப்பட மாட்டோமே. ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கோங்க, அது ஒரு ஆளு மீசைய பார்த்தா கூட பயப்படும். நமக்கு இப்ப மீசைய பார்த்தா பயமா வரும், வராது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பயம். சின்ன குழந்தைக்கு கரப்பாம்பூச்சி, பல்லி, ஒரு பயங்கரமான ஒரு ஆளு இதெல்லாம் பார்த்தா பயம் இருக்கும். இந்த கரப்பாம்பூச்சி பல்லியின் பயம் ஏன் பெரியவங்களுக்கும் இருக்கு, எல்லாரும் கட்டையும் கையுமா தான் அலையறோம். அது ஒரு மாதிரியான அருவறுப்பும் கூட. சில பேருக்கு ரோட்ல நடந்து போறச்சே பக்கத்துல இருந்து ஒரு வேகமா ஒரு வண்டி போச்சுன்னா பயம் இருக்கும், யாராவது நம்மளை இடிச்சிடுவாங்களோங்கிற பயம் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட பயம் என்ற இந்த ரசம் இருக்கு. பயம் என்பது சின்ன வயசுல சின்ன சின்ன விஷயத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சத்தமான ஒரு விஷயம், இல்ல ஒரு சடனா ஆற ஒரு விஷயம், இல்ல தெரியாத ஃபேஸஸ், இதெல்லாம் பார்த்தா பயம் வரும் ஒரு சின்ன குழந்தைக்கு. கொஞ்சம் பெரியவங்களா ஆகும்போது பள்ளிக்கூடம், காலேஜ், அப்போ எக்ஸாம் பார்த்தா பயம் வரும், டீச்சர்ஸ பார்த்தா பயம் வரும், ஐயோ இவ்வளவு வேலை இருக்கே செய்ய முடியலையேங்கிற பயம் வரும். கொஞ்சம் இன்னும் பெருசாச்சே டிசீஸ், ஸ்ட்ரெஸ்னால வர நோய்கள், ரொம்ப ஏர்லி ஏஜ்லயே வர பிளட் பிரஷர், ஹார்ட் டிசீஸ், பிரெயின் டிசீஸ், இந்த மாதிரியான வியாதிகளை பார்த்து வரும் பயம். எங்க நமக்கு நம்ம யோசிச்சு வச்ச அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் பூர்த்தி செய்ய முடியாதோங்கிற ஒரு பயம் வரும், அது வாலிபத்தில் வரும் பயம். கொஞ்சம் இன்னும் பெரியவங்களா ஆகும்போது ஒரு மிடில் ஏஜ், 40s, அப்போ கரியர்ல என்ன ஆக போறதோங்கிற பயம், ஏன்னா குடும்பத்தை சமாளிக்கணும், அப்புறம் குடும்பத்துல வரும் அந்த ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி சமாளிக்கிறதுங்கிற பயம், குடும்பத்தையும் கரியரையும் ரெண்டையும் சேர்ந்து எப்படி சமாளிக்கிறதுங்கிறது இன்னொரு பயம். இந்த மாதிரி பல பயங்கள். கொஞ்சம் இன்னும் முதியவங்களா ஆகும்போது டிசீஸ், வியாதி, அவங்களுக்கு வர வியாதி, இந்த வயசுல நம்மளை யாரு வச்சு காப்பாத்துவாங்கிற பயம் வரும், மரணத்தை கண்டு பயம் வரும், எங்க நம்ம சேர்த்து வச்ச அத்தனை காசையும் அனுபவிக்க முடியாதோங்கிற பயம் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பயங்கள் நம்ம காலகட்டத்துல ஏதாவது ஒண்ணு நிச்சயமா இருக்கும். பயங்கள் இல்லாத மனிதனே இல்ல. ஆனா பயங்களை நம்ம தான் ஆட்டி வைக்கணும். பயம் நம்மளை ஆட்டி வச்சதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க கோழையாவே இருக்க வேண்டியதுதான், எதுவுமே சாதிக்க முடியாது. ஆனா சில பயங்கள் நிஜமாவே தவிர்க்க முடியாதது. டெரரிசம், குண்டு வெடிப்பு, இந்த மாதிரியான பயங்கள் என்ன செய்வது, வெளியில போனா எங்க ஏதாவது ரயட் இருக்குமோ, எங்க ஏதாவது ஒரு தீவிரவாதம் இருக்குமோங்கிற பயம், இந்த மாதிரி நிறைய பயங்கள். பயங்கள் கூடிக்கிட்டே தான் போறது, சந்தோஷம் அமைதி அழிஞ்சுகிட்டே தான் போறது. ஆனா பயம் எப்பயுமே நெகட்டிவ் இல்ல. சில பயம் அவசியம், பர்ஃபார்மன்ஸ் பிரஷர் மாதிரி, ஒரு டான்ஸோ பாட்டோ பேச்சு போட்டி நாடகம் இந்த மாதிரியான பர்ஃபார்மிங் ஆர்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது நிச்சயமா தெரியும். அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு பயம் வரும், இது நம்ம ஒழுங்கா செய்வோமாங்கிற ஒரு பயம். அது மட்டும் இல்லைங்க, உங்ககிட்ட யாராவது நம்பி ஏதாவது வேலையை ஒப்படைச்சாங்கன்னா இது என்னால முடியுமாங்கிற ஒரு பயம் வரும். முடியுங்கிற கான்பிடன்ஸ் இருக்கணும், ஆனா ஓவர் கான்பிடன்ஸ் தடுக்கிறதுக்கு அந்த சின்ன பயம் அவசியம். பயம் இருந்தாதான் நம்ம கடவுளுக்கு பயப்பட்டு அந்த விஷயத்த ஒழுங்கா செய்வோம். ஆனா இந்த மாதிரியான பயம் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரணுமே தவிர
உங்களை கீழே தள்ளக்கூடாது. When courage is lost, everything is lost. அந்த மாதிரி இருக்க கூடாது. கரேஜ் இருக்கணும், ஆனா அந்த கரேஜ் இருக்குங்கிற கரேஜ் இருக்கணும், ஆனா ஒரு சின்ன பயமும் இருக்கணும். இந்த சின்ன பயம் உங்களை ரூல் பண்ணக்கூடாது. சொல்லுவாங்க, இளங்கன்று பயம் அறியாதது. ஆனா இப்போ இருக்கிற எல்லா பெரியவங்களும் frightening, fearful stories சொல்லி அவங்க கிட்ட பயத்தை வர வைக்கிறாங்க. இந்த தேவையில்லாத அவசியம் இல்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். பயம் இருந்தால் எதையுமே சாதிக்க முடியாது, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க பயம் வேணும் எங்க பயம் வேண்டாங்கிற அறிவும் வேணும். அந்த அறிவு வரத்துக்கு கடவுள் அனுகிரகம் வேணும். அதனாலதான் சொல்றேன், இந்த நவராத்திரி கடவுள் கிட்ட நம்ம கிட்ட பயம் இருக்கணும், ஆனா பயம் நம்மளை ஆட்டி வைக்க கூடாதுங்கிற அந்த வரத்தை வாங்குவோம். வாங்க குடும்பத்தோட சேர்ந்து தேவையற்ற பயத்தை நீக்குவோம், தேவைப்பற்ற பயத்தை உருவாக்குவோம். ஒழுங்காக என் கடமையை செய்ய வேண்டும் என்ற பயம் இருக்க வேண்டும். ஆனால் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயம் இருக்க கூடாது. பயத்தை நீக்கி சாதிப்போம். இந்த நவராத்திரி மட்டும் இல்ல, நவராத்திரியை தொடர்ந்து வரும் அத்தனை ஆண்டுகளும் சாதிப்போம். பயத்தை நீக்கி சாதிப்போம், பயப்பட்டு கொண்டே சாதிப்போம். நாளை உங்களை இன்னொரு ரசத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன், உங்கள் ஆர்ஜே சுகன்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP வானொலியின் சமுதாய நவராத்திரி. கேட்டுக்கொண்டே இருங்க 107.8.

0: வணக்கம். சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நம்மளுடைய கதை நேரம். என்ன சுட்டீஸ், இன்னைக்கும் நீங்க கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க, நாங்களும் கதை கேட்க ரெடியா இருக்கோம். போய் கேட்கலாம். அம்மா அம்மா, எனக்கு ஒரு கதை சொல்லுங்க, தூக்கமே வரமாட்டேங்குது.
1: அச்சோ, ஏண்டா தூக்கம் வரலையா? சரி விடு, நேத்திக்கு நம்ம புலிக்கதம் பார்த்தோம்ல, இன்னைக்கு நம்ம புறா கதை பார்ப்போம்.
0: சரி, ஓகே.
1: ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டுல ஒரு அழகான எறும்பு இருந்துச்சான், குட்டியா. அது
0: என்ன மாதிரியே தானே?
1: கரெக்ட், உன்ன மாதிரி கியூட்டா இருந்துச்சான் அது. அது வந்து ஒரு நதியோரமா தன் நண்பனை பத்தி கவலைப்பட்டுட்டு, ஐயோ ரொம்ப நாள் பார்க்கலையே, என் நண்பனை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியோரமா பொறுமையா நடந்து போயிட்டு இருந்துச்சான். சோ நண்பனை பத்தி யோசிச்சுட்டே இருந்தனால அங்க இருந்து ஒரு சரிவா அது கவனிக்கவே இல்லையா, அதுக்குள்ள தொப்புன்னு விழுந்துச்சு. அதை பார்க்க
0: என்னாச்சு,
1: அது உயிருக்காக ரொம்ப தத்தளிச்சுட்டே இருந்துச்சு.
0: பாவம்.
1: ஆமா, ரொம்ப பாவம். அது தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியாம அப்படிலாம் ரொம்ப தத்தளிச்சுட்டே இருந்துச்சு. அப்ப அதே சமயத்துல மேல அவனோட நண்பன் பறந்து போயிட்டு இருந்தானா, அப்ப திடீர்னு என்னடா அது கீழே நம்ம நண்பன் மாதிரியே இருக்கே, யாரோ உயிருக்காக போராடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா அவனோட நண்பன் எறும்பான். அச்சோ, நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த பக்கத்துல

0: மரக்கிளையில உட்காந்துச்சான். உட்காந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது பக்கத்துல நிறைய இலைகள் எல்லாம் இருந்துச்சான். அது உடனே அதுக்கு ஐடியா வந்துச்சான்.
1: என்ன
0: ஐடியா சொல்லு பாக்கலாம்?
1: நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல, சொல்லுங்க சொல்லுங்க.
0: அந்த அந்த இலைய ஒன்னொன்னா எடுத்து எடுத்து அதன் தண்ணிக்குள்ள போட்டுச்சான். போட்டா என்ன ஆகும்? ஒவ்வொரு இலைமையில ஏறி ஏறி ஏறி ஏறி பொறுமையா கரைக்கு வந்து
1: சேர்ந்துருச்சான்.
0: பொழிச்சிடுச்சு அது. ஆமா, ஒன்னு மாதிரி அது ரொம்ப கியூட்டா புறாவும் எறும்பும் சூப்பரா வேலை செஞ்சிருக்காங்க. இதே சந்தோஷத்துல எறும்பும் புறாவும் காட்டுக்குள்ள ஜாலியா குதிச்சு குதிச்சு ஒண்ணு, நீ எப்படி குதிப்ப அதே மாதிரி குதிச்சு குதிச்சு நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டே இருக்கும் பொழுது புறாக்கு பசி வந்துருச்சான். சரி, ஏதாச்சும் மேல இருக்கான்னு பாக்குறதுக்காக வானத்துல ஏறி பறந்து பாத்துட்டு இருந்துச்சான். இத வந்துட்டு ஒரு வேடன் பாத்துட்டான். ஆஹா, இந்த புறா எவ்வளவு அழகா இருக்கே,
1: புறாவா ஏதாச்சும் செஞ்சிருவானா?
0: கவனி கவனி, என்ன சொல்றேன் கவனி. அந்த வேடன் வந்து அதை பாத்துட்டான். பார்த்தோன்னா, வா இவ்வளவு அழகா இருக்கு, இந்த புறா நம்மளுக்கே சொந்தமாகணும்னு சொல்லிட்டு அம்ப எடுத்து நல்லா நீட்டி குறி வச்சான் பாரு அந்த புறாவை. இதை அந்த எறும்பு பாத்துருச்சு. இத பார்த்த அந்த எறும்பு குட்டு குடு குடு குடுன்னு ஓடி வந்து அந்த வேடன் நறுக்குன்னு அந்த எறும்பு கடிச்சிருச்சான். அதனால அந்த அம்பு, வேடன் விட்ட அம்பு வந்து குறி மாதிரி வேற இடத்துல போய் தொப்பன விழுந்துருச்சு. அதனால புறாவோட உயிர் வந்துட்டு காப்பாத்தப்பட்டுருச்சு. உடனே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அடுத்து உள்ள சாப்பாடை தேடி ஜாலியா கட்டுக்குள்ள சந்தோஷமா இருந்தாங்க. இந்த ரெண்டு நண்பர்கள் சேர்ந்தா எவ்வளவு சந்தோஷம் வரும். நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்தா என்னெல்லாம் ஆட்டம் போடுறீங்க. அதே மாதிரி அவங்க குட்டி கரணம் போட்டு அவ்வளவு ஆட்டம் போட்டாங்களா காட்டுக்குள்ள. இதுல இருந்து உனக்கு என்ன தெரிய வருது?
1: தெரியலமா, நீங்களே சொல்லுங்க.
0: ஆபத்தில் உதவுபவனே அருமை நண்பன் தெரியுது. உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்கல்ல, இன்னைக்கு கூட நீ படிச்சி a friend in need is friend indeed. ஒருத்தருக்கு ஒருவர் உதவியா இருந்தாதான் அந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியும், சந்தோஷமா. புரிஞ்சுச்சா? போது கதை கேட்டது. இப்ப போய் நீ தூங்கு.
1: ஓகேமா,
0: பாய், குட் நைட்.
2: நீங்க கதை கேட்டிருந்தீங்கல்ல, உங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரி ஒரு சூப்பர் கதையோட நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன். Until then, it's bye from RJ ஐஸ்வர்யா. நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.

98.8. வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்களுடைய கதை நேரம். என்ன சுட்டி, இன்னைக்கு எக்ஸைட்மெண்டாக உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இதே சூப்பரா ஒரு கதையோட நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். கதை கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போலாம்.

0: அக்கா எப்பயுமே கதை சொல்வல, அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு கதை சொல்ல பிளீஸ் கா.
1: உனக்கு டெய்லியும் இதே பழக்கம் ஆயிடுச்சு.
0: நீ கதை சொன்னாதான் நான் தூங்குவேன்.
1: சரி சரி சொல்றேன். ஒரு நாள் பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு குட்டி எலி ரொம்ப ஜாலியா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்தது.
0: எலியா? சூப்பர் கா, சொல்லு சொல்லு.
1: ரொம்ப குட்டி எலி, அது ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா தன்னோட இந்த உலகத்திலே தான் தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க மாதிரி அது ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருந்தது. அப்போ அந்த கல்யாணத்துக்கு எதிர்ச்சியே யம தர்மராஜா வந்திருந்தாரு. அவர் இந்த எலிய பார்த்த உடனே, நீ இன்னுமா இங்க இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டாரு. கேட்டுட்டு அவர் மட்டும் போயிட்டாரு. ஆனா இந்த எலி உட்காந்து ஒரு ஓரமா அழ தொடங்கிடுச்சு. தன்னோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் மறந்து அந்த எலி உட்காந்து அழ தொடங்கிடுச்சு. அந்த நேரமா அங்க ஒரு புறா வந்தது. புறா வந்தோடனே, என்ன எலி, இவ்வளவு நாளே ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்த, இப்போ என்னாச்சு உனக்கு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த எலி, இல்ல புறா, நான் ரொம்ப சந்தோஷமா தான் விளையாடிட்டு இருந்தேன். இந்த யம தர்மராஜா திடீர்னு என்கிட்ட வந்து, நீ இன்னுமா இங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு, அதான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும். உடனே இந்த புறா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ என்னோட நண்பன், நான் உன கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையில கூட்டிட்டு போச்சு. அந்த மலைக்குள்ள ஒரு குட்டி கொகை இருந்தது. அந்த கொகைக்குள்ள அந்த எலிய உட்கார வச்சுச்சு. உட்கார வச்சு, நீ இங்கே பத்திரமா இரு, இங்க உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ ஜாலியா இருக்கலாம், யம தர்மராஜா கிளம்பினோன்னு நான் உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். உடனே இந்த யம தர்மராஜா கல்யாணம் முடிஞ்சு வெளியே வருவாரு. வெளியே வந்து இந்த எலிய தேடுவாரு. உடனே இந்த புறா, நீங்க யார தேடுறீங்க அப்படின்னு யம தர்மராஜா கிட்ட கேக்கும். உடனே ராஜா என்ன சொல்வாரு, இங்க ஒரு எலி சுத்திக்கிட்டு இருந்ததே, அது எங்க நீ பாத்தியா அப்படின்னு கேப்பாரு. உடனே அந்த புறா, நீங்க ஏன் அதை தேடிட்டு இருக்கீங்க, நான் அதை பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கேன், யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும். உடனே அந்த யம தர்மராஜா கேலியோட சிரிச்சுட்டு, அட லூசு, அதோட உயிர் இந்நேரம் போயிருக்கும், அதோட உயிர் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனாலதான் நான் எதிர்ச்சி அது இன்னும் இங்க இருக்கான்னு கேட்டேன், நீ போய் அந்த மலையில பாரு, அது இந்நேரம் ஒரு பூனை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும். உடனே அந்த புறாக்கு அது ரொம்ப பயம் வந்துடும். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, அதோட நேரம் கூடி வரும்போது யாரு எங்க இருந்தாலும் அங்க போய் சேர்ந்துருவாங்க, அது யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். புறாவும் அங்க போய் பார்த்தா அந்த எலி செத்து போய் கிடக்கும்.
0: அச்சோ,
1: இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது?
0: என்ன புரியுது? சந்தோஷமா இருந்தது எலி, அதுக்கப்புறம் அழுவ ஆரம்பிச்சிருச்சு, திடீர்னு செத்து போச்சு. எனக்கு ஒன்னும் நீயே சொல்லுக்கா.
1: நம்ம எப்பவுமே எதிர்காலத்துல வர வாழ்க்கைய பத்தி நினைக்கவே கூடாது. நம்ம வாழ்ற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா வாழணும். நம்ம வாழ்க்கையை கண்டு பயந்து ஓடவும் கூடாது, அதுக்காக எதிர்த்து போராடணும், ரொம்ப கோழத்தனமா இருக்க கூடாது. சரியா?
0: ஓ, இருக்கிற வரையும் வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு சொல்றியா?
1: எப்பவுமே நடக்கிறது தான் நடக்கும். ஓகேவா?
0: ஓகேக்கா. குட் நைட்.

குட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்டீங்களா? ரொம்ப ஜாலியா இருந்ததா? இதே மாதிரி சூப்பரான கதையோட நாளைக்கு நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from RJ Nishanthri and Priya. We are from 3rd BSc Computer Science. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. Bye bye.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ரஜினிகாந்த் பேசுறேன். அதாவது இருக்கிறதுலே பிரிய தானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி போறது இல்லை, அது இல்லாமல் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அது இல்லை, ஒருத்தருக்கு உங்க லைஃப்ல கல்வி அதாவது படிப்பு சொல்லி கொடுக்க முடிஞ்சா அதை விட பெரிய தானம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால லைஃப்ல ஒரே ஒரு தடவையாவது ஒரே ஒரு குழந்தைய படிக்க முடியும்.
1: You are listening to MOP Community Radio 107.8.
2: Our society, our radio, our pride.

0: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought to you by MOPCRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எத்தனையோ சாதனை புரிந்த கலைஞர்கள் நம்மள சிரிக்க வச்சிருக்காங்க, சிந்திக்க வச்சிருக்காங்க, இவ்ளோயே வியக்க கூட வச்சிருக்காங்க.
1: அவங்க நம்மள விட்டு நீங்கினாலும் அவங்களோட புகழ் என்னைக்குமே வானை தொட்டுக்கிட்டே இருக்கும்.
0: அவங்க நம்ம கூட இருந்த காலத்துல எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 கொடுத்த நேர்காணல உங்களுக்காக மறு ஒலிபரப்பு செய்யறோம். ரசிக்க வைக்கிற அவங்களோட குரலை மறுபடியும் கேட்கலாம். சல்யூட் டு தி லெஜெண்ட்ஸ்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.

0: அனைவருக்கும் வணக்கம். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர நல்லாளில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். நமது ஜனாதிபதியான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார். இவரை பத்தி நினைக்கும் போது கண்ணதாசனின் சில வரிகள் என் ஞாபகத்துக்கு எட்டியது. இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகள் எட்டியது. இவர் இறந்த போது கூட சந்துக்கு சந்து, தெருக்கு தெரு அவர்களின் போட்டோ, அவர்களின் பொன்மொழிகள் மிக அழகாக இளைஞர்கள் வச்சு அஞ்சலி செலுத்தினாங்க. அவர் பிறந்த ராமேஸ்வரத்துல ஊர்ல கூட லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. நிறைய தலைவர் முன்னாள் ஜனாதிபதிக்கு அஞ்சலி செலுத்தி புகழாரம் செய்தனர். இவரின் சாதனை, கனவு, விஞ்ஞான பணித்துறை, அரசியல், வாழ்க்கை வரலாறு ஆகிய பற்றி கூறுவதற்காக நம்முடன் இருக்கிறார் லாவண்யா, மானசா, ஓவியா அவர்கள். கேட்கலாமா?
1: நான் லாவண்யா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய வரலாற்றையும் அவர் ஏர்லி டேஸ்லலாம் எப்படி இருந்தாரு, அப்புறம் அவரோட ஃபேமிலி பத்திலாம் சொல்ல போறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு மிடில் கிளாஸ் தமிழ் ஃபேமிலி ராமேஸ்வரத்துல பிறந்தாரு. அவருடைய அப்பா பேர் வந்து ஜெனுல் ஆப்தின். அவருக்கு அவ்வளோ படிப்பொன்றும் கிடையாது, ஆனால் அவர் பணத்தாசை பிடித்தவரும் இல்லை. அவர் இருக்கிறதை வைத்து வாழ்பவர், ஆனால் அவர் தம் குழந்தைகளுக்கு அனைத்து தேவைகளையும் செய்தவர். அடுத்து அவருடைய அம்மா. அவர் அம்மாவின் பெயர் ஆயிஷா அம்மா. இவங்க ஜெனுல் ஆப்தின் அவருக்கு எப்போதும் ரொம்ப உதவியா இருந்தாங்க. அப்துல் கலாம் பத்மபூஷம், பாரத் ரத்னா இவ்வளவு விருது அப்துல் கலாம் வாங்கியிருந்தாலும் அவருடைய இன்ஸ்பிரேஷன் அவருடைய அப்பா தான். அந்த காலத்திலேயே அவங்க குடும்பம் பகதூர் என்ற ஒரு அவார்ட் பிரிட்டிஷிடம் வாங்கினார்கள். அவங்க இருந்த அந்த ஏரியால நிறைய முஸ்லிம்களும் கொஞ்சம் ஹிந்துக்களும் இருந்தாங்க. அவர் மசூதி போயிட்டு ஈவினிங் ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது அவருக்காக அங்குள்ள மக்கள் அனைவரும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து காத்திருப்பாங்க. அவர் வந்து அவருடைய கையை அந்த தண்ணியில வச்சுட்டு ஒரு ப்ரேயர் சொன்னார்னா அந்த தண்ணி வீடெல்லாம் தெளிச்சாங்கன்னா அது அவ்வளோ புனிதமானது என்று அவர்கள் நினைத்தார்கள். அவருடைய கஷ்டத்தை வந்து அவர் எப்பவுமே கண்டு பயப்பட மாட்டார், அதுவே அவருடைய நம்பிக்கையா இருந்தது. கலாமுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் அவருடைய அப்பா. அவருக்கு அடுத்ததாக அவருடைய நெருங்கிய நண்பன் ஜலாவுதீன் தான். ஜலாவுதீன் வந்து கலாமுடைய ஒரு சொந்தம். ஒரு கட்டை படகு ப்ராஜெக்ட் ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது. அதில் இருவரும் கலந்து கொண்டனர். இவர்கள் படகை செய்து ராமேஸ்வரத்திலிருந்து அனுப்பினர். அந்த படகில் அதிகமான மக்கள் சென்றார்கள். அப்போது அடித்த சூறாவளி காற்றில் படகு நீரில் முழுங்கியது. இதுதான் அவருடைய முதல் பாடமாயிருந்தது. ஒரு பொருள் அதிகமான ஏற்றம் கொடுத்தால் அந்த பொருள் தாங்காத நிலையில் அது அழிந்துவிடும் என்று அவர் உணர்ந்தார். சில நாட்கள் கழித்து ஜலாவுதீன் கலாமுடைய சகோதரியான ஜொஹாராவை திருமணம் செய்தார். கலாமுடைய ஜலாவுதீன் 15 வயது பெரியவர். ஜலாவுதீன் தான் கலாமுக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டினார். உலகத்தில் உள்ள அனைத்து நன்மைகளையும் ஜலாவுதீன் கலாமுக்கு ஒரு பாடமாய் எடுத்தார். அனைத்தையும் கேட்ட கலாம் உலகம் இப்படித்தான் உள்ளது என்று அவர் புரிந்து கொண்டார். இதுவே அவருடைய வாழ்க்கையின் முக்கிய திருப்பமானது. அடுத்ததாக விஞ்ஞான பணித்துறையை பற்றி பேசுவதற்காக மானசா வந்திருக்கிறார்.
2: நான் உங்க ஆர்ஜே மானசா வந்திருக்கேன். அவருடைய விஞ்ஞான துறையில் அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்றத உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். 1970 1990 வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் கலாம் போலார் SLV மற்றும் SLV 111 திட்டங்களுக்காக முயற்சி மேற்கொண்டார். இரண்டிலையும் வெற்றி பெற்றார். 1970 வெற்றிகரமான SLV திட்டத்தின் தொழில்நுட்பத்திலிருந்து ஏவுகணை தயாரிப்புக்காக டெவில் செயல் திட்டம் மற்றும் வேலின் செயல் திட்டம் என்று இரு திட்டங்களையும் இயக்கினார். 1998 கலாம் இதயம் சார்ந்த மருத்துவரான டாக்டர் சோமராஜுடன் சேர்ந்து ஒரு குறைந்த செலவு கரோனரி ஸ்டென்ட் உருவாக்கினார். இது அவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் கலாம் ராஜி ஸ்டென்ட் என பெயரிடப்பட்டது. 2012 கிராமப்புறங்களில் உள்ள சகோதர வழிமுறைக்கான வடிவமைத்த டேப்லெட் கணினி கலாம் ராஜி டேப்லெட் என்று பெயரிடப்பட்டது. இதுவரைக்கும் அவருடைய விஞ்ஞான துறையில் சாதனைகளை கேட்டோம். இப்போ ஜனாதிபதியாக இருந்து செய்த சாதனைகளை பற்றி பேச ஓவியா வருகிறார்.
3: வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்து செய்த

0: சாதனைகளை சொல்ல வந்திருக்கிறான். 2002 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25 பதவியேற்றார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் மனதில் இடம்பெற்று மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். அவர் 2007 தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைத்த கலாம் பிறகு பல காரணங்களால் போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்து விலகினார். இந்த நாட்டின் மண் வளமும் இயற்கை வளமும் சிறிதேனும் குறைந்துவிடக்கூடாது என்றென்றும் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் இன்னும் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்தையும் பசுமையாக வேண்டும் எனவும் மரக்கன்றுகளையும் புதிதாக இயற்கை சூழலையும் உருவாக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு போதித்து சென்றவர் நமது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் தனது உரையில் கடைசியாக குறிப்பிட்டது, அவர் சொன்னது, தைரியமாக இருங்கள். எதற்காக தைரியம் வர வேண்டும் என கூறியிருக்கிறார் தெரியுமா? தைரியமாக இருங்கள் புதிதாக ஏதாவது கண்டுபிடிப்பதற்கு, தைரியமாக இருங்கள் புதிதாக பயணங்களை மேற்கொள்வதற்கு, தைரியமாக இருங்கள் என்று கூறியிருக்கிறார். எளிமையின் அடையாளமாகவும் இனிமையாகவே பழகும் கலாம் என்றென்றும் இளைஞர்களின் மனதில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அப்துல் கலாம் எழுதிய கவிதைகளை பேசுவதற்காக மானசா வந்திருக்கிறார்.
1: If you salute your duty, you know to salute anybody. But if you pull it your duty, you have to salute everybody. If you want to shine like a sun, first burn like a sun. Man need difficulty in life because they are necessary to enjoy the success. Don't take rest after your first victory because if you fail in second, more lips are waiting to say that your first victory was just luck. Fail means first attempt in learning. End means effort never dies. No, next opportunity let be positive.
0: நிற்கலாம், நடக்கலாம், உடுக்கலாம், உறங்கலாம் என இருக்கலாம் என்றிருந்த இந்தியனை விழிக்கலாம் என தட்டி எழுப்பி இனி உழைக்கலாம், சிந்திக்கலாம், பறக்கலாம், ஜெயிக்கலாம், சாதிக்கலாம் என சொன்னவர் அன்புமிகு ஏபிஜே டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்.
2: ஜூலை 27 2015 ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி மேடையில் பேசிக்கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்து மரித்தார். அவர் பெற்ற விருதுகள் பத்மபூஷன், பத்ம விபூஷன் 2000 ராமநூஜம் விருது, 2007 அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், 2008 பொறியியல் டாக்டர் பட்டம் ஆகிய விருதுகளை பெற்றார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன வரிகள் எனக்கு ஞாபகம் வருது. கனவு காணுங்கள், தூங்கும் போது வரும் கனவு கனவல்ல, தூக்கத்தை எழுப்ப செய்யும் கனவுதான் உண்மையான கனவு. அப்படிப்பட்ட வரிகள் என்னுடைய மனதில் ஆழமாக படிந்தது. என்னோட மனதில் மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டில் இருக்க அன்னை இளைஞர்களின் மனதையும் கவர்ந்தது. அவருடைய இன்னொன்று கனவும் இருக்குங்க, பெரிய பெரிய ஆசை. அதாவது என்னன்னா, நமது நாட்டு இந்தியாவை இல்லை, நமது இந்தியாவை வல்லரசு ஆகணும்னு என்று அவர் பெரிய ஒரு லட்சிய கனவாக அவரோட மனதில் இருந்தது. இந்த சுதந்திர நாளில் நாம் அனைவரும் சபதம் எடுப்போங்க, நம்ம இந்தியாவை வல்லரசா ஆகுவோம்னு.
0: ஜெய் ஹிந்த்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: வீட்ல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அது மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேப்போமா.
2: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம்.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகளாம் நடக்கிறத பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போனேன் என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு எங்களை தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமா ஆச்சு சொல்லுமா அம்மா, என்னமா ஆச்சு?
4: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.
0: மீன்

0: பாட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: ஆமா ஆமா, அப்பா எப்பவுமே வருவாரு.
3: இதோ வந்துருவாருடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராஃபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட

0: சரி, போறதுதான் ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
0: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
2: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: அது சரி, இதை விட முக்கியமா ஒன்னு இருக்கு. என்னன்னு தெரியுமா?
1: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம் வேண்டாம் இந்த தவறை செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

0: Hi, this is Drums Kumaran, world record holder for 50 hours of marathon drumming. I got into Asia, India and Tamil Nadu Book of Records last year. And ide record ku I have been awarded a doctorate from the World Records University, and I'm one of the youngest musician to have a PhD. My social message is not like a typical social message. Enna na ipo enna mari or 18 year old unga veetla or chinna kulandhayo chinna payano vandu edhila interest irundhalum you have to put him into that stream. அவனுக்கு வந்து கிரிக்கெட் தான் பிடிக்கும்னா யூ ஷுட் லெட் இம் கோ அண்ட் லெட் இம் பிளே கிரிக்கெட். அண்ட் அதில் வந்து கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்போது என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டேஜில் வாசிக்கிறத பார்த்துட்டு இவனை மாதிரி நீ ட்ரம்ஸ் வாசிக்கணும்னு சொல்லிட்டு யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் யுவர் கிட். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ தேர் இஸ் அ கிஃப்டட் டேலண்ட், காட் இஸ் கிஃப்டட் ஹிம் ஆர் ஹர் அ குட் டேலண்ட். ஸோ அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் யூ ஷுட் லெட் ஹிம் ஆர் ஹர் க்ரோ. அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ திஸ் இஸ் மை message for all the parents and for the kids also. And you are listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride. And I would like to do a small performance for the listeners. Tak dimi tak junna tak tak tak tak tak dimi tak junna tak tak tak tak tak dinna tak dimi tak junna tak dimi tak tak dimi tak tak dimi. Thank you so much.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
2: அடுத்ததா இப்போ நம்ம கிராமிய இசையில முக்கியமான பங்கு வகிக்கிற தாலாட்டு பாடல்களை கேட்க போறோம். தாலாட்டு அப்படிங்கறது நாவை ஆட்டி பாடுற பாட்டுங்கிறதுனால தாலாட்டு அப்படின்ற பேர் வந்தது. இந்த பாட்டு பாடும்போது குழந்தை வந்து அம்மாவோட முகத்தை பார்த்து அம்மா எப்படி நாக்க சுழட்டி பாடுறாங்க அப்படிங்கறத பார்த்தே பேச கத்துக்குது. இந்த தாலாட்டு பாடல்கள்ல பொதுவா தான் பிறந்த வீட்டோட புகழையும் தான் பிறந்த ஊரோட புகழையும் இந்த குழந்தையோட வம்சம் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கதா இருக்கு அப்படிங்கறதையும் இந்த பாடல் வழியா அம்மா குழந்தைகிட்ட பேச மாதிரி இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த பாடல்களை பாட வந்திருக்கிறவங்க 72 வயது நிரம்பிய முதல் தலைமுறையை சேர்ந்த மிசஸ் இந்திரா லட்சுமணன், இரண்டாம் தலைமுறையை சேர்ந்த மிசஸ் வள்ளியம்மை லட்சுமணன், மூன்றாம் தலைமுறையை சேர்ந்த மிசஸ் ராமலட்சுமி லட்சுமணன், இவங்க நமக்காக செட்டிநாட்டு பக்கம் நகரத்தார் வழக்குல தினசரி பாடுற தாலாட்டு பாடல்களை பாடி காட்ட வந்திருக்காங்க.

அந்தித்த அலை மூழ்கி அரசமாரம் சுத்தி வந்து சுத்தி வந்து பூவெடுத்து சித்திரக்கால் மண்டபத்தில் பக்கம் வந்து பூவெடுத்து பழிஞ்சிக்கால் மண்டபத்தில் ராமர்

0: கனையங்காய்காய்க்க கொய்யா அவழுத்து கொண்டு வந்தார் ஐயாக்கள். கொத்தோட மிந்திரியும் கோடி மிளகும் கொண்டு வந்து, ஏலங்கிராம்பு இளசோட கொண்டு வந்து, பருவ பிலாப்பழமோ பறித்து வந்தார் ஐயாக்கள். மாசி வடுவோ வைகாசி மாம்பழமோ கோடை பலாப்பழமோ கொண்டு வந்தார் ஐயாக்கள். ஏலக்காய் காய்க்கும் இலைநூறு விஞ்சிவிடும், ஜாதிக்காய் காய்க்கும் தாய் மாமரல்ல இலை, எல்லையடித்த அலையிலே இயங்குறதும் செண்பகமாம், கொள்ளையடித்த அலையிலே கூவுறதும் செண்பகமாம். வெள்ளி கிளி இழிப்பை விளையாட கொண்டு வந்து, தங்க கடிகாரம் தாய் மாமன் கொண்டு வந்து, மாங்காயும் தேங்காயும் மகிழ்ந்து விளையாட, அம்மா அரண்மனைக்கும் அமைந்த மருமகவனோ, மாமுடி மார் சேனைக்கும் வாய்த்த மருமகனோ. வைகை பெருகி வர வாந்தமணல் ஊந்து வர, ஊந்து வந்த தண்ணியில மச்சதிரா கண்ணுகளாம், அப்பக்கறி சமைத்து மச்ச காவடிகள் தான் எடுத்து, சென்று மலையேறி சலங்கை மணி ஓசையிட, அதை பார்க்க கோடிசனம் ஆண்டவுக வாசலன்னு அன்புடனே தண்டரட, பாலால் அபிஷேகமாம் பழனிமலை ஆண்டவர்க்கு, பசும்பன்னால் காவடியாம் பச்சைமயில் வேலவர்க்கு, பார்வதியால் புத்திரர்க்கு தேனால் அபிஷேகமாம் தென்பழனி ஆண்டவர்க்கு, செம்பன்னால் காவடியாம் திருச்செந்தூர் வேலவர்க்கு, மச்சத்தால் காவடியாம் மலைப்பழனி ஆண்டவர்க்கு, மயிலனையாழ்வள்ளி மான் விரட்டும் சோலைகளாம், கீழே வைகாவிரியாம் கிளிமொழி ஆழ்வள்ளி கிளி விரட்டும் சோலைகளாம், மேலே வைகாவிரியாம் மெல்லி நல்லாழ்வள்ளி விஸ்தார பொய்கைகளாம், சருகு சனல் காவடியாம் சண்முக வேலாயுதற்கு திருவாவினன்குடியில் சரவண பொய்கைகளாம். ஆறிரண்டும் காவேரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்க அரங்கருக்கும் திருமயத்து மெய்யருக்கும், கரைமேல் கருப்பருக்கும் கைலாசநாதருக்கும், காசி விஸ்வருக்கும் சாலாட்சி அம்மனுக்கும், சித்தம்புலவருக்கும் ஜன்புலிங்கநாதருக்கும், ஜெகஜோதி அம்மனுக்கும், ஆரூர் தியாகருக்கும் கமலாம்பாள் அம்மனுக்கும், கண்ணான கண்ணருக்கும் காளாஸ்திரிநாதருக்கும் ஞானாம்பாள் அம்மனுக்கும், குற்றாலநாதருக்கும் குழலாய் மணித்தாய்க்கும், பவளக்கொடியாழ்க்கும் பஞ்சவர்களை இவருக்கும், பாரளந்தநாதருக்கும் பலராமர்தன்னருக்கும், கொத்தவர்களை இவருக்கும் கோபாலகிருஷ்ணருக்கும், அயோத்தி ராமருக்கும் அவர்களைய தம்பியர்க்கும், ஸ்ரீராமச்சந்திரனுக்கும் தேவகி மைந்தனுக்கும், ஒப்பில்லா அம்மனுக்கும் உலகிலுள்ள நாதனுக்கும், அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும், நாகமடந்தாயாருக்கும் நாககன்னி மின்னொழிக்கும், பொதுவாய் விளையாடும் பிள்ளிம்மா பற்பசுவா, ஆறாறும் பொன்னாலதில்லை அம்பலரும் பொன்னாலே, ரதத்தின் மேல் ஏறி வரும் நடராசர் பொன்னாலே, தேரின் மேல் ஏறி வரும் தில்லை சிவகாமி பொன்னாலே.
1: பெரிய மதுரையிலே பிள்ளையார் கோவிலிலே லக்ஷ்மி அந்தி தளம் மூழ்கி அரச மரம் சுத்தி வந்து பிள்ளைக்கணி வேணும் என பெருந்தவம் செய்தாளாம். ஆக்காட்டு ராசாவாம் அதிர்ஷ்டமுள்ள லேனாவாம் கொழும்பில் இருந்து கொண்டு வந்த தந்தம்மாம். சொர்ணத்தால் அங்கி பண்ணிய சுப்பையா புத்திரனோ, தங்கத்தால் அங்கி பண்ணிய தர்மதூர புத்திரனோ, உப்புக்கு சீனி கொடுத்த உயர்ந்த குடி பேரேனோ, வெள்ளி கடகமாம் வெள்ளாட்டு சீதனமும் பூவெடுத்து பூசை செய்த புண்ணியவா பேரனோ, உத்திரட்டாதி நட்சத்திரமும் உயர்ந்த குடி பேத்திகளாம், இழுப்ப குடியாம் இணை சேர்ந்த பட்டினமாம், மலையா ஆண்ட மகராசா பேரனோ,

0: காது குத்து மானியா ஜபம் செய்த மகாராசா பேரேனோ.
1: சித்திரைக்கு சித்திரையாம் ஸ்ரீரார்பவரணையாம் தெகுட்டாத செந்தேனோ. மதுரை அதிசயமாம் வாழ்மதுரை நாட்டியமாம் தங்க குதிரைகளாம் சுவாமி வரும் மேடைகளாம் வெள்ளி குதிரைகளாம் மீனாட்சி அம்மன் விலாசமுள்ள வீதிகளாம் எட்டானை பூட்டி சொக்கர் இருந்து ஜெயமா நடத்தே. சொக்கர் தெருவிலே சொக்கர் சுயம்பாடும் கோவிலே மீனா தெருவிலே மீனா முழக்கமுள்ள வீதியிலே அழகர் மானா மதுரை விட்டார் மதுரையில வாதி விட்டார் தள்ளா குளம் விட்டார் தங்கச்சி மீனாளுக்கு தழுகையில பாதி விட்டார் அள்ளி விதைத்தாராம் சொக்கர் அழகர்மலை தீத்தம்னு வாரி விதைத்தாராம் வைகை தீத்தம்னு கொட்டி விதைத்தாராம் கோதகை குஞ்சரமோ குஞ்சரமோ அஞ்சரமோ ஆடும் சிதம்பரமோ தில்லை சிதம்பரமோ சிவகாமி நாயகரோ ஆடும் சிதம்பரமோ ஐயாக்க வேறேனோ.
2: அம்மா, இப்ப நீங்க ரொம்ப அழகா ஒரு தாலாட்டு பாடு பாடியிருக்கீங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க பிள்ளையார் பட்டின்னு வருது, பிள்ளையார் வருது, மதுரை வருது. இந்த பாட்டுடைய பின்னாடி என்ன, இதுல என்ன பொருள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: இங்க வந்து நம்மளுடைய இதுகளை வந்து நம்மளுடைய குலதெய்வங்களை கும்பிட்டு இதெல்லாம் பண்ணி பண்ணணுங்கிறதுக்காக பண்றது. நல்ல நல்ல அறிவு வரவனும் கடவுளுடைய அனுகிரகத்தால வரணும்னு கடவுளை சொல்லி பாடுறது.
2: ஓகே, அடுத்த தலைமுறையினருக்கும் அவங்களுடைய குல கடவுள் இத வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிற ஒரு அழகான நேர்த்தி தான் நம்ம இந்த தாலாட்டுல பார்த்தோம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு கோயில்களும் ஒரு ஒரு கதை சொல்லும், ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு கோயில் உண்டு. சோ அந்தந்த குடும்பம் அடுத்த தலைமுறையினருக்கு அந்த கோயில்களை பத்தியும் அந்த கடவுளை பத்தியும் சொல்லி அமைக்கிற மாதிரியான தாலாட்ட நீங்க கேட்டீங்க. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது அந்த அம்மா அப்பாவுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த பரம்பரைக்கே அது ஒரு சந்தோஷம். தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இப்படின்னு அந்த பரம்பரையினோட கனவு, ஏக்கம், தவம் இதெல்லாம் தான் அந்த குழந்தை பிறப்புல அவங்களுக்கு வெளிப்படுது. இங்க பாருங்களேன், அடுத்து வர்ற தாலாட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அதை வந்து சும்மா ஒன்னும் பெத்தெடுத்துடல, அதுக்காக அந்த குடும்பம் எவ்வளவு ஆசை ஆசையா தவம் இருக்குது அப்படிங்கறத இந்த தாலாட்டுல சொல்றாங்க. சோ அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், சோ நம்ம வந்து இவ்வளவு ஆசைப்பட்டு நம்ம குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கோம், நம்ம வருகைய வந்து இந்த குடும்பமே ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கு, இந்த கோவில்ல போய் தவம் இருந்து இந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டு இவ்வளவு விரதம் இருந்து இவ்வளவு சுத்தி சுத்தி நம்ம பிறந்திருக்கிற இந்த குடும்பத்துக்கு நிச்சயமா நம்மளும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு வந்துடும். அது மட்டும் இல்லங்க, அந்த குடும்பத்தோட பாரம்பரியமும் பெருமையும் இந்த குழந்தைக்கு தெரியணும் இல்லையா, அதெல்லாம் தாலாட்டுல சொன்னா அந்த குழந்தை நிச்சயமா இவ்வளவு பாரம்பரியம் மிக்க குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கோமே இதோடைய அருமை பெருமைகள் எல்லாம் கைவிட்டுடாம நாமளும் இந்த குடும்பத்துக்கு நிச்சயமா புகழ் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் சின்ன குழந்தையிலிருந்தே அந்த குழந்தைக்கு தூவப்படுது. சோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த தாலாட்ட கேட்கலாமா?
0: Yeah.

தொட்டிக்கெங்கிலே துணையிருப்பாள் மீனாட்சி, கட்டிலுக்குங்கிலே காத்திருப்பாள் காமாட்சி. ஓட்டி விளையாட ஒயிலால் ரயில் வண்டி, வைத்து விளையாட வர்ணத்தால மாலை, சிரித்து விளையாட சிங்கப்பூர் கிளியிலிப்பை. படிப்பகம் கட்டிய பாட்டனார் வேறேனோ, ஊரணி கட்டிய உயர்ந்த குடி செந்தேனோ. ஒத்தப்பன மரமா உமையாத்தாள் சந்நிதியாம், சுத்தி திருமதிலாம் சோழாதிருக்குளமாம். வெள்ளி கதவு செய்த விமனுட வேறேனோ, தங்க கதவு செய்த தர்மதுர வேறேனோ. வெள்ளி மயில் வாகனமா விமனுட வேறேனோ, தங்க மயில் வாகனம்

0: 72 வயதான நம்ம சமுதாய வானொலியோட நேயர் திருமதி இந்திரா லட்சுமி எவ்வளோ அழகா தாலாட்ட நமக்காக விவரிச்சு பாடினாங்க. இந்த தாலாட்டு எத்தனை வருடங்களா அவங்க தலைமுறையினல தொடருது அப்படின்னு கேட்டா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. சொல்லுங்கம்மா, இந்த தாலாட்டு உங்க குடும்பத்துல எத்தனை வருடமா இது வந்து தொடர்ந்துட்டு வருது?
1: இது நகரத்தாருங்கிற பிறவியில இருந்தே தோன்றுகிறது. எல்லா ஆட்சிகளும் பாடுற பாட்டு. காவிரி பிம்பத்திலிருந்து வந்தவங்க, அவர் அந்த தலைமுறையிலிருந்து இயற்கையாக வந்தது.
0: ஓகே, ஏறக்குறைய சிலப்பதிகாரம் தோன்றின போதுதான் காவிரி பூம்பட்டினம் தோன்றினது அப்படின்னு நம்மளுடைய இலக்கியம் சொல்லுது. சோ, ஏன்னா கோவலன் கண்ணகி இவங்க ரெண்டு பேருமே வணிகர் குலத்துல பிறந்தவங்க. இவங்கதான் கடல் கடந்து போய் நிறைய வணிகம் சேர்த்தாங்க. சோ, அந்த பரம்பரையில வந்தவங்க தான் நகரத்தார் அப்படின்னு நம்பப்படுது. அவங்க வந்து கடல் கடந்து வணிகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து செல்வங்களை வந்து சேர்த்து அதை வந்து சமுதாயத்துக்கு வந்து கொடுக்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கிற ஒரு சமுதாயம் தான் இந்த நகரத்தார் சமுதாயம். ஆக கோவலன் கண்ணகி ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்னான சிலப்பதிகார காலத்தில இருந்து இந்த தாலாட்டு பாடிட்டு வராங்க அப்படின்னா அதோடைய பழமையும் பெருமையும் அப்பா அப்பா அப்பா சொல்ல கேட்கணுமா? தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டு இருக்கிற இந்த தாலாட்டு, கிராமிய தாலாட்டு, அடுத்த தலைமுறையான நம்ம சமுதாய நேயர் இந்திரா ஆச்சியோடைய மகள் மருமகள் மட்டும் இல்லைங்க, அவங்க பேத்தி கூட இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. பாட்டிக்கிட்டேந்து கத்துக்கிட்டு, அதாவது குழந்தையிலேருந்து பாட்டி தாலாட்டு பாட பாட வளர்ந்த ராமலட்சுமி, அவங்க குழந்தைக்கு என்ன தாலாட்டு பாடுவாங்க கேக்கலாமா?
2: நான் பாடின தாலாட்டு வந்து எங்க பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். இது வந்து எப்படின்னா, பெரியவங்க பாடி நாங்க கத்துக்கிறது ஒரு பக்கம், இன்னொன்னு பெரியவங்க பாடின அடிப்படையில பாடுறதுன்னு பாட்டி சொன்ன மாதிரி முன்னால சொன்னாங்க, நாங்களும் கொஞ்சம் சேர்த்து பாடுவோம் அப்படின்னு. இப்போ சிலப்பதிகார காலத்துல இருந்து வந்த தாலாட்டு அப்படின்னு நீங்க பார்த்தாலும் அத கஸ்டமைஸ்ட் அப்படின்னு இந்த காலத்துல நம்ம சொல்றல, ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு தங்க பாடுறவங்களுக்கு ஏத்த மாதிரி அது மாறுபட்டுகிட்டு வருது. சிலப்பதிகாரம் காலத்துல பாடின பாட்டு இதுதானா கேட்டா இல்ல, ஆனா அது இதோட அடிப்படை அப்போல இருந்தே தொடர்ந்துட்டு வருது.
0: அதுதானே கிராமிய இசை.
2: இப்ப உதாரணத்துக்கு இப்ப என் குழந்தைக்கு நான் சொல்லி பாடின பாட்டு என்னோட மாமியார் வீட்டு பெருமையை என் குழந்தைக்கு நான் எடுத்து சொல்லும் வகையில், இவ்வளவு உயர்ந்த ஒரு குடும்பத்துல நீ பிறந்த குழந்தை அப்படிங்கறத சொல்லி அவனை பெருமைப்படுத்தி எங்களோட பாரம்பரியத்தை அவனுக்கு எடுத்து சொல்லுமாறு அமைந்த பாட்டு தான் இப்ப நான் பாடின பாட்டு.
0: ஓகே, என்ன நேயர்களே, கிராமிய இசையில அந்தந்த குழுக்கள், அந்தந்த சமுதாய மக்கள் தங்களுக்குன்னு ஒரு தொழில் செய்யும் போதோ இல்ல தங்களுடைய சந்தோஷங்களையும் வருத்தங்களையும் சொல்லும் போதோ ஒரு ஒரு மாதிரியான ஒரு இசையோட பாடுவாங்க. அந்த வகையில தாலாட்டிலேயே எப்படி வந்து ஒரு ஒரு பகுதி மக்கள், ஒரு நகரத்தார் சமுதாயம் இன்னமும் தாலாட்ட அவங்க குழந்தைகளுக்கு வழி வழியா சொல்லி கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கறத நம்ம கேட்டோம். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுறோம், மறக்கிறோமா, இழந்துகிட்டு வரோம். இன்னைக்கு புள்ளி விவரம் என்ன சொல்லுது, குழந்தை தாய்ப்பால் குடுக்கிறது கூட குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு. தாய்ப்பால் குடுக்கறதுக்கு கூட தாய்க்கு நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கிற இந்த நாகரீக யுகத்துல தாலாட்டு குழந்தைக்கு கிடைக்குமா? அதுவும் அந்த காலத்து கிராமிய தாலாட்டு இன்னமும் ஒரு குடும்பங்கள்ல பாடிக்கிட்டு வராங்க அப்படிங்கறத மக்களுக்கு தெரியப்படுத்துறதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி குடும்ப பெருமைகளையும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த தாலாட்டு இசை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கறத மக்கள் உணரணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வானொலியில இந்த தாலாட்டை பத்தி நம்மளுடைய நேயரை பாட வச்சு உங்க முன்னாடி கொடுத்துருக்கோம். சோ, இது தாலாட்டு ஒரு பக்கம் ஒரு இசையா இருந்தா கூட இன்னைக்கு பல சமுதாயங்கள்ல பலவிதமான இசைகள் பாடப்பட்டுட்டு தாங்க இருக்கு. உதாரண நம்ம வந்து நரிக்குறவர் சமுதாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அவங்க அந்த பாசி மணி கோக்கும் போதும் சரி, அவங்க ஒரு குழுவா சேர்ந்து உட்கார்ந்து அதை கோர்க்கும் போதும் சரி ஒரு விதமான இசைய பாடுவாங்க. மீனவர்கள் அவங்க வலை பின்னும் போதும் கடலுக்கு போகும் போதும் அந்த ஏலேலோ பாட்டு பாடுவாங்க. சோ, இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்துல ஒரு ஒரு பாடல் பாடிக்கிட்டு தான் வராங்க. அததான் நம்ம கிராமிய இசைன்னு சொல்றோம். அந்த கிராமிய இசை பழமையான இசை பழம்பெருமையோடு நிற்கக்கூடாது, அது அடுத்த தலைமுறையினருக்கும் போய்கிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம வானொலியோட ஆசை. அந்த முயற்சியோட ஒரு பகுதி வெற்றி அடையணும்னா தொடர்ந்து நாமளும் கிராமிய இசைகளை போற்றுறதோட மட்டும் இல்லாமல் பாராட்டுறதோட நின்றுடாம அதை நாமளும் பின்பற்றணும், நமக்கு தெரிஞ்ச இசையை நாமளும் பாடணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்ககிட்டேருந்து விடைபெறேன். வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
3: Hi, this is playback singer MM Manasi. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Do not smoke. Smoking causes cancer.
4: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

0: மதுர கானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.